பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரஜீஷ் தந்திருக்கின்றார் என்று ஒரு தெலுங்கு திரைப்படம் அபரா என்ற திரைப்படத்திலிருந்து சிறு சிறு சிறு கே புகோ சிறு சிறு சிறு கே புருஷாதி என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இரவு நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே நீங்கள்? முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்து இருக்கிற அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனையை நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது விருந்து காற்றலைக்கு வருகிறது கதம்பம். அதில் கதை, கட்டுரை, கவிதை, இவற்றோடு நீங்கள் விரும்பிய பாடல், முழுமையான ஒரு பாடலை நீங்கள் பாடலாம். நகைச்சுவை தனக்கு, அதோடு கடிக்கேள்வி, சமையல் குறிப்பு, வைத்தியம், பாட்டி வைத்தியம், இன்னும் கதை சுருக்கம் சொல்லலாம், கதை சொல்லலாம். இன்னும் என்ன என்ன மற்ற மக்களுக்கு உபயோகப்படுகிறதோ அல்ல உங்களிடம் என்ன திறமை ஒளிந்திருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து வரலாம். முதலில் என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 9:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில். இங்கே ஒரு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பாடலை கேட்கலாம் என்றிருக்கிறேன். எப்பவும் நாங்கள் காதல் பாடல், குடும்ப பாடல், இந்த பாடலை கேட்க வேண்டும் போல ஒரு ஆசை வந்துவிட்டது. சரி, ஒரு பாடலை எடுத்து வருகிறேன். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆக்கங்களோடு.

0: நேரம் சரியாக 9:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்சிஆர் எஃப்எம் மற்ற தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். கதம்பத்தில் நீங்கள் இணைந்து கொண்டால் இன்னும் ஒரு பாடலே இன்று சற்று உற்சாகமான பாடலோடு செல்லலாம்.
1: தன்னங்கத்த மினு

0: நேரம் சரியா 9:50 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில். எங்கே அன்பு உறவுகளை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145192379 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். வாட்ஸ்அப் ஊடாக, அதாவது வைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் ஸ்கைப் ஊடாக MTR FM 247 என்ற ஸ்கைப் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். எங்கே உங்களுடைய அங்கத்தோடு
1: அஞ்சலி தேவியரா, பிளாக் அண்ட் ஒயிட் மிடில் சரோஜா தேவியரா, கேவா கலர் அட் பிரசன்ட் நம்ப சிம்ரா, ஈஸ்டன் கலர் சிம்ரா
2: பா. எங்கப்பா
1: எங்கப்பா
2: எங்கப்பா
1: எங்கப்பா

சரியாக 9:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. முந்தைய தமிழ் வானொலியில் இப்பொழுது சற்று உற்சாகமான பாடல் காட்டிலுக்கு வருகிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். என்ன இவ்வளவு உற்சாகமா பாட்டு எடுத்து வந்து யாரும் காட்டிலைக்கு வரல? ஒரு பயத்தில் இருக்கிறீங்களோ? சரி, கேட்கலாம் அடுத்த பாடல்.

நேரம் சரியாக 10 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஜிஆர் எஃப்எம் முந்திய தமிழ் வானொலியில். இப்பொழுது சற்று துளசியாக கான பாடல், துளசி பாடலும் நாங்கள் இணைத்து வரலாம். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க வேணாம், எங்கே காட்டிலைக்கு வரலாம். கதம்பத்தில் உங்களுடைய விடயங்களை எடுத்து வரலாம். கதை கட்டுரை, கதை கட்டுரை, கவிதை. எனக்கும் இந்த பாட்டை கேட்டதில் கொஞ்சம் பேசுவதற்கு மிக கடினமாக இருக்கிறீங்களா? அந்த பாட்டை ரசித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.

தினம் பார்க்க ரூட்டில் 45 பஸ்ல பரிமல்லாவ புருஷன் கூட பார்த்தேன்டா. சுங்குடி செல்ல மடிப்புல

இடத்துல பார்க்க நைட்டுல சிங்கிலி டீ கடையில தந்திரிக்காவ சிலுமி சம்மா பார்த்தேண்டா. வீச்சில் வச்சு பேசிப்போம், பின்னால தானே யோசிப்போம், வழக்கமாக நடக்குது இந்த காதல் தான். ஜோடி போட்டு ஐசா நைசா நடக்குதா, மோட்டி வச்சு குடிக்க நினைச்சா நழுவுதா, ஜோடி போட்டு

0: சவடில்லேடின்னி கோயம்பேடு வாடி, கொட்டால் சவடில்லேடின்னி கோயம்பேடு வாடி, சின்ன சின்ன பீன்ஸ் வேணுமா உப்பு போலனு.
1: நேரம் சரியாக பார்த்தோம்னா 5 நிமிடம் இந்த துளிசை, அதாவது இந்த கானா பாடலோட ஒரு அன்பு உறவு இணைகிற சார் அவரை என்னவென்று கேட்டு விடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி
2: இருக்கீங்க?
1: உற்சாகமா இருக்கும், என்ன தெரியல.
2: நல்ல உற்சாகம், கானா பாட்டு
1: கேட்டுக்கொண்டு நீங்களும் உற்சாகமா வந்துட்டீங்க. இது இரவு நேரத்துல நாங்கள் கானா பாட்டு கேட்டு நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம், பகல் நேரத்துல அங்க அவர்கள் கானா பாட்டு கேட்டுக்கொண்டு வேலை செய்யறார்கள். இரவு யாரும் இணைவதை காணவே வருவார்கள். சரி,
2: பாட்டு கேட்க
1: என்ன செய்யுது சார்?
2: வயது
1: குறையுது, அதுக்குதான் இந்த பாட்டுகள் எடுத்து வர்றது. இப்படி பாட்டை கேட்டா வயது குறையும் இல்லையா? உற்சாகமா இருக்க வேண்டும். இளமையா வாழலாம், எப்பவும் சிரித்த வண்ணம் சந்தோஷமா இருந்தா நாங்கள் இளமையா வாழலாம் இல்லையா? வணக்கம். நீங்களும் அப்படிதானே இருக்கிறீங்க? நானும் கூட காணே இல்ல, ஆனா பார்த்தவர்கள் சொல்றாங்க சரத்பாபுமா இருக்கிறாரு.
2: நீங்க
1: அனுப்பிவிடுங்க, அனுப்பிவிடுங்க. இப்ப எல்லாம் தான் கைய அதாவது டக் டக்குன்னு அனுப்புறாருக்கலே படப்படாண்டு. என்ன வேணுமோ இப்ப

0: உணவு கூட தட்டில போட்டுட்டு அந்த படத்தை அனுப்புகிறார்கள். நாங்களும் அதை பார்த்துக்கொண்டே நீங்கிறது சரி.
1: நான் என்ன இந்த மாதிரி படம் பிடிச்சு வச்சிருக்கேன்,
0: அப்படி
1: சொல்றாங்க
0: இந்த படம் எடுக்கிற, அதாவது போட்டோ பிடிக்க போறேன்னு நாங்கள் எல்லாருமே இப்ப என்னையும் தான் இன்க்ளூடிங் மீ, இதை உடனே டக்குன்னு என்ன செய்யறது, ஒரு ஒன்றோட சாயறது, இப்படி கையை இப்படி வைக்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி கோணல நிக்கிறது, இப்படி ஏழு அப்படியே தான் செய்கிறார்கள்.
1: நீங்களும்
0: அவை எல்லாரும் செய்யாம இருக்க, நானும் இடுப்பில் போன வச்சுட்டீங்க.
1: மற்றது
0: ஒட்டவாவுக்கு வந்திருந்தால் இங்க எங்களிடம் வந்திருக்கலாம் நீங்கள். சரி, நாங்கள் அங்க வரும்போது எப்படி இனி வரும்போது இருக்கா சரத்பாபா பாக்குறத. சரி, அது சரி, என்ன பாட்டு இன்றைக்கு உங்களுக்கு வேணும்?
1: வயிற்றில கோடி எண்ணு கூறு, அது பார்த்து பார்த்து கடைய பார்த்து
0: என்ன கொத்துரட்டி ஓட
1: வயிற்று கோடி கடைய பார்த்து
0: எங்குது, அதே நாளைக்கு கொத்துரட்டி கடையாக
1: எடுத்து
0: வருகிறேன். இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: ஆமா, நன்றி, நன்றி. நேரம் சரியாக 10:09 பாடலை தொடருவோம்.
2: நீ பச்சை மிளகாய் கடிக்கும் போது கண்ணு

நேரம் சரியாக 10:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். வைபரோடாக வாட்ஸ்அப்போடாக இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய ஸ்கைப்போடாக MTR FM 247 என்ற ஸ்கைப்போடாக இணைந்து கொள்ளலாம். கிருப்பம் குங்கி படத்திற்கு பாடல், இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல்.

0: நேரம் சரியாக 10:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலியில். இப்போ கதம்பம், கதம்பத்தை நீங்கள் கதை கற்றி கவிதை வெற்றோடு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், முழுமையான பாடல் நீங்கள் முழுமையாக பாடலாம், வைத்தியம் சொல்லலாம், ஆனால் மற்றவர்களுக்கு பாதகம் பெறாமல் சொல்ல வேண்டும். துணுக்கு, மற்றது கடிக்கேள்வி இவற்றோடு உங்களுக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் இருக்கும் திறமையை காற்றலை கெடுத்து வாங்க கதை சொல்லலாம். அந்த கதை சொல்றவர்களுக்கான சரி, இப்பொழுது சாம் இணைந்து வைத்து லெக்கோன் கோழியை கேட்டிருந்தார் சார், அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது.
1: வைத்துல கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

0: பசங்க இப்போ சுத்துது, கொஞ்சம் ஏமாந்துட்டா காது லப்பு சுத்துது, வயிற்றுல கோழியும்
1: காற்றினை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், நீங்க காற்றில் இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம், இங்கே வந்து நீங்க ஓடிட்டீங்களோ. வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், நலமா இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஐயப்பனா.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க யார் பேசுறீங்க? நல்ல நலமா இருக்கேன் ஐயப்பன்.
2: ஐயப்பன் பேசுறேன்.
1: ஆமா ஐயப்பன், அன்னைக்கு நீங்க இணைஞ்சீங்க ஐயப்பன். ஐயப்பன் நான் நலமா இருக்கேன் ஐயப்பன். உங்களுடைய நெட்ஒர்க்
2: கொஞ்சம்,
1: எல்லோரும் நல்லா, உங்களோட நெட்ஒர்க் கொஞ்சம் நலம் இல்லாம இருக்கே. இணைஞ்சு கொள்ளுங்க, அது அப்படி செய்தா கூட நாங்க மெதுமெதுவா பேசிக்கலாம். சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

பாத்தீங்கன்னா போரில் கட்டினா இவன் பார்த்தா சின்ன.

நேரம் சரியாக 10:20 ஐயப்பன், நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அது கொஞ்சம் தான் தடையாக இருந்தது. நீங்க பேசிய இருக்கலாம், தெளிவா பேசுனீங்க. அன்றைக்கு ஒரு தடவை நீங்க இணைஞ்சிட்டு இணையல. நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, நாங்க பேசலாம். சரி, இன்னொரு பாட்டை கேட்கலாம்.

எங்கே காட்டில் இணைந்து கொள்ளும் ஐயப்பன். வணக்கம் ஐயப்பன். ஐயப்பன் ஐயப்பன் வணக்கம் ஐயப்பன். நீங்க இப்ப இருக்கிறீங்க, காட்டிலேயே இருக்கிறீங்க, தெளிவா கேக்குவீங்க. ஐயப்பன் இருக்கீங்களா? வணக்கம் ஐயப்பன். ஐயப்பன் வணக்கம். அடடா, சரி நீங்க முயற்சி செய்யுங்க. இருந்தால எப்படியும் அந்த இணைப்புக்கு நீங்க வரலாம். இருந்தால் அது உங்களுக்கு உங்களுக்கு கேட்கவில்லையா அல்லது என்ன தெரியவில்லை. சரி பாடலை கேட்கலாம். ஐயப்பன் நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

0: 10:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழர் வானொலி கதம்பத்தில். இன்றைக்கு கானா பாடல் சொல்லிசையாக பாடல்களை எடுத்து வரலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தேன். ஏனால் அப்ப உற்சாகமாக இப்போ புலர்ந்திருக்கும் அன்பு உறவுகள் காலை நேரத்து உறவுகளுக்கு சற்று உற்சாகமாக இருக்கும். சரி, இவர் இதே துளைச்சிட்டாரா எங்கே என்று தேவரும் எங்கே என்று கேட்கலாம். பாவம், அதுவும் போய் தியேட்டர்ல துளைச்சிருக்கார் பாருங்க. துளைக்கிறது எங்க எங்கன்னு இல்ல
1: எழுதுறாரு.
0: அவர் தான் எழுதி கொடுக்க போறார். யாருக்கு வேணுமோ லைன்ல வாங்க.
1: எல்லா லவ்வர்ஸுக்கும் லவ் லெட்டர் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான்.

0: ஓ காட்,
1: எங்கடா தொலைச்ச?
0: இங்கதான் தொலைச்ச.
1: எப்படா தொலைச்ச?
0: ஜஸ்ட் நவ்.
1: எதனா தொலைச்ச?
0: ஹார்ட் தலைவா
2: எங்கே காற்றலை இணைந்து கொண்டு அன்பு உறவை சந்திக்கலாம். இவர் எங்க என்னத்தை தொடச்சிருக்காருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம், இருக்கீங்களா? என்ன நடக்குது ஐயப்பன்? வணக்கம். இப்பதாங்க கேக்குது. ஹலோ, இணையவே இல்லையா ஐயப்பன்? நாங்க எல்லாம் உங்களை
3: எதிர்பார்க்கலாம்.
2: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நீங்க நலம் தானே? சரி, இன்னைக்கு என்ன நீங்க கதம்பத்துல நீங்க பாடுற நிகழ்ச்சியில நீங்க வரலையே
3: இன்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பிள்ளைங்களோட கொஞ்சம் செலவு கொஞ்சம் நேரமாயிட்டு, அதனால கதைக்க முடியல. மறந்த வேண்டாம், அடுத்த வாரம் கண்டிப்பா நான் கூட கதைக்கிறேன்னாக்கா.
2: நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் நீங்க வரணும், அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க
3: கண்டிப்பா கண்டிப்பா நான் பிள்ளைங்களோட ஜாலி ட்ரிப் என்ன வர நேரம் ஆயிட்டு, பிள்ளைங்களோட எனக்கு படம் கேட்கல, நான் கேட்கக்கூடிய இதுலயும் இல்ல, அதனால கேட்கல. அடுத்த வாரம் கண்டிப்பா நான் நிகழ்ச்சி கண்டிப்பா வரேன்க்கா.
2: நிச்சயமா. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க ஐயப்பன்?
3: இன்றைக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல இருந்து ஒரு பாடல் தாங்களா, முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளிங்கிற ஒரு பாடல்.
2: முத்து படத்துல ஒருவன் ஒருவன் முதலாளி. சரி, ஒரு பாட்டு, ஒரு பாட்டு தானா, இன்னொரு ரெண்டு பாட்டு வேணுமா?
3: இன்னொரு படத்துல இருந்து படையப்பா படத்துல இருந்து ஒரு பாடல் தாங்களா, வெற்றி குடிகட்டுங்கிற ஒரு பாடல்.
2: நல்ல பாடல் இல்லையா படையப்பால?
3: ஆமா.
2: சரி, அப்ப நீங்க ஒரு ரெண்டு வரி ஒரு பாட்டு இழுத்து விடுங்க பாக்கலாம்.
3: மறுபடியும் படத்துல பாடல் எனக்கு ரெண்டு ஸ்டெப்ல எனக்கு வராது,
2: அது ரெண்டு வரிதான் வரும். இவ்வளவு நேரம் எனக்கு உண்மையிலேயே ஏதோ உடல்நல குறைவு மாதிரி தலையடி எனக்கு. இப்ப நீங்க பாடுவீங்க பாருங்க, நீங்க பாடுவீங்க நலம் வாழ, எல்லாம் பறந்து போச்சு, எல்லாம் பறந்து போச்சு.
3: சந்தோஷம்.
2: நீங்க ரெண்டு ரெண்டு எழுத்து, அதான் ரெண்டு சொல்லு பாடியே எனக்கு எல்லாம் பறந்து போச்சுடா. நீங்க முழுமையா பண்ண
3: அப்படி வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன்.
2: இல்லாம இது இது நீங்க நாங்க பொய்யுக்கு சொல்ல உண்மையா தான், நீங்க பாடுனா எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிரும். அடுத்த தடவை நீங்க பாட்டு எடுத்து வாங்க. அவர் தான் அடிக்கடி முயற்சி எடுத்து வராரு. இப்ப கட்டளைக்கு போற எடுத்து வர மாட்டாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் இணைந்திருப்பார், அந்த நேரம் நீங்க வந்து பேசலாம்.
3: சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆனா அதுக்காண்டி அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு இருக்க
3: கூடாது, எல்லாரும்
2: எனக்கு அழகிய அழகிய வருது, நீங்க அவர்கிட்ட மட்டும் பேசுறேன்னு சொன்னது. அடுத்த முறை ரூம் போட்டு யோசிச்சு கொண்டு வாங்க, சரியா?
3: சரி
2: சரி, எவ்வளவு எப்படி என்ன அக்கா சொல்லி கொடுக்கலாம்னு பாத்தீங்களா? அது பரவாயில்ல, அது எல்லாருக்கும் நடக்கிறதுதான், தடங்கினாலும் பரவாயில்ல. நீங்க காட்டிலைக்கு வாங்க, நாங்க பேசலாம். நேரம் சரியாக 10:31 இணைந்து சிறப்பித்தவர் ஐயப்பன். ஐயப்பா. அந்த பேரை சொல்லும் போதே ஒரு எங்களுக்குள்ள ஒரு பக்தி வருது பாத்தீங்களா. சரி

அப்பப்பா, இந்த தொலைச்சதை தேடி எவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டார் அவர். இவ்வளவு நீங்க கேட்டு திரும்ப இல்லையாண்டா? அப்புறம் என்ன அவர் சொல்லியிருந்தா? என்னண்டா, தங்க கிள்ளி பிறந்த உடனே தாடி வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கார். யாருமே தாடி வைக்காயங்க, தங்க கிள்ளி போனா போகட்டும், ஏதாவது வள்ளியில ஒரு கிளியை பார்த்துக்கலாம். சரி, இப்பொழுது நாங்கள் ஐயப்பன் கேட்ட பாடல் காட்சியிலைக்கு வருகிறது.

0: சரியாக 10:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் ஐயப்பன் நீங்க கேட்ட ஒருவன் ஒருவன் முதலாளி பாடல் காட்டிலுக்கு வருகிறது.
1: ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்.

உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உப்பறிக்க கோளறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தான் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

அடமுதுமை எனக்கு வாராது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.

நேரம் சரியாக 10:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மோன்றியல் தமிழ் வானொலி நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. துளிசையாக சில பாடல்கள் காட்டில் கானா பாடல் எல்லாம் நீங்களும் துளிசையாக கேட்டால் நன்றாயிருக்கும். பரவாயில்லை, எந்த பாடலையும் எடுத்து வரலாம். நீங்கள் இங்கே இன்னொரு பாடலுக்கு செல்லலாம்.

லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான், கடையில கட் பீஸ் வாங்கி தந்த, கண்ணுல அளவு எடுத்து ஜாக்கெட் தச்சு தந்த, தேவி தியேட்டரில் காதல் கொட்ட படம் பார்த்த, அவ என்ன தொட்டா நாவளை தொடல. அப்படியா? கண்ணும் கண்ணும் முட்டுக்கு சிக்கா.

0: நேரம் சரியாக 10:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு இணைந்து கொள்ளலாம். காற்றிடை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். ஹலோ. வணக்கம். ரதீஷ்.
1: வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நல்ல நலமா இருக்கேன். எந்த நலத்துக்கு?
1: எல்லாரும் நலமா இருக்கீங்க. அப்ப இந்த நலமா இருக்கிற வேலையில எனக்கு இந்த காற்றலையில் கேட்கக்கூடிய பாடல், அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அப்படி ஒரு தமிழ் ஓல்ட் இஸ் கோல்ட் ஒரு பாடல் இருக்குது. அந்த படம் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும்.
0: சரி, பாடலை எடுத்து வரும்போது அந்த படம் என்னன்னு சொல்லலாம் உங்களுக்கு.
1: அப்ப தெரியும் இல்லையா?
0: சரி, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக 10:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியில். நீங்கள் இணைந்திருக்கலாம், இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். சரி, ஒரு பாடலை எடுத்து வந்த வண்ணம் ரதீஷுடைய பாடலை எடுத்து வரலாம். காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். எங்கே? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: இனிய தண்டனில் போயிட்டிருந்து ரஞ்சனி ஷாவுல் ஹமீத்.
0: வணக்கம் ஷாவுல், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா?
2: நலம். இன்றைய விருந்தெல்லாம் எப்படி போனிச்சு? ஏதாவது கிடைச்சிச்சு?
0: நான் அங்க போவே இல்லை. என்னால நான் இதுல நிகழ்ச்சி இல்ல நிகழ்ச்சி
2: கிடைக்கும்
0: இல்ல இல்ல நிகழ்ச்சி முடித்து விட்டு உண்மையிலேயே நான் தயாராகாம நான் என்ன அறியாமலே என்ன தூக்கம் உளுத்த பாக்குறத அங்க போயும்
2: தழுவட்டுமே அப்படின்னு தழுவி போய்விட்டதா?
0: மனிதனுக்கு ஒன்றிருந்தால் ஒன்று இருக்காது ஷாகுல். மனிதனுக்கு சோர்ந்து விடுவான். அதுதானே? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லுங்க. சந்தோஷம் இருந்தால் தூக்கம் வர்றது வராது கூட எங்களுக்கு தெரியாது. அதனால ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை, ஒன்றிருந்தால் ஒன்று இல்லை. அதனால இரண்டு வச்சிருக்காம நீங்க ஒன்றோட இருக்கிறது நல்லம் இல்லையா? என்ன சொன்ன? ஒன்றிருந்தால் ஒன்றில்லை, ஒன்றிருந்தால் ஒன்றில்லை. அதனால இரண்டு வச்சிருக்காம ஒன்றோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அது எந்த ஒன்று?
0: அது நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். நல்லம் நல்லம். என்ன பாட்டு இன்றைக்கு கேட்க போறீங்க?
2: என்ன பாட்டு கேட்க போறேன்? அந்த உறவினோட படத்தில் இருந்து
0: உங்களுடைய நண்பர் வந்து விட்டு போயிருந்தார். உங்களுடைய நண்பர்
2: யாரு?
0: அதுதான் ரதீஷ் வந்துட்டு போயிருந்தார். அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்லையா சொல்லி இருந்தார். அவரும் அவரும் அப்படி ஒன்றுதான் கொண்டு வந்திருக்கிறார். அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. உண்மைதான், எதுவும் ஒன்றுதான் இருக்கு இல்லையா?
2: சில பேருக்கு எல்லாமே அமைஞ்சிருது.
0: என்ன சில பேருக்கு ரெண்டு மூணு எல்லாம் இருக்கும்.
2: தேடல் தொடர்கிறது, தேடிக்கொண்டே இருக்கிறேன்.
0: உளவுதான் சிரித்து பேசினாலும் அந்த சிரித்து பேசுற அந்த நிமிடம் மட்டும் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நல்லா, அப்ப நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: அந்த ஒரு நிமிடம் படத்துல இருந்து சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே அந்த பாட்டும்.
0: இன்னொரு
2: பாட்டு வந்து அந்த ஒரு நிமிடம்.
0: சரி, நீங்க வேலையில இருக்கீங்களா?
2: புரியல,
0: நீங்க வேலையில இருக்கீங்க?
2: இல்ல இல்ல, வேலையில தான் இல்ல.
0: இன்னைக்கு வேலை இல்லையா?
2: வேலை இருக்கு, இப்பதான் தயார்படுத்தி
0: கொண்டிருக்கிறேன்.
2: சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே.
0: சிறிய பறவை சிறகை விரிச்சு எங்க போகுது? பாவம், போன வழியில ஒரு கொஞ்சம் தூரம் பறந்துட்டு கீழே விழ போகுது.
2: அப்புறம் வந்து நினைவிருக்கும் முறை படத்துல இருந்து ஒரு முறை பிறந்தேன் அப்படின்னு தொடங்குற பாட்டு.
0: நினைவிருக்கும்
2: முறையா? நல்ல படம். நினைவிருக்கும் முறை தானே அந்த படம்?
0: ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேக்கலாமா?
2: சின்ன பிள்ளைகிட்ட கேட்க கூடாதான், பெரிய பிள்ளைகிட்ட கேட்கலாம், அதனாலதான் கேட்டேன்.
0: சில வேலைகள்ல மட்டும்தான் நான் பெரிய பிள்ளை,
2: நானும்
0: அது சரி. இந்த பாடல் எல்லாம் நீங்க தெரிவு செய்து கொண்டு வரீங்களே, அது எப்படி? நீங்க அடிக்கடி பாடல் எல்லாம் கேட்டு கொண்டிருப்பீங்களா?
2: பாடல் கேட்டுக் கொண்டிருப்பேன். இதெல்லாம் வந்து நினைவில் நின்று.
0: நீங்க இப்ப நான் உங்களை கேள்விக்கு தொடுத்து கொண்டு போறேன் ஒரு விடயத்துக்காக. சரி, பாடல்ல நீங்க எதுல கேக்குறீங்க?
2: என்னுடைய மொபைல்ல கேக்குறேன்.
0: மொபைல்ல கேக்குறீங்க? எப்ப எப்ப எல்லாம் கேப்பீங்க நீங்க அந்த பாடல?
2: முன்னாடி கிடைச்சிச்சு, ஆனா இப்ப ரொம்ப டைம் கிடைக்கிறது கிடையாது.
0: ஏங்க?
2: ஏன்னா இப்ப எம்டிஆர் கேட்கறதுனால டைம் கிடைச்சது.
0: நீங்க தப்பிட்டீங்க, நீங்க தப்பிட்டீங்க. என்னடா மொபைல்ல கேக்குறேன், பாடலையே கேக்குறேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் கேட்க பார்த்தேன். அப்ப எம்டிஆர கேக்கல, நீங்க உங்களோட மொபைல்ல இருக்கிற பாட்டை தான் கேக்குறீங்களா? கேப்பமாண்டு அதுக்கு ஒரு ஐடியா போட்டு நீங்க தப்பிட்டீங்க. நீங்க கெட்டிக்கார். உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா? அறிந்து கொள்வது, அப்படி அறிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு.
2: நம்மளுடைய மனதை நம்மளே இன்னும் புரிஞ்சு கொள்ளல, அப்புறம் இதுல அடுத்தவங்க மனதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்?
0: அதனால ஒருவர் மனதை புரிஞ்சு கொள்றது கஷ்டம் இல்லையா?
2: கஷ்டம்.
0: ஒருவருடைய ஆழமான அன்பு இருந்தாலும் கூட இன்னொருவருடைய மனத இன்னொருவருடைய விடயங்களை நாங்கள் அறிவது மிக கடினம் இல்லையா?
2: ஏதோ ஒரு
0: அது அது சரி. ஆனா மற்றது இப்படி ஒரு பாட்டு இருக்குதே, இந்த ஆழ்கடலை கூட ஆழம் எடுத்துடலாம் அந்த பெண்களிட மனத
2: ஆழம். அந்த பெண் பொம்பளை மனசுதாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். ஆறுவது ஆழம்
0: இல்ல,
2: தேரும் கடலும் ஆழம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும்.
0: ஆழமது
2: ஐயா அந்த பொம்பளை மனசுதாய்யா.
0: கவிஞர் அழகா அதை எழுதிட்டு போயிட்டாரு. அந்த பொம்பளையோட மனசு மட்டும் பொம்பளையோட மனசு மட்டும் ஆழம் என்று சொல்லிட்டாரு. அப்ப ஆம்பளையோட மனசு என்ன மாதிரி ஆழம் குறைவோ?
2: ஆளும் குறைவான அவர் வந்து அல்ல, அது பொம்பளோட மனசுதான் பாத்தாரு. ஆம்பளோட மனச பாக்கறதுக்குள்ள அவருக்கு டைம் முடிஞ்சு.
0: அப்ப இனி யாரு இனி ஆம்பளோட மனசு பாத்துட்டு ஆழம் பாக்குறது?
2: அது பெரிய பெரிய நம்ம நிகழ்ச்சியில நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து ஆழத்தை கண்டுபிடிப்பாங்க.
0: உங்களுக்கு இது ஒண்ணு புரியல, என்ன தெரியுமா? பெம்பளையோட மனசு திறந்தே இருக்குதுங்க, அதனால ஆழத்தை பாத்துட்டாங்க. ஆம்பளையோட மனசு திறந்து இல்ல, எப்பவும் கள்ளத்தனமா மூடியே இருக்குது, அதனால ஆழம் பார்க்க முடியாது.
2: அது வந்து உங்களுடைய கருத்து. நீங்க என்ன ஒரு பொம்பளையா பொம்பளை மனசு பொம்பளைக்கு தெரியும் மாதிரி பேசுறீங்க, நான் ஆம்பளோட மனசு ஆம்பளைக்கு தெரியும் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நான் பேசிட்டேன்.
0: உங்களுக்கு அடிக்கடி இப்படி ஃபீலிங்கா பேசுற பழக்கம் உண்டு.
2: சில பேரோட கட்டாயம் அந்த சூழ்நிலையில நம்மள தள்ளி விட்டுறாங்க மேல இருந்து.
0: நிச்சயமா நிச்சயமா. ஆனா உண்மையும் உண்மை வந்து நான் சொன்னதுதான், பெண்களோட மனசு எப்பவும் திறந்தே இருக்கும், அதனால
2: மனசு
0: கள்ளத்தனம் இருந்தால் அது எப்படியும் வெளிப்பட்டுவிடும், வெளியில வந்துவிடும். ஏனென்றால் அவர்களுக்கு மறைக்கு தெரியும். நீங்க பாருங்க, ஆண்களுக்கு தான் பலம் அதிகம், அதுதான் ஒரு ஆணை.
2: பெண்களையும் குறிப்பிடவில்லை, எவ்வளவு நல்ல பேர், நல்ல நிறைய பேர் இருக்காங்க. 95% நல்லவங்க நல்லவங்கதான்.
0: இப்ப நீங்க எனக்கு தெரியும் ஐஸ் வைக்கிறீங்க, வீட்டை போனா சாப்பாடு கிடைக்காது. நீ வார வருஷம் போறீங்களா இல்ல 3 மாதம் போறீங்களா? அங்க
2: இல்ல, அது அது இன்னும் தெரியல.
0: என்ன தெரியல? போகும்போது இப்பவே இருந்து ஐஸ் வச்சா தாங்க நீங்க அங்க போய் சும்மா இருக்கீங்க, பாயாசம் கிடைக்கும் இல்லையா? அல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஒன்றும் கிடைக்காது இல்லையா? நாங்கள் சிரித்து பேசினாலும் ஷாகுல் யதார்த்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் தெரிகிறது இல்லையா? உண்மையான விடயங்களை நாங்கள் பேசிக் கொள்கிறோம். இருந்தாலும் என்ன பொறுத்த மட்டும் இல்ல, ஒருவருடைய மனதை ஒருவர் புரிஞ்சு கொள்றது மிக கடினம்.

0: ஒரு மனிதன் தன்னுடைய மனதையே புரிஞ்சு கொள்ள, எந்த மனதையும் எனக்கு அடிக்கடி நிறம் மாறுது எனக்கு, உங்களுக்கு மாறுதா? ஒரு நிமிஷத்துக்கு இருக்க எனக்கு நிறம் மாறுது, நான் உண்மையாவே உண்மையா அதை ஒத்துக்கொள்றேன்.
1: சில சந்தர்ப்பம் சூழ்நிலையும் காரணமாகும்.
0: ஆனா உண்டு, மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எனது மனம் நிறம் மாறாது, என்னையே வருத்துற மாதிரி நிறம் மாறிக்கொள்ளும். என்ற ஒரு சில யோசனைகள் தானே இல்லையா? உண்டு,
1: கண்டிப்பா
0: சரி. அப்ப இன்னைக்கு நீங்க ரெண்டு பாட்டு கேட்டிருக்கீங்க,
1: ரெண்டு பாட்டை இன்னும் அரை மணி நேரத்துல வருதானே எதிர்பார்த்து.
0: ஐயப்பனுக்கு நான் நல்லது, அரை மணி நேரத்துல கடை மூடினாலும் மூடும், இப்ப இருக்க நேரம்
1: கண்டிப்பா
0: கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களுக்கு கொத்துரட்டி. இவ்வளவு நேரம் துள்ளிச எடுத்து வந்திருந்தேன், சற்று உற்சாகமாக திடீரெண்டு உற்சாகம் எல்லாம் ஒரே அடியா போயிட்டு.
1: இல்ல, இந்த பாடலை கேளுங்க, நல்ல உற்சாகமா இருக்கும். இந்த பாடல்களை அனைவருக்காகவும் கேட்க விரும்புகிறேன், அனைவரும் கேட்டு ரசிங்க.
0: நல்லது உங்களுக்கு. அடுத்து வந்து ரதீஷ் ஒரு பாடல் கேட்டிருந்தேன், அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்லையா, அது என்னடி தெரியும். அது நீங்க சொல்லி கொடுத்த பாட்டோ?
1: அவர் ஒரு களஞ்சியம், அவர்கிட்ட போய் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல.
0: அவர் ஒரு பெரிய களஞ்சியம், நான் அவரை விட களஞ்சியம் நீங்க. அவர் களஞ்சியமா வேற காரணமே நீங்க.
1: அப்படி கிடையாது, நம்மள வந்து நம்மளே பெருமைப்படுத்திக் கொள்ள கூடாது.
0: அப்படித்தானே பேப்பர்ல
1: எழுதுங்க. அவர் வந்து அவர் ஒரு பெரிய பாடகர், ஒரு பெரிய பாடகர், ஒரு பெரிய இசையமைப்பாளரின் தந்தை, இன்னும் பல பல இதுல இருக்காரு அவர். சரியா?
0: அது மட்டுமில்ல ஷாகு, இப்படித்தான் இந்த எங்களுடைய எம்டிஆர் பேப்பர்ல அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஷாகுல் தான் அவர் ஒரு இப்படியே மெருகூட்டி கொண்டு வருகிறார். பாடல் எல்லாம் கொடுத்து இந்த பாட்டை கேளுங்க. பொம்பளைங்க காதல தான் நம்பி விடா, அது என்றெல்லாம் சொன்னீங்க, அன்றைக்கு சொல்லுங்க கேக்கு சொல்லி.
1: அந்த பேப்பரை நான் காணவில்லையே.
0: அது எங்களுடைய எங்களுடைய சந்திரராஜிடம் இருக்கிறது கையில, அவர் தான்.
1: அது சரி, அவரு அங்க அவரு அவங்க வச்சுட்டாரு போல இருக்கு, கடல் வச்சிருப்பாரு அவர். வானொலி பெட்டி, வானொலி பெட்டி,
0: அதுல எம்டிஆர் பத்தி ஃபுல் நியூஸும் வந்திருக்கீங்க. நீங்க குட்டி பொண்ணம்மா, உன்னை பற்றி எந்த செய்தியும் வராது. சரியா? உங்களுடைய பாடலை எடுத்து
1: வருகிறேன்.
0: ஒரு விடையாத சொல்ல வேண்டும், எப்படி ஒரு நிலையில இருந்தாலும் காற்றலையில் இந்த ஒளிவாங்கிக்கு முன்பாக வந்து பேசும்போது வரும் வந்து பேசும் அன்பு உறவுகளின் பேச்சில் தான் எங்களுடைய மனநிலை மாறுகிறது. நாங்களும் சிரித்து பேசுகிறோம், எல்லாத்தையும் மறந்து சிரித்து பேசுகிறோம். அதுல ஒருவருடைய மனதை புரிந்து சிரித்து பேசி மாட்டி விட்டு செல்வதில் நீங்கள் ஒரு வல்லவன் என்று சொல்லலாம்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: மற்ற உங்களுடைய நண்பர் ஐயப்பன் வந்திருந்தார், எப்பங்க ஷாகுல் ஹமீத் நிகழ்ச்சி எடுத்து வருவார், அவருடைய நிகழ்ச்சியை கேட்கணுமே, அதுல போய் நான் ஏதாவது பேசணுமே சொன்னேன். நான் உடனே சொன்னேன், வெள்ளிக்கிழமைல மட்டும் வர டாங் என்று வந்துடுறார், அதுவும் அந்த 11 மணிக்கு, நீங்க அந்த நேரம் வாங்க பேசலாம்னு
1: சொல்லியிருக்கேன்.
0: அதனால நீங்க வேற நிகழ்ச்சியிலும் எடுத்து வரலாம்
1: நினைக்கிறேன்.
0: ஆவணம் அதாவது நீங்களாகவே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, இப்படி காட்டிலைக்கில இதுல வந்து இருந்து செய்யாமல் நேரடியா நீங்கள் நீங்க இருக்கும் இடத்திலே இருந்து செய்யக்கூடியதா நாங்கள் எப்படி செய்யலாம்ன்றதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி நீங்க எடுத்து வந்தால் சற்று எனக்கு ஓய்வாக இருக்கும். அந்த சொன்னே அந்த நிறம் மாறுது என்று, அடிக்கடி நிறம் மாறுது, களைப்பு வருது, அதனால நிறம் மாறைக்கெல்லாம் நீங்க வரலாம் அந்த இடத்துக்கு. சரியா?
1: கண்டிப்பா வந்துருவோம், கண்டிப்பா.
0: சரி, இப்ப உங்களோட பாட்டுக்கு முன்னாடி நான் ஒரு நான் இவ்வளவு நேரம் துள்ளிச எடுத்து வந்தேனே, அது எது அதுல ஏதாவது உண்டு உங்களுக்கு பிடிச்சேன்னு சொல்லல இவ்வளவு நேரத்துக்கும்.
1: இப்போதுதான் நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன்,
0: அதுக்குதான் இப்ப நான் இந்த கதையை எடுத்து வந்தேன். நீங்க எப்ப இருந்து இந்த வானொலியை கேக்குறீங்கன்னு கேக்குறதுக்கு தான் இப்படி கேட்டேன். நீங்க
1: அதுதான் சொல்றேன், இல்ல இல்ல இப்ப இல்ல, அது இப்பதான் இப்போதான் 6:30 ஆணிச்சு, அப்பதான் நான் ஓபன் பண்ணேன், அப்பதான் கேட்டேன்.
0: அதை அறியறது கேட்டா நீங்க ஒரு நல்ல பிள்ளை.

0: நீங்க அதாவது உண்மையே சொல்லிட்டீங்க, நான் கேட்கிறேன், நான் இப்பதான் கேட்டேன்.
1: உண்மை உண்மை மட்டும்தான் என்னைக்குமே மாறாது. உண்மை இருக்கணும், உண்மை இருக்கும்போது எடுக்கணும்.
0: நிச்சயமா. ஆனா ஒன்று ஷாகுல், உண்மை கூட சில மனிதனுக்கு பாதகமாக மாறியது. நீங்க சொல்ற ஒரு உண்மையால
1: இல்ல, அது இல்ல இல்ல, நீங்க சொல்றது கண்டிப்பா அது அப்படிதான். அது வந்து அது சில சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து அந்த இடத்துல எதுக்கு அதை பயன்படுத்தணுமோ அதுக்கு மாத்திரம் பயன்படுத்தணும். எல்லா இடத்துலயும் அதுக்காக பொய்ய பயன்படுத்த கூடாதுல்ல.
0: நிச்சயமா. யாரோ ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்கிறார், அங்கே அவரை நீங்கள் நீங்களும் சந்தித்து விடுங்க. பேசுங்க அங்கே.
1: அவருடைய குரல் எனக்கு வரல.
0: ஒரு நிமிஷம், இப்ப அவரை பேச சொல்லுங்க. பேசுங்க.
2: ஹலோ ஷாகுல் ஹமீத், நீங்க அங்க இருக்கீங்களா?
0: இப்ப கேக்குறதா?
1: கேக்குது.
0: அப்பாடா,
2: ஷாகுல் ஹமீதோட வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் தான் கேக்குது.
1: உங்களுடைய வாய்ஸ் இப்ப எனக்கு நல்லா கேக்குது.
2: இப்ப இப்ப இப்ப ரெடி ஆச்சு, இப்ப ரெடி ஆச்சு. அவர் ஆம்பளையோட மனசு ஆழம் என்றது என்ன தெரியுமா? தெரியாம இருக்கிறது. இப்போ அது வந்து இந்த கவிஞர் கவிஞர் வந்து எல்லாம் அவரும் ஆம்பளைதான். அவரு வந்து எழுதுனது எல்லாம் பொம்பளைக்காக. இனி வந்து இனிமேல் பாடல் வரிகள் எழுதும் போது பொம்பளைங்க எழுதுனா அது ஆம்பளைங்க பத்தி தான் எழுதும் கண்டிப்பா.
1: பொம்பளைங்க கவிஞரும் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்லிருங்க.
0: நீங்க சொல்லுங்களேன், என்ன சொல்லி சொல்லி.
1: இல்ல, கவிஞர் தாமரை இருக்காங்க,
0: நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆழத்தை கண்டுபிடிக்க ஆம்பளைங்க மனசை தொடர்ந்து பாக்க.
1: நம்மளோட பேசிட்டு இருக்கவங்க ஒரு கவிஞர், கவிஞர் தான்.
0: யார் அவர்?
1: அப்ப அவங்க நீங்க
2: ஷாகுல் ஹமீத் பேசுறது கொஞ்சமாதான் கேக்குது.
1: அது கொஞ்சமாதான் கேக்கும். இது கோயத்துல இருந்து வர்றதுனால
0: இப்ப கேக்குதா அவர் பேசுறது?
2: நடுவில் இருக்கும் சின்ன பிள்ளை பேசுறதா நல்லா ஜாஸ்தியா கேக்குது.
0: சின்ன பிள்ளை
1: ரதீஷ். நீங்க அப்புறம் நீங்க இந்த பாட்டு எடுத்து வந்தீங்கல்ல, நல்லா இருந்தது, நல்லா அடிமொழி.
2: எந்த பாடல்?
1: இன்னும் ஒரு பெண்ணோட பாடியதுல.
2: மகிழ்ச்சி அந்த பாடல நீங்க
1: மேலும் வளர
2: வாழ்ப்பு பாடல் எல்லாம் ஏதாவது எடுத்துட்டு
1: வரேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஹலோ.
2: ஹலோ. அது இருந்தால் இது, அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. அந்த பாடல் எந்த பாடம் ஷாகுல்?
1: தெரியலையே, அதோட ஆரம்ப வரி என்னன்னு தெரியலையே.
2: ஆரம்ப வரி தான் அது, ஆரம்ப வரி அதுதான். அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை.
1: அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை. அது எது?
2: அதுதான் எது? அது இப்போ அக்காவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அக்கா கிட்ட பாடல் இருக்கும், ஆனா அது படம் என்ன படம் என்று தெரியாது இல்லையா அக்கா?
0: நிச்சயம். அந்த பாடலை எடுத்து எடுத்து வரும் போதுதான் அக்காக்கு, அந்த பாடலை எடுத்து வரைக்கதான் அக்காக்கும் தெரியும்.
2: ஓகே. அப்ப நமக்கு எது இல்லைன்றது அந்த படம் பாட்டு கேட்கும் போது தெரியும் அதுல எந்த என்னது இல்லைன்னு.
0: இல்ல, அதுலதான் நீங்க சொல்லுவீங்களே, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. அந்த பாட்டு வரையிலேயே முன்னுக்கு வருது இல்லையா ஷாகு?
2: இல்ல, பாடல் நம்ம கேட்கும் போது தெரியும் அந்த பாடல்ல எது இல்லைன்றது, எது இல்லைன்றது.
0: ஓ, அந்த பாடல்ல சொல்லுதா எது இல்லையாண்டு?
1: பழைய பாடலா?
2: ஆமா, ரொம்ப பழைய பாடல்,
1: ரொம்ப பழைய பாடல்.
0: நல்ல. அப்ப சரி, இப்ப உங்க ரெண்டு பேர்ட மனசு என்ன மாதிரி? ஆழமா மூடி இருக்கா, என்ன திறக்க இல்லையா?
2: இல்ல, நம்ம எல்லா ஜனாலும் திறந்துட்டா இருக்குது.
0: கதை இல்ல எண்ணெய் வந்து வச்சிருக்கிறாரு சாமி.
1: எனக்கு இது டோர் ஒண்ணு அடைச்சிருக்கு, அப்புறமா ஒரு ஸ்கேல் ஒண்ணு எடுத்துருவாங்க ஆழம் பாக்குறதுக்கு.
2: அது ரொம்ப பிடிச்சு வச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம என்ன இந்த ஐயோ சொல்லுங்க.
0: அத ஆழம் பாக்குற ஸ்கேல் வந்து நீங்க இனி எங்க எடுத்து வரலாம்னு எனக்கு என்ன தெரியல, அது செய்யணும். டைட்டானிக் கப்பலையே கண்டுபிடிக்க முடியாம இருந்துக்கிறாங்க.
3: சரி, இப்ப
2: நானும் அதே மாதிரி போறேன், நமக்கு பாடல்கள் கேட்கலாம்.
0: போறேன், விடப்படலாம். நன்றி, நன்றி.
2: ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 11:13 அவர்கள் வந்து பேசினால் தமாஷாக பேசுவார்கள், உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். அன்பர்களை நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை கேட்டுவிட்டு இவர்கள் கேட்ட பாடலை காற்றலைக்கு எடுத்து வரலாம் என்று
4: இருக்கிறேன்.
0: நேரம் சரியாக 11:13

0: நேரம் சரியாக 11:16. ரதீஷ் கேட்ட பாடல் காட்டறைக்கு வருகிறது. அது இருந்தா இது இருக்கு, இது இருந்தா அது இருக்கு. பாடலை கேட்கலாம்.
1: உலகத்தை பாரப்பா, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை.
2: எப்பா எது பெரிய தத்துவம் ஆயிட்டிய? எது இருந்தா எது இல்லப்பா.
1: சரக்கு இருந்தா வியாபாரம் இல்லை, வியாபாரம் இருந்தா சரக்கு இல்லை.
2: ஓஹோ, நீ அதை பத்தி சொல்ல வந்துட்டியா? இத பாரு, உனக்கு அதுவும் இதுவும் சேர்ந்திருக்கணும், அவ்வளவுதானே?
1: ஒரே நொடியில அவ்வளவு கூட்டத்தை இங்க வர சொல்லட்டுமா?
2: இத பாரு.

தோறும் நம்பும்படி சொல்லும் திறன் இருந்த சொல்லிலே உண்மையில்லே. உள்ளதே உள்ளபடி சொல்லும் மனிதனிடம் உணர்த்திடும் திறமையில்லே. உண்மையும் நம்ப வைக்கும் திறன்.

தங்க மதில் மங்கையற்று அழகிருந்த அறிவில்லே. ஆமா, அங்க மதில் மங்கையற்று அழகிருந்த அறிவில்லே. ஆராய்ந்து முடிவு செய்யும் அறிவிருந்தா அழகில்லே.

0: உங்க மதில் மங்கையக்கு அழகிருந்தா அறிவில்லே.
1: ஆமா,
0: அங்க மதில் மங்கையக்கு அழகிருந்தா அறிவில்லே. ஆராய்ந்து முடிவு செய்யும் அறிவில்லை.

நேரம் சரியாக 11:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்பத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் ஷாகுல், நீங்கள் கேட்ட பாடல் ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். அடுத்த பாடல் நீங்கள் கேட்டது என்ன படம் என்று சொல்லியிருந்தீர்கள். சரி, இருந்தாலும் இந்த பாடலை முதலில் எடுத்து வரலாம்.

மேலும் நேரம் சரியாக 11:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்பிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னொரு எங்களுடைய ஷாவுல் ஹமீத் கேட்ட பாடல் இதுவோ தெரியவில்லை, பாடலை எடுத்து வரலாம். அவர் இணைந்து அது என்ன பாடல் என்று சொல்லுவார்.

0: உள்ள வரலாமா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். மினியோட செயின் உங்ககிட்ட இருந்ததா இப்பதான் சொன்னா. அதை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போறான்னு வந்தோம்.
1: அவ்வளவுதானா? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம்.
2: அன்னைக்கு நான் கூட ஆத்திரத்துல வாய்க்கு வந்தபடி உங்களை கண்ணாப்பிடாம பேசிட்டேன். அதான் நேரம் வந்து மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்து வாங்க வாங்க.
3: நேரம் சரியாக 11:29. ஷாகுல் உங்களுடைய பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. அந்த பாடலை தொடர்ந்து எடுத்து வரலாம். நான் பாடல் எடுத்து வரும் போதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்கப்பா, அதுதான் என்னன்னு தெரியல. சரி, பாடலை பார்க்கலாம்.
4: எங்க குடும்பம் இப்படி அவமானப்படணும் தானே நீ ஆசைப்பட்ட? போது மடி, உன் கூட உக்காந்து ஒரே மேடையில இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். வைத்தியக்காரன் வைத்தியக்காரன் அவன் வாழக்கூடாதுன்னு நீ வயிறு எரியறது அவனுக்கு புரியலடி. பாத்தியா, நீ தூக்கி அடிஞ்சதாலி உன் மூஞ்சில விட்டறிங்கிறதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கேன். உனக்கு தாலி பாக்கவே கிடையாது. மாதவா, ஹெல்ப் மீ மாதவா.
0: எஸ் சிமி, இப்ப நான் சிமிக்காக பேசுறேன். தப்பு அவன் மேல் மட்டும்தானா? என் மேல எந்த தப்பும் இல்லையா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்? எந்த மனைவி வேற அது பொறுத்துக்க முடியும்? உங்களால பொறுத்துக்க முடியுமா? பொறுத்துக்க முடியுமா? தாலி தூக்கி அவன் மேல இறங்கிங்களே, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? என்ன தண்டனை கொடுத்தீங்க? என்னடா ஆம்பளை, நான் என்ன தப்பானாலும் பண்ணலாம், யாரும் கேட்கணும். மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்துருவோம் நினைச்சோமா? சொல்ல வந்த ரெண்டு பேருக்குமே குத்தம் உள்ள நெஞ்சு காரணமா சொல்லிக்க முடியாம நீ முதலையா நான் முதலன்னு சொல்லிக்காமலே இந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ரெண்டு பேரோட மனசையும் வேதனையும் புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தைகளை அள்ளி கொட்டுறீங்களா?
4: தேங்க்யூ மாதவா, எனக்கு நீ தான்டா முக்கியம். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு நான் 1000 கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இந்த நல்ல காரியம் நடந்தே ஆகணும்னு உன் பெரியப்பா மண்டபத்துல மாரடைப்புல போனது கூட மறுத்திருக்கேன்டா.
0: என்ன பெரியப்பா மாரடைப்பு? என்ன சொல்ற? ஏன் முதல்ல சொல்ல?
4: தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம்
0: அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா? அம்மா அம்மா அம்மா, பெரியப்பாவோட டெட் பாடி காணோமா?
3: ஐயோ, இது கதவு சொல்லும் போவதே பாட்டுட்டு. சரி, ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலுக்கு பின்பாக உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். ஷாகுல் ஹமீத்,

சரியாக 11:36 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எடுத்து வருவீர்கள்னு பார்த்தால் எல்லோரும் பாடல் தான் கேட்கறீங்க, பரவாயில்லை, அது என்றாலும் கேட்கறீங்களே. ஷாகுல், உங்களுடைய பாடல் கைக்கு கிட்டியது என்று நினைக்கிறேன். அதாத்தான் இருக்கும் நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படத்தில் இருந்து. சரி, அதுக்கு முன்பாக ஒரு கவிதை, ஒரு கவிதை, கிறுக்கிய கவிதை, இந்த கவிதை அல்ல, வரிகள் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். கனிவான காதல் கசந்தது, கனிவான காதல் கசந்ததுவே என்ற ஒரு கவிதை வருகிறது. காதலே கசந்தது கண்ணா, கண்ணியவள் காதலே கசந்தது. காதலே கசந்தது கண்ணா, கண்ணியவள் காதலே கசந்தது. மனம் கல்லாய் போய் காதலே கசந்தது கண்ணா, அவள் மனம் கல்லாய் போய் காதலே கசந்தது கண்ணா. கனிவான அவள் மனதை கல்லாக்கி ரசிக்கிறாய் நீ, கனிவான அவள் மனதை கல்லாக்கி ரசிக்கிறாய் நீ. பேசியே பேசியே உயிர்விட துடிக்கும் கண்ணியவள், பேசியே உயிர்விட துடிக்கும் கண்ணியவள், பேசாது மௌனிக்கும் மாய கள்ளனவன். பேசியே உயிர்விட துடிக்கும் கண்ணியவள், பேசாது மௌனித்தே மௌனிக்கும் மாய கள்ளனவன். பூவாக பூத்து உன் நினைவால் சருகாக மாறிடும் கன்னிதான் அவள், பூவாக பூத்து உன் நினைவால் சருகாக மாறிடும் கன்னிதான் அவள். குழலூதி காதல் கதைதனை மாயமாய் சொல்லுகிறாயே, குழலூதி காதல் கதைதனை மாயமாய் சொல்லுகிறாயே, மயக்கிடும் கள்ள கண்ணனானி. குழலூதி காதல் கதைதனை மாயமாய் சொல்லி மயக்கிறாயே மாய கள்ளனானி. காலந்தான் போகிறதே என் காலம்தான் போகிறதே, கனிவான உன் காதல் என் காலம்தான் போகிறதே, கனிவான உன் காதலை வாய்விட்டு சொல்வாயோ கண்ணா, கனிவான உன் காதலை வாய்விட்டு சொல்வாயோ கண்ணா. சிறிதேனும் மனமிறங்கா, சிறிதேனும் மனமிறங்கா கள்ள கண்ணனானே, சிறிதேனும் மனமிறங்கா கள்ள கண்ணனானே. போதும் உன் விளையாட்டு, போதும் உன் விளையாட்டு, நானும் இனி மௌனிக்கிறேன். போதும் உன் விளையாட்டு, நானும் இனி மௌனிக்கிறேன், காதலோடு கனிவாக நீ என்னோடு பேசும் வரை. போதும் உன் விளையாட்டு, நானும் இனி மௌனிக்கிறேன், காதலோடு கனிவாக நீ என்னோடு பேசும் வரை. கனிவான காதல் கசந்ததே கண்ணா. இந்த வரிகள் இப்பொழுது பாடல் எடுத்து வரும்போது ஏதோ ஒன்று தோன்றியது. இப்படி நீங்களும் எடுத்து வரலாம், ஏதோ ஒன்று உங்கள் மனதில் தோன்றும் போது வரிகளை எழுதிவிட்டு நயத்தோடு பேச எடுத்து வந்தால் அது கவிதை. சரி, இப்பொழுது நாங்கள் ஷாகுல் உங்களுடைய பாடலுக்குள் செல்லலாம்.

சரியாக 11:45 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முந்தைய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் கதை கட்டுரை கவிதை இவற்றோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு பாடலை கேட்கலாம்.

சரியாக 11:49 நீங்கள் முடிந்து கொள்ளலாம். இணைந்து கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எல்லாம் எடுத்து வரலாம். இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். இணைகிறது இன்னும் ஒரு பாடல்.

நேரம் சரியாக 11:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். மொன்றிய தமிழர் வானொலியில் நீங்கள் MTR இணைந்து கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம் என்பது உறவுகளே. அலையுங்கள் 5145119723 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம். இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம்

0: நேரம் சரியாக 12:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். இங்கே நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாருங்கள். இனிமையான கவிதை, கட்டுரை, கதை இவற்றை எல்லாம் எடுத்து வரலாம். தொழில்கிறது இன்னும் ஒரு பாடல்.
1: கடவுள் தந்த இரு மலர்கள், கண் மலர்ந்த பொன்மலர்கள், ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாவை ஓரத்திலே. கடவுள் தந்த இரு மலர்கள், கண் மலர்ந்த பொன்மலர்கள், ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாவை. கடவுள் தந்த இரு

கடவுள் தந்த

அழகு நீ தந்த மன்னர்

கடவுள் தந்த இரு மலர்கள் கண் மலர்ந்த பொன்மலர்கள் கொண்டு பாறை சேர்ந்த நிலை கடவுள் தந்த இரு மலர்கள்

நேரம் சரியாக 12:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 5145192379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் முழுமையாக பாடலாம், பாடல் ஒன்றை கேட்கலாம், கதை, கட்டுரை, கவிதை இவற்றையெல்லாம் எடுத்து வரலாம். எங்கே அலையுங்கள். இனிமையான பாடல்கள் காற்றிலே தவழ்கிறது, கேட்போம்.

0: சற்று பாடலை இடைநிறுத்தி காற்றலையில் வந்திருக்கும் அன்பு உறவை சந்திக்கலாம். இங்கே வணக்கம். வணக்கம், நீங்கள் காற்றலையில இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இருந்து கொள்ளுங்கள்.
1: சங்கர் மேடம்.
0: சங்கர், எப்படி இருக்கிறீங்க சங்கர்? நீங்க
1: நல்லா இருக்கு மேடம்.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நான் பேசுவது கேக்குறது உங்களுக்கு நல்லா
1: என்ன
0: பாட்டு கேக்க
1: போறீங்க?
0: எங்க அந்த பாட்டு இருக்கா, பாடி
1: காட்டுங்க.
0: ஒரு கேள்வி, உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் இல்லையா?
1: ஹிந்தி தெரியும் மேடம். யார் சொன்ன மேடம்?
0: யாருண்டா? எங்களை தந்தன ராஜ்.
1: ராஜ் சந்தன ராஜ் ஓரளவுக்கு தெரியும். நல்லா தெரியும், ஓரளவுக்கு தெரியும். வார்த்தைகள் எல்லாம் தெரியும், படிக்க தெரியாது.
0: அப்ப எங்களுக்கு அப்ப சொல்லு, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கலாமே. நாங்க இப்ப எல்லா பாஷையும்
1: பழகுறாங்க.
0: இல்ல அப்படி இல்ல, கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தா ஹிந்தியில பேசுறவங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: அவங்க வந்து பேசினா திண்டாடாம நாங்களும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பண்றதுக்கு என்ன ஹிந்தியில சொல்லுவாங்க? கொஞ்சமாக பேசலாம் பண்றதுக்கு
1: என்ன?
0: மாலுன்றது வந்து
1: தெரியுமில்ல.
0: என்ன பெயர்? ஹிந்தி ஸ்கூலும் தொடங்கிட்டாங்க அவங்க. இல்ல இல்ல, எல்லா பாஷையும் தேவை இல்லையா? எல்லா பாஷை என்பது நாங்க எவ்வளவு தூரம் கட்டி வச்சிருக்கிறோமோ அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? கனடாவில் இருக்கீங்கன்னா தெரியணும்.
1: எல்லா பாஷையும் தேவை மேடம். ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இடத்தை விட்டு வெளியில போறனாலே பல பாஷைகள் தெரிஞ்சா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: அப்ப உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா?
1: ஹிந்தி வந்து அங்க
0: தெலுங்கு
1: தெலுங்கு தெரியாது மேடம். மலையாளம் ஓரளவுக்கு பேசுவேன், தெலுங்கு அந்த அளவுக்கு யாரும் என் கூட இல்ல.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: இருந்தாங்க அவங்க எல்லாமே ஹிந்தி தான் பேசினாங்க.
0: நீங்க ஹிந்தி பழகிறதுக்கு
1: வாய்ப்பு இல்ல.
0: ஹிந்திய நீங்க படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பழக அந்த சந்தர்ப்பம் எப்படி வந்தது உங்களுக்கு?
1: நான் வந்து 1989 நாகாலாந்து போனேன் மேடம். அங்க எங்க அத்தை பையன் வந்து மிலிட்டரியில இன்ஜினியரா இருந்தாப்ல. அங்க போய் ஒரு 6 மாசம் இருந்துட்டு திரும்பி வந்துட்டேன்.
0: நானு
1: கொஞ்சம் கொஞ்சமா
0: கத்துக்கிட்டேன்.
1: அது வந்து அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப யுஏக்கு நான் வந்து 1994
0: போனேன்.
1: யுஏல 94 போகும்போது அங்க வந்து ஹிந்தி மலையாளி பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய ஆளுங்கள் எல்லாம் என் கம்பெனில ஒர்க் பண்ணாங்க. அப்ப வந்து ஹிந்திக்காரங்களும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் போது என்ன வந்து சூப்பர்வைசரா போட்டிருந்தாங்கன்னா, வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசரா போனேன் அந்த கம்பெனிக்கு. அப்ப வேற வழியே கிடையாது. இப்ப ஹிந்திக்காரன்ட்ட வேலை வாங்கினா அவன் ஏதாவது சொல்றத கேட்டு கேட்டு நம்ம கொஞ்சம் எனக்கு அந்த ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சதால அவங்க கூடயே இருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் பேச
0: கத்துக்கிட்டு
1: அப்படி வேலை வாங்குறோம்.
0: முதல் நீங்க போகும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா?
1: இல்ல, சும்மா ஆப்கான் நம்கே அந்த மாதிரி ஒரு 10 வேர்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அவ்வளவுதான வழி, பெருசா தெரியுது வாய்ப்பு கிடையாது.
0: பின்பு அவங்கள்டே
1: மலையாளி பேசுவாங்க, எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க. காமனா பற்றி யுஏ பொறுத்தவரைக்கும் காமனா வந்து ஹிந்தி பேசுவாங்க எல்லாருமே. தமிழ் மலையாளம் ஹிந்தி 3 லாங்குவேஜும் யுஏல பேசுவாங்க எல்லாரும்.
0: அங்க
1: உள்ள அங்க உள்ள சிட்டிசன் அரபி இருக்காங்களா அவங்களே ஹிந்தி பேசுவாங்க, அந்த அளவுக்கு ஹிந்தி பாப்புலர் அங்க.
0: சரி, அப்ப சரி நல்லது. உங்களுடைய ஒரு பாடல் தானா நீங்க கேக்குறீங்க?
1: ஒரு பாடல்
0: உங்களுக்காக எடுத்து வருகிறேன் சங்கர். நீங்க பாடுவீங்க இல்லையா? நல்லா
1: மலையாளி ஒருத்தர்
0: பேசிட்டு அவர் உண்மையா நல்ல திறமை, இனிமையாக திறமையாக நல்லா பாடுவார். நல்ல பையன், நல்ல மனம் படைச்சவர், வெள்ளை உள்ளம், தமிழ் நல்லா. அவர் எங்களுடைய வானிலைக்கு வந்தா தமிழ் நல்லா பேச தொடங்கிட்ட.
1: அப்படிங்களா? தமிழ் நல்லா பேசுறாரு.
0: ஆமா, நல்லா பேசுறாரு. இப்பயும் வந்து பேசி இருந்தாரு தானே, பாத்தீங்களா? அது என்னண்டா நல்ல திறமை இருக்கிறது அவருக்கு, உங்களிடமும் இருக்கிறது, எல்லோருடமும் இருக்கிறது. நீங்கள் பழக வேண்டும், நீங்கள் பாடி பழகணும், பாடி பழகணும். உங்களுக்கு ஏற்று, அதாவது எல்லா பாடலையும் எல்லாராலும் பாட முடியாது. உங்களுடைய குரலுக்கும் உங்களுக்கு எப்படி பாடலாமோ அப்படியான பாடல்களை எடுத்து வரலாம். அடுத்த தடவை நீங்கள் எடுத்து வாங்க, நான்கு வரி இருந்தாலும் பாடி பாருங்க. முதல்ல அப்படியே எடுத்து வாங்க. இப்ப ஒரு பாடல் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் ஒன்று பாடுங்க பாக்கலாம். நானும் சேர்ந்து பாடுறேன்.
1: பூவில் பாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, என் பூவே.
0: வந்து பேசின இந்த ஆண்கள் எல்லாம் எப்படி இங்க இப்படி சொட்டு சொட்டா பொய் சொல்ல பழகுறீங்க?
1: பொய் கிடையாது,
0: தெரியாம இல்ல பாட தெரியாது சொல்லிட்டு இப்ப பாடுனீங்களே, இது பொய் தானே? செல்லமா ஒரு பொய்ய சொல்லிட்டீங்களே.
1: நாலு வரி பாடுறது, நாலு வரி எல்லாம் பாடலாம். நாலு வரி நிறைய பாட்டு பாடுவோம் மேடம். நாலு வரி பாடுறது பெரிய விஷயம் இல்ல. முழுமையான பாடல் பாட தெரியாதுன்னு சொல்ல
0: வந்தேன். ஓஹோ, அடுத்த தடவை நீங்கள் முழுமையான பாடல் எடுத்து வாருங்கள். எப்படியும் நீங்கள் மன எழுதி வைத்துக் கொண்டு எடுத்து வாங்க. நாங்கள் அதை கேட்க ஆசையா இருக்கிறது. உங்களோட குரல் நல்லா இருக்கிறது, நல்லா பாடுறீங்க. சரியா, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சங்கர். நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 12:17 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றியல் தமிழ் வானொலியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்து விடலாம் இங்கே. வணக்கம். வணக்கம்.
2: காலை காலை வணக்கம். ராம்பாக்கம் ராமு.
0: வணக்கம் ராமு, எப்படி இருக்கிறீங்க?
2: மேடம்
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நல்லா மண்டு, நீங்க நல்ல மண்டா, நான் நல்லம், அதான் நீங்க கேட்கவே இல்லை எப்படி இல்லையா? எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நாங்க நல்ல மண்டா, நீங்க நல்லம் என்று நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி நினைக்கிறது நல்லது தானே?
2: ஆமா,
0: சூப்பர்,
2: நல்லது.
0: சரி சரி, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க ராமு?
2: சந்தன காற்று படம். ஓ தென்றலே,
0: அங்க பாடி காட்டுங்க.
2: எனக்கு
0: வேற ஒரு பாட்டு தான் அப்படி வருது, ஓ தென்றலே என்று. சரி, மற்ற பாட்டு என்ன உங்களுடைய?
2: பொற்காலம் வந்து தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி விட்டு செஞ்ச பொம்மை.
0: அதை பாடுங்க பாக்கலாம்.
2: தஞ்சாவூர் மண் எடுத்து
0: பாடும்போது இல்ல இல்ல, பாடுங்க பாடுங்க.
2: அதான் மேடம் தெரியல.
0: தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படி செய்யணும். தாமிரபரணி தண்ணி சேர்த்து சேர்த்து செய்தது இந்த பொம்மை. அது பொம்மை இல்ல, பொம்மை இல்ல,
2: பொம்மை இல்ல, இது உண்மை.
0: சரி, உண்மையாக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் உங்களுக்காக. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஏதாவது கடி கேள்வி இருக்கா உங்கள்கிட்ட?
2: உலகில மிக ஆழமான ஏரின்னு
0: கேட்டான். பெண்கள்ட மனமே ஆழம் சொல்லிட்டாங்க ஏரியே, அது அவர் சொல்லிட்டாரு போல இருக்குது. சந்தனராஜ் முழுக்க அப்படியே அப்டேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாரு ஃபுல்லா. அவர் சொல்லிட்டார், அதை நான் எழுதி வைக்கல, அவரை மீண்டும் வந்து சொல்ல சொல்றேன். அவர் அப்படியே சொல்லிட்டார். அவர் உங்க நண்பர் இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும்.
2: அப்ப வந்து வானொலி கேட்டு மட்டும் தெரியும் போகுது, எனக்கு செல்லுதான் வருது. அப்ப நான் இனிமேல வரல, நிறுத்திக்கிறேன்.
0: ஏன் அப்படி? ஐயோ, நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா, இல்ல துண்டித்துக் கொண்டீங்களா? வானொலி கேட்க முடியாத ஆதங்கத்துல போயிட்டீங்களா ராமு? எங்க சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அடடா, கவலையா இருக்கிறது. என்ன நீங்கள் கேட்க முடியவில்லை என்று நிறுத்திக்க போறேன்னு சொல்றீங்க, அப்படி ஒரு வார்த்தையே சொல்லக்கூடாது. தெண்டிச்சு நீங்க அந்த வானொலியை நீங்க கேட்கறதுக்கு பாக்கணும். நான் ஒரு சந்தனராஜிடம் கேட்டுக்கொள்ளுங்க, எந்த ஒரு விடயத்தையும் நிறுத்த முடியாது. நிறுத்தினால் மற்றவர்களுக்கு ஒரு மனக்கவலை வரும். நீங்க சொன்ன அந்த வார்த்தை மிக ஒரு சோகத்தை கொண்டு வந்தது. வானொலி கேட்க முடியவில்லை, அதனால நிறுத்துறேன் என்று சொன்ன அப்படி சொல்லக்கூடாது. வானொலி கேட்கறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதனால நீங்க மீண்டும் அழைப்பை ஏற்படுத்துங்கள். நான் அதற்குரிய எப்படி கேட்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சந்தனராஜிடம் கேளுங்கள், எப்படி கேட்கலாம் என்று. காற்றலைக்கு வருவதை நிறுத்திவிட வேண்டாம். சரி, ஒரு பாடலையும் எடுத்து வரலாம்.

சரியாக 12:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NPR FM. ஒரு பாடலை தொடரலாம். எங்களுடைய பாடலை கேட்டுச் சென்றிருக்கிறார் சங்கர், அவருடைய பாடல் எடுத்து வரும் வரை.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் மருத்துவ குறிப்புகள் சில பார்க்க போகிறோம். நான் சென்னை திருநீந்தவூர் ரேவதி. அதே போல் பாடல்கள் வந்து திரு அருண்மொழி அவர்களோட பின்னணி பாடல்கள், திரு அருண்மொழி அவர்களுடைய பாடல்கள் தனித்தும் சேர்ந்தும் பாடிய பாடல்களை கேட்கலாம். முதல் குறிப்பு, கரும்பு சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டில் ஏற்படும் வெடிப்பு குணமாகும். கரும்பு சக்கையை எடுத்து அதை எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டு வெடிப்பு குணமாகும். படம் என் தம்பி பாடல்

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் இருக்கிறவங்க வந்து துளசி சாற்றை தினமும் குடித்து வந்தால் இந்த நோய்களிலிருந்து தடுக்கலாம். துளசி சாற்றை தினமும் குடித்து வந்தால் கல்லீரல் மண்ணீரல் நோய்களை தடுக்கலாம். படம் தர்மசீலன், பாடல் தென்றல் வரும் முன்னே முன்னே, தென்மாங்கு வரும் பின்னே பின்னே.

வானொலி என்றால் எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரம் உங்களுக்கு பாடல்களை அளித்து வரும் வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு, வசம்பை எடுத்து சுட்டு கறியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து அடி வயிற்றில் பூசினால் வயிற்றுப்பொருமல் நீங்கும். வசம்பை எடுத்து சுட்டு கறியாக்கி அதனுடன் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து அடி வயிற்றில் பூசினால் வயிற்றுப்பொருமல் நீங்கும். படம் சக்திவேல். பாடல், மல்லிகை முட்டு மனசை தொட்டு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். சுக்கை நீர் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து மூட்டுகளில் தடவ மூட்டு வலி குறையும். மூட்டு வலி குறைவதற்கு சுக்கை நீர் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து அதை மூட்டுகளில் தடவி வந்தால் மூட்டு வலி நீங்கும். படம் மல்லிவெட்டி மைனர், பாடல் மனசு.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு பார்ப்போமா? தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சு சளி குணமாகும். தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து பின் ஆற வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சு சளி குணமாகும். படம் தாலாட்டு பாடவா பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த குறிப்பு: வெள்ளைப்பூண்டு இஞ்சி சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து அதனுடன் தேன் கலந்து காலை உணவுக்கு முன் சாப்பிட்டால் டான்சில் சதை குறையும். வெள்ளைப்பூண்டு இஞ்சி சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் காலை உணவுக்கு முன் சாப்பிட்டால் டான்சில் சதை வளர்றது குறையும். படம் மணிக்குயில். பாடல்: காதல் நிலாவே நிலாவே கை சேர்.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். அடுத்த குறிப்பு, வெறும் வயிற்றில் இஞ்சி சாறில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும், அத்துடன் மார்பு சளியும் அகலும். வெறும் வயிற்றில் இஞ்சி சாறில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும், மார்பு சளியும் அகலும். படம் சேது பாடல்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. வால் மிளகின் மிளங்க தூள் செய்து அதோட ஒரு சிட்டிகை தேனில் குழைத்து சாப்பிட்டு வர கபம் நிகம். வால் மிளக தூள் செய்து ஒரு சிட்டிகை எடுத்து தேனுடன் குழைத்து சாப்பிட கபம் நீங்கும். படம் ராமன் அப்துல்லா. பாடல் என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பார்க்குற.

0: எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இது இன்னைக்கு முத்துச்சிதறல் பகுதியில் நம்ம வந்து பின்னணி பாடகர் அருண்மொழி அவர்களோட பாடலையும் எளிய வகை வீட்டு குறிப்புகளும் மருத்துவ குறிப்புகளும் நம்ம பார்க்குறோம். அடுத்த குறிப்பு, நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம பண்ணி வீட்டில் செய்து போட்டுக்கிட்டோம்னா மலச்சிக்கலை நீங்கி நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். நார்த்தங்காய்க்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குற ஒரு சக்தி அதில் இருக்குது. அந்த காயோட தன்மையில் ஜீரணம் ஆகக்கூடிய சக்தி இருக்குது. நார்த்தங்காய் ஊறுகாய் மலச்சிக்கலை போக்கி நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். படம் செவ்வந்தி பாடல், புன்னை வன பூங்குயிலே பூமகளே வா.
1: செவ்வந்தி செவ்வந்தி செவ்வந்தி செவ்வந்தி.

அனைவரையும் அனைவரின் மனதை மயக்கும் வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு, வாய்ப்புண்ணுக்கு கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும். வாய்ப்புண் நீங்க கொப்பரை தேங்காயை கசகசாவுடன் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும். படம் பொங்கி வரும் காவேரி, பாடல் வெள்ளி கொலுசு மணி.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. எள்ளிலிருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இழைத்து காணப்படுபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும். நல்லெண்ணெயானது உடலுக்கு மிகவும் நல்லது. எள்ளிலிருந்து வரும் நல்லெண்ணெயை கொடுக்க உடல் இழைத்து காணப்படுபவர்கள் தேறி உடல் எடை அதிகரிக்கும். படம் சூரசம்ஹாரம், பாடல் நான்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு: பச்சை கொத்தமல்லி தழைகளை அரைத்து தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும். பச்சை கொத்தமல்லி தழைகளை அரைத்து தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வர தலைவலி நீங்கும். சிந்தனைக்கு: சுவாசத்தை கவனி ஆயில் கூடும், வார்த்தையை கவனி மதிப்பு கூடும், செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வாழ்வில் வெற்றிகள் கூடும். சுவாசத்தை கவனி ஆயில் கூடும், வார்த்தையை கவனி மதிப்பு கூடும், செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வாழ்வில் வெற்றிகள் கூடும். படம் கவிதை பாடும் மலைகள் பாடல்: உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. இதுவரை முத்துச்சிதறல் பகுதியில் எனக்கு வாய்ப்பளித்த மீரா அம்மாவுக்கும், நேயர்கள் அனைவருக்கும், எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீண்டூர் ரேவதி. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமழை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக சொந்தக்காரன் என்ற படத்திலிருந்து சொந்தக்காரன் யார் சொந்தக்காரன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லவன் என்ற படத்தில் இருந்து வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளிக்காசு என்றுமே எங்க பையிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

0: நம்ம கையில் வெள்ளி காசு என்றுமே எங்க பையில்.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிஸ்டர் பாரத் என்ற படத்திலிருந்து பச்சை மிளகா அது காரம் இல்லை, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன்.

நோவுது நோவுது. ஐயோ புடி எப்படி அழுதோ அழுவா. ஒரு பாசு வெத்தல மாத்தணும் மாத்தணும்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக விடுதலை என்ற படத்தில் இருந்து நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க அம்மம்மா இவர்தான் சூப்பர் ஸ்டாருங்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா.

0: இசைமலை நிகழ்ச்சி நடந்ததாக மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திலிருந்து சக்கர கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்பிரமணி தான் மாப்பிள்ளையா வர போறாண்டா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி சைலஜா, சித்ரா, கங்கை அமரன், பி எஸ் சசிரேகா.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

பாத்துடுவோமா?

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற படத்திலிருந்து மரகத மேகம் சிந்தும் மழை வரும் நேரம் இது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், டி சுசீலா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்டி சக்கரம் என்ற படத்திலிருந்து வா மச்சான் வா வண்ணாடப்பேட்டை ஊத்திக்கிட்டே கேளேண்டா என்னோட பாட்ட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: வா மச்சான் வா வண்ணாடப்பேட்டை ஊத்திக்கிட்டே கேளேண்டா என்னோட பாட்ட. வண்ணாரப்பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்டா என்னோட பாட்டு. வாமச்சம் வா.

கட்டிலுக்கு ராசாவுக்கு வண்ண கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்கக்காரி நீ தாண்டி சிலுக்கு ராசாவுக்கு வண்ண கண்டா ஏதோ

தேண்ட தாளத்த கழுதை உச்சந்த கைய என்னடது வயத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்த. அப்புறம் பாத்தீங்களா

கேட்டதடி என்னோட உடம்பு.

அனுபவிப்போம். இதுக்கு என்னடி கேள்வி? சாராயம் சந்தாரம் வா மச்சவா வந்தாரோ பேட்டை.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கர் குரு என்ற படத்திலிருந்து காக்கி சட்டை போட்டம் வச்சான் களவு செய்ய கண்ணம் வச்சான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ்பி சைலஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சதுன்னா வெற்றி அடிதான் அடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சகல கலா வல்லவன் என்ற படத்திலிருந்து நேற்று ராத்திரி தூக்கம் போச்சிடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக தர்மதுரை என்ற படத்திலிருந்து மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்பம். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக முதலில் பாடும் ஒரு பாடல் கருச காட்டு பூவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. மாமரத்தில் ஊஞ்சல் கட்டணும் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாட வரும் வேளையிலே ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள் மோகன் காத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி. ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து எனது காணம் என்ற முதல் வரியை தொட்டு ஆரம்பித்து முழுவதையும் தருகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். நீல நயனங்களில் என்ற முதல் வரியை தொட்டு நாளை நமதே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் என்ன சுகம் என்று இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் உங்கள் பாடலாக.

மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலையும் கேட்போம். பேபி அண்ட் பேபி திரைப்படத்து பாடல் ஆரா அமுதே என்று முதல் வரியை தொட்டு பாடுகின்றது.

உறவுகளாக இருக்கும் உறவுகளுள் காஞ்சனா தருகின்றார் ஒரு பாடலை. மன்னவனே மன்னவனே என்ற புலி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தெரிவு செய்தார்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடலை கேட்கலாம். அநேகன் திரைப்படத்து பாடல் ஆத்தாடி ஆத்தாடி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே பப்பரப்பா பப்பரப்பான் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு வேட்டை என்ற திரைப்படத்து பாடலை வன்கூவர் மாநிலத்து இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஐரோப்பிய கண்டத்திலிருந்து தொடரும் உறவுகளின் பாடல்கள் கேட்போம். நீண்டகால உறவு கேதீஸ் அவர்கள் எங்களோடு இசைப்பயணம் செய்யும் வேளையிலே இளங்காத்து வீசுதே என்ற இனிமையான பாடலை பிதா மகன் திரைப்படுத்திருந்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி பம்பரக்கண்ணு என்ற மதுரை திரைப்படத்து பாடலை தந்தீர்கள் அல்லவா, ஒலிக்கின்றது பாடல்.

அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா. எப்பொழுதும் ஜோடி குரலிலே ஜோடியாக வந்து பாடலை கேட்கும் வேளையில் சிறுவாணி ஆத்து தண்ணி என்ற வரியை முதல் வரியாக கொண்ட இரட்டை ரோஜா திரைப்படுத்து பாடலைத்தான் என்று கேட்டார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிங்காரபூமி சிங்கப்பூர் மகாலிங்கம் அவர்களும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் கர்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து மகாராஜன் உலகை ஆளலாம் என்ற வரியை முதல் வரியாக தொடர்ந்து பாடுகின்றது முழுவதையும்.

ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகர் நிவேஷன் லப்பர் பந்து திரைப்படத்து பாடலை கேட்க விரும்புகின்றார். சில்லான் சுரக்கியே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த திரைப்படத்து பாடல்.

இவர்களை தொடர்ந்து ஐரோப்பிய மன்னன்றால் என்னவளும் பெறுவாள் தானே. என்னவள் ஆத்தி என்மேலே என்ற ஒரு அற்புதமான வரி கொண்ட பாடல், செம்பி என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவித்து தந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

பார்க்க போறேன்னு சொல்லுது.

0: ஏதுடி இது? ஆமா இது வாங்க காசு. எது
1: நீ கொடுத்த காசு தான் உண்டியெல்லாம் உடைச்சிட்டேன்.
0: என்னடா இது, இந்த மாதிரி படப்படான்னு நான் கட்டவே மாட்டேன்.
1: டாக்டரோட அமைச்சி தானே, இனிமே இப்படிதான் நீ கட்டணும்.
2: இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நேயர் நேரத்தை சர்வதேச நேயர் நேரத்தை வளமை போல நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள். இந்த பாடல் ஈழமணி திருநாட்டில் படமாக்கப்பட்ட ஈழத்து தயாரிப்பான அந்தோணி என்ற திரைப்படத்திலிருந்து குத்துவிளக்கொளியே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. ஆவலோடு கேட்போம்.

கேட்டு மகிழ்ந்தது இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலி காற்றலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். டிக்கெட்டும் இசை பரப்பி மகிழ்வூட்டிச் செல்லும் இந்த பாடல்களை கேட்ட மகிழ்வோடு நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம் என்று அன்புடன் கூறி விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மாண்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும் அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: இன்றைய நீர் நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீண்டகால உறவாக இருக்கும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாக, இம்ரான் ஷாகில் இவர்களையும் உலக தமிழர்களையும் இணைத்து ஒரு பாடலை தருகின்றார். உங்க பொன்னான கைகளில் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா என்ற பாடல். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, கேட்போம் நாங்களும்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வர

புலமை போல என்றும் ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் ஒலிக்கும் வண்ணம் எப்படி என்பதை ஒப்பீடு செய்யும் வகையிலே 1977 ஆண்டு கவிக்குயில் என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் இருவர் பாடியதாக கேட்டு மகளே இருக்கின்றோம். முதலில் பிரபல பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் ஒலிக்க கேட்கும் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை என்ற பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கி அனுஷா கிருஷ்ணன் இந்த பாடலை கேட்கும் வேளை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக அன்பு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், திருபுவனத்து உறவுகளும் இணைகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.

அதே திரைப்படம் கவிக்குயில், அதே பாடல், ஆனால் பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி எம் பாலமுரளி கிருஷ்ண ஐயா அவர்கள். சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை என்று வரியெடுத்து அவர் குரலிலும் கேட்டு மகிழ வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறோம் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்கின்றோம். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்ற ஒரு அற்புதமான பாடல், உள்ளத்தை தொடும் பாடல், நூல் வேலி என்ற திரைப்படத்தில் பாடியிருந்ததல்லவா? அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியாள் இவர்களை மணித்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் நூல்வீதி திரைப்படத்திலிருந்து, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே.

மெழுகாகி யார் முகம் பார்த்தாலும் ஐயத்தில் தவிப்பாய் நீ, யார் முகம் பார்த்தாலும் ஐயத்தில் தவிப்பாய் நீ, மௌனத்தில் விளை

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

நீண்ட கால உறவு தினமும் வந்து பாடல்களை கேட்டு மகிழும் அன்பு. மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நானும் ரவுடிதான் என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். தங்கமே உன்னைத்தான் என்று வரி எடுத்து பாடும் வேளையிலே அவரோடு வளமை போல நின்றும் செவி மடுக்கின்றார்கள். அந்த பாடலை கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா இவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்

0: அவன் கையை உடைச்சா மாதிரி நீ நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி.
2: அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற
1: டா புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி சுத்து, அவன் பார்க்கும்போது கை வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடு.
1: எஸ் சிவா.
2: ஓகே போ.
1: ஏய் அவன் முன்னாடி போய் வணக்கம் வச்சு தொலையாத.
3: ஏங்க
2: சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல.
3: என் ஃபோன் எப்போ கிடைக்கும்?

0: வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறும் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றார். என் அண்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய்போன மனிதர்களால் என்ற தத்துவத்தோடு அவர் கேட்கும் அந்த பாடலை இன்று ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் வளமை போல செவிமடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்

கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்த

ராஜநடை திரைப்படத்தில் பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார். தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா என்ற பல்லவியை தாங்கி பாடுகின்றது மீண்டும் ராஜநடை என்ற திரைப்படத்தில் இருந்து.

இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல் திட்டிக்கும் தீனான பாடல்களாக எங்கள் செவியோரம் கேட்கின்றது.

தொடரும் ஒரு சிறப்பான பாடல் நேயர் நீரத்தை அலங்கரிக்க பாடுகின்றது. இவன் அவனிதான் என்று 1960 ஆண்டு திரைக்கு வந்த படத்திலே பாடிய பாடல் ஒன்று. இன்ப எல்லை காணும் நேரம் என்ற முதல் வரியோடு பல்லவியும் சரணங்களும் இணைகின்றன. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் கேட்ட வேளையிலே வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து செவிமடுக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று ஒலிக்கின்றது பாடல்.

0: ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். அவர் தரும் இனிமையான அந்த பாடலை செவி மடுக்க நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். கிராமத்து மின்னல் திரைப்படுத்து பாடல்தான் நாங்கள் செவி மடுக்க இருக்கும் பாடல். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானியே என்ற பாடலைத்தான் அவர் தந்தவேளை ஒலிக்க கேட்போம்.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

பின்வரும் பாடல் அன்புடன் தருகின்றார் பாலக்காடு ரதீஸ் அவர்கள். கேரள மாநிலத்திலிருந்து கோபக்கார கிளியே என்ற முதல் வரி எடுத்து

திருப்தியாக ஒரு பாடல் வந்து எங்களுக்கு நிறைவை தருகின்றது. நிகழ்ச்சிக்காக நூதனா நூதனா என்ற வரி கொண்ட நிறம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலுக்கு காத்துக்கொண்டிருப்பவர் ஜோர்ஜ் வளைகுடா மண், நீண்டகால உறவு, முன்னில் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் குவைத்திலிருந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் அவள் பெயர் தமிழிச்சி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அன்புடன் அருள் மோகன் தந்திருக்கின்றார். அந்த பாடல் நீ ஒத்த சொல்லு சொல்லு என்ற வரிகளோடு ஆரம்பிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தேடாத இடமெல்லாம் என்ற வரியை முதல் வரியாக கொண்ட வசந்த ராகம் திரைப்படுத்து பாடல் ஒலிக்கே இருக்கின்றது. இந்த பாடலை அன்போடு அன்பு வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹாட்டன் மாநகரிலே டிராஞ்சி.

அடுத்து வரும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் கேட்டபை திரைப்படுத்த பாடல்தான். நீங்கள் தந்த பாடல் பாடுகின்றது கனவு காணும் வாழ்க்கை யாவும் என்ற முதல்வரியோடு.

அடுத்து வரும் பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தருகின்றார். சிறகடிக்கும் நிலவே என்ற சுறா என்ற திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல் கேட்க இருக்கின்றோம். உள்ளத்தை அழித்தா திரைப்படுத்த பாடலாக சிட்டு சிட்டு குருவிக்கு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்களாக தொடரும் பாடல்களை மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்திருக்கின்றார். மதுரே என்ற திரைப்படத்து பாடல், இழந்த பழம் இழந்த பழம் எனக்குத்தான் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து பாட வரும் மீண்டும் ஒரு இனிய பாடல். துளசி செடியே என்ற வரியை முதலில் தாங்கி சிவல் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வன்கூவர் மாநிலம் வசந்தி.

வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று, லேசா பாக்குது மனசு என்ற பாடல் காஞ்சனா அவர்களுக்காக ஒலிக்கின்றது. இவர் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார்.

0: மை நேம் கே மாரி முத்துங்க. வாட் யூ நேம்? சே, வேற மாதிரி பேசணும். என்னங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: தேங்க்ஸ்.
0: ஒரு சின்ன பொசிஷனுக்கு இவ்வளவு வெக்கப்படுறீங்க.

0: நற்றபுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலியில் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல்களையும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தருகின்றார்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா ரமணியின் பாடலை கேட்போமா? கண்ணு முழி காக்கா முல்லா என்று கேட்கும் ஒரு பாடல். மாஸ்க் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஒரு அவர்ல ரெண்டு பிரியாணி சாப்பிடுவீங்களா?
2: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல? அதான்
1: சொல்லுங்க, கேப்போம்.
2: ரத்தி,
1: ஐயோ,
3: இந்த பொண்ணு எங்க கூட்டு வந்தா தெரிஞ்சா அவங்க அப்பா கால் கால்
1: தெரியாது.
3: எங்க குலசாமி கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க, எல்லாம் நல்லா நடக்கும்.
1: பாப்போம்,
3: இவ்வளவு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன்.

0: ஸ்வீட் இருக்குடா.
1: கேரளால மை கிளையண்ட் இஸ் ஹேவிங் ஒன் பிக் தென்னந்தோப்பு. அங்கேயே ஹி இஸ் ஹேவிங் ஃபார்ம் ஹவுஸ் அ ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல். அங்க ஏல்னி இன்னும் ஸ்வீட்டா இருக்கும்.
0: இங்க என்னப்பா சொல்டா?
1: யூ வாண்ட் வாழ்க்கை?
0: வாட் இஸ் வாழ்க்கை?

0: ஃப்ரீயா மச்சான்?
1: வேணாண்டா, பாண்டிச்சேரியில என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு, இதை அப்படி வரமாட்டிய, அதான் நானே வேணான்னு சொல்லிட்டேன்.
2: போலாம்.
3: இறகி இறகி மயிலிறகி என்ற வரியை இடையிலே தாங்கிய ஒரு பாடல் பீமா திரைப்படத்தில் பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் ஜோடியாக வந்து கேட்கும் ஒரு பாடல். என்ன சொல்ல ஏது சொல்ல என்ற வரியை மனம் கொத்தி பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

உறவுகளே, முன்னர் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடல்களை திசை எங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே இது முன்னர் தமிழ் வானொலி தரும் விடுமுறை விருப்பம் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடலாக ஒலிக்கின்றன. ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த ஒரு பாடல். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து அற்புதமான கருத்தோடு வரும் ஒரு பாடல். பாரப்பா பழனியப்பா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

ஆடு பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா.

அவரை தொடர்ந்து வரும் பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிவேஷன் அவர்கள் சத்தியம் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். பால் பப்பாளி என்று வரி எடுத்து பாடும் வழியிலே

இனிமையோடு இன்னும் ஒரு பாடல், உனக்குள் நானே என்ற பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படுத்த பாடலை என்னவள் தருகின்றார் ஐரோப்பிய மண்ணிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்கும் வழியில் தானும் ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலான் தானே என்று கூறுவது போல் ஆடு புலி ஆட்டம் திரைப்படுத்த பாடல் நிலா நிலா வெண்ணிலா என்று பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது முந்தைய தமிழ் வானொலி விடுமுறை நாட்களில் ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்கள். இந்த பாடல்களை எழுதி அனுப்பியவர்களுக்கு மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று கூறினேன். இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வந்து நிகழ்ச்சியை விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் மகிழ்வோடு தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

களங்கமில்லா இளமனசு பல்லவியோடு சரணங்களையும் தொடர்ந்து பாட தெய்வ பிறவி திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். 1960 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகி கே ஜமுனா ராணியம்மா அவர்களின் குரலில் ஒலிக்க வேண்டும் என்று தஞ்சை டி என் ராமையா தாஸ் அவர்கள் எழுதி கொடுக்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். காட்டளையில் வரும் பாடலை கேட்பதற்காக சிதம்பரத்திலே ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் இணைந்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார். நீண்ட காலத்து உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் தந்த அந்த பாடல் படகோட்டி திரைப்படுத்து பாடலாக இருக்கின்றது. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்று பாடுகின்றது. வளமை

கொடு என்றும் அந்த பாடலை நீண்ட காலமாக தொடர்ந்து இணைந்து கொள்ளுகின்றார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்கள் மட்டுமல்லாமல் உலக தமிழ் மக்களும் என்று எழுதியிருக்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் எனது பாடலை தருகின்றேன் என்று நான்கு கில்லாடிகள் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார். நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் என்றுதான் அந்த பாடல் பாட வருகின்றது. பாடி வரும் அந்த பாடலை வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமாரும் கிருஷ்ணகிரியிலிருந்து கனகராஜ் இவர்களும் கேட்கின்றார்கள்.

வாரிசு திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஜிம்மிக்கு பொண்ணும் ஜிம்மிக்கு பொண்ணு என்று பாட வரும் அந்த பாடல் எங்களுக்கு இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து அன்பாக கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் வந்து பாடலை கேட்டால் அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், சிவா வேண்டும், ஸ்ரீராம், ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களே நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திட்டிக்கும் தேனான பாடல்களை திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

வளமை போல என்றும் பாட வருகின்றது. ஒரு திரைப்படத்தில் இரண்டு தடவைகள் ஒரே பாடல். முதலில் 1961 ஆண்டு வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படத்தில் வந்த பாடலை தான் கேட்க இருக்கின்றோம். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாடோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் என்ற பல்லவியோடு தொடர்ந்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்ய கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை மணைத்து கேட்கும் வேளையில் அவரது உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள்.

அதே பாடலை மீண்டும் அதே திரைப்படத்தில் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களோடு பி சுசிலா அம்மாவும் இப்படி பாடுகின்றார்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாடு லீலா என்று வரி எடுத்துக் கொண்டு வரும் பாடலாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் உறவினர்களோடும் கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப கீதங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நானா பாடுவது நானா என்று கேட்டு பாடுகின்றது ஒரு பாடல் நூல் வேதி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் மிஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் பலமை போல ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் நற்பவி இவர்களோடு நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை மனைத்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உனக்காக பிறந்தோன் உனக்காக பிறந்தேனோ என்று கேட்கும் கிழக்கு கடற்கரை சாலை என்று 2006 ஆண்டு திரைக்கு வந்த பாடல். ராஜு திரு முருகன் அவர்கள் இயற்றிவிட ஜெய்தேவ் அவர்கள் குரல் கொடுக்க எஸ் எஸ் ஸ்டான்லி அவர்கள் இயக்கிய ஜே பால் இயக்கிய திரைப்படத்தில் பாடிய பாடலாக இப்படியெல்லாம் எழுதி கேட்கின்றார் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் அவர்கள். அவர் கேட்க வந்த பாடலை கிழக்கு மாகாணம் சுரேன் சசி சுஜி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது பாடல்.

உறவாக நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடலோடு வடிக்க சிறுவை சந்திரராஜ் அவர்களும் ஒரு பாடலை தருகின்றார்கள். அவர் தந்த பாடல் கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திலிருந்து ஆத்து மேட்டிலே ஒரு பாட்டு கேட்குது என்று தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல். இது முன்

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள் அன்புடன் வாழ்த்து கூறி வணக்கம் தந்து தான் ஒரு பாடலை கேட்க வருகின்றார். அவருக்கான பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இதயம் ஒரு கோவில் என்ற வரியடுத்து அந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும்படி நாங்களும் கேட்டு மகள் நாம் தானே.

சாமந்தி பூன்று 1980 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படத்திலே கனவுகளே ஊர்கோலம் எங்கே என்று கேட்கும் பாடல் ஒன்று பாடியது. அந்த பாடலை இன்று ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார், தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து.

கனடா கதையகத்திலிருந்து ஒலிக்கும் பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்களும் ஒரு பாடலை தந்திரு சேப்பு விஜயராகவன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து தாயை சிறந்த கோவிலும் இல்லை என்ற ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது அவரோடு இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல்கள் மிகவும் சிறப்பான பாடல்களாக கேட்டு மகள இருக்கின்றார்கள். வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஜோஜ் அவர்கள். முன்னாள் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அவர் வாடாமல்லிக்காரி என்ற கோழி கூவுது திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். இறுதியாக

பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றார் என்று ஒரு தெலுங்கு திரைப்படம் அபரா என்ற திரைப்படத்திலிருந்து சிறு சிறு சிறு கே போகோ சிறு சிறு சிறு கே புருஷாதே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: இது கதம்பம் நிகழ்வு அன்பு உறவுகளை 647-8745 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு நாங்கள் இன்று தமிழில் பேசி தமிழில் பேசி தமிழிலே உறவாட இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் புதியர்களும் இங்கே இருக்கின்றது, போட்டி நிகழ்வும் இருக்கின்றது. கதம்பம் என்ற வகையிலே பல்சுவை நிகழ்வுகள் வரும். இன்று 5ஆம் மாதம் 2021 13வது நாளிலே இருக்கின்றோம் என்றால் பாருங்கள், இப்பொழுதுதான் அண்மையிலே 2021 வந்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் வேளையிலே 5.5 மாதங்களை எட்டிப்பிடித்து விட்டோம். விரைவாக நேரமும் காலமும் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களை பீடித்த இந்த நோய் கிருமியும் முன்போகவில்லை, வரவர அதுவும் கூடிக்கொண்டுதான் வருகின்றது. எங்களின் கையில் எதுவுமே இல்லை, அரசியலின் கையிலும் எதுவுமே இல்லை, வைத்திய இலாக்காவிலும் எதுவுமே இல்லை என்றுதான் ஒரு எண்ண தோற்றப்பாட்டை தருகின்றது. எங்கள் கையில் தான் இருக்கின்றது. பதிவுகள் அத்தனையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் அதைத்தான் தருகின்றன. அங்கே நடக்கின்ற சம்பவத்தின் தாக்கத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற போதிலே நாங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்களாக உணர்ந்து எங்களை பாதுகாப்பை தேடிக்கொள்ளோடு நாங்கள் பகுத்தறிவு என்ற 6வது அறிவை பெற்ற நாம் இறைவன் சிந்திக்க சொல்லித்தான் இந்த செயலை தந்திருக்கின்றார். ஏனென்றால் காலத்திற்கு காலம் இத்தனையோ வசதிகளை தந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த வசதி எல்லாத்தையும் நாங்கள் தீய வழியிலே, பிழையான வழியிலே அதையெல்லாம் உபயோகித்து, தீய செயல்களிலே உபயோகித்து பஞ்சமா பாதகங்கள் இப்பொழுது நிறைந்து வந்துவிட்டது. நீங்கள் பார்க்கின்றீர்கள், கண்கூடாக பார்க்கின்றீர்கள். பஞ்சமா பாதகங்கள் நிறைந்து வரும் இந்த பஞ்ச புலன்கள், இந்த பஞ்ச புலன்களால் ஆகிய அந்த தொழிற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே, இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமி பந்திலே நாங்கள் உருண்டோடி கொண்டிருக்கும் வேளையிலே,
0: தொல்லை மிகுந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று கூற முடியாது.
1: இது தொல்லை நிறைந்த உலகம் அல்ல, நாங்கள் தான் அதை ஆக்கி இருக்கின்றோம். பாருங்கள், அழிவுகள் மனிதருக்கு மட்டும் வரும்பொழுது நாங்கள் துள்ளி அடித்து கத்தி குளறி எவ்வளவோ கோஷம் விடுகின்றோம். ஏனென்றால் சிந்தனையும் பேசும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கின்றது. எத்தனை மிருகங்களை கொலை செய்திருக்கின்றார்கள் உலகிலே, எத்தனை பறவைகளை அழித்திருக்கின்றார்கள், எத்தனை காடுகளை அழித்திருக்கின்றார்கள். இந்த பூமியை ஒருநிலை இல்லாமல் படுத்தி இருக்கின்ற பாடு உங்களுக்கு தெரியும். உயர்ந்த மாடி கட்டிடங்களையும் பெரிய பெரிய வியாபார நிலையங்களையும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் செய்து ஆற்றிலே நிதர்சனமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணீரை திசை திருப்பி விட்டோம். அந்த நீரை கூட அசுத்தப்படுத்தி இருந்து எவ்வளவு மாசுபடிய வைத்து மக்களுக்கு எவ்வளவு நோய்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அந்த அழிவுகளுக்கு அவையெல்லாம் குரல் எழுப்பு துவங்கினால் நாங்களே எம்மாத்திரம். அந்த உயிர்கள், அந்த மரங்கள், செடிகள், இந்த நீர்நிலைகள், பூமி, பறவைகள், மிருகங்கள் அத்தனையும் குரல் கொடுக்க வெளிக்கிட்டால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவர்களால் அதை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, ஓடித்தான் தெரிவார்கள். நாங்கள் எங்கும் ஓட முடியாமல் எங்களால் தான் நாங்கள் இதை காப்பாற்றி நாங்கள் ஒரு நல்ல நிலையில் சுகாதாரத்தை பேண வேண்டும். அதற்காகத்தான் எங்களுடைய சிந்தனை கேட்டவாறு ஊடகங்களும் செய்தி பிரிவுகளும் அரசாங்கங்களும் மக்களும் நலன் விரும்பிகளும் கூறுகின்றார்கள், பாதுகாப்பை கடைபிடியுங்கள், வீட்டிலே இருங்கள், வெளியிலே வராதீர்கள், ஒரு வாரம் இரண்டு வாரம் பல்லை கடித்துக் கொண்டு இருப்போம், இந்த கொரோனாவின் தாக்கம் குறையும், அதன் பின்பு நாங்கள் வெளியே செல்லலாம் என்றெல்லாம் கூற யாருக்கும் பொறுமை இல்லை. ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அந்த ஊருக்குள்ளே பாதிப்பேர் பாதுகாப்பாகவும் பாதிப்பேர் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் நடப்பது என்ன? அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கின்ற, அதாவது பாதுகாப்போடு இருக்கின்றவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு அற்றவர்களால் வினை ஏற்படும். அப்ப நாங்கள் மற்றவர்களுக்கு வினை ஏற்படக்கூடிய வகையிலே இருக்கக்கூடாது. எங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றுதான். நேற்றைய தினம் ஒரு பதிவு ஒன்றை எங்கள் ஒரு அன்பு உறவு எனக்கு தனிப்பட்ட முறையிலே பதிந்து விட்டார். அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளுக்கே அந்த அவர் அழுது அழுது ஒரு கேட்கவே எவ்வளவு வருத்தமாக இருந்தப்ப இந்த நிலை எங்களுக்கு வரவன் அவர் கேட்டது இதைத்தான். வேறு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருங்கள், பணம் எப்பொழுதும் தேடலாம், கேளிக்கை எப்பொழுதும் வரும், ஆடம்பரம் எப்பொழுதும் வரும், ஆனால் நோயற்ற வாழ்வு எப்பொழுதும் கிடையாது. நீராகாரத்தோட கஞ்சியை குடித்தாலாவது வீட்டிலே ஒன்றாக இருங்கள், வெளியே வராதீர்கள். இந்த காலையில் விழுந்து கும்பிடுகிறேன் என்று கேட்கின்றார். ஏனென்றால் அவர் அனுபவப்பட்டிருக்கின்றார் தன்னையும் தன் குடும்ப உறவுகளையும் இழந்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே. அங்கே விஜயராகவன் ஐயா அவர்கள் கூட பதிவேற்றது, ஒவ்வொருவரும் நீங்கள் பதிவை தருகின்றீர்கள் விழிப்புணர்வு பதிவுகளை, நாங்கள் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம், மற்றவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் இல்லையே. அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் இல்லை என்று விட்டு நாங்கள் ஒன்று எதை செய்ய முடியும், அவர்களோட வாதிட முடியுமா, சண்டைக்கு போக முடியுமா, அவரோடு போய் கிட்ட பேசி ஏதாவது அறிவுரை கூற முடியுமா? முடியாது. ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் மௌனம்தான். வீட்டிலே அடக்கமாக இருப்பதை விட வேறு வைத்தியம் இல்லை. மூலி வகைகளை உண்பதை விட வேறு உணவு இல்லை. சுகாதார பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைபிடிப்பதை விட வேறு பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு இப்பொழுது எந்த கேளிக்கையோ அந்த இதுகளோ வேண்டாம். உயிரை பாத எங்கே தப்பி ஓட முடியும்? உலகின் எந்த ஒரு நாட்டிலே இப்படி ஒன்று நடந்தால் இன்னொரு நாட்டுக்கு தஞ்சம் புகுந்து செல்லலாம். நாங்கள் எல்லோரும் இன்று கனடாவிலே நாங்கள் பிறக்கவில்லை, கனடாவுக்கு ஏன் வந்தோம்? எங்கள் நாட்டிலே வாழ முடியாத நிலை, அதனால் மீள திறந்து பல நாடுகளுக்கும் வந்தோம். உங்கள் நாடுகளில் கூட எங்கள் உறவுகள் இருக்கின்றார்கள். முதலில் ஓடி வந்தது எங்கள் தொப்புள் கொடி உறவு என்று உங்களிடம்தான். உங்களிடமும் அப்படியா நிலை என்ன, நாங்கள் எப்படி வர முடியும்? அதேபோன்று இப்ப உலக நாடுகள் அத்தனையும் தங்களுக்கு தாங்கள் எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்துகின்றது, அரசாங்கங்களும் திணைக்களங்களும் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது யாரும் வெளியே சென்று இன்னொரு நாட்டுக்குள்ள புக முடியாது. ஏனென்றால் எல்லா நாட்டிலும் இது இருக்கின்றது. அதனால் இருக்கிற இடத்திலே நாங்கள் எங்கள் வீட்டிலே இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அதன் பின்பு இறைவன் விட்டவழி. இறைவன் இந்த அனர்த்தங்களை அடக்க வேண்டும், இந்த அட்டூழியங்களை அடக்க வேண்டும், இந்த அடாவடித்தனங்களை அடக்க வேண்டும் என்றுதான் விட்டு கொடுத்து இப்பொழுது அதை அழிக்க முற்பட்டிருக்கின்றார். பாருங்கள், இந்த பெரிய மாபெரும் சக்தி வாய்ந்த எத்தனை அறிவியல் சாதனங்கள், அணுகள், ஆயுதங்கள் எல்லாம் இருந்தாலும், கோடானு கோடி பணம் இருந்தாலும் இந்த சிறிய நுண் கிருமியை வெல்ல முடியாமல் இருக்கின்றது என்றால் இது காலம் தானே, இது ஒரு ஊழி தானே. கலியுகம் அழியும், கலியுகத்தோடு அழியும் என்ற ஒரு வாக்கு இருந்தது. மெதுவாக மெதுவாக ஒவ்வொரு நாடு சண்டையிட்டுக் கொண்டு வந்தது பார்த்தால் இப்ப ஒட்டுமொத்தமாக எல்லா நாட்டையும் இந்த நுண்கருவி அழித்துக் கொண்டிருக்கின்றது. நாளாந்தம் லட்சக்கணக்காக மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறந்த நாங்கள் நடமாடும் பொழுது ஓடியாடி காடு மேடு எல்லாம் தெரிந்தோம். இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு இந்த உடலை கொண்டு சென்று அடக்கம் செய்ய இடமில்லாமல் அலைகின்றது மக்கள் கூட்டம் இப்பொழுது. நேற்று ஒரு காணொளி பார்த்து அங்கே ஒரு சுடுகாடு, சுடுகாடு என்றால் பிணங்களை எரிக்கும் இடம், அங்கெல்லாம் வைத்தியசாலையிலிருந்து நேரடியாக கொண்டு வருகின்ற 10-12 ஆம்புலன்ஸ் அவசர சேவை வாகனங்களே அந்த பிணத்தை கொண்டு வந்து வைத்து எரிக்க முடியாமல் திண்டாடுகின்றார்கள். எத்தனையோ மணித்தியாலம் வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எரிப்பதற்கு. அத்தனைக்கும் இந்த அழகான உடம்பு, இந்த வாசனை திரவியங்களை போட்டு வடிவாக்கி வச்சு உடல் நலத்தை காட்டி ஜிம்முக்கெல்லாம் போய் உடல் அழகை பேணி வைத்த இந்த உடல், அதற்குள்ளே இந்த காற்று போய்விட்டால் ஒரு மணி நேரத்துக்கு பின் தாக்க பிடிக்கவில்லை, உடனே விரைப்படைந்து விடுகிறது, மனங்கள் எழும்புகிறது. வைத்து தொட்டு கூட நாங்கள் அதை அனுபவிக்க முடியவில்லை, தொட்டு அதுக்கு ஆறுதல் கூற முடியவில்லை, தொட்டு அழ முடியாத அளவில் மூடி கட்டி கரப்பு துணி எல்லாத்தாலே மூடி வைத்திருக்கின்றார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இவ்வளவு நாங்கள் கூறுகிறோம், கூறுவது எங்களுக்கு சுலபமாக இருக்கின்றது, கேட்பதற்கும் சுலபமாக இருக்கு, நடைமுறைப்படுத்துவதான். நான் இப்பொழுதும் பார்க்கின்ற கேள்விப்பட எத்தனையோ பேர் வெளியே செல்கின்றார்கள், அதுவும் பாதுகாப்பில். வெளியே செல்லத்தான் போடணும், அத்தியாவசியம். அதுதானே அவர்கள் 12 மணி வரைக்கும் கடைக்கு போ, அந்த மற்ற இதுகளுக்கு போகாதே, கடைகளுக்கு போறது குறைத்துக் கொள்ளன்னு போ, வெளியே போக்குவரத்தை குறைத்துக் கொள்ள சொல்லித்தானே கூறுகிறார்கள். தேவையில்லாத வகையிலே செல்கின்றார்கள் என்றுதான் கேள்வி. இந்தியாவினுடைய நிலையை எண்ணும் பொழுது எங்களை வேதனையா என்ன, எங்களோட மண், எங்களுடைய நாடு, நாங்கள் எங்கள் நாடு என்று கூறுவது இந்திய மண் உண்டைத்தான், தமிழருக்கு சொந்தமான நாடு என்று. என்ன செய்ய போகின்றோம் என்று தெரிய, உலகத்தை எப்படி காப்பாற்றப் போகின்றது இந்த அரசியலும் ஆளுநர்களும். இந்த வேளையிலே அவர்கள் அங்கே விஞ்ஞானத்தில் பெருகி சந்திர மண்டலம் செவ்வாய் மண்டலம் போய் திரும்பி வந்து விழுந்தழிஞ்சு உடைஞ்சு கொண்டு போற, அது போற ஒரு பக்கம், நாட்டுக்கு நாடு போற ஒரு பக்கம். இப்பொழுது எங்களுடைய செய்தியிலே கூறப்பட்ட ரஷ்யா நாட்டிலே துப்பாக்கி சூடு, எத்தனை வழியாலே எங்களுக்கு துன்பங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்படி நாங்கள் சொல்லலாம், வாழ்க்கை என்பது இலகுவானது இனிமையானது என்று எப்படி கூற முடியும்? பயங்கரமானதாக வந்துவிட்டது. இனிமையாகத்தான் இருந்தது, சுலபமாகத்தான் இருந்தது. இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான், வேறு யாரும் அல்ல, மக்கள் தான் கொண்டு வந்தார். மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும், அவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி சொல்லி கொடுத்தும் கேட்காமல் வெளியே பைத்தியங்களா? எல்லாம் இல்லைத்தான், பைத்தியங்காரர்கள் சொல்லு கேட்கமார்கள், தன்னிச்சையாக நடந்து செல்வார்கள். இப்ப அப்படி இல்லைத்தானே, கையிலே வைத்திருக்க எங்களுடைய கைபேசி கூட எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற ஒரு ஒரு பொருள் தான் விஞ்ஞான உலகிலே. ஆனாலும் அதை நாங்கள் தூரப்பிடித்து தள்ளி வைத்து உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு என்ன வழி காண முடியும்? இதுக்கு என்ன ஆறுதல் கொடுக்கும்? ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக நாங்கள் ஒலிபெருக்கி மூலமும் தொலைபேசி மூலமும் காட்சி ஒளிக்காட்சி மூலமும் வானொலி மூலமும் பேசிக் கொண்டிருக்கத்தான் முடிகின்றது அந்த உறவுகளை. ஒரு நாள் இந்த நாளை கழிப்பது கடினமாக இருக்கின்றது. வீட்டுக்கு வெளியே கதவை திறந்து வெளியே கால் வைத்து விட்டால் திருப்பி அந்த காலை உள்ளுக்கு வைப்பதற்குள் எனக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் எல்லோரையும் பிடித்துக் கொண்டது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று அதிலே எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ற இறைவனுக்கே இப்பொழுது கடினம் வந்தது. அந்த இறைவனுக்கே சோதனை வந்தது போல் வந்துவிட்டது. இறைவன் கூட இப்ப நேரடியாக இங்கே வருவதென்றால் அவரும் இந்த முறையில அந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு அவருக்கும் உத்தரவாதம் இல்லை. பூமியிலே கால் பூமி பந்திலே கால் வைக்கின்ற எவருக்கும் உத்தரவாதம் இல்லை. இரண்டு பூதங்களான நீரும் பூமியிலே நாங்கள் கால் வைக்கலாம். காற்றிலே உலாவுகின்றோம், எங்களை சுற்றி அக்கினி இருக்கின்றது, நீரே வானம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது, பூமியின் மேலே நின்று நாங்கள் நடமாடுகின்றோம். எவ்வளவு ஆபத்தாக இருக்கின்றது அன்புறவுகள். உணவுகள் வாங்க முடியாமல் இருக்குது, உணவு எந்த நாடு தயாரிப்பு தெரியாமல் இருக்குது, தயாரிக்கிற உணவுகள் எல்லாம் கலப்படம், அந்த அமிலங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளவு மாற்று எதிர்மறையான விடயங்களை தருகின்றது என்று எல்லாவற்றையும் எண்ணும் பொழுது வாழ்க்கை ஒரு பொறுப்படைய வைக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாங்கள் இருக்கப்போவது நீண்ட காலம் இல்லை, குறுகிய காலம், கொஞ்ச நாளைக்கு இருக்க போகின்றோம். இருக்கும் வரை மகிழ்வாக இருப்போம். இது கடந்து போகும் என்ற எண்ணிக்கையோடு எனக்கு வராது, நான் பாதுகாப்போடு இருக்கின்றேன் என்ற மனத்துணிவோடு இருப்போம் வீட்டிலே. அப்போ ஒரு கேள்வி எழும்புகிறேன், வீட்டிலே எல்லோரும் வீட்டிலே முடங்கி கிடந்தால் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்ய முடியும்? இறைவனால் அருளி செய்யப்பட்ட நீர் இருக்கின்றது. ஒரு எல்லோரும் ஒவ்வொரு தட்டு உணவை அருந்தியவர்கள் இப்ப ஒரு பிடி கஞ்சியை குடித்தாவது இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வோம் என்ற அளவுக்கு வந்துவிட்டது அன்பு உறவுகளே. இதன் முடிவு என்ன என்பது யாராலும் நிர்ணயிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த முடிவு எங்க போய் முடிய போகின்றது என்ற முடிவு யாராலும் இப்ப கூற முடியாத நிலையில் இருக்கின்றோம். நாளுக்கு நாள் கொத்தணியாக அப்படி ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் லட்சக்கணக்காக அழிந்து கொண்டு போனால் உலகம் இங்கே தாங்க போகின்றது. இறைவன் இந்த தண்டனை எங்களுக்கு அளித்து இந்த பூமி பிள்ளை வாழுகின்ற மக்களுக்கு அளிக்கும் பொழுது தனியே ஒரு இந்திய நாடு அல்ல ஆங்கிலேய நாடு அல்ல அமெரிக்க நாடு என்று பார்க்கவில்லை. உலக நாடு முழுவதும் கடலுக்குள்ளே கூட போக முடியாமல், கடலுக்குள்ளேயே முதலில் ஆரம்பித்த கடலுக்கு உள்ளவர்களும் ஆபத்திலே அம்பட்டவர்கள் தானே. அப்ப இந்த காற்று எங்கெங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கெல்லாம் இந்த கிருமி செல்கின்றது இலவசமாக பாஸ்போர்ட் இல்லாமல். அப்ப வரும்போது எங்களை தாக்காமல் அது செல்லட்டும் என்று விட்டால் அதுக்கு நாங்கள் எங்களை பாதுகாப்பு முறையிலே வைத்திருக்க வேண்டும். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இங்கே வாருங்கள் காற்றலையில் நீங்களும் கலந்து என்னோடு பேசுங்கள். நான் மட்டும் பேசுறது அழகல்ல, எல்லோரும் இணைந்து பேசுவோம். தமிழிலே பேசுவோம் வாருங்கள், வேறு விடயங்களையும் பேசுவோம் வாருங்கள்.
2: எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம்.

0: தமிழே உயிரே வணக்கம் என்று ஆரம்பித்திருக்கும் இந்த கடம்பம் என்று தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற தலைப்பிலே இயங்க இருக்கின்றது. அந்த வேளையிலே இடையிலே வந்து வேறு கேள்விகள், பொது கேள்விகள், நாங்கள் கண்டுபிடித்தல், யார் சொல்வதோ என்றதெல்லாம் வர இருக்கின்றது. இன்றைய கடம்பத்துக்கு வரும் முதல் உறவுக்கு இப்பொழுது நேரம் 9:49. அங்கே முதலாவது வரும் உறவுக்கு பாடல் ஒன்று வழங்கப்படும். அங்கே வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர், வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர், பாலச்சந்தர், ஓ வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர், வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர்,
1: வணக்கம், வணக்கம், வணக்கம் பா, வணக்கம் பா, இரவு வணக்கம்,
0: இரவு வணக்கம்,
1: எங்களுக்கு மதிய வணக்கம்,
0: ஓ நன்றி, நன்றி, மதிய இரவு இரண்டையும் தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள், நன்றிகள். நலமாக இருக்கின்றீர்கள் ஐயா?
1: நலமாக இருக்கிறேன்ப்பா.
0: இன்று மாலையிலே நான் எதிர்பார்த்தேன் உங்களை, தூங்கி பணி அதிகமா இருந்ததா?
1: ஆமாப்பா, அதே எடுத்து கேட்டதுல
0: உங்களோட பணியிடம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதா மகன் இப்பொழுதும்?
1: இப்ப இல்லப்பா,
0: இப்ப மூடிவிட்டீர்களா நீங்களும்?
1: மூடிவிட்டோம். 7 மணி
0: இந்த ஊரடங்கின் இந்த அடக்க கட்டுப்பாடான காலத்திலும் உங்கள் இந்த பணியும் இயங்குகின்றதா?
1: இருங்குதுப்பா, இயங்குதுப்பா,
0: பாதுகாப்பு நடவடிக்கையோட இருக்கு. பாதுகாப்பு,
1: பாதுகாப்புலப்ப நாம வந்துப்பா, வெளியாட்கள் எல்லாம் கிடையாது, நம்ம நம்ம வீட்டோட அப்படிதான்.
0: நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு பேர் பணியாற்றுகிறீர்களா மற்றவரோட பேசும்போது?
1: ஆமா, முகக்கவசம், வெளியில அந்த
0: சனட்டர்,
1: அந்த சானிடைசர், அதெல்லாம் வச்சுமா பாதுகாப்பா தான் அதெல்லாம் செய்திருக்கோம்.
0: நல்லது, நல்லது பாலச்சந்திர அவர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம் நாங்கள். நாளாந்தம் அந்த தொகை கொண்டு போவதோடு குறையவில்லை.
1: ஆமாப்பா, இன்று 21 நாட்கள் 30,000 கடந்து விட்டது. 30,355 பேர் இன்னைக்கு.
0: இந்த பாரத நாடு முழுவதுமா இல்ல தமிழ்நாட்டிலேயா?
1: தமிழகத்தில் மட்டும், தமிழ்நாடு மட்டும,
0: தமிழ்நாடு மட்டும் 30 நாள் எங்கே போகின்றது ஐயா? உலகம் இன்னும் பயங்கரமாக இருக்கின்றது இல்லையா?
1: இது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் 3 லட்சத்தை கடந்து 3.5 லட்சத்தை எட்டி பிடிச்சிருக்கிறது
0: சிறப்புக்கள். என்ன செய்ய போகிறார்களோ தெரியவில்லை. என்ன செய்ய போகிறோம், இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். அதைத்தான் நாங்கள் இடையில கூறலாம், கடைசியா நாங்கள் அறவழியிலே நிற்போம், பாதுகாப்பை கடைபிடிப்போம், வருவது வரட்டும் என்ற நம்பிக்கையும் துணிவும் இருக்கட்டும். சரியா? நாளைய எங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு தேட வேண்டும். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் தர விருப்பம் கதம்பத்திலே?
1: அப்ப பச்சை, பச்சை விளக்கு அப்படிங்கிற படத்துல இருந்து ஒளிமயமான எதிர்காலம்
0: தெரிகிறதா உங்களுக்கு?
1: தெரிகிறது, மீண்டு வருவோம்
0: என்ற அந்த நம்பிக்கை இல்லையா? ஒளிமயமான
1: எதிர்காலம்.
0: நீங்கள் இளைஞர்கள் அப்படித்தான் துணிவோடு இருக்கணும், கவனம். இன்று உங்களுக்கு என்ன பாடல் நான் தர வேண்டும்? முதலில் வந்தபடியே உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது, என்ன பாடல் தர வேண்டும்?
1: எப்படி சொல்றது தெரியலப்பா, நீங்களே ஒரு நல்ல பாட்டில் போட்டு.
0: நீங்கள் விரும்பி இப்பொழுது பேசி முடியவும் கேட்கலாம், இப்பொழுதும் கேட்கலாம், போகும்போதும் கேட்கலாம். இப்ப நாங்கள் அடுத்ததாக நாங்கள் இணைந்திருப்பது தமிழில் பேசுவோம் தமிழை
1: என்ற
0: பேசி பார்ப்போமா?
1: பேசலாம்ப்பா.
0: ஆயத்தமாக இருக்கு, எப்படி இருக்கு நான் மகள்?
1: நன்றாக இருக்கு.
0: பாடசாலைக்கு செல்ல பாடசாலைகளும் இல்லை தானே இப்போ? என்னமானே
1: விடுமுறை இப்போது?
0: இந்த கொரோனாவுக்கான விடுமுறையா அல்லது உங்களுக்கு
1: வளமையான? சென்ற வருடமும் பள்ளி செல்லவில்லை, இந்த வருடமும் தோங்கவே இல்லை.
0: ஓ, தோங்கி ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் பிள்ளைகளை கொண்டே போனா. கல்வி எப்பொழுதும் கற்றுக்கொள்ளலாம், பணம் எப்பொழுதும் தேடிக்கொள்ளலாம், கோலாகலத்தை எப்பொழுதும் தேடிக்கொள்ளலாம், உடல் நலம் தானே முக்கியம். இப்பொழுது உங்கள் நேரம் ஆரம்பிக்கிறது மகனே, நீங்கள் ஆயத்தமா? நல்லது. வணக்கம் பாலச்சந்தர், உங்களுடைய பணியகத்தை நீங்கள் மூடிவிட்டீர்களா? பணியெல்லாம் முடிந்து விட்டது,
1: பணி முடிந்து மூடிவிட்டது,
0: பணி முடிந்து மூடியாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் வீட்டிலே இருக்கின்றீர்கள்?
1: வீட்டிலே இருக்கணும்ப்பா,
0: வீட்டிலே இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் வெளியே செல்லும் சந்தர்ப்பம் ஏற்பட்டதா உங்களுக்கு?
1: இல்லையப்பா.
0: இரண்டு தடவை அப்பாவுக்கு ஒரு விட தொடர்ந்து அப்பா கூற வேண்டாம் பேசிக்கொண்டிருப்போம். சரி, அது உங்களுக்கு நான் தவிர்த்து விடுகிறேன். அப்பா கூற வேண்டாம், மரியாதை அது ஒரு பக்கம். இது போட்டியில் இருக்கின்றீர்கள். உங்கள் வீதியில் போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றதா குறைந்து காணப்படுகின்றதா?
1: போக்குவரத்து இல்லாத வீதி.
0: நீங்கள் இருக்கும் இடம் போக்குவரத்து குறைவான வீதியா? குறைவா போக்குவரத்து இல்லாத வீதியா, போக்குவரத்து குறைவான வீதியா?
1: தெருக்கள்
0: சிறு தெருக்கள் அநேகமாக வழக்கமாக போக்குவரத்து குறைவாக இருக்கும்.
1: இருசக்கர வாகனங்கள் மட்டும்
0: ஓடி செல்லும். நல்லது நல்லது. சரி, அங்கே உங்கள் அயலிலே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த நுண்கிருமியால் தாக்கப்பட்டு அவஸ்தைப்படுகின்றார்களா?
1: நாம் இருக்கும் பகுதிக்கு இதுவரைக்கும் இல்லை.
0: இன்னும் வரவில்லை. நல்லது. அது அப்படி இருக்க வரக்கூடாது என்ற என்னுடைய நம்பிக்கையும். நீங்கள் வந்து இப்ப அவசர சிகிச்சை போன்ற நேரத்திலே வைத்தியசாலைக்கு சென்றால் உங்களுக்கு அங்கே வைத்தியசாலையில் அனுமதி கிடைக்குமா?
1: அனுமதி உண்டு.
0: அனுமதி உண்டு என்று நீங்கள் அனுமானித்து சொல்லுகிறீர்கள். உண்மையாக உண்டு? ஏனென்றால் நிறைய நோயாளர்கள் வந்து நிரம்புகிறார்கள் அங்கே. அதனால் அங்கே கட்டில் வசதியோ வைத்திய வசதியோ குறைவாக இருக்கின்றதுன்னு நான் அறிந்தேன்.
1: தனியார் துறையில் இயக்கம் இருக்கிறது.
0: ஓ, தனியார் துறையில் இயங்கும் வைத்தியசாலைகள் இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். போதிய அளவு வைத்தியர்களும் இருக்கின்றார்கள்.
1: இருக்கிறார்கள்.
0: உங்களுக்கு நெருங்கி பழகக்கூடிய வைத்தியர்கள் யாராவது இருக்கின்றார்களா?
1: இருக்கிறார்கள்.
0: அவர்களிடம் நீங்கள் தகவல் எதுவும் பெற்றீர்களா இன்றைய நிலையை பற்றி?
1: பெற்றுள்ளா இணையம் வாயிலாக அவர்களை தொடர்பு கொள்வேன்.
0: இணையம் வாயிலாக அவர்களும் செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள். சரி, இப்ப நீங்கள் திடீரென்று உங்கள் பணியிடத்திலிருந்து ஒரு விபத்தோ அல்ல வரக்கூடாது, ஒரு திடீரென்று ஒரு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுவிட்டால் எப்படி செல்வீர்கள்?
1: இருசக்கர வாகனத்தில் தான் செல்லும்.
0: இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொள்ள இருசக்கர வாகனத்தில் கொண்டு போக முடியாது விட்டால் என்ன செய்வீர்கள்? இருந்து உட்கார்ந்தான் இருசக்கர வாகனத்தில் அவர் வர வேண்டும் நோயாளி. அவர் அப்படி வர முடியாது. நல்லது நல்லது நல்லது நல்லது. ஆனால் அத்தியாவசியமாக இரவு நேரத்தில் ஒருவருக்கு திடீர் வருத்தம் ஏற்பட்டுவிட்டார், நோய் ஏற்பட்டுவிட்டார், அவரும் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டித்தான் இருக்கும். அப்படி போகும் பொழுது இடையிலே காவலர்கள் மறைக்க மாட்டார்களா?
1: கண்டிப்பாக மறிப்பார்கள்.
0: அதற்கு சரியான காரணத்தை நீங்கள் காட்டினால் அனுமதிப்பார்கள் தொடர்ந்து செல்வதற்கு. அப்படித்தானே?
1: ஆம்.
0: ஆம் அப்படித்தான். ஆம் என்று ஒரு பதில் சொல்லாமல் ஆம் அப்படித்தான் என்று இரண்டு பதத்தை சேர்த்தால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கல்லூரியிலே படிக்கும் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே நண்பர்கள் அநேகமாக இருந்தார்களா? உங்களுக்கு அதிகமான நண்பர்கள் இருந்தார்கள்?
1: கல்லூரிக்கே செல்லவில்லை.
0: ஓ, அப்ப இரண்டு உயர்தர பாடசாலையோடு நின்று விட்டீர்களா?
1: மேல்நிலை பள்ளி.
0: மேல்நிலை பள்ளியை முடித்துக் கொண்டீர்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன். இந்த மேல்நிலை பள்ளியிலே நீங்கள் ஏதாவது பேச்சு போட்டியில் கலந்திருக்கின்றீர்களா?
1: கண்டிப்பாக இல்லை.
0: கண்டிப்பாக இல்லை. கட்டுரை போட்டிகளில் கலந்திருக்கின்றீர்களா?
1: கிடையவே இல்லை.
0: ஓ, விளையாட்டு போட்டியில் கலந்திருக்கின்றீர்களா?
1: கலந்து கொண்டிருக்கிறேன்.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன். உங்களுடைய நண்பர்களோடு சிநேகிதர்களும் சிநேகிதிகளும் இருந்தார்கள், தோழர் தோழியர்களும் இருந்தார்களா உங்களுக்கு?
1: நண்பர்கள் தோழிகள் இருந்தனர்.
0: அவர்களை இப்பொழுது சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டா?
1: கண்டிப்பாக இருக்கிறது.
0: இரண்டு தடவைக்கு மேல் கண்டிப்பாக என்பதை கூறுகின்றீர்கள். மிக கவனமாக இருங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் நேரடியாக காண்பது உண்டா?
1: நாங்கள் நேரடியாக சந்திப்போம்.
0: சந்திப்பீர்கள். அந்த நண்பர்கள் உங்கள் அயலவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இல்லையா? உங்களோடு சேர்ந்து பள்ளிக்கு சின்ன வந்தவர்கள்
1: வெளி நபர்கள் தான்.
0: வெளி நபர்கள் தான் உங்களுக்கு உண்டார்கள். வெளி நபர்களை நீங்கள் நண்பர்களாக வைத்தபடியால் உங்களை போட்டியிலிருந்து நான் நிறுத்தி வைக்கிறேன். செல்லாது செல்லாது செல்லாது அப்படியெல்லாம் உள்ளூருக்கு தான் நண்பர்களை வச்சிருக்கணும். ஏனென்றால் நீங்கள் 5 நிமிடம் 9 வினாடிகள் பேசி விட்டீர்கள். ஒரு அதிர்ச்சி கொடுத்து விட்டாரா ஐயா இல்லையா? சிறப்பு அவரை ஆடினீர்கள். நான் குறுக்கு கேள்வியில் வேறு வேறு வழியிலே உங்களை திசை திருப்பி கொண்டு போயும் அழகாக நீங்கள் பேசி இருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலை தர முயற்சிக்கின்றேன். இன்றைய பாடல் என்ன பாடல்? இப்ப நீங்க வெற்றி வெற்றி போட்டீர்கள், என்ன பாடலை கேட்க ரொம்ப?
1: பாசமலர் அப்படிங்கிற படத்திலிருந்து மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள்.
0: அந்த பாடலும் இன்று போயிடுமா உங்களுக்கு? சரி.
1: ஆமாப்பா, எனக்கு தங்கை கிடையாது.
0: நீங்கள் தான் ஆண் சகோதரர் இல்லையா?
1: ஆமாப்பா, நாங்க 4 பேருமே ஆண் சகோதரர்கள். நான் ஃபர்ஸ்ட், அதனால எனக்கு அந்த ஏக்கங்கள் இருக்கு.
0: ஓ, இப்ப மகள் இருக்கிறாள் தானியமா? எல்லா உருவத்திலும் உங்கள் மகளை பார்க்கலாம் நீங்கள். சரி.
1: ஆமாப்பா.
0: சார், எனக்கு பாடல் கூட கிடைக்கும். நான் அடுத்த உறவுடன் செல்லட்டுமா இந்த உறவு? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். காத்தலையில் வந்திருக்கும் அன்பு உறவு யாராக இருக்கலாம் என்று தெரிந்து கொள்ளலாமா? வந்தீர்கள், சென்று விட்டீர்களே. உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ராமன் வந்தீர்களா, செஞ்சனா வந்தீர்களா தெரியவில்லை. யார் வந்தது? அழையுங்கள் மீண்டும். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ராஜ்குமார், சதீஷ்குமார், நீங்கள் வர வேண்டும் காத்தலைக்கு. ஒவ்வொருவராக வந்து இணைந்து கொள்ளுங்கள், சிறப்பித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: ராமன் அவர்கள் வந்திருக்கின்றார். உங்கள் அழைப்பு வரும்பொழுது யார் என்று நான் எண்ணிக்கொள்வது? நீங்களா மகளா அப்படி என்று எண்ணிக்கொள்வேன். சரியா? இங்கே நல்லா வளமாக இருக்கின்றேன். வளமாக நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? எங்கள் கதம்பத்தை அலங்கரித்து வருக வருக என்று எங்களை வாழ்த்தி வரவேற்றிருக்கிறது செல்வகுமார், சஞ்சனஸ்ரீ, அடுத்து சிறுவை சந்தன் ராஜ், ஞானசேகரன், முகமது ராபிக் அவர்களோடு சேர்ந்து வேறு யார் பதவியிருக்கின்றார்கள்? ஒன்றுணைவோம் என்ற செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். அனைவர் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது ராமன், நீங்க நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறோம்.
0: பணியில இருக்கின்றீர்களா? வீட்டில இருக்கின்றீர்களா?
2: இன்னைக்கு வீட்டுக்கு வந்து நாளைக்கு தான் போவோம்.
0: நாளைக்கு போக வேணுமா? பணிக்கு நீங்க போகத்தான் வேணும் இல்லையா? இப்ப நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் ஐயா?
2: மதுரை படத்துல இருந்து வாங்க மச்சான் வாங்க, அந்த வழியை பார்த்து போங்க. அந்த பாட்டு பாடுங்க.
0: ஒன்னு பாடல், வாங்க மச்சான் வாங்க. உங்களுக்கு மச்சான் மச்சான் இருக்கிறாரா?
2: மச்சான் நிறைய இருக்காங்க ஐயா.
0: அவங்களெல்லாம் எப்படி வாங்க மச்சான் வாங்க அழைப்பீர்களா?
2: அப்படித்தான் ஐயா அழைக்கிறது. வாங்க மச்சான்.
0: அப்புறம் பேச முடிஞ்சா வந்த வழியை பார்த்து போங்கன்னு சொல்லுவீர்களா? ராமன், இப்பொழுது உங்களுடைய போட்டி ஆரம்பிக்கின்றது. அன்பு உறவுகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது ஆயத்தமா நீங்கள் பேசுவதற்கு?
2: என்ன
0: ஒரு மாறி இருக்கின்ற ஆயத்தம் இல்லையா? இதுல என்ன ஆயுதம்? சும்மா சரி. உங்களுடைய நேரம் உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது ராமன் அவர்களே. நலமாக வளமாக வரவேற்று நாங்கள் ஆரம்பிப்போம். இன்னும் நீங்கள் பணிக்கு செல்லவில்லையா? சென்று வந்தீர்களா?
2: பணி முடித்து வந்துவிட்டேன்.
0: வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். மீண்டும் நாளை தான் நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டும் அப்படித்தானே?
2: அதிகாலையில
0: புறப்பட வேண்டும். அதிகாலையில புறப்பட வேண்டும் நீங்கள். சரி, இந்த பணியை இப்பொழுது இந்த கொரோனா இந்த இந்த நுண்கிருமி காலத்தில் நீங்கள் துணிவாக செய்கின்றீர்களா, பயமின்றி செய்கின்றீர்களா, இல்ல பயத்தோடு செய்கின்றீர்களா?
2: பயமா தான் இருக்கிறது. இருந்தாலும் நிறுவனத்திற்கு விருப்பம் இல்லை, அதனால் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பேன்.
0: உங்களுக்கு அந்த நிர்வாகத்துறையிடமிருந்து உங்களுக்கு விடுப்பு கிடைக்கவில்லை. நீங்கள் பணியை கண்டிப்பாக பணியாற்றத்தான் வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். சரி, அப்படி நீங்கள் கட்டாயத்தில் இருக்கும் போதிலே நீங்கள் சென்று அந்த மகிழ்வாக வேலை செய்கின்றீர்களா?
2: மகிழ்வு சற்று குறைவு.
0: மகிழ்வு சற்று குறைவு. அது காரணம் என்ன?
2: அநேகமான மக்களை சந்திக்கிறோம். அவ்வாறு சந்திக்கும் பொழுது நுண்ணின் தாக்கத்தால் பல தொந்தரவுகளை சந்தித்ததாக அவர்களும் செய்தியை அறிகிறோம்.
0: ஓ, அதுதான் மிக முக்கியம். எல்லோரும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் பயங்கரத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தம் வந்துவிட்டது. பயந்து இருக்கின்றோம் நாங்கள். இல்லை, எந்த பெரிய வீரர் அந்த பெரிய மல்யுத்த வீரர்களை கூட தாக்கி இருக்கின்றது என்று நாங்கள் அறிகின்றோம். செய்திகளை பார்த்தீர்கள் தானே? தினமும் செய்திகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் என்ன கூறுகின்றது? செய்திகளை பார்க்கும் போது
2: கவலையும் அடைந்து கலங்கி வாடுகிறது.
0: உள்ளமெல்லாம் உலகமெல்லாம் பயந்து மகிழ்விழந்து சோகத்தோடு தான் காண்பிக்கப்படுகின்றது இல்லையா?
2: ஒரு நேரத்தில் சற்று ஒரு நேரத்தில் அமைதியாக கூட இருக்கும்.

0: செய்தித்தாளிலே பார்த்தேன், கட்டுப்படுத்துவது என்பது மிக கடுமையாக தான் இருக்கும் போல தோன்றுகிறது. ஏனென்றால் இவை அழிந்து மீண்டும் புதிய ஒரு
1: உருவத்தை
0: பெற்று வருவதாக
1: உபமானம் கூறப்படுகிறேன். அசுரன் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டு வந்த சூரன் கூட முருகன் வந்து ஒரு தலையை விட்டு இன்னொரு தலை எடுத்து போய் அவதாரம் எடுத்து வந்தது. இந்த கொரோனா என்ற இந்த நுண்ணி வந்து கண்ணுக்கு தெரியாமல் இத்தனை உருவங்களை எடுத்துக்கொண்டு வருது, மாறி மூன்றாவது உருவம் எடுத்து வந்து
0: புதுமையாக வேகத்தில் அதற்கு ஆராய்ச்சியாளர்களே குழம்பி கொண்டிருக்கும் நிலை உருவாக்கி இருக்கிறது.
1: அவ்வளவு வீரத்தன்மை உள்ளதாக இருக்கின்றது இல்லையா?
0: உண்மையாக உணர்கிறேன்.
1: ஆனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தந்திருக்க, 2024 வரைக்கும் இது நீடித்து தான் செல்லும். அந்த வகையில் அவ்வளவு தொகை அழியும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அன்னளவாக பாதி மக்கள் அழிந்து விடுவார்களா?
0: பாதுகாப்பு அவசியம். சமூக இடைவெளியை கடைபிடித்து மக்கள் கூட்டம் இல்லாமல் கூட்டங்களிலே சேராமல் தனித்து வாழ்வதால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று இந்த அபிப்பிராயத்தை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லது. நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு, முழுமையான விழிப்புணர்வு வரும், ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களும் அல்ல உலக மக்கள் இந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ளே இருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
0: இருப்பதற்கான சாத்திய கூறு இல்லை.
1: காரணம்
0: அவரவர் மக்கள் அதை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் அதை பத்தி தெரியாதவர்கள் இருக்கிறார்கள்.
1: காரணம்
0: அவர் செய்யும் நினைக்கிறார்.
1: அப்படி அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
0: சரியான அவர்களிடம் விழிப்புணர்வு போய் சேரவில்லை, அதைத்தான் உணர்கிறேன்.
1: அப்படி கூறுவீர்களா, இல்ல அவர்கள் இதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நினைக்கின்றீர்களா? ஏன்னா இந்த செய்தி எங்க குக்கிராமங்கள் எங்கும் சென்று விட்டது, செய்தி சென்று விட்டது. இப்படி நோய்க்கிருமி இருக்கின்றது, பாதுகாப்பு அவசியம் என்று தெரியும். தெரிந்து அவர்கள்
0: அவர்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது ஒன்று சந்தித்தால் அதை பத்தி தெரிந்திருந்தால் அந்த பயத்தை உண்டாக்கும் சூழ்நிலை அவர்களிடம் இல்லை. இருந்தாலும் இதுவரைக்கும் நம்ம ஒன்றும் செய்யவில்லையே, எப்படி இருக்குமோ ஒன்றும் தெரியவில்லை என்று அதிகமா நபர்கள் அதை நினைத்துக் கொண்டே வாழ்கிறார்கள்.
1: சரியான
0: அவருடைய ஆபத்து தெரியும்.
1: சிறப்பாக உரையாடி இருக்கிறீர்களே ராம், உங்களை என்ன செய்வது இப்ப? நான் போட்டிகள் 62 நொடிகள் அழகாக பேசினீர்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் வேண்டிருக்கின்றீர்கள் சரியா? வெற்றிவாக தமிழிலே விளையாடி வைத்தீர்கள். இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான நிறமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மக்களை தான் துன்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை மகிழ்வாக வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். சரியா? மேலும் உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களிடம் உங்களுடைய அனுமதியோடு நான் செல்லவா?
0: நன்றி.
1: நீங்கள் மீண்டும் வரலாம், அடுத்த போட்டி ஒன்று ஆரம்பிக்க இருக்க, அதுக்கு வரலாம் நீங்கள். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி ராமன் அவர்களே. எங்கே அடுத்த உறவு 2-3 பேர் அழைத்தீர்கள், ஓடிவாரங்கள். சந்தன்ராஜ் அழைத்திருந்தார், சதீஷ்குமார் அழைத்திருந்தீர்கள், ராஜ்குமார் அழைத்திருந்தீர்கள், ராஜா நீங்கள் அழைத்திருந்தீர்கள். ஓடிவாரங்கள் காற்றலை வறுமையாக இருக்கின்றது, ஓடிவரலாம். வர வேண்டும் காற்றலைக்கு. இந்த பாடலை தொடர்கின்றேன், பாடலை கேட்டுக்கொண்டு ஓடிவாரங்கள். பாடலினால் இடை நிறுத்த முடியும். இது கலையகம் தரும் பாடல். இந்த கலையகம் தரும் பாடலை நீங்கள் ஊடறுத்து வரலாம். உங்களோடு தொடர்பு கொள்வேன். 6478-7464-1-5 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது கலையக நேரம் 12:39. உங்களுக்கு 10:09 பல அங்கு பாரத நாட்டோடு ஈழத்திருநாட்டிலும் அப்படி அங்கு வளைகுடா நாடுகளில் 7:40 காட்டுகின்றது. ஒரு சில வளைகுடா நாட்டில், அதாவது குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில்

அன்பு உறவுகளுள் அநேகரும் வரவேற்று இந்த கதம்பத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து பங்கு பெற்றதற்கு துடிக்கின்றார்கள். ஓடி வாருங்கள். இப்பொழுது இலகுவான நேரம். உங்கள் அழைப்பை நீங்கள் கொண்டு வரலாம்.

0: வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வாருங்கள் வருக வருக காற்றலைக்கு.
1: வணக்கம் ஐயா, வணக்கம், நலமாங்க ஐயா.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் ராஜ்குமார், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் இங்க நலமா இருக்கிறோம் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: சமூக இடைவெளி முகக்கவசத்தோட நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். நண்பர்களுக்கு அதான் சொல்லுவோம், அதுதான்.
0: அப்ப அங்க வெளியிடத்திலே நீங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது உங்கள் சுற்றாடல் உள்ளவர்கள் வெளியே நடமாடும் பொழுது அவர்கள் இதை கடைபிடிக்கின்றார்களா?
1: நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எவ்வளவு அறிவுறுத்தி சொன்னாலுமே அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல, அதான் உண்மை, கசப்பான உண்மைகள் அது.
0: ஏன் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமைக்கு என்ன காரணம்? பயம் இல்லையா, அல்லது யாரு கேடு கேட்டா நமக்கு என்ன?
1: அதாவது அவங்க உறவினர்களுக்கோ அவர் உறவினர்களுக்கோ அவருக்கோ ஏற்பாட்டு இல்ல ஒழிய அவங்களுக்கோட ஒரு விழிப்புணர்வு வராது, அதுதான் என்னோட கருத்துங்க. யாருக்கோ வந்திருக்குன்றதுனாலதான் அவங்க ஒரு இது இல்லாம இருக்கிறாங்க. அவங்க சொந்த பந்தத்துக்கு வந்துதான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும், அதுதான். வரக்கூடாது இருந்தாலுமே ஒரு இல்லாம இருக்கிறாங்க, அதுதான் ஒரு கசப்பு.
0: சரி, நாங்கள் இப்பொழுது இணைந்திருப்பது தமிழில் பேசும் தமிழை. ஒரு 5 நிமிடம் பேசுவோமா தமிழிலே தொடர்ந்து?
1: முயற்சி
0: செய்யறேன். பேசியதே பேசுவோம், ஆங்கிலம் கலக்காமல் ஒரு பதத்தை 2 தரத்துக்கு மேல் உபயோகிக்காமல், ஒரு சொல்லிலே பதில் கூறாமல், 3 நாளிகை தாமதிக்காமல். ஆனால் புறமொழி ஒரு பதம் ஏதும் கலக்கக்கூடாது. உங்கள் நேரம் ஆரம்பமாகிறது ராஜ்குமார் அவர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றது முந்தைய தமிழ் வானொலி. தமிழில் பேசுவோம் தமிழை என்ற தலைப்பிலே நாங்கள் பேசுகின்றோம். நீங்கள் நிற்கும் இடத்திலிருந்து இப்பொழுது வெளியே நிற்கின்றீர்களா, வீட்டினுள் இருக்கின்றீர்களா?
1: நான் வீட்டின் மாடியில் உள்ளேன் ஐயா.
0: மாடியில் இருந்து வெளியே பார்க்கும் பொழுது உங்கள் வீதிகள் எல்லாம் தெரிகின்றதா?
1: தெளிவாக தெரியவில்லை, இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பார்க்க வாய்ப்புள்ளது.
0: அந்த பார்க்கும் இடத்திலே ஏதாவது வாகனங்கள் செல்கின்றதா?
1: அமைதியாக நிலவுகிறது ஐயா.
0: மக்கள் நடமாட்டம், மக்கள் நடமாட்டம் நிசத்தமா உள்ளது. இன்று பகல் நீங்கள் பணிக்கு சென்றிருக்கின்றீர்களா, உங்கள் வேலைக்கு சென்றிருக்கின்றீர்களா?
1: எப்பொழுதும் போலவே காலை வேளையில் பணிக்கு சென்று திரும்பினேன் ஐயா.
0: திரும்பினேன். சென்று திரும்பும் வரையில் உங்களோட கண்ணுக்கு எத்தனை பேர் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாமல் போயிருக்கின்றார்கள்? கண்ணளவாக கூற முடியுமா?
1: ஏறக்குறைய ஒரு 4-5 நபர்கள் இருக்கலாம்.
0: அவர்களை நீங்கள் தனியே சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றதா?
1: அவர்களுக்கு தனியாக சந்திக்க வாய்ப்பு கிட்டவில்லை, இருந்தாலும் அலுவலகத்தில் வரும்போது அறிவுறுத்துவோம்.
0: ஓ, அலுவலகத்துக்கு வருபவர்கள் முகம் இல்லாமல் வருகின்றார்கள் இல்லையா?
1: சில பேர் வருகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் முகக்கவசமும் சமூக இடைவெளியும் பின்பற்ற எடுத்து சொல்லுவோம்.
0: ஓ, அப்படி இல்லையா, முகக்கவசம் கொண்டு வராமல் வந்தவர்கள் நீங்கள் விநியோகம் செய்ய முடியுமா? இதை போட்டுக்கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி
1: தனியாக உள்ளதையா எடுத்து வழங்குவோம்.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் சேவை. அந்த மக்கள் உண்மையிலே அவர்கள் அதை அசட்டை செய்வதென்ற காரணம் நீங்கள் சொல்லீர்கள், விழிப்புணர்வு காணாது என்று. எப்படிப்பட்ட விழிப்புணர்வு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது?
1: அவர்கள் சொந்த பந்தங்களில் ஏதாவது நிகழ்ந்தால் ஒழிய அவர்களுக்கு இழப்பினர் ஏற்பட வாய்ப்புகள் மிகவும் குறைவு.
0: எவ்வளவு தூரம் மனதுக்கு வேறு, அவர்கள் தங்களுக்கு மட்டும் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள. அதைத்தான் நேற்று ஒரு பதிவிலே கூட பார்த்தோம். ஒரு விபத்து நடக்கின்றது, ஒரு கால் முறிந்து விட்டது, நாங்கள் சென்று அருகே பார்த்துவிட்டு பாவம் என்று சொல்லிவிட்டு போவோமே தவிர அதை உணர்வது அந்த கால் முறிந்தவர் தான். அதேபோன்று இவர்களுக்கும் தங்கள் உறவுக்குள்ளே வரப்படும் என்றால் இது என்ன வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவர்கள் வந்தால் பார்ப்போம் என்று சொல்கின்றார்கள். இவர்களால் தான் இந்த நோய் தொற்றுவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா?
1: இவர்களது ஒரு மூல காரணம் என்று தெரிகிறது ஐயா.
0: நிச்சயமாக, அதனால் தானே அரசாங்கம் போக்குவரத்துக்கு தடை செய்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
1: தடை போட்டிருந்தாலும் அத்தியாவசிய பணிகளுக்காக மட்டுமே வெளியே வர சொன்னால் அதையும் மீறி வீட்டில் இருக்க முடியாத நபர்களும் வெளியே சுற்றித் திரிகிறார்கள். இது மிகவும் வேதனை தரும் நிகழ்வு.
0: அப்படி வெளியே சுற்றினாலும் பாதுகாப்பு அங்கியல் கவசங்களோட போனால் ஓரளவு தவறிக்கொள்ளலாம் தானே, நோயை வாங்காமல் விற்காமல்.
1: உங்களுடைய அவர்கள் பின்பற்ற வேண்டும்.
0: உங்களுடைய தர்மபுரி வைத்தியசாலை நிலைமை எப்படி இருக்கின்றது? நோயாளிகள் அதிகரித்திருக்கின்றார்களா, அல்லது அந்த யாராவது நோயாளிகள் போனால் இடம் கிடைக்குமா, அவர்களுக்கு அனுமதி கிடைக்கும்?
1: அனைத்து மருத்துவமனைகளும் நிரம்பிவிட்டது ஐயா. தற்போது கல்வி பாடசாலைகளையும் மருத்துவமனைகளாக ஆக்கி உள்ளார்கள்
0: தர்மபுரி மாவட்டத்தில். அப்போ நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய எவ்வளவு அதிகம் இருக்கின்றது அந்த தாக்கம் சொல்லி. நீங்கள் இருக்கும் பகுதி குடிசனங்கள், குடிமனைகள், மக்கள் வீடுகள் அடுக்கடுக்காக நெருக்கமாக இருக்கின்றதா, கொஞ்சம் விட்டுவிட்டு இருக்கின்றதா?
1: மக்கள் தொகையும் வீடுகளும் மிக அதிகமாக உள்ளது,
0: நெருக்கமாக உள்ளது. கடினம் தான், உறவுகள் நண்பர்கள் உறவாடுவதே கடினமாக இருக்கின்றது இல்லையா?
1: அனைத்து நண்பர்களுக்கும் காணொலி காட்சி மூலம் உரையாடி வருகிறோம்.
0: ஓ, அந்த விழிப்புணர்வை நீங்களும் ஏற்படுத்துகிறீர்கள். அந்த சேவையில் இருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தளவு தூரம், இவ்வளவு தூரம் விழிப்புணர்வுக்காக எல்லோரும் கடைபிடிக்கும் பொழுது ஒரு சிலர் ஏன் அப்படி செய்கின்றார்கள்? தங்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் அழிய போகின்றார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு ஏற்படவில்லாமல் இருக்கின்றது.
1: அரசாங்கம் மேலும் கடுமையான கொண்டு வந்தால் ஒழிய
0: கட்டுப்பாடு காணாது போகாது, இன்னும் மேலும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ணம்.
1: தளர்வுகளை அதிகப்படுத்தக்கூடாது, அதிக தளர்வுகள் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லிவிடும்.
0: கொண்டு சென்றுவிடும். நீங்கள் நினைக்கின்றீர்கள் அந்த வகையிலே தளர்வுகளை இல்லாமல் இறுக்கமான பாதுகாப்பை போட்டு மக்களும் சரியான பாதுகாப்போடு இருந்தால் இந்த நோயை நாங்கள் விடுவித்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா?
1: குறைந்தபட்சம் இரு வாரங்களுக்கு தளர்வு இல்லாத பொது முடக்கத்தை கொண்டு வந்தால் ஒழிய அந்நிலைமையை கட்டுக்குள் வைக்க இயலாது.
0: நல்ல முடிவை கூறியிருக்கின்ற உங்கள் போட்டி நிற்க நிப்பாட்டப்படுகிறது. நீங்கள் 5 நிமிடம் 21 வினாடிகள் 25 நொடிகள் ஒழுங்காக பேசியிருந்து வெற்றி பெற்றிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் ராஜ்குமார்.
1: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. தங்களின் ஆசீர்வாதங்கள், தங்களின் ஆசீர்வாதங்கள்.
0: இல்லை ராஜ்குமார், நீங்கள் மிகவும் சிறப்பாக நீங்கள் உரையாடி இருக்கின்றீர்கள். நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு கதம்பத்தில் என்ன பாடல் வேண்டும் ராஜ்குமார்?
1: படம் பாத்தீங்கன்னா விஜய் படத்துல இப்ப நல்ல பாடல், விஜய் படத்துல இருந்து ஒரு பாடல் போட்டிருங்க
0: டக்குன்னு.
1: இல்ல இல்ல, முடிஞ்சது முடிஞ்சது. இருந்தாலுமே விஜய் படத்துல இருந்து புதிய பாடல் ஏதாச்சும் ஒண்ணு வழங்கிடுங்க. புதிய பாடல் ஒண்ணு வழங்கிடுங்க.
0: முடியவில்லை. நீங்கள் தொடர்ந்து நாங்கள் இப்ப ஒரு பதம் ஒன்று தருகின்றேன், அதை கூறுங்கள் கேட்டு என்ன பதமா வரும் என்று பார்ப்போம். கண்டுபிடிச்சிருங்க,
1: சொல்லுங்க.
0: சரி, அந்த பதம் வந்து 4 எழுத்துக்களை 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம்.
1: சரிங்க,
0: ஒரு மங்களமான பதம். இது எல்லோரும் அணிந்து கொள்வார்கள். அது என்னுடைய இந்து சமயத்தோடு ஒத்து வரக்கூடிய ஒரு பொருள், சமய சம்பந்தமான பொருள், மங்களமான பொருள். 4 எழுத்துக்களை கொண்டது.
1: 5 எழுத்துக்களை
0: கொண்டது.
1: மோதிரம்.
0: மோதிரம் என்பது சரியாக வரவில்லை, சரியாக வரவில்லை. மங்களகரமான பொருள்.
1: தாலி. தாலி கொடிங்களா? தாலி கொடி.
0: மீண்டும் நீங்கள் சென்று சிந்தித்து வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு தமிழில்
1: இன்று
0: முதல் தடவையாக நீங்கள் பாடி வைத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல்
1: நன்றி.
0: அந்த படம் ஞாபகத்துக்கு வந்து படம் என்ன பாடல் என்று?
1: கண்டாங்கி கண்டாங்கி பாடல் ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க கண்டாங்க. நன்றி நன்றி நன்றிங்க.
0: நன்றிங்க. பாதுகாப்பு. பாதுகாப்போடு இருப்போம்.
1: கண்டவங்க கட்டாயங்க. நண்பர்களுக்கு அதான் சொல்லுவேன், நான் யாருக்கு போன் பண்ணாலும் அதான் சொல்லுவேன். முதல்ல முகக்கவசம் அணியுங்க, சமூக இடைவெளி பின்பற்றுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, அதுதான் சொல்லுவேன்
0: நானு. முக்கியமான நன்றி ராஜ்குமார் காலையில் இந்த செய்தியை.
1: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி,
0: வாழ்த்துக்கள். மீண்டும்
1: நன்றிங்க,
0: நன்றி. அடுத்து எங்க யார் ராஜா ரெண்டு மூன்று பேரை அழைத்திருக்கேன், ஞானசேகரன் அழைத்திருக்கேன்னு ஓடி வரவேணும். இங்கே அன்பு பேராண்டி வந்தார், அவர் திரும்ப வரவில்லை, அழைக்க வேண்டும். சந்தன் ராஜ் அழைத்திருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது, ஓடி வர வேண்டும். எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள் அவர் பதில் போட்டிருக்கிறார், அவர் சுகமா இருக்கின்றார், நல்லது. எங்கேயே ஓடி வர வேண்டும். இந்த முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. ஒரு பதம் கொடுத்திருக்கின்றேன், அந்த பதத்தையும் கொண்டு வாருங்கள். வரும்பொழுது என்ன பாடம் நாளைக்கு வேண்டும் என்றதையும் கொண்டு வாருங்கள். தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழில் பேசுவோம் தமிழால், தமிழால் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழால் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம். அந்த உறவுகள் வெற்றி பெற்றுக் கொண்டு செல்கின்றார்கள். பாடல்களையும் பதிவு செய்யும் போலவே அடுத்த உறவை எதிர்பார்க்க ஓடிவர வேண்டும். ஆரம்பிக்கின்றது பாடல். இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது

0: தமிழ்தான் எங்களுக்கு இயக்கம். எங்களை இயங்க வைப்பதே இந்த தமிழ்தான். எங்களை அறிய வைப்பதும் தமிழ்தான். எங்களை அடையாளமும் தமிழ்தான். எங்கள் தாய்மொழியே தமிழ்தான். நாங்கள் தாய்மண்ணே தமிழ் மண் தான். எப்படி எத்தனையோ கூறிக்கொண்டு போகலாம். அதனால் அந்த தமிழை மறந்து வேறு சொற்களை நாங்கள் உபயோகிக்க முயற்சிக்கின்றோம். காரணம், நாங்கள் விரும்பி செல்லவில்லை. இந்த கொரோனா போல் தானாக வந்து உட்கார்ந்து விட்டது. எங்கள் தமிழை தள்ளிவிட்டு தான் ஆட்சி வச்சுக் கொண்டிருக்கிறாவிலே நாங்கள் அதை எங்களை அறியாமல் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓரளவு தமிழிலே நாங்கள் உரையாடி கொண்டு வந்தால் எங்கள் தமிழ் மொழியை நாங்கள் காத்துக்கொள்ளலாம். தமிழ் மொழி சேவையை எங்கள் எதிர்கால சந்ததியினர் அதை உள்வாங்கிக் கொண்டு அதை உபயோகித்து தங்களை தமிழன் என்ற அந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்வார்கள். என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அந்த ஒருவர்கள் நாங்கள் பெரிய பிழை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பெயரை நாங்கள் எழுதும் பொழுது அதுக்கு முன்னுக்கு வருகின்ற ஒரு பெயர் இருக்குமில்லா, கந்தசாமியினுடைய மகன் என்றால் கந்தசாமி, நாங்கள் கே கந்தசாமி என்று கூறுகிறோம். இந்த ஆங்கில எழுத்தை உபயோகிக்கணும். அதை விட்டு விட்டால் நல்ல காணா கந்தசாமி என்று அழகாக இருக்கும். வந்திருக்கின்ற அன்பு நீ நெஞ்சம் அணிந்துள்ளோம். வணக்கம் வணக்கம் சந்தனராஜ். இனிய இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் பகல் வணக்கத்தையும் கூறுகின்றேன். நலமா இருக்கின்றீர்களா? தூக்கத்துக்கு சென்று விட்டீர்களா? இல்லைத்தானே ஆயத்தம் செல்வதற்கு இல்லையா நாளைய தினம்? ஆனா உங்களுடைய கடை திறக்கிறது தானே உங்களுடைய அங்காடி?
1: ஆமா, 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும்.
0: ஓ, வியாபார நிலையம் என்று கூறிக்கொள்ளலாம். அங்காடி என்பது பெரிய சந்தை போன்றவற்றை அங்காடி என்று கூறுவார்கள். நல்லது. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வரும் வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்களா?
1: வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: நல்லது. ஐயா, இப்ப நாங்கள் போட்டிக்கு இந்த பதம் கண்டுபிடிச்சீர்களா?
1: எத்தனை எழுத்துங்க? அது
0: 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு மங்களகரமானது நான் எல்லோரும் அணிவது. ஆண் பெண் இருபாலாரும் அழிவார். அதில் பெண்களுக்கு இன்னும் மேலதிகமான ஒரு புனிதத்தை கொடுப்பது, ஒரு அந்தஸ்தை கொடுப்பது.
1: மங்களியம்னால
0: ஆண்கள் ஆண்களும் பெண்களும் அணிவது. ஆண்களும் பெண்களும் அதை அணிவார்கள். இதை அணிந்து கொண்டு பெரிய பஞ்சமா பாதகங்களை செய்வார்கள். இதை பெரிதாக அணிந்து வெளியே காட்டிக் கொள்வார்கள். நல்லது. சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். தமிழிலே பேசுவோமா? நாளைய தினம் பாடலை பின்பு கூறுங்கள். இப்பொழுது தமிழில் பேசுவோம். தமிழை நிகழ்வுக்கு செல்வோமா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கின்றீர்களா சந்தனராஜ், இந்த இந்த நுண் கிருமியை விரைவில் அழித்து விடலாம் என்று?
1: இல்லை, ஆய்வாளர்கள் எல்லாம் அவ்வளவு எளிதில் இதை அழிக்கும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: அதனால்தான் நான் கூறினேன், இது புதிய புதிய அவதாரம் எடுத்து வந்து அழிக்கின்றது மக்களை. இது ஒரு அவதார புருஷனா அல்லது அழிக்க வந்த அட்டுடைய காரணம் சொல்ல முடியாமல் இருக்கின்றது.
1: அப்படிதான் நிலைமை
0: போய்கொண்டிருக்கும். ஏனென்றால் இப்ப முதலாவது அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலையும் வந்துவிட்டது. கேள்விப்பட்டீர்களா? இன்னும் எத்தனை அலை வருமோ தெரியவில்லை. யாருக்கும் தெரியாது. இது எவருக்கும் தெரியாது. உலக நாடுகள் முழுக்க பயந்து கொண்டு பீதியோடு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் திண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் நினைக்கின்றீர்களா, இந்த பாதுகாப்பு கவசங்கள், பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்தால் ஓரளவு நாங்கள் தப்பி வாழலாம் என்று எண்ணுகிறீர்களா?
1: ஓரளவு வாழலாம், ஆனாலும் அந்த பொருளாதார சூழ்நிலை அதை வந்து தடுக்கிறது.
0: பொருளாதார சூழ்நிலை தடுக்கின்றது சந்தன்ராஜ். நீங்கள் நல்ல செய்தியை தந்தீர்கள். ஓரளவு பாதுகாப்பு நடவடிக்கையோடு நாங்கள் எங்களை பாதுகாத்திருந்தால் ஓரளவு வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றீர்கள். அந்த பொருளாதாரத்துக்கு வந்து நாங்கள் இன்று இருந்தது போல் நாளைக்கும் நாங்கள் உணவருந்த வேண்டும், கொள்ள வேண்டும் எண்ணத்தவையில். இந்த உயிர் பாதுகாப்பு ஏதோ கஞ்சியோ கூட குடித்து விட்டு இருந்தால் போதும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ஒரு சிலருக்கு. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
1: நிச்சயமாக அதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் இதை எங்களை எல்லாம் வீட்டிலே அடைத்து விட்டு அதற்குரிய அந்த உணவு விஷயங்களை அரசாங்கம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன்.
0: நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள். உணவு விநியோகத்துக்கு ஏதாவது வழி செய்தால் என்று, உணவு விநியோகம் செய்வதற்கும் வெளியே இருந்து உணவை தயாரித்து கொண்டு வந்து விநியோகிக்கும் போதையிலே இந்த நுண்கிருமி அங்கே தாக்கிக் கொள்ளாதா?
1: அதாவது உணவு என்றால் உணவு பொருட்கள், அந்த மூலப்பொருட்களை நமக்கு அளிக்க வேண்டும், அதற்குரிய பாதுகாப்போடு
0: வீடுகளுக்கும்
1: சரியான முறை அல்ல என்றாலும் கூட அதற்காக முயற்சிக்கலாம்.
0: ஓரளவு அது ஒரு
1: வழி.
0: ராஜ்குமார் அவர்கள் வந்து கூறின போது கூறியிருந்தார், இந்த கட்டுப்பாட்டை தளர்க்க கூடாது, தளர்த்தாமல் தொடர்ந்திருந்தால் ஓரளவு கட்டுப்பாடு கொண்டிடலாம் என்று அவர் கூறுகின்றார். நீங்கள் என்ன எப்படி பார்க்கிறீர்கள்?
1: உண்மைதான், இப்பொழுது ஓரளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதை தீவிரமாக்க வேண்டும். மணி என்றால் அந்த மணியோடு அதை மற்றவர்கள் வெளியில் வராத அளவுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும்.
0: நிச்சயமா, ஏன்னா அது கடைகளுக்கு மட்டும் 12 மணியை கொடுத்துவிட்டு மக்களை இருந்து வாருங்கன்னா அவர் அதன் பின்பும் செல்வார்கள் வெளியே. அப்ப அப்படி செல்லும் போது எல்லோரும் பாதுகாப்பு நடவடிக்கையை கடைபிடிக்காமல் ஒரு சிலர் அதை தளர்த்தினார்கள், எல்லோருக்கும் பரவும் தானே?
1: நிச்சயமாக, அது நாம் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த உயிர் பயத்தோடு இருக்க வேண்டும்,
0: உயிர் பயத்தோடு இருக்க வேண்டும். இப்பொழுது வருகிற செய்திகள் எல்லாம் இப்படி படிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு பயங்கரத்தை தருகின்றது அல்லவா? உங்களுக்கு வாழ்க்கையில் பொறுப்பை தருகின்றது.
1: உண்மைதான் ஐயா, நீங்கள் காலையில் கூட நம்மளுடைய புலனத்தில் ஒரு செய்தியை கொடுத்திருந்தீர்கள், அதில் அவர் எவ்வளவு ஒரு அந்த நோயினுடைய தீவிரத்தை வர்ணித்திருக்கிறார் என்பது எல்லோரும் உணர வேண்டும்.
0: அதை உணர்ந்தால் உண்மையிலேயே எல்லோரும் பாதுகாப்பை கடைப்பார். அவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து எவ்வளவு எத்தனையோ விடயத்தை மற்றவர்களை பழி சொல்லாமலும் அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டி வரும். எங்களுக்கு இப்படி நிலை வந்துவிடு, எல்லோருடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன், வெளியே வராதீர்கள், இந்த உயிரை பாத கஞ்சியை குடித்தென்றாலும் வீட்டுக்குள்ளே இருங்கள் என்றுதான் அவர் கேட்டுக்கொள்ளுகின்றார். அவ்வளவு தூரம் அவர் பரிதாம ஒரு நிலையை வெளியே ஒரு விழிப்புணர்வு, அதை தெரிந்தும் மக்கள் ஆனால் அறிவீனம் என்று கூற முடியாது. நீங்கள் நேற்றைய தினம் கூறிய போது அவர்களை இதை சட்டை செய்வதில்லை, அதாவது இதை ஒரு அத்தியாவசியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்துகிறார்கள் இந்த செய்திகளை ஒரு சிலர்.
1: அவசிய தேவையின்றி எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் வெளியே வருகிறார்கள்.
0: இல்ல, வெளியே வருவது பிழை அல்ல, பாதுகாப்பு முறையோடு வந்தால் நல்ல ஓரளவு தப்பிக்கொள்ளலாம் தானே, தன்னையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்கலாம்.
1: நிச்சயமாக இருந்தாலும் அது அவ்வளவு முழுமையான ஒரு பாதுகாப்பு என்று நாம் எளிதில் சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது, உண்மைதான். அதே நேரம் எத்தனை நாளைக்கு முடங்கி கிடப்பேன் ஒரு சிலர் கேள்வி கேட்கின்றார்கள் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு.
1: ஆம், அதையும் நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது.
0: அதனாலே வெளியேயும் போக முடியாமல் உள்ளேயும் இருக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையை இந்த நுண் கிருமி கொண்டு வந்து தந்துவிட்டது என்பதை இந்த பேச்சில் நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம்.
1: உண்மைதான், அப்படித்தான் நிலைமை போய்கொண்டிருக்கிறது.
0: நீங்கள் இப்ப உண்மைதான் அப்படித்தான் போய்கொண்டிருப்பதால் உங்களை நான் போட்டியிலிருந்து நிறுத்த வேண்டியதா இருக்கின்றது.
1: நிறுத்த போகிறேன், எங்களுக்கு இப்பொழுது அந்த பயம் போய்விட்டது, மகிழ்ச்சி
0: வந்து அதிர்ச்சி வரக்கூடாது அல்லவா? இப்ப இருக்கிற நிலையில மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நிமிடத்தையாவது மகிழ்ச்சியோடு செல்வோம். 5 நிமிடங்கள் 14 வினாடிகள் 28 நொடிகள் பேசியிருக்கின்றீர்கள், அழகாக பேசினா இல்ல செய்தியே தந்தீர்கள் நீங்க வந்ததுல. இந்த வழியில உங்களுக்கு
1: இப்ப நம்ம நண்பர் சொல்றது போல, நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும் கூட அந்த நோய், இப்ப அவங்க சொல்றாங்க அந்த சானிடைசர் போடுங்க அது போடுங்கிறாங்க, அதெல்லாம் வந்து அந்த நோய் இல்லாம பண்ணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்குது.
0: இல்ல இல்ல, அது வந்து நோயை இல்லாமல் பண்ணும், நோய் எங்களிடம் வராமல் தடுத்துக் கொள்ளும் என்றுதான் அதை கூறுகின்ற. மூக்காலை சுவாசிக்கும் பொழுதும் கையாலை மற்ற பொருளை தொடும் பொழுதும் நாங்கள் மற்றவர்களோட உறவாடும் பொழுதும் நாங்கள் பேசும்போது எங்களுடைய மூச்சு வெளியே வராமல் மற்றவர்களை தாக்க, அப்படி ஒரு பாதுகாப்பை தவிர நோயை நீப்பாட்ட முடியாது. எங்களுக்கு வராமல் இருந்தால் எங்களிடம் இருந்து மற்றவர்களும் போகாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அதனுடைய நோக்கம். வெளியே வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பொழுது பாதுகாப்போட போனால் ஒரு அளவுக்கு தப்பிக்கொள்ளலாம். ஏன்னா நாங்க வெளியே சென்று வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு தானே வருகின்றோம். அவர் இப்ப தனக்கு சாதகமா வந்தா அப்படி தொத்திக்கொண்டு வந்து விடுவார், எங்களோட வந்து ஆட்சி வெற்றி விடுவார். அவர் அறவே அதனால தான் வீட்டுக்கு வந்த கூட உடனே சுடுநீர்லே எல்லாம் சுடுதண்ணீரை பாவிக்க சொல்றாரு. சுடுதண்ணீர் காய் கழுவுங்க, உங்களோட உடைகளை எல்லாம் நல்ல வெந்நீர்லே துவைத்து போடுங்கள் என்றெல்லாம் கூறுகின்றார். அதனால
1: தான் அது மாதிரி செய்ய வர்றாங்க. அதே போல அந்த நம்ம இயற்கையான அந்த வைத்திய முறைகளையும் அவ்வப்போது கடைபிடிக்க வேண்டும்.
0: ஆமா, அது இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய எங்களை இந்திய பாரத நாட்டின் ஒரு பொக்கிசம் செல்வம் இந்த மூலி வகைகள், இஞ்சி உள்ளி மிளகு சீரகம் போன்றவர்கள் எங்களுடைய செல்வங்கள், அதை நாங்கள் பாதிக்கலாம் தானே. ஒரு ரசத்தோடு ஒரு குடி அரிசி போட்டு ஒரு ரசத்தோடு சாப்பிட்டாலே போதும், உயிர் வாழலாம். பத்து கறியோடு நாங்கள் சாப்பிட்டதே திருப்பி பிரியாணி எல்லாம் சாப்பிட வேண்டும் என்னாமல் ஓரளவு இந்த கட்டுப்பாட்டு நேரத்திலே வீட்டிலேயே அமைதியாக இருந்து எங்களை பாதுகாப்போம் என்ற வகையில் வாழ்ந்தால் நல்ல என்று எண்ணிக்கொள்கின்றேன். நாளைய தினம் என்ன பாடல் சேர்ந்தாச்சும் உங்களுக்கு நான் தர வேண்டும்.
1: அள்ளித்தந்த வானம் அப்படிங்கிற திரைப்படம்,
0: அள்ளித்தந்த வானம் என்ற திரைப்படத்திலே என்ன பாடல் ஐயா?
1: சென்னை பட்டணம் எல்லாம் கட்டணம்.
0: ஓ, சென்னை பட்டணம் எல்லாம் கட்டணம் என்ற பாடலா? அது அள்ளித்தந்த வானத்தில் வருகின்றதா? சென்னை பட்டணம் எல்லாம்
1: கட்டணம்.
0: ஓ, அங்க எல்லாம் கட்டணம் என்ன நல்லது அந்த பாடல் உங்களுக்கு நாளைய கதம்பத்தில் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். அடுத்த உறவு வந்தார் ஞானசேகர மோடி வர வேண்டும். அங்கு யாரோ பதிவில் எல்லாம் எழுதுகிறார்கள், பதிவில் எழுவதை தவிர்க்கப்படுகின்றது என்று கூறியிருந்தும் பதிவிலே நீங்கள் எழுதுவது சரியான தவறு, மாநிலை நாகரிகமே அல்ல. இப்பொழுது தந்த பதத்துக்கு நீங்கள் பதிவிலே போடுவது அழகல்ல, யாரதை செய்தார்களோ தெரியவில்லை. பல தடவை சொல்லியிருக்கின்றேன், அவர்கள் அதை கேட்காமல் செய்கின்றார்கள். நான் பல தடவை இதை பற்றி உங்களுக்கு அறிவித்தல் தந்திருக்கின்றேன். இருந்தும் அதை வந்து தந்திருந்த அன்பு மகனே மீன் சுருட்டி ஆர் ராஜா அவர்களே, நீங்கள் பல தடவை இந்த தவறை செய்கின்றீர்கள். மற்றவர்கள் பார்த்துவிட்டு இந்த பதவி உங்களுக்கு மட்டும்தான், நீங்களும் ஒரு வித்தகர் என்று எண்ணக்கூடாது. நீங்கள் காற்றலையில் வந்து மற்றவர்களுக்கு தெரியாதா? அவர்களை போல நீங்களே எழுதுகிறீர்கள். நான் பல தடவை கூறியிருக்கின்றேன், நீங்கள் இந்த தவறை முன்பும் செய்திருக்கின்றீர்கள் ராஜா. பொறுமையோட காற்றலைக்கு வந்து கூற வேண்டும். மற்றவர்கள் அப்படித்தானே ஐயா வருகின்றார்கள். ஒத்துழைப்பினை நாங்கள் போகணும். இது நாகரிகமற்ற செயல், நீங்கள் பதிவில் செய்யக்கூடாது. இப்படி ஒரு சின்ன விஷயத்தை நான் கடைபிடிக்கிறேன், நீங்கள் எப்படி கொரோனாவை கட்டுப்படுத்த போகின்றீர்கள்? நீங்கள் அப்ப கவசம் போடாமல் சவர்க்காரம் உபயோகிக்காமல் கையவை போடாமல் அப்படி எல்லாம் செய்வீர்களா? இல்லை தானே. தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயத்தை நீங்கள் பகிரங்கமாக செய்வது பிள்ளை அல்லவா? தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அநேகமான விடயங்களில் நீங்கள் தவறுபடுகிறீர்கள். பாடல் எழுதும் விடயங்களை பாடல் கேட்கவில்லை எழுதிவிடுவீர்கள், தேவையற்ற வாரியெல்லாம் எழுதிவிடுவீர்கள். அது பிள்ளை ஐயா, நீங்கள் காற்றலைக்கு வர வேணும். எந்த பொறுமையும் உங்களுக்கு வேண்டும். பொறுமை இல்லாத விட்டால் அமைதியாக இருங்கள். தனிப்பட்ட முறையில் இணைந்து முறைகளை எழுதுங்கள், அது வேறு விடயம். இது அன்பு உறவுகள் என்பது பொதுவான தளம், அதிலே நீங்கள் எழுதிவிட்டால் எல்லாரும் யாருக்கு இந்த பதவி கூட போகிறீர்கள்? அந்த அந்த கேள்வியை அதை நாங்கள் நிறுத்தி விடுவோம். அது போட்டியிலே அது வந்து அகற்றப்படுகின்றது அந்த பதம். ராஜா, நீங்கள் ஒரு கவிஞர், கவனிக்க வேண்டுமானே. மீண்டும் இந்த தவறை செய்ய வேண்டாம், செய்ய மாட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாருங்கள், காற்றலைக்கு வந்து உங்கள் திறமைகளை காட்டுங்கள். எங்கே ஞானசேகரம் வந்திருந்தீர்கள், வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம். இப்பொழுது ஃபாரூக் வந்திருக்கிறார், சவுதி அரேபியா மன்னர் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம்.
2: அனைவருக்கும் அனைந்து வணக்கம். நலம் நலமறியாது அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். சரி, நலம் என்று கூறி உங்கள் நலம் அறிந்து கொண்டோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களுக்கு தருகின்றோம். உங்களுக்கு அங்கே மாலை வணக்கம், எங்களுக்கு பகல் வணக்கத்தையும் தருகின்றோம். நோன்பு முடிவடைகிற காலங்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தீர்கள். நன்றிகள் உங்களுக்கு, உங்களுக்கும் எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும். ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். சரியா,
2: நன்றி அப்பா.
0: சரி,
2: கடவுளுக்கும் அனைவருக்கும்
0: நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் இப்பொழுது தமிழில் பேசுவோமா?
2: பேசுவோம் அப்பா.
0: உங்களுக்கு பேச தெரியுமா?
2: தாங்களோட பேசும்போது நன்றாக பேச்சு வருகிறது.
0: அப்ப மேடையில பேச மாட்டீங்களா?
2: மேடையிலும் பேசுகிறோம்ப்பா. தாங்கள் தைரியமா, நாங்கள் இருக்கிற ஒரு தைரியம் இருந்து
0: மேடையில மட்டுமில்ல, நண்பர்களுடன் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவதை நான் கேட்டிருக்கேன். நன்றாக பேசுகிறேன், நன்றாக பேசுகிறேன்,
2: நன்றாக உங்கள் ஆசீர்வாதம்,
0: நல்லது ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கும். இப்பொழுது ஆரம்பிப்போமா போட்டியை?
2: ஆரம்பிக்கலாம்.
0: உங்களிடம் ஒரு ரகசியத்தை தந்தால் அதை நீங்கள் ரகசியமாக வைத்திருப்பீர்களா, பிரகசியப்படுத்துவீர்களா?
2: முடிந்தவரை ரகசியம் காப்பேன்.
0: அது என்ன முடிந்தவரை, இறுதி வரை காக்க
2: முடியவில்லை,
0: முடியவில்லை. அப்ப உங்களிடம் யாரும் எந்த ரகசியத்தையும் கூற முடியாது இல்லையா? யாரோ சொன்ன ரகசியத்தை முடிந்தவரை காப்பாற்றி வைத்திருக்கிறீர்கள், அது என்ன ரகசியமா இருக்கும்?
2: அது சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது, ரகசியத்தை சொல்ல முடியாது இல்லையா? சரி அண்ணா, உங்களுடைய நோன்பு இன்று முடிவடைகிறதா உங்களுக்கு, நாளையா முடிவடைகின்றது?
2: நேற்றைய தினம் நோன்பு முடிஞ்சு இன்று பெருநாளும் முடிஞ்சு.
0: ஓ, அங்கே பெருநாள் கொண்டாடப்பட்டு விட்டுதான். அதை அன்பு உள்ளவர்கள் எப்படி கூறுவார்கள் என்றால் இயர்ஸ் முபாரக் என்று கூறுவார்கள் இல்லையா?
2: அது அரபி வார்த்தை,
0: அதுதான் அங்கிருக்கல்ல, அரபி வார்த்தை. என்னுடைய தமிழ் மொழியிலே எப்படி அதை கூறுவீர்கள்?
2: இனியே நோன்பு பெருநாள்
0: அல்வாழ்த்துக்கள். அப்ப இனியே நோன்பு பெருநாள் என்று கூறுவீர்கள் இல்லையா? அப்ப இலவாக அந்த நோன்பை நீங்கள் அனுஷ்டித்து அதை நல்ல முறையிலே உள்ளும் பிரமும் தூய்மையாக இருந்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று உங்களுடைய இந்த கலங்கங்கள் எல்லாத்தையும் நீக்கி விட்டீர்கள், அப்படித்தானே?
2: ஆண்டவன் அருளால் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: ஆண்டவன் அருளால் அப்படித்தான் நினைக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய ஆசிய நாட்டுக்கு இன்னும் பொழுது புலரவில்லை, அதனால் இன்னும் நோன்பு முடியவில்லை.
2: இன்று நோன்பு முடித்து விட்டார்கள், அதிகாலையில் பெருநாள் கொண்டாடும்.
0: பெருநாள், பெருநாளுக்கு உங்களுக்கு விடுமுறையா?
2: 4 நாட்கள் விடுமுறை, ஆனால் பணி இருக்கு.
0: நீங்கள் 4 நாட்கள் விடுமுறை எடுத்தால் அந்த விடுமுறைக்கு வேதனம் வழங்கப்படுமா?
2: வழங்கப்படும்.
0: அப்ப அந்த விடுமுறை நாளிலே சென்று கடமை புரிந்தால் அதற்கு இரட்டிப்பான வேதனம் கிடைக்குமா?
2: கண்டிப்பாக கிடைக்கும்.
0: ஏனென்றால் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு பெற்று வரும், நாங்கள் அதைத்தான் எதிர்பார்ப்போம். நானும் சிங்கப்பூர்லேயே பணியாற்றி இருக்கிறேன். அந்த வகையில் இந்த சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் வேறு என்ன முன் வருது, முன்னு கிடைப்போம், எங்களுக்கு ஓய்வு வேண்டாம், வேலை வேண்டும் என்று. சரியா? ஏன்னா எங்களுக்கு அங்க விடுமுறையில நாங்கள் இதை செய்ய போகணும், வீட்டிலே உட்கார்ந்து வீட்டிலே வந்து தூங்குவோம், இல்ல உணவு உண்மை, இல்ல வெளியே சென்று சில செலவுகளை செய்து விடுவோம். ஒரு ஒரு இப்பொழுது அதுவும் முடியாது, அதெல்லாம் பணிக்கு செல்வது சிறப்பா இருக்கு. பணிக்கு பணியாகிறது, பணத்துக்கு பணமும் ஆகிறது. சரியா? நான் ரகசியத்தை சொல்லிவிட்டேன். நாங்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெற்று போறாங்க, விழுந்தடித்து வேலைக்கு போவது நீவே எதிர்பார்ப்பதில்லை, நோய் நொடி வந்தால் அதை பற்றி பொருட்படுத்துவதில்லை, உணவுக்கு போதிய அளவு நேரம் கொடுப்பதில்லை, ஓய்வு எடுப்பதில்லை, எப்படித்தான் இதெல்லாம் ரகசியங்கள், அதை நான் வெளியே சொல்லிவிட்டேன், நீங்களும் சொல்லுவீர்களா? அப்படி ஆக்கிவிட்டோம் இல்லையா? ஊரறிந்த ரகசியம். ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், எங்கள் நாட்டில் இருப்பவர்கள், எங்கள் தாய்மண்ணில் இருப்பவர்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெற்றவர்களை பற்றி வித்தியாசமாக நினைப்பார்கள். அங்கே மரத்திலே பணம் காய்க்கின்றது, கேட்டவுடன் அதை பறித்து அனுப்புவார்கள் எண்ணுவார்கள். இங்கே நீங்கள் நாங்கள் ஒரு ஒரு வெள்ளியை சம்பாதிப்பதற்கு, ஒரு ரூபாயை சம்பாதிப்பதற்கு எங்களை நாங்கள் வருத்தி எங்களுடைய இன்ப துன்பங்களை ஒருத்து தானே செய்கின்றோம்.
2: அனைவரும் அறியும்படி தெரிவித்து விட்டேன், அனைவரும் அறியும்படி.
0: நான் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாணய பரிமாற்றத்திலே நாணயம் நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்கிறதாலே நாங்கள் கீழத்தைய நாடுகள், இப்படி மேலத்தைய நாடுகள், செல்வந்த நாடுகளுக்கு சென்று பணியாற்றினால் கிடைக்கும் அந்த ஊதியம் அங்கு உள்ளவர்களை பொறுத்தவரை. இப்ப நீங்கள் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு நபரோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கிற ஊதியம் குறைவு, சரியான குறைவு. ஆனால் எங்கள் நாட்டுக்கு பெறுமதி கூட என்றபடியால் எங்களை நாங்கள் வருத்துகிறோம், அப்படித்தானே?
2: அப்படியே தான் அவர்களுக்கு நமக்கு 1200 ரியால் என்றால் அவர்களுக்கு 5000 ரியால் கிடைக்கும்.
0: அப்படி கிடைக்கும் என்று நீங்க பணத்தின் பெயரே அப்படித்தான் செல்ல வேண்டும், அதை விட கூற முடியாது, மாற்ற முடியாது, அதெல்லாம் நினைக்கப்படுகின்றது. இன்னும் நீங்கள் பணியில் இருக்கின்றீர்களா பெருநாளிலே?
2: பணிக்கு வந்து
0: புதிய ஆடைகள் அணிந்தீர்களா?
2: அதிகாலையில் அணிந்து தொலைக்கு சென்று வந்துட்டு திரும்பவும் சீருடை அணிந்து பணிக்கு வந்து
0: வந்தபடியால் உங்களை நான் போட்டி நிறுத்தி வைக்கின்றேன். சிங்காரம் பண்ணி கட்டு நாளைக்கு பாருங்க, நாளைக்கு என்ன பாடம் உங்களுக்கு வேண்டும்?
2: அதே பாட்டை தந்துருக்கப்பா,
0: சித்தாடை கட்டிக்கிட்டு பாத்தீங்களா, எடுத்து கொடுக்கிறார். முதலும் அந்த கண்டாங்கிக்கு வந்து ராஜ்குமார் கோயில் விட்டு போனேன், நீ எடுத்து
2: கொடுத்துருவாங்க.
0: இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்க வேண்டும்.
2: அனைவரும் மகிழ்வாக இருக்கணும்.
0: நல்லது நல்லது ஐயா, வாழ்த்துக்கள். இணைந்து திறப்பித்தவங்க வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: வேறு பதம் வேறு பதம் வந்து இருக்கின்றேன். அந்த பதம் வந்து இது வந்து கூற வேண்டும். அந்த பதம் வந்து இந்த சமயத்தவர்கள் மூலமாக கருதப்படும் திருமுறைகளுக்குள்ளே ஒன்று. அது வந்து 5-6 எழுத்துக்களை கொண்டது. இது இந்த 12 திருமுறைகளுக்குள்ளே ஒன்றாக. இப்ப உங்களுக்கு 5 கட்டளைகள் போன்று, 5 தூண்கள் போன்று எங்களுக்கும் இருக்கின்றது. இது 12 திருமுறைகளாக இருக்கின்றது. அந்த 12 திருமுறைகளிலே ஒன்று
2: ராமாயணம்.
0: இந்த கேள்வி உங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லாத இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் தெரிந்திருந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். ராமாயணம் ஐயா காவியம், அது தமிழர்களிலே ஒருக்கும் பொருத்தமானது. இது வந்து இந்து மதத்தினருக்குத்தான். இது வந்து பஞ்ச புராணங்களுக்குள்ளே ஒன்றாக வரும். ஆனால் இது ஒரு திருமுறையிலே இருக்கின்றது. பஞ்ச புராணங்களுக்குள்ளே ஒன்று. யோசித்து வாருங்கள். தயவு செய்து யாரும் தெரிந்த விட்டனர்கள் பதிலை எழுதாதீர்கள், அதனுடைய பதிலை எழுதாதீர்கள். நன்றி. இப்பொழுது யார் வந்து சொல்றது? ஐயா வர வேண்டும். ஞானசேகரன் மந்திர்கள் மீண்டும் சென்றப்பட்டீர்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்படுகின்றது, ஓடி வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகும். கதம்பம், கதம்பத்திலே இப்பொழுது தமிழில் பேசுவோம், தமிழே என்று. அதை கூட மட்டுமல்லால் ஒரு விடயங்களையும் பேசிக் கொண்டிருப்போம். வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தவறை உணர்ந்தவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. தவறுதலாகத்தான் செய்வது, தப்புத்தான் தெரிந்து செய்வது, தவறுதானே, தவறுதலாக செய்தது மன்னிக்கப்படுகின்றது, அது பொறுத்தள்ளப்படும். பெரிய பாரதமான கிரிமினல் குற்றம் அல்ல. மகனே ராஜா, அமைதி அடையுங்கள், வாருங்கள், காற்றலையில் வந்து பேசுங்கள். காற்றலைக்கு வாருங்கள். இன்னொரு பதம் தந்திருந்தேன் இப்பொழுது, 6 எழுத்துக்களை கொண்டது. இந்த 6 எழுத்துக்களும் வந்து இந்து மதத்தின் பஞ்ச புராணங்களுக்குள் ஒன்றாக இருக்கின்றது. இது திருமுறைகளிலே ஒன்று, பஞ்ச புராணங்களுக்குள் ஒன்றாக இருக்கின்றது. தங்கே தெரிந்தவர்கள் கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த உறவு எதிர்பார்க்க ஓடி வர மண்ணும் காற்றலைக்கு யார் வருகின்றீர்கள்? வந்து விட்டார். யார் வந்து விட்டார்? ஞானசேகரம் வந்திருந்தார், அவர் சென்று விட்டார். ஓடி பெற வேண்டும். காலத்து வந்து நீங்கள் போட்டியிலே பங்கு பெற்ற இந்த தமிழில் பேசுவோம் நிகழ்வில் வந்து போனவர்களும் பதம் கொண்டு பெறலாம், புள்ளிகள் பெற்றுக் கொள்வதற்காக. எங்கே கொண்டு வாருங்கள், 6 எழுத்துக்களுள்ள பதத்தையும் கொண்டு வாருங்கள், பாடலையும் கொண்டு வாருங்கள், போட்டியிலே பங்கு பெற்ற ஆயத்தமாயும் பாருங்கள். அடுத்த உறவை எதிர்பார்க்க நேரம் இப்பொழுது உங்களுக்கு 10:46 ஆகிவிட்டது. இரவு நேரம் அன்று சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எல்லாம் இது கொண்டாடும் நேரமாக இருக்கின்றது. ஒரு அரபு நாடுகளிலே ரமலான் பண்டிகை பறந்து விட்டது, அவர்கள் கொண்டாடி முடித்தும் விட்டார்கள் அந்த புது வருடத்தை. நல்லது. எங்கே கொண்டு விடுவாருங்கள்? வர வேண்டும் காற்றலைக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழிலே உறவாடி கொண்டிருக்கின்றோம்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் மகனே வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு முன் இரவு வணக்கத்தை தர வேண்டேன். நலமா இருக்க?
1: நன்றி அப்பா. நலமாக மயிலோகம், தங்கள் ஆசீர்வாதம், அம்மா ஆசீர்வாதம், அன்பு உறவுகள் ஆசீர்வாதம்.
0: நல்லது நல்லது. பதம் கண்டுபிடிச்சீர்களா?
1: முதலில் கொடுத்த பதந்தப்பா
0: கண்டுபிடிச்சேன்.
1: போட்டியிலிருந்து விளக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க, கவனிக்கல.
0: இது வந்து நான் கூறியது என்னவென்றால், எங்களுடைய இந்து சமயத்திலே திருமுறைகளுக்குள்ளே ஒன்று, அது பஞ்சபுராணத்துக்குள்ளேயும் இருக்கின்றது, ஆறு எழுத்துக்களை கொண்டது. சரி, இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவோம், தமிழை செல்வோமா?
1: செல்வோம்.
0: பதிலை கண்டுபிடிங்கள். மீண்டும் மீண்டும் பேசலாம். உங்கள் நேரம் ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பித்து விட்டது. அன்பு மகனே, நீங்கள் வருக வருக வந்து தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்து விட்டீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பகல் பொழுது எப்படி சென்றது?
1: பகல் பொழுது இல்லத்தில் இனிமையாக சென்றது.
0: இல்லத்தில் இனிமையாக பிள்ளைகளோடு மகள்வாக இருந்தீர்கள் சொல்லுகின்றனர். நாளைய தினம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன?
1: நாளைய தினம் மட்டுமல்ல, வரும் காலங்களிலும் இல்லத்தில் இருப்பதுதான் எனது நிகழ்வுகள் உண்டு.
0: சரியான நினைவு, சரியான நினைவு, சரியான முடிவு. பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த ஓடியாடி நாங்கள் நடமாடி திரிகிற வல்லமை இருந்தாலும், இந்த மின்கிருமியினால் நாங்கள் முடங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அரசாங்கம் அந்த சட்டத்தை தந்திருக்காது. உங்களுடைய நாச்சியார் கோயில் பகுதி எப்படி இருக்கின்றது? இந்த நோய்க்கிருமிகள் அதிகம் தொற்றி இருக்கின்றதா, குறைவாக இருக்கின்றதா?
1: எல்லா பகுதியிலுமே அதிகமாக தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாச்சியார் கோவில், கும்பகோணம், திருவிடைமருவூர், எல்லா பகுதியிலும். அந்த ஏற்கனவே நான் கூறியது போல், தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டால வழியே கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு தகுந்தால் போல் அரசாங்கமும் தனது முறையை நாளை முதல் மாற்றிக் கொள்கிறது. கடுமையான சட்டம் நாளை முதல் அமல்படுத்துகிறது. 12 மணிக்கு மேல் எந்த அங்காடியும் திறந்திருக்க கூடாது, இருந்தால் பூட்டி வைத்து விடுவார்கள். மறுபடியும் திறப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. வாகனங்களில் சுற்றுட்டு நாளையிலிருந்து வாகனங்கள் அதிகமான அதிகாரிகளால் பறிமுதல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன.
0: நல்ல தகவலை பரிமாறிக்கொண்டிருக்கும் போது கம்மி என்ற ஒரு பதம் வந்தது, அது என்ன ஐயா கம்மி என்பது? அது பேச்சு வழக்கில் இருக்கின்றது. கம்மி என்பது பேச்சு வழக்கில் இருக்கின்றது. கம்மி என்பது எங்களுடைய மொழி அல்ல, குறைவு என்றது, மிக குறைவு என்பதைத்தான் நாங்கள் அப்படி கூறுவது உண்டு. பேச்சு வழக்கில்
1: கம்மி இல்ல, உண்மையாக
0: இம்மி அளவு என்பது என்னிடம் இருக்கின்றது, கம்மி இல்லை. அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த நாளையிலிருந்து அவர்கள் சட்டத்தை மாற்றுவது, கடைகளை அடைக்க சொல்லுகிறார்கள். நீங்கள் நினைக்கின்றீர்களா வெளியே மக்கள் செல்வது கடைக்கு மட்டும்தான் என்று?
1: கடைக்கு மட்டும் என்பது வந்து 12 மணியோடு முடிந்துவிடும். அவர்கள் அதை தாண்டியும் இரவு முழுவதும் அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள், தேவையற்ற காரணங்களை சொல்லிக்கொண்டு.
0: அவர்களை அப்ப என்ன செய்வார்கள் இந்த காவல்துறை அரசாங்கம்? கடைகளை பூட்டு, அவர்கள் அடைக்கின்றார்கள், கடைகளை அடைத்து விடுவார்கள். இவர்களை என்ன செய்யலாம்?
1: இவர்களுக்கு நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை கொடுப்பார்கள்.
0: கொண்டு பூட்டி விடுவா, கொண்டு போயிருவா, பிடித்து கொண்டு போயிருவா, அல்லது பணம் மாற, குற்றப்பணம் மாற விடுவார்கள்.
1: உள்ளது முதலில் ஏற்கனவே முதலமைச்சர் கடுமையாக செய்ய வேண்டாம், வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டாம் என்று காவல்துறை உத்தரவு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதை செய்தால்தான் இவர்கள் அடங்குவார்கள் என்பது மாதிரி தெரிகிறது இப்போது சூழ்நிலை. அதற்காக அவர்கள் நாளை முதல் அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார்கள்.
0: அந்த முதல் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டாம் என்று சொன்னா, புதிய முதலமைச்சரா பழைய முதலமைச்சரா?
1: புதிய புதிய புதிய புதிய முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையின் உத்தரவு.
0: ஓ, அப்படி வந்துவிட்டது. அதுவே இந்த மீன் சுருட்டி மற்றது காட்டகரம் போன்ற பகுதி உங்களுடைய அயல் கிராமங்களா?
1: எப்படி இருந்தாலும் எங்களிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்.
0: அங்கிருந்து என்னுடைய உறவுகளை காணவில்லை. ஒருவர் வந்து சென்றார், நீங்கள் நாச்சியார் கோவிலிருந்து வருகிறோம், மற்றவர்கள் வருவது குறைவாக இருக்கிறது. என்ன காரணமோ நான் அறிய, இந்த நோய் தானோ தெரியவில்லை, அல்லது நோய் வந்ததோ வரவில்லையோ தெரியவில்லை.
1: நோய் பணி முடக்கம்,
0: மன முடக்கம்.
1: நாச்சியார் கோவில் குத்துழுப்பு உற்பத்தி தற்காலிகமாக நின்று விட்டது.
0: அப்படியான தொழில், அதனால மனமுறிவு ஏற்பட்டு கொண்டு வீட்டிலே மனச்சோர்வுலையும் இருப்பார்கள் இல்லையா?
1: மனச்சோர்வு, ஆமா ஆமா, உண்மை.
0: மனச்சோர்வுக்கு மருந்து கலந்துரையாடல் தான், பகிர்ந்து கொள்ள போடும்
1: கலந்துரையாடல், மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ள, நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பகிர்ந்து கொள்ளும் ஒரு செய்தி வந்து நன்மையான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அதனால் நன்மைகள் கிடைக்கும்.
0: நிச்சயமாக அவர்கள் வந்து கலந்து தங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும். பொதுவாக எல்லோரும் கதைக்கும் போது ஒருவரோடு ஒருவர் அளவலாகும் போது குறை நிறைகளை பேசி நாங்கள் மனதை இலகுவாக்கி கொள்ளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் அதை எப்படி பாருங்க?
1: உண்மைதான், உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். தாங்களும் அந்த நம்மளுடைய உறவுகள் மூலம் உறவுகள் இணைப்பில் தகவல் ஒன்று அனுப்பியிருந்தீர்கள், அதை நான் படித்தும் கேட்டும் எனது சார்ந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு 100 பேருக்கு மேல் அனுப்பி தாங்களும் ஜாக்கிரதையாயிருங்கள், தங்களது உறவுகளுக்கும் அனுப்பி வைங்கள், வெளியில் வருவதை தவிர்த்து விடுங்கள் என்று நானும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன்.
0: அப்படி நீங்கள் எச்சரிக்கை கொடுத்தால் உங்களை போட்டியிலிருந்து நிறுத்துகிறேன். நான்
1: நிறுத்துவதற்காக நான் வருத்தப்பட முடியும், மறுபடியும் நான் போட்டியில் கலந்து கொள்ள தங்களுடன் பேச ஆயத்தமாக உள்ளேனப்பா.
0: 5 நிமிடங்கள், 9 நாடுகள், 29 நொடிகள் பேசினீர்கள். ஒரு மன்னிப்பு உங்களுக்கு வழங்கி உங்களுக்கு பெற்று தருகின்றேன்.
1: உண்மை, நன்றியப்பா, நன்றியப்பா.
0: என்ன உண்மைதான், உண்மைதான் என்று கூறினீர்கள் தானே? அந்த பேச்சு வழக்கிலே நாங்கள் சொல்வதை திருப்பி சொல்லும் பழக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அந்த சொல்லிலே ஒரு சொல்லுத்தான் அந்த பதுக்கு பொருள்
1: ஆகும்.
0: உணர்வோடு பேசினீர்கள், அதான் உணர்வோடு கவனித்தேன். உண்மைதான், உண்மைதான் என்று இன்னொரு தடவை உண்மைதான் வர பார்த்து விட்டது கவனித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன என்னுடைய விருப்பினர் உறுதிப்படுத்தும் பேச்சு
1: தொகுப்பு அன்பு உறவுகள் காணொலி தொகுப்பு அனுப்பியிருந்தீங்களா? அந்த கஞ்சியோ கூட வச்சுட்டு சொல்லி அப்புறம் தன்னை பாதிச்சு தன்னால வந்து எவ்வளவு பாதிக்க கூடாது, எல்லாரும் உணருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கை கூப்பி காலில் உள்ள முறையா சொல்றாரு. அனுபவிச்சவங்கள்ட்ட என்ன அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்லல, தன்னை தானே உணர்ந்த வரைக்கும் எல்லாருக்குமே அது அலட்சியமா தான் இருக்கும். வந்து அனுபவிச்சு சொல்லும் போது இதை பார்க்கும் போது கேட்கும் போது ஓஹோ இப்படி கூட வாய்ப்பு இருக்கா, சரி நம்ம கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுடைய வெளி விஜய் நடவடிக்கை குறைச்சிக்கோம் அப்படின்னு எல்லாருமே யோசனை பண்ணுவாங்க.
0: அதை முழுமையாக கேட்டுக்கொண்டு போனா ஒரு இடத்துல வந்து கூறுவார், இந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்றி நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் தலையை சீவித்து போட சொன்னால் கூட தாங்கள் 4 பேரும் சகோதரங்கள் தலையை ஒட்டி வீதியிலே போடுவோம், இந்த நாடு காக்கப்படட்டும் என்ற உணர்வான ஒரு உணர்வோடு பேசியிருந்தார். தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது தொலைதளத்து போனார் அவர். அப்போட தூரம் ஒரு நல்ல உணர்ந்திருந்தார் குரலை கேட்க. அவர் ஒரு அதிபர், இன்னொரு கம்பெனி அதிபர், சாதாரண விஷயம் அல்ல. எங்க திருவாரூர்ல, திருப்பூர்ல, திருப்பூரோ திருவாரூர்,
1: திருப்பூர், திருப்பூர், திருப்பூர், திருப்பூர் பனியன் கம்பெனி அதிபர், திருப்பூர் பனியன் கம்பெனி அதிபர் இருந்த வசதிகள் இருந்தேன்னு
0: போனாரு. எவ்வளவு இருந்தும்
1: மருத்துவமனை இடையிலான்னு சொன்னாங்கன்னா என்னப்பா பண்றது, கோடிக்கணக்கில் சொத்து இருந்து என்னப்பா பண்றது, 1000 பேருக்கு வேலை கொடுத்து என்னப்பா பண்றது.
0: அந்த டாக்டர் வந்து காலை பிடித்து கேட்டிருக்காரு, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், எங்களோட உங்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு இடம் இல்லை என்று கூறியிருக்காரு. இடம் இல்லை,
1: அவர் வந்து அவரும் கோவப்பட்டு வெளில போய் இடம் கிடைக்காதுன்னு சொல்ல கூடலாம். அவரும் சூழ்நிலை இது மாதிரி இருக்கு, என்ன மன்னிச்சீங்க, என்ன எனக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இங்களுடைய மருத்துவமனையில இல்ல. அவரும் கால உள்ளதா குறையாது,
0: நாகரிகமான முறையில இவர்கள் கூறினார்கள். அதை விட கடைசி ஆட்சி என்ன செய்தி, இப்ப இன்னொரு வைத்தியசாலையில இடம் கிடைத்தது. அவர்கள் சொன்னார்களா உத்தரவாதம் தர முடியாது,
1: உத்தரவாதம் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒண்ணும் போன்
0: பண்ணேன், மனசு இவருக்கு
1: பதப்பதைக்குது எனக்கு.
0: அவருக்கு தெரிகிறது என்ன, அண்ணா வருவாரா வரமாட்டாரா என்ற நம்பிக்கை இல்லை. தொலைபேசி அழைத்து அந்த மறுமொழியை கேட்க இருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை கேட்க விரும்பும் அந்த உள்ளம் இல்லை என்ற நல்ல செய்தி கேட்க இல்லாமல் இருக்கின்றார். இவற்றை எல்லாம் எங்களா நாங்களும் முடிந்த அளவு நான் அதை செய்திகளை உங்களுக்கும் தந்து மற்றவர்கள் சிலருக்கும் நான் கொடுத்திருக்கின்றேன். என்னால்
1: நிறைய பேரு
0: இதை விட இப்பொழுது பேசுபொருளாக எதுவும் இல்லை இந்த உலகத்திலே.
1: நிச்சயமாக
0: என்ன செய்ய போகணுமோ ரகம் தான் கருணை காட்ட வேண்டும்.
1: உயிர் தான் நமக்கு தேவை, உயிரை முன்னாடி காப்பாத்திட்டா போதும், அப்புறம் எது வேணாலும் பின்னாடி நம்ம எது வேணாலும் பாத்துக்கலாம்.
0: உயிர் நிலைத்து நிப்பதில் போற முடியாது. இப்படி பலாத்காரமா இல்ல, நாங்கள் அழிய வேண்டிய
1: இது மாதிரிலாம் போகக்கூடாது. இது மாதிரிலாம் போகக்கூடாது. அடிபட்டு போனாங்க, நோய்வாய்ப்பட்டு போனாங்க, பத்து நாள் பதினஞ்சு நாள் உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னா வேற. இது வந்து எந்த நேரம் எப்படி வந்து அதாவது எதிர்த்து கூட ஒரு குறிப்பிட்ட இலக்கில வந்து இப்படிதான் தாக்கம் நம்ம யூகம் பண்ணலாம். இந்த கண்ணுக்கு தெரியாத எது எந்த ரூபத்துல யார் மூலமா எப்படி வர்றாங்கிறது யாராய அனுமானிக்கவே முடியலையே.
0: மற்றது ஒவ்வொரு அலை ஒவ்வொரு புதிய புதிய வீரியத்தோட வருகின்றது.
1: ஆமா, அது எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வீரியம் அதிகமாகிறது.
0: இப்ப நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு காற்றலை நான் தர வேண்டும் கதம்பத்துக்கு?
1: நட்சத்திரம் படத்திலிருந்து அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை, அந்த பாடல் வேண்டுமாப்பா?
0: அவள் ஒரு மேனகை, நல்ல ஒரு பாடல். அவள் ஒரு மேனகை என் அபிமான
1: பதம் பதம் வந்து திருவாசகமாப்பா?
0: வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றீர்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, சரியான பதம்.
1: நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி.
0: நீங்கள் வரும்போது பாருக்கு ஓடி வந்தார் தருவதற்கு, அதுக்கு எங்களுடைய தொடர்பு வந்துவிட்டா அவர் சென்று விட்டேன்.
1: பெருநாள் வாழ்த்துக்களை நான் உங்கள் மூலமாக
0: சந்தோஷமா இருக்கிறேன்.
1: நண்பர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்டு எனக்கு அனுப்பியிருந்தார் அதை பார்த்தப்பா.
0: அவருடைய காலத்தில்
1: எனக்கு தனிப்பட்ட போல அனுப்பியிருந்தார்.
0: இந்த காலகட்டத்தில் மகனை ஞானசேகரன் எவ்வளவு தூரம் எங்களால் மகிழ்வாக இருக்க முடியுமோ அதை செய்து கொள்வோம்.
1: நிச்சயமாப்பா, ஏற்கனவே இது கூறியது போலதான். அம்மா ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, இது மாதிரி கொரோனா காலத்துல யாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எத்தனை மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப குறைவா சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் 100% மகிழ்ச்சியா இருந்தேன். இல்லத்தாரோட இருந்தேன், பொருளாதாரம் மட்டும்தான் எனக்கு மைனஸ், மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது.
0: சுவர் இருந்தால் சித்திரம்
1: வந்து ஏதோ ஒரு உறவு மூலமாக, சொந்தக்காரங்க ஒரு நட்பு உறவு எதிர் மூலமாக ஏதோ ஆண்டவன் ஏதோ ஒரு படி ஒரு ஒரு அரிசி இனிமே எழுதியிருப்பாங்கன்னு குரான்ல சொல்லுவாங்களா? அது மாதிரி ஏதோ அரிசி எனக்கு வந்துகிட்டேன். எனக்கு ஆறுதல் சொல்ல
0: எங்கள் கை நீண்டால்தான் மற்றவர் கை எங்களுக்கு நீளும். நாங்கள் நீண்டு கையை நீட்டி வாழ்ந்தவர்கள் தானே. எல்லோருக்கும் உதவி செய்து தேவையா, எங்களால் முடிந்தவரை செய்தால் அது நிச்சயமாக இன்னொரு உருவத்திலே இன்னொரு சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கை கொடுக்கும்.
1: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: நல்லது மகன, வாழ்த்துக்கள். உங்களுக்கு இன்னொரு உறவு வருகின்றார், அவரிடம் செல்கிறேன். மீண்டும் ஒரு பதம் கூறுகின்றேன் பின்னர். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. தங்கை செல்வகுமார் ஓடி வாருங்கள், ஓடி வந்தீர்கள் செல்வகுமார், வர வேண்டும். இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கண்டா கலையகம். பதம் ஒன்று தருகின்றேன், கேட்டுக் கொள்ளுங்கள். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் ஒரு ஆடையோடு சம்பந்தப்பட்டது. ஆண்கள் மட்டும்தான் இதை உபயோகிப்பார்கள். தங்கே செல்வகுமார் ஓடி வாருங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.
2: வணக்கம் பா.
0: நலமா இருக்கம்பா?
2: நலமா இருக்கேன். நலமா இருக்கேன்பா.
0: வணக்கம். நலமா,
2: நலமா இருக்கேன்பா.
0: நலமாக இருக்க வேண்டும் செல்வகுமார். அந்த பதவி படிச்சிருந்தானே?
2: ஆமாப்பா, படிச்சேன்பா, கேட்டேன்பா, ஆடியோவும் கேட்டாச்சு. மனசு ரொம்ப உருக்கமாயி போயிடுச்சு,
0: உருக்கமா போயிருக்கு. நாங்கள் அதுல இதுல என்ன வேண்டாம், நாங்கள் மன மன துணிவு கொள்ள வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கின்றது, இதுக்கு பாதுகாப்பு இதுதான். நாங்கள் இப்படி பாதுகாப்பாக இருப்போம். இப்பொழுது நாங்கள் அந்த விடயத்தில் இறங்காமல் நாங்கள் போட்டிக்கு செல்வோமா?
2: போட்டிக்கு செல்வோம்பா.
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. வணக்கம் செல்வகுமார், வந்து விட்டீர்கள். இந்த ஊடக செய்திகள் எல்லாம் உங்கள் உள்ளத்தை என்ன செய்கின்றது?
2: ஊடக செய்திகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தை உலுக்கி எடுத்தது.
0: சரி, அந்த வேளையிலே நீங்கள் என்ன தீர்மானத்தை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள்?
2: எந்த தீர்மானமும் எடுக்க முடியவில்லை.
0: இல்லை இல்லை, நான் கேட்பது தீர்மானம் என்றால் எப்படி எப்படி நீங்கள் நடமாட வேண்டும். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள்? அது செய்யத்தான் வேண்டுமா இல்லை பராமுகமா விடலாமா?
2: இல்லைங்கப்பா, அதாவது பாராமுகமாக விடுவதும் தவறாக தெரிகிறது, வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பதும் தவறாக தோணுதோ என்ற மனசு சொல்கிறது.
0: அப்படியா, அதை பாராமுகமாக விட கூடாது என்றது அது சரியான பதில கூறினீர்கள். வீட்டுக்குள்ளேயே அடைந்திருப்பது தவறு என்று ஒரு பதில் கூறினீர்கள், அது பிழை. வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடத்து
2: தவறு இல்லப்பா, தவறு என்று நான் நினைக்கவில்லை, தவறாக இருக்குமோ என்று மனசு அச்சமாக இருக்கு.
0: நாங்கள் போட்டியில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்றோம், தவறாக என்று குறிப்பிட்டீர்கள், அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். அது தவறாக இல்லை மகனே, ஏனென்றால் ஒரு வழி இல்லை தானே. நீங்கள் இப்ப வெளியே செல்வதால் இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சுதான் நீங்கள் அப்படி நினைக்கின்றீர்கள், வெளியே செல்றது. ஆனால் ஒரு இரண்டு வாரத்துக்கு நீங்கள் உங்களை கடைபிடித்துக் கொள்ளத்தான் வேண்டும். அந்த சட்டம் உள்ள வரையிலே நீங்கள் பெருசாக சாப்பிடாம கஞ்சியாவது கொடுத்து கொண்டு போட்டுக்களே இருக்கலாம், ஆனா கண்டிப்பா 100% நீங்கள் பாதுகாப்போட சென்று வர உங்களால் முடியும் என்றால் சென்று வரலாம் தானே மகனே. சென்று என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்கள் கடைகளுக்கு விநியோகம் செய்யும் பொழுது கடைகள் எல்லாம் 22 மணி வரைக்கும் தான் வைத்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் கொள்வனம் செய்ய மாட்டார்கள் தானே மகனே.
2: நாளையிலிருந்து விடுமுறை விடலாம் என்று தான் நினைக்கிறேன்.
0: நினைக்க வேண்டாம், கொண்டு வாருங்கள், அதை கடை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். அந்த அரசாங்க பணியகங்கள் எல்லாம் திறந்திருக்கின்றதா? இந்த வங்கிகள் எல்லாம் திறந்திருக்குமா?
2: வங்கிகள் எல்லாம் திறந்திருக்கு 2 மணி வரையும்.
0: 12 மணி வரையில இல்ல, 2 மணி வரையுமா வங்கிகளுக்கு?
2: வங்கிகளுக்கு மட்டும் 2 மணி வரை.
0: ஏனென்றால் பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும், மக்களுக்கு பட்டுவாடாக்கள் செய்ய வேண்டும், அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும், செலவுக்கு எல்லாம் தேவைதானே. சரி, அங்கே இப்ப காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை மப்பும் மந்தாரமாக இருக்கிறது.
0: மப்பும் மந்தாரம்
2: தெரியல,
0: மழை வருவதோ. நீங்கள் இப்ப வெளியே நின்று பேசுகிறீர்களா, வீட்டின் உள்ளே நின்று பேசுகிறீர்களா?

0: எண்களை வெளியிட்டீர்கள், நம்பர் இருந்தது என்ன?
1: இல்ல எண்கள், எண்கள், புதிய எண்களை.
0: நான் வந்து அதை ஓரளவு அந்த வசனத்தை தடுமாறுதான்னு துண்டித்து அடுத்த கேள்விக்கு போக கிடையில நீங்கள் தொடுத்து நம்பர் என்று கூறிவிட்டீர்கள். அதெல்லாம் திருப்பி மீண்டும் பெற வேண்டிய இல்லைக்கு ஆளாகிவிட்டீர்கள். நம்பர் வந்து நம்பர் நம்பர் தானே பிள்ளையான விடயம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆலய ஏற்றுங்கள், ஆலய பதவிங்கள் என்னெல்லாம் கூறுவீர்கள்.
1: ஆமா,
0: மீண்டும்
1: எங்க
0: மீண்டும்.
1: ஆமாங்கப்பா, அது அதுதான்ப்பா. இந்த இடத்துக்கு சரியான நபர் தான் உட்கார்ந்துருக்கீங்கப்பா. பாருங்க, ஒரு சின்ன இடத்துலயும் படாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: அங்க சின்னதா அவருக்கு மன்னிப்பு கொடுத்தோம், அங்க ஒருவருக்கு மன்னிப்பு கொடுத்தனா இது பின்னும் உங்களுக்கு இது மன்னிக்க முடியாத குற்றம். அங்கே ஒரு வார்த்தை வந்தது, அது அவ்வளவு பாரதூரமா இது பாரதூரமா ஆங்கில வார்த்தை உபயோகித்தது. சரியா, நம்பரில் எண்கள். சரி, ஆரம்பிப்போம். வீட்டிலே அனைவரும் சுகமாக இருக்கின்றார்களாம்.
1: அனைவரும் சுகமாக இருக்கிறார்.
0: வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்வாக இருக்கின்றார்களா?
1: மகிழ்வாக இருக்கிறார்.
0: மகிழ்வாக இருக்கின்றார்கள். நீங்கள் வெளியே சென்று வந்தால்தான் அந்த மகிழ்வு உங்கள் வீட்டில் ஏற்படுமா?
1: நான் வெளியே சென்று வராவிட்டாலும் மகிழ்வாத்தான்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்து. சென்றாலும் சரி செல்லாவிட்டாலும் மகிழ்வு. இந்த மகிழ்வு என்பது மிக முக்கியம். நான் சொல்ற பெரும் மகிழ்வு என்ற பெரிய குதிகளிச்சு கூத்தாடி கும்மாடம் போட்ட மகிழ்வு அல்ல. மனம் மகிழ்வாக இருக்க வேண்டும். அது நிறைவாக எல்லாம் சரி வரும். இறைவன் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடுவது இது ஒரு வழி செய்து கொண்டிருப்பார். நல்லது. நீங்கள் உங்களுடைய பணியை பற்றி நாங்கள் பகிரங்கமா இப்ப அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உங்களை போன்றோர், உங்களை போன்ற விநியோகஸ்தர்கள் இப்பொழுது கடமை செய்கின்றார்களா?
1: செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
0: சிறு தொழில் செய்பவர்கள் செய்யத்தான் வேண்டும். அவரின் பாதுகாப்பாக செய்தால் அது பயமில்லை தானே மகனே?
1: பாதுகாப்பாக தான் செய்து கொண்டிருக்கிறார்.
0: உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பணி வந்து வித்தியாசமான ஒரு விநியோகம். அந்த விநியோகம் உங்களிடமிருந்து அவர்கள் பெற்று அதை மக்களுக்கு விநியோகம் செய்கிற ஒரு விடயத்தில் இருக்கின்றீர்கள். அப்ப அதை உங்களிடம் பெறுபவர்கள் சற்று தாமதிக்கலாம் தானே, யோசிக்கலாம் தானே. குறைந்த நேர கடைகளை திறக்கின்றோம், பாவனையாளர்கள் வாழ்வது குறைவு, நிறைய பாவனையாளர்கள் வந்தால் விலைப்படலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குமல்ல அவர்களுக்கும்?
1: அப்படித்தான் நினைக்கிறார்கள்.
0: ஆமா, அப்படி இருந்தால் உங்களிடம் வந்து கொள்வனவு செய்பவர்கள் குறைத்துத்தான் கொள்வனவு செய்ய போகின்றார்கள்.
1: குறைவாகத்தான் செல்கிறது.
0: அப்படி என்றால் மகனே, நீங்கள் குறைவாக விநியோகம் செய்தால், கூடுதலான விநியோகம் செய்தாலும் வளமை போல உங்கள் வாகனத்தில் நீங்கள் சென்று அந்த நேரத்தை செலவிடத்தானே வேண்டும் இல்லையா? இப்ப நீங்கள் விநியோகம் விநியோகிக்கப்பட்ட பொருள் வந்து அவர்கள் கொள்வனவு செய்பவர்கள் குறைவாகத்தான் கொள்வார்கள். ஆனாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகத்தான் வேண்டும். பழமையாக நீங்கள் சென்ற பாதை, சென்ற தூரம் சென்றுதான் பெற வேண்டும். ஆனால் குறைந்த விநியோகம் தான் நடக்கும்.
1: எரிபொருள் எரிபொருள் முதற்கொண்டு அதே அளவு.
0: ஆதலால் உங்கள் சக்தி, உங்களுடைய நேரம், உங்களுடைய எரிபொருள், உங்கள் வாகனத்தினுடைய அளவு, ஓட்டத்தினுடைய தூரம் எல்லாம் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் வளமை போனுடைய வரவு குறைவாக இருக்கின்றபடியால் அது பிரயோஜனமற்று. அப்ப நீங்கள் ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரம் வீட்டிலே இருப்பது உசிதமானது என்று எண்ணவில்லை. நல்லது. வீட்டிலே பிள்ளைகள் வந்து மகிழ்வாக இருக்கணும். இப்ப அவர்களுக்கு மாதிரி அப்பா வீட்டிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இதை பற்றிய விவரங்கள் தெரியாது. அவர்களுக்கு இந்த புரிந்துணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் வீட்டில் இருக்கின்றேன், வெளியே என்ன நடக்குது? பெரியவருக்கு ஓரளவு தெரியும், உங்களோட மூத்தவருக்கு. சின்னவருக்கு தெரியாது. சின்னவருக்கு அப்பா வீட்டில இருந்தா சந்தோஷம். ஓரளவு விளங்கப்படுத்த வேண்டும் இல்லையா? உடல் நலம் முக்கியம். நல்லது. உங்கள் நண்பர்களோடு நீங்கள் இப்பொழுது நேரில் சந்தித்து பேசுகிறீர்களா, அல்லது தொலைபேசியிலே பேசுகிறீர்களா?
1: எனக்கு நண்பர்களுக்கு தொலைபேசியில் தான் பேசுகிறேன்.
0: உங்களோட உறவினர்கள், அம்மா, அப்பா, அண்ணா என்று பலர் இருக்கின்றார்கள், அவர்களோடையெல்லாம் தொடர்பில் இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கின்றார்கள்.
1: தொடர்பில் இருக்கிறேன். அனைவரும் நலமாக.
0: அது போதும், அது போதும், அது போதும். அதே போன்று இப்ப உங்களுடைய அயலவர்கள் எப்படி நலமாக இருக்கின்றார்கள்? அயலவர்கள் யாராவதுக்கு இந்த நோய்

0: ஏற்றியிருக்கின்றதா?
1: யாருக்கும் வரவில்லை.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் இருக்கும் பகுதி பெரிய நகரமா அல்லது கிராமமா?
1: பெரிய கிராமம் அல்ல, நகரம்.
0: நகரம். நீங்கள் நினைக்கின்றீர்களா நகரத்தில் இருந்து வாழ்வதை விட இந்த காலகட்டத்தில் கிராமத்தில் சென்று வாழ்வது நல்லதென்று நினைக்கின்றீர்களா?
1: கிராமத்தில் வாழ்வது நலம்தான், ஆனால் தற்போது முடியவில்லை.
0: முடியவில்லை. ஏன் கிராமத்தில் வாழ்வது நலம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அங்கே சுத்தமான
1: பொருட்களுமே,
0: அங்கே காற்று, அங்கு உள்ள காலநிலை சுவாத்திய நிலைகள் சிறப்பானது இல்லையா?
1: சிறப்பாக இருக்கும்.
0: சரி, நீங்கள் நினைக்கின்றீர்களா இன்று நாளை மழை வரும் என்று?
1: நாளை மழை வரும் என்று கூறியுள்ளார்கள்.
0: சார், வராதுவிட்டால் என்ன செய்வீர்கள்?
1: நாளை மறுநாள் வரும்.
0: நாளை மறுநாள் வரும். அப்படி மழை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
1: மழை வந்தால் மகிழ்ச்சி அடைவு.
0: மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி என்று ரெண்டு தடவை கூறினீர்கள் தான், ஆனால் மகிழ்ச்சி என்று வரையில் மகிழ்கிறார்கள், மகிழ்வாக என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு 5 நிமிடங்கள் இரண்டாவது முயற்சியில் வெற்றி பெற்று விட்டீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: என்னுடைய பாடல் வந்து மனம் கனிவான அந்த கன்னியை கண்டால் கல்லும் கனியாகும்.
0: எந்த கன்னியை கண்டால் மனம் கனிவான?
1: மனம் கனிவான அந்த கன்னியை கண்டால் கல்லும் கனியாகும்.
0: எங்க இருக்கின்றால் அந்த கன்னி கண்டிருக்கின்றீர்களா?
1: ஆமாப்பா.
0: எப்பொழுது கண்டீர்கள்? எப்ப கண்டீர்கள் செல்லகுமார்? திருமணத்துக்கு முன்பு என்ன?
1: எப்பொழுது?
0: மோகனாவை கண்டு மனம் கனிவான அந்த கன்னியாக கண்டீர்கள். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கின்றார் மகள் மோகனா? சுகமா இருக்கின்றாவா?
1: நலமா இருக்கும்.
0: நலமையா? வீட்டில நீங்கள் ஒரு ஒரு கூழ் அவள் காய்ச்சி குடித்தாலும், ஒரு கஞ்சி கரைத்து குடித்தாலும், ஒரு ரசத்தோடு சாப்பிட்டாலும், இப்பொழுது ஆடம்பர உணவுகள் தேவையில்லை. நீங்கள் உடலை பாதுகாத்துக் கொண்டு, உயிரை பாதுகாத்துக் கொண்டு வீட்டில இருப்பது பெரும் காரியம் என்று எனக்கு தெரிகின்றது. சரியா? மனத்தை கைவிடாதீர்கள். தலராஜா, இப்ப அங்கே குறைவான கொள்வனவு செய்தவர்கள் மக்கள் நடமாட்டம் கூட, அது அந்த அடைப்பு கட்டுப்பாடு நீக்கியவுடன் எல்லோரும் செல்வார்கள். அந்த நேரம் அங்கே பொருள் இருக்காது, உங்களிடம் கூடுதலாக வாங்குவார்கள். சரியா? இங்கே எங்களை சுற்றியெல்லாம் பலவர்கள்
1: போறத விடப்பா, இப்ப நான் வந்து அதிக நேரத்தை இதுக்காண்டி போறது இல்லப்பா. யாராவது கூப்பிட்டாங்கன்னா நேரம் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு
0: ஓடியாந்துடுறாங்க. பாதுகாப்பா
1: போன் பண்ணி கூப்பிடுவாங்க. போன் பண்ணி கூப்பிடுவாங்க. முன்னாடி மாதிரி தரிசியா லைன் பூரா பாக்குறது இல்ல. யாராவது போன் பண்ணுவாங்க, கொண்டு வாங்கன்னா நேரம் அவங்க கொடுத்துட்டு ஓடியாந்துடும். அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து முன்னாடி வந்து லைனா எல்லா கடைக்கும் கேட்டுக்கிட்டு போவேன். இப்ப எல்லா கடையும் பூட்டி இருக்கனால தொடர்ந்து இருக்கிற கடை மட்டும் யாராவது போன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும்
0: அத்தியாவசிய தேவைன்னா கொண்டு செல்வாரு. அது பிரயோஜனமாக எதுக்கும் பாதுகாப்போட இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நலம்.
1: நன்றி.
0: அந்த பதம் கண்டெடுத்து விட்டீர்களா? பதம் 6 எழுத்துக்களை கொண்ட பதம். ஆண்களின் உடைகளோடு சம்பந்தப்பட்டது. ஆண்கள் உபயோகிக்கின்ற உடைகளுள் ஒன்று. 6 எழுத்துக்களால் ஆனது. இது ஆண்கள் மட்டும் அணிந்து கொள்வது.
1: வெளியாடையா? வெளியாடையாப்பா?
0: உள்ளாடை.
1: எந்த ஆடை? ஆண்கள் வந்து ரெண்டு வகையான ஆடைகள் போடுறோம்.
0: சரி, உள்ளாடையிலே 6 பதங்கள்ல என்ன ஆடை இருக்குது? தமிழிலே
1: பண்ணிட்டு வரம்பா.
0: இது வெளிய ஆணிவது ஐயா. அது போடும்பொழுது அதனால ஒரு கௌரவமும் இருக்குது. இந்த ஆடை அணிவதனால் உபயோகிப்பது.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு வர வேண்டும்? செல்வகுமார் சென்று விட்டார். எங்கே ஆர் ராஜா, நீங்கள் வரவில்லை இன்னும். ஃபாரூக் மீண்டும் வந்தீர்கள். இதுக்கான பதத்தை கொண்டு வாருங்கள். சதீஷ்குமார் இனி வரமாட்ட, தூங்கி விடுவார். 6 எழுத்துக்களால் ஆன பதம். ஆண்கள் மட்டும் உபயோகிப்பார்கள். அதை உபயோகிக்கும் பொழுது அவருக்கு ஒரு கௌரவமும் கிடைக்கின்றது. அதை அணிவதனால் முக்கியமான இடங்களுக்கு அதை அணிவார்கள். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது நேரம் 11:17 ஆகிவிட்டது. விரைவாக வர வேண்டும்.
2: பறைக்கும் தமிழே இந்துனை பழிக்கும் தருக்கன்.
0: இந்த இடத்திலே தமிழே உன்னை பழிக்கும் தருக்கன் என்று ஒரு பதம் வருகிறதா? யார் அவன்? அதை வந்து கூறுங்கள். அந்த தருக்கன் என்பவன் யார்?
2: உலகில்
0: அவர்தான். இந்த தருக்கனின் பொருளை நான் முன்பு கூறுவேன்.

இதனை தமிழை யாராவது தொட்டால் அழிக்க நினைத்தால் என் வாள் அவன் தலையை அறுக்கும் என்ற அளவிலே பொங்கி எழுந்து விட்டார்கள். தமிழுக்கு ஒரு ஆபத்து என்றால் பொங்கிடுவார். இங்கே தருக்கன் என்ற பதம் யாருக்கு தெரியும், யார் வந்து கூறுவார்களோ அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். அடுத்து இந்த பதம் ஆறு சொற்களினால் ஆன பதம் தந்தேன், அந்த பதத்துக்கும் பதிலை கொண்டு ஓடி வாருங்கள். ஆறு சொற்களால் ஆன பதம் ஆண்கள் உபயோகிக்கும் ஒரு ஆடை வகைகளில் ஒன்று. அதை அணிந்து செல்வது கௌரவமாயிருக்க முக்கியமான இடங்களுக்கு அணிந்து கொண்டு செல்வார்கள். ஆறு எழுத்துக்களால் ஆனது இங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்வுகளில் இணைந்து கொண்டு இப்பொழுது முதல் போட்டி, அதாவது வந்து யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற நிகழ்வுக்கு செல்ல போகணும். எங்கே ஓடி வருவீர்களா? கொண்டு ஓடி வர வேண்டும். இன்னும் ஒரு பாடலை ஒளிபரப்புகிறேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். தருக்கன் என்பதற்கு என்ன பதில், யாருக்கு தெரியும், ஓடி வந்து கூறுங்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். முதல் கூறுபவர்களுக்கு அநேக உறவுகள் வந்து பங்கு பெற்றுவார்கள், இங்கு காணவில்லை. இப்பொழுது இந்த போட்டியை ஆரம்பிக்கின்றேன். ஒரு சிலர் தான் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். ஃபாரூக், உங்களால் கண்டுபிடிக்க முடியும், கொண்டு ஓடி வாருங்கள் பதத்தை கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் பாரூக்.
1: அப்பா வணக்கம்.
0: வேஷ்டி என்று இஷ்டி என்று வருகிறது, என் வேட்டி என்று கூறினால்
1: என்ன?
0: பட்டு வேட்டி. ஆனா செல்லாது செல்லாது என்னிடம் இருக்கிறது வேறு. ஆனால் வேஷ்டி என்று கூறுவது எங்கள் தமிழ் இல்லை ஐயா, அது வடகிழத்து வருகிறது. வேட்டி வேட்டி கட்டு, வேட்டி வேட்டி வேட்டி கட்டு, மடிச்சு கட்டுன்னு வேட்டி வேணும் சரியான பதம். வேட்டி தான் சரியான வேஷ்டி, வேஷ்டி என்று பாடவில்லை தானே, அதை வந்து நாங்கள் கணித்து கொள்ளணும். அந்த இஷ் வாரது ஜெய வாரது எல்லாம் அது தமிழ் சொல் அல்ல. எனக்கெல்லாம் என்னுடைய உண்மையான பெயர் ப்ரொனவுன்சியேஷன், அதாவது என் உச்சரிப்பு வந்து செல்வ ராசா. ராசா என்றுதான் அன்பான சொல்லு, அழைக்கின்ற சொல்லு. செல்வராஜா என்பது வந்து அது ஒரு நாகரிகமாக அது வட சொல்லும், அதுக்கு எது கம்பீரமா சொல்லுவோம் நாங்கள் செல்வராஜா என்று சொல்லு. ஆனா ஒரு சிலர் செல்வராஜ் என்றவர் நிப்பாட்டுகிறார், அதெல்லாம் பிள்ளை. செல்வ ராசா, ராசா என்றா அரசன், எங்களுக்கு செல்வமாக கிடைத்த ராசா அதான் அந்த அந்த பொருள்.
1: என்னையா
0: தருக்கன் என்றால் என்ன? ஏன் நான் முன்பு கூறியிருந்தேன் தருக்கன் என்பது யார்? சைத்தான் என்று தமிழிலே ஒரு வார்த்தை இல்லை. செல்லாது. ஆனா தருக்கனை உங்களுக்கு தெரியும், அறிந்திருக்கின்றீர்கள் தருக்கன் என்பவன் யார். கொண்டு வாருங்கள், எங்கே கொண்டு வர வேணும்? இப்போ ஓடி வாருங்கள். தமிழில் பேசுவோம் நிறுத்தி வைத்து விட்டேன். நிறுத்தி வந்தவர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற நேரத்துக்கு மகிழ்வாக சிறப்பாக பதில்களை தந்து சிரித்துக் கொண்டு போவோம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். தருக்கன் என்பவன் யார்? இந்த இந்த உடை என்ன? என்ன ஆடை? அது ஒரு ஆடை. அந்த ஆடையின் பெயர் என்னும் கூறலாம். அது அதிலே ஒரு சிலருக்கு பெயர் உண்டு, அந்த சொல்லை பெயராக வைத்திருக்கின்றார்கள் ஆண்களுக்கு. இது ஒரு ஊரின் பெயராகவும் இருக்கலாம் என்று எனக்கு சரியாக தெரியும். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு ஊரின் பெயராகவும் இருக்கலாம். கொண்டு வாருங்கள், ஆண்கள் அணியும் ஆடை. ஒரு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. மல்லு வேட்டி,
0: மல்லு வேட்டி என்பது அல்ல. அல்ல நீங்க சொல்றது அந்த விடயங்கள் தான், அதை இப்படி அழைப்பார்கள். இப்ப உதாரணத்துக்கு கூரை, அது காஞ்சிபுரம் என்று கூறுவார்கள். பெங்களூர் அப்படி அந்த ஆடைகளுக்கு காஞ்சிபுரத்திலே ஒரு பேர் இருக்கு, காஞ்சிபுரம் சேலை என்பது போல. இந்த வேட்டியிலையும் வந்து வேட்டி தான், அது நீங்கள் கூறுவது வேட்டி தான், அதை எப்படி இப்படி அழைப்பார்கள். கௌரவமான பதம் அந்த பதம். ஆனால் அந்த மல்லு வேட்டியன்னு யாருக்கும் பேர் வைப்பார்களா? இல்லை.
1: மல்லுவேட்டி மைனர்,
0: அது அங்கால மைனரையில கொண்டு வருகிறது. மைனர் என்று அந்த பெயர், மல்லுவேட்டியை கொடுத்திருந்தா மைனர். இது வந்து சிலருக்கு இந்த பெயரை பெயராக வைத்திருக்கின்றார்கள். இந்த பெயரில் ஒரு ஊர் இருப்பதாக எனக்கு ஒரு சிறு ஞாபகம். இப்ப காஞ்சிபுரம் என்றால் அது ஊரில் இருக்கிறது தானே?
1: ஆனா
0: காஞ்சிபுரம் என்ற ஒரு பெண்ணுக்கு பேர் வைக்க மாட்டார்கள்.
1: ஆனா
0: இதுல பேர் வைப்பார்கள். இதுல ஆண்களுக்கு இதுல பேர் உண்டு. அநேகமாக ஆண்களுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த பேர்ல ஒரு ஊரும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதை நான் கூறவில்லை, அது போட்டிக்கு வரவில்லை. ஒரு ஆணுக்கு பேராக இருக்கின்றது. ஆண்கள் அணியும் ஆடைகளில் ஒன்றை இப்படி அழைத்துக் கொள்வார்கள் இந்த பெயரால். மற்ற தருக்கன், தருக்கனுக்கு உங்களுக்கு தெரியும் பதில், நான் முன்பு கூறியிருக்கின்றேன். தருக்கன் என்பது அரக்கன் இல்லையா? தருக்கன் என்பது இல்லை. இல்லை, நான் முன்பு கூறியிருக்கின்றேன், மறந்து விட்டீர்கள். தருக்கன் என்ற ஒருவனுக்கு பெயர் இருக்கின்றது. மீண்டும் வாருங்கள், கொண்டு வாருங்கள், முயற்சி பண்ணிக்கொண்டு. வாழ்த்துக்கள் மானே, வாழ்த்துக்கள்.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வந்து கூறிக்கொண்டு செல்வது ஞாபகத்தில் வைத்திருக்கவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம். தருக்கன் என்றால் யார் என்று உங்களுக்கு முன்பு கூறியிருக்கின்றேன், அது ஞாபகத்தில் இல்லையா? சரி, இந்த ஆறு பதங்கள் என்னவென்று உங்களால் கூற முடியுமா? கூற முடியுமா? இது மஞ்சள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. நாங்கள் போட்டியிலிருந்து வந்து இப்பொழுது பதங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஆறு எழுத்துக்களுக்கு பதத்தை கொண்டு ஓடி வாருங்கள். இணைப்பில் இருப்பவர்கள் கொண்டு வாருங்கள், புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வர வேண்டும். இப்பொழுது ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொள்வோம்.

0: வணக்கம் ராமன்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். அந்த பதம் கண்டுபிடித்தீர்களா?
1: அந்த பதம் ஐயா என்னன்னு தெரியலையா? அதான் கேட்கணும் ஐயா.
0: பதம் இப்போ கேள்வியாகத்தான் இருக்கின்றது. மற்றது அந்த தருக்கன் என்பதற்கு பதில் என்ன? யார் அந்த தருக்கன்? நான் அந்த ஒரு நாள் இந்த பாடல் ஒளிபரப்பி வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள், ஞாபகத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தருக்கன் என்பது யமனுக்குள்ள ஒரு பெயர்.
1: ஆமாயா, நீங்க வாடி சொன்னீங்க.
0: யமன் கூற்றுவன் என்று கூறுவது யமனை.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: அப்படி இருக்கின்ற பெயர்கள். தருக்கன் என்பது யமனுக்கு ஒரு பெயர். யமன் என்று கூறுவது நாங்கள் அப்படி கூறுவது பிழை. யம
1: தர்மராஜன்,
0: யம தர்மராஜன் அவர் தர்மம் நீதிக்கு கட்டுப்பட்டவர், அவர் சிறந்தவர். அவர் எங்களுடைய நியதிக்கேற்ப வந்து பாசக்காயிலிருந்து எங்களை பக்குவமாக நீதியிலே சிறந்த தேவன், நீதி தேவர் வந்து தர்மர் தான், தர்மராஜன், தர்மராஜன்,
1: தர்மராஜன்.
0: அவருக்கு கூற்றுவன் என்றும் ஒரு பெயர் இருக்கு, தருக்கன் என்றும் கூறப்படும். இன்னும் இருக்கின்றது பேர், இன்னும் இருக்கின்றது பேர் அவருக்கு. அந்தகன் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது. ஆனா அந்தகன் என்று கண் இழந்தவர்களையும் அந்தகன் என்று கூறுவது உண்டு. அந்தகன் என்றும் அவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது.
1: எம
0: தர்மராஜன், எருமை வாகனன் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. சரியான பதிலை கூறிய ஒரு புள்ளியை பெற்றிருக்க. அடுத்த பதம் வந்து ராமன். ஆண்கள் அணியும் ஒரு ஆடை கௌரவமாக அணிந்து கொள்வார்கள், கௌரவமான இடத்துக்கு, மங்களமான இடத்துக்கு அணிந்து கொண்டு போவார்கள். அது அந்த ஆடையின் வகைகளிலே ஒன்று பெயர், ஒரு பெயர் அதுக்கு இருக்கின்றது. இப்படி அழைப்பார்கள் அந்த ஆடையை. இப்ப இவர்கள் வந்து மல்லு வேட்டி என்று கூறுவது போன்று பட்டு வேட்டி என்று கூறினார்கள். அப்படி பட்டு வேட்டி மல்லு வேட்டி என்று கூறுவது போல இது ஒரு பொருள், இது ஒரு பெயர். இந்த பெயரில் புனிதமாக அழைப்பார, கௌரவமான பொருள். அந்த பதம் கௌரவமான பதம். அந்த பெயர் சில ஆண்களுக்கு அதை பெயராக வைப்பார்கள். இப்ப பூ இருக்குது மல்லிகை என்ற பூவை பெண்களுக்கு வைப்பார்கள். மாதம் சித்திரை என்பதை ஒரு பெண்ணுக்கு சூடுவார்கள். அதே போன்று ஆணுக்கும் கூறுவார்கள், ஆணுக்கும் வேற பேர் வைக்கின்றார்கள். ஆனா இந்த இந்த பதத்தை ஆண்களுக்கு உபயோகிக்கின்றார்கள். கவியரசன் என்ற ஒரு பெயர் இருக்கின்றார். அவர் வந்து கவி, அவருக்கு கவிதையே தெரியாது, கவியரசன் என்ற பெயர்ல இருப்பார். சரியா, அவரே கவிதைமான தெரியாது. அவருக்கு தாய் தந்தையர் பெயர் சூட்டியிருப்பார். கவி, கவிராஜன், கவி, கவியரசன் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். கலையரசன் என்று பெயர் வைக்கின்றார்கள். அவரு இந்த விதமான கலையும் இல்லாதவர். அப்படி அதே போல இந்த பெயரை ஆண்களுக்கு சூடுவார்கள். அவர் அணியும் ஆடையை வைத்து ஆடை இந்த பெயரை ஆண்களுக்கு சூடி இருக்கின்றார்கள். நான் எங்களை நாட்டிலே தான் இருக்கார்கள். அதாவது வந்து இந்த தென்னிந்தியாவில இருக்கின்றார்கள் அந்த பெயரோடு.
1: எத்தனை எழுத்துக்கள்?
0: ஆறு எழுத்துக்கள் என்று கூறுகின்ற ஆறு எழுத்துக்களை கொண்ட பெயர் ஐயா. நான் சரி பார்த்துக் கொள்கிறேன் மீண்டும். புள்ளி ஒன்று பெற்றுவிட்டீர்கள். தருக்கன் என்றால் யமன், யம தர்மராஜன். இந்த தமிழை அழிக்க வந்து வருவது ஒரு தருக்கன் என்றால் யமன் வந்தால் கூட தரையப்பட்டுவிடுவார் என்று
1: உணர்வு முடியாது என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: அடுத்தது அழிக்கும் கடவுளான தருமன் வந்து அழித்தால் கூட அவரை அழித்து விடுவேன் இல்லை கூறப்படுது. அவ்வளவு தமிழ் இந்த
1: உணர்ச்சி எவ்வளவு பெரிய உதாரணம் கொடுத்திருக்காங்க.
0: அற்புதமான அழுத்தம் திருத்தமா அந்த
1: பத்தி.
0: அதுக்காகத்தான் நான் அந்த சொல்லு எடுத்து உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா கூற வந்தேன். அதாவது வந்து யமனுக்கு எல்லோரும் பயம், யமன் வந்தால் யாரும். ஆனா என் தமிழை அழிக்க வரும் தருக்கன், தருக்கன் வந்தாலும் கூட உறுதியில முடிக்க என் கை வாழ் அவன்
1: சொல்லிட்டு
0: பாரப்பலை தொட்டிருந்தா அவர் சைத்தான் என்று சைத்தான் இல்ல, யமன் சைத்தான் இல்ல, சைத்தான் வேறு. அது வந்து தமிழிலே சைத்தான் என்று ஒரு சொல்லும் இல்லை. அது வந்து சைத்தான் வந்து விவிலிய சொல்லாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கிறிஸ்தவ மதத்திலே சைத்தான் உபயோகிக்கின்றார்கள், இஸ்லாமிய மதத்திலும் பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாமியத்திலே சைத்தான் என்ற பாடல்களிலே நான் கேட்கவில்லை. சைத்தான் என்ற பதம் பேச்சு வழக்கிலே தான் கூறியிருக்கின்றார்களே தவிர எழுத்து வழக்கிலே இல்லை. இது சைத்தான் என்று சொல்லி கிறிஸ்தவ மதத்திலே பைபிளிலே கூட இருக்கின்றது. அது விவிலியத்தை தானே அவர்கள் மொழிபெயர்த்தார்கள், விவிலிய மொழியைத்தான் மொழிபெயர்த்தார்கள். ஆகவே விவிலிய மொழியா இருக்கும். சரியே, கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள் ராமன், கொண்டு வாருங்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஒரு வாரத்தை ஞாபகத்தில் வைத்து விட்டிருக்கேன். கட்டிக்காரன்
1: நன்றி.

அடுத்து ஒரு பாடலின் இடைவெறியை தெரிந்தேன். முதல் வரியை தெரிந்தவர் முதலில் கொண்டு வருவதற்கு புள்ளி உண்டு. எலும்புக்கும் தசைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கோர் மருந்தை கண்டேனா, இடைவரி. இது எந்த பாடலில் வருகின்றது? எலும்புக்கும் தசைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா, இந்த இடைவரி எந்த பாடலில் வருகின்றது? ஓடி வந்து கூறுங்கள், புள்ளி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.

0: ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. அந்த பாட்டு வந்து போனால் போகட்டும் போடான்னு ஒரு அந்த பாட்டுல உள்ளதுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. போனால் போகட்டும் போடாதே. எலும்புக்கும் தசைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா, இருந்தால் அவளை தன்னும் தனியே எரியும் நெருப்பில்
1: விடவிக்க வேண்டும்.
0: நல்ல பாடுது. அந்த பாடலை கொண்டு வந்து இந்த இது இன்னும் அந்த பதம் கண்டுபிடிக்கவில்லையா?
1: இல்லையப்பா.
0: சாரி, யோசித்துக் கொண்டு வாருங்கள். யோசியுங்கள் யோசியுங்கள் யோசியுங்கள் யோசியுங்கள்.
1: நன்றி
0: நன்றி மானே, நன்றி. வாழ்த்துக்கள். ஒரு தடவை நாங்கள் பாடலை கேட்டக்கூடிய பாடல் பெறுகின்றது.

0: இனிமை இனிமை இனிமையான பாடல் ஒன்றை கேட்டோம் அந்த உறவுகளையும். இந்த வேளையில இன்னும் ஒரு பாடலில் விடைபெறி தருகின்றேன். தன் கண்ணனை நினைக்கின்றால் இந்த அண்ணனை மறந்துவிட்டாள். இந்த வரி இந்த பாடலில் வருகின்றது. தன் கண்ணனை நினைக்கின்றால் இந்த அண்ணனை மறந்துவிட்டாள் என்று இதையும் செல்லுவிடு என்று ஒரு பாடல் வருகின்றது. எங்க செல்வகுமார் கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்கள் செல்வகுமார்.
1: வேட்டி சால்வைப்பா, வேட்டி சால்வை.
0: யாருக்கும் வேட்டி சால்வையோட பேர் வைப்பார்களா?
1: இல்ல, அந்த ஆறு எழுத்து சொன்னீங்கல்ல.
0: ஆமா, சரி. அதுக்கு ரெண்டு மூணு தரவுகள் தந்தேன், எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கணும். வேட்டி சால்வை, வேட்டி சால்வை ஆண்கள் அணியும் யாருக்காவது வேட்டி சால்வை என்று பெயர் சூட்டுவார்களா? ஹலோ வேட்டி சால்வை, கமான் என்று கூப்பிடலாமா நாங்கள்?
1: அது சொல்ல முடியாது.
0: ஆகவே
1: ஆண்கள் உடை உடைன்னா
0: அந்த உடைக்குத்தான் இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த பெயரை ஆண்களுக்கும் சூடுவார்கள். அது ஒரு ஆடை, அந்த ஆடையினுடைய பெயர் ஐயா. அந்த பெயரை ஆண்களுக்கும் சூட்டுவார்கள். அப்ப வேட்டி சால்வை என்றது சரி. வேட்டி சால்வை என்றால் அந்த வேட்டி சால்வை ஆண்களுக்கு அப்படி பெயர் வைப்பார்கள். ஹலோ மிஸ்டர் வேட்டி சால்வை, கமான் நடக்கும் அப்படி வராது ஐயா. அப்ப பெயர் வைப்பார்கள். இப்ப செல்வ குமார் என்றது ஒரு பெயர். அதே போன்று ஆண்களுக்கு வைக்கும் பெயரில் இந்த பதம் வருகிறது. இந்த பெயர், இந்த பதத்தில் ஒரு பெயர் வைப்பார்கள். நினைக்கின்றால் இந்த அண்ணனை மறந்து விட்டால் எந்த பாடல வருகின்றது?
1: கண்ணனை நினைக்கின்றால் இந்த அண்ணனை மறந்து.
0: ஆமா, ஒரு வரி
1: இந்த மன்றத்தை வரும்.
0: கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். வாழ் இந்த அண்ணனை மறந்து விட்டாலும் வரும். நல்ல பாடல், வாழ்த்துக்கள். கேட்டுக்காரன் கண்டிக்காரன் கேட்டுக்காரன். சரி, ஓடி வாருங்கள்.
1: நன்றி,
0: நன்றி செல்வகுமார். மீண்டும் வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். சரி, ஒரு ஒரு பாடலுக்கு செல்லும். இங்கே கொண்டு ஓடி அருள் அழைத்திருக்கின்றீர்கள், வர வேண்டும். அருள் ஓடி வர வேண்டும். என்ன பாடலை தரலாம் உங்களுக்கு? அடுத்த பாடல் ஒன்று தருவேன். இந்த பாடல் கேட்போம்.

அடுத்த பாடல் இடவெறி ஒன்று தருகின்றேன். அந்த பாடல கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன்சே அல்லவா. இது இந்த பாடலே வருகின்றது. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன்சே அல்லவா. எங்கே கொண்டு வாருங்கள்.

0: வந்துவிட்டார் வீரன் செல்வகுமார். கொண்டு வாருங்கள்.
1: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா?
0: எங்க பாருங்க, கேட்போம் அந்த வரியை பாருங்க, கேட்டு பார்ப்போம்.
1: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. அந்த பாடல்
0: நான் தந்த வரி எங்க, அதை பாருங்க அந்த சரணத்தை.
1: கம்பன் தந்த சீதை உண்டன் தாயல்லவா, காளிதாசன் சவுந்தலையும்
0: அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீகதி கல்லெல்லாம்க்கு. அந்த பாடல், அந்த பாடல வருகின்றது. அற்புதமான வரியை கண்டுபிடித்த கட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த அந்த பதத்தை இன்னும் கண்டுபிடிக்காதபடியால் உங்களுக்கு வேறு ஒரு பதம் தர இருக்கின்றது. என்ன பதமாக இருக்கும் என்றால், அந்த பதம் இப்படி வளர்த்தால், குழந்தைகளை வளர்க்கும் போது, ஆடு மாடுகளை வளர்க்கும் போது, நாய் பூனைகளை வீட்டிலே வளர்க்கும் போது, குழந்தைகளை வளர்க்கும் போது இப்படி இருக்க வேண்டும். இந்த செயல் என்ன செயல், இந்த செயலை எப்படி சொல்லுவது? அடித்தல், படித்தல், பிடித்தல், புடுங்குதல் போன்ற இது ஒரு செயல். சரியா?
1: எத்தனை சொல்லுப்பா, எத்தனை எழுத்து சொல்லு?
0: இருங்கள் வாருங்க. இது வந்து ஆறு எழுத்தா இருக்கின்றது, ஆறு எழுத்து கொண்டது. எதுவாக இருக்கு?
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா செல்லாத செல்லாது. நான் அந்த அந்த செயலை எப்படி சொல்லுவார்கள் மற்றவர்கள்? அடித்தல், படித்தல், பிடித்தல் போன்று இதுவும் வரும். நீங்கள் அங்கேதான் நிக்கிறீர்கள். நீங்க
1: அங்கேதான்
0: அதை நீங்கள் மாத்தி யோசித்தால் சரியா வரும். நான் சொன்னேன், அடித்தல், படித்தல், பிடித்தல், சாப்பிடுதல், போதல், வாதல் என்று வருவது, தல் தல் தல் என்று வருவது,
1: ஒழுங்குதல் ஒழுங்குதல்
0: இல்லையே. மாற எங்கேயோ போகிறீர்கள். நீங்கள் வந்த உடையத்தில் அந்த இடத்துல நிக்கிறேன். அதை மாத்தி இப்படி யோசியுங்கள்.
1: கண்டிப்பு கண்டிப்பாக
0: பிள்ளைகளை பிள்ளைகள் அல்ல நாய்களை இப்படி செய்தால் அந்த செயலை எப்படி கூறுவது?
1: அன்பாக
0: இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்று அதை மாத்தி யோசிங்க. இப்ப அடித்தல், பிடித்தல், எடுத்தல், கொடுத்தல், அப்படி இந்த பதமும் வரும். எப்படி வரும்? அது ஒரு சிறப்பான வழி. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இது ஒரு சிறப்பான வழி. இந்த தல் வர வேணும். நீங்கள் சரியான இடத்தில் நிற்கிறீர்கள். அது தல் வர வேணும். அங்கே எங்க மாத்தி யோசித்து கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள். முருகன் வானொலி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டித்தல், எதையும் நாங்கள் கண்டித்தல் செய்தால் அது சரியா கண்டித்து அந்த தொழிலை அந்த செயலை கண்டித்தல் என்று சொல்லுகின்றது. கண்டிப்பாக கட்டுப்பாடாக இருந்தது கண்டித்தல். பெற்றோரை பிள்ளைகள் கண்டித்தல், அதே நேரம் நீதிமன்றத்தில் தண்டித்தல், இப்படி எல்லாம் இருக்கிறது. கண்டித்தல் சரியான கடிகாரன் கடிகாரன் கடிகாரன். சரியா, சென்று பாருங்கள். அடுத்த பதத்தை கொடுக்க இருக்கின்றேன். அடுத்த பதம் இதுவாக இருக்கும் என்று நான் யோசிக்கும் பொழுது ஒரு பதம் வருகின்றது. இந்த இடத்துக்கு செல்வதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்கள். நான்கு இடத்தை கொண்டது. சிலர் சென்றிருக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். ஆனால் எங்கள் தாயகம்படிய இளைஞர்கள் கூட பெரியோரும் தான் இதை முயற்சி செய்து பார்ப்பார். இந்த இடத்துக்கு போவதற்கு முயற்சிக்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். அது இது எந்த இடமாக இருக்கும்? இந்த இடத்துக்கு போவதென்றால் நாட்டை விட்டு போக வேண்டும். நாங்கள் இந்த நாடு வேண்டாமப்பா என்று போகும் இடம். நான்கு இடத்தை கொண்டது. எங்க யார் கொண்டு வர போகின்ற? ஓடி வாருங்கள். கொண்டோடு வர வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் ராமன்.
1: ஐயா மேலோகம்
0: என்னையா
1: நாங்கிறது ஐயா?
0: ஆ
1: மேலோகம்
0: அது என்ன விரும்புவார்களா? மேலோகத்துக்கு போவதற்கு மேலோகம் என்பது ஐந்தெழுத்து அல்லவா? மேல் உலகத்தை தான் கூறுவார்கள். போறதுக்கு
1: ஆசைப்படுவார்கள்
0: எல்லோரும்.
1: அதான்
0: கூறுவாங்க, எங்கள் நாட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு போக ஆசைப்படுவார்கள். வாழ்க்கையை மேம்படுத்தலாம், அது இது பல காரணங்களை சொல்லி போவதற்கு முயற்சிக்கிறார்கள். சிலர் போகின்றார்கள், நாங்கள் போக முடியாமல் நிற்கின்றார்கள். நான் கழுத்து மேல் லோகத்துக்கு எல்லாரும் போக விரும்ப மாட்டேன்.
1: அப்ப ஒன்னு சொல்றேன் சொல்லலாம். சிகரம்
0: சிகரம் என்பது அல்ல அல்ல சரியா?
1: சரியா சரியா சரியா.
0: இங்கே பார்ப்போம், உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம், உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி. வர வேண்டும் காற்றலைக்கு பாடலை கேட்போம். இங்கே பாடத்தை கொண்டு வாருங்கள்.

0: என்னை ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். வெளிநாடு சரியான பதில். வெளிநாடு சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வெளிநாடு. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த செல்வகுமார் கொண்டு வருங்க. கொண்டு வருங்க செல்வகுமார்.
1: வணக்கம் அப்பா. வெளிநாடுப்பா, வெளிநாடு
0: சரியான பதில். ஃபாரூக் தந்து புள்ளியை பெற்று விட்டார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வெளிநாடு சரியான பதில். சரியான பதில். சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்கள் அடுத்த பதத்தை தருகின்றேன். மூன்று எழுத்துக்களாலான பதம். இதை நாங்கள் காக்க வேண்டும், இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது எது? மூன்று எழுத்துக்களால் உள்ளது. பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் உரையாற்றுவார்கள், பேசுவார்கள். பேசிட்டு இந்த முதல் ஒரு சொல்லு வைத்து சொல்வார்கள். அதுல வரும் எது? அது எது? பாதுகாக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அது சிறப்பானது என்றெல்லாம் கூறுகின்றார்கள். பண்பாடுகளிலே உண்டு. அதை எப்படி கூறுவது? சரியா? கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். எங்கே பாடலை கேட்போம். ராமன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராமன். ராமன் கொண்டு வாருங்கள். ஐயா
2: ஐயா மூன்று எழுத்து. கடமை. கடமை ஐயா
0: மாத்தியோ சி கடைசி எழுத்து. சரி கடைசி எழுத்து. சரி அதுல மாத்திய
2: கண்ணியம். கண்ணியம் கண்ணியம்.
0: அது எப்படி கண்ணியத்துல எப்படி மை வரும்? வராது. கண்ணியம் நான்கெழுத்து அல்லவா? இங்க கடமை சொன்னீங்க தானே, அதுல மை இருக்கு தானே. இதிலேயும் ஒரு மை இருக்கின்றது, இதிலேயும் ஒரு மை இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்று ஓடியாருங்கள். மண்டலத்தில் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. எங்கே ஓடி வர வேண்டும் காட்டுறதுக்கு இந்த பதிலை கொண்டு வாருங்கள். அடுத்து ஒரு பதம். மூன்று எழுத்தை கொண்டு வந்த பதம். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. ரோஜா வருகின்றார். ரோஜா கொண்டு வாருங்கள். என்ன ரோஜா?
3: பழமை.
0: பழமை கட்டிக்காரி. எப்படி அறிந்தீர்கள்? ரோஜா எப்படி அறிந்த? பழமை பாதுகாக்கப்பட வேண்டும், பழமையை பேண வேண்டும் என்றெல்லாம் கூறுவோம். பழமை பழமை என்றும் உண்மை. பழமை சரியான. நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருமே. சரியா வாருங்க. எங்க ராமன் வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ராமன்.
2: ஐயா உரிமை.
0: ஐயா கடமை இல்ல, அது பழம். பழமை என்பது சரியானது. பழமை பழமை பாதுகாக்கப்படும். நீங்கள் கடமை சொன்னீர்கள். நான் கடைசி எழுத்து சரி மை என்ன ரோஜா உடனே கண்டுபிடிச்சிட்டு வந்து பழமை சொல்லி விட்டது. கடமை சரி. நாங்கள் பழமை தான் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் பழமை தான் என்றும் இனியவை. பழமை பழமை பழமை. மூன்று எழுத்தை கொண்டு இப்ப இன்னும் மூன்று எழுத்தை கொண்டு சொல்ல ஐயா பதம். அதில் முதல் எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து நானா. இரண்டு சுழி ந, இரண்டு வட்டம் போட்டு போற ந. அதில் மூன்றாவது எழுத்து உம்மண்ணா. அம்மாவுக்கு வர உம்மண்ணா. அப்ப நம் தான் இருக்கின்றது. முதல் எழுத்தை காணவில்லை. என்னிடம் இருக்கின்ற பதத்தை கொண்டு பெற வேண்டும் நீங்கள்.
2: ஐயா மூணு சுழி நானாயா? மூணு சுழி
0: இரண்டு சுழி நானா ஐயா. தனங்கள்
2: மனம்.
0: மனம் செல்லாது செல்லாது. என்னிடம் இருக்கிறது அப்படி
2: இல்லையா? மனம் மனம்
0: இல்லையா? இரண்டு சுழி சரி மனம். ஆனா மனம் அல்ல என்னிடம் இருக்கிற பொருள். என்னுடைய இருக்க பதம் வேறு பதம் இருக்கு. கொண்டு வாருங்கள். எத்தனை பதம் பெறுகிறோம் கேட்போம். முதலிடத்தை காணவில்லை. இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கரையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி நிகழ்வு இருக்கின்றோம். கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அதிலே முதல் எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து நானா, மூன்றாவது எழுத்து எம்மன்னா. நம் நம் அல்ல, மூன்று எழுத்தில் மூன்று சொல்லியில இரண்டு சொல்லி ந. செல்வகுமார் வந்து விட்டார், கிரெட்டிக்காரன் செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்லாது மீண்டும் பாருங்கள், செல்லாது மீண்டும் பாருங்கள். எங்கே பாரு வந்து விட்டார், பாருங்கள் பாரு.
1: அப்போ சினம்பா சினம்
0: செல்லாது செல்லாது செல்லாது மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்தவர் ரோஜா வந்து விட்டு, ரோஜா கொண்டு வாருங்க. இந்த தூக்கத்தா விழுந்தீங்களா, கொண்டு வாருங்க ரோஜா. தரவு கொடுத்தேன் எப்படி என்றால், மூன்று எழுத்துக்களாலான ஒரு சொல், அதிலே முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து தான் என்னிடம் இருக்கின்றது. அந்த பதம் எதுவாக இருக்கும், என்னிடம் இருக்கிற பதம் நான் மூன்று முதல் எழுத்தை மறைத்து கூறுகின்றேன், இரண்டாவது எழுத்து ந. இப்ப சொன்னார்களே சினம் என்பதற்கு வர ந, சின்னம் என்பதற்கு வர ந, மூன்றாவது எழுத்து அம்மா என்பதற்கு வர உம்.
3: அது இப்ப நீங்க அதுக்கு அது என்ன, அதாவது எங்களோட இருக்கிறதா பொருளா?
0: அது பல இடங்கள்ல இருக்கின்றது, பெருசாகவும் இருக்கின்றது சிறிதாகவும் இருக்கின்றது.
3: எங்களுக்கு உபயோகப்படும்.
0: ஆமா, அது நிறைய உபயோகப்படுகிறது. அது இல்லாமல் இந்த நாடு வளம் பெறாது.
3: வனம் அப்பா,
0: வனம் வனம் பூங்காவனம் காணம் வனம் காடு பெருங்காடுகளை வனம் என்று வார்கள். நாங்கள் பூங்காவை கூட பூங்கா வனம் என்று கூறுகின்றோம். எங்களுக்கு பயன்படும். சரியான பதம் ரோஜா,
3: கட்டிக்காம இருக்கிறதா?
0: ஆமாம்.
3: என்னப்பா அது?
0: ஆண்கள் அணியும் ஒரு ஆடை, அது ஒரு ஒரு பெயரால் அழைக்கப்படுகின்றது, மிகவும் கௌரவமான ஆடை. எங்கு சென்றாலும் மங்களமான காரியத்துக்கு அதை அணிந்து போவார்கள், உயர் வகுப்பினர்கள் அணிந்தார்கள். அந்த பெயர் அந்த சொல்லிலே ஆண்களுக்கு பெயர் சூட்டுவார்கள்,
3: ஆண்களுக்கு பெயர்
0: பெயர் சூட்டுவார்கள். அது எத்தனை எழுத்து கூறுகின்றேன், ஆறு. அது ஆறு எழுத்துக்களை கொண்டது.
3: பீதாம்பரம்,
0: பீதாம்பரம் கெட்டிக்காரி எப்படி அப்பா கூட கடுமையாக
3: கண்டுபிடிச்சுடைய
0: உறவினர்களே, ஒருவருக்கு பீதாம்பரம் என்ற பெயர் இருக்கின்றது. தென்னிந்தியாவில் பலருக்கு பீதாம்பரம் என்ற பெயர் இருக்கு. இந்த பீதாம்பரம் என்ற ஒரு ஊர் இருப்பதாக நான் அறிந்திருக்கேன், அது உண்மை போய் எனக்கு தெரியாது. பீதாம்பரம், அப்ப பட்டு பீதாம்பரம் போட்டுக்கொண்டு போ, அணிந்து கொண்டு போறது பீதாம்பரம் என்பது அந்த ஆடைக்கு பேர். அதை உடுத்துக்கொண்டு
3: மூன்று புள்ளி
0: உங்களுக்கு வேண்டும் என்ற பாட்டு போடும். இப்ப என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்?
3: அடுத்த புள்ளியும் எடுத்துட்டு சொல்றேன்.
0: பீதாம்பரம் என்ற, நன்றி ரோஜா அவர்களே. பீதாம்பரம் என்றது அதை எப்போதும் எந்த நாளும் அணிய மாட்டார்கள். பீதாம்பரம், அந்த பீதாம்பரம் என்றது ஒரு பட்டிலே நெய்யப்பட்ட ஒரு ஆடை. அதை அணியும் போது அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. பீதாம்பரம் அணித்து கொண்டு வந்து விட்டார், அவர் பீதாம்பரத்தோடு போகின்றார் என்றெல்லாம் கூறுவார்கள். பீதாம்பரம் என்று கூறு. பீதாம்பரம் என்று, ஹலோ மிஸ்டர் பீதாம்பரம் என்றெல்லாம் அழைக்கிற பெயரில் இருக்கின்ற ஒரு ஆண்களுக்கு பெயர் சூட்டுவார்கள். பீதாம்பரம் என்று ஒரு பெருமதி மிக்க உயர்தரமான பதம் அந்த பதம். இந்த பீதாம்பரத்தை அணி பண்ணியார் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் எல்லாம் பீதாம்பரம் உடுப்பார்கள். பீதாம்பரம் என்று கூறுகின்றது. வாழ்த்துக்கள். இது எங்களோட தமிழ் சொற்கள் எங்களிடமிருந்து மறைந்து மறைந்து போகின்றது. சரி, பழமை கூறிவிட்டார்கள், வனம் வந்துவிட்டது, பீதாம்பரமும் வந்துவிட்டது. சரி, அடுத்த ஒரு பதம் வருகிறது. ஐந்து எழுத்துக்களில் உள்ள ஒரு பதம். இந்த பதம் சகிக்க முடியாத ஒன்று, சில இடத்திலே பொறுத்துக் கொள்ள முடியாது. சந்தை, பேருந்து நிலையங்கள், பெரிய ஜனநடமாட்டம் உள்ள இடங்களில் இது இந்த விடயம் நடைபெறுகிறது. இது வெறும் இது இந்த பதம் உபயோகிக்கப்படவில்லை. இப்படி இருக்கும் பெரிய சந்தை கூட்டங்களுக்குள்ளே, மக்கள் கூட்டங்களுக்குள்ளே ஒரே இப்படி இருக்கிறேன்னு கூறுவார்கள். ஐந்து எழுத்தை கொண்டது. கடற்கரையிலும் இதை கேட்கலாம். நாங்கள் இதை கேட்கும் ஒரு ஒலி, கடற்கரையிலும் இதை இந்த ஒலியை கேட்கலாம். எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். வர முடியுமா? கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்துட்டு ஓடி

0: வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள். ராமன்
1: ஐயா வணக்கம். ஐயா இறைச்சல்
0: கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராமன். இறைச்சல் சரியான கூட்டம் உள்ளது, இறைச்சலா இருக்குது எங்களுக்கு, அது உறுப்பா இருக்கு. கடல் அலைகளில் வந்து இறைச்சலாக இறைச்சலாக வரும் கடல் அலைகள். வாழ்த்துக்கள். அடுத்து நன்றி ஞானதேவன், வணக்கம், கொண்டு வாருங்கள்.
2: இறைச்சல்
0: இறைச்சல் என்ற சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். ஆனால் ராமன் உங்களுக்கு முந்தைய என்று கூறி புள்ளியை பெற்றார். நீங்கள் வாழ்த்துக்கு பெறுகிறீர்கள்.
2: நன்றி.
0: சரியான சொல்லு இறைச்சல். சரி, அடுத்த பதம் தர இருக்கின்றேன். அந்த பதம் வந்து இது இருந்தால் மதிப்பார்கள் மற்றும் இதை செய்தால் இது இது நல்லதுக்கும் வரும். ஆண்களும் செய்வார்கள், பெண்களும் செய்வார்கள். இதை செய்தால் ஒருவர்கள் ஒருவர் அன்பு கொள்வார்கள், நட்புறவுகள் வரும், காதல் கூட வரும். அது எது? நான்கு எழுத்து கொண்டது, நான்கு எழுத்தை கொண்டது. நன்றி, நன்றி, கொண்டு வாருங்கள். அடுத்து கார்த்திகேயன் வருகின்றது. ஐயா வணக்கம். ஆசாம் கார்த்திகேயன்
3: வணக்கம். ஐயா நலமா? வார்த்தை நலமாக இருக்கிறேன் ஐயா.

0: தலையில இறைச்சல் இறைச்சல். இப்ப அடுத்த பதம் ஒன்று தந்திருக்கிறேன். அடுத்த பதம், வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பதம் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இதை ஆண்களும் பெண்களும் எப்பொழுதும் செய்வார்கள். இதை செய்வதனால் நட்புகள் வளரும், அன்பு வளரும், சிநேகம் வளரும், காதல் கூட வளரும். அது எது?
1: நான்கு எழுத்து
0: கொண்டு வாருங்கள், வெளியாருங்கள். எங்க அடுத்த ஒரு ரோஜா வருங்க, ரோஜா கொண்டு வாருங்க.
2: இறைச்சல் நான் சொல்ல வருமாறு சொல்லி தரப்பா. இது வந்து இப்ப நீங்க ரெண்டாவது சொன்னது புன்னகை.
0: புன்னகை சிறப்பு, சிறப்பான பதில். புன்னகை செய்வதனால் நட்புறவு வளரும், புன்னகை செய்வதனால் அன்பு வளரும், புன்னகை செய்வதனால் அறிமுகங்கள் வளரும், புன்னகை செய்வதனால் காதலும் வளரும். நான்கு எழுத்துக்களை கொண்ட புன்னகை என்பது சரி. இங்க ராம ரோஜா என்ன பாடல வந்துருக்கு?
2: எனக்கு நாளைக்கு சிரித்தால் தங்க பதுமை, என்ன பதுமை அந்த பாட்டு.
0: ஓ அப்படியா, சிரித்தால் தங்க பதுமை. நல்லது ரோஜா, மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். ராமன் வந்திருக்க அழைக்கின்ற. வணக்கம் ராமன். ராமன் வணக்கம். ராமன், ராமன் உங்கள் அழைப்பு தடைப்பட்டு இருக்கிறது ஐயா. ராமன் வணக்கம். ராமன் முதலாம் முறை, ராமன் இரண்டாம் முறை, ராமன் மூன்றாம் முறை, ராமன் உங்கள் அழைப்பு தடையிலே நிற்கின்றது, என்ன காரணம் தெரியாது. எங்கே வாருங்கள் மீண்டும். சரி, புன்னகை என்ற சரியான பதத்தை கொண்டு வந்து கூறிவிட்டார்கள். இன்னொரு பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். அது நான்கு எழுத்துக்கள் இருக்கின்றது. அந்த பதத்திலே இருக்கின்ற அந்த நான்கு எழுத்துக்களையும் கண்டால் நாங்கள் பயப்படுவோம். நடைபெறப்போகின்ற ஒரு சம்பவத்தை அது கூறுகின்றது எங்களுக்கு. கவனமாக இருப்போம், பயப்படுவோம். அது என்ன பதம்? நான்கு எழுத்தை கொண்டது. கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். கொண்டு வாருங்கள்.

0: இங்கே அன்பு ராமன் வந்திருக்கின்றார். கொண்டு பாருங்கள் ஐயா. கொண்டு பாருங்கள். யுத்தம் வந்தால் அன்பாக இருப்பார்களா, மகிழ்வாக இருப்பார்களா, நட்பாக இருப்பார்களா, காதல் கொள்வார்களா? சரியான பதம், சரியான பதம் ரோஜா கொடுத்தார். எதை சொல்லுகின்றீர்கள்? நான் முதல் தந்த நான்கு எழுத்து ரோஜா வந்து புன்னகை என்று கூறினார், அதுக்குத்தானே வருகின்றீர்கள்?
1: இல்லையா, அடுத்து வந்து சொன்னீங்க.
0: இப்ப சொன்ன நான்கு எழுத்து, அதை கண்டால் பயம் வரும், பின்னுக்கு வரப்போற முடியத்தை முன்னு கூடு, நாங்கள் பாதுகாப்பா இருப்போம் என்பதற்காகவா அந்த பதம்? அது அல்ல, செல்லாது செல்லாது செல்லாது. இது ஒருத்தர் எழுதியிருப்பார்கள்.
1: அபாயம், அபாயம்,
0: வாழ்த்துக்கள் சிறப்பு ராமன், வாழ்த்துக்கள் அபாயம் என்று எழுத்து பலகை எழுதியிருக்கும். ஆனால் அதான் தொட்டால் மரணம் என்றதா எழுதுவார்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் வெட்டிக்காரன், வெட்டிக்காரன் பாரூக் வருகின்றார். வணக்கம் பாரூக். பாரூக் வணக்கம். தடைப்பட்டு விட்டது அவருக்கு. எங்கே ஆசான் ஓடிவர வேண்டும். அபாயம் என்று குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் அவருக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பதம் இது ஒரு அளவை குறிக்கின்றது. அளவு மலை அளவு, பூமி அளவு என்றெல்லாம் கூறுகின்ற ஒரு அளவை குறிக்கின்றது.

0: அவ்வளவு பெரிஞ்சாலும் நாங்கள் வீட்டிலே பாவிப்போம். இந்த பதத்திலே ஒரு பாடலும் இருக்கின்றது, ஆரம்பிக்கிறது ஒரு பாடல். இது மூன்று நான்கு எழுத்தை கொண்டது, நான்கு எழுத்தை கொண்டது. இந்த முதல் எழுத்து இந்த பதத்தை வைத்து ஒரு பாடல் இருக்கின்றது. அதிக பழைய பாடலும் இல்லை, அதிகம் புதிய பாடலும் இல்லை. அங்கே மனசுக்கு இந்த அளவை கூறுவார்கள், வேறு சில பொருட்களுக்கு கூறுவார்கள். வணக்கம் காத்திருக்கிறேன், பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: அந்த நான்கு எழுத்து சொல் ஆபத்து அல்லது அபாயம்.
0: அபாயம் என்பது சரியான பதம், ஆனால் அது ராமன் வந்து புள்ளியை பெற்றுவிட்டார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆபத்து வந்து ஆபத்து ஐந்தழுத்து அல்லவா? நான்கழுத்து. சரி, அபாயம் சரியான பதம், அது வந்து கொண்டு. நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ஐயா?
1: அரசுக்கு ராரா என்ற தெலுங்கு பாடல். தெலுங்கு
0: பாடல் பாடல் சந்திரமுகி தானே?
1: சந்திரமுகி
0: ராரா அந்த முதல் வரிய பாருங்கள். ராரா சரசக்கராரா.
1: ஆமா, அந்த பாடலை கேட்டு ரொம்ப
0: நாளாச்சு.
1: நாளைக்கு
0: கேட்டு இப்ப ரோஜா வருகின்றார், என்ன பதில் கொண்டு வருகிறேன் கேட்போம். வணக்கம் ரோஜா.
2: அப்பா சொல்லிட்டேன்.
0: இல்ல சொல்லுங்க, நீங்கள் கூறுங்க.
2: கையளவுக்குள்ளாரு
0: கையளவு மனசுக்குள்ள. இது அன்னொருவர் கேட்டிருந்தா இந்த பாடல், கடுகளவு மனதுக்கு என்றது. யாருக்கும் கடுகளவு மனது இருக்குமா? கையளவு மனதுக்குள்ள இல்ல, கையளவு மனதுக்குள்ள கடுகளவு ஆசை வைத்தான் எழுதியிருந்த பாடல் கேட்டிருந்தார். கடுகளவுல ஆசை வைக்கலாமா? கையளவு மனதுக்குள்ள கடலளவு ஆசை வைப்பதான் அந்த இதுக மோனிக்கு சரியா வரும் கருத்து. சின்ன கையளவு மனதுக்கு பெரிய கடல்போடு ஆசை வைத்தான். நல்ல நல்ல பதிலை தந்திருக்கிறீர்கள். கையளவு, கையளவு அரிசி, கையளவு உணவு எல்லாம் கூறுவார்கள். கையளவு சரியான பதிலை கொண்டு வந்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது இந்த இது வந்து ஐந்து சொற்களால் ஆன ஒரு பதம். ஐந்து சொற்கள், ஐந்து சொற்களால் ஆன பதம். இங்கே வாழ்வது கடினம், அது இயற்கையாக இருக்கும் பொழுது. ஆனால் இப்பொழுது நவீன யுகத்திலே அதெல்லாம் புனரமைப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இன்னும் அதுக்கு பெயர் அதுதான். உலகம் எங்கும் இருக்கின்றது இந்த இடம். இது ஒரு இடம். அங்கே கொண்டு வாருங்கள். ஐந்து எழுத்துக்களால் ஆனது கொண்டு வர வேண்டும். இங்கே வாழ்வது கடினம், ஆனால் இப்பொழுது வாழ்கின்றார்கள். அப்பொழுதும் வாழ்ந்தார்கள், இப்பொழுதும் வாழ்கின்றார்கள். நவீன விஞ்ஞான அறிவியல்கள் வந்த பின்பு புனரமைப்பு செய்து சிறப்பாகவும் இருக்கின்றது அந்த இடங்கள். இதற்காக கண்டுபிடிக்கலாம் நான் அந்த தரவை வைத்து. எங்கே கொண்டு வாருங்கள், ஓடி வர வேண்டும். இந்த பாடலின் முடியவில்லை, இந்த பாடலோட முடிகின்றது.

0: சரி, அடுத்து ஒரு பதத்தை கொண்டு வர இருக்கின்றேன். அந்த பதம் வருவதற்கு முன் ஃபாரூக் வருகின்றார். வாழ்த்துக்கள். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம்ப்பா பாலைவனம்.
0: வாழ்த்துக்கள். அங்கே தானே நீங்கள் இருக்கின்றீர்கள் ஐயா? பாலைவனம், இது பாலைவனமாகத்தான் இருக்கின்றது. அங்கே இப்பொழுது சில விஞ்ஞானங்கள் வந்த என்று நல்ல சோலைவனமாக்கி இருக்கின்றார்கள், மக்களும் வாழ்கின்றார்கள். சரியா? நன்றி நன்றி. பாலைவனம் என்பது சரியான பதில், பாலைவனம். சரி, அடுத்தது ஒரு பதம். அது ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் தான். விருப்பத்துக்குரியவர்கள், விரும்புபவர்கள் இவர்கள். இவர்களை இப்படி அழைப்பார்கள், விரும்புபவர்கள், விருப்பத்துக்குரியவர்கள். இந்த விசிறிகள் என்று கூறுவார்கள், விசிறிகள் என்றெல்லாம் கூறுவார்கள். இவர்கள் இல்லாமல் இவர்கள்தான் கூடுதலாக இந்த ஊடகங்களை வளர்ப்பவர்கள், ஊடகங்களை வளர்ப்பவர்கள். எங்கே கொண்டு பாருங்கள், ஐந்து இடத்துக்கு. மீரா, ரோஜா வந்திருக்கிறார். வணக்கம் ரோஜா.
2: அப்பா பாலைவனம் சொல்ல வந்தேன், அப்பா சொல்லிட்டேன். நன்றி அப்பா.
0: என்றாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் அங்கே தான் இருக்கிறார். சரி, இதை கொண்டு பாருங்கள். இந்த இந்த இடத்து உங்களோட சம்பந்தப்பட்டதுதான், உங்களுக்கு இது புரியும். நன்றாக விரும்புபவர்கள், ஆதரவு கொடுப்பவர்கள். இந்த ஊடகங்கள் எல்லாம் இவர்களால் வளர்கின்றது என்று கூறலாம். ஆனால் ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், நாகரிகமான பதம். எங்கே கொண்டு பாருங்கள்.

0: அத்துடன் ஒரு பாடலின் இடைவெளி கொடுக்கின்றேன். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்ற வரி இந்த பாடலே வருகின்றது. எங்கே இந்த ஐந்து எழுத்து பதத்தை கொண்டு வாருங்கள், இந்த பாடலின் வரியை கொண்டு வாருங்கள், யார் கொண்டு வருகின்றீர்கள் முதலில் அவருக்கு புள்ளிகள் கிடைக்கும். போட்டி கடமையா பலமாக இருக்கின்றது. ரோஜா வருகின்றார், ரோஜா கொண்டு வாருங்கள். என்ன பலம்?
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம்.
1: இது வந்து நேயர்கள் ஐந்து எழுத்து.
0: நேயர்கள் சரியான பலம். ஊடகங்கள் நேயர்கள்
1: சொன்ன
0: பாடல்
1: பாருங்க,
0: கூட தாமதமாகிறது. நீங்கள் அடுத்த உறவிடம் இருக்கணும் வாருங்கள். யார் கொண்டு வருவது? வணக்கம் வணக்கம். ஞானசேரன் கொண்டு வாருங்கள்.
2: நேயர்கள்.
0: நேயர்கள் என்ற சரியான பதத்தை ரோஜா குறிவிட்டு சென்று விட்டார். அடுத்து அந்த பாடல் வரி பிடித்தீர்களா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. என்ன திரைப்படத்து பாடல்ல வருகின்றது? என்ன பாடல்ல வருகின்றது?
2: பாசமலர் நினைக்கிறேன்.
0: பாடல் இந்த பாடல் மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். ரோஜா வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார். அவர் பாதியே பாரம் பிடித்து விட்டார், கொண்டு வந்து விட்டார் பாரம். எங்கே பாருங்க,
3: இந்த மன்றத்தில் ஒரு
0: செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது. எங்கே ரோஜா மீண்டும் ஓடி வர வேண்டும். நீங்கள் பிடித்து விட்டீர்கள், நேரத்தை கடத்தி அதை நீங்கள் காற்றலையில் பாடிக்கொண்டு அடுத்தவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பது போல ஆகிவிட்டது. கொண்டு வாருங்கள், ஓடி வர வேண்டும். அவருக்கு அந்த பாடல் தெரியும், பாடிக்கொண்டிருக்கிறதால மற்றவர்கள் அதை எடுக்க பார்ப்பதால் அந்த முதல் வரியை கொண்டு வர வேண்டும். முதல் வரி இது, ஓடி வர வேண்டும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. எங்கே கொண்டு வாருங்கள், ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும்.

0: உள்ளத்தில் உள்ளது அமைதி.
1: மிகவும் சிறந்த பாடல் அந்த பாடல். இந்த காற்றலை வந்து பலர் கேட்டிருக்கின்றார்கள். தங்கள் மல்லிகை மகாலிங்கம் பாடியும் காட்டியிருப்பார். அன்றும் வந்து பாடி சென்றார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஒரு தடவை. எங்கே இப்பொழுது பிடிச்சிருப்பீர்கள் ஓடுகாரங்கள்.
0: பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில்.
1: ஷியாமலா வாருங்கள் முதலே கொண்டு வாருங்கள். கடிகாரி
2: மலர்ந்து மலராத பாதி மலர் போல.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு புள்ளியை பெறுகின்றீர்கள் ஷியாமலா. ரோஜா வந்து அந்த வரிக்கு அடுத்த வரியை எடுத்து பாடுகின்றார். முதல் வரி தரவில்லை, இழுத்துக் கொண்டு போகின்றார். ஞானதேவன் வந்து பாதம் மலர் என்று கூறினார், பாடல் கூறவில்லை. சரியா கட்டிக்காரு ஷியாமலா, கட்டிக்காரு. உங்களுக்கு நாளைக்கு என்ன பாடல் மகளே வேணும் கலம்பத்திலே?
2: நாளைக்கு சாவித்ரி படத்துல வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருக்கேன் அந்த பாட்டுப்பா.
1: அற்புதமான ஒரு பாடல் அம்மா. வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருந்தால் என்று வனம் புகழ்ந்தாலே சீதை என்ன வாழ்ந்தால் முதல்வர் பாடுங்க. முதல்வர் பாடுங்க.
2: வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகழ்ந்தால் சீதை.
1: சிறப்பு.
2: அந்த சீதையின் வழி கண்டு வாழ்வது சுகம் என்று அவருப்பா.
1: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். சிறப்பம்மா, சிறப்பு.
2: நன்றி.
1: தங்கை அடுத்த பதிலை கொண்டு வருங்கள். பாரு கொண்டு வரும் பாரு கொண்டு வாருங்க. மலர்ந்து மலராத பாதி மலர்கள். அது மலர்ந்து விட்டது ஐயா. ஷியாமலா கொண்டு மலர வைத்து விட்டார். ஞானதேவன் பாடல் அந்த படத்தின் பெயரை கூறினார். பாடல் முதல்வர் தெரியவில்லை. ரோஜா வந்து அதுக்கு அடுத்தது தங்க கடிகாரம் பயிரான் எடுத்து வந்து போறா பாடலை எடுத்துக்கொண்டு பொறுங்க பொறுங்க பொறுங்க. அப்படியெல்லாம் பதிலுக்கு வந்து பொறுப்பிக்க முடியாது. ஏனென்றால் அந்த ராகத்தை கண்ட உடனே அடுத்தவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். வாழ்த்துக்கள் இருந்து இருப்பினும் அவர் இடத்து முடக்காக வந்துவிடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருந்தாலும் சரி. பாடல்கள்

நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இது நிலத்திலும் இருக்கின்றது, வானத்திலும் இருக்கும். இந்த பூமியிலே உள்ளது, வானத்திலேயும் உள்ளது. நான்கு எழுத்தை கொண்டது எதுவாக இருக்கும்? ஓடி வாருங்கள். நிலத்திலே என்றால் விளை பொருட்கள் அல்ல, இந்த பூமியிலே நடமாடுபவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு விடயம். அது இந்த நில உலகத்திலும் ஆகாயத்திலும் அது இருக்கின்றது. அது எதுவாயிருக்கும்? இப்பொழுது கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். கொண்டு ஓடி வாருங்கள்.

0: உலகம் உன்னிடம் மயங்கும்.
1: வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள்.
2: ஐயா நான்கிறது சொல் தண்ணீர்.
1: தண்ணீர்
2: நான்கிறது சொல்லியா? தண்ணீர்
1: இது வந்து அப்படி அல்ல. ஆகாயம் என்றால் ஆகாய வெளியிலே காணப்படும், ஆகாய வெளியிலே காணப்படும். ஆனா பூமியிலே இதை மக்கள் பெற்றுக் கொள்வார்கள். இதை கொடுக்கப்படுகின்றது, இது மக்களால் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த ஆகாயத்தில் மக்களால் தான் அதை காட்டுகிறார்கள், காண்கிறார்கள். அது மக்களால் ஆக்கப்படும் ஒன்று, மக்களால் ஆக்கப்படும் ஒன்று. ஃபாரூக் வந்து விட்டார்கள். ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
3: தண்ணீர், தண்ணீர்,
1: தண்ணீர் வந்து எங்களுடைய ராமன் அவர்கள் சொல்லி புள்ளியை பெறவில்லை, அதனால் உங்களுக்கும் புள்ளி கிடைக்கவில்லை. அது அது செல்லாது, செல்லாது, செல்லாது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். ரோஜாவை மீண்டும் காணவில்லை, முதல் தன்னுடைய பகலை கூறப்படவில்லை என்றபடியாலோ பரவேன் கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். பாடலை கேட்போம்.
0: நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது

0: இங்கே ரோஜா குட்டி வாங்கோ. கெட்டிக்காரி பட்டம் பதவிகள், பட்டம் வந்து பெற்றுக் கொள்வார்கள், மக்களுக்கு மக்கள் கொடுப்பார்கள், ஆகாயத்திலே மக்கள் இதை விட்டுக் கொள்வார்கள். பட்டம் சிறப்பு சிறப்பு ரோஜா வாழ்த்துக்கோங்க. பட்டம் பதவி அதில் தான் பட்டம் என்று கூறுவது. ராமன் வந்து விட்டார் நவளே. வணக்கம் ராமன்.
1: ஐயா நெருப்பு,
0: நெருப்பு பெற்றுக் கொள்வார்கள் மக்கள், பெற்றுக் கொள்வார்களா நெருப்பை? சரி, ஆகாயத்தில் எப்படி பார்ப்பார்கள் நெருப்பை? ஆகாயத்தில் நெருப்பு எங்க இருக்கின்றது? பட்டம், பட்டம், பட்டம் என்பது சரியான பதில். ரோஜா வந்து கூறின பட்டம் மக்கள் பெற்றுக் கொள்வார், பட்டம் பெற்றுக் கொள்வார்கள், ஆகாயத்தில் பட்டத்தை விட்டுக் கொள்வார்கள். அந்த விட்டுக் கொள்வார்கள் என்று நான் கூறுவீங்களா புரிஞ்சு போறீங்க? ஆகாயத்தில் மக்கள் விட்டுக் கொள்வார்கள் என்ன புரிஞ்சு போறீங்க? அதை அதை மறைத்து தான் தகவல் தரவு தந்து பெற்றுக் கொண்டா புள்ளி. அடுத்தது அதே போன்று இன்னும் ஒன்று இருக்கின்றது. இந்த பதம் வந்து இறைவனிடமிருந்து எங்களுக்கு கிடைப்பது, அது கிடைக்காது விட்டால் எங்களுக்கு வாழ்க்கையிலே கடினம், கஷ்டம். அது வேண்டும் என்று அவரிடம் போய் நாங்கள் கேட்கும் பொழுது அவர் செய்வது, செய்யும் தொழில்களில் ஒன்று மூன்று எழுத்துக்களால் ஆனது. அது எதுவாக இருக்கும்? இது எல்லா மதத்தினரும் இந்த பதத்தை பாவிக்கின்றார்கள். அது எதுவாக இருக்கு? மூன்று எழுத்தை கொண்டது, இறைவனுடைய செயல்களிலே ஒன்று. அவர்களை செய்தால்தான் எங்களுக்கு வாழ்வில் நயம் நலம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். சரி, கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள்.
2: தெய்வம் என்பது பிள்ளை மனம்.
0: ராமன் வாருங்கள், கூறுங்கள்.
1: ஐயா அருள், நீங்க
0: மாத்தியே செய்யுங்கள்.
1: அப்பனா காட்சி,
0: காட்சி இல்லை, செல்லாதே செல்லாதே மீண்டும் வாருங்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த உறவு யாரா இருக்கிறது? நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். மீண்டும் நீங்களா? அடுத்த உறவு சியாமலா வந்து விட்டா. வாருங்கள் சியாமலா.
3: அப்பா அருள், பா
0: அருள், செல்லாது மாத்தி யோசியுங்கள். வாருங்கள், மாத்திக்கொண்டு வாருங்கள். ரோஜா வந்திருக்க, ரோஜா கூறுங்கள்.
3: அப்பா சொல்லி
0: சொல்லுகிறார்கள், ஆனா செல்லாது. நீங்கள் சொல்லுங்கள்.
3: அருள்,
0: அதை மூவர் கூறினார்கள், அது அது செல்லாது. மாத்தி யோசிங்கள். கொண்டு வாருங்க, இங்க பாருக் கொண்டு வருங்க, ஓடி வாருங்க பாருக்.
1: அப்பா கருணை, கருணை
0: மாத்தி யோசியுங்கள். வாழ்த்துக்கள், செல்லாது செல்லாது. கூட்டாளி ஓடிவிட்டார். எங்க ரோஜா வாருங்கள். மாத்தி யோசியுங்கள், வாருங்க மாத்தி. ஒரு பதம், இப்போ ஒரு பாடலின் இடைவெளி கூறுகின்றேன், அதையும் கொண்டு யார் முதல் வருகின்றார் என்று பார்ப்போம். வண்ண வண்ண வளைவு போட்டு வசமாக வளர்ச்சி போட்டு, வண்ண வண்ண வளைவு போட்டு வசமாக வளர்ச்சி போட்டு. கொண்டு வாருங்கள். என்ன திரைப்படம், என்ன பாடலே வருகின்றது இந்த நடுவரி என்று கூறுங்கள். இந்த மூன்று எழுத்தை கொண்டு வாருங்க. அருள் வந்துவிட்டது, கரு என்ன போறது, என்ன வந்தது, அப்படி வந்துவிட்டது. ஆனால் சரியான பதில் வர கிடைக்கவில்லை. வண்ண வண்ண வளைவு போட்டு வசமாக வளர்ச்சி போட்டு, இந்த பாடலின் இடைவெளி எந்த பாடலே வருகின்றது? செல்வகுமார் சொல்ல போறாரா? பாரு கொண்டு விட்டார், கொண்டு வந்துட்டார் பாரு, கொண்டு வர பாரு. மனமா
1: மனம் தவறா
0: சிலையா செல்லாது செல்லாது, மாத்தி யோசிங்க. ரெய்வன் இது செய்தால்தான் வளமாக வாழ முடியும். இங்க ரோஜா வந்து விட்டார், வணக்கம் ரோஜா.
3: அப்பா கிருபை,
0: கிருபை சரியான பதம். இறைவனுடைய கிருபை இல்லாமல் நாங்கள் நலம் பெற முடியாது. இந்த கிருபை என்ற பதத்தை மூன்று மதத்தவர்களும் பாவிக்கின்றார்கள், மற்ற மதமும் பாவிக்கின்றார்கள். அவர்கள் மொழியிலே இறைவனிடம் நீங்கள் கிருபை வேண்டி வணங்குறோம், அவர் கிருபை செய்தால்தான் வள. அதே போன்ற இந்து கிறிஸ்தவ மதத்திலேயும் போய் ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்று கேட்கிறார்கள். இஸ்லாமிய மதத்திலேயும் அல்லாவின் கிருபை வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சரியாக கூறியிருக்கின்றால் எங்கே யாரு அடுத்தது? யாரு சியாமலா? சியாமலாமா சொல்லுங்கடா. அந்த வண்ண வண்ண வளைவி போட்டு வசமாக வளைச்சு அந்த வரிய பாருங்க.
3: வண்ண வண்ண வளைவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி தெரிய.
0: சிறப்பு சிறப்பு கட்டிக்காரி கட்டிக்காரி பாடல் களஞ்சியம் பக்தி இல்லையடா, அது வந்து கிருபை என்ற பதவி. ரோஜா மூன்று மதங்களிலும் அந்த சொல்ல உபயோகிக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்து கெட்டிக்காரை பாட்டை என்று கூறிவிட்டார். கெட்டிக்காரை மீண்டும் தெரிகின்றேன்.

0: அடுத்து ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களாலான பதம். அந்த ஐந்து எழுத்துக்களாலான பதத்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பதத்தை கேட்டால் மற்றவர்களை பார்த்து இப்படி வாழ்த்துவார்கள், எல்லோரும் இப்படி இருக்கத்தான் விரும்புகிறார்கள். திருமண மண்டபத்திலே திருமண தம்பதிகளையும் இப்படி வாழ்த்துவார்கள். பெரிதும் ஒரு விடயம் நடந்துவிட்டால் இறுதியிலே இதை கூறுவார்கள், முடிவடைந்து விட்டது என்பதை இந்த நாகரிகமான, இந்த அன்பான, இந்த மகிழ்வான சொல்லால் கூறுவார்கள். பேங்கையை கொண்டு வாருங்கள், இது வந்து ஐந்து எழுத்தை கொண்டது, ஓடி வர வேண்டும், இறுதி சொல்லாக வருகின்றது. இந்த பதத்தை கண்டுவிட்டால் நீங்கள் பாடல் எழுதி செல்லாம், உங்களுடைய பொறுப்பவர்களும் தெரியும், போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது. வந்துவிட்டார் அன்பு ராமன். வணக்கம் ராமன்.
1: ஐயா, ஐந்து எழுத்து பல்லாண்டு.
0: பல்லாண்டு அல்ல, அல்ல, செல்லாது செல்லாது, மாத்தி யோசித்துக் கொண்டு வாருங்கள். இது இந்த முடிவுக்கும் இந்த பதத்தை பாவிப்பார், ஒன்றினுடைய முடிவுக்கும். எங்கே கொண்டு வாருங்கள், கொண்டு யார், ஞானதேவரன் கொண்டு வாருங்கள். வணக்கம் ஞானதேவரன்.
2: வணக்கம் அப்பா. மங்களம்,
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. மங்களம், மங்களம் பாடிவிட்டார்கள் இறுதி கடைசியாக வந்த வார்த்தை. மங்களம் பாடி முடித்து வைக்கின்றார் எங்களுடைய அன்பு மகன்ற ஞானதேவர். மங்களம், மங்களமாக வாழ வேண்டும், மங்களமாக இருங்கள். திரைப்படத்தின் முடிவு முந்தி மங்களம் என்று கூறுவார்கள். ஒரு நிகழ்ச்சி முடியும் போது மங்களம் என்று கூறுவார்கள். நன்றி. வணக்கம் ராமன். ஐயா ராமன் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா பெருவாழ்வு, ஐயா பெருவாழ்வு.
0: மங்களம், மங்களமாய் வாழ வேண்டும். படம் முடிவிலே போடுவாரு, சுபமங்கலம் முடிந்து விட்டது.
1: என்னுடைய
0: போட்டியின் நிகழ்ச்சியிலே மங்களம் பாடிவிட்டார் ஞானசேகரன் புள்ளியோடு. அவர் வந்து மங்களம்
1: கூறினார்,
0: மங்களம் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் சார். இப்பொழுது உங்களுக்கு யார் யாருக்கு பாடல் வேணும் அதற்கு முன்பு கூறுவேன் புள்ளிகளை. இங்கே ஷியாமலா, ஃபாரூக் இருவரும் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். செல்வகுமார், ஞானசேகரன், ராமன் மூன்று மூன்று மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களை விட நான்கு புள்ளிகளை கூட பெற்று ஏழு புள்ளிகளை ரோஜா பெற்றிருக்கின்றார். அதனால் ரோஜா முதலாவது இடத்தையும், ஞானசேகரன், செல்வகுமார், ராமன் மூன்றாவது இடத்தையும், ஃபாரூக், ஷியாமலா நாலாவது இடத்தையும் பெறுகின்றீர்கள், மூன்றாவது இடத்தையும் பெறுகின்றீர்கள். அதனால் வந்து பாடலை கேளுங்கள். இறுதியில வந்தது சியாமலா வந்தாலும் கட்டிக்காரி, இந்த மகள் அன்பு மகள் கட்டிக்காரி. சரி, இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேளுங்கள் பிள்ளைகளே. உங்கள் பாடல் தந்துதான் நான் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருவேன். நேரம் 12:39. உங்களுக்கு யாருக்கு பாடல் வேண்டும் முதலாவதாக ஓடுகிறார்கள்? யார் ரோஜா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் முதலாவது பரிசு? இரண்டாவது பரிசுக்குரியவர்கள் ஞானசேகரம், செல்வகுமார், நீங்கள் வந்து என்ன பாடல் வேண்டும்? ராமன், மூவரும் வந்திருக்கீங்க மூன்று மூன்று புள்ளிகள் எடுத்து. இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்றவர்கள் ஃபாரூக், அவோட சியாமலா. எங்கே ஓடி பாருங்கள். ஞானசேகரன் மந்திர. வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. எனக்கு பூமேளிகள் படத்துல இருந்து மாமரத்து பூ எடுத்து அந்த பாட்டு வேணும்பா.
0: மாமரத்து பூ எடுத்து வேணுமா பிள்ளைக்கு? தருகிறேன் மகனே. மாமரத்து எடுத்து கொண்டு வந்தாரு. மாமரத்துக்கு சொந்தக்காரர் தெரியாதான் பூ எடுக்க வேணும். என்ன, ஒவ்வொரு பூவும் காய் காய்க்கும் இல்ல? நல்லது, நல்லது மனது பாட கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த பாடல யார் கேட்க போறீங்க? ஒரு தர வேண்டும். வண்ண வண்ண பழவி போட்டு வசமா, நல்ல பாடல் அந்த பாடல், எனக்கு விருப்பமான பாடல். என்னுடைய அன்பு நண்பர் என்னோட வந்து சேர்ந்த பாடல் அந்த பாடல். எங்கள் கோவை எங்களுடைய நாகப்பன் ஐயா அவர்கள் என்னோட வந்து இணையும் போது அந்த பாடலை தான் கேட்டார். அடுத்த பாடல் பாருங்க. டமாட்டாரே பாட்டு பாடல் ஓடுகாருங்கள் பாருங்க. என்ன பாடல்
3: வேண்டும்?
0: பாடல் ரசிகன்
3: எனக்கு பாடு.
0: என்ன பாடல் வேண்டும்?
3: எந்த பெண்ணிலும் இல்லாத
1: ஏதோ உன்னிடம்
0: அது ஏன் ஐயா நீங்க பாத்தீங்க ஒரு பொண்ணுட்டு இருக்கிறத பாத்து இப்ப உங்க வீட்டுல அந்த பாடலை கேட்டு என்ன ஐயா எந்த பொண்ணிடம் இல்லாத அது என்ன ஐயா அந்த ஒன்று எப்படி குறிப்பா அப்ப எத்தனை பெண்களை பாத்துருப்பீங்க எல்லா பெண்களும் இல்லாம எல்லா பெண்களும் பார்த்தோம் ஒன்றுல வாழ்த்து வாழ்த்து சிரிப்போடு வாழ வேண்டும் வாழ வேண்டும். அடுத்த பாடல்கள் யாருக்கு இருக்க போங்க ரோஜா முதலாவது வெற்றி பெற்ற ரோஜா ஓடி பாருங்களேன் பாடலை கேளுங்கள் சியாமலா வரலாம் வர வேண்டிங்க ஞானதேவரன் வந்து விட்டார் ஓடி பாருங்க உங்க பாடல் தருகிறீங்க எல்லோருக்கும் மகள்பாக இருக்க வேண்டிய சரணங்கள் தானே இது ஓடி வர வேண்டும் செல்வகுமார் வரலாம் அவரெல்லாம் பாடல் அரசன் இல்ல பாடல் சொன்ன உடனே சொன்னார் மீண்டும் அவர் களை தீர்த்துட்டார் தெரியவில்லை ஓடுகாருங்க ஓடுகாருங்க பாடலை தந்தால் ஒரே அடியா தந்து கொண்டிருக்கலாம் இடையில நிறுத்தினால் அந்த பாடல் ரசனை இருக்காது மக்களே வாருங்கள் அடுத்த பாடலை யார் கேட்க போகின்றீர்கள் சியாமலா வந்துவிட்டார் மகளே சியாமலா வாருங்களம்மா சியாமலாவுக்கு என்ன பாடல் வேணும் மகளே
3: அப்பா சித்ராங்கி படம் பா
0: ஆஹா நல்ல பாடல் வேறும் சித்ராங்கில போருங்க
3: அந்த பாட்டுப்பா
0: வாழ்த்துக்கள் அம்மா அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் நெஞ்சு நிலை ஏவிஎம் ராஜன் ஏவிஎம் ராஜன் நடித்தது
3: ஆமா பயம் ராஜனும் அந்த நடிகை
0: நெஞ்சு இப்ப சொல்லதா வாயில்ல ஆமா
3: புஷ்பலதா இந்த பாட்டு பாடுறாங்க வேற ஒரு நடிகை பாடுவாங்க
0: நினைவு முகம் சந்திரகலாவோ யாரு பாடல் வரும்பொழுது தெரியும் தானே சரி அடுத்த பாடல யாரு ஒண்ணு கடிகாரி கடிகாரி சியாமலா கிருதியில வந்தாலும் வந்துவிட்டீர்கள் மூன்றாவது இடத்துக்கு எங்க அடுத்த பாடலை யாரு கொண்டு வர போகிறீர்கள் ரோஜா இன்னும் வரவில்லை ரோஜாவுக்கு பாடல் வேண்டாமா மகளே ரோஜா குட்டி குட்டி என்ன தான் வரவில்லை குட்டி ரோஜா பாடல் என்னம்மா வேணும் சரி நான் பாடல் ஒருவரை பத்து ஆரம்பிக்கின்றேன் பாடல் ஒருவரை பத்துனா நீங்கள் வரையலாது அதற்கு முன்பு அந்த பாடலை தந்துவிடணும் அப்படி ஒரு சட்டம் இருக்கின்றது இங்கே இந்த பாடல் வருகின்றது ஞானசேகரன் கேட்ட பாடல் மாமரத்து பூவடுத்து

0: கலைஞர் ராமன் நீங்க அழைக்கவில்லை பாடலுக்கு, செல்வகுமார் அழைக்கவில்லை, ரோஜா அழைக்கவில்லை, கார்த்திகேயன் ஐயா நீங்கள் அழைக்கவில்லை பாடலுக்கு. வாருங்கள், பாடல் தான் கொடுக்கப்படும், மிரலாம்.
1: சரி, ஞானசேகரன் உங்களுடைய பாடல் வருகின்றது ஊமை புலிகளில்.

இனிமை இனிமையான அந்த பாடலை கேட்ட எங்களுக்கு அடுத்த பாடலை தர வருகின்றேன். அந்த பாடல் ராமன் ரோஜா இருவரும் சமூகம் அளிக்கவில்லை. கார்த்திகேயரும் விழிப்பாக இருந்தவர் பாடலை கேட்க வரவில்லை. செல்வகுமாரும் வரவில்லை, என்ன காரணமோ தெரியவில்லை. இப்ப பாருங்க, நீங்க கேட்ட பாடல் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒரு அற்புதமான வடிவத்தை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் அந்த பெண் வந்து வேறு யார் மேல, கப்டன் மகள். அதனால் தான் அந்த சிறப்பு நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். கப்டன் மகள் திரைப்படுத்த பாடல் ஃபாரூக் உங்களுக்காக.

பாடல் முடிந்தும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்ன இருக்கிறது என்று பாரூக் ஒழுங்கா கண்டுபிடித்திருப்பார் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் கிடைத்திருக்கும் எல்லோருக்கும். இந்த வகையில் அடுத்த பாடல் அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் வந்து கேட்டீர்கள் ஒரு பாடல். அந்த பாடல் வருகின்றது சித்ராங்கி திரைப்படுத்த பாடல். மற்றவர்கள் பாடலுக்கு வராதபடியால் இந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். சரிதானே? நேரமும் ஒரு மணியாகின்றதை தெரிந்து கொண்டு நேரம் போகின்றது என்றுதான் அவர்கள் பாடலை கேட்கவில்லை. இங்கிதம் தெரிந்த அன்பு செல்வங்கள் வருகின்றது. நெஞ்சினிலே நினைவு முகம் என பாடல் சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து ஷியாமலா உங்கள் பாடல்.

0: இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையாக சொற்றொடர்களே கண்டுபிடி கண்டுபிடியிலே விளையாடினோம். இனிமையாக தமிழில் பேசி மகிழ்ந்தோம். பல விடயங்களை உரையாடி மகிழ்ந்தோம். இன்றைய கதம்பம் பல்சுவை கதம்பமாக நிகழ்ந்து நிறைவுக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளே, இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, பிறந்திருக்கும் ரம்ஜான் பெருநாள் பண்டிகையை கொண்டாடி இருக்கும் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நானும் என்னுடைய குடும்பமும் எங்களுடைய வானொலி குடும்பமும் இணைந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் இந்த வேளையிலே, கதம்பத்தை வந்து அலங்கரித்த அன்பு உறவுகளான பாலச்சந்தர், ராமன், ராஜ்குமார், சந்தன்ராஜ், ஃபாரூக், ஞானசேகரன், செல்வகுமார், ரோஜா, கார்த்திகேயன், சியாமலா, ஞானசேகரன் இவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நேரம் சரியாக உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிடத்தில் ஒரு மணியை காணப்போகின்றேன். நள்ளிரவு நேரத்திலே பாடலோடு இணைந்திருந்தீர்கள். பாடலையும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் கூறிக்கொண்டு, இங்கிதமாக பாடலை கேட்காது இருந்து கேட்டவர்களுக்கும் நன்றியும் மறக்கவும் தெரிவித்துக்கொண்டு, இன்னும் இரவும் நாளைய பகலும் எல்லாம் வல்ல இறைவன் திரை அருளால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அந்த குறைவற்ற செல்வத்தை பெற்று பாதுகாப்போடு வாழ வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து காற்றில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும் தொடர்ந்து வருகின்றது. நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருங்கள். இன்றைய நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமைந்து உங்களுக்கும் நல்ல இரவாக அமைந்து, மீண்டும் நான் கூறுவது பாதுகாப்பான ஒரு பொழுதாக அமைய வேண்டும், நோயற்ற வாழ்வு நாங்கள் பெற வேண்டும் என்று எல்லோரும் ஒருமுகமாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கை முறைகளை கையிலே எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை கடைபிடித்துக் கொண்டு இறை அருளோடு எங்கள் பழமையை பாதுகாத்து வாழ்ந்து பாதுகாப்பாக இருப்போம் என்று எண்ணிக்கொண்டு காற்றில் இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் அன்பு உறவுகளே தொடர்கின்றது.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: இனிமையான வணக்கம் என் நண்பர்களுக்கு. நலம் தானே எல்லாரும். உங்களுக்கு சரியா 10:20 இன்று சற்று தாமதமாகவே வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நலம் தானே முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டும் நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டும் காற்றலைகள் உங்களோடு மீறா என் அன்பு உறவுகள், காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போய்விட்டது. நாங்கள் கண்மூடவா, ஒளித்திருக்கவா, நிகழ்ச்சி கேட்கலாமா என்றெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். சற்று நிகழ்ச்சிக்கு முன்பு, அதாவது சொன்னபடி வர முடியாமல் போனதுக்கு உங்களுக்கு உங்களிடம் மீண்டும் மீண்டும் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இன்று காட்டிலையில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதற்கு இன்னும் ஒரு அறிவிப்பாளர் எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் இணைந்து கொள்ளப் போகிறார்கள்.
1: வணக்கம் அன்பு உறவுகளே, உங்களோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் காற்றலையில் இணைந்திருக்கின்றேன். நேரலை உங்களோடு பேசுவதற்காக அனைவரும் வாருங்கள், அன்புடன் பேசுவோம். பொறுமை காத்திருந்து எங்களோடு இணைவதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
0: வணக்கம் சிந்தனை செல்வன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீரா, நான் நலமாக, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் நான். நீங்கள்
1: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நான் எனக்கு என்ன, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்பொழுது நேயர்களை நான் நேரடியாக சந்திக்கும் போது மேலும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருப்பேன் தானே. ஆண்டவன் அருள், நல்ல சுகம். காற்றலையில் வந்து கலந்து கொள்ள வந்திருக்கு.
0: உங்களுடைய வார்த்தைகள் சற்று
1: சாப்பிட்டீங்களா
0: நீங்க?
1: ஆமாம், இல்ல இல்ல, என்னுடைய காலை உணவு உங்களுக்கு தெரியும் தானே,
0: நீராகாரம், அதாவது
1: இஞ்சியுடன் சேர்ந்த ஒரு ஆகாரம். அதன் பின்புதான் என்னுடைய பயிற்சிகள், சிந்தனைகள், தியானங்கள் என்று படிப்படியாக ஒன்று முடித்து இன்று எனக்கு மாலை நேர வகுப்புகள் இருக்கிறபடியால் அதுவரையும் காற்றலையில் அன்பு உறவுகளோடு இணையலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகின்றேன். சத்தம் வருகின்றதா மீரா?
0: நல்லா வருகிறது. அதை என்னென்னா

0: பார்த்துட்டு வரலாம் மெல்ல தூக்கி கொண்டு தானும் போய் பாடசாலையில விட்டு கொஞ்ச நேரம் நானும் இருக்கிறேன்னு இதுல என்று சொல்லி சின்ன குழந்தைன்னா அப்படித்தானே விட்டு தானும் அந்த பாடசாலையில இருந்துதான்
1: வருவேன். இன்று காலை நடந்த சம்பவத்தை மாத்தி கூறுவேன். நாற்காலியில் கலந்து அமர்த்தி கலையத்துக்குள் ஒலிவாங்கிக்கு முன்னால் இருத்தியபடியால் இப்படி கூறுவேன். நானும் பெறுவேன். எனக்கு வேறு வேலை இருந்தாலும் என்னோட உறவுகளை சந்திக்கப்படும் உறவுகளை மாற்றக்கூடாது. நான் இங்க பதிவுகளை பார்த்திருந்தேன். நண்பு நீய நெஞ்சங்கள் அத்தனை பேரும் உங்கள் வாழ்வியை காத்துக் கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சி என்ன போகின்றது, எப்படி போகின்றது, நான் காத்துக்கொண்டு என்ன பாட்டு போகின்றது, தங்களை தங்களுடைய பதிவுகளை போட்டுக் கொண்டிருந்தார். தாங்கள் இணைந்துதான் இருக்கிறோம். மீராவும் அப்பாவும் தான் இந்த இடத்துல இல்லை, இவர்கள் வெளியேறி விட்டார்கள். ஆனால் நாங்கள் வெளியேறினாலும் எங்களோட கடமைகளை எங்களோட பிள்ளைகள் பார்க்க வேண்டும் தானே. எங்களுடைய எந்த விடயத்திலும் தாய் தந்தை வழியில் சென்றாலும் அந்த வீட்டையும் வீட்டில் உள்ள உடமைகளையும் அங்குள்ள பொருட்களையும் பண்டங்களையும் பிள்ளைகள் தான் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? அதே போல எங்கள் செல்வங்கள் எல்லாம் அதை கவனித்துக் கொண்டுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு குறிப்புகளையும் அங்கே படிக்கும் பொழுது வாட்ஸ்அப் இதுக்குள்ள போய் புலனத்தில் எழுதியிருந்தார்கள். நான் என்ன பாடல் கேட்கின்றேன், இந்த என்ன நிகழ்ச்சி கேட்கலாம், நாங்கள் முழித்துக் கொண்டே இருக்கலாமா, தூங்கிக்கொண்டே கேட்க.
0: சரி, இப்ப விழிச்சிருக்கிற பிள்ளைகள் யாருன்னு பாப்போம். முதல்ல
1: வருவார்கள், ஓடி வருவார்கள். நாங்கள்தான் பிந்தி வந்து விட்டோம். என்ன காரணம் என்றால், அது எங்களில் பிழையன்று இல்லை, உங்களிலும் பிழையன்று இல்லை. இந்த கால நேரங்கள் இறைவனுடைய அமைப்பிலே ஐந்து கண்டங்களுக்கு மாறி மாறி சூரிய பகவான் வருவதால்.
0: சரி, இப்ப அவரது அன்பு உறவு பாட்டு கண்ணன் பாட்டை எடுத்துக்கொண்டு வர முதலே வாரார் அவரை சந்திச்சிடலாம். முதல்ல நாங்க எங்கே வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா அண்ணா அப்பா வணக்கம் வணக்கம்
1: அம்மா வணக்கம் ஐயா அம்மா அண்ணா
0: எல்லாரும்.
1: உங்களை பற்றி அடிக்கடி நான் உடன் பேசிக்கொள்ள உங்களுடைய பதிவில் நான் போட்டிருந்தேன். நாங்கள் வானொலியில் அத்தனை பேரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். நல்ல சுகமா பூரண சுகத்தோடு நீங்கள் வர வேண்டும், உங்களோடு இணைய வேண்டும், நீண்ட ஆய்வோடு இருக்க வேண்டும் என்று.
2: நன்றி நன்றி அப்பா.
0: எங்களுடைய பயணத்திலும் எங்களுடைய நேர்கள் அதாவது எங்களுடைய அன்பு உறவுகளை பற்றி தான் பேசணும். எங்களுக்கு அந்த பயணம் போகும்போது பாடல் போட்டு கேட்கல நாங்க, வேற சிந்தனைகள் செய்யவில்லை, வேற பேச்சும் எடுக்கவில்லை. முழுமையாக இந்த காட்டிலேயே பற்றியும் இதுல வர்ற என் அன்பு உறவுகளை பற்றியும் ஒவ்வொருவரை பற்றியும் நாங்க இரண்டு பேரும் ஆராய்ந்து பேசி சிரித்தோம். நீங்கள் பேசுறது மற்றது உங்களுடைய நிலப்பாடுகள் இதுகளை எல்லாம் பேசியிருந்தோம்.
1: இது ஒரு ஜோடனையான பேச்சு நாகராஜன் உங்களை பற்றி அடிக்கடி விண்ணப்பிப்பதுண்டு இறைவனிடமும், அடிக்கடி நான் மகளோடும் பேசிக்கொண்டிருந்தேன். இனியரோடு நன்றி சொல்ல வேண்டாம். எங்களுக்குள்ளேற்பட்ட உறவு முகம் தெரியாத உறவுகள் என்றாலும் இயற்றால் ஒன்றுபட்ட ஒரு உறவாக வந்திருக்கின்றோம். ஒரு குடும்பம் உங்களுக்கு ஒன்று என்றால் அதை எங்களுக்கும் ஒன்றென்று எண்ணிக்கொண்டு அதில் பங்கு கொண்டு உங்களுக்கும் நல்ல இறைவனுடைய நல்ல கருணை கிடைத்து ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும் என்று இளம் வயது நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். அடிக்கடி உங்களை பற்றி பேசிக் கொள்கிறோம். மூக்குழையும் நினைக்கிறேன், மூக்கு வலிக்கும் இல்லையா? தும்மல் வருகிற அடிக்கடி பேசுங்க.
0: நான் சொல்லுவேன், சில நேரம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு போகும்போது சாப்பிடும் போது நான் சொன்னேன், உங்களோட பயிற்சி எடுக்கும் போது அப்பா சொன்ன, அந்த பையனுக்கும் பிறக்கிறது சாப்பிடுதோ தெரியாது, பிறக்கிற ஏதோ மிக்க போகுது, கடைசியா நீங்களும் சாப்பிட்டோம், உனக்கும் பிறக்கிற போகுது புள்ள என்று
1: சொன்ன. நீங்கள் வைத்தியசாலையில் தானே வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
0: இல்லையா, அங்குதான் இருக்கிறேன்.
1: சிரத்தை எடுத்து நீங்களும் அவர்களோடு ஒத்துழைத்து உங்களுடைய பூரண சுகம் பெற வேண்டும் மகனே.
0: நிச்சயம், உண்மைதான்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: மிக விரைவாக வீட்டில வந்திருந்து நீங்க சிரித்து பேச வேண்டும். எப்படி மனைவி இருக்கிறார் சாத்தம்மா, எப்படி இருக்கிறார்?
2: சாத்தியம்மா அடிக்கடி யோசனைக்குவாங்க, அடிக்கடி நினைச்சுவாங்க, பேசும்போதெல்லாம் நீங்க மாதிரி பேசுறீங்களா பேசுறீங்களா அப்படி பேசுவோம்.
1: உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் வகையான பொருட்களோடு இந்த நிலையில் உறவாடுவது கடினம் என்றால் நீங்கள் உறவாடத்தில் உங்களோடு இருக்கிறீர்கள் எண்ணம் எங்களுக்கு நிச்சயமாக. நீங்கள் பதிவினை போடுங்கள் ஐயா,
0: அதாவது நீங்க இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு அருகாமையில் வைத்து இந்த போனை வச்சு கேட்க வேண்டாம். என்ன பொறுத்த மட்டும் அங்க எதுக்கெல்லாம் அவங்களுக்கு விட

0: செய்கிறார்கள், அது கூடாது என்பது எங்களுக்கும் தெரிகிறது. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்கள்ட்ட அவர்கிட்ட கேட்டுட்டு மெதுவாக தள்ளி வச்சுட்டு நீங்க இந்த வானொலியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சமா கேளுங்க, ஏனென்றால்
1: பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பாட்டு கேளுங்க, பாட்டு கேளுங்க, கேட்கற வரைக்கும் மன சந்தோஷமா இருக்கு, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா மொபைல்ல வந்து மொபைல் எதுவும் நோண்டக்கூடாது அப்படின்ட்டு.
2: ஏனென்றால் உங்களுடைய மூளைக்கு அதை கன்வெர்ட் பண்ணி இந்த சிந்தனையில இருக்காம ஒரு சிந்தனைக்கு உங்களை எடுத்து
1: விடுவாங்க.
2: உறவுகள் வந்து கலந்துரையாடுதல கேட்டுக்கொண்டு போது உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும். உங்களோட சிந்தனை அங்கே மாத்தி விடப்படும், ஒரே சிந்தனையில இருக்காமல். அது நல்ல
0: நீங்க வானொலியை கேளுங்க, தள்ளி வையுங்க, உங்களுக்கு அருகாமையில வச்சிருக்காம கொஞ்சம் மெதுவா போட்டு தள்ளி வை. உங்களுக்கு தனி ரூம் தானே தந்திருக்கு?
2: கவனம் எடுப்பார்கள், கவனமாக நீங்களும் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும்.
0: அப்ப நீங்க
1: நண்பர்
0: சொல்லுங்க ஐயா.
1: டாக்டர் அவரும் நல்ல நண்பர்,
2: அவரிடம் கூடங்கள் எம்ஜிஆரை கேளுங்கள். அவரே வந்து உங்களுக்கு என்ன போகுதுன்னு
0: சொல்லுங்க. அவருக்கு இந்த வருத்தத்தை அப்படியே நீங்க கொடுக்கலாம்.
1: அவர் வானொலி வானொலி பிரியர், அவரும் வானொலி
0: பிரியர். அவருக்கு சொல்லுங்க வானொலியை கேட்க சொல்லி. ஆனா பேஷண்ட்டுக்கு நல்ல மருந்து
1: அவர் பேசன் முடிச்ச உடனே நம்ம ரூம்ல ஆல்டேவர் இங்கதான் படுப்பாரு. எங்கூடதான் வந்து படுப்பாரு. அவரு ஒரு மூன்று வருடங்களாக நல்லா நினைப்பாரு, வீட்டுக்கு வருவாரு போவாரு, டிராப் பண்றது எல்லாம் அவரு
0: தான்.
2: உங்களுடைய நீங்கள் நான் சற்று ஓய்வு எடுக்கிறேன், வைத்து சிகிச்சைக்கு போறேன்னு எழுதின உடனே நான் உங்களுக்கு வாழ்த்து போட்டு விட்டு மகளோடு பேசினேன், விவரம் எல்லாம் கூறினா. அன்றிலிருந்து இந்த வரையும் உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்போம். நீங்கள் விரைவில் பூரண சுவாமி
0: பயணத்திலும் எல்லா நேரத்தில நாங்கள் பேசியிருந்தோம். எல்லாம்
2: நாங்கள் இங்கிருந்து 480 கிலோமீட்டருக்கு
0: நேற்றுக்கு
2: முந்தினம் மேடலைக்கு வர போய் வரும் வரைக்கும்
0: இரவுதான் வந்திருந்தோம். இங்க சற்று பனிப்பொழிவு, அவங்களுக்கு வர முடியாமல் இருந்தது, கொஞ்சம் தடங்கள், அதனால தான் இன்று லேட் ஆகினது.
2: 100-120 கிலோமீட்டர்ல நான் பயணம் செய்வதுண்டு. ஆனால் நேற்று எதினா 80-70 எல்லாம் ஓடக்கூடியதாக இருந்தது, அதனால் நேரமும் கொஞ்சம் பிந்திவிட்டது.
0: மெதுவாக
2: பாதுகாப்பாக ஒரு பயணம் பனி பொழிந்தது.
0: பிறந்து
2: பார்த்தால் மழை
0: மழை பெய்யும்.
2: கொஞ்ச நேரத்தில் பார்க்க இந்த உறை பனி மழை
1: என்ற
2: கல்பொழுதுல உறை பனி
0: மழை,
2: அந்த ஃப்ரீசிங் அது வந்து வந்து காரின் கண்ணாடிகள் பட்டால் ரோட்லேயே படர்ந்தால் அது கரையாது, அது வழுக்கும். இந்த
1: உடனே
2: போய்விடும், கீழே வந்த உடனே மெதுவாகத்தான் அந்த இடத்துல நாங்கள் உடவணும். பிரத்யேகமான டயர் பூட்டின வாகனம் தான் நாங்கள் இங்கே பாவிக்கலாம், விண்ட டயர் அது கொஞ்சம் பாதுகாப்பு. இருப்பினும் நாங்கள் சரண்டர் அப்படி தடையின பிரேக் பிடித்தால் வாகனம் எங்கு போய் அடிபடும் எங்களுக்கு தெரியாது. பிரண்டு உடனே சுத்தி மற்ற பக்கம் வந்து
0: நிக்கும். ஸ்கூலுக்கு கட்டடிக்கத்தான் இருந்தேன், இதெல்லாம் போய் எனக்கு போய் சொல்ல தெரியாது. கட்டடிப்பா வேண்டாம் அப்படி கால அந்த சின்ன பிள்ளை குதிச்சாலும் அப்படியே கூட செய்து பார்த்தேன். ஏ நம்ம இருக்கப்பாண்டு கேட்டியா சாமியை கும்பிடலாம், நாம செய்யலாம் போகலாம் என்று ஒரு வெறுடி தானும் வர ரெடி. அப்பா வர்றதில்லையே, வந்து தானும் இந்த பாண்டு
2: கூப்பிட்டேன்.
1: பாதுகாப்பு பாதுகாப்பு
0: பாதுகாப்பு இல்ல, பிள்ளைய விட்டு ஸ்கூல்ல விடணுமே.
1: பாதுகாப்பும் அவசியம், பொறுமையும் பாதுகாப்பும் அவசியம்.
2: சில வாகனங்கள் நாகராஜன் என்கிற ஆசிய நாடுகளிலே குளிர்காலத்தில் ஸ்டார்ட் பிடிப்பது கடினமாக இருக்கும் இல்லையா, அந்த வண்டிகளை தள்ளி வெப்பம் இல்லவா?
0: அப்படிதான்
2: இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி கடந்து
1: விட்டேன்.
0: போட்டு கொஞ்சம் கைய திருகி அடிக்கிற காலம் போய் சும்மா அப்படி டச் பண்ற இது வந்துருச்சேன். அப்படியெல்லாம் வந்த நேரம் அப்பா இப்படி சொல்லலாமா பூஸ்ட்
2: வானொலி நிலையம் என்றால் அது நல்லது. நாகராஜன்
0: பரவாயில்ல, அவருக்கு அவருக்கு அவருக்கு இந்த நேரம் அவர் பேசட்டும், மற்ற நேரம் கேட்கட்டும். நாகராஜன் நீங்க உங்களுடைய பாட்டு சொல்லுங்க பாப்பா, என்ன பாட்டு கேக்குறீங்க பாக்கலாம்.
1: மனதில் உறுதி வேண்டும்,
0: அது இல்ல சொல்லுங்க.
1: மனதில் உறுதி வேண்டும்,
0: நல்ல
1: பாடல்,
2: நல்ல பாடல், மனதில் உறுதி வேண்டும்.
0: இன்னைக்கு பாடல் நாங்க உடனே உடனே கொடுப்போம், சரியா? நாளைக்கும் எடுத்து
2: உலகத்துல
1: சந்தோஷம், உங்களோட பேச ரொம்ப சந்தோஷம்,
2: மகிழ்ச்சியா இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சியா,
2: வருத்தத்துக்கு இந்த நோய்க்கும் சிரிப்புத்தான் சிறப்பான மருந்து. மனதிலே மகிழ்வு ஏற்படும் ஏற்படும் போது உடம்பில் உள்ள தொழில் நரம்புகள், சுற்றோட்டங்கள், இரத்த சுற்றோட்டம், குருதி எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு பிராணவாயு கூடுதலாக வாய் திறந்து வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் என்று நம்
1: முன்னோர்கள்
2: கூறியிருக்கின்றார்கள்.
1: நன்றாக
2: சிரிக்க வேண்டும் என்பதற்கும் பல கருத்துகள் இருக்கு. கைகொட்டி சிரிக்க வைக்காமல்
1: அப்பாவின் திருப்பியே உறுதியாக
0: எங்க அப்பா இல்ல அப்பா தெரியுமா
2: சிரிப்பம் பற்றி ஒரு பாட்டு இருக்குதா? சிரிப்பு, அடக்குமுறை சிரிப்பு, சந்தோஷ சிரிப்பு, சாகச சிரிப்பு, சமாதான சிரிப்பு, இடமாற்று சிரிப்பு, பாயசமான சிரிப்பு.
0: இல்ல அப்பா வந்து முதல் சிரிச்ச சிரிப்பு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உன்னை தள்ளி கொண்டு
2: இந்த வண்டி ஓடுது.
0: இல்ல என்ன குழந்தைகளை கொட்டுறதுக்கு எத்தனை சொன்ன தெரியுமா அப்பா? அம்மா மஃபின் சூடாக்கி தரேன், அம்மா சாண்ட்விச் போட்டு தரவா, அம்மா விழுவேன் அம்மா தரனே, கடைசியா கோபி போட்டு தரவா அப்பா. அந்த குழந்தை
1: உதாரணம்
0: உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன்னா நல்லது. நாகராஜன் கேட்டுக்கொண்டு கேட்கலாம்,
1: என்ன பேசுறேன்.
2: நீண்ட நேரம் பேசுவது கவனம், நீங்கள் சந்தோஷமாக இருங்கோ,
0: சந்தோஷத்தில்
2: வருவீர்கள்.
1: அன்பு இருக்கும் வரை சந்தோஷமா இருப்பேன்.
2: நிச்சயமாக
0: எப்பவும் நாங்க எல்லோரும் உங்களோடு இருக்கிறோம்
2: நாகராஜன். உங்களுடைய உடல் நலம் பற்றி எங்களோடு பேசிக்
1: கொண்டிருந்தது
2: அனைவருடைய சிந்தனையும் உங்கள் பற்றியும் ஆண்டவரிடம் இறைவனிடம் உங்களை பற்றி நாங்கள் கேட்காதனால உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறி வெற்றியோடு நல்ல மகிழ்வோடு வருவீங்க.
0: நன்றி. எங்கே காற்றிலேயே அந்த உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன் அப்பா. இன்னைக்கு எங்களோட சந்தன் ராஜ் மாமா ஒரு பூவும் போட்டாரப்பா, இளவரசு ஆரம்பத்திலேயே அம்மாவை எதிர்பார்த்திருந்து என்னட்டு நான் முதல் பார்க்கும்போது நீங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கும் போது பார்க்கும்போது இளவரசு சொல்லி அம்மா ஒரு ரெண்டு நிமிடம் முன்னாலும் வந்துட்டு போங்க.
2: அவரும் கண்ணனும் உறுதி கொடுத்திருக்கு,
0: தெரியாம
2: கொடுத்துட்டாங்க. நாங்கள் தூங்கிக்கொண்டு பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கலாமா, கலம்பம் வருமா வராதான வரும் வருமென்று போட்டு கொடுத்துருக்காரு. அன்பு உறவுகளும் தாங்கள் வர முடியாதவையும் பாறவையும் வெளிக்கொண்டிருக்கோம். அனைத்து உறவுகளுக்கும் தான் முதலில் நான் ஒருமித்து வணக்கம் நன்றி என்று
0: கூறினேன்.
2: உங்கள் ரேடியோ உங்களுடைய வானொலி அவ்வளவு அவதானமா கவனமா இருக்கிறார்கள்.
0: மற்ற ஜெயபர் சாதிக்கு அண்ணா வணக்கம், என்ன தூங்காம இருக்கிறீங்களா? வணக்கம் அண்ணா. சந்திரசேகர் சுகன்யா வணக்கம் அப்பா, உங்களுக்கு தானப்பா
2: வணக்கம். வணக்கம்
0: கண்ணன் அப்பா வணக்கம் என்று போட்டிருக்க, அவர் ரெண்டு பேருக்கும் நான் வணக்கம் சொல்ல மாட்டேனம்மா அப்பா.
2: வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம்.
0: பொருங்க நான் ஒரு நாள் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன், மாமாவுக்கு வணக்கம் சொல்றேன், இளவரசுக்கு வணக்கம் சொல்றேன், ஜெயபர் சாதி கண்ணாக்கு வணக்கம் சொல்றேன், மற்றது சந்திரசேகர் சுவன்யாக்கும் கண்ணனுக்கும் நான் வணக்கம் சொல்லலப்பா. நீங்க சொல்லுங்க
2: என்ன வணக்கம். சந்திரசேகர் சுவன்யா உங்களுக்கு மட்டுமல்ல, இப்பொழுது படித்த அத்தனை பேருக்கும் வணக்கம்.
0: ஆண்டாள் அம்மாவுக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஆண்டாள் சகோதரி.
0: மற்றும் கண்ணன் வணக்கம் போட்டிருக்கிறீங்கள், சரி. மற்றும் இவர்கள் தான் இப்பொழுது இருப்பவர்கள் வணக்கம் போட்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் இணையத்துக்குள்ள வீரமணிக்கு வணக்கம். வீரமணி அழைப்பு கொண்டிருந்த முத்துவேல் உங்களுக்கு வணக்கம். நீங்களும் அழைப்புக்கு வர்றதுக்கு யோசித்து இருக்கிறீங்க, நீங்க அழைத்திருக்கிறீங்க, உங்களுக்கும் வணக்கம்.
2: என்னுடைய வணக்கமும்.
0: மற்றும் புதுக்கோட்டை செல்வகுமார் முடிச்சிருக்கேன் அப்பா.
2: செல்வகுமார் முடிச்சு கொண்டிருக்கிறார்கள்.
0: சரி,
2: என்ன நிகழ்ச்சியை போடுவோம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
0: சரி, ஒரு பாடல் கேட்கலாமாப்பா, ஒரு பாட்டு, கண்ணன் பாட்டு
2: கொடுங்க.
0: சரி, எடுத்து வருவோம்.

அழைப்புக்கு வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129237 என்ற இலக்கத்துக்கும் 6477847415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலேக்கே வர வேண்டும்.

0: பார்ப்பா. என்னென்றால் நாங்கள் இப்ப நேர்களுக்கு அப்படி சொன்னது ரகசியமா சொல்றேன். இன்றைக்கு வந்தோன்னு பாட்டு கிடைக்கும், உங்களோட பாட்டு சொன்னதான் டக்குன்ற உடனே அவரோட பேசி பாட்டு எழுதி வச்சிருப்பா எந்த கொடுக்காம இல்லாப்பா. இப்ப நாங்க நாராயணனுடைய பாடலை எடுத்து வருவோம். மனதில்
1: எல்லோரும் அந்த பாடல் பொருத்தமான ஒரு பாடல்.
0: நிச்சயம் நிச்சயம்

0: அம்மா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். காட்டில் இருக்கிற எங்கள் அன்பு உறவு வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்மா.
1: உங்களுக்கு என்னோட குரல் கேக்குது இல்ல செல்வகுமார்?
2: வணக்கம் செல்வகுமார். வணக்கம்
0: செல்வகுமார். வணக்கம்.
2: நலமா இருக்கின்றீர்களா?
0: இருக்கேன். நீங்க நலமா?
2: மிக்க நலம், மிக்க நலம். மகிழ்ச்சி
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: ஆமா,
0: நீங்க அப்பாவை நேர்ந்து கூட்டிட்டு இருந்தீங்களாமா?
1: அதாவது செல்வகுமார், நான் முதலே சொல்லிட்டேன், பாடசாலைக்கு ஒரு புள்ள போவாம அழுதா என்ன செய்யறது? அம்மா எல்லாம் உடுப்பு போட்டு சாப்பாடு தேத்தி நல்லா பின்னி பூச்சூடி வச்சு அம்மா ரசாத்தி என்றோன்னா அப்பா போய் சொல்லி கூப்பிடு, வா வா கடையில போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரலான்னு.
0: ஆமா,
1: எங்க கொண்டு அவரும் வந்து இருப்பார். எங்க இருப்பார்? ஸ்கூல்ல,
0: பாடசாலையில.
1: அப்படித்தான் இது நடந்திருக்கு. அதுபடியே தான்
2: நீங்கள் போக வேண்டும் என்று அவருக்கு
0: என்னுடைய
2: சவுண்ட் கம்மியா இருக்குதா? அது உங்களுடைய மீரா அம்மா என்னுடைய பக்கத்துல ஆளியே உயர்த்தாம
1: இருக்கு. யாருடைய இப்ப அப்பா பேசுங்க பாக்கலாம்.
2: இப்பளோ செல்வகுமார்.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் செல்வகுமார். இப்பொழுது கேட்குங்களா?
0: அம்மா பேசுற ரொம்ப பக்கத்துல போன்ல பேசுற மாதிரி தெளிவா
2: இருக்கு. செல்வகுமார்,
0: செல்வ பக்கம் பார்த்து பேச சொல்லுங்க. கிழக்கு பக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் செல்வகுமார் அவர்களே.
2: வணக்கம்
0: வணக்கம். கிழக்கு பக்கம் கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா. நலமா?
2: நலமாக
0: இருக்கின்றேன்.
2: ரெண்டு குமாரர்களே நலமாக இருக்கின்றீர்களா? ராஜ்குமார்
0: செல்வகுமார்.
2: அதே இந்த போகும் எனக்கு ஒரு பூம் இருக்கு.
1: நாங்கள் இதுல எடுத்து வருவது
2: அவர்கள் கிழக்கு வாக்கல போல
1: இருக்கு. கிழக்கு பார்த்தாலும் அவரு மொட்டை மாடியில இருக்காரு.
2: ஓ, மொட்டை மாடி பிசினஸ் நடக்கிறதா? அப்ப நீங்க அமுக்கி வாசிக்கிறீங்களா?
0: நீங்க ஆளி உயர்த்துற மாதிரி நான் வந்து மொட்டை மாடிக்கு வந்தா குரல்
2: உயர்வு. மொட்டை மாடிக்கு வந்தாலும் உற்சாகம் தான், ஆனா அமுக்கித்தான் படிக்க வேண்டும். மொட்டை மாடி
0: இல்லைன்னா
2: அமுக்க எப்படி? உங்க காலநிலை எப்படி இருக்கிற? இப்போது தனி பொழுது இருக்கா? தனி இருக்குங்களா? தனி குளிர் இந்த மாசம் தனி இந்த மாசம் இருக்கும் இருக்கும். இங்கே பனி பொழுது. நேற்று வாகனம் செலுத்தி வரும் வேளையிலே ஒரு கொஞ்ச தூரம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு பார்த்தா பனி பொழிஞ்சு கொண்டிருக்கும். அப்புறம் 25 கிலோமீட்டர் பனி இல்லாமல் இருக்கும். அப்புறம் மழை ஓடிக்கொண்டது. நேற்று நான்கு விதமான காலநிலை அவதானித்தேன். பனிப்பொழிவு, மழை, உறை பனி, திரும்ப சாரல், இப்படி எல்லாம் மாறி மாறி வரும்போது வாகனம் செலுத்துவது சரியான கடினமாக இருந்தது.
1: அதனால அப்பா ஒரு காலநிலையே சொல்ல மறந்துட்டார்.
2: என்ன காலநிலை
0: சொல்லுங்க? என்ன காலநிலை?
1: என்ன இரவு தூங்குற சத்தம் குரட்டு சத்தம்.
2: செல்வகுமார், ராஜ்குமார், நீங்கள் உங்களுக்கு அருகில் இருப்பவர் குரட்டை விட்டு தூங்கினால் உங்களால் வாகனம் செலுத்த முடியுமா?
0: கண்டிப்பா முடியாது, நமக்கு தூக்கம் வரும்.
2: தூங்கிக் கொண்டிருந்து விட்டு திடீரென்று ஒரு காரணம் கேட்டா அப்படி இருக்கும். தூங்கிக் கொண்டிருந்து தூங்கிக் கொண்டு போ, வாகனம் ஒழுங்கா ஓடிக்கொண்டு போய் நான் அங்க போன மாதிரி இருக்கணும். அப்படி இது தேவையா எனக்கு? சத்தமாடா பேசா எனக்கு உதவிக்கு வரேன்னு சொல்லிட்டு என்னோட உதவிக்கு வருவேன் நானும் பக்கத்துல இருக்கணும் அப்பா கவனம் போகணும்னு சொல்றேன். ஆனா இவன் உயர்ந்த உடனே கொஞ்ச நேரத்துல தொடர்பு சத்தம் கேட்கு நான் பேசாம இருந்திருவேன். கார் வாகனம் ஓடிக்கணும் திடீர்னு கண்ணம் கேப்பா என்ன பண்ணுற என்ன சத்தம் கேட்டேன்னு கேட்பான் திடீர்னு தங்கவே சிறங்கி முடிஞ்சு கொடுக்காம இருந்துட்டான். நான் செய்ய ஒரு மாதிரி பார்த்து இந்த ரோடு மற்ற வாகனங்கள் போன அடையாளத்தின் படி பின்னால போனா இந்த பிள்ளை ராத்திரி இங்க அலை ரோடு நீங்க எங்க போறீங்க இவ சொன்ன பக்கம் டீப் அது வந்து சின்ன பள்ளம் அது அப்படி போனா டயர்க்க போன சரி அப்படியே கவர்ந்து மத்த பக்கம் போயிடும்.
1: எனக்கு கண்ணுக்கு அதான் எக்ஸிட் போனது
2: இது நிச்சயம் தொடங்கி முடிஞ்சு அப்படி சரி
3: ஒரு
2: இது பனிகாலத்தில் மட்டுமில்ல பகல் காலத்துல இரவுல எந்த காலம் தூக்கத்துல இருந்தோன்னு இப்படி ஒரு வியாதி என்ன மகளுக்கு இருக்குது
1: கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் நினைவு முழுக்க கார ஓடுறதுல
2: தூக்கமும் இல்ல நான் கார ஓட முடியாது தான் நடந்தது அப்படி இருக்கா உங்களுக்கு இந்த
3: பிரச்சனை
2: தம்பி
1: செல்வகுமார் நீங்க அந்த ஸ்பீக்கர்ல இருந்து எடுங்க ஸ்பீக்கர்ல இருந்து ஸ்பீக்கர்ல போடக்கூடாது
2: நல்லது சந்தோஷம் வந்து என்ன பாடல்
1: சரி ஒரு நிமிஷம் சரி சரி சிவகுமார் உங்க பாடலை சொல்லுங்க உங்களுடைய பாடலை
3: திடீர்னு உங்க குரலை கேட்ட உடனே வந்துட்டு ரேடியோக்குள்ள பாடலை ரெடி பண்ணிக்கவே இல்லை
1: அப்ப நான் ஒரு பாட்டு எடுத்தாரன் உங்களுக்கு
2: மனதில் ஒரு வேண்டும்
3: இல்ல இந்த பாட்டு
1: பாட்டு
3: என்ன என்ன வார்த்தைங்கம்மா
1: ஒரு வார்த்தையும் இல்ல
2: இன்னைக்கு
3: இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லையா அந்த பாட்டு நீ எங்கே இல்லை நினைவுகள் எங்கே
2: அப்படியே கிட்ட
3: நீ எங்கே
1: என்னமா
3: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே
1: உதவி
2: செய்யலாம் பக்கத்துல
1: உள்ளவர்தான்
2: கூடுறான்
1: அதனால நீங்க
2: ஹாப்பியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பாரு நான் இல்லாத விட்டாலே அவர் இருக்கு
3: அது அது என்ன படம் அது என்ன படம்
1: நீ எங்கே
2: நாடோடி
1: இல்ல இல்ல ஜெய்சங்கருடைய படம்
3: என்ன படம்மா அது ராஜகுமார் ஐயா
2: தெரியுங்களா
1: கொஞ்சம் சொல்றேன் செல்வகுமார்
3: வீட்டுல
1: ஒரு புலட்டு வச்சிருக்கேன் ஒரு வேட்டு வச்சுட்டேன் இல்ல இப்ப பழைய ஞாபகத்துல
2: அதுதான் நான் நினைச்சு விட்டேன் அது
1: அப்ப ரகசியம் ரகசியம் சொல்றேன், பக்கத்துல மனைவி
2: இருக்கிறான்
1: சிவகாசி
2: பட்டாசன் சிவகாசி அடி
3: ரெண்டு நாள காண அதுதாண்டி அது அந்த பாடல் தண்ணி
1: நல்லது ராஜ்குமார் மணிக்கோணம் ராஜ்குமார் நின்று கொள்ளுங்க செல்வகுமார் நல்லது நாங்க ராஜ்குமார்
3: உடன்
1: மொட்டை மாடியில
3: நன்றி
1: எங்கே ராஜ்குமார் வணக்கம் ராஜ்குமார்
4: வணக்கம் வணக்கம் நலமா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்
2: சுதந்திரப்பாடல் அந்த பதத்துக்கு தான் பாடலை கொண்டு வாருங்கள் என்று இல்லாமல் சுதந்திரமா நீங்க உங்களோட உள்ள கணக்கே வழிகிட்டு அப்ப இப்ப பேசுவேன் அவர்
4: நீங்க என்ன ஒரு ஒரு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க கடந்த பத்து நாளா பத்து இருபது பாஞ்சு நாளாவே ரோஜா மலர் அது மாதிரி வார்த்தைகள் கொடுத்து பாடல்ல தேட சொல்லிட்டீங்களா எங்களுக்கு மைண்ட் செட் ஆயிருச்சு அப்படி இதே பாடல் கேட்டா அப்படி ஸ்ட்ரக்
1: ஆகுது வருது பின்னுக்கு
2: பதம் தர வேண்டாம் சொல்ல வேண்டால் செல்வகுமார் நீங்க இங்கேயோ அந்த ஆரம்பித்தோட நீ அந்த பதத்தில்
1: பண்ணலாம்
4: கஷ்டம் இல்லைங்க ஏற்காடு போயிட்டே வந்தேன் நானு ஏற்காடு அலுவலக பணியா போயிருந்தோம் அலுவலக
2: ரொம்ப தூரமா உங்களோட
4: ஏறக்குறைய அப் அண்ட் டவுன்
2: 200 கிலோமீட்டர் நீங்கள் போவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் எத்தனை மணி நேரம் பிடிக்கும் அந்த 100 கிலோமீட்டர்
1: 480
2: தூரம் வாகனத்தில் நாங்கள் இருந்த போது வளமையாக 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் எடுத்து நேற்று 3:45 நான் செல்லவிட்டேன். ஏனென்றால் இடை நிறுத்தம் இல்லாத ரோட் அது வீதியும் இங்கே வாகனங்களும் எல்லாம் சரியா
1: இல்ல வீதி நல்லா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா
2: இருக்கு. வரும்பொழுது எனக்கு 5 மணி நேரத்து பிடித்தது ஏனென்றால் பனிப்பொழிவு இருந்தது. சுகமாக நலமாக பாதுகாப்பா போய் வந்து விட்டீர்களா?
1: அப்ப
4: இன்னொரு
1: கொஞ்சம் கேள்வி இந்த வீட்லயும் கொஞ்சம் வேட்டு வைக்கணும்
2: போல இருக்கு.
1: இல்ல கேக்கலாம் சரி எத்தனை பேரோட போனீங்க?
4: நானும் இங்க ஆபீஸ் ஸ்டாஃப் போயிருந்தேன்.
2: ரெண்டு பேர் தான் ரெண்டு மணி நேரம் 3 மணி நேரம் எந்த பெண் கூட போக போறாள்
1: இல்ல பாருங்க இப்ப குடும்பத்தோட போனா கொஞ்சம் செலப்படிக்க சரியா இந்த பிள்ளைகளோட போனாலும் கொஞ்சம் அதனோட பேசிக்கொண்டு போனாலும் பரவாயில்ல ஆண் பேய் மறு செலுப்படிக்க
2: ஆண்
1: நண்பரோட போனாலும் பரவாயில்ல பேசிக்கொண்டு போனா பண்ணது பத்தினா என்ன கொஞ்சம் சரி படிக்கும் அந்த முழுமையா இருக்காது. பாருங்க அந்த பெண் நண்பர் அத நான் கவனா சொல்லி சொல்லல, கவனாவ போட்டு சொல்ல
2: குடும்பத்தோட போனால ஒரு மாதிரி இருக்குன்னு சளிப்பும் தட்டுமண்டு அதுக்கு காரணம். இரண்டாவது வந்து குறைஞ்சிருக்க நண்பர்களோட போனாலும் ஒரு மாதிரி உண்டு. மூன்றாவது பல குஷியாக இருக்கும்னு சொல்றது காரணம் என்னன்னா முதல் ரெண்டும் அதுக்கு குடுப்பவர்கள், அதனால தான் இவருக்கு சளிப்பா இருக்கு. விரும்பித்தானே அழைத்துக் கொண்டு போகணும், போற இடத்துல நச்சு பொறுத்து நச்சரிச்சு கொண்டு அது பிள்ளைகள் அங்க வாங்க இது அதை வாங்குங்கன்றதெல்லாம் ஒரு நோக்கோட போறவர்கள் அந்த அந்த மணி பர்சனுக்கு தான் கவலை இருக்கும்போது ரெண்டு பேரும் வரும்போதே கேட்பாங்க கிரெடிட் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டுதான் வருவாங்க.
1: குடுத்துருக்கணும் இல்ல இவ்வளவு காசு பேங்க்ல இருக்கண்டு
3: யாருக்கு அவங்க கிட்டீங்களா மாசு கடைசியாச்சு தெரியும்
1: மாச கடைசியா இருக்காதுன்னு தெரியும். அப்படியா
2: ஒன்னாம் தேதி என்று முதல் தேதி என்று ஒரு திரைப்படம் இன்றைக்கு 60 வருடங்களுக்கு மேல் என் எஸ் கிருஷ்ணன் ஐயா நகைச்சுவை மன்னரும் மதுரம் அம்மாவும் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த திரைப்படம் ஒன்றில் இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம். இந்த அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் எடுக்கிற மாதச்சம்பளம் எடுக்கிறவர்களை வைத்து அந்த கதை அந்த பாடல் 1 to 20 கொண்டாட்டம், 21 to 30
1: திண்டாட்டம்.
2: 1 to 20 கடவுள சிகரெட் தட்டுப்பாடா இருக்கும், 21 to 30 வீதி வரைய குறைபிடியும் கிடைக்காதுன்னு
1: இருப்பாங்க.
3: அப்படி அது சிகரெட் குடிக்கிறவங்க ஐயா சொல்ற கரெக்ட், சிகரெட் குடிக்கிறவங்க பீதிக்கு வந்துருவாங்க.
2: ஆமா
3: இருந்து
2: அது மாலச்சம்பளம் பெறுபவர்கள் அந்த அந்த சில போல பார்த்து இதில் திடீரென்று சில வந்தால் அது நகைச்சுவை ஆனா சிந்தனைக்குரிய ஒரு பாடல் அந்த பாடல். அதே போல
1: உங்களுக்கு
2: அப்புறம் வந்து மறுபடியும் இப்ப வீட்டுக்கு வந்து விட்டீங்க தூக்கத்தை போறேன். இப்ப 11 மணி ஆகுது, நாளைக்கு உங்களுக்கு கடமை இருக்கா?
3: உண்டு உண்டுங்க, போகணும் வேலை இருக்கு.
1: எனக்கு
3: பறக்குது
1: என்ன பாட்டு
2: இந்த மனசு ஒண்ணு ரெக்கடி பறக்கு வந்து
1: என் மனசா என்ன
3: முதல்ல மறந்துருச்சு இல்ல மனசு ஒண்ணு ரெக்க கட்டி பறக்குது ராஜத்தின வர பாருங்க பேரே மறக்க
2: முடியாது தவறுதலா அப்படி பேருக்கு சொல்லிடாது ராஜாஜி
3: இல்ல இவங்க நம்ம ஓட்டுவாங்க அப்படின்னு கேக்கல சரியா நான் பேசுறேன் கேக்கல நினைக்கிறேன்
1: இல்ல இப்ப பாருங்க அப்பா டக்குண்டு அப்பா பாருங்க இப்ப டக்குண்டு ஒரு விட சொல்லுவா ராஜ்குமார் அடுத்த முறை நீங்க எங்கேயாவது லாங் ட்ரிப் போயிருக்க சொல்லுங்க நானும் வரேன்.
2: ஒரு காபி கடையில ஒரு கண்டி கடையில ஒரு கண்டினர்ல நிப்பாட்டணும் பண்ணி நீங்க நீங்க உங்க பாட்டுக்கு சுதந்திரமா ஓட்ட முடியாது. என்ன ஒரு வண்டியா என்ன ஓடு நாங்கள பாத்து
1: உடனே
2: உங்களோட டைரக்ஷன் செய்வா நீங்க உங்களை கன்வெர்ட் பண்ண செய்வா நீங்க ஓட்ட முடியாது என்ன ரெடியா பாத்து உங்களுக்கு தெரியும் மோட்டர் பாருங்க இங்க குண்டு இருக்கு இங்க புளி இருக்கு இங்க பதங்கு பள்ளம் இருக்குன்னு பார்த்தோட இந்த பக்கத்துல இருந்து கண்ணாடியும் இல்லாமல் அது அங்க இருக்க போல இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க போது வேண்டி இங்க போது வேண்டி அங்க பார்த்து விட வேண்டாம். அப்புறம் ரோட்டில் கண்டோன உடனே கண்டின் ரெஸ்ட் ஏரியா கண்ட உடனே டயர்ட் ஆயிடும் ஆளுக்கு உடனே இதை ஓட்டி கலைக்கிற ஆள் மாதிரி காப்பி இருக்கும் அப்படி இல்லை எனக்கு தலைவலிக்கு ஏதாவது ஒரு காப்பி சாப்பிட்டு சொல்லி நான் கொண்டு போவேன்
3: நான் டிராவலுக்கு காஃபி
2: என்னுடைய உணவு சிற்றுண்டி நீர் நீர் எல்லாம் எடுத்து கொண்டு போவேன். இவ்வளவு கொண்டு போனாலும் இவ்வளவுக்கு அந்த மெக்டொனால்ட் இம்மோட்டன் அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டால் தலைவலி வந்துவிடும்.
1: என்ன சொல்லிக்க வந்து எல்லாரும் வாழ வேணும் தானே, நீங்க சிந்திச்சு பாருங்க
5: உண்மைதான்.
1: நானும் வீட்டுல இருந்தே காப்பிய கொண்டு போன அந்த கடைய வச்சிருக்கோம் பாவமா இல்லையா?
2: இல்ல தேநீர் கடை வச்சிருக்காங்க, நீங்கள் முதல் வாழ வைக்கத்தானே கோப்பி கடைக்காரன் தேயிலை கடைக்காரன் பிளாஸ்க் காரன் எல்லாருடைய வாங்கி வந்து வீட்டுல தயாரிக்கிறீர்கள். அதற்காக மெழுகு வருத்தி மாதிரி நீங்கள் உங்களை உருக்கி கொண்டு அவங்களை வாழ வைக்கிற மாதிரி உலகம்
1: பாவம் தானே ராஜ்குமார், அவனும் உங்களை கஷ்டப்பட்டு கடையில போய் தேயிலை வந்து செய்து வச்சிருக்க, அது எத்தனை வருஷம் சும்மா இருக்கும். இவன் காப்பி கடைக்காரன் அன்னைக்கு போட்ட தேநீரை அன்றைக்கே ஊத்திரான, அது வந்து வேஸ்ட். அப்ப அவனையும் வாழ வைக்க வேணும்
2: தானே,
1: என்னண்டு அவனுக்கு ஒரு வாழ்வாரம்
5: குடுக்கறவன் வாழ்வாதாரம் வேணும் இல்லைங்க, நமக்கு
2: வாழ்வாரம் வறுமையா எங்களுக்கு சேதாரம் தருவது உணவு மாதிரி இல்லை மக்கள். இப்ப ஏனென்றால் ஜனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று ஊக்க பசலைகளும் மருந்துகளும் அடித்து விஞ்ஞான வளர்ச்சியில வந்து வளர்த்து உற்பத்தியை பெருக்கிறார்கள். அது எங்களை உடலுக்கு போகணும், அதில் உள்ள அமிலங்கள் எங்கள் உடம்புக்குள் இருந்து அநீதமான வருத்தங்களை கொண்டு நன்றா பாருங்க. உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் இப்ப சொன்ன அந்த 100 கிலோமீட்டர் சென்று வந்தீர்கள், ஒரு நகரமாக இருந்தால் எத்தனை மருத்துவமனைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முன்பெல்லாம் அப்படி இல்லை, எத்தனையோ எவ்வளவு தூரத்துக்கு அதனால ஒரு ஆஸ்பத்திரி என்ன இருக்கும் வைத்தியசாலை, இப்படி அடிக்கடி கிளினிக் கிளினிக் கிளினிக் கிளினிக் திறந்து வந்தாங்க. காரணம் இதுதான்.
1: அப்ப அதுக்கு காரணம் அதுக்கும் அவ்வளவு கிளினிக் என்னன்னா அந்த அப்ப எல்லாம் சனத்தொகை அங்கெல்லாம் குடிமனைகள் இருக்கவில்லை, அப்ப கிளினிக் இல்ல. இப்ப எல்லாம் குடிமனைகள் ஒரு ஒரு சேட்டின் ஒரு சிட்டி அவ்வளவும் குடிமனைகள், அதுக்கு ஒரு கிளினிக்.
2: அது சரியில்லை, அதுதான் அந்த நாளில மனைகள் இருந்தது, அந்த நாளில மெனைகள் இருந்தது, இப்ப குடி மெனைகள் இருக்கிறது. அதெல்லாம் அவங்களும் போலத்தானே வேண்டும்.
1: ராஜ்குமார் குடிமனை
2: இப்ப என்னோட உடல் வலி என்னோட உடல் உறுப்புகள் கிளினிக் தான் நடக்குது. என்னுடைய காலத்திலோ இப்போ நீங்க குழந்தைகளாயிருந்த காலத்திலோ உங்களுக்கு ஏதாவது சீக்கு பிடித்தால் வருத்தம் வந்தால் அம்மா அப்பா அல்லது பாட்டி பாட்டன் அல்லது பக்கத்து வீட்டில் உள்ள உறவினர்கள் நேச்சுரல் அதாவது வந்து இயற்கை மூலிகைகளால் வருத்தம் உங்களுக்கு மருந்து கொடுத்திருப்பார்கள். கொத்தமல்லி சீரகம் போன்ற எல்லா விதமான எங்களை சுற்றாடல இருக்கிற ஹேர்பல் மூலிகை வகைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். இப்ப அப்படி இல்லை, எடுத்த உடனே நமக்கு ஒரு உடனே ஒரு குளிசை அல்லது ஒரு ஆன்டிபயோட்டிக் உடனே போனா ஒரு ஒரு ஒரு ரத்த பரிசோதனை செய்ய மாட்டது. அப்புறம் எம்ஆர்ஐ எடுப்பாரு, எக்ஸ்ரே, இதெல்லாம் நவீன கருவிகள் அவங்களோட உடலுக்கு பொருத்தும் போது உடல் கேடு அடைகிறது. அதனால்தான் அந்த அந்த கதிர் வீச்சுகள் உள்ளே சென்றால் கதிரினால்தான் டியூமர்கள் இந்த கேன்சர் போன்ற வருத்தம் எல்லாம் வருகிறது. நீங்கள் வைத்தியர்களோட ஆலோசிச்சு பாருங்கள். நான் கிட்டத்தட்ட 20-22 நானாக என்னை தயார்படுத்தி ரோட்டுல நண்பரோட அலைகிற காலத்தில் கூட எனக்கு ஒரு காயம் வந்தால் ஒரு கல் அடித்தால் ஒரு முள்ளு தைத்தால் ஒரு காயம் வந்தால் நான் வைத்தியசாலை அணுகியதை கிடையாது, என் தந்தை தான் எல்லாம் செய்வார். வருத்தம் வந்தால் உடனே அவருக்கு தெரியும், என்னை பார்த்து விட்டு அவருக்கு ஒரு பேதி ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு அந்த பேதி மருந்து வாங்கி தருவான். ஒரு நாளைக்கு முந்தையே எனக்கு தெரிந்து விட்டால் நான் பெரிய விலை எல்லாம் பண்ணாது, எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா கொடுத்து பேதி போக பணி சுத்தமாக்கும் சுகமாக்கி விடுவார்கள். ஆஸ்பத்திரி கிடையாது, மற்றது எங்களோட உறவுகளுக்குள்ளே அல்லது அது அயல்ல ஒரு பரிகாரி என்றது இருப்பார். பரிகாரி என்பது எங்களோட கையிலே நாடி பிடித்து பார்த்து குளிகைகள் தந்து அதுக்கு என்ன மருந்து அனுமானம் என்று சொன்னால் அதை எதிலே சாப்பிடுவோம், தேன் அல்லது கற்பட்டி அல்லது அன்னையின் பால், அதுலேதான் அதை உரைத்து அதை எங்களை கொடுப்பார்கள். கடினமாகத்தான் இருக்கும், குணமாயிரு. இப்பொழுது அப்படி இல்லையே, மூக்க பிடிக்கிறதோ அப்படி கேட்குது, டக்குனு வாக்க போட்டாச்சு முழுங்கியாச்சு, அல்லது ஒரு இன்ஜெக்ஷன் மாத்திரையோட மாத்திரை மாத்திரை ஒரு மரண யாத்திரையை தான் நோக்கி கொண்டிருக்கணும்.
1: உங்களுடைய நாங்க எடுத்து வர்றதாம் இருந்தாலும் நீங்க இள மனசு வந்து ரெட்ட கட்டி பறக்குது சரிதான்.
2: மொட்டை மாடியில் இருந்து பறக்குறதுதான் பிள்ளையாருக்குல்ல பறந்துடும்.
1: சும்மா
2: பறக்கல, ரெக்க அடியில பறக்கும், உயரத்துக்கு போகும்.
1: சும்மா மனசு இல்ல, இது இள மனசுதான் பறக்கும்.
2: இள மனசு இல்ல, இப்ப எங்களை போன சப்போர்ட் வச்சு பறக்கணும். இள மனசு
1: என்ன ராஜ்குமார்,
6: சத்யராஜ் அந்த படத்துல முதல் முதல்ல கதாநாயகன் நடிப்பாரு.
2: ஆமா,
6: படத்துல
1: அது ஞாபகம்.
6: இவரு பாரதிராஜா தான் அவர் கதாநாயகன் ஆக்கினாரு. அப்ப நல்லா
2: முதல்ல அவர் வில்லன் தான் வந்தாரு, கதாநாயகன்
6: வில்லன்.
1: சரி, உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இல்ல, இப்ப நீங்க வந்து மொட்டை மாடியில இருக்கிறீங்க இல்லையா? உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல காவல் படை இல்லையன்னு
6: நினைக்கிறேன். ஏற்கனவே ஏகப்பட்டதான் இருக்குது, நிறைய கட்டிட்டு
1: இருக்கோம். அதுக்கு தெரியல, லேட்டா
2: வந்தாரு.
1: பயத்திலே ஓடிட்டா பாருங்க. முத்துவேல் நீங்க அழைப்புக்கு வந்தீங்க, காற்றலைக்கு வாங்குவோம். முத்துவேல் ரதீஷ் நீங்க அழைப்புக்கு வந்திருக்கீங்க, நீங்களும் காற்றலைக்கு வாங்குவோம். ரதீஷ் பேசலாம், அழைப்புக்கு வந்திருக்கீங்க. சரி, இப்ப நாங்க மனதில் உறுதி வேண்டும் பாடலை
2: எடுத்துட்டோம்.
1: நாளைக்கு முழுமையா கிடைக்கும்.

0: வணக்கிடையே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திப்போமாப்பா. யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். அப்ப ஒரு வணக்கம் சொல்லுவார், யாருன்னு கண்டுபிடிங்க. எங்க வணக்கம் சொல்லுங்க, நீங்க நீங்க வணக்கம் சொல்லுங்க. அப்பா கண்டுபிடிக்கட்ட.
1: ஹலோ
2: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ரதீஸ்.
2: வணக்கம் வணக்கம்.
1: நீண்ட நாட்கள் என்று இந்த ஹலோ சொல்லிருந்தோம் இல்லையா?
2: ரொம்ப நாள் ஆச்சு.
1: நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கு. அங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் மெதுவா தான் கேக்குது.
1: என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு மெதுவா, என்னுடைய குரல் மெதுவாக வருகின்றதா மகன்?
0: ஒரு நிமிஷம் இல்லங்க, அது இல்ல இவருக்கு, அவருக்கு காது அடைச்சு போச்சப்ப. சரிங்க, இப்ப பேசுங்க. இல்ல இல்ல சரி, உங்களுக்கு
1: இப்பொழுது கேட்கின்றதா?
2: இப்போ அப்பா வந்து பக்கத்துல, என்னோட பக்கத்துல இருந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு.
1: என்ன காரணம்?
0: இல்ல சரி, இப்ப இங்க
1: அதாவது
2: நேரடியா உட்கார்ந்து என் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி நல்ல கிளாரிட்டியா இருக்கு.
1: ஓகே, நல்லது நல்லது நல்லது நல்லது. கூறுங்கள், என்ன பாடல் என்பதை கேட்க விரும்புகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க முதல்ல
1: சொல்லிட்டு? நாங்கள் நலமாக பயணம் முடித்து வந்து விட்டோம். இங்கே சரியான பழி
0: போன இது சொன்ன மறந்துட்டேன். அது சொல்லாம விடுவேன், மாமாவும் கேட்டுக்கொண்டிருப்ப. ரதீஷ் அங்க வந்து பொறி பொறி பொறி உருண்டைன்னு சொல்லி எங்களுடைய ஆச மாமா கொடுத்திருந்தாள்ல. இல்ல அங்க இருக்கேன், இந்த பொறி உருண்டை அங்க இருக்கேன். ஆனா ஆசமாமா அங்க இருக்கிற பொறி உருண்டைய பக்கெட் கணக்குல வந்து என்னட்டு தந்துட்டார். அது வித்தியாசமான பொறி உருண்டை, தெரியும் தானே ரதீஷுக்கு? அது வச்சிருப்பாங்க அந்த பொறி உருண்டை. நேற்று இத்தனை வருஷத்துக்கு பிறகு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் எப்படி எடுத்தேன்னே தெரியும். அதுல பக்கத்துல இருந்து அந்த ஒரு பெரியவர் நின்றார். அவர் என்ன செய்து கொண்டு திடுக்கிட்டு போனார். இது என்ன இந்த புண்ண அந்த டக்குன்னு பாஞ்சது. அதுல மூன்று தான் இருந்தது பேக்கெட். ஆனா நான் ஒன்று
1: எடுத்தேன்.
0: இல்ல எனக்கு பயமா இருந்தது, இது சரியா அந்த டேஸ்ட்ல தான் இருக்குமா தெரியாதுன்னு தான் நான் ஒன்று எடுத்தேன். நான் அதுல வச்சு சாப்பிட முடியாதுல்ல, அந்த ஒரு பேக்கெட் கிடையாது. இன்றைக்கு தான் நேற்று தான் கிடைச்சு. அப்பதான் அப்பாங்க சொன்னேன், அப்பா என்னுடைய கனவுல நான் யோசிச்சு கொண்டிருந்த பொறி உருண்ட இன்றைக்கு கிடைச்சிருச்சு. இனி செத்தாலும்
1: பரவாயில்ல.
2: சில கனவுகள் உண்டு, நடக்கிற கனவுகள் தான் நமக்கு பார்ப்போம்.
0: இருபது வருஷமா இருக்கிற கனவு இப்பதான் எனக்கு வரணுமா? கடவுள் என்ன இவ்வளவு
1: செய்யறேன்?
0: நான் 85 இங்க வந்தேன். அந்த நாள்ல இருந்து எனக்கு அந்த கனவு இருந்தது. இப்பதான் எனக்கு அது நிறைவேறணுமான்னு நீங்க
2: இல்ல, நீங்க சொன்னது தூக்கம் இல்லாம இருக்கும்போது இருக்கிற கனவு. நான் சொன்னது தூக்கம், நம்ம தூங்குமில்ல நைட்டெல்லாம், தூங்குற டைம்ல ஒரு கனவு வரும்.
1: அதான் ரெண்டாவது
2: மனத்துக்கு
1: இருக்கும்
2: அந்த ஒரு தூக்கம். தூங்குற டைம்ல வர்ற கனவு வந்து நமக்கு என்ன சொல்ற, நமக்கு நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வரும். நைட்டு தூங்கும் போது எனக்கு இந்த மாதிரி கனவு பாக்கணும், அந்த மாதிரி கனவு பாக்கணும் நினைச்சு அதெல்லாம் வராது. தெரியுமா?
0: அது உண்மை. நினைச்சு கொண்டு போனா வராது.
2: இல்ல இல்ல, ஒரு கனவு நினைச்ச மாதிரி வராதுன்னு நான் நினைக்கிறேன் தூங்குறதுக்கு முன்னாடி. புரியுதா?
0: இல்ல இல்ல இல்ல, சில நேரம் நினைவுல இருக்கிறது கனவா வரும் இல்லையா அப்பா?
1: கனவுதான்
0: அப்பாக்கு
2: இல்ல, கனவு இல்ல இல்ல, கனவுல என்ன வேறம் என்றது கனவு பார்த்ததுக்கும் அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுதான் கனவு.
1: கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிவிடும் தென் திரளுக்கு என்று ஒரு திருவருள் பயன் இருக்கிறது. கண்டவற்றை ஒன்றை பற்றி பகல்ல பார்த்துட்டு அதே கொண்டு வர ஒரு கனவு. உங்க அடிமனத்திலே ஆழமனத்திலே சில ஆசைகள், சில கோபங்கள், சில தேவைகள் இருக்கின்றது. வெளியால கூற முடியாது, நீங்க மறந்தது மாதிரி இருக்கும். அந்த அடிமனம் ஆழ்மனதிலிருந்து அது அந்த உணர்வின் மூலம் உங்களுக்கு தோன்றுவதுதான், அந்த நினைவு தான், நினைவின் மறு பிம்பம் தான் உங்களுக்கு கனவாக வரும். உங்களுக்கு இந்த சோழன் பொறி, இந்த சோழனை பற்றி, இந்த பொறி உருண்டை பற்றி உங்களுக்கு ஆதி அந்த நாளிலிருந்து அடிமனத்தில் ஒரு நினைவு, ஒரு விருப்பம் அமர்ந்து போய் இருக்கின்றத எல்லா நேரம் காணையிலாது. ஆனா அடிமனதுக்கு அந்த நினைவு இருந்து அது சில சமயம் நீங்க ஆழ்ந்து உறங்கும் போது உங்களுடைய மனம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அது உறங்காமல் தன் நினைவேலைகளை திருப்பி கொடுத்து கொண்டிருக்கும். இப்ப கம்ப்யூட்டர்ல எங்களோட பேஸ்புக்கில் பாருங்க, 5-6 வருஷத்துக்கு முந்தி நடந்த விடயத்தை திருப்பி கொண்டு வந்து காட்டுகிறார்கள். அதே போலதான் உங்களுடைய அடிமனம் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் சோழன் அப்படி என்று ஒரு பொருளை நினைத்து போட்டு அது வரும். இது எதிர்பாராமல் அது
0: கிடைப்பது.
1: அதற்காக தான் சொல்வது கனவு கனவாக இருக்கின்றது. கனவு உடனே வலித்து விட்டால் கடவுள் எது மற்ற உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு. நேற்று அதை நீண்ட நாட்களுக்கு பிறகு இத்தனை வருடங்களுக்கு பிறகு கண்டவுடன் உங்களை அறியாமல் அது உங்களோட கண்ணிலே பட்ட உடனே எடுத்து.
2: நான் வந்து ஒரு ரொம்ப நாளாச்சு எனக்கு ஒரு கனவு பார்க்கணும், கனவு பார்க்கணும் என்ற ஆசை. ஆனா ஒரு ஒரு எவ்வளவு நாளாச்சு தூங்குறது, ஒரு கனவு கூட வரல. வந்திருக்கு முந்தி இல்ல, இப்ப இல்ல, கொஞ்ச நாளாச்சு இல்ல, என்ன தெரியாது. கனவு வர்றதுக்கு ஏதாவது மருந்து இருக்கு?
0: நீங்க ஆனா நித்திரையிலிருந்து வரம்ப முடியாது.
1: எதிர்பாராத நினைவுகள் உங்களுக்கு அப்படி இல்லை?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல ரதேஷ். நீங்க நித்திரையில இருந்து எழும்ப முடியாது, கனவுலயே இருப்பீங்க. கனவு கண்டு கொண்டு அது நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். ஆனா நேற்று எத்தனை இப்ப நேற்று பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. என்னண்டா அதுல வேலை செய்து கொண்டிருந்த அந்த பையன் எப்படி அதிர்ச்சியா இப்படி பார்த்தான்? அதனால நீண்ட அந்த பெரியவர் பார்த்தார். என்ன ரெண்டு ஒன்று பொண்கள் என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பொரிய அப்ப இங்க பொரிய என்ன அதுக்குள்ள மூன்று பேருனா அந்த மனம் சொல்லுது மூண்டே எடுன்னு. ஆனா நான் ஒன்றை மட்டும் எடுத்துட்டு அப்பா இங்க பொறி கிடைச்சிருச்சேன் என்ன அறியும். அதுக்கு அப்புறம் சுத்தி இப்ப எனக்கு அந்த கணக்கு கண்ணுல தெரியல, அவருக்கு நின்ற விதம் எப்படி அந்த பெரியவர் சிரிச்சார். அப்படி சிரிச்சுட்டு அவருக்குள்ளேயே சிரிச்சு கொண்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போறேன்.
1: இப்போது இடம் தெரியுதானே வாங்கலாம். இப்பதான் அவங்களா
2: நீங்க வந்து இப்ப குழந்தையா மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ
0: இப்ப கெதியா நான் நிகழ்ச்சியை முடிக்கானே என்ன எட்டு உருண்டு அது கிடையாது. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டா அந்த வாயெல்லாம் சிவக்கும் அந்த கலரிங்ல.
1: அதை கண்ணாடியில பாக்குறதுல
0: அது ஒன்று சாப்பிட்டு அப்படி கண்ணாடி எனக்கு சிவந்துட்டு சிவந்துட்டேன்னா
2: இல்ல. அதுதான் அதுதான் சொல்றேன், நீங்க குழந்தைய மாறிக்கிட்டு இருக்கு இப்போ.
0: அப்படி சொல்லக்கூடாது, எப்பவும் குழந்தைதான், எல்லாரும் எப்பவும் குழந்தைதான். அந்த உள் மனசுக்குலாம் அந்த குழந்தை மனம் இருந்து கொண்டுதான் இருக்கு. யாரும் அது பெருசா நாங்க எவ்வளவுதான் உயிரை நட போட்டாலும், எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற அந்த குழந்தை மனசு இருந்து கொண்டுதான் இருக்கும் ரதீஷ். அது நாங்க வெளியில காட்டாமதான் நடக்கிறார்கள். அதை காட்டாம நடக்கிறதாலதான் எங்களுக்கு வியாதி வரும், அதாவது எங்களுக்கு நோய் வரும். எங்களை நாங்களே நாங்க சுதந்திரமா விடணும் குழந்தை மாதிரி. அது இல்லாம இப்ப நீங்க பாருங்க, ஒரு ஒரு நான் ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டா அந்த பதவியில இருக்கும்போது சரியான அமுக்கத்தோடு தான் அந்த சேர்ல இருந்து பேசணும், எல்லாரோடையும் செய்யணும். குழந்தைய ஒரு மைதானத்துல விட்டு பாருங்க விளையாடுறதுக்கு, அந்த மனிதன் சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் ஈஸியா ஓடி
1: விளையாடுவேன். விளையாடுங்க,
0: படிக்கிற நேரம்
1: கடமைக்கு வந்து விட்டா கடமை அந்த பதவியிலே இருந்துடும். குழந்தை பிள்ளை தினம் போற எங்களோட பேசும்போது பாகும்போது குழந்தை பிள்ளை தினமாக சில விடயங்களை குழந்தை பிள்ளை போல் செய்யலாம். குழந்தை பிள்ளை தனமாக நான் நினைக்கிறேன், குழந்தை பிள்ளை போல் குழந்தை பிள்ளை தனமாக செய்யப்படாது.
0: இப்ப ரதீஷுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு? எனக்கு நான் சரியா சந்தோஷமா இருக்கும், பொறி கிடைச்சது இல்ல எல்லாருக்கும் இன்னைக்கு பாட்டு. அதனால சுதந்திரமா விட்டாச்சு உங்களை எல்லாரையும். சொல்லுங்க என்ன பாட்டு உங்களோட பாட்டு?
2: ஒரு ஹாப்பியான சாங் தான்.
0: சொல்லுங்க ஹாப்பியான சாங். அந்த பொறிய நினைச்சு
2: அந்த பாட்டு வேணும்.
0: என்ன பாட்டுங்க வேணும்?
2: Take it easy policy.
0: Take it easy policy. Urvasi. Urvasi.
2: Urvasi. Urvasi.
0: Happy
2: song.
0: Super, super.
1: ரொம்ப சந்தோஷம்
0: சந்தோஷம் ரதீஷ், நன்றி.
2: ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: அப்பா, நீங்க சொல்லி கூட்டிக்கொண்டு வந்த என்னோட அரை மணித்தியாலம் இருக்கு.
1: அவர்களுடைய நேரம் இந்திய நேரம் 11:21 காட்டுகின்றது. நான் 12 மணி வரைக்கும் அவர்களோடு, அதுக்கு பின்பு நான் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். அவர்களும் தூங்க வேண்டும், நாளைக்கு பணிக்கு போக வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவு என்றால் நீண்ட நேரம் இருக்கலாம், சனி ஞாயிறு லீவு நாள். நீங்கள் உறவாடலாம், நானும் இருந்து எனக்கு மாலை நேர பணிதான் எனக்கு. அப்ப 12 மணி என்றால் எங்களுக்கு வந்துவிடும். 2 மணி அப்படி வந்து 1:30 மணி அப்படி வந்துவிடும்.
0: நிச்சயமா
1: இருக்கார்கள்
0: இன்னும் அவர்கள் பரம்பரை. நாங்கள் இப்பொழுது இந்த மனதின் உறுதி வேண்டும் பாடல், அதுக்கு முன்பாக நாகராஜன் எழுதியிருக்கிறார் கண்ணா வருவாயா பாட்டை கேட்க சொன்னார் சாத்தியம்மா என்று சொல்லியிருக்கிறோம். அது நான் முதலில் எடுத்து வந்துவிட்டு அரவாசியிலே நிறுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் அதை முழுமையாக சாத்தியம்மா உங்களுக்காக நாங்கள் எடுத்து வருவோம். இந்த மனதில் உறுதி வேண்டும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறோம்.
1: இந்த பாடலை முடித்து விட்டு நேரம் இருக்கும் பொழுது சாத்தியம்மாவுக்காக அந்த பாடலையும் கொடுப்போம். அளவுக்காக நாளை அவங்களுடைய கதம்பம் நேரலை நேர் விருப்பத்தில் முழுமையாக நீங்கள் ஏகாந்தமாக இருந்து அந்த பாடலை கேட்கலாம்.
0: அப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
1: கேட்க வேணாம்
0: இல்லையா? ஒரு பாடல் எத்தனை நிமிஷம் இருக்கும்?
1: அது 3.5, 4, 5, 6 அது ஒரு என்னுடைய அன்பு உறவுகள் சிலர் கேட்க பாடல் 6 நிமிடங்களும் 7 நிமிடங்களுக்கும் இருக்கின்றது.
0: 7 நிமிடத்துல ஒரு பாடலை ஒளிபரப்பா முடிஞ்சிடும் இல்ல?
1: ஆமா
0: அப்படித்தானே.
1: அப்ப 7 நிமிடம் போட்டு முடிச்சு விட போறீங்க?
0: இல்லையப்பா, ஒரு பாடலை 7 நிமிடம் நாங்கள் எடுத்து வரும்போது 7 நிமிடம் போதும்.
1: ஆகக்கூடாது, அத எல்லா பாடல்களும் இல்ல. இப்ப அமர்க்களம் சில சில பாடங்கள் ஒரு சில பாடல்கள் இருக்கின்றது. இன்னும் ஒரு அன்பு உறவுகளுக்கும் ஒரு பாடல் கிட்டத்தட்ட 12 நிமிடம் இருக்கு.
0: அப்பா அது என்ன பாட்டப்பா?
1: சொல்லக்கூடாது, சொன்ன ஆளை அறிந்து
0: விரிகிறேன்.
1: இன்னொரு பாடல்கள் இருக்கிறது 2 நிமிட பாடல்கள் அப்படி எல்லாம் இருக்கு. சாதாரணமாக 3.5-4 நிமிடங்கள் தான் ஒரு மனிதன் நாங்கள் கேட்கக்கூடிய வகையிலான

0: அவர்களுடைய தயாரிப்பு அது பாடல்கள் எங்களுக்காக இந்த பாடல்கள் அவர்கள் தயாரிக்கவில்லை. தென்னகத்து திரைப்படத்துறையினர் தயாரித்த பாடல்கள் அத்தனையும் அவர்கள் கொண்டு வந்த கதை ஓட்டத்துக்காக எடுத்த பாடல்கள். அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு எங்களுக்காக கேட்க வேண்டும் தனி தனிப்பாடல்கள் இல்லையா, திரைப்படத்துக்காக வந்த பாடலை தான் நாங்கள் உபயோகிக்கின்றோம்.
1: நிச்சயமா
0: இது எங்களுக்காக. ஆனா இந்த திரைப்படத்தின் வாழ்வியல் சம்பந்தமான கருத்துக்களை கொண்டு வர படங்களில் தான் அந்த கருத்துக்கள் அமைய பாடல்களை அமைக்கின்றார்கள். 3.5 மணி நேரம் அந்த முன்பெல்லாம் 3 மணி நேரம் அநேகமாக 2:50, 3:15 வரைக்கும் திரைப்படங்கள் ஓடி இருக்கிறது. இப்ப குறுகிய படங்கள் தானே, அந்த 2 மணி நேர கதையையே 2-3 பாடல்களுக்குள் அடக்கி விடுவார்கள்.
1: அப்பா நீங்க சொல்றோம் சரி, 2-3 நிமிஷத்துல இருக்கு, 4 நிமிஷத்துல இருக்கு, 5 நிமிஷத்துல, 6 நிமிஷத்துல, 12 நிமிஷத்துல இருக்கப்பா. எங்கட இந்த வானொலியில வர்ற பாட்டு மட்டும் 1 மணித்தியான 2 மணித்தியான பாடுறோம்.
0: ஓ, அது என்னன்னா நேரடியாக இருக்கிற பெருந்தருவில் ஓடுற வாகனத்துக்கும் உள்ளூருக்குள்ள ஓடுற வாகனத்துக்கும், அதாவது புனரமைப்பு செய்யப்படாத கிடங்கு இடக்கு முடக்கு பாதையில் ஒரு வாகனத்துக்கு நேர வித்தியாசம் இருக்கு.
1: வித்தியாசம்
0: இருக்குதான் வேண தூரத்துக்கு. அதுபோன்ற எங்களுடைய வானொலியில் 1 மணிச்சாலம் 2 மணிச்சாலம் ஒரு பாடல் போயிருக்கிறது. ஏன் குண்டு குழி பள்ளம் கடை சிவப்பு விளக்கு நிறுத்தல் அடையாளம் எல்லாம் பார்த்து பார்த்து ஓடுற வாகனம் மாதிரி ஒரே அடியா ஒரு தடவை 3.5 நிமிடத்தில் முடிகிற பாடல்கள் வந்திருக்கிறதுங்கிற வேலையில் அங்க ஒரு இடையூறு தடையில பாடல் தொடங்க முடியும் வரைக்கும் ஒரு இடையூறுல ஓடி முடிகின்றது. அப்ப அந்த பாடலின் தூரம் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற இந்த மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலை நாகராஜா கேட்டிருந்தார். எல்லோருக்கும் மனதில் உறுதி இருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியும். இது கல்லு ரோட்டில் செல்கின்ற ஒரு வண்டில் மாடு கூட்டிய வண்டி, கல்லு கல்லு பெரிய பெரிய கல்லு இடக்கு முழக்காதவங்க அங்க சாஞ்சி இந்த சாஞ்சி மாடு அப்படி இழுத்து கொண்டு போறது போல இந்த பாடு போகும்.
1: அப்ப நாங்க ராஜவேலுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம்.
0: வணக்கம் வணக்கம் ராஜவேலு.
1: ஏன்டா அவருக்கு வர முடியாவிட்டாலும் எழுதி இருக்கிறார். அப்பாவுக்கு ஒரு வணக்கம், ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஒரு வணக்கம், ஐயாவுக்கு ஒரு வணக்கம் போட்டு தனக்கு ஒரு பாடல் இந்த கலம்பு நிகழ்ச்சி வேணும் என்று சொல்லியிருக்கார். அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம்னா.
0: வணக்கம் ராஜவேல், அன்பு உறவு உங்களை நான் எப்பொழுதும் அன்பு உறவு நீண்ட நாள் நேயர் என்று கூறுவேன். உங்களுடைய இந்த நான் கூறின வார்த்தைகளுக்குள் இந்த பாடல் நேரம் உங்களிடமும் இருக்கின்றது. உங்களோட பாடல் 2 நிமிட பாடல் தருவீர்கள், 3 நிமிட பாடல் தருவீர்கள், 4 நிமிடம், 5 நிமிடம், 6 நிமிடம், 12, 16 நிமிட பாடலும் தருவீர்கள். அவ்வளவு ஜனரஞ்சகமான பாடலை தேர்ந்தெடுத்து வருவீர்கள்.
1: மற்ற எங்களுடைய கண்ணனுக்கு ஒரு வணக்கம் சொல்லியிருந்தான்.
0: அந்த வகையில் வணக்கம் ராஜவேல், உங்களுக்கு எங்களுடைய அன்பு அன்பை உங்களோடு சமர்ப்பிக்கின்றேன். கண்ணன்
1: கண்ணனுக்கு ஒரு வணக்கம். ஏனென்றால் அவர் அவருடைய பாடலை கண்டு அவருக்கு எல்லா பாட்டும் தெரியும். அடி ஆத்தாடி இளம் மனசொண்டு அந்த பாட்டு.
0: அப்ப அடியாத்தாடி என்று
1: அந்த பாடுங்க பாக்கல.
0: அடியாத்தாடி அப்படி என்ன வெட்டி பறக்கு, எனக்கு இள மனசு
1: இல்லையாட்டி
0: பறக்குது. கண்ணன் பாயும்
1: சாரி.
0: வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் கண்ணன்.
0: அடிக்கடி புலனத்தில் உங்களுடைய ஒரு சமையல் செய்யும் பொழுது அடிக்கடி தொட்டு வாயில வச்சு பாப்பாரு, உப்பு காணுமா புளி காணுமா என்பது போல அடிக்கடி செய்திகளை அங்க போட்டுக் கொண்டிருந்தார். புலரசை பார்த்து இளவரசு மாலை போட்டுக் கொண்டிருந்தேன்.
1: ஜெகபர் சாதிகன்னா நல்ல ஒரு பாடம் கேட்டிருக்கிறார் இப்ப தர சொல்லி. நல்ல ஒரு பாட்டப்பா.
0: இப்ப கொடுத்தாலும் நாளைக்கு கிடைக்கும் முழுமையா
1: இல்ல? அதாவது என்ன எழுதியிருக்காருன்னா, என் ஜீவன் பாடுது படத்துல இருந்து, எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன், அந்த பாடல் வருவது குறைவு. எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன்
0: சரி என்று கலைக்கொண்டு போகின்றது. அந்த
1: பாடல் கேட்டிருக்கேன்.
0: வணக்கம் கண்ணன், வணக்கம் ஜெகபர் ஷாதிக்கு உங்களுக்கும்.
1: ஆண்டாள் அம்மா வணக்கம், அம்மா அப்பா எனக்கு ஒரு பாடல் என்று கேட்டிருக்கிறார்.
0: வணக்கம் சகோதரி ஆண்டாள், எப்படி நிலமா, உடல் நிலை உளநிலை மனமா?
1: எல்லாம் நலம், குடும்பத்தார் எல்லோரும் நலமா இருக்கிறேன்னு எழுதியிருந்தார்.
0: நன்றி இறைவனுக்கு.
1: ஆமா தாங்கோ அம்மா, அன்று நாள் இதோ நிலை இதே நிலை
0: இல்ல இல்ல அன்றொரு நாள் இதே நிலவில் அந்த பாடம் கேட்டிருக்க.
1: அவர் இருந்தார் என் மடியில்
0: அந்த
1: பாடம். ஆண்டாள் அம்மா கேட்ட பாட்டு
0: உண்மைதானே, மறக்க முடியாத நினைவுகள் தானே.
1: சூப்பர்.
0: அன்றொரு நாள் அதே இரவில் அவர் இருந்தார் என் மடியில். இது

0: நினைக்கிறது நாடோடி திரைப்படத்திலயா?
1: சரியப்பா, இப்ப பாடேக்கு இப்ப குழந்தை ஒரு மகன் இருந்தான் மடியிருந்தா குழந்தையா இருந்திருப்பான், இப்ப ஒரு மகள் இருந்தான்டா குழந்தையா இருந்திருப்பான். அவர் இருந்தாரா அவர் எந்த பெரியவர் வந்து
0: தெரியாத என்ன கூறப்பட்டிருக்கின்றது? தாய்க்கு பின் தாரம், தாயின் மடியில் நாங்கள் தூங்கிக்க பெற்ற சுகம் ஒரு சமயத்தில் மனைவியின் மடிவில் தூங்கும் போது கிடைக்கும். மனைவி சுகம் மடிவேறை, தாய் மடிவேறை. இந்த பாடலிலே அவர்களோடு அவர் அன்போடு ஆசையோடு மடியில் இருந்தார்.
1: என்னப்பா அது பிள்ளைகள் இருந்தா சரி மடி தாங்கும், இவர்
0: தாங்கத்தானே வேணும்.
1: இவர் இந்த பிடியாவது வந்து இருந்தாங்க.
0: அவர் முழுமையான மடிவை கொண்டு வச்சவர் இல்லையே, தலையை தானே வைத்திருந்தார்.
1: சரி, அப்ப இன்றைக்கு ஒரு ஆளை சந்திக்க போறீங்க, சந்திங்க. லண்டன்ல இருந்து கிருஷ்ணா, வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம்,
0: நேரத்தை பாருங்கள். கரிகாலம் கரிகாலம் இருக்கோ, நான் முகூர்த்தம் சரிய வேண்டம் இருக்கோ, அதெல்லாம் பாத்துக்கலாம்.
2: அப்ப
0: நல்ல நேரம், அது சந்தியாவனம் செய்கிற நேரம் நல்லது. நாங்க தொடர்ந்து போயிருந்தோம் மகன், தொடர்ந்து வச்சிருந்தோம். போய் வந்தேன், இங்க கொஞ்சம் பனி
1: பனி பொழிவு
0: நேற்று வீதியில பனி ஒரு தடவை உரை பனி மழை அந்த ஃப்ரீசிங் ரெயின்னு கூறுவாங்க தானே, இதோட கொஞ்சம் சிரமப்பட்டோம். போகும்போது நன்றா இருந்தது, வரும்போது கொஞ்சம் தடங்களா இருந்தது. இப்பொழுதும் இங்கே விட்டு விட்டு பனி பொழுந்து கொண்டு இருக்கின்றது. உங்க காலம் எப்படி இருக்கு?
2: குளிர்காலம் கூடகாலம் வரவேண்டி அப்படி வரலாம் வரும் கூடகாலம்.
0: ஆனா பாகம் ஓட்டுவதற்கு சிரமமானது. பெரிய எங்களுக்கு அன்னைக்கு வசந்த
2: காலம்
0: இப்ப குறைந்து விட்டுறதுக்கு இப்பொழுது
1: இல்ல இல்ல அவர் ஸ்பீட சொல்றேன்.
0: 120 வரைக்கும் போகலாம். நான் க்ரூஸ்ல செட் பண்ணி 119 மேல போக
1: மாட்டேன்.
0: யூரோப்பில் ஐரோப்பிய மண்ணில் இருக்கின்றது. இங்க போக கட்டுப்பாடு, நான் ஒரு போதன் ஆசிரியர், சாரத்திய ஆசிரியரா இருந்து கொண்டு நான் அதை சட்டத்தை முறக்கூடாது. இரண்டாவது பாதுகாப்பு இருக்கு,
1: சட்டத்தை முறக்கூடாது. கிருஷ்ணா
0: வைத்தியர் சந்திக்க போற இடம் நியூ பிரான்ஸ்விக் என்ற மாநிலம். இது வந்து ஒன்டாரியோ. நான் ஒன்டாரியோவை பாஸ் பண்ணி அடுத்து கியூபெக் மாநிலத்தையும் கடந்து அந்த மாநிலத்துக்கு போறது கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டுல இருந்து 1320 கிலோமீட்டர். அந்த இடத்துக்கு போகும்போது அங்க அந்த இடத்துல நியூ பிரான்ஸ்விக்ல 110 கிலோமீட்டர் இல்லை. அப்ப நாங்க 130 போகலாம், 29 போகலாம். ஆனால் ஓடிக்கொண்டு போது மீரா தூக்கத்தில் இருந்தால் நான் 140-150 அக்கம் பக்கம் பார்த்து ஓடுவது உண்டு. ரெண்டாவது அங்க அந்த மூஸ் என்ற ஒரு மிருகம், ஒரு பெரிய பிக்அப் கேஸ் பிராட்டி விட்டுரும். அது அப்படியே அனுபவம் இல்ல இல்ல, லைட்டால மட்டும் வார்னிங்
1: கூட்டி
0: போய் சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்க போய்விடுவோம். மற்ற ஏற்றம் இறக்கம் வளைவு கூட்டம் ஒரு பயணம் மழைக்காலம் பாதை மாறி வந்த போது மீரா அதை பார்த்து விட்டு பயந்து விட்டா.
1: ரெண்டு காட்டுக்குள்ள நிக்குது கொஞ்சம்
0: இருக்கணும்.
1: அது வந்து காலை விட வேகமா ஓடும்.
0: ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணா, 100 தான் எங்களுடைய மேக்சிமம். 100 மேலே போனால் வேகத்தை பார்த்து அவர்கள் டிக்கெட் தர வருவார்கள். 120 கடந்தால் உடனே பாயிண்ட்ஸ் மட்டும் வருவார்கள். அப்படி ஒரு நிலை வரதில்லை எங்களுக்கு.
1: கிருஷ்ணா இன்னைக்கு சுதந்திரமா விட்டுருக்கிறோம்.
0: என்ன வார்டு
1: கிருஷ்ணா கேப்போம். கிருஷ்ணா, உங்க இந்த ஸ்ரீலங்கால இந்த பொரி உருண்டை சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த சிவப்பு கலர்ல
0: இரண்டு விதமான பொரி உருண்டை கேட்கும் போது எங்களுக்கு இந்த
2: பொருளாங்க
0: வடமராட்சியில செய்யறது தம்பி பொருளாங்காண்டு சொல்வார்கள். அது போல உளுந்து மா அரிசி மாதிரி இந்த பொருள் உங்களுக்கு தெரியுமா எங்க ஊர்ல சின்ன சின்ன கடைகள் இருக்கு தம்பி, அதுக்குள்ள பெரிய ஒரு பாட்டில் இருக்கு, முன்னுக்கு அந்த மிட்டாய் பாட்டில் அடிக்கிருப்பா, அதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள பரதீஸ்வர வடை இருக்கும், ஒண்ணுக்கு சின்ன சின்ன பிஸ்கட், ஒரு போத்தலுக்கு சிவப்பு கலர்ல சோழன் பெரி அந்த இனிப்பு காய்ச்சி சிவப்புல ஒட்டி போட்டு வைப்பாங்க, கோயில் உள்ளையும் போனா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். அது இந்த பிள்ளைக்கு
2: காரம்
0: இருக்கும், இனிப்பிருக்கும், உழைப்பிருக்கலாம்,
1: உங்களுக்கு பொலியோண்ட பழம் எடுத்து எல்லாருக்கும்
0: அனுப்புறேன். இந்த பொலியோண்ட மிட்டாய் பாட்டிலே அதுக்குள்ள போட்டு வச்சு கொஞ்சம் ஒரு
1: சாப்பிட்டா நாக்கெல்லாம் சுவக்கும், கலவிங்
0: தான்
1: தான் சின்ன சோழன் சோகம்.
0: அது வந்து அன்றாஜபுரம் பொன்னாகலே அன்றாஜபுரம் பகுதிகளில் சோகம், சோழனிலே மக்காச்சோளம் அப்படி ரெண்டு மூணு வகை இருக்குது, சோழம் இரண்டு போன்றவர்கள் சோகம் என்று, சோகம் என்ற ஒரு தானியம் இருக்கின்றது, கொஞ்சம் சோழனை விட சின்னன் பொரிந்தால் பெருசாக மலர்ந்து பொதியாது விரியாது, வெள்ளை கலராக தான் இருக்கும், அதுல கலர் டை கலர் இனிப்பு கலரை பூசி போட்டு உருண்டையா உருட்டி போத்தவர் சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமான
1: சாமான்,
0: அது நல்லா டேஸ்டா இருக்கும், அது மீதான வருஷத்துக்கு கண்டுட்டால் கிருஷ்ணா நாங்கள் இருக்கிற இடம் கோன்பால் என்ற ஒரு சிட்டி, இங்க அவ்வளவு ஒரு 85 தமிழ் மக்கள் தான் வாழ வரும், பக்கத்துல
2: மொன்றியாலுக்கும்
0: கோன்பாலுக்கும் மொன்றியால நீங்க டொரண்டோ புறப்பட்டால் மொன்றியாலிருந்து முதல் கோன்பாலை சந்திப்பீர்கள், ஒரு 100-120 கிலோமீட்டர் இடைவெளியிலே, கோன்பாலிருந்து அங்கால 480 கிலோமீட்டர் ஓடினால் டொரண்டோ போறான் டவுன், அவ்வளவு இடைவெளி. அப்ப நாங்கள்
2: பெங்களூருக்கும் தொடர்பு இல்ல,
0: நாங்கள் 85 ஃபேமிலி குடும்பம்,
1: ஆனா சனத்தொகை வந்து 47,000.
0: மொன்றியாலுக்கும் கோன்மால் வந்து ஒன்றாரியோ மாநிலம், ஒன்றாரியோ மாநிலத்தினுடைய எல்லையில் கியூபெக் மாநிலம் இருக்கின்றது, அந்த எல்லையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் மொன்றியால்
1: இருக்கின்றது,
0: அந்த
2: எல்லையிலிருந்து
0: COR NWALL பிரிட்டிஷிலே ஒரு கோன்வால் இருக்கின்றது.
1: அது ஏன் கோன்வால், இங்க வந்து சோழன் நிறைய,
0: இதைத்தான் நான் சில சமயம் சிந்தனை செல்வன் சோழவேலி நகரில் கூறுவேன், கோன்வால் கோன் வந்து இந்த சோழனை கூறுவது, வால் வந்து
1: இங்க வந்து பயிர் செய்யறது சோழன் தான் நிறைய சுற்றாடல் முழுக்க
0: கூடுதலாக
2: சோழன்
0: தான். இந்த சிட்டி நகரம் 47,000 ஜனத்தொகையை கொண்ட ஒரு தனி நகரம், அதுக்குள்ள ஒரு
2: 82
0: மொழியும் இருக்கின்றது.
1: இந்த கோன்வால் சிட்டியில அரசன் அப்பா இளவரசி
0: கால்ஊன்றினேன் கோன்வால் நகரத்துக்கு, மொன்றியாலில் இருந்து இங்கே நான் 28 வருடங்களுக்கு முந்தி வந்துவிட்டேன், ஆனா என்னுடைய சாரதிய பாடசாலை மொத்தம் இப்ப 30வது வருஷம், 5 வருடங்கள் கியூபெக்கிலும் ஒன்றியாலையும் இணைந்து ஒன்றாரியாலும் இணைந்து செய்து இப்பொழுது தனித்துவமாக கொண்டாடியவர் தான் என்னுடைய பாடசாலை இருக்கிறது. ஆனா எனக்கு சொந்த நிறுவனம் முப்பது வருடம் அமர்த்த வேண்டிய சூழல் வந்தாலும் நான் அமர்த்தேன். என்றால் என்னோருக்கு தேவை என்னுடைய குவாலிட்டி, தரம் தான் முக்கியம். நான் எதிர்பார்ப்பேன். இல்ல இங்கே பல பாடசாலைகள் இருக்கு. ஆசியர் ஏசியா கண்டத்து ஏசியன் பீப்புள் நான் ஒரு ஆள் தான் அந்த டிராவலிங் தான். ஆனா என்னிடத்துல 85 நாட்டு மக்கள்
1: படிக்கின்றார்கள். யாரும் இல்லை.
2: இல்ல எனக்கு மனசு சொல்றது மோக்கு டிரைவிங் மனசு பிரண்டு ஒரு நாலு நாளைக்கு இருக்காது. 7 மணி கொண்டு போகும் நான் இங்கிலாந்துக்குள்ள கொஞ்சம் உபயோகம் அண்ணாலும் கொஞ்சம் உபயோகம். 7 மணிக்கு வந்தோடனே நல்லா ஓடலாம். மனசி தம்பி ரொம்ப நல்லி பாட கவுன்சிலி போட்டு அப்ப நல்லா அரைச்சி மாவோட கைக்கு போறேன். ரெண்ட மாவோட அடிச்சு கொடுத்துருந்தான் போக
1: மாட்டேன். சொல்லுங்க கிருஷ்ணா, இன்றைக்கு சுதந்திரமா கேக்கலாம்.
2: அப்ப நான்
1: என்ன
0: சொல்றீங்க? அங்க மைலா
1: மைலா
2: இல்ல, இங்க மைல் அங்க கிலோமீட்டர்.
0: உங்களுக்கு லண்டன்ல மைல், ஐரோப்பிய ஐரோப்பிய மண்ணிலே மைல் இல்லையா? கிலோமீட்டர் தான். எத்தனை
2: கிலோமீட்டர்
0: உங்களுடைய சகதிய காலத்தில் ஆகக்கூடிய போகம் எவ்வளவு ஓடி இருக்கின்றீர்கள்?
2: நான் எமன்க்கு 180
0: என்ன வாகனம்
2: என்னுடைய
0: மெர்சிடிஸ்ல நான் வந்து 160 செய்ய போயிருக்கிறேன். 180 போக முடியும் பயம் வயசு. இளம் வயசுலே டொயோட்டோ ஹோண்டா அதுல நான் ஓடி இருக்கிறேன். 200 ஓடி இருக்கின்றேன்.
2: 180
0: போகலாம். அப்படியே போகணும்.
1: நீங்க எல்லாரும் ரெண்டு பேரும் பெரிய அளவுல நீங்க பேசுங்க. என்ன விட்டா நான் எல்லாரையும் விட ஸ்பீடா போவேன். ஆனா யாரும் திரும்பி வர முடியாது.
0: மீரா வந்து மீரா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல லைசன்ஸ் இங்க வந்து சாரதியருக்கு. ஒரு டிக்கெட் எடுக்கல, கவனமா
1: ஓடுவான்.
0: இளம் வயதுல நன்றா ஓடினவள். எல்லா
1: மாநிலங்களையும் ஓடினான்.
0: பிள்ளை கேளாது. நான் மாறி ஓடறிய
2: மாட்டேன்.
0: கடிகாரி
1: மற்றது கவனமா போவன். முன்பெல்லாம்
0: பெரிய வாகனங்கள் எல்லாம் ஓடி இருக்காள்.
1: பெரிய வாகனங்களும் ஓடி இருக்கேன்.
2: நான் 18 வருஷம் லைசன்ஸ் எடுத்து 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கிறேன். அது புறாதாங்க. இன்னும்
0: சாரத்தியத்தில் நாங்கள் வீரம் பேசக்கூடாது.
2: கண்டிப்பா வீரம்
0: கவனம் பாதுகாப்பாக.
1: பாட்டு
2: பாட்டு இன்றைக்கு எனக்கு பழைய இந்த விழுப்பு பாட்டு போடுங்க. நீங்க படம்
0: என்னுடைய திரைப்படம் நான் 2 திரைப்படத்து கதாநாயகன். நீங்கள் பிறந்த 1977 தியேட்டர்ல 35 அடி உயரத்தில் கட் அவுட் போட்ட செல்வ ராஜா என்ற நடிகர் நான் தான். காத்திருப்பேன்
2: என்ன
0: காத்திருப்பேன் உனக்காக.
2: அதான் கேள்விப்பட்டிருக்கோம். காத்திருந்தேன் உனக்காக. மற்ற பாடம்
0: மற்றது நெஞ்சுக்கு தெரியும்.
1: நெஞ்சுக்கு தெரியும்.
0: நெஞ்சுக்கு தெரியும்.
2: நாங்கள் ஊர்ல அடிக்கடி வரும்போது
1: காத்திருப்பேன்
0: பார்ட் 1 பார்ட் 2 பிளாக் அண்ட் ஒயிட் அறந்து ஏதோ வருது.
1: இருக்குது
0: அந்த நாளையில உள்ள திரைப்பட இதுல அவர் தான் நான் செல்வராஜா. ஆனா சில்லையூர் செல்வராஜா அல்ல, அவர் சில்லையூர் செல்வராஜன். நான் கே வி செல்வராஜ் என்னுடைய திரைப்படம். அதை விட தொலைக்காட்சி எல்லாத்தையும் நிறைய
1: நாடகங்கள் எல்லாம்.
0: அதனாலதான் எனக்கு அந்த 72 என்னுடைய ஒரு முழுநீள நாடகம் திரைப்படம் மாதிரி எல்லா விஞ்ஞான வசதிகளையும் அந்த நாளையில் இருந்த விஞ்ஞானத்தோட செய்து சிந்தனை செல்லும் பெயர் எனக்கு வீரகேசரி ஸ்தாபனத்தால கிடைத்த பெயர். அதான் சிந்தனை அதை பாதுகாத்து இன்று வரை வருகிற நல்லதே.
1: கிருஷ்ணா உங்களுக்கு நாங்கள் ஒரு இலங்கை பாடல், அதாவது
0: என்ன பாடல் கேட்க இல்லத்து
1: திரைப்பட பாடல் இருக்கு
0: பாடலா?
1: இல்ல இல்ல திரைப்பட பாடல் ஒன்று எடுத்து வரலாம்.
2: நடிச்சிருக்கேன் பாட்டு இருந்தா போறோங்க. மற்றது இந்த என்ன உடம்பு சொன்னா இவர் கணேசன் அப்பாவுக்கு அல்ல, பிபி
1: கணேஷ்
0: புதிய காற்று
2: படம் நடிச்சவர் இல்ல, நானும் தோழன்ற பாட்டு
1: புதிய காற்று படம். அதுல நல்ல பாடல்
0: முதல் படம் திரைப்படம் முதல் பாடல் முதல் திரைப்படம் புதிய காற்று.

0: நான் வந்துவிட்டேன், முகப்பு ஒலி வரவில்லை என்ற ஒரு பதிலை நான் பார்த்திருந்து அன்பு மகள் எழுதியிருக்கின்றார். அது ஒரு காரணம் ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது உங்களுக்கு கேட்க கொண்டிருக்கின்றேன். 2-3 நாட்கள் தடுமாற்றத்தோடு அங்கும் இங்கும் ஓடி வந்த அதோடு இன்று இங்கு வர வேண்டும் என்ற வேளையிலே எனக்கு கட்டளைக்கு நான் கதம்பத்துக்கு கலையகத்துக்குள் போவதற்கு முன்பு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தொலைபேசி அழைப்பில் நான் செவிமடுக்க வேண்டியதாகிவிட்டது. அவர்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்க வேண்டியிருந்ததால் முறிக்க முடியல் ஓடி வந்து ஆரம்பித்து கொண்டு இதை கூறுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பகுதி ஒலியை மறைத்து விட்டுத்தான் நான் செய்துவிட்டேன் போல் இருக்கு. அதனால் நான் பேசியது உங்களுக்கு கேட்கவில்லை என்று எண்ணுகின்றீர்கள். மீண்டும் கூறுகின்றேன். உலகளாவ இருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்து தெரியாத உறவுகளே, அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்து அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அளித்து ஆட்கொள்ளும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை ஓம் நமசிவாய என்று இருவரம் கூப்பி நான் சிரம் தாழ்த்தி அவர்கள் தாள் பணிந்து அவர்களுக்கு வணக்கத்தை தந்து உங்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கத்தை நன்றியை தெரிவிக்கின்றேன். நான் காற்றலைக்கு வருகின்றேன் என்றவுடன் அன்புடன் மகள் ஷியாமலா, இங்கே வருக வருக அப்பா காத்திருக்கின்றோம் என்று ஒரு ஆவலோடு காத்திருக்கின்றோம் என்று எழுதியிருந்தது. அந்த செய்தி என்னை மகளை வைத்தது. அது மட்டுமில்லாமல் பழமை போல எங்கள் ஜெகபூர் நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நல்லதோர் படத்துடன் அங்கே சொல்லோடு பாடல் நிகழ்வு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே என்று தானும் இணைந்திருக்கின்றேன் என்ற பதிவை இன்று வரவேற்றிருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து அன்பு கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து வருக வருக என்று அவரும் வரவேற்றவளை உங்களை நான் வருக வருக என்று நானும் வரவேற்று என் அன்பை தெரிவித்து இணைந்து கொள்வோம் அன்பு உறவுகளே. அது மட்டுமல்லாமல் இங்கே ஒலி சரியாக அப்பா வந்தாச்சு ஆனால் ஒலி தான் வரவில்லை, முகப்பு இசை ஒலி கேட்கிறது இப்போது அதுவும் வரவில்லையே என்று எழுதிய வேளையிலே அடுத்து செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ரேவதி அவர்களும் வரவேற்றிருக்கின்றீர்கள். இன்று காற்றலையே கேட்டு வருக வருகவென்று வரவேற்ற உங்களுக்கு வரவேற்பை தருவதோடு உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கும் வரவேற்பை கொடுத்து இது சொல்லோடு பாடல். இந்த செல்லோடு பாடல் நிகழ்வில் எங்களை இணைய வைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு இந்த நான் இருக்கும் அயல் கோன்வா எங்களுடைய கோன்வால் என்ற கிராமத்தில் எங்களுடைய வானொலி அமைந்திருக்கும் நிலையத்தை சுற்றி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி இந்த பகுதி. நான் கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேல் இங்கிருக்கின்றேன். இங்கு உள்ளவர்களுக்கு மூத்த உறவுகள் பல நாங்கள் இருந்தோம். எங்கள் வழிநடத்தலில் இந்த கிராமம் சிறப்பாக ஒழுங்காக இளைய தலைமுறைகளையும் கரம் கோர்த்து அவர்களை அரவணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எனக்கு மூத்த ஒரு சகோதரி ஒரு அன்னை போன்றவர் எங்களோடு நான் எழுத்தில் அங்கே பதவியிலே பார்த்துருப்பேன். அவர் வயது முதிர்வு காரணமாக நல்லதோர் தூக்கத்தை பெற்றிருக்கின்றார். இரவு நேரம் தூங்கி அதிகாலையில் எழும்பாமல் விழிக்காமல் அப்படியே உறங்கிவிட்டார். அவருடைய இம சடங்குகள் செய்ய வேண்டிய காரியங்களை முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு இங்கே இருக்கின்றது எப்போதும். அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் ஒரு சிலர் அதை ஒத்தாசை புரிவது வழக்கம். அதனால் இங்கு பகல் அங்கே இரவு உங்களுடைய குறிப்பாக எங்களுடைய காற்றலை நேரொலை நேரம்தான் இங்கே அதிகமான ஈடுபாடாக இருந்தது. அதனால் வர முடியவில்லை. துன்பம் ஒரு பக்கம், துயரம் ஒரு பக்கம், அது இயற்கை தானே, இது எல்லோருக்கும் நடைபெறுவது. ஆனால் அந்த சம்பவங்களை காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் அல்லவா. அடுத்தது அவருடைய ஒரு மகள், மூத்த மகள் நீண்ட காலமாக ஈழத்திரு நாட்டில் தான் இருக்கின்றார். அவர் இங்கு வர முடியாமல் ஏனையோர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அப்போ அவரை வர இங்கே எடுக்க வேண்டும். அதற்கேற்ற அரசியல் கடமைகள் என்று இருக்கின்றது. அந்த பிள்ளைகளில் ஒரு என்னுடைய பிள்ளைகள் போன்று என்னை ஒரு தந்தை ஸ்தானத்தில் வைத்து அவர்கள் நடந்து கொள்வார், அன்பு பாராட்டுவார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கள் உறவுகள் தானே தமிழ் உறவுகள். அவர்களுக்குள்ளே ஒரு நன்மை தீமை ஏற்பட்டால் நான் முன்னிற்பது வழக்கம். அந்த வகையில் உங்கள் அனுமதியோடு நான் உடனே எழுதி அனுப்பியிருந்தேன், பதில் போட்டிருந்தேன். உங்கள் அனுமதியோடு 2-3 நாட்கள் என்னால் வந்து உங்களோடு தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை. அந்த வேளையில் உங்கள் பொறுமைக்கு கூடான் கூடு நன்றி. உலகத்து எந்த கடனையும் நாங்கள் தாமதித்து செய்யலாம், ஆனால் இப்படியான கடன் கடமைகளை உடனடியாக செய்யத்தானே மக்கள் வேண்டும். இன்னும் முற்றுப்பெறவில்லை, பாதியிலே இருக்கின்றது. அவருடைய தகனம் இறுதி யாத்திரை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். ஏனென்றால் அவருடைய மூத்த மகள் இலங்கையில் இருக்கின்றார். அவரை இங்கே அந்த சம்பவத்துக்கு வரவேற்பதற்கு அரசியல் கடவுச்சீட்டுகள் போன்ற விடயங்கள் பல இருக்கின்றன. அந்த கடமைகள் ஆற்றி கொண்டிருக்கின்றோம். அவர் வந்து எல்லாம் நடைபெறும் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் இறைவன் அருள் விட்ட வழி என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நன்றாக கேட்டிருக்கும் துல்லியமாக என்று எண்ணுகின்றேன். இங்கே விஜயராகவன் அவர்களும் வருக வருக என்று வரவேற்றிருக்கும் வேளையிலே அவர் நான் நினைக்கின்றேன் ஒலி சரியாக இருக்கின்றது. இரண்டால் மகள் இங்கே மலர் கொத்து அனுப்பிவிட்டார், சரி ஒலி வருகின்றது என்பதை கூறுவதற்கு. நல்லது, நீண்ட நேரம் நான் எடுக்கவில்லை. என்னுடைய உரையை நீங்கள் உங்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக கூறியிருந்தேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வனமை போல இன்றும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 26வது நாள் 26வது நாள் 26வது ஆண்டு என்று தெரிகின்றது இணைந்து விடுவோம். இப்பொழுது காற்றலைக்கு வந்த வேளையில் நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சொல்லோடு பாடல் என்பதற்கு நான் இன்று ஒரு பதத்தை இப்பொழுது நான் உங்களோடு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த பதம் மழை என்ற ஒரு பதம் இருக்கின்றது அல்லவா. அந்த மழை என்ற பதத்தில் இன்று உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகின்றோ, என்ன பாடல் என்றாலும் வாருங்கள், அதை பற்றி நாங்கள் பேசி அதிலிருந்து சொல்லெடுத்து பொருட்கள் கண்டுபிடிப்போம். வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி எங்களுடைய கைபேசி, அந்த எண்களை அழுத்துங்கள். நேரலியாக நீங்கள் வந்து நேரலையில் என்னோடு பேசி மகளலாம். அற்புதம், இங்கே விஜயராகவன் அவர்கள் அழகான மலர்கள்லாம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது விஜயராகவன், ஷியாமலா, கிருஷ்ணன், ரேவதி, அதைத் தொடர்ந்து ஜெகவர் சாதிக் அவர்கள் எல்லோரும் காற்றல் இணைந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்து வரவேற்பும் தந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொண்டு நன்றி கூறி ஏனைய உறவுகள் உலகளாவே இருக்கும் உறவுகளும் இருக்கின்றார்கள். இங்கே ஒரு உறவு அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம், இணைப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன் ராஜ்குமார். வணக்கம்
1: ஐயா. வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராஜ்குமார்.
1: குரலே சோர்வா இருக்குங்க, குரலே சோர்வா இருக்குதுங்க ஐயா. குரலே
0: அப்படியா சோர்வாக கேட்கின்றதா? கொஞ்சம் உற்சாகம் வேண்டும், உசார் வேண்டும். இங்கே தெரியாதா ஒரு 3 நாட்கள் ஓய்வு எடுத்திருந்தேன். அந்த நாள் யோசிக்கிறீர்களோ என்னவென்றால், இப்பொழுதுதானே கூறினேன், எங்கள் அயலிலே ஒருவர் இயற்கை எழுதிவிட்டார். அவருடைய சம்பவங்களாக நாங்களும் கொஞ்சம் துயரங்கள் துன்பங்களோடு இருந்து விட்டோம். ஆனால் இழக்கக்கூடாத ஒன்றை இழக்க வேண்டியது தானே ஐயா. இழப்பு என்பது நிலையானது தானே
1: ஐயா. உறவுங்களா இல்ல ஒரே தேசம்
0: எங்கள் நாட்டை சேர்ந்து நீண்ட காலமாக என்னோடு இங்கே நான் இருக்கும் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு மூத்தவர் ஒரு சகோதரி, மூத்த சகோதரி, அதை விட அம்மா என்று இல்லோராலும் அன்பா அழைக்கப்படுகின்ற ஒரு அன்பான ஒரு இதயம். அவதான் அந்த அரவணைப்பு, சகிப்பு, இதெல்லாத்துக்கும் ஆளான ஒரு அனுபவசாலி, ஒரு ஆசிரியையா இருந்தவர் எங்கள் நாட்டிலே. உறவு, இரத்த உறவோ சொந்தமோட அல்ல, ஆனா தமிழ் உறவு, தமிழ் உறவு. நீண்ட காலமாக நாங்கள் இங்கே இருக்கும்போதே அன்னை தந்தை சகோதரமாக பழகிவிட்டோம். முதுமை காரணமாகத்தான் அவர் நல்ல எல்லோருக்கும் அந்த இரவு கிடையாது. முதல் நாள் நாங்கள் எல்லாம் பேசி மகிழ்ந்து போகல, மறுநாள் அதிகாலை அவர் தூக்கத்திலிருந்து விழிக்கவில்லை.
1: அருமையான
0: 90வது பிறந்த நாளை 2 வாரங்களுக்கு முன்புதான் 90வது பிறந்த நாளை கொண்டாடினோம்.
1: அடையே அப்பா.
0: ஆனால் நிதானமாக இருந்த எல்லோரையும் அன்று மாவீரர் எங்களுடைய நினைவு இன அழிப்பு நாள் நடைபெற்ற வேளையிலே மாலை நேரத்தில் அது ஒரு திறந்த வழி அரங்கத்திலே தான் நடைபெற்றது. அப்பொழுது இவருடைய முதியோர் இல்லத்திலிருந்தார். அந்த முதியோர் இல்லத்திலிருந்து எனது மகள், அவருடைய பிள்ளைகள் அவை தள்ளுகிற சக்கர நாற்காலி சக்கர வண்டியிலே வைத்து தள்ளி கொண்டு வந்து அந்த உலாமடைக்கு சற்று தொலைவிலே வைத்து பார்த்து இருந்திருக்கிறார். அப்பொழுது பார்த்து கொண்டு என்னுடைய உரை நடந்து கொண்டிருந்ததை கண்டுபிட்டு உடனே மாஸ்டர் பேசுகிறார் என்று கூறினாராம். அந்த குரலை அவர் கிரகிக்கக்கூடியதாயும் இறுதி நேரத்தில் காலகட்டத்திலும் அந்த உணர்வு இருக்கின்றது அவர்கள். தமிழ் உணர்வு, தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த இன உணர்வு இருந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினார். அந்த வந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த கஞ்சி குடிக்கிற தினம், அந்த கஞ்சி தெரிந்தார், கஞ்சி என்று ஒன்று தெரியுமா, அதாவது சோறு பொங்கும் போது மேலே வருகிற அந்த தண்ணியோட சேர்த்து வர கஞ்சி, ஒரு கொஞ்சம் அரிசியோட இது இறுதி நேரத்தில் மக்கள் உயிரை பிடிக்கிறதுக்காக குடித்து உயிர் வாழ்ந்த ஒரு முடியும் இறுதி நேரத்தில் அந்த
1: போர். இங்கே காஞ்சிபுரத்தில் அப்படிதாங்க நடக்கும்.
0: ஆமா ஆமா, எல்லா உலகம் எல்லாம் உலகில் ஐந்து கண்டத்திலும் நடைபெற்றது. ஐந்து கண்டத்திலும் எங்கே ஒரு தமிழன் வாழுகிறானோ
1: திறந்தாங்க.
0: அதே போன்று இங்கேயும் கஞ்சி, அந்த அந்த தினம் எல்லோரும் அந்த கொட்டாங்கச்சியிலே கஞ்சி குடித்தார்கள் அல்லவா நாட்டில். அதை நாங்கள் நினைவு கூறும் வகையாக ஆண்டுதோறும் செய்வதுண்டு. அந்த விழாவிலே நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவ அந்த உரையை கேட்டிருக்கின்றார். அதை கேட்டு ரெண்டு மூன்று நாளையிலே அவ ஒரு வாரத்தில் அவர் அப்படியான ஒரு, அதனால்தான் நான் வர தாமதமாக. இன்னும் அவருடைய ஈமக்கிரியை நடைபெறவில்லை. இப்பொழுது மலர்ச்சாலையில் தான், மலர்ச்சாலையில் அவருடைய பூத உடல் இருக்கின்றது. அவருடைய ஒரு மகள், மூத்த மகள் இலங்கையில் இருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை அதை தகனக்கிரிகள் நடைபெற ஒழுங்கு செய்திருக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் தான் பார்க்க வேண்டும். அங்கே உள்ள கடவுச்சீட்டு தாமதமாயின மேலும் தாமதமாகும் போல் தெரிகின்றது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை.
1: நிகழ்வுக்கெல்லாம்
0: நாங்கள் இந்த அவசர தேதி எல்லாம் நாங்கள் எல்லா ஆவணங்களும் அனுப்பிவிட்டோம். தீர்மானம் எடுப்பது அங்கே உள்ள உயர் ஸ்தானிகள், கனடாவின் ஹை கமிஷனர் என்று கூறுவோம். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கு, அவர்கள் கொடுக்க வேண்டும் அனுமதி. அவர்கள் கொடுப்பதற்கு போதிய அளவு ஆதாரமும், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆதாரம் வேண்டும். எல்லாம் நம்பிக்கை உள்ளது, உண்மை சம்பவங்களை அனுப்பி இருக்கிறோம். இப்படி பலர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இங்கு வந்து பிழையான காரியங்களில் நடைபெற்று இருக்கிறார். குறிப்பாக இந்திய இலங்கையில் இருந்து இவங்க எங்களோட நாடுகளிலிருந்து இன்றும் இங்கு அப்படி வந்தவர்கள் பல தொல்லைகளை கொடுத்து நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதனால் இலகுவில் தரமாட்டார், நம்ப மாட்டார்கள். சரியா? அதே நேரத்தில் அவன் ஒரு மகன் இங்கிருக்கின்றார், ஒரு மகன் இங்கிருக்கின்றார், பெற்றதாய் சகோதரங்கள் எல்லாம் இருக்கின்ற எல்லா ஆவணங்களும் அனுப்பி அந்த இறப்பு சான்றிதழ், தகனக்கிரியை நடைபெற வேண்டிய ஃபியூனரல் ஹோம், அந்த அந்த சாலையினுடைய சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இனி அவர்கள் இன்று தெரியும், இன்று நாளை தெரியும். அவர்கள் மறக்கலாம் நம்பிக்கை, நீங்கள் போனால் வரமாட்டீங்களா அங்கே. ஆனால் இந்த இவ அப்படி ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, அநேகமாக கிடைக்கும். இதைத்தான் சொல்லுவது, அதுக்கு எல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும். அவருக்கு அந்த கொடுப்பனவு இருந்தால் கிடைக்கும், வரலாம். நாங்கள் முதலில் அவருடைய தந்தையார் இறந்த போது கூட நாங்கள் எவ்வளவு முயற்சித்தும் முடியவில்லை. இறுதி வரை அவ போராடி அங்கு சென்று அவர்கள் எல்லாம் நல்லது, ஆனால் நம்பிக்கை இல்லை, நீ திரும்பி வருவாய், அங்கே தங்கி விடுவாய் என்ற ஒரு எண்ணத்தை புகுத்தி விட்டார் அந்த உத்தியோகஸ்தர். அப்படி செய்து விட்டார்கள். மகளுக்கு கல்யாணம், அம்மாவுக்கு பெருத்தம், அப்பா காலமாயிட்ட, நம்ம போக வேண்டும்னு வந்தவர்கள் திரும்பி போவதில்லை. இங்கே தங்க போகணும், உங்களுக்கு பதிவுச்சா இது தாருங்கள் என்று. இப்பொழுது அதே அநேகமாக இந்த இப்பொழுது அந்த விசிட்டிங் விசா, ஸ்டூடெண்ட் விசா என்று வந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த பிழையை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய பாரத நாட்டிலிருந்து, பாரத நாட்டின் பல பகுதியிலிருந்து வந்து அவர்கள் மனித நேயத்தோடு செய்ய புறப்பட்ட வேளையில் இவர்கள் மனிதாபிமானமற்ற செயல்களை எல்லாம் புரிந்து விட்டார்கள் இங்கே. அதனால் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சொல்லுகிறதா, முன்பு வந்தவர்கள் இப்படியான சம்பவங்களுக்கு நீங்கள் கேட்டது போன்று இப்படி அவசர நிலை, உண்மை நிலை ஏற்பட்டும் சரியான சான்று அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அப்படி காட்டி வந்தவர்கள் இங்கே துஷ்பிரயோகம் செய்து விட்டார்கள் அந்த அந்த விசா. அதனால் அதனால் இது நாங்கள் வானொலியில் பேசுவது அவ்வளவு அழகல்ல. சம்பவம் எத்தனையோ ஊடகங்களெல்லாம் வந்த செய்தியை தான் நான் கூறினேன். ஆனால் கிடைக்கும், வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்ற பணி எப்படி
1: சொல்லுங்க,
0: கால நிலை எப்படி இருக்கு எங்களுக்கு? எங்களுக்கு இலக்கு
1: உங்ககிட்ட பேசுறதுனால மழை, சாரல மழை வந்துட்டு இருக்கு.
0: எங்களுக்கு எங்களுக்கு இங்கே சூப்பரோ சூப்பர், நல்ல காலநிலை.
1: எப்படிங்க?
0: 23 பாகையில இருக்கின்றோம், 28 பாகை வரை செல்ல
1: பரவாயில்ல.
0: இருக்கின்றது. ஆனால் அந்த உணர்வு வந்து ஒரு 24 பாகை இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த வெப்பத்தில் அந்த வெப்பத்தோடு இருக்கின்றோம். ஒரு 8-10 மணித்தியாலம் இப்படியான காலையில் நாங்கள் பகல் வழி அனுபவிக்கலாம். 15 மணித்தியாலம் 10 நிமிடம் வரை பகல் இருக்கும் என்று. 15 மணித்தியாலம் 10 நிமிடம் இருத்தால் நீண்ட பகல், நல்ல காற்றோட்டம், நல்ல மரங்கள் எல்லாம் நன்றாக துளுத்து இலை விட்டு பூக்கள் சொரிந்து பச்சை பசையில் என்று காட்சி அளிக்கின்றது. பறவைகள் பிராணிகள் எல்லாம் அழகாக பறந்து இசை ஒழுங்கு
1: கொடுத்து
0: சிறப்பான காலம்
1: வெப்பநிலைக்கு.
0: சரி, இன்று நாங்கள் சொல்லோடு பாடலே ராஜ்குமார், மழை என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. மழை, இந்த மழை எங்களுக்கு என்னென்ன செய்யும்? மழையை வைத்து இந்த கவிஞர்கள் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணியிருக்கார்கள்? மழையை வைத்து எல்லா ரசனையும் உள்ள பாடல்கள், இந்த தத்துவ பாடல்கள், ஊடல் பாடல்கள், சோக பாடல்கள் என்று பல வந்திருக்கின்றன. உங்களுக்கு ஏதாவது மழை என்ற பதம் வரக்கூடிய ஒரு பாடல் கூற முடியும்?
1: கட்டாயங்க, எனக்கு பிடிச்ச பாடல் வந்து நெஞ்சில் மாமலை.
0: ஓ, நான் உடனே நினைத்தேன் உங்கள் பாடல் தான் அந்த பாடல் என்று. நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை என்ற பாடல், பெரிய மாமலை வருகின்றது. அந்த மலை வந்து பல கருத்தை எங்களுக்கு தந்த இந்த அன்று வந்த கவிஞர்கள், மாயவநாதன், பூவலிங்கம், பல கவிஞர்கள் புரிந்திருக்கிறார்கள் மலையை வாழ்வியலோடு சம்பந்தப்படுத்தி, இல்லையா? அந்த இடத்துல காதலை பற்றியது நெஞ்சில் மாமலை. மாமலை என்ற பெரிய மழை பொழிந்தால் அவ்வளவு குளிர்ச்சி இருக்கும், செழிப்பு இருக்கும். அதே போன்ற இந்த காதல் உணர்வு மாமலை போன்று இருந்த என்ற ஒரு கருத்து வரக்கூடிய பாடல், நல்ல ஒரு பாடலை தந்திருக்கின்ற. முன்பு எல்லாம் பல தடவை கேட்டிருக்கின்றீர்கள். இன்றும் உங்களோடு நாங்கள் முனைந்து இந்த மாமலை, நெஞ்சில் மாமலை என்ற பாடலையும் கேட்டு மகளாம். சாரல் மலை பொழிகின்றது உங்களுக்கு தர்மபுரியிலே. அந்த பகுதியிலே மலை என்ற பதத்தை நான் கொண்டு வந்தேன் மொன்றியல் தமிழ் வானொலியிலே. இரண்டையும் சேர்த்து அது ஒரு பெருமழையாக, நெஞ்சில் மாமலையாக, சாதாரண மாலை சாதாரணமான சாரல் மலையை விட மாமலையாக எங்களை நினைய வைக்கப் போகின்றது இசை மலை. சிறப்பு,
1: நன்றி.
0: நன்றி ராஜ்குமார், இணைப்புக்கு வாழ்த்துக்கள். நன்றி,
1: நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்திலே இன்று செவ்வாய்க்கிழமையில் சொல்லோடு பாடல் ஆரம்பித்து வைத்தார் ராஜ்குமார் அவர்கள். சொல்லோடு பாடலை

0: அன்புடன் மகாலிங்கம் அவர்களும் வரவேற்பு தந்திருக்கின்றீர்கள். வருக வருக. இந்த வேளையிலே எங்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேலே ஓடுதுறையிலிருந்து அன்பு விஜயராகவன் அவர்கள் அண்மையிலே தன்னுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோடு இருக்கின்றார் என்று எண்ணுகிறேன். வணக்கம் விஜயராகவன் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் அப்படியேதான் இருக்கேன். மீராமா எப்படி இருக்காங்க?
0: மீரா அம்மாவும் அப்படியேதான் இருக்கிறாங்க. அங்கே இன்று உங்களுடைய புதுச்சேரி மாநிலத்திலே காரைக்கால் மேல ஓடுதுறையிலே இப்பொழுது இரவு நேரத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இப்போ வந்து இரவு நேரத்தில் காற்று அடிக்கிறது, பகல் முழுவதும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது.
0: இந்த வெயில் உங்களை தாக்கி இருக்கிறது. இந்த வேளையிலே என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்த வெயில் காலத்தை இருந்து விடுவிக்க, அந்த வெப்பத்தை தணிக்க என்ன வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: அதுதான்
0: கிடைத்திருக்கிறது, மழை. இந்த மழை என்றவுடன் உங்களுக்கு என்ன எண்ணம் வருகின்றது?
1: என்ன மழைக்கால வேகம் கொண்டு
0: பாடியே விட்டு விட்டீர்கள். மழைக்கால மேகம் ஒன்று என்ற பாடல், மழைக்கால மேகம் ஒன்று என்ற பாடல் உங்களுக்காக கேட்க வேண்டும். அந்த இப்பொழுது மழை வந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள் விஜயராகவன் அவர்களே?
1: மிகவும் மகிழ்ச்சியான அக்னி நட்சத்திரம் தொடங்கி அக்னி நட்சத்திரம் நாளை முடிவு அடைய, 28ஆம் தேதி நாளைக்கு முடிவு அடைய இருக்குது. அது முடிந்த பிறகும் அதோட தாக்கம், வெயிலின் தாக்கம் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு இருக்கும்,
0: இருக்கத்தான் செய்யும். சரி, உங்களால் இந்த மழையை வெப்ப நாட்களில் தாங்குகிறீர்கள். அதிவேகம் ஊஹூ ஆஹா ஊஹூ என்றெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதேவென்று இந்த மழை அப்படி அதிகமாக அடைமழையாக பெய்தால் உங்களால் தாங்க முடியுமா? விஜயராகவன், மழை அதிகமான மழை என்றவுடனேயே இணையதளம் அவருக்கு தொல்லையாக போய்விட்டது. அப்படித்தானே விஜயராகவன்? கேட்கவில்லையா? நான்
1: பேசுறேன்.
0: சரி, புரிந்ததா நான் கேட்டது என்னவென்று?
1: புரிஞ்சு.
0: சரி, இந்த வெப்பத்தை எவ்வளவு வெப்பம் என்னாலும் நாங்கள் தாங்குகிறோம். ஓடி போய் நிழலில் நிற்போம், கூட எப்படிப்போம், அல்லது வீட்டுக்குள்ளே இருப்போம், அல்லது அலுவலகத்துவோம், அல்லது குளிர் ஊட்டிக்குள்ளே இருப்பேன், தாங்கிக் கொள்வோம். ஆனால் இந்த மழை வந்து நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடிய தேவையான ஒன்று. ஆனால் இது அடைமழையாக தொடர்ந்து 2 நாள் அடுத்து மழையாகவே இருந்தால் உங்களால் தாங்க முடியுமா?
1: புரிஞ்சு.
0: தாக்கு பிடிப்பது கடினம். சிறப்பு இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றது. இணையதளமும் சிறு தொல்லை கொடுக்க பார்க்கின்றது உங்கள் தொலைபேசிக்கு. உங்களோடு பேசி மகிழ்ந்தோம். உங்களுடைய பாடலை உங்களோடு கேட்டு நாங்களும் மகிழ்வோம். மழைக்கால மேகம் ஒன்று, அது இவ்வளவு ஆனந்த திரகத்தை தரும் அந்த மழைக்கால மேகம். மழை வருவதற்கு முன்பு அந்த மேகம் எங்களுக்கு கருமேகமாக கூட்டம் கரு கட்டி அது மழையாக பொழியும் முன்பு அந்த நேரம் மிகவும் குதூகலமாக இருக்கும். எவ்வளவு வரவேற்பு கொடுப்போம். ஆனால் பொத்தன்று விழுந்து எங்களை திணற அடிக்க வைத்துவிடும் இல்லையா விஜயராகவன்?
1: கடந்த காலமாக மழை வருவதாக சொல்லுகிறார்கள். காரைக்கால் பகுதியில் மழை வரவே இல்லை.
0: வரும் ஆனா வராது என்றது போல ஆகிவிட்டது இல்லையா?
1: புழுக்கம் அதிகமா இருக்கு.
0: புழுக்கம் அதிகமா இருக்கு. சரி, அந்த புழுக்கத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
1: நாங்கள் என்ன செய்ய முடியும்? வெளியில வந்து காற்றுக்காக உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான்.
0: அப்ப கை மின் விசிறி உபயோகிக்க முடியாதா? கை விசிறி பாவிக்க முடியாத, கையால் வீச முடியாதா?
1: கையால் வீசிக்கலாம். பனை
0: அப்படித்தான் எங்களுடைய கிருஷ்ணன் கூறுவார், கை விசிறியை தான் உபயோகிக்கின்றோம், குத்தாலம் அருவி சொறியது போல் உடம்பெல்லாம் இருக்குன்னு
1: கூறுவார்.
0: ஆமாம் ஆமாம். ஆனால் எல்லாவற்றையும் விட சிறந்த விசிறி பனை ஓலை விசிறி என்று நான் நினைக்கிறேன். நானும் உபயோகித்திருக்கின்றேன் அதை. கேட்டுக்கொள்ளுங்கள் உறவுகளை, பனையோலை விசிறியை சாதாரண விசிறாமல் அதுல கொஞ்சம் தண்ணீரை தெளித்து விட்டு அந்த ஓலை குளிர்மை அடைந்து அதில் இருந்து பட்டு வரும் காற்று குளிர்மையான. சிறப்பு சிறப்பு சிறப்பான கருத்தை தந்திருக்கிறீர்கள். பார்த்தீர்களா, பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகிறது. ஒரு சிலர் அதிலே நல்ல அழகா வாசனை வீசக்கூடிய மூலி வகையான வேர்களை சொருகி விடுவார்கள். லாமிச்சம் வேர், போன்ற வேர்கள், அந்த வேர்களை அதிலே சின்ன மெல்லிய வேர் அதை அதிலே புகுத்தி போட்டு பிசினால் அந்த வாடை எங்களுக்கு அந்த வாசனையோடு சிறப்பாக இருக்கும் என்கிறார்கள். சிறப்பு ஆமாம், மண்பானை தண்ணீர் குடிப்பது இந்த வெப்ப காலத்திலே இந்த வெப்பத்தை போக்குவதற்கு இப்படியான நடைமுறைகளை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ளலாம். நன்றி விஜயகுமார், விஜயகாந்த் என்ன விஜயராகவன் அவர்களை மன்னிக்கவனும் பெயரை மாறி கூறியதற்கு விஜயகராவனுக்கு நன்றி கூறி நாங்கள் விடைபெற்று அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். செல்வோமா?
1: நன்றி,
0: நன்றி விஜயராகவன் அவர்களே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், நன்றி. வணக்கம். நெவேலி மாநிலம் அரசடி குப்பம் எங்கள் அன்பு சரவணன், யாம் இருக்க பயமேன் சரவணா, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: அப்படியேதான், அப்படியேதான், அப்படியேதான் சரவணன். நாங்கள் இன்றைக்கு பெரிய வீராவசம் நான் உங்களோட நல்ல வீரவசனம் பேசுவேன். ஏனென்றால் நாங்கள் 23 பாகையில் இருக்கின்றோம் ஐயா, 28 பாகையை காண இருக்கின்றோம். எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: எங்களுக்கு பகல் 1 மணி அளவில், 1 மணி 2 மணி அளவில் பார்த்தீங்கன்னா 38 பாகை வரைக்கும் இருக்கு.
0: முந்தி விட்டீர்கள், முந்தி விட்டீர்கள். இருந்தாலும் நீங்கள் எங்களை விட அதிகம் தான் ஐயா. 38 அப்படி இருக்கும் ஐயா, சரியான பொம்மா இருக்கும் ஐயா.
2: சொற்களை
0: கொண்டு வந்து புகுத்துகிறோம். சரியான மழை என்றால் என்ன பிள்ளையா ஐயா? ஒரு பிள்ளையுமே இல்லை, நல்லந்தானே.
2: சரியான அதிகப்படியான,
0: ஓ அதிகமான கடுமையான தாங்க முடியாத சரியான மழையப்பா என்று கூறுவோம் இல்லையா? சரியான மழை என்றால் அது மிகவும் சரியானது, போதுமானது, அளவானது என்று. சரியான மழை என்றால் அதிகம், மிதம் மிஞ்சியது என்பதை நீங்கள் குறிப்பு பாருங்கள். எங்கள் சொல்லின் ஆதிக்கங்களை, ஒவ்வொரு சொல்லிலும் இத்தனை ஆதிக்கங்கள் இருக்கின்றன. சரியான, சரியான துன்பம் ஐயா, சரியான சோகம் ஐயான்வார்கள் இல்லையா? அவன் சரியா துன்பப்படுகிறான் ஐயா, சரியா துன்பப்படுகிறான், சரியா துன்பப்படுகிறான், சரியான சரியா கஷ்டப்படுத்தி விட்டார்கள்.
2: அதிகப்படியானங்கிற வார்த்தையே சரியான்னு பயன்படுத்துறேன்.
0: மிதமிஞ்சியது நல்லதுக்கும் வரும், தீயதுக்கும் வரும் இல்லையா? அவன் சரியா நாளையா திருடிட்டு போயிடுவான், பார்த்துருக்க திருடுவான் ஐயா, சரியா நாளையாடுவான். சின்ன குழந்தைகள் என்ற குறும்புகளை பார்த்து சரியான குறும்புக்காரர் என்று கூறுவோம் இல்லையா? சரியா. அப்ப இந்த மழை, இன்று இந்த வெயில் உங்களுக்கு சரியான வெயில் அப்படின்னா சரியான மழை என்றால் அப்படி இருக்கும்.
2: சரியான மழை என்றால் வெள்ளம், தெருக்கள்ல வெள்ளம் புரண்டு போகும். அதிகப்படியான மழை பெய்ய கொட்டினா
0: உங்களுக்கு உங்களுக்கு பொருத்தப்படாது இல்லையா? உங்களுடைய துறை, உங்களுடைய விவசாய துறையில நீங்கள் முந்திரிகை செய்பவர்கள்.
2: முடியும் தருவாய்
0: இந்த நேரத்தில் முடியும் தருவாயில் சரியான மழை பெய்தாலும் பிழைதான் இல்லையா? முடிந்து விட்டால் அப்பாடா கொட்டோ கொட்டட்டு கொட்டட்டு கொண்டு உட்கார்ந்துருப்பீர்கள். சரி, அப்படி என்றால் இந்த மழை பற்றி இன்று நாங்கள் மழை என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். மழைக்கு 2 பாடல்கள் கிடைத்திருந்தது. இந்த மழை என்ற பதம் பெறக்கூடிய என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான மழையாக இருக்கும்? நீங்கள் ஒரு தடவை ஒரு பாடல் கேட்டீர்கள் என்னிடம் ஞாபகம் இருக்கின்றது, பழைய பாடல் அங்கே கேட்டு பார்ப்போம்.
2: மழை,
0: மழை தருமோ மேகம், நல்ல பாடல் அந்த பாடல், அந்த பாடல். சரி, மழை தருமோ மேகம் என்று இன்று விஜயராகவன் அவர்களும் புதுச்சேரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். மழை மூட்டமாக இருக்கிற மழை வரும் போல் இருக்கின்றது, ஆனால் வராது. அந்த மழை தருமோ என்ற அந்த பதத்திலே எங்களுக்கு வந்த அந்த பதத்திலே தருமோ தராதோ என்ற ஒரு, தருமோ என்றால் தரும், தராதோ என்றும் என்ன வேண்டியதாக இருக்கும் இல்லையா? பாருங்கள் தமிழ் வார்த்தைகள் இந்த அழகை, தருமோ என்றால் அது தரலாம், ஆமாம் தரலாம், தராமல் விடலாம், எதிர்பார்க்கலாம், எதிர்பார்த்தது நிறைவேறாமல் போகலாம். தருமோ என்றால் ஐயோ பெருமழை வருமோ, புதிதாக வருமோ என்ற எண்ணம் இருக்கலாம், இலேசான தூரலாவது தருமோ என்று கேட்கலாம். எத்தனை விதமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சிரவணன். சரி, இந்த இரண்டு மூன்று நாட்கள் நான் சமூகம் கொடுக்கவில்லை, மறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டு நிற்பீர்கள், அப்படி இருந்தது அந்த வேலைகளில்.
2: அது வந்து தங்கள் புலனத்தில் வந்து பார்ப்போம், பார்க்கும்போது நிகழ்ச்சி இருக்கா இல்லையான்னு தினமும் 9 மணிக்கெலாம் வந்து 8 மணிக்கெலாம் வந்து பார்த்துட்டு பார்க்கறது.
0: மாற்றம் அடைந்து விட்டீர்களோ, சிந்தனை செல்வன் வரவில்லை, குரலை காணவில்லை என்று நான் வழக்கமாக எழுதி அன்று பதில் தந்துவிட்டேன். காரணம் ஒன்று, அந்த காரணத்து
2: தெரியும்,
0: ஆமாம், அதனால் தான் இப்பொழுது வந்துவிட்டோம். சிறப்பு மழை தரும் தருமோ மேகம் என்று ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் தர வேண்டும், இந்த வேளையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், வர வேண்டும் பெருமழை என்று எண்ணுகிறோம், ஆனால் வருவது அளவாக இருந்தால் போதும், சரியான மழையாக இருக்கக்கூடாது, சரியான மழையாக இருக்க வேண்டும், புரிகிறதா அந்த ஓசை? சரியான மழையாக இருக்கக்கூடாது, சரியான மழையா இருந்தால் போதும், சரியானது என்றால் தாராளமான போதும் அளவு.
2: கோடை மழை வந்து அதிகமாக அதிகப்படியாக மழை பொழியும்.
0: ஓ, கோடை மழை பொறிந்தால் இடி முழக்கங்களோடு எல்லாம் வரும், ஐயா பெருமழையாக இல்லையா? ஆனால் இந்தியாவின் பல இடங்களில் சில இடங்களில் மழை பொழிந்திருக்கின்றது இல்லையா?
2: இப்போ வந்து தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 19 மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை
0: அறிக்கைகள் கூறுகின்றன.
2: மையம்
0: சிறப்பு அப்படி வந்தால், ஆனால் பெருமழை வந்தாலும் நலமைதான், பூமி குளிரடைந்து மக்களும் பசுமை அடைவார்கள், மரஞ்செடி கொடிகள் எல்லாம். மழையின்றி நீரின்றி உலகம் நிலைக்காது.
2: நமக்காக பெய்யாவிட்டாலும் இந்த உயிரினங்கள் அந்த
0: ஆமாம்
2: மழை முக்கியமாக தேவைப்படும்.
0: காணலை நீர் என்று நம்பி மான்கள் எல்லாம் ஓடுகின்ற காலம் இந்த காலம், புரிகிறது அந்த நான் கூறுகின்ற மாதிரி. காணல் என்றது எங்கள் தூரம் கொஞ்சம் தொழுது நீண்ட தூரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே நீர் ஓடுவது போன்று ஒரு காட்சி தெரியும், அது காணல் என்று. காணல்ன்றது உண்மை இல்லை, இந்த வெயிலுடைய அனல் அப்படியே வீசிக்கொண்டிருக்கும் பொழுது நீர் ஓடை போன்று தோன்றுமாம், அதை பார்த்து மான்கள் எல்லாம் விரைந்தோடுமாம், அங்கே தண்ணீர் இருக்கின்றது, அங்கே பார்த்தால் இருக்காது. காணலை நீர் என்று நம்பிவிட்டேன் என்ற பாடல்கள் இருக்கின்றது இந்த வாழ்க்கை தத்துவங்களிலே. அப்போ நீங்கள் தந்த மழை தருமோ மேகம் என்ற ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கும் பாடலாக இருக்கும். உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்கு நன்றி. வேறு ஏதாவது கூற வேண்டுமா சரவணன்?
2: இன்றைக்கு இந்த படலூரில் பார்த்தீங்கன்னா அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் சத்திய ஞான தர்மசாலையை தோற்றுவித்து இந்த ஆண்டோட 160 ஆண்டுகள் ஆகிறது.
0: ஓ, 160 ஆண்டு. ஓ
2: ஆமாம், அது 3 நாள், நேற்று இன்று நாளை, 3 நாளைக்கு அந்த வடலூரில் அந்த பெரிய இசை வித்வான்கள்லாம் வந்து திருவாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போயிட்டு வந்தேன் நான்
0: அங்கே. ஓ, சத்திய ஞான சபை அப்படித்தானே?
2: ஆமாம்.
0: இசை வித்வான்கள் வந்து 160 எத்தனை நாட்கள் கொண்டாட போகின்றார்கள் இந்த விழாவினை?
2: 3 நாள், நேற்று இன்று நாளை. மூன்று நாளை.
0: அப்போ நீங்கள் 2வது நாளாகிய இன்றைய நாள் சென்று அதை முழுமையாக கவனித்து வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது?
2: நான் வழக்கமாக அந்த மேட்டுக்கு, அவர் மறைந்த மேட்டுக்கு இப்போ திருஅறைக்கு தான் போயிட்டு வந்தான். அது வரவையில் வடலூர், அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தான்.
0: அப்போ இசை கச்சேரியிலே என்ன பாடல் உங்களை கவர்ந்த பாடல், நீங்கள் நிற்கும்போது என்ன பாடல் ஒலித்தது அவர்களுடைய?
2: முழுக்க முழுக்க அதில் திருவருட்பாடம், திருவருட்பாதான்,
0: திருவருட்பா அங்கே ஒலிக்கப்பட்டது. பெரிய பெரிய ஞானி அவரிய சங்கீத வித்வான்கள் எல்லாம் வந்து சொற்பொழிவு என்ன பாடலை பாடுவார்கள், இசை என்ன இசையோடு பேரறிஞர்கள் வந்து சொற்பொழிவாற்றுவார்கள், என்ன சிறப்பு. நாங்கள் நேரிலே பார்க்காது விட்டாலும் அதை பற்றி நாங்கள் உங்களோடு பேசிய வேளையில் அதிலே கலந்து கொண்டது போன்ற ஒரு உணர்வை பெறுகின்றோம். சரியா, இணைந்தமைக்கு அதை பற்றி நீங்கள் கூறியமைக்கு அந்த ஒரு நல்ல தத்துவமான விடயத்தை நாங்கள் எண்ணி பார்ப்பதற்கு, அவரை பற்றி நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தது, அதுவே ஒரு அறம், அது ஒரு புண்ணியம் உங்களுக்கு. நன்றி சரவணா.
2: நன்றி.
0: உங்களுடைய மழை தருமோ மேகம் என்ற பாட்டை கேட்போம். சில வேளையில் இந்த பாடலை கேட்டவுடன் மழை வரக்கூடும். சரியா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி.
2: நன்றி.
0: தொடரும் சேவை. நன்றி ஐயா. இப்பொழுது இன்னும் ஒரு உறவு எதிர்பார்க்கின்றார், அவரை இணைக்கப் போகின்றேன். நன்றியோடு சரவணனுக்கு விடை கொடுத்து. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல்.
3: ஒன்று சொல்லாயோ வாய் திறந்து.
0: இப்பொழுது வருகின்றார் அன்பு உறவு மகிழ்ச்சியோடு. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகாலிங்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்க அனைவருமே நலம். ஏன் நீங்களும் அம்மாவும் நலமா?
0: நலமாக இருக்கின்றோம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
4: மகிழ்ச்சியாக தான் இருக்கும்.
0: சரி, இப்போ மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் நீங்கள் வந்தால் நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம். சரி, மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும்

0: ஈஸியாக இருக்கின்றது. சரி குறுங்கள்.
1: அந்த நெகிழ்ச்சிங்கிறது ஏன் கொஞ்சம் உற்சாகமா, என்னடா நம்ம சீக்கிரமா போய் ஐயாட்ட பேசிட மாட்டோமோங்கிற ஒரு எண்ணங்கள் தான் நெகிழ்ச்சியாவே இருந்தது. அரசடி குப்பம் சரவணன் கூட வந்தாரு, இன்னைக்கு பதிவுல கூட போட்டிருந்தாரு எங்க பதிவுல. அந்த வள்ளலாறு விழா வந்து மூன்று நாட்கள் எப்போதும் நடக்கும், நாங்க அடிக்கடி போய் பார்த்திருக்கோம்.
0: அதை இப்பொழுது கூட இருந்தார் அவர், இப்பொழுது அதை பற்றி கூறினார் தண்ணீரை பார்த்ததாக. இரண்டாவது நாள் நிகழ்ச்சியிலே அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். நீங்கள் எத்தனை நிகழ்ச்சியை பார்த்தீர்கள், எத்தனை நாள்? நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்களா?
1: செல்லவில்லை.
0: ஆனால் நீங்கள் எப்பொழுதும் அந்த நினைவோடு இருப்பவர், அதை பின்பற்றி அதை கடைபிடிப்பவர் தானே.
1: இல்ல, அந்த பத்திரிக்கை வந்து எங்களுக்கு வந்துருச்சியா? அது நாங்க, எங்களுக்கு வந்தது அந்த சபையில இருந்து வந்தது. அதை நாங்கள் ப்ரோக்ராம்லாம் என்னென்னா யார் யார் வர்றான் அப்படிங்கிறதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் இருந்தது. சிவசித்தம்பரம் வரைக்கும் வராங்க ஐயா, அந்தமாரி ஒரு பொண்ணுலாம் வராங்க. அந்தமாரி ஒரு வெறும் இசைக்கச்சேரியாகவே நடக்கும், பொழுது நிற்கும். அதாவது காலையில் 8 மணிக்கு துவங்கி இரவு 9 மணி வரைக்கும் கூட.
0: ஆமாம், சிறப்பு சிறப்பு. இப்பொழுது அதை பற்றி அவர் கூறியிருந்தார் ஓரளவு, நீங்களும் முன்பு அடிக்கடி கூறுவீர்கள், சிறப்பு. அப்போ இந்த வருடம், இந்த வருடம் சொன்ன இதே ஆண்டு இதே தேதியில் அடுத்த வருடமும் நடக்கும் இல்லையா? இது 160வது வருடம் என்று கூறுகிறார். உங்கள் பகுதியிலேயும் அந்த சத்தியஞான சபையினுடைய கிளை உங்கள் பகுதியிலும் இருக்கின்றது அல்லவா?
1: நாங்க வைத்திருக்கோம்,
0: வைத்திருக்கின்றீர்களா? அங்கே எப்பொழுது நீங்கள் விழா எடுப்பீர்கள்?
1: நாங்க வருடம் 5-10, அதாவது ஐயா பிறந்த நாளைக்கு வந்து சிறப்பா செய்வோம்.
0: செய்வீர்கள்? ஓ, அந்த பிறந்த நாளை செய்வீர்கள். வாழ்த்துக்கள். எப்பொழுதும் அவருடைய நினைவோடு விழாக்களை மாறி மாறி திதிகள் நட்சத்திரங்கள் காலங்களை பொறுத்து நடத்தி கொண்டிருப்பீர்கள். வாழ்த்துக்கள், நல்லதொரு சேவை, சிறப்பு. இப்பொழுது அங்கே மழை பெய்ததா மல்லியத்திலே?
1: இல்லையா, மழை இல்லையா, மழையை வந்து வரல. எங்க பகுதியில மழை வரும்னு சொல்றாங்க, ஆனா தப்பிச்சு தப்பிச்சு நாங்க விட்டு போயிடுதுயா. ஆனா ராமநாதபுரம் அந்த மாதிரி பகுதி, திருநெல்வேலி இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பெஞ்சு விவசாயத்தையே கெடுத்திருக்கியா?
0: ஓ, இப்பொழுது மழை பெய்தால் உங்கள் பகுதியில உள்ள விவசாயம் கெடுமா அல்லது நல்ல சிறப்பா வருமா?
1: நல்லதா இருக்கும். ஒரு ஒரு எருவு போடுறது மிச்சமாகும்.
0: ஓ, இப்பொழுது நடுவை முடிந்து விட்டது. ஓ, பார்ப்போம் மழை வரும் என்று. ஏன்னா நட்சத்திர இப்பொழுது அக்கினி நட்சத்திர காலம் நாளைய தினம் முடிவடையுது என்று விஜயராகவன் அவர்கள் கூறி இந்த வேளையிலே மழை ஒன்று வரும் என்றும் கூறியிருக்கார். அவர் சொன்ன சோதிடம் பலிக்குதான்னு பார்ப்போம். இப்பொழுது தர்மபுரியிலே மழை தூறல் ஆரம்பித்து விடுது. சரவணன் அவர்கள் அங்கேயும் மழை மேகம் வருமோ, மழை தருமோ மேகம் என்று அவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். பார்ப்போம். உங்களுக்கு அந்த மழை சம்பந்தமாக ஒரு பாடல், என்ன பாடல் கேட்பீர்கள் நீங்கள்? மழை என்ற வரி வரக்கூடிய எங்கேயாவது மழை வரட்டும் ஒரு பாடல், இடையிலே வந்தாலும் சரி முதல்ல ஆரம்பித்தாலும் சரி ஒரு பாடல் கேட்டால் எப்படியான பாடலை நீங்கள் விரும்புவீர்கள் இப்பொழுது?
1: மேகம் கருக்குது மழை வர பார்க்குது அந்த பாடல்.
0: ரெண்டு இடத்துலயும் அந்த பாடல் வருது. இந்த பாடல் எந்த பாடலா இருக்கு? அந்த யேசுதாஸ் ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடிய பாடலா? மேகம் கருக்குது மழை வரப்பா அந்த பாடல். சரி, அந்த பாடல கேட்டுமா? இல்லை, நாங்கள் மேகம் கருக்குது மழை வரப்பாக்குது என்ற பாடல். இந்த பாடலை இப்பொழுது திடீரென்று மழை பெய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்பொழுது? திடீரென்று மழை கொட்டோ கொட்டணும் கொட்டுது, என்ன செய்வீர்கள்?
1: மிக மிக மிக சந்தோஷப்படுவோம். ஏன்னா
0: அப்போ உங்களை பொறுத்தவரையில் மழை ஒரு சந்தோஷத்துக்குரியது தான். அப்போ நீங்கள் சரியான மழை வேணுமா இல்லை சரியான மழை வேணுமா?
1: சரியான மழை தானே வேணும்.
0: கேட்பதை பெரிதாக கேட்டு விடுவோம் இல்லையா?
1: விவாதிச்சிருந்தீங்க சரியான மழையா சரியான மழையா
0: விவாதிச்சீங்க? சரியான மழை என்றா அளவாக பெய்து எங்களுக்கு போதும். சரியான மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி குவித்து விடும் 2-3 நாட்கள் தொடர்ந்து. சரி, நல்லது ஐயா. மழை இன்றி, அதனால் தான் வள்ளுவரும் திருக்குறளை கூறுகிற, நீரின்றி நில இந்த உலகம் வாழாதுன்னு, நீரின்றி நில உலகம் வாழாது என்று கூறியிருக்கார் ஒரு குறளிலே. நீர் மிக மிக முக்கியம். எங்கள் உடலிலும் நீர் சத்து அதிக அவசியம். இப்போ நீர் மிகவும் அத்தியாவசியமானது என்பதை நாங்கள் கலந்து பேசும் இந்த வேளையிலே இந்த நீர் எங்களுக்கு இந்த பூத உடலை சுமந்து கொண்டு இந்த ஆன்மா அலைகின்ற

0: இந்த ஆன்மா இந்த பூத உடலை விட்டு சென்று விட்டால் இறுதியிலே ஒருபடி சாம்பலாக மிஞ்சுகிறது என்று அந்த ஆவி அந்த ஆன்மா சுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒருபடி சாம்பலையும் கொண்டு நீர் கங்கையிலே கலந்துவிட்டால் அழிந்துவிடும் ஊர்வா இல்லை ஐயா. நீர் எவ்வளோ முக்கியமான அதை இந்த மலை தருகின்றது. சிறப்பான ஒரு கருத்தை தந்து நாங்கள் கலந்து உள்ளுறங்கி வெளியே வருவது போன்ற ஒரு நிகழ்வில் ஒரு பேச்சுவார்த்தை உங்களோடு இந்த சொற்களால் நாங்கள் ஆடியிருக்கின்றோம். இது சொல்ல ஆடல். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம்.
1: இன்னொரு தகவல்
0: கூறுங்கள்.
1: வந்து குரு நாள், குரு பெயர்ச்சி நாள்.
0: அப்படியா?
1: குரு ஒரு இதுல இருந்து கடகத்துக்கு வருதியா?
0: ஓஹோ.
1: அதுல வந்து என்னென்ன ராசிக்கெல்லாம் வந்து வருது? ரிஷபம், சிம்மம், கடகம், கன்னி, மேஷம், இதுக்கெல்லாம் நல்லா இதா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: இதுல நீங்கள் எந்த ராசி? உங்களோட ராசிக்கு பொருத்தப்பட்டிருக்கா? ஏதாவது நன்மை உண்டா?
1: விருச்சகத்துக்கெல்லாம் நல்லதா இருக்கியா?
0: வாழ்த்துக்கள். அப்ப கும்ப ராசிக்கு ஏதாவது இருக்கின்றதா?
1: கும்பத்துக்கெல்லாம் பரிகார ராசியா?
0: அப்ப நல்லதா ஐயா?
1: அது பரிகாரம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணி
0: ஆலயத்துக்கு போகணும். என்ன அர்ச்சனை? யாருக்கு? குருவுக்கு அர்ச்சனை பண்ண வேணும்.
1: அப்படித்தானே?
0: நான் இப்பொழுது ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பில் இல்லை ஐயா, கொஞ்சம் அசம்பாவிதங்கள். அதனால என்னுடைய தமையனார் எல்லாம் காரணமாக ஆலயத்துக்கு செல்வதில்லை. நான் எங்களுடைய ஐதீகத்தின்படி நாங்கள் ஆலயத்துக்கு ஒரு வருடத்துக்கு செல்ல முடியாது தானே. அது அத்தோடு என்ன ஒரு பேர குழந்தை கிடைத்தது?
1: சகோதர வழியில நிகழ்ந்தது?
0: இப்பொழுது நிகழ்ந்தது இல்லை, இது உறவு, தமிழ் உறவிலே தான். எங்கள் நாட்டிலிருந்து இங்கு வந்து அவர் வந்து நான் இருக்கும் பகுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட 25-30 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கின்றோம். எனக்கு ஒரு நல்ல மூத்த சகோதரி, நல்லதொரு அன்னை, எல்லோருக்கும் ஒரு அன்னையாக இருந்து நல்ல பண்பாளர். அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பல. என்னை போல் அவரும் ஒரு ஆசிரியையாக இருந்திருக்கின்றார் இலங்கையிலே. நான் எனக்கு மூத்த உறவு மாதிரி அவர் உறவு. நாங்கள் அவர் ஒரு என்ன, நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ஐயா. சரியா? உறவுகளை எல்லாம் விட்டு ஓடோடி வந்து வந்த இடத்திலே கிடைத்த தமிழ் முகத்தை பார்த்தால் அதை உறவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு பழகி வருகின்றோம். அவர்களுக்கு ஒன்றுண்டால் எங்களுக்கு வெறும், எங்களுக்கு ஒன்று. இனிமேல் எங்களுக்கு இதுதான் நிரந்தரமான பூமி. நாங்கள் எங்கள் நாட்டிலே எங்களுடைய உடைமைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் கையளித்து விடுவோம். எங்களை நாங்கள் சென்று அங்கே இருக்க மாட்டோம். அங்கே எங்களுடைய வதி, அதாவது குடியுரிமையே ரத்து செய்து இங்கே குடியுரிமை பெற்றுவிட்டோம். இப்போ நான் ஒரு கனடா குடியுரிமை ஒரு குடிமகன். நான் இலங்கைக்கு போக வேண்டும் என்றால் நான் பிறந்த மண்ணாக இருந்தாலும் அவர்களிடம் நான் பீசா பெற்றுத்தான் அங்கே போக வேண்டும்.
1: எடுத்துதான்
0: போகணும். அப்படியா? இல்லை, இருக்கின்றோம். அப்போ இங்கு வந்தவுடன் இது புதிய பூமி, புதிய வானம், புதிய பூமியில வந்து விட்டோம். இந்த வானம் எங்களை இணைத்து வைத்திருக்கிறது. நாங்கள் இங்கே இருப்பவர்கள் நாங்கள் ஒன்று ஒருவருக்கொருவர் ஒத்த ஆசை கொடுத்து ஒன்றோடு ஒன்று கலந்து நாங்கள் உறவாக வாழுகின்றோம்.
1: அது அது அதை பற்றி இல்லையா? இன்னொரு ஒரு சின்ன தகவல், அது என்னன்னா, ஈமக்காரியம் முடிஞ்சு 16 நாட்கள் நடந்த பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்துதான், கோயில்ல தான் அந்த பிள்ளையாருக்கு வந்து இங்கெல்லாம் வந்து விளக்கு போட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 16 நாட்கள் முடிந்த பின்பு கோயிலுக்கு போயிட்டு வர்றது எதுன்னா ரெகுலர் வாழ்க்கை, அதாவது சராசரியான வாழ்க்கையை வந்து நம்ம தொடங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த 16 நாட்கள் வந்து ஈமக்காரியம் செய்யறதுயா. அதை முடிச்ச பிறகு அர்ச்சனை மட்டும் செய்யலாம், குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் வருடம் கழித்து செய்யணியா?
0: என்னவென்றால் மகாலிங்கம், இது நாட்டுக்கு நாடு, எங்களுடைய நாடு. இப்போ நாடுகள் பல உண்டு, நாடுகள் பலவற்றிலையும் பல மக்கள் பிரிந்து வாழுகின்றோம். ஒவ்வொருவரும் இப்போ ஒரு நாட்டில் கூட பல மாநிலங்கள், மாவட்டங்கள், கிராமங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்தந்த பழக்க முறைகள் இருக்கின்றது. எங்களுடைய ஆன்மீகம் கூறுறது சட்டத்திட்டம் வேறு, நாங்கள் கடைபிடிப்பது வேறு. அந்தந்த ஊருக்கேற்ற மாதிரி நம் மூதாதையர் காட்டிக்கொண்டதை அதாவது பின்பற்றலாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. புரிகிறதா? அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்கள் பண்பாடு முறையிலே வருகின்றதொழிய ஏனைய சமயங்கள் போன்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட விதியின்படி எங்களுடைய சைவ சமயம் நடப்பதில்லை. எங்களுடைய சைவ நிகழ்ச்சிக்குரியது, நிகழ்ச்சிக்கு அதாவது விடுபட்டு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சமயம்தான் எங்களுடைய சமயம். எல்லோருக்கும் எந்த வேளையிலும் எதுவும் உண்டு. எல்லாம் முறை நம்பிக்கையோடு அவரவருக்கு எது சரி என்று பாருகிறதோ அதை செய்கிறார்கள். சரி ஐயா, அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசம் இருக்கு, நடைமுறைகள் இருக்கின்றது, வித்தியாசமான நடைமுறைகள் அந்த வகையில். இங்கேயும் வந்து நாங்கள் எங்கள் நாட்டிலிருந்து பல பல தேசங்கள், அதாவது கிராமங்கள்லேருந்து இங்கே வந்திருப்போம், ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் இங்கே பொதுவாக இந்த நாட்டின் நடைமுறை சட்டத்திட்டங்கள், வேலை நாட்கள், அதுகளை பார்த்து இட வசதிகளை பொறுத்து செய்ய பாருங்கள். அவருடைய மகள் வெறும் வரைக்கும் அதை மலர்ச்சாலையில் நாங்கள் பதப்படுத்தி வைத்திருக்கின்றோம். நாங்கள் ஊரிலே அப்படி செய்வோமா இல்லை தானே, அப்படி அப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சிக்குரியது. அதை எங்கள் மதம் அதில் எந்த விதமான தண்டனையும் கொடுக்காது, எந்த தண்டனையும் எங்களோட மதம் கொடுக்காது, எங்களுடைய சைவ மதம். ஏனைய மதங்கள், சில மதங்கள் அந்த உடலிலே உள்ள வெப்பம் குறைவதற்கிடையிலே அடக்கம் செய்துவிட வேண்டும் என்ற சில நியதி இருக்கின்றது. ஒரு சிலது அங்கே சென்று அந்த ஆலய குருக்கள் வந்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து தான் அதை வெளியே கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் திட்டங்கள் கணக்கு இருக்கின்றது. ஆனால் எங்கள்கிட்ட அப்படியான இல்லை, வழிமுறை நடைமுறை தான் எங்களுடைய சமயத்திலே இருக்கு, ஒரு நிகழ்ச்சிக்குரிய அற்புதமான சமயம், சைவ சமயம். நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த ஒரு இருக்கின்றார், அழைக்கின்ற இணைந்தமைக்கு என்னுடைய நன்றி. நீண்ட ரெண்டு மூன்று நாட்களுக்கு பின்பு இன்று வந்து நல்ல மழை பொழிந்திருக்கின்றது இல்லையா? அப்போ உங்களுக்கு இன்று சரியான மழை பெய்ய வேண்டும் என்று கூறுகிறேன், சரியான மழை வேண்டாம் என்று கூறுகிறேன்.
1: மூன்று நாள் கழித்து சரியான பேச்சு மழையில நிகழ்ந்தாங்க.
0: சொல் மழை, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் சரியாக 12:21. நண்பகல் என்று எங்களுக்கு காட்டும் வேளையிலே இந்தியா எங்களுடைய தென்னிந்தியா எங்களுடைய தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் 9:51:02 மாறுகின்றது இரவு நேரம் என்று கூறுகின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் நாங்கள் இரவும் பகலும் பாராது இடைவிடாது ஒலிக்கும் 24 மணி நேர தமிழ் பணியிலே கதம்பத்திலே சொல்லோடு பாடலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. ரேவதி, நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமாக இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம் நலம் சமம், நலமாக இருக்கின்றோம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக இருக்கு.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு, எல்லோரும் மகிழ்வாக வாழ வேண்டும். இந்த மகிழ்ச்சி என்ற ஒன்று தானமா உலகத்திலே சிறந்த மருந்து எல்லா விதமான வியாதிகளுக்கும். சரியா? எந்த வியாதி, எந்த நோய், எந்த துன்பத்துக்கும் மகிழ்ச்சி என்று ஒன்று இருந்தால் பறந்து போயிடும். சரி, அங்கே இன்று சென்னையிலே கே நகர் பகுதியிலே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு, நாங்கள் 23 பாகை 24 பாகைக்கு வந்துவிட்டோம். இது கிட்டத்தட்ட 28 பாகை வரையும் செல்ல இருக்கின்றது. 24 பாகை 24 பாகை போன்று உணர்கின்றோம். அங்கே எப்படி இருக்கின்றது?
1: இங்க வந்து பகல் பொழுதுல வெப்பமா இருந்தது, இப்ப கொஞ்சம் நல்ல குளிர்ந்த காற்று.
0: அடேங்கப்ப, நல்ல குளிர்ந்த காற்று. அப்ப மழை வருமோ?
1: மழை வருமோ தெரியலப்பா.
0: என்றால் சரவணன் அப்படித்தான் கேட்கிறார், மழை தருமோ மேகம் என்று கேட்கிறார்.
1: சனிக்கிழமை அன்று நிலவரம் வந்து ரொம்ப நல்லா இருந்துப்பா. மலைவாசஸ்தலம் போல நல்லா காலையிலேருந்து மாலை வரைக்கும் வெயிலே இல்லப்பா.
0: அப்படியா? சூரிய பகவான் சில சமயம் அவர் ஓய்வெடுத்திருப்பார் இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: சரி, சூரிய பகவான் ஓய்வெடுப்பதை நீங்கள் வரவேற்கின்றீர்களா?
1: அது எப்போ, அதாவது ரொம்ப வெப்ப காலத்துல ஓய்வெடுக்கிறத
0: சிறப்பா இருக்கு.
1: ஆனா சூரிய, ஆமா
0: சரி, அவர் ஓய்வெடுக்கும் வேளையிலே அந்த ஓய்வு நேரம் மழை பொழிந்தால் அப்படி இருக்கும்,
1: நன்றாக இருக்கும்.
0: அப்ப நீங்கள் மழையை விரும்புகிறீர்கள்.
1: ஆமா.
0: சரி, எப்படி அந்த மழையை விரும்புகிறீர்கள்? நல்ல மழையா அல்லது நல்ல மழையா? நல்ல மழை சொல்வார்கள், நல்ல நாட்டிலே நல்ல மழை என்று கூறுவார்கள். அதைத்தான் விரும்புகிறீர்கள். அப்போ நல்ல மழையை விரும்பவில்லை நீங்கள், நல்ல மழையை விரும்பவில்லை, சரியான மழையை விரும்பவில்லை. என்ன எங்களுடைய பதத்திலே எவ்வளோ வித்தியாசங்கள் உண்டு மகளே? என்ன? சரி சரி, அப்படி என்றால் மழை என்றதை நீங்கள் கருத்தில் பதிந்து கொண்டு எப்படிப்பட்ட மழை உங்களுக்கு வேண்டும்? மழை வந்தால் உங்கள் உள்ளத்தில் என்னென்ன மகிழ்ச்சிகள் தோன்றுமா, நெகிழ்ச்சி தோன்றுமா, துன்பம் தோன்றுமா என்பதை கூறக்கூடிய வகையிலே ஒரு பாடல் தர முடியுமா? மழை ஊடல் பாடலா? எங்க என்ன பாடல்? எங்க அந்த முதல் வரியை அல்லது பல்லவியை பாடி காட்டுங்களேன், கேட்போம் உங்கள் குரல்ல.
1: மழை வருது மழை வருது குடை கொண்டு வா, மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா, மன்னா உன் பேரன்பிலே.
0: சிறப்பு. நான் நினைத்த பாடல் தான் நீங்கள் பாடுகிறீர்கள். எப்படி உள்ளத்தை கண்டுபிடித்தீர்கள் மகளே? அப்பாவின் உள்ள மகளுக்கு தெரிந்து விட்டது. நான் அதை நினைத்து கேட்டு அப்படியே பாடிவிட்டீர்கள். சிறப்பு சிறப்பு. மழை எவ்வளவு பாடல்களை தந்திருக்கிறது, மழை போல எத்தனையோ பாடல்கள் வந்திருக்குது. இந்த பாடல் மழை வருது மழை வருது குடை கொண்டு வா, ஒரு நல்ல மழை, அதனால் குடையோடு அவர்கள் ஊடாடி செல்லலாம். இது ஒரு பெரிய நல்ல மழையாக இருந்தால் அப்படி இருக்கும், காதலும் எல்லாம் போய்விடும், சுழற்சி அடித்து விடும். சரி, சிறப்பான பாடல் நீங்கள் தந்த பாடல். இந்த 2-3 நாட்கள் அப்பா வரவில்லை காற்றலுக்கு, என்ன நினைத்தீர்கள் அப்படின்னு? ஆனால் காரணம் புரியுந்தானே? ஆமாம், நான் அறிவித்து
1: தான்.
0: சரி, உங்களுடைய அனுமதியோடு தான் நான் இருந்தேன், உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. சரி, அப்ப நான் உங்களோடு இணைந்து மழை வருது மழை வருது பாடியும் காட்டி விட்டீர்கள். அப்ப இன்று மழை வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இங்கே நாங்கள் எதையும் தீர்மானித்து கூற முடியாது. இப்பொழுது 24 பாகையில இருக்கின்றோம், மழை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறோம். திடீரென்று மழை வந்துவிடும். இங்கே ஒரே நாளில் ஒரே பகலில் மழை, வெயில், பனி, காற்று, தூறல், சாரல், புயல் எல்லாவற்றையும் பார்க்கலாம். அதை எப்பொழுது வருமென்று கூற முடியாங்க. அறிக்கை போடுவார்கள் என்று இப்படி இருக்கும் என்று ஆனால் மாறுபாடு தான் நடக்கும். சிலது சில போல சரியாக நடைபெறும். சரி, எது வரணும் வரட்டும், இந்த காலநிலை
1: நாங்கள் தப்பிச்சு விட்டோமாப்பா. மழை பெய்து குளிர்ந்த குளிர்ந்த காற்று அப்படி சொல்லி கத்திரிக்கையே தப்பிச்சிட்டோம். ஆனா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல வெயில், வெளியில போனாதான்ப்பா வெயிலோட
0: அந்த வெயிலின் கொடுமையை கடுமையாக இருக்கும் என்று நீங்கள் உணரும் பொழுது வீட்டிலே இருந்து கொள்ளலாம் தானே, ஏன் வெளியே செல்ல வேண்டும்?
1: அதாவது அவசரம் அப்படின்ற நேரத்துக்கு தான் போறோம், மத்தபடி வெளில போறது இல்ல. அநேகமாக உங்களிடம் ஒரு விவரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்து சத்திர சிகிச்சை பண்ணிக்க போறேன்ப்பா, இடது காதுக்கு.
0: அவர்கள் செயற்கையாக தருவார்களே மகளே, இப்பொழுது விளம்பரத்தில் கூட தருகின்ற செயற்கையாக தருவார்களோ ஓரளவு? இது இடது பக்கமா வலது பக்கமா?
1: இடது பக்கம் அப்பா. வலது பக்கம் ஏற்கனவே பண்ணியாச்சு, அத வந்து மறுபடியும் ஓட்ட பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் 50% தான் வலது பக்கம் கேக்குதான், இடது பக்கம் 65% கேக்கலையா?
0: ஓ, அதனால் அவர்கள் அது ஒன்றும் பயங்கரம் இல்லை, முதலே உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. இந்த சத்திர சிகிச்சை சுலபமாக இலகுவாக உங்களால் அது தாங்கக்கூடிய வகையில் நடைபெற்று அது குணமாகி நீங்கள் மேலும் சிறப்பாக செவிப்புலனை மேலும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்து தந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த சத்திர சிகிச்சை அனுகூலமாக வேண்டும், அதிலிருந்து நீங்கள் நன்றாக உயர்ந்து பெற வேண்டும், நல்ல பலனை பெற வேண்டும் என்று நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உங்கள் சகோதர உறவுகள் நான் அம்மா எல்லோரும் இணைந்து வாழ்த்துகிறோம், இறைவனை பிரார்த்திக்கின்றோம். எப்பொழுதம்மா?
1: மிகவும் நன்றி அப்பா.
0: எப்பொழுதம்மா?
1: வரும் வியாழக்கிழமை அன்று.
0: வியாழக்கிழமை குருவினுடைய நாள், அது சிறப்பாக இருக்கும். சிறப்பாக பகல் வேலை தானே, காலையில நடைபெறும். சரி, ஒன்றும்
1: பயப்படுத்தவில்லை.
0: அது செய்தால் நல்லது மகளே. அதனால முன்புதான் அவர்கள் அது இல்லாமல் காலம் முழுவதும் கடினமாக இது வாழ்ந்தார், இப்பொழுது அந்த சுலபமாக வந்தது. எனக்கெல்லாம் 20 வருடங்களுக்கு முன்பு கண்ணுக்கு நான் கண்ணாடி பாவித்து கொண்டு வந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு அதில் ஒரு சத்திர சிகிச்சை ஒன்று, ஒரே நாளில் 2 கண்ணையும் செய்து விட்டார்கள். 10 நாட்கள் கருப்பு கண்ணாடி போட்டு கொண்டிருந்தேன். இப்பொழுதெல்லாம் கண்ணாடி பாவிப்பதில்லை. நான் வாகனம் செலுத்து இரவு புகழன்று கண்ணாடியை செலுத்து என்ன கண்ணாடி பாவிப்பதில்லை. அவர்களே என்னுடைய மருத்துவ அட்டையில் அதை நீக்கிவிட்டார்கள். இவர் கண்ணாடி வேண்டும் என்று சொல்லியே நீக்கிவிட்டார்கள். சின்ன எழுத்துக்களை நன்றாக படிப்பேன் நான். அதனால் இப்பொழுது காலம் மாறி வரும் வேளையில் விஞ்ஞான உலகத்திலே மருத்துவ உலகம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது தானே. இப்படியான முடிய எங்களுக்கு தைரியமாக சென்று அதை செய்து பாருங்கள். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. சரியாம்மா? நன்றி மகளே.
1: சரி,
0: இன்று நீங்கள் முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இறுதியில் வரலாம். நன்றி, இறுதியில் வாருங்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் மகளே.
1: வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி.
0: இதுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடாது, எங்களுடைய கடமை. உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். இது மொன்றியல், நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறுகின்ற எங்களுடைய அன்பு சகோதரி, அன்பு மகள், உங்களுடைய தோழி ரேவதி அவர்களுக்கு நடைபெற இருக்கும் வைத்திய துறையிலே அவருக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி. சரி, இந்த வழியில் அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம். இந்த இலக்கத்தில் இருவர் வருவார்கள், யார் முதலில் வருகிறார் என்று பார்ப்போம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம். கிருஷ்ணன் அவர்களே, கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து வருகின்றாரா? இல்லை, கிருஷ்ணகிரியிலிருந்து வருகின்றீர்களா?
2: திருபுவனம்.
0: திருபுவனத்திலிருந்து தான் வருகின்றீர்கள். சரி, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்ல வெயிலோட இருக்க
0: முடியும். குத்தாலம் அருவியில குளித்தது போல் இருக்கிறதா? அது அனுசியாதன் அந்த பதத்தை தந்தார், குத்தால அருவியில குளித்தது போல் என்று. சரியான வியர் வெப்பமாயிருக்கு. இந்த வெப்பம் என்று கிருஷ்ணா, இது அக்கினி நாளின் இறுதி நாள் என்று கூறுகின்றார்கள். அந்த வெப்பம் வந்து ஒரு அமுக்கமாக தேகமெல்லாம் அப்படி தெரியுதா, இல்லை சாதாரண வெப்பமாக இலகுவாக வியர்வியோட மட்டும் இருக்கின்றதா? உள்ளே போகும்போது ஒரு வெப்பம் ஒன்று இருக்கும், அனுபவித்திருக்கீங்களா? அதே ஒன்று இருக்கின்றதா அடுப்பு வைக்க என்று கூறுவார்கள். ஏன்னா அந்த இடத்துல காற்றோட்டம் இல்லை, காற்றோட்டம் இல்லாமல் வெப்பம் அதிகமாக இருந்தால் அது ஒரு சொல்ல முடியாத ஒரு தாங்க முடியாமல் தான் இருக்கும். அது மதிய வேளையிலே, இரவு வேளையிலே வெப்பமாக அமுக்கமாக இருக்கும், வியர்த்து கொட்டிக்கொண்டிருக்கும் இல்லையா? அனல் காற்று வீசுகிற காற்றும் அனல் காற்று. அதனால் கை விசுறுகி பொழுது யார் என்றால் எங்களுடைய விஜயராகவன் கூறினாரா, அதில் நீங்கள் தண்ணீர் தெளித்து விட்டு நீங்க விசுக்கி கொண்டு கொஞ்சம் குளிராக இருக்கும் என்று கூறினர். அப்படி பல நுண்டு எங்களுடைய சொல்லாடல் நிகழ்வு பல நுண்டு வாழ்த்துக்கள். சார், இப்படி இருக்கும் வேளையில திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு மழை வந்தால் எப்படி இருக்கும்?
2: நன்றாக இருக்கும்.
0: அப்படியா? சில வேளை இந்த வேளை அந்த மழை ஓடி ஓடி பெய்யும். அப்படி உங்க அங்கேயோ இருந்து பெய்து கொண்டு வந்து உங்கள் கூரைகளை நினைத்து கொண்டு அப்படியே போய்விடும். அப்படி இருந்தால் அப்படி இருக்கும், மேலும் அகோரமா இருக்கும்.
2: நடந்திருக்கையா மழை திடீர்னு மழை பெய்யும் போது இந்த வடகெல்லாம் காய வச்சிருப்போம், அந்த நேரம் பார்த்து மழை பெய்யும்,
0: பார்த்திருந்து குழப்படி செய்யும் அது.
2: ஆமா,
0: குறும்பு
2: ஒண்ணும் மழை வராதுன்னு அலட்சியமா இருப்போம்.
0: ஆமா ஆமா ஆமா,
2: அந்த நேரம்
0: துணியெல்லாம் துவைத்து உலர வைத்திருப்பார்கள். உலர வைக்கும் முகலையில சொல்லாமல் கொள்ளாமல் குறும்பு தரமாக இந்த மழை எவ்வளவு வேடிக்கை காட்டுகிறது எங்களுக்கு.
2: என்ன
0: அந்த மழை நன்மையையும் தருகின்றது தீமையையும் தருகின்றது, அதை ஒத்துக்கொள்ளத்தான் நீங்க கூறுவதை. சரி, இன்று அங்கே மழை வரக்கூடிய சான்று இருக்கின்றதா?
2: இல்லை
0: இல்லை. அப்போ தற்செயலா வந்தா என்ன நினைப்பீர்கள்? மண்ணா பிரமண்ணா போன்னு கலைத்து விடுவீர்களா? சொல்ல முடியாது இயற்கை வருவது வந்தே ஆக வேண்டும். ஆனால் அது அப்படி வந்தாலும் நன்மை தான் இல்லையா? கொஞ்சம் வாடி போய் சோர்ந்து போய் இருக்கின்ற பயிர்களுக்கு வளலால் அவர்களுடைய மனம் போல் நாங்களும் மருந்துவோம் அல்லவா? வாடிய பயிரை கண்டால் மனமெல்லாம் வாடியது என்று கூறியது போன்று அப்படி வந்தால் கொஞ்சம் மரங்கள் செடிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், பறவைகள் மிருகங்களுக்கு நீர் ஆகாரம் கிடைப்பதாக இருக்கும். வேண்டும் தான் மழை, வேண்டும் தான் எங்களுக்கு. சரி, எவ்வளவு நாட்களாக இப்பொழுது மழை இல்லை உங்கள் ஊர்ல?
2: மழை ஒரு நாலு நாள் முந்தி பெஞ்சது
0: ஐயா. அப்புறம் என்னையா, ஒரு நாலு நாளைக்கு முந்தைய ஒரு மழை பெய்தது ஏனையா? நாங்கள் மழையை பெய்ய வேண்டும். தினமும் மழை பெய்தாலும் பிழை, திடீரென்று மழை பெய்தாலும் பிழை, மழை கொட்டினாலும் பிழை. அரை மணி நேரம் நல்ல சிறப்பு. சரி, நாங்கள் இன்னும் மழை என்ற பதத்தை வைத்துத்தான் பேச்சுக்களை ஆரம்பித்து சொல்லோடு பாடலை இவ்வளவு தூரம் பேசிக்கொண்டிருக்கோம். சரி, உங்களுக்கு மழை என்ற எண்ண ஒரு நினைப்பு இருந்து ஏதாவது ஒரு பாடல் அப்படி எண்ணத்துக்கு வருகின்றதா?
2: ஜெயச்சந்திரன் ஐயா பாடல் நினைவுக்கு வருது.
0: என்ன பாடல்?
2: மழை காலமும் பனி காலமும் சுகமானவை. அது ரெண்டும் சுகமா தான் இருக்கும்.
0: அப்படியா? இங்க ரெண்டும் இருக்கு ஐயா, எங்களுக்கு ஒரு நாளிலே ரெண்டையும் காணுவோம் ஐயா நாங்கள். மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை என்று பாடு, நல்லதொரு பாடல். அப்ப மழை பனி வெயில் எல்லாம் எங்களுக்கு வேண்டும், இயற்கையினுடைய வரம் அது. அது இல்லாமல் வாழ முடியாது. வெப்பம் வேண்டும், குளிர் வேண்டும், மழை நீர் வேண்டும். என்ன ஐயா? சிறப்பு இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால் மழைக்காலமும் பனிக்காலமும் இனிமையானது என்று நீங்கள் அவர்களை வரவேற்கும் என்று கூறு. உங்களை வரவேற்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக மழை, நல்ல மழை வரும். சரியா?
2: வரட்டும்.
0: மகள் அனுஷா இருக்கின்றாரா என்று?
2: இருக்காங்க.
0: வந்துட்டாங்களா கிருஷ்ணகிரியாலே? சரி, அவரோட பேச முடியுமா? வணக்கம் மகளே. அனுஷா எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலம் நலம் நலம். மகிழ்ச்சி என்பதற்கு கொஞ்சம் நிகழ்ச்சியா இருந்து அது அப்படி இருந்து என்ன செய்ய வேண்டும், மகிழ்ச்சி ஆகிறோம் உங்களோட பேசும் பொழுது. இப்பொழுது நீங்கள் அப்படி மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? ஓ வாழ், ஓ அப்படியா? சரி, இன்று என்ன கோலம் இட்டீர்கள் மகளே? மகள் வந்தா நான் கோலத்தை பற்றி கேட்பதுண்டு. என்ன கோலம் இட்டீர்கள்?
3: இன்னைக்கு நட்சத்திரம்ப்பா.
0: நட்சத்திரம் அடேங்க அப்பா நட்சத்திர கோலம். சரி, இந்த நட்சத்திர கோலத்தை நீங்கள்ட்ட அதை பார்த்து பார்த்து அழகாக இருக்குன்னு அவரும் கூறி நீங்களும் பார்த்து தெருவில் போகிற வீதியிலே போகிறவர்களும் பார்த்து மகளும் போது திடீர்னு வரும் மழை விதால் எப்படி இருக்கும் அந்த கோலம் அழகாக இருக்குமா? மழை என்ன அப்ப அந்த மழை உங்களுடைய அழகை அந்த அந்த நட்சத்திரத்தின் அந்த கோலத்தின் அழகை குலைத்து விடும் இல்லையாம்மா? சரி, குலைத்தா குலைக்கட்டும், மீண்டும் ஒரு தடவை போடலாம் தானே நம்மா? சரி, அப்ப மழை நேரத்தில் மழை காலத்தில் நீங்கள் கோலம் போடுவீர்களா கோலம் அமைப்பீர்களா இல்லையா? மழை என்றாலும் போட்டே தீர்வீர்கள் கோலத்தை. வந்தா வரட்டும் போனா போட்டு அழித்தால் அழிக்கட்டும் போடுவது போடுறது அடாது மழை பட்டாலும் விடாது கோலம் போடுவது தான் என்று போடுவீர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. எப்படி பிற குழந்தைகள் எப்படி இருக்கின்றன? எத்தனை நாட்கள் இருந்தால பிற குழந்தைகளோடு கொண்டாடினீர்கள்?
1: ஒரு வாரம்.
0: ஒரு வாரம் அந்த மழலை மழை போதுமா? போதாது, நம்ம முடியல, விட மாட்டார்கள் பாட்டி பாட்டி. அந்த அன்பு மலைகளை நினைந்தாலும்மா நாங்கள் மீண்டும் பெற முடியாது. இங்கே இப்பொழுது இப்பொழுது எங்களுக்கு ஒரு குழந்தையினுடைய அன்பு மலை இது என்னுடைய அயல். இப்பொழுது நான் இந்த காலமாக எங்களோட தாய் அந்த தூர முறை அவர்கள் சொந்த பந்தமில்லை, நாங்கள் அப்படி சொந்தமாக போல அங்கே அவர்களுடைய இளைய மகளுக்கு மூன்றாவது குழந்தை ஒன்று. அவள் இப்பொழுது 1.5 வயது. அவள் செய்கிற குறும்பு ஆனந்தம் ஆனந்தம் அளவற்ற ஆனந்தம். என்னுடைய மகள் நீராவுக்கு அவள் உண்டால் ஒரு ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி, அப்படி அவளை பார்க்காம இருக்க மாட்டான். அவளும் அப்படி நேற்றை தான் அண்டி அந்த வார்த்தைகள் எடுக்கிறாள், தாத்தா அண்டி அம்மா என்று சொல்ல துவங்குகிறான். குறும்புண்டால் குறும்பு அந்த மலையிலே நினைந்தோம்னால் வெளியே வர முடியாத அளவுக்கு இருப்போம். சிறப்பு. சரி, அப்படி ஆனந்தத்தை தரக்கூடியதாக இந்த மலை உங்களுக்கு எப்போவாது செய்ததுண்டா? மலை வேதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்ததுண்டா? குளிர்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, அப்ப மழை அப்படியா? ஓ சிறப்பு. அந்த பெய்து கொண்டே இருக்கு மழையும் பெய்யும் இயற்கை மழையும் பொழியும் அன்பு மலைகளும் அங்கே கிடைக்கும். சிறப்பு சிறப்பு. சரி, இந்த மழை என்ற பதம் பெறக்கூடியதாக ஏதாவது பாடல் உங்களுக்கு வருகின்றதா நினைவுக்கு?
1: அந்தி மலை
0: நொந்தாலும் போகாதாம் சரியா? அந்தியிலே மழை வந்தால் விட்டு போகாது, அந்தி மழை நினைகிறது. ஓ, அன்பு அன்பு மழை பொழிகின்றதா? என்ன இந்த என்னென்ன இந்த பாடல்?
1: அந்தி மலை.
0: ஓ, முழுவதாக குறுங்கள் தெரிந்த வகையில்
1: அந்தி மலை பொழிகிறது ஒவ்வொரு
0: ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அப்பாடா, தமிழ் பதங்கள் வருகின்றது மகளுக்கு, தமிழ் பதங்கள் வருகின்றது. வளர்ச்சி வாழ்த்துக்கள். அந்தி மலை பொழிகின்றது என்ற பாடல், இது வந்து ராஜபார்வை திரைப்படத்து பாடலாக அறிகிறேன் என்றுதான் எண்ணுகிறேன். அந்த பாடல் கிருஷ்ணாவும் நல்லாக தெரியும். நீங்கள் இருவரும் தளத்திலே நல்ல நல்ல பாடல்கள் இப்பொழுது ஒப்பீடு செய்யக்கூடிய பாடலை தருகின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றி அம்மா. இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே அன்பு மகள் சியாமலா இரு தடவை அழைத்து பார்த்தால் அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. அவர் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே 12:41 எங்களுக்கு காட்டுகின்றது கனடாவில். கனடாவில் 12:41 நண்பகல். ஆனால் ஈழமணி திருநாட்டிலும் இந்தியாவிலே தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் சரியாக 9:10 என்று காட்டுகின்றோ. வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து விட்டார் அன்பு மகள் சியாமலா. வணக்கம் மகளே சியாமலா.
3: வணக்கம்
0: வணக்கம். ஆரம்பத்திலிருந்து நான் வருவதற்கு முன்பே மிகவும் ஆதங்கமாக இருந்து அப்பா வருவார் வருகிறோம் வருகிறோம் பாருங்கள் வாருங்கள் என்றெல்லாம் கூறிய உங்களுக்கு இப்பொழுது நினைப்பு கிடைச்சிருக்கு.
3: நான் இன்றுபடி வந்துட்டு நீங்க வரலன்னா எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்காதா?
0: இணைய கடினமாக இருக்கு. எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள் உறவுகள் அத்தனை பேரும். சிறப்பம்மா. இருப்பினும் நீங்கள் தான் முதலில் வரவேற்பு போட்டீர்கள். அதாவது என்னால் அது செல்வார்கள் இந்த கடையில் போலி பண்ணுவதுன்னு முதல் முதலில் கொள்வனவு செய்வது அதுபோல் முதல் முதல் நீங்கள்லாம் தந்தீர்கள். அதே போல் எல்லோரும் வந்தார்கள். வாழ்த்துக்கள். சரி, அங்கே நீங்கள் இப்பொழுது மகிழ்வாக இருக்கும் இந்த வேலையில் அப்போ வந்துவிட்டேன். மழை பொழிந்ததாம். மழை என்ற விடயம் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தருகிற விடயம் அறிந்து கிடைப்பதுன்னு
3: கூறுவீர்கள். விஷயம்தான், ஆனால்
0: வரவே இல்லை. ஐயோ
3: கூட இல்லைப்பா.
0: மரஞ்சரி கொடியெல்லாம் காய்கின்றதா அங்கே?
3: ஆமாப்பா. இல்லப்பா, நான் ஊருக்கு போயிருக்கும்போது இங்கே மழை பெஞ்சிருந்தா, அதனால் நிறைய புல்லு காடு மண்டி கிடக்குது.
0: நீங்கள் ஊருக்கு போனபோது இங்கே மழை பெய்தது, அங்கேயும் பெய்தது, அப்போ இடத்துலையும்
3: எப்படி இருக்குண்டா
0: இயற்கை மலையோடு சேர்ந்து அன்பு மலையிலும் தோய்ந்திருக்கின்றீர்கள் அங்கே. இப்ப அந்த மலை அங்க விட்டு இங்க வந்தபடியால் இங்கும் வெறும் மழை, கவலைப்படாதீர்கள். வெறும் நட்சத்திர அக்கிரி நட்சத்திரம் முடியும் நேரத்தில் மழை ஒன்று வெறும் வர வேண்டும். மலையை பற்றி ஒரு பாடல் நீங்கள் தர முடியுமா? மலை என்ற பதம் தான் நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கணும். நீங்களும் வந்து மலையை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பேசினோம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வு மலை என்ற பதம்
3: வந்த தெய்வம் படம்ப்பா.
0: சாத்தியான பணி சொட்டு சொட்டு சொட்டுது பார். இந்த பாடல் தானம்மா
3: சொட்டுது பாரு, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே. அந்த பாட்டு
0: சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாருமா. இந்த பாடல் இன்று என் காலையிலே என் மனதிலே தோன்றியது. அந்த மலையை பற்றி பேசுவோம் என்று கொண்டு வந்தேன். ஆனால் கவிஞர்கள் எல்லாம் அப்படி இந்த பாடலை தந்திருக்கின்றார். அங்கே ஆரம்பத்தில் கூர்ந்து எல்லா விதமான ரசனைக்கும் இந்த பாடல்களை கவிஞர்கள் அன்று ஏற்றி இருக்கின்றார்கள். இன்று உடலுக்கு மட்டும்தான் வருகின்றது, அன்று தத்துவங்கள் எல்லாம் இந்த பாடலில் இருக்கிற தத்துவத்தை ஏதாவது கூற முடியுமா உங்களுக்கு?
3: அதில் ஒரு வரியில் வரும்பா,
0: அங்கே
3: அது முட்டா பையலை மூளை இருக்க அப்படி சொல்லி அவரு அப்படி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் முட்டா பையலை மூளை இருக்கா என்று ஏழை மேலே தொட்டு படித்த சீமானல்லி கொட்டுற வார்த்தை போலே நல்ல முடியுமா?
0: அதுதான் நம்ம அந்த கருத்து. அதுல அந்த பாடல்ல மகளே சொட்டு சொட்டுன்னு உள்ளே பெய்யறதா மழை, கொட்டோ கொட்டன்னு வெளியே பெய்கிறது மழை என்ற வரியை கொடுத்து விட்டார். சரி, அந்த மாய அந்த பாடல் ஆசிரியர் முத்துலிங்கம், இல்லை முத்துலிங்கம்
3: இல்லை
0: மாயவநாதன் பாடல். அந்த பாடல்லே அவர் கூறுகிறார் என்னவென்றால், சமூக நீதி தத்துவம் என்னவென்றால், இந்த எங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சமாக கிடைத்து வறுமையிலே வாழ்பவர்கள், உழைத்து உண்டு கொண்டிருப்பவர்கள் மகிழ்ச்சியோடு வீட்டுக்குள்ளே இருக்கின்றார்கள். அந்த வீட்டுக்குள்ளே வந்து பெரிதாக அந்த வெளியே கொட்டுகிறது கொட்டவில்லை, அது சொட்டு சொட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்களுக்கு வருமானம் உண்டு. அதை வைத்து அவர்கள் நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வாழுகிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. அந்த சொட்டு சொட்டுன்னு விழுகிற மலை, அதே மலை கொட்டு கொட்டுன்னு அங்கே வெளியே கொட்டுகிறது. அது எப்படி இருக்கென்றால், நீங்கள் கூறிய அந்த வரியை பிடித்து விட்டீர்கள். பட முட்டா பயலே என்று இந்த பணம் படைத்தவர்கள் மற்றவர்களை சுரண்டி ஆளுபவர்கள் கூறுவது போன்று கொட்டோ கொட்டன்னு கொட்டுக்குது வெளியே. அப்போ அந்த வெளியே கொட்டுக்கிற மழை அவ்வளவு சிறப்பில்லை, உள்ளே சொட்டு சொட்டாக பெய்கிற மழை. அந்த ஏழைகள் இந்த வாழ்க்கையை பற்றி இதுக்கு எடுத்து கூறப்படுது. அற்புதமான கருத்தம்மா, தொட்டுப்பட்டீர்கள் சிறப்பாக. இதுதான் அந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுது உள்வாங்கும் பொழுது அந்த கருத்துக்களை சரியாக புரிய வேணும். அன்றைய கவிஞர்கள் இரண்டு கருத்து பட தருவார்கள். கண்ணதாசன் போன்றவர்கள் இவர் வந்ததிலே மாயவநாதனை பற்றி அந்த அதில் எந்த பாடலை தருகின்றார்கள், ஆட வந்த தெய்வம் திரைப்படத்தில் அற்புதமான ஒரு அனாதர் உடல் பாடல் என்றதை நாங்கள் நினைக்கின்றோம். அதற்குள்ளே அது உள்ளுக்கு சொட்டு உள்ளுக்கு பெய்கிற மழை சொட்டு சொட்டு மறுமையாக அளவாக சொட்டு சொட்டாக தான் கிடைக்கின்றது. வெளியே கொட்டு கொட்டென்று கூறுற அந்த கொட்டுற மலையினுடைய தன்மை எப்படி என்றால், ஏழைகளை சுரண்டி ஏழைகளை முட்டாப்பயிரண்டு ஏமாற்றி பிழைப்பவர்கள் பெரிதாக சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். அது கூடாதது என்பதை கூறுவதற்கு கொட்டு கொட்டன்னு கொட்டுகிறேன்னு கூறுகிறார். கொட்டோ கொட்டன்னு கொட்டுற மழைக்கும் அதே மழை தான் சொட்டு சொட்டாக உள்ளே நுழைகின்றன. சிறப்பான கருத்து, வாழ்த்துக்கள் மகளே. சொல்லோடு பாட நிகழ்வின் சரியான நடத்தை அடைந்து விட்டோம். இலக்கை தொட்டு விட்டீர்கள். உங்களோடு இணைந்து நானும் வாழ்த்துக்கள் மகளே. உங்கள் பாடலை கேட்டு மகளும் நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே அன்பு உறவினர்கள் வந்து தங்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறி பாடல்களையும் கேட்டுச் சென்ற வேளை மழை என்ற பதம் இன்று முன்னின்று பல பாடல்களை கேட்க வைக்கின்றது. அந்த வகையிலே அன்பு ராஜ்குமார் அவர்கள் முதல் நேயராக வந்திருந்தார். முதல் நேயராக வந்து வரவேற்பு தந்தவர் எங்களுடைய சியாமலாவாக இருந்தாலும் நேரொழியில் வந்து இணைந்து எங்களோடு பல விடயங்களை பேசி மகிழ்ந்தவர் ராஜ்குமார். அவருக்கு ஒரு பாடல் தேவைப்படுகின்றது, நெஞ்சில் மாமலை என்ற பாடல் இல்லையா ராஜ்குமார்? அந்த பாடலை இப்பொழுது உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழலாம் என்று நிமிர் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

இனிமையான அந்த பாடல் மாமலை நெஞ்சத்திலே என்று கூறுகின்றது. அந்த நெஞ்சத்திலே வரும் மாமலை, இந்த மலை பலவிதமான உணர்வுகளை கொடுப்பது போன்று ஒரு ஊடல் உணர்வை, காதல் உணர்வை உள்ளத்திலே ஏற்படுத்தி மகிழ்ச்சியை குதூகலிக்க வைக்கின்றது இந்த மலை. அதனால் நெஞ்சில் மாமலை என்று அந்த மலைக்கு பெயரை கொடுத்து அந்த மலையின் பெருமையை கூறும் பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அன்புடனே வந்து இணைந்தவர் தான் விஜயராகவன் அவர்கள். அவரும் தங்களுடைய நிலைமைகளையும் எழுதி அவரும் ஒரு மலையை பற்றி, அந்த மலை என்ன செய்கின்றது அல்லது மழைக்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கருத்தோடு வரும் ஒரு பாடலை, வாழ்வே மாயம் என்று 1982 திரைக்கு வந்த திரைப்படத்திலே இசை வாணி ஜெயராம் அம்மா அவர்களோடு, வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் மட்டுமல்லாமல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் நிலா அவர்களும் இணைந்து பாடும் ஒரு பாடலாக தருகின்றார். எந்த பாடல் எப்படி இருக்கும் விஜயராகவன் கேட்போமா உங்கள் பாடலையும்?

எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராமல் கிடைத்துவிட்டால் எவ்வளவு குதூகலமாக இருக்கும். அப்படி இந்த மழை, விஜயராகவன் அவர்கள் கேட்ட மழை, கொதித்தது குளிர்ந்தது, குளிர்ந்தது மலர்ந்தது என்ற வரியை இறுதி சரணத்திலே தந்து அந்த மழை எப்படி இருந்தது என்பது இந்த காதல் உணர்வுக்கு ஈடாக கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த காதல், எதிர்பார்த்த வேலை நிறைவேறிவிட்டால் மனதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதேபோன்று இந்த மழைக்கால மேகம் ஒன்று மணி ஊஞ்சல் ஆடியது என்ற வரியோடு அந்த மழையை பெருமைப்படுத்தி இருக்கின்றது இந்த பாடலும். வாலி அவர்களின் வரி அல்லவா, அப்படித்தான் இருக்கும். இந்த பாடலுக்கு கங்கை அமரன் அவர்கள் இசை கொடுத்துவிட எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் இனிதாக பாடி எங்கள் மனதை நிறைய வைத்தார்கள். விஜயராகவன், இந்த மழை, நீங்கள் கேட்ட மழை ஒரு குதூகலமான மழை, மனதிலே நல்ல உணர்வை கொடுத்த மழை. எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் சிறப்பாக எதிர்பாராமல் நிறைவேறிவிட்டால் காதலன் காதலி நினைத்திருக்கின்றார்கள், அந்த காதல் கைகூடி வருவது போன்ற ஒரு உணர்வை தருகின்றது மழையிலே உண்டாம். அப்படி என்றால் இந்த மழை எப்படி இருக்கின்றது? எங்கள் அன்பு யாமிருக்க பயமேன் சரவணன் தந்திருந்தார். நான் அவர் பாடலை தரும்பொழுது பூக்காரி என்று திரைப்படுத்த ஒரு நினைவிலே கூறியிருந்தேன். நடிகர்கள் தான் அவர்கள், ஆனால் படம் அது அல்ல. அது மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற திரைப்படத்தில் தான் காவிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் புனைந்துவிட மீண்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் நிலா அவரோடு இணைந்து எஸ் பி சைலஜா சகோதரி அவவும் இணைந்து பாடுகிறார். இந்த பாடலுக்கு இசையை கொடுத்திருக்கின்றார் ஷியாம் அவர்கள். எங்கே இவர் இந்த பாடல் மழை தருமோ மேகம் என்று பாட வருகின்றது. சரவணா உங்களோடு நாங்களும்.

0: சிறப்பான அந்த பாடல் கூட, மழை வருமோ மேகம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேகம் வந்தால் என்னென்ன எல்லாம் செய்யும் என்ற எண்ணத்தை மனதிலே வைத்து கொண்டு எதிர்பார்ப்பது போல ஒரு காதலன் ஒரு காதலியை அல்லது காதலி காதலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். வருவாரா வரமாட்டாரா, அந்த காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா, நிறைவேறினால் எப்படி இருக்கும் என்ற கருத்தை அங்கே கூறுவதற்காக இந்த பாடல் வரிகளை அந்த கவிஞர் குவித்திருக்கின்றார். நான் முதலில் ஒரு குழப்பத்தை தந்துவிட்டவன் போல் தெரிகின்றது அன்பு சரவண ஆயுது. நான் பூக்காரி என்ற படம் என்று ஒரு தடவை கூறிவிட்டேன், பின்பு அதே நடிகர் என்றான் கூறினேன், அதையெல்லாம் பிழை என்பதை புரிந்து கொண்டேன். இந்த பாடல் மனிதர்களில் இத்தனை நிறமா என்ற ஒரு நிறங்களா என்ற பாடல். இந்த பாடலுக்கு ஸ்ரீதேவி அவர்களும் முரளி மோகன் அவர்களும் நடித்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். மொழிகள் தமிழ் வானொலியில் இப்பொழுது நேரம் சரியாக 1:07 காட்டுகின்றது. உங்களுக்கும் 10:37 இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளையிலே அடுத்த பாடலையும் தொடர்ந்து விடுவோம். அந்த பாடலை அன்பு மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்து கேட்ட பாடலாக இருக்கின்றது. அந்த பாடல் அவருக்கு இப்பொழுது மழை பொழிவதற்கேற்ற சான்றுகள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணுகிறார். அந்த மழை இப்படி வரும் என்று அந்த ஆனந்தராகம் திரைப்பட பாடலைத்தான் நீங்கள் கேட்டீர்கள். அந்த பாடல் மேகம் கறக்குது மழை வர பார்க்குதாம், எங்கே பார்ப்போம் எப்படி அந்த மேகம் கறக்குன்றது எப்படி மழை வர பார்க்குது என்பதை இந்த பாடல் வரிகளிலே வரும் பதங்கள் எங்களுக்கு கூறுகின்றது என்பதை சரியாக விளங்கப்படுத்துவதற்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை குயில் எங்களுடைய ஜானகி அம்மாவும் பாட வேண்டும் என்று இசை ஞானி இசை கொடுக்க வேண்டும் என்ற பஞ்சு அருணாசலம் அவர்கள் இதற்கு வரியை கோர்த்திருக்கின்றார்கள். கேட்போமா?
1: பாக்குது வீசியடி மேகங்கறுக்குது மழை வர பாக்குது வீசியடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா

நேரம் சரியாக 1:12 கனடாவில். அன்பு உறவுகளை, இந்த பாடலே நாங்கள் மாலை நேரத்தில், அதுவும் இல்லை கால நேரத்தில், இல்லை மத்திய நேரத்தில், ஒரு மழை வரும் வேளையிலே முதலிலே அந்த மேகம் கருத்து லேசாக ஒரு காற்று வீசி அடித்து வந்து எங்களை தழுவும் போது எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி இருக்கின்றார் பஞ்சு வருணாசலம். அப்படி என்றால் பூவுக்குள்ளே வாசம் இருக்குது, பாலுக்குள்ளே நெய் இருக்குது, இதெல்லாம் நல்லபடியும் தானே. ஏதேதோ எண்ணங்களெல்லாம் மனதில் வந்து ஆசைப்பட்டு என்னென்னவோ ஆச்சு ஆகி போச்சு. இந்த மனசு, அந்த காதல் உணர்வு, இந்த காதல் வர வேண்டும், காதலனை சந்திக்க வேண்டும், காதலி இப்பொழுது காதலன் காதலி இப்பொழுது சந்தித்தால் எப்படி இருக்கும் என்ற அந்த உணர்வை இந்த மலை காட்டுகிறது, ஒப்பீடு காட்டுகிறது. மலை மேகம் கருத்து லேசான காற்று வீசி திகத்தை வந்து தழுவும் போது இப்படியான உணர்வுகளில் ஏதேதோ எண்ணங்களெல்லாம் வந்து ஆசைப்பட்டு என்னென்னமோ ஆச்சுது. ஏனென்றால் பூவுக்குள்ளே வாசம் வச்சு, பாலுக்குள்ளே நேசம் வச்சு, என்னுக்குள்ளே உன்ன வச்சு, உன்னுக்குள்ளே என்ன வச்சு, அற்புதமான வரிகளை தாங்கி வந்து இந்த மலையை வர்ணித்து செல்கின்றது அந்த பாடல். மலையை பற்றிய பதத்தை கை வைத்தோம் என்று மலைமலையாக குளிர் குளிராக இருக்கும் இந்த வேளையிலே அப்படியெல்லாம் மழை அடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அன்பு மகள் ரேவதி அவர்கள் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் கூட ஒரு இனிமையான பாடல். ராஜா கையை வச்சா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது அந்த பாடல். அன்புடனே இசை ஞானியின் இசையிலே எங்கள் KS சித்ராம்மா சின்ன கோயில் அவர்களோடு இணைந்து டாக்டர் KJ ஜேசுதாஸ் ஐயா அவர்களும் குரல் கொடுக்கின்றார்கள். ரேவதி, எங்கே அந்த பாடலை கேட்போம். இது நீங்கள் பாடி காட்டிய அதே பாடல்.

வெயில் அடித்தால் நிழல் வேண்டும், குடை பிடித்து கொண்டு ஓடுவோம், இல்லை என்றால் ஒரு துணியை தலையில் போட்டு ஓடுவோம், இல்லை ஒரு மர நிழலில் ஒதுங்குவோம். ஆனால் மழை பெய்தால் குடை நிரந்தரமாக எங்களுக்கு வேணும். அதனால் மழை வரப்போவது என்பதற்கு முன்பு குடையை கொண்டு ஓடிவா என்று யார் காதலன் காதலியை காதல் அரும்பி முற்றுவதற்கு ஓடிவா ஓடிவா மழை, அதாவது மழை போன்று எங்களுடைய காதல் மலர்ந்திருக்கும் இந்த வேளையிலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும், ஓடிவா இணைந்து கொள்வோம் என்பதை சாட்டாக வைத்து இந்த பாடலை தந்திருக்கின்றார்கள் இசைஞானி அவர்கள். இசையிலே அழகாக இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வருவதற்கு முன்பு நாங்கள் அதற்கு ஆயத்தமாவது போன்று காதலே நாங்கள் ஊடாடல் ஓடியாட வேண்டும் அதற்காக என்று நாங்கள் கேட்பதற்கு ஒரு பொருத்தமாக அப்படி ஒரு நினைவு இருக்கின்றது. நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், இதை முன்னிலையிலே முன்னுமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மழை வரப்போது என்றால் குடையை பிடிக்க வேண்டும் என்பது போன்று இந்த கவிஞர் எழுதிய எழுத்திலே காதல் வரப்போது காதல் வரும்போது ஆடிப்பாட வேண்டும் ஓடிவா என்று கேட்பது போன்று ஏதோ ஒன்றை எழுதி இருக்கின்றார்கள். இனிமையான இந்த பாடல் மழை தான், அந்த மழை காதலுக்கு பாருங்கள் வந்த கருத்துக்கள் அத்தனையும் காதலுக்கு ஊடாக குளிர்மை பசுமை என்பதற்காகத்தான் இந்த மழை என்ற பதத்தை பாவித்து பாடல்களை புனைந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் வேளையிலே அடுத்த பாடலை எங்கள் அன்பு கிருஷ்ணன் அவர்கள் நாங்கள் வாழும் கனடாவிலும் இந்த நாட்டில் உள்ள காலநிலையும் உங்கள் நாட்டின் காலநிலையும் இணைத்து கொண்டு மழைக்காலமும் பனிக்காலமும் அங்கே பனி பெய்கிறது இங்கே பனி மழை போன்று பொழியக்கூடியது தான் நாங்கள் உணர வைக்கும் வேளையில் ஒரு பாடலை தருகின்றார் சாவித்ரி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அன்று நாங்கள் என்னுடைய நண்பர் இங்கே கனடாவில் எங்கள் கோன்வால் பகுதியிலே வாழுகின்ற ஒரு அன்பு நண்பர் ராஜ்குமார் என்ற ஒரு அன்பு உறவு, அவர் இந்திய நண்பர் தான். அவர் வந்து இந்த கலைத்துறையில் மிகவும் ஈடுபாடுடையவர். கலைத்துறையை பற்றி பேச்சுவாக்கிலே பேசும்பொழுது நடிகர்களை பற்றி பேசும்பொழுது நடிகை மேனகா என்ற ஒரு நடிகையை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை வரும்பொழுது அவரை யாரென்று அறிவதற்காக அடையாளம் காட்டுவதற்கு இந்த பாடலை குறிப்பிட்டதற்கு காட்டியிருந்தார். மழை காலமும் பனிக்காலமும் என்ற சுகமானவை என்ற ஒரு பாடலை கிருஷ்ணன் தந்தபொழுது அந்த பாடலே நடிகர்களை காட்டும்போதே அந்த மேனகா என்பவை அறிமுகப்படுத்தியிருந்தார். இதோ அந்த பாடல். இந்த பாடல் மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை என்று பாடுகிறதே, எங்கே கேட்டு பார்ப்போம் இந்த பாடலை. கிருஷ்ணா உங்கள் பாடல்.

டைரக்டர் இயக்குனர் பரதன் அவர்களுடைய தயாரிப்பு படைப்பிலே வந்த இந்த திரைப்படம் சாவித்ரி என்ற திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு வாணிஜெயராம் அம்மாவும் பாட வேண்டும் என்று எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வெலிசை மன்னரால் இசையமைத்து கொடுக்கப்பட்ட அந்த பாடல் மழைக்காலமும் பனிக்காலமும் இனிமையானதுதான், குளிர்மையானதுதான். மழைக்காலம் பனிக்காலம், அங்கே மழை பொழியவில்லை, பனியும் பொழியவில்லை, அந்த காலத்தை ஒப்பிடுவது போல காட்சியை அமைத்திருந்தார்கள். சிறப்பான ஒரு பாடல், அந்த இதமான குளிர் மனதிலே இருக்கும் என்றதை அவர் அழகாக எடுத்து கூறியிருந்தார். மழைக்காலமும் இந்த பனிக்காலமும் குளிரானதுதான் என்பதை, ஆகதான் அந்த மழை குளிரானது என்பதை எடுத்து தரும் வண்ணம் கேட்ட வேளையிலே நேரம் சரியாக 1:26 நாங்கள் தொட்டு உங்களுக்கு 10:56 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்குகின்றது என்றதை அறிவுறுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த பாடலையும் கேட்போம். அந்தி மழை பொழிகிறது என்று, இந்த அந்தி மழை பொழிகிறது ராஜபார்வை திரைப்படுத்த பாடல் அல்லவா, அந்த பாடலை அனுஷ்யா நீங்கள் தந்தீர்கள் தானே, அந்தி மழை தானே பொழிகிறது, கேட்போம் அந்த பாடல் அப்படி என்று பார்ப்போம்.

காதலின் உணர்வோடு இருப்பவர்களுக்கு காலை மாலை மதியம் இரவு என்று இல்லைத்தான். ஆனாலும் இந்த அந்தியிலே வருகின்ற மழை மனதிலே ஒரு குதூகலத்தை கொடுத்து இரவு முழுவதும் அந்த ஒருவர் முகத்தை ஒருவருக்கு காட்டி கொண்டிருப்பது போன்ற அந்த துளிகள் மகிழ்வான நினைவுகளை கொடுப்பது போன்ற கருத்தோடு ஒரு குருடு கண் தெரியாதவருக்கு மழை எப்படி இருக்கும் என்று தெரியாத உணர்வு இருக்கின்றது. மழை துளிப்படும் பொழுது எப்படி இருக்கும் அந்த உணர்வு அவற்றை கூறுவதோடு மட்டுமல்லாமல் அனுஷியாவை பொறுத்தவரையில் அந்தி மழை தான் விருப்பம் என்ற காலை மழை பெய்தால் அவ அழகாக வரையும் கோலங்கள் அழிந்துவிடும் அல்லவா. சிறப்பான அந்த பாடல் ராஜபார்வை திரைப்படத்தில் ஒலித்த பாடலை கேட்டு மகிழ்ந்தும் இசைஞானி இசையிலே இனிமை சேர்க்கும் இந்த பாடலுக்கு கமலஹாசன் ஐயா அவர்கள் நடித்த ஒரு அவருடைய தயாரிப்பில் வந்த திரைப்படம் சிறப்பான இந்த வேளையில் இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்று மழையை பற்றி அழகாக கூறி முடித்து அந்த கருத்தை அறிய வரும் வேளையிலே அன்புடன் எங்களோடு இணைந்திருக்கின்ற ரமணி ராஜேஷ் அவர்களும் நேரில் வர முடியாது விட்டாலும் தன் கருத்துக்களை பரிமாறி எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து தொடர்ந்து எங்கள் இசைப்பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடல் நான் இன்று காலை நினைக்க வைத்த அந்த பாடலை அன்பு மகள் அதை அழகாக வந்து கூறிவிட்டார். அந்த பாடலில் வந்த வரி என்னை கவர்ந்து கொண்டது. நாங்கள் பேசும் பொழுது ஷியாமலா நீங்கள் என்னாலும் அது வேறு அந்த அதை எழுதிய கதா ஆசிரியர் அந்த பாடல் ஆசிரியர் மாறி கூறிவிட்டோம் மாதிரியோ இங்கே அது மருத காசியைத்தான் நாங்கள் மாறி மாயவனார் என்று கூறிவிட்டோம். மருத காசி அவர்கள் திரை இசை திலகம் என்று பெயர் திரை கவிஞர் திலகம் என்று பெயர் பெற்றவர் அவர் எழுதிய அந்த பாடலுக்கு திரை இசை திலகம் கே பி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்துவிட இசை அரசி பி சுசீலா அம்மாவோடு அற்புதமான பாடகர் ஈடு இணையற்ற ஒப்பு கூற முடியாத அளவுக்கு யாரும் அதை பின்பற்ற முடியாமல் இன்றும் தவிக்கின்றார்கள். இசை பேரரசு என்று கூற வேண்டும் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் தந்த ஆடவந்த தெய்வம் என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல் வந்தது. அந்த பாடலில் இவரும் கருத்து உட்கருத்தை நீங்கள் பார்த்தால் அன்றைய கவிஞர்கள் காதல் மோகம் அதுகளை விட காதலை கொண்டு வந்தாலும் சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தை சமூகத்தின் நாடி துடிப்பை அப்படியே மறைமுகமாக காட்டிக்கொள்வார்கள். பாடலை முதலில் கேளுங்கள். முதல் அந்த சரணத்தை கேட்டுவிட்டு பேசுவோம். சிறப்பான பாடல் இறுதி பாடலாக வருகின்றது. மகளே ஷியாமலா அப்பாவும் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். இணைந்திருக்கும் அன்பு உறவுகளை கேளுங்கள் இந்த பாடலை.

0: ஒரு 3 நிமிடம் 24 நொடிகளுக்குள்ளே உலகியலை அடக்கிவிட்டார் இந்த கவிஞர். அவர்கள்தான் கவிஞர்கள். அவர் கூறுகின்றார், இந்த கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கும் உழைப்பாளிகள் சொட்டு கொட்டும் அவர்களுடைய உடலை வியர்த்து கொட்டும் வேர்வை போன்று சொட்டு சொட்டாக உள்ளே கொட்டுகின்றது. ஏழைகள், சமுதாயத்தின் உள்ளே, வீட்டின் உள்ளே இருப்பவர்கள், தொழிலாளர்கள், அவர்களுடைய உழைப்பு, கடினமான உழைப்பு, அவர்கள் வியர்வை சிந்தி உழைக்கின்றார்கள். சிறிது நேரத்தில் அது வற்றியே விடுகின்றது உள்ளே. ஆனால் அதை இந்த மழை பொத்தல் உள்ள வீடுகளுக்குள்ளே சொட்டு சொட்டாக கொட்டுகின்ற, ஏழையின் வீட்டுக்குள்ளே கொட்டுகின்ற மழை போன்ற சிறிது நேரத்தில் அது விட்டுவிடும், அது குறைந்துவிடும். கொஞ்ச நேரத்துக்குத்தான் அந்த சந்தோஷம் என்பதை எடுத்து காட்டுவது போல மழையும் வெளியே கொட்டு கொட்டுகின்ற கொட்டுகின்ற அதே மழை எப்படி என்றால், முட்டாள் பயலே மூளை இருக்கா என்று கேட்டு மக்களை வருத்தி உழைத்து சேர்த்து பணத்தை வைத்திருக்கிறவர்கள் இந்த கொட்டுகின்ற வார்த்தை, முட்டாள் பயலே மூளை இருக்கான்னு கடின வார்த்தைகளை கூறுவார்கள். அதே போன்றது வெளியே பெருமழை கடினமாக கொட்டுகின்றது. அந்த மழையை அம்பர்களுக்கும் உள்ளே சொட்டுகின்ற சொட்டு சொட்டாக ஒழுகிறதும் மழைதான். இந்த மழையை, இந்த இடத்தில் வருகின்ற மழையை ஏழைகளுக்கும் ஒப்பாக குறிவிட்டு இறுதியிலே சூடாக இருக்கின்ற இதயம் என்று ஒன்று வந்து முழுக்க நினைந்த பின்பு புற முக்காடு எதற்கு என்றெல்லாம் அற்புதமான பழமொழியை இடையே இணைத்து ஒரு 3 நிமிடம் குறுகிய நாடிக்குள்ளே உலகியலை அப்படியே எடுத்து காட்டி, அவர்கள் தான் கவிஞர்கள், அன்பா அற்புதமான கவிஞர்கள். அதனால் தான் அவர்களை தேடி பட்டங்கள், பதவிகள், விருதுகள் சென்ற அன்பு உறவுகளை நாங்கள் நிகழ்ச்சியை இனிமையான பாடலை உள்வாங்கி நன்றாக அன்று தொட்டு இன்று வரை அந்த பாடலை கேட்டு மகள் சியாமலா நீங்கள் தந்தீர்கள் இந்த பாடல். அது காலையிலே நான் இந்த பாடல் கேட்கும் பொழுது எனக்கு மனதிலே தோன்றிய எண்ணங்களை அப்படியே கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று மழை வந்து கொட்டு கொட்டென்று கொட்டி சொட்டு சொட்டாக வந்து கொட்டு கொட்டென்று வந்து குளிராக பனிபோல அமைந்த மலைகள் என்ற தன்மையை நாங்கள் அறிந்தோம். அது வருவதற்கு முன்பு மேகம் அப்படி இருக்கின்றது. இந்த மழையையும் மழை துளியையும் மழை கொட்டுகின்றதையும் மழைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மழை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், மழை வருவதற்கு முன்பு என்ன மாதிரி இருக்கும் என்ற உணர்வுகளை எங்கள் உள்ள உணர்வோடு பகிர்ந்து கொண்டார்கள் எங்கள் அன்பு உறவுகள் தந்த பாடல்கள் மூலம் கவிஞர்களின் வரிகளில் நாங்கள் அனைவரும். அந்த வகையில் நாங்கள் நிகழ்ச்சியை எட்டி பிடித்து நிகழ்ச்சியை நிறைவு வரும் நேரத்தை எட்டி பிடிப்பதற்கு நாழிகை கடந்து விட்டது. 10 நிமிடங்களை கூட எடுத்துக்கொண்டோம் போல் இருக்கின்றது. இருப்பினும் சிறப்பான மழை பொழிவு ஏற்பட்டது. இன்றைய சொல்லி மழை என்ற பதம் எங்களை எங்கெங்கோ எல்லாம் கொண்டு சென்று எப்படி எப்படியெல்லாம் எண்ண வைத்து வந்தது. இனிமையான பாடலை, இறுதி பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வரச் செய்தார் அன்பு மகள் சியாமலா அவர்கள். இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை இதனுடைய முடிவுரை எப்படி இன்றைய நிகழ்ச்சி இருந்தது என்பதை கேட்பதற்காக ரேவதி அவர்களை எதிர்பார்க்கின்றேன், வருவார் என்று எண்ணுகிறேன். வந்து விட்டார் அவர் என்று எண்ணுகிறேன். ஆயத்தமாக இருக்கின்றார். வணக்கம் ரேவதி, வாருங்கள் எதிர்பார்க்கின்றோம். வணக்கம், வாங்க எங்கே உங்கள் முடிவுரையை பார்ப்போம்.
1: ஐந்தாம் மாதமாகிய மே மாதம் இன்றைய நாளிலே
0: 26
1: சென்று நாளை பார்க்கிறேன். இன்றைய நாளில் மிகவும் சிறப்பாக சொல்லோடு பொருள், ரொம்ப அழகாக மழை அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்து விட்டு அது சம்பந்தமாக ஒவ்வொருவரும் வந்து பங்கு பெற்றார்கள். முதலில் வருத்தப்படாத வாலிப சங்க தலைவர் ராஜ்குமார் அவர்களும், அவரும் மழையை பற்றி ஒரு அழகான பாடல். இன்று கேட்ட எல்லோருமே மழையை பற்றி அருமையான பாடல்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம விஜயராகவன், சேப்பு விஜயராகவன் சகோதரர், யாம் இருக்க பயம் ஏன் சரவணன், அப்புறம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், அப்புறம் ரேவதி, கிருஷ்ணன், அனுசியா தம்பதிகள், சகோதரர் தம்பதிகள், சியாமலா இன்றைய 7 பேர் மற்றும் பின்பக்கத்தில் இருந்து பாடல்களை கேட்டு கருத்துக்களை தந்த ராஜேஷ், சிதம்பரம் ராஜேஷ் சகோதரருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மழை பற்றிய பாடல், அதனுடைய ஒவ்வொரு பாடலின் விளக்கத்தையும் அப்பா சொல்றது மூலம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டோம். ரொம்ப அருமையா அற்புதமா கருத்துக்களை எடுத்து சொன்னாரு. ஒரு ஒரு பாடலுக்கும், அதாவது யார் எல்லாருடைய பாடல்ல இருந்து முக்கியமான ஒன்றை எடுத்து அவர் தந்த விதம் வந்து மிகவும் அழகு. இதை வந்து வெளிநாட்டுல எல்லா உலகத்திலிருந்து கேட்கிற அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நம்மளுடைய அன்பு வானொலி எம்டிஆர் அன்பு வானொலி நேயர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன். மற்றும் இதை இந்த தளத்தை அமைத்து கொடுத்த வானரசி எம்டிஆர் தளத்துடைய வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும், இதை தொகுத்து தரும் நம்மளுடைய அப்பா அவர்களுக்கும் மிகவும் ஒவ்வொரு தடவையும் அந்த உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் இதற்காக பணியாற்றும் அப்பாவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமாக இன்றைய சொல்லோடு பொருள் வந்து ரொம்பவும் அற்புதமாக அமைந்தது. மிகவும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரேவதி அவர்களே. முதலிலிருந்து இறுதி வரை நன்றாக உற்று கேட்டு அதனுடைய பொருள்களை உள் வாங்கி எடுத்து கூறியிருந்தீர்கள். 8 பேர் என்று இணைந்திருந்தார்கள். ராஜ்குமார், விஜய ராகவன், சரவணன், மகாலிங்கம், ரேவதி, கிருஷ்ணன், அனுஷியா, சியாமல் ஆகியோர் தங்கள் தங்கள் மனதிலே மழை என்ற பதத்தோடு தங்களை தொட்ட பாடலை கேட்ட வேளையில் அத்தனையும் தொட்டு எங்களுக்கு மழை என்றால் என்ன, மழையும் வாழ்க்கையும் எப்படி சம்மந்தம் இருக்குது, வாழ்விலே மழை எங்களுக்கு தந்த பலன் என்ன, அது எப்படி எங்களோடு பங்களித்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு இன்றியமையாத ஒன்று மழை என்பதை நாங்கள் எல்லோரும் எல்லா உணர்வுகளுக்கும் அது வேண்டும் என்பதை அழகாக நீங்கள் தந்த பாடல்களே கிடைத்த சொற்களை கொண்டு நாங்கள் தீர்மானித்து கொண்டோம். எங்களுக்கும் நல்லதொரு உரையாடலுக்கு சிறந்த பதமாக அமைந்து அந்த பாடல்கள் கிடைத்தது என்று தான் கூற வேண்டும். அத்தனை பாடலுக்குள்ளேயும் இறுதியாக வந்த பாடலே வந்து வாழ்வியலை எப்படி எடுத்து கூறிய அந்த மழையை அதற்கு முன்பு மழை எங்கள் மனோநிலையை காட்டி சென்றது. இறுதிப்பாடல் மழை தன்னுடைய குணத்தை எங்கள் வாழ்வியலோடு இணைத்து காட்டியது. அற்புதமாக இருந்தது. நாங்கள் பேசுவதென்றால் எப்படியோ எல்லாம் பேசிக்கொண்டு போல அவ்வளவோ பேசலாம். சிறப்பான பாடல் அந்த. இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்து வந்து தொகுத்து அளித்தார் எங்களுடைய ரேவதி அவர்கள் முழுமையாக கேட்டுவிட்டு. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி மழை போல என்று சொரிந்து கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சியின் சொல்லோடு பாடலே மழையாக பொழிந்து சென்ற சொற்களஞ்சியத்தை சிறப்பித்து சென்ற பாடல்களும் தந்த பாடல்களை தந்தவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள பெற்றுக்கொண்ட இன்பத் தமிழ் இவர் இதையெல்லாம் நான் பெற்றறிந்து உங்கள் முன்னிலையில் வந்து இந்த வானொலியில் அமர வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏகன் அநேகன் என்று கூறப்படுகின்ற அந்த இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி நடைபெறும் சத்திர சிகிச்சை அன்பு மகள் ரேவதி அவர்கள் பூரண சுகம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்று மொன்றியாலே எங்கள் கலையகம் இருக்கும் பகுதியில் எங்கள் கலையகத்துக்கு நல்ல ஆதரவாக இருந்த எனக்கு ஒரு அன்பு மூத்த சகோதரியாகவும் அன்பு தாயாகவும் இருந்தவருடைய அவர் இயற்கை எழுதி இருக்கின்றார். மிகவும் சுமூகமாக அந்த செய்தி எங்களுக்கு ஒரு பாடமாக வாழ்வியலில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கு. அவருடைய இறுதி யாத்திரை நடைபெற இருக்கின்றது. அதுவும் சரியாக நடைபெற வேண்டும் என்று உங்களோடு நானும் இணைந்து இருகரம் தூக்கி கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உங்கள் அனைவரோடும் இணைந்து இப்பொழுது நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வோம். நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று அந்த கூறும்போது சந்திக்கலாம் என்று கூறிவிட்டேன். அங்கே கல்வி அடையாளம் இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு உடம்பிட்டு செல்ல எண்ணுகின்றே நான் புறவுளே மகிழ்ச்சியோடு உங்களோடு இணைந்து அந்த பெரும் மகிழ்ச்சியோடும் இணைந்து சிறப்பித்தவைக்கும் இணைந்து எங்களை ஊக்கித்தவர்கள் மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு விடை பெறுகின்றது. 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 6வது நாள் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தின் சொல்லோடு பாடல். நன்றியும் வணக்கமும். மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு.

0: காற்று,
1: புதிய காற்று.
0: இரண்டாவது திரைப்படம் நான் உங்கள் தோழர். அதுல ஏதாவது ஒரு பாடல்
2: நான் உங்கள் தோழர் நாளுமே
0: அதுல ஒரு பாடல் எடுத்து போடுகிறேன், கூறி போடுகிறேன் கேளுங்க.
1: நன்றி நன்றி நன்றி கிருஷ்ணா.
0: எல்லாத்தையும் இது கலைத்துறையில எங்கட உங்களை பாக்கல தம்பி.
1: இனிமேல் கிருஷ்ணா, இப்ப எல்லாம் நாட்டுல எல்லாரும் பயந்து, சில இடங்கள்ல தெரியல, ஆனா ஒட்டுமொத்தமா உலகெங்கும் பயந்து போயிருக்கிறது. இப்ப ஜெர்மன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து எல்லா இடமும் அந்த நோய் பரவிக்கொண்டே
0: போய்விட்டது.
1: இங்கிலாந்து யூகேல ஒரு ஒரு டெரிட்டோரி, அதாவது ஒரு இடத்துல ஒரு
2: கூட
1: இல்ல இல்ல, நேரடியா பிபிசி நியூஸ் எல்லாம் நேரடியாவே வீடியோ எடுத்து
2: வதந்திகள் சரியான கூட. இப்ப சைனாவில எல்லாம் செத்து கூட சொல்றாங்க, ஆனா வந்து சரியான குறைவன்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து
1: நிறைய செத்தவர்கள் நிறைய காட்டுறது அமௌண்ட் குறைய. ஈராக்ல ஹெல்த் மினிஸ்டர் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே வேர்க்கிறது வேர்க்கிறது தொடர்ச்சினா, நேற்றைய நியூஸ் பிபிசி நியூஸ் அவருக்கும் தனக்கும் இருக்கிறது. அவர் நேர பேசிக்கொண்டிருந்தார், முதல் நாள் அடுத்த நாள் அவர் தனக்கு இருக்கிறார், நேற்றைய நியூஸ்ல வந்திருக்கிறது, ரொம்ப கவலையோட சொல்லி
0: இருக்கிறார். கிருஷ்ணா அங்கு அணிந்து கொண்டு செல்கிறார்களா?
2: சைனீஸ் கார போட்டு எடுத்துக்கிறாங்க, இப்ப இந்த இதுக்கு பிறகு இங்கிலீஷ் காரருக்கு பிடிக்குது இல்ல, போட்டு கொண்டிருக்கோம். இப்ப சைனீஸ் கார சாதாரணமா போட்டு எடுத்துக்கிறார்கள் குழுவுக்கு. அப்ப இதுகளுக்காண்டி அவ இப்ப போடுறது, ஏன்னா இங்கிலீஷ் காரருக்கு தெரியாது. அவரு பழிக்கிறது ஒரு புள்ளைய பேசி போட்டாங்க, சின்ன புள்ளையா நீ வந்து வேற காரணம் இங்க பழிக்கிறது. அதே மாதிரி இவரு என்ன பேங்காக் ஒரு ஆள, தாய்லாந்து ஒரு ஆள சைனீஸ் காரன்னு சொல்லி அடிச்சு போட்டாங்க ரெண்டு பேர். இங்கிலீஷ்
0: காரன் கேட்பது, உங்க நடமாடும் ஜனங்கள் வாய் மூடி அணிந்து கொண்டு செல்கிறார்களா?
1: இல்ல
2: இல்ல,
0: ஆகவே ஆபத்து இல்லை. நன்றி நன்றி தகவலுக்கு. நாங்கள் ஊடகங்களில் பார்த்த செய்தியை விட சுட சுட கிருஷ்ணா அவர்கள் தந்த செய்தி பதிலளிக்கக்கூடிய.
1: வணக்கம் இளவரசு.
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் இளவரசு.
1: நன்றி. இப்ப இளவரசு வந்திருந்தார், உங்களுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்றோம் ஐயா. அந்த அப்படியே ஒவ்வொரு நிகழ்ச்சியா சொல்லி சொல்லி எனக்கே என்ன நிகழ்ச்சி எடுத்து வந்தேன்னு தெரியாது.
3: இல்ல இல்ல, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமா சரியான முறையில பதில் தரல, எனக்கே தெரியுது. வேலைப்புல காரணமா பதிவு சரியா தர முடியல. எனக்கு ஒரு பாட்டு கொடுக்கமா
1: சொல்லுங்க. என்ன பாட்டு?
3: கலத்தூர் கண்ணம்மா படத்துல இருந்து அம்மாவு நீ அப்பாவு நீ அந்த பாட்டு.
0: கமலஹாசனுடைய முதலாவது அந்த திரைப்படம் கலத்தூர் கண்ணம்மால கமலஹாசனுக்கு அந்த பாடல்
1: அந்த பாட்டை பாடிங்க பாக்கலாம்.
3: அம்மா
1: அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமம் நீ, அம்மா உண்ணி. அது சரி, நான் ஒண்ணு மட்டும் எல்லாருக்கும் கேக்குறேன். இல்ல ஒரு ரெண்டு நாள் நான் வரையில எல்லாரும் காணையில வருவாங்க வர்றாங்க வருவாங்க எதிர்பார்க்கறீங்களே, சுத்தமா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டா நீங்க என்ன
0: செய்வீங்க? மனதில் உறுதி வேண்டும்
1: வேண்டும்
3: இல்லையா? நிச்சயமாப்பா,
0: வீட்டுல அனைவரும் நலமா?
1: நீண்ட நேரம் காத்திருந்தீங்க நீங்க இளவரசு. நீங்க இப்ப வீட்டுல இருக்கீங்களா வேலை இடத்துல இருக்கீங்களா? நீங்க
0: வளர்த்துறேன் காட்டளையில் அவரை வளர விடுங்கள்.
1: இளமாறன்
0: பாட்டு பாட்டு குறித்தான சில இளைய தலைமுறை ஒன்று
1: இளமாறன் கேட்கும் பாடல் அதை மட்டும் அழுத்தி சொல்லுவார். நான் யாரப்பா இது இளைய தளபதி மாதிரி இளைய இனிமையான பாடல் நீங்க கேட்டிருக்கீங்க. நாங்க இன்றைக்கு மிக விரைவாக நிறைவுக்கு கொண்டு வரலாம் 12 மணிக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா 6 பேர் தான் பாடல் கேட்டிருக்கா. நான் எழுதியிருக்கிறவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதெல்லாம் சேர்த்து
0: எதிர்பார்க்கவும்
1: நிச்சயமா நிச்சயமா என்னவோ அப்பாட
0: இவங்க அம்மாவே நீராவே காட்டலையும் உந்துதல் கொடுத்தது நான். முடியாத முடியாது சோமி சோமி கொண்டு இருந்தவ நானே அந்த பிள்ளையாளர் பார்த்து எழுதி கொண்டுதான் போங்க போங்கன்னு நானே காப்பி இல்லாம ஆளை தள்ளி கொண்டு வந்து கதிரையில உட்கார வச்சு நானும் பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன் இந்த காட்டலைக்கு.
3: சரி சரிங்கப்பா,
0: பாலன் ஓட்டி கலைத்தது நான் பக்கத்துல இருந்து கலைத்தது அவ
3: தூக்கத்துக்கு
1: வந்துட்டு அப்ப தூங்கி கொண்டிருக்கும் போதே காலையில இருந்தே அப்ப ஆரம்பிச்சுட்டா மெல்ல வந்து எட்டி பார்த்து அம்மா இன்றைக்கு நிகழ்ச்சி வர்றதாண்டெல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அது மட்டும் கேட்டு அப்ப இந்த ஒரு பதில் இப்படித்தான் கொஞ்சம் கேட்டு சரிப்பா சரியப்பா. அப்ப
3: அவரனை
1: நீங்க சொன்னதெல்லாம் செய்திருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க
3: கொஞ்ச நேரம் தவறுது
1: உண்மைதான்,
3: இருந்தாலும் ஒரு தலைமையா இருக்கும் போது நீங்க சொன்ன கரெக்டா சொல்றாங்க.
1: நான் தலைமையா இருக்கிறேன் யாரு இளவரசு சொன்னது? ஏன் இளவரசு சொல்றீங்க?
0: இளவரசு எங்களை விட
3: உற்சாகம் ரெண்டு பேர் தான்மா, நீங்களும் சரிதான் அப்பாவும்
1: சரிதான்.
3: இல்ல இல்ல இப்ப நாளைக்கு வந்து நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டா 9 மணிக்கு
1: நான் எப்பவும் இதுல அறிவிக்கும் போதும் பேசும் போதும் தலைமை என்ற நிலையில நான் அறிவிக்கவே இல்லை. நான்
3: சொல்றேன்
1: நல்லா உள்வாங்க கூடாது. நீங்க
0: என்ன பிரச்சனை தம்பி? இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம் நடிச்சாமம் உங்களுக்கு 12 மணியாக போகின்றது நள்ளிரவு. எங்களுக்கு நண்பகல் நண்பகலை தாண்டி பகல் வேலை. அதே போன்று இரவு நேரம் உங்களுடைய நண்பகல் மாலை காலை நேரம் இங்கே இரவு நேரம். அப்ப இவ வந்து அந்த இரவு நேரத்து அந்த நேரத்தை மற்ற அறிவிப்பாளர் நேயர்கள் மற்ற நிகழ்ச்சிகளோட செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்.
1: எனக்கு இரவுல இப்ப தூக்கம் வர
0: மாட்டேன்.
1: எனக்கு அது பழகி போச்சு.
0: கரெக்டா நேரம் 4:30 படுக்கைக்கு சென்றால் கடைசி ஒரு 5 மணித்தியால 6 மணித்தியால தூங்க வேண்டும். இந்த பிள்ளைக்கு அந்த தூக்கம் இல்லாம இருக்கதா அதிகாலையில எழுந்து இங்க ஓடி வர்றதுக்கு சரியான விருப்பம் உள்ளவள் முடியாம இருக்காப்ப. நான் தான் கொஞ்சம் உந்துதல் கொடுத்து சில வேளையில கோப்பி அதை சாப்பாடு எல்லாம் நீ போவம்மான்னு சொல்லி அனுப்புறது. ஏனென்றால் வானிலையில வருபவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதை ஸ்தாபனம் இல்லை. இந்த இரவு நேரம் பகல் நேரம் உங்களுக்கு கடினமாக இருக்கின்றது. உங்களோடு அளவலாகிவிட்டு இப்ப உங்களுக்கு நள்ளிரவு எங்களை பகல் நாங்கள் இப்ப பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் இரவு நேரம் எங்களுடைய இரவு நேரம் உங்களுக்கு பகல் நேரம். உங்களை தட்டி கழிக்க முடியாது. அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் தொகுப்புகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அதிலே கொஞ்சம் நேரத்தை செலவிடுவதாலே சாப்பாட்டையும் கவனிக்கிறாவில்லை, உடல்நிலையும் அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. அதனால காலையில கஷ்டப்பட்டா நான் ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணி அனுப்பி இன்னைக்கு போக வேணும் பாமாட்டு கொண்டு வந்தது. நன்றி இளவரசன், உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய கை கொடுப்பு உங்களுடைய கை கொடுக்கறதுக்கு நான் முன்பே கூட இருந்தேன் தானே. நல்லது, மீண்டும் சந்திப்போம். இளைய தலைமுறைகளுக்கு வணக்கம் சொல்லுங்கள்.
1: நன்றி, நன்றி இளவரசு. எங்களுடைய இணைப்புல இன்னொரு அன்பு உறவு. வணக்கம். வணக்கம். இவரை யாருன்னு கண்டுபிடிங்கப்பா. நீங்க அவர் பேர் சட்டுமா?
0: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க. நீங்க
4: வணக்கம்.
0: இந்த வணக்கம் இத்தகைய பல வருடங்களுக்கு முன்பு கேட்ட வணக்கமாக இருக்கின்றது. இது மத்திய கிழக்கு நாட்டு வணக்கம் போல் தெரிகிறது.
1: அப்ப இந்த இந்த நாட்டிலேயும் 4-5 பேருக்கு
0: அது சரி. வணக்கம் ஷாவுல் ஹமீத், நீங்கள் முக அங்கி அணிந்திருக்கிறீர்களா?
4: எப்படி இருக்கீங்க?
1: அப்பா பேசுறது உங்களுக்கு
0: நலமா இருக்கு? நலமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கிறீர்களா? ஊரில் எல்லோரும் நலமா?
4: ஊரில் எல்லாரும் நலமா இருக்கா? இங்கதான் வந்து அந்த நோயின் தாக்கம் வந்து
0: அதிகரிச்சுக்கிட்டே.
4: காலையில நிலவரம் எப்படின்னா 43.
1: அதனால்தான்
4: 43 ஆயிடுச்சு.
0: ஐயோ, நான் முதல்ல கேட்ட கேள்வி அதான், நீங்கள் முக அங்கி
1: அணிந்துக்கீங்களா?
4: வெளியில எங்க போட்டிருக்கேன்.
0: உஷ்ணவெளிய பிரதேசங்களுக்கு தடுதியாக தாக்குது.
1: ஆரம்பத்துல இப்படித்தான் நீங்க சொன்னீங்க, அதாவது குளிர் நாட்டுல உங்களுக்கு தான் கூட வரும். பாத்தீங்களா, இப்ப உஷ்ணவெளியம் எல்லாம்
0: பவன அமுக்கம், காற்று அமுக்கம் உள்ள நாடுகள். இங்கே குளிர் சினவு எல்லாம் பொழியும் பொழுது அந்த காற்றை அமுக்கி கொண்டு வந்து இப்ப வைரஸ் பாக்டீரியா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி விடும். உங்கள் நாட்டுல அப்படி காற்று வீசும்.
4: இது ஈரான், ஈரான் பரவுனது. ஈரான்ல இருந்து வந்திருக்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுக்குதான் நிறைய இருக்கு.
0: ஈரான்ல இருந்து ஒரு செய்தியாளர்
1: இல்ல, அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர். அவருக்கு அவருக்கு முதல் நாள் பேசினாரு, அடுத்த நாள் அவர் நேற்று கொடுத்திருக்கிறார் தனக்கு இருக்குது என்று. அவர் பேசி முடிந்த உடனே இப்படி இப்படி அந்திரப்படுறார், கொஞ்சம் வேர்த்து எல்லாம் செய்யறார் கத்தனையா. அதுக்கப்புறம் நேற்றைய தினம் அவரே தன் சொல்லிக்கிற தன் மருத்துவமனையில இருக்கிறோம், எனக்கும் அது பாசிட்டிவ் என்று காட்டி.
0: நீங்கள் வேலை செய்யற பகுதியிலே இருக்கா? இருக்கும்.
1: அதுக்கே பயந்து நீங்க லீவு கட்டி வீட்டுக்கு போக முடியாதா?
0: எங்க எதுல போறது?
4: இல்ல அப்ப எல்லாரும் இல்ல, அவங்க சொன்னதை பார்த்தப்ப நம்மளுக்கே ஏதோ காலையில ஏதோ ஜுரம் வர மாதிரி
1: வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. உங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாமன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி வச்சிருங்க. சில போல வீட்டுக்குள்ளே இருக்கு சொல்லி சொல்லினாலும் யாரையும் படிக்கிற
0: சாப்பாடு ஆர்கானிக் ஜிஞ்சர் சின்னதா இருக்கும். ஆர்கானிக் ஜிஞ்சரை எடுத்து தோல்ல நீக்கி விட்டு அதை சின்ன சொப் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டில்களை போட்டு அதே அளவு ஹனி விட்டு மேசையில வையுங்க. அடிக்கடி தண்ணி தாகம் பசி டயர்ட் அன்னைக்கு அதுல ஒரு ஸ்பூன் அள்ளி வாய்க்கலாம்.
1: இல்ல நிறைய சாப்பிடுங்க, முடிஞ்ச நேரம் எல்லாம்
0: சாப்பிடுங்க. ஒரு பாட்டில கொண்டு வச்சிருக்க
1: சாப்பிட்டு சுடு தண்ணீர் குடிங்க,
0: சுடு தண்ணியும் குடிங்க. கொஞ்சம் நாங்களும் உங்களை விட கொஞ்சம் முன்னெச்சரிக்கை.
1: இது வந்து ஒரு சளித்தன்மை லங்ஸோட தானே பாதிக்கிறது. அப்ப நீங்க
4: ஓடுறான்
1: எங்க ஓடுறான் எங்க ஓடுறான் இன்னைக்கு ஓடு நானா சாப்பாடுங்க
4: வார
0: தகவலை விட இரட்டிப்பான மடங்கு தான் இருக்கின்றது.
1: இருக்கும், ஆனா கொஞ்சம் தான் சொல்லுவார்கள், பயந்துருவார்கள்.
4: இதுல வந்துட்டு இது இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி உள்ள வெளிநாட்டு அவங்களுக்கு மேலாம் வரல. இந்த
1: பங்களாதேஷ் வந்து விட்டது, பங்களாதேஷ் வந்து விட்டது நேற்று சொல்லிட்டேன். பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து விட்டது நேற்று அறிவிப்பு.
4: இல்ல இல்ல இந்த நாட்டுல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு இது வரைக்கும் வரல. வெளிநாட்டுன்னா நம்ம இந்த அந்த ஸ்ரீலங்கா தமிழ்நாடு இல்ல இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த மாதிரி இது வரை வரல.
1: அது சரி இல்ல,
0: ஈரான் ஈராக் பக்கத்தில் உள்ள அரபு நாடுகள் பயணம் செய்வார்கள் தானே, பிளைட்ல பிசினஸ் நோக்கம் குடும்ப உறவு விழாக்கள் அதென்று போய் வருவார்கள், அவர்களுக்கு அப்படி வந்திருக்கலாம் தானே.
1: இல்ல நீங்க இதை கவலை சொல்றமா இருக்கு, எங்க நாட்டில் வந்தவங்களுக்கு எல்லாம்
0: துபாய் விவேகப்பு நாட்டில குவைத் நாட்டில இருக்கின்ற இலங்கை இந்திய பாகிஸ்தான் பங்களாதேஷ் மக்களுக்கு வரவில்லை என்று கூறுகிறார்.
1: நீங்க எல்லாம்
4: வீரர்கள் இல்ல, அப்படி இல்ல, இது ஒரு தொற்று தானே புடிச்சு உணர
1: வச்சுட்டாங்க. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் சும்மா சளி வேதனை பாருங்க, இன்னைக்கு எல்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு உண்மையிலேயே எனக்கு முடியாம இருக்கு, போக வேணும்ன்ற இந்த சளி வருத்தம் எக்ஸ்ரே எடுக்க போக பயமா இருக்கு. இந்த ஒரு சின்ன சளி வருத்தத்துக்கும் அவர்கள் இதுதான்
0: வைக்கிறார்கள். பரீட்சை பாக்குறாங்க,
1: இங்க வந்து பணம் தொடங்கிடுவாங்க, அதுதான் பிரச்சனை. இருக்குது உனக்கு இருக்குது அப்படி அப்படி என்று சொல்லி போட்டு பணம்
0: இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு அவங்க பரீட்சித்து பார்க்கிறார்கள்.
1: கண்டுதான் ரொம்ப ஒரு கலக்கத்தோடு இருக்கிறோம் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு
4: உங்களோட
1: இல்ல அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இன்னும் என்ன பயம் என்னன்னா எங்களுக்கு அருகாமையிலேயே நாப்கனடா அங்க வந்து 129 பேரை கொண்டு விட்டுருக்கிறார்கள் இருந்தவர்களை. அவர்களுக்கு வருத்தம் இல்ல, வருத்தம் ஒன்றும் இல்ல என்று. ஆனா 14
0: தடுப்பு முகாம் மாதிரி என்னுடைய கலையகம் இருக்கிற இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் எல்லையில நாப்கனடா ஒரு கான்பரன்ஸ் சென்டர் இருக்குது, பெரிய சென்டர். அதுல இந்த ஏரோ பிளைட் பற்றி படிக்க வாரவர் பெரிய இடம் அங்கே ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த கப்பல்ல இருந்து மீட்டு கொண்டு வந்த பிளைட்ல வந்த அவர்கள் அத்தனை பேரையும் இங்கே இந்த நிலையத்தில் வைத்து சிகிச்சை பண்ணி செக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்த்து இல்லாதவர்களை 14 நாட்கள் வரையும் பார்த்து இல்லாதவர்கள் நல்லது என்றால் வெளியே விடுவார்கள். இருப்பதென்று தெரிஞ்சால் அங்கே வைத்து வைத்தியத்தை செய்வார்கள். ஒரு விடயம், அங்க வந்து அவர்களை பரீட்சிக்க வந்திருக்கின்ற தாதிகள் டாக்டர்மார் வந்து அங்கதங்கால் வேற ரமடாயின் போன்ற வேறு ஹோட்டல் ஹோட்டல் வழியே இருக்க வந்தவர்கள், ஆனா அவர்கள் அனுமதிக்கவில்லை.
1: இந்த ஒரு சின்ன சிட்டி, இதுல 47,000 மக்கள் தான் இருக்கிறோம். அது வேற இதுல வந்து வச்சிருக்க, இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எதுக்கு இதுல அத மற்றது இங்க வந்து வைத்திய
0: வசதி
1: குறைவு, டாக்டர்ஸ் குறைவு, எல்லாம் குறைவு இங்க.
4: அப்ப இங்க
1: இருக்கிற
4: குறைவு, அதனாலதான் வச்சிருக்காங்க.
0: ஆனா வைத்தியர்கள் இருந்தாலும் வைத்தியர்கள் இருந்தாலும் வைத்தியர்களை மரணிக்கிறார்கள் தானே, கண்டுபிடிக்க என்ன வைத்தியம் என்று. இது மூணாவது உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தம்பி பீரங்கிகள் உபயோகித்து, ஏவுகணைகள் உபயோகித்து, அணு எல்லாம் கண்டுபிடித்து, முதலாவது உலகம் இரண்டாவது உலகத்த போர்கள் நடந்த போலேயே ஒரு புதுவிதமான ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேணும்
1: என்று அவைக்கிட்டே எல்லாம் போகக்கூடாது. என்ன அப்பா சிரிக்கிற சத்தமான சிரிக்கிற
0: நாட்டு மக்கள் என்ன உங்களோட குவாயத்து என்ன எல்லா
1: நாட்டு
0: வருவார்கள். கூடுதலாக வெளிநாட்டவர்கள் என்னட்டு கூட நான் இப்ப அவாய்ட் பண்ணி அதை நான் தடுத்து குறைச்சு வைத்திருக்கின்றேன். பயம்தானே. இரண்டாவது வந்து நீரிழிவு நோய் மற்றது வயதானவர்கள் ஆஸ்மா நோய் உள்ளவர்களுக்கு சடனடியாக உடனடியாக பரவக்கூடிய ஒரு நோய் என்று கூறியிருக்கின்றார்கள். முன்னேற்பாடாக பல முன்னெச்சரிக்கைகள் விடும் பொழுது நாங்களும் கொஞ்சம் அதை தடுத்து கொஞ்சம் கடைபிடிக்கிறது நல்லம் தானே. வாழ்த்துக்கள். நீங்கள் நலமோடு வாழ வேண்டும்.
1: இப்ப நான் ஜோஜனா ஓட போறேன். நான் இங்க இருந்து நான் இந்தியாவுக்கு ஓட போறேன்.
0: இந்தியாவுக்கு போற கிடையாது, பிளாக் தான்
1: நீங்க அனுப்பினது அது எப்படி என்றா அவர் அப்படியே புடிச்ச உடனே அதே ஆள அவர் கடைசியா அவரை அந்த என்ன மரணித்த அந்த வேன்ல கொண்டு போறாரு. அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கையும் காட்டுறாரு. அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆனா அவர் சரியான ஒரு யங்கான ஒருவர்.
0: இந்த இடத்துல எனக்கு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது. நான் காட்டாளையில் பேச முடியாது, தனிப்பட்ட முறையில்
1: கூறுவேன். எங்க வானொலிக்கு பிரச்சனை
0: நடந்த ஒரு சம்பவம் வந்து என்னை சிந்திக்க வைக்கிறது. சிங்கப்பூர்ல நடந்தது.
1: சிங்கப்பூர் மட்டும் இல்ல, இன்னொரு
0: சிங்கப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் உயர் அரசியல் மட்டத்திலே நடந்தது. அது என் சிந்தனைக்கு பொழுது தட்டுகின்றது.
1: இன்னொரு விடயம், இப்ப சைனாவில முதல்ல இரண்டு பேர், அதாவது ஒரு டாக்டரும் அவருடைய ஃப்ரெண்டையும் மறைமுகமாக காணாமல் அவர் செத்து விட்டாருன்னு தான் சொல்லுகிறார்கள். அதுல முதல் முதல் அந்த டாக்டர் அவர் சில விடயங்களை சொல்லியிருந்தா இந்த வருத்தம் வந்து இது வந்து இப்படி நோமலா வந்த ஒரு வருத்தம் இல்லையன்றதையும் அது ஒரு ரசாயன முறைப்படி எடுத்து பண்ண அதை விளக்கமா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரை அந்த ஒரு சிறிய காலத்திலேயே அவரை காணாமல் போய்விட்டார். அவரையும் அவரை பற்றி அவரை காணவில்லையே என்று சொல்லி எல்லாரும் இது ஒரு நண்பர் எடுத்துக்கொண்டா அவருடைய எல்லா பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவரையும் காணவில்லை. அப்ப அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமா இருக்கிறது என்று எல்லாரும் அங்க பேசிக் கொண்டிருக்கார்கள். இனி எங்களுக்கு என்ன நடக்குது?
0: விடயம் ஒன்று உண்மை, காரணம் இரண்டு கூறப்படுகின்றது. இதுல எது சரி என்று தெரியாமல் இருக்கின்றது. என்னால் கூற முடியும்.
1: இதை நாங்க வானொலியில இப்படி சும்மா பேசலாமே ஒழிய எங்களுக்கு உள்ளாந்திரம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. நியூஸ்ல இத்தனை இதுவும் நான் பிபிசியிலேயும் ஒவ்வொரு செய்தி எங்களுக்கு கோபல் மயில் இவர்கள் சொன்ன செய்தியை தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கேன். என்னால நானாக உருவாக்கப்படவில்லை. அதை வேணுமெண்டால நாங்க எங்க எடுத்தறிங்கன்னு கேட்டாலும் அதை நாங்க சொல்லக்கூடிய வகையில தான் நான் அதை இதுல கொடுக்கும் வாக்குமூலங்கள் இருக்கு. ஏனண்டா எங்கள்கிட்ட எம்மது சனையும் கேட்கலாம்.

0: எல்லா மக்களும்
1: அதுக்குள்ள சூப்பர்மேன் தானே,
0: இவர் சூப்பர்மேனா இருந்தா பரவாயில்ல. பக்கத்துல வண்டி கேட் சூப்பர்மேன் வந்திருக்காரு. வணக்கம் மாமா.
2: வணக்கம் மீராக்கா.
0: இது மாமி. வணக்கம் மாமி. மாமி வாங்க மாமி. மாமி
2: மீராக்கா.
0: மாமி
2: பண்ணணும் சொல்லுவாங்க. வணக்கம்.
0: அப்பா
1: வணக்கம் மகளே சகாயா அன்சியராணி. நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்குங்களா?
1: முக அங்கி போட்டு இருக்கின்றீர்களா?
0: மாமா பக்கத்துல இருக்கிறார் பாருங்க. நீங்க அங்கி
1: மாமா பக்கத்துல மாமா முகத்துக்கு மாஸ்க் போட சொல்றாங்க.
0: அம்மா பாருங்கம்மா, ஒரு ரெண்டு பேரையும் கொழுகி வைக்கிறாரு. ஒரு மாதிரி குடும்பத்துக்கு பாருங்க, அங்கி போட்டா மாமாக்கு பண்ணல. என்ன நீ என்ன
1: முகம் வாய் மூடிதான் போட்டிருக்கீங்க?
0: இல்ல மாமாவுக்கு பண்ணல. என்ன கண்டோட மாட்டேன் நீ மூவ வாங்கி போட்டிருக்கேன் ரெண்டு கேட்டு சண்டை வந்தா
2: என்ன சொல்லலாம்?
0: சொல்லுங்க
2: மீரா. அவங்க முகம் அங்கி ரயில் பண்ணும் இல்ல, அதனால முகத்துல அங்கி போட்டுக்கோ ரயில் போடுங்கன்னு சொல்றாங்க.
0: மாமா நீங்களும் அதுதானே சொல்றீங்க. மாமா சொல்லிக்கிறாங்க, முகத்துல வெயில் பட்டுருங்க, நீ முகம் அங்கி போட்டுக்கோ
1: முட்டாக்கு
0: போடுங்க ரெண்டு சொல்லி இருக்கேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா
1: இருக்கேன்.
2: வணக்கம்
3: வணக்கம். எப்படி இருக்கீங்க
0: அண்ணா? பயத்துல இருக்கிறேன் அண்ணா. அங்க சரியான அந்த நோய் அந்த அவர்களுடைய நாட்டுல கொஞ்சம் பெரிய கொண்டு வருகிறதா நினைச்சு
2: பயந்துட்டேன்.
0: புரியுதா உங்களுக்கு என்னண்டு? பாருங்க தங்கச்சி சொல்றா, யாருக்க பயமே?
1: யார் இந்தியாவில் இருக்கணும் கோயத்தில் இருக்கும் உங்களுக்கு என்ன பயம்?
0: நீங்க பயப்படவே வேணாம் சாகுல். அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த சிம்டம் தெரிஞ்சா ஓடி வாங்க அங்க இந்தியாக்கு. நான் ஒரு அம்மி கல்ல எடுத்து தலையில
1: போடுங்க. இடையில மறைஞ்சு
0: விட்டுருவாங்க. புரிஞ்சதா? உங்களுக்கு வைத்தியம் நாங்க இலவா கொடுப்போம். இந்தியாவுக்கு ஓடி வந்துருங்க. ஒரு அம்மி கல் எடுத்து நாங்க தலையில போடுவோம்.
1: அப்ப கொரோனா பறந்துருங்க.
0: பறந்துரும்.
1: இப்ப சாதாரண கொரோனா செட்ட வச்ச கொரோனா வர போகுது.
0: ராணியம்மா ஒரு நிமிஷம் தான். ராணியம்மா உண்மையிலே அவர் பயந்து போய் தான் இருக்கு. நீங்க பாட்டு சொல்லுங்க ஷாமுல். நீங்க பாட்டு
3: என்ன பாட்டு கேக்குறது?
0: ஏன் ஷாமுல் இவ்வளவு சோகமா பேசுறீங்க? இந்த சோகம் வேண்டவே வேண்டாம். உங்களே அணுகாது. நாங்க எல்லாம் இருக்கிறோம் இல்ல. உங்களுக்கு அப்படி ஏதாவது தென்பட்டா உடனே யாருக்கு வாங்க வெள்ளையா வடிவா இருக்கிறவங்கள பிடிக்குமா? கொஞ்சம் மூக்கு மூலியமா இருக்கிறவங்கள அதுக்கு மேல இப்ப பேசல கொஞ்சம் வெள்ளையா மூக்கு. பாட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் வராது சாவல் சமீர். எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள், உற்றார், உறவினர், எல்லாரும் நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம். சரியா?
1: உங்களுக்கு
0: மல்லிகைப்பூ
1: சரம் சரமாக அங்க குழந்தை நாட்டுல இருக்கிறான்.
0: அங்க இல்ல அப்படி மல்லிகை சரம்
1: சூப்பர் மார்க்கெட்ல மல்லிகை சோரி பாருங்க வாசல்
0: மல்லிகை இருக்காங்க. மல்லிகை பூ இருக்கா? அங்க மல்லிகை

0: இருக்கா மல்லிகைப்பூ?
1: இருக்கு.
0: அப்ப அத கொஞ்சம் மாடிலாம் உங்களுக்கு பக்கத்துல வச்சிருங்க, படுக்கும் போதும் வாஷ்ரூம்
1: போதும் சொல்லுவாங்க.
0: என்ன இருக்கு?
1: தேய் வரும் சொல்லுவாங்க. நைட்ல எடுத்துட்டு போனா
0: என்ன
2: அது எப்படி வரும்? காலையில் தேய்ச்சி காலையில் வரும். சாவல் என்ன பாடல்?
0: சொல்லுங்க சாவல், உங்களோட பாட்ட சொல்லுங்க முதல்ல.
3: எனக்கு வந்து என்ன சரி ஓகே, எனக்கு வந்து நினைத்து நோண்டாய் படத்துல இருந்து
0: நேத்தே வந்தாயில தங்கச்சிதான் புரிஞ்சிருக்கு. அண்ணாக்கு என்ன தேவை என்ன? உடனே மல்லிய போ கொண்டு வந்தா இதுதான் ரத்த சொந்தங்கிறது, ரத்த சொந்தம்ன்றது. அத பாருங்க மல்லிகையே. சரி, இப்ப மாமா என்ன செய்ய? ராணியம்மா உங்களோட பாட்டு சொல்லிருங்க முதல்ல. ராணியம்மா, ராணியம்மா
4: நீரக்கா
0: பாட்டு சொல்லுங்க. நீங்க
4: சின்ன தம்பி பெரிய தம்பி இருந்து என் பாட்டு,
0: என் பாட்டு, என் பாட்டு அதா
4: அது இல்ல
0: சின்ன தம்பி பெரிய தம்பியில ஏன் பாட்டு?
4: ஏன் பாட்டு இல்லம்மா, எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்னு இருக்கு, அது கண்டுபிடிச்சு
2: போடுங்க.
0: இல்ல இல்ல கண்டுபிடிக்கலாம், அவட பாட்டுகள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் படத்தை தான் சொல்லிட்டேன், அதனால தெரியல. படத்துல எல்லா பாட்டையும் போட்டு பார்த்தா எனக்கு தெரியும். மலையின் துளியின், மலையின் துளியின் அது நல்ல பாடல். மலையின் துளியின் அந்த பாட்டு இல்லையா? எங்க மாமா
5: வணக்கம்.
2: வணக்கம் சில்வை சந்தன்ராஜ், வரவேற்போம் நண்பரே. எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நலம் இருக்கையா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலம் நல்லா இருக்கு
0: மாமா. நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா. பொறி உருண்டை கிடைச்சிருச்சு மாமா.
5: அதுதான்
2: கேள்விப்பட்டுமே.
5: பக்கத்துல என்ன பெரியவர்
2: அவரே
0: பயந்துட்டாரு. வேலைக்கு நிப்பாங்க இந்த பையங்க. அந்த பையன் அப்படி ஆச்சரியமா என்ன பார்த்து கிட்ட கிட்ட
2: வாரானு கிடக்குற சாமானி தொண்டு புழுந்தரிச்சு எடுக்க.
0: இல்ல இல்ல அதுல எல்லாம் முடிஞ்சு மூன்றே மூணு பக்கத்து தான் இருந்த மாமா.
2: எனக்கு விருப்பமும் இல்ல பாக்கவே இல்ல
0: அது என்ன விலையா இருந்தாலும்
2: என்ன பார்த்து கேட்டால் எடுங்கடா சரியா விலை. அப்படின்னா விலை இல்ல, நீங்க வாங்குறது, நீ வாங்குற பொருள் உங்களுக்கு பிடித்தா வாங்க
0: வேண்டியதுதான்.
2: சரியான பொருள் இருந்தால வாங்கி கொள்ள வேண்டியதுதான்.
0: இப்ப அப்பா அவரு கடையில போயிட்டு சொன்னார் மாமா, என்ன ஸ்பைசி டீ இருக்குது நல்லா இருக்கும். அந்த பொண்ணு இப்படி பாத்துக்கொண்டு இருந்தா அம்மா உங்களுக்கு கொண்டு ஓட பண்ண. நான் சொன்னேன் அப்பா முதல்ல ஒன்று எடுத்து குடிச்சு பாக்கலாம் முதல், சரியா? அது நல்லது இருந்தா தான் நான் ரெண்டாவது ஓட பண்ணுவேன். அல்லாட்டி நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். அது அவவே பார்த்து கொண்டு வந்தா. ஏன்னா நாங்க உண்மையா முந்தையெல்லாம் நாங்க கணக்கு பாடம் படிச்சிருக்கோம். ஒரு இடத்துல பாத்துட்டு பட்டிஸ் நல்லா இருக்குன்னு வாங்கினா அம்மா ஒரு பட்டிஸும்
2: சரியில்லை.
0: கட்லட் நல்லா இருக்குன்னு வாங்க ஒன்றுமே சரியில்லை. எல்லாம் பண்ணுது அநியாயம். அப்ப அது அது அது அவங்க எங்களை ஏமாத்துறாங்க. மற்ற அதை சாப்பிட்டு நாங்க
2: வருத்தமாகும்.
0: அப்படி அது சாப்பாட்டுல ஒரு நாளும் ஏமாற்ற கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நீங்க வேற எண்ணத்துல இப்ப நீங்க அரிசியில கல்ல போட்டா கூட பரவாயில்ல, அரைச்சி அதை நாங்க
5: சாப்பாடு
0: நேரடியாக சமைச்சு குடுக்கற உணவுல கடைசி மண்ணு செய்யக்கூடாது. என்னண்டா ஒரு தாயின் பரிமாணத்துலதான் அவங்கள பாத்து கொண்டு போய் நாங்க பசியில கேக்குறோம். தாங்க நான் சாப்பிடுறேன். அதுல அவங்க அப்படி தந்தா எவ்வளவு ஒரு கவலைக்கு ஒரு விடயமா இருக்கும். எங்க மனசுல இருந்து நித்தமும் அந்த கடையை திட்டத்தான் சொல்லுது எனக்கு. உண்மையா அங்க ஒரு கடையில நான் அப்பம் வாங்கி சாப்பிடுறேன். கடையில பேர் சொல்லல, அது இப்ப ஃபேமஸ் ஆயிருக்குது. நான் யார கேட்டாலும் வந்து அப்பம் பண்றோம்னு சொல்லுவோம், வாங்காதீங்க. மூன்று நாள் சத்தி எனக்கு சத்தியும் வயிற்றாடியும் வந்தது எனக்கு. கடைசி
2: மண்ணு
0: சாப்பிடாதீங்க.
2: அப்பம் எல்லா இடம் இருக்கு, சில இடம் பழக்கப்பட்டு விட்டா அந்த இடத்துல திருப்பி நீங்க போக
0: கூடாது. அப்பம் அது நல்லா தான் மாமா இருக்கணும்.
2: மறுபடியும் மறுபடியும் பிள்ளைகள் தெரிஞ்சு கொண்டு போக கூடாது. அப்படி இருக்கிறீங்களா? காலநிலைகள் உறவுகள் எல்லாரும் நலமா
5: இருக்கிறீர்கள்
0: மாமா? இப்ப ஸ்கூல்ல பிள்ளைய கொண்டு விட்டு முடிவடைகிற நேரம். இப்ப
5: காலையில
2: தள்ளி கொண்டு விட்டு வாழ சொல்லுங்க போ.
5: சவுண்டர் போடுவாரு, சிக்கல் வரும். நீங்க போடுங்க.
2: சந்தன்தாசும் பல தடவை குறிப்பிட இருந்தாரு. மாணவியோடு இருக்கின்றோம் என்றாலும் அது பெரிய பெருமைக்குரியபடியும் நன்றி சந்தன்ராஜ். நாங்கள் இல்லாத தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த எழுதி கொண்டு போகுது, இந்த நிகழ்ச்சி போகுது என்றெல்லாம் எழுதி கொண்டு பார்க்கல் பார்க்க சந்தோஷம்.
0: என்ன
5: பாடல் கேட்கறீங்க?
0: மாமா என்ன பாட்டு
5: கேட்கறீங்க?
0: என்ன பாண்ட மாமா?
5: கல்லூரி மலரே அப்படிங்கிற
2: கல்லூரி மலரே மலரே என்ற பாடல்
5: நம்பிக்கை விட்டு ஒரு பாடல் அது.
0: மாமா அனுப்பிட்டீங்களா?
5: பக்கத்துல யார் இருக்கா? பக்கத்துல
0: அனுப்பியாச்சு.
5: அனுப்புல அனுப்புல அனுப்பிடுறேன். பக்கத்துல ஜாம்பு
0: அனுப்புற அப்பா அது ஒண்ணு. கல்லூரி மலர்களே மலர்களையா?
5: கல்லூரி மலரே
0: மலரே. இப்ப அடுத்த பாட்டு இவருடைய பாட்டு, எங்களுடைய ராணி அம்மாட பாட்டு. அது முழுமையாக வேற மாமா.
2: நல்லது
5: நன்றி
0: மாமா.
5: நன்றி
0: நன்றி நன்றி. அப்ப நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம். இது நிறைவாக நாங்கள் ராணி அம்மாவின் பாடலை எடுத்து வந்து நிறைவுக்கு கொண்டு வர
2: நல்லது என்று எங்களை வானலை வந்து எங்களை ஆரம்பத்தில் வரும்போது நீங்கள் உற்சாகம் குறைந்திருந்தாலும் மேலும் உற்சாக இந்த பழைய உற்சாகத்தை கொண்டு வருவதற்கு இருந்தது எங்களுடைய அன்பு உறவுகள் தான்.
0: நிச்சயம்
2: ஓடி வந்து எங்களோட நேரலையும் கேட்டு செய்தியிலையும் எழுதி தகவல்களும் பரிமாறி கொண்டு இருந்த அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஒன்று எனக்கு நன்றாக தெரிகிறது என்னென்றால், இது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல போல மொன்றியல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடும்பம், வானொலி என்ற பெயரை மாற்றி மொன்றியல் தமிழ் குடும்பம் என்றுதான் இதை கூறப்படும். என்றால் காற்றலையிலே எங்களுடைய உறவுகளை வளர்த்து உங்களுக்கு முகம் தெரிந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்களுள் அநேகமானவர் 99 வீதமானவர் எனக்கு முகம் தெரியாதவர்கள். ஆனால் உள்ளத்தில் எனக்கு அவர்கள் என்னுடைய உறவுகள் போன்ற என்னுடைய சொந்த உறவுகள் என்று என்னுடைய இடத்த உறவுகள் இங்குள்ள உறவுகளை விட இவர்களோட கொஞ்சம் ஈடுபாடு கூடவா இருக்கிறது எனக்கு உள்ளத்தால். என்றால் அடிக்கடி நான் என்னுடைய புலகத்தை தட்டின உடனே அவர்கள் வருகிறார்கள் செய்திகளோடும் விமர்சனங்களோடும் விருப்பங்களை கேட்டும் உற்சாகமான கருத்துக்களை கூறியும் வரும்பொழுது அவர்கள் என்னுடைய ஒரு உறவு மாதிரித்தான் தோன்றுள்ளது. நாங்கள் இல்லாத போது எங்களுடைய வீட்டை எங்களுடைய இல்லத்தை கவனிக்கும் எங்கள் குழந்தைகள் போல சகோதரர்கள் போல உறவுகளாக இருந்து கவனித்துக் கொண்டிருந்திருக்காரு. அது ஒரு பெருமைக்குரியபடியமா இருக்குது. வேற வானொலிகள் நான் இப்படி காணவில்லை, இவர்கள் இந்த நாங்கள் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் நின்று இந்த விடயத்தை கவனிப்பது போன்ற ஒரு உணர்வு எங்களை கூட்டியிருக்கின்றார். அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீண்ட நேரம் நான் இன்றைக்கு நான் இங்கே காற்றலைக்கு வருவதாக இல்லை, என்னுடைய தொழிலை நிப்பாட்டி உங்களை இங்கே கொண்டு வந்து விடுவதற்காக தான் வந்தேன்.
0: ஒரு நிமிஷம் அப்பா, என்றால் எங்களுடைய மணிகண்டன் மதுரை அவர் எழுதியிருக்கிறார், புதிய நேயர் ஒரு ஆள் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நைனா முகமது என்பவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் காற்றலையில அழைத்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். வணக்கம் நைனா முகமது. இன்னும் ஒரு அன்பு உறவு, இன்னும் ஒரு உறவு அழைப்புக்கு வந்து யார் என்று பார்த்து, நைனா முகமது உங்களுக்கு வணக்கம், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்று மணிகண்டன் சொல்லியிருக்கிறார். வணக்கம் காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு. வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம். எங்களுடைய இவர் வந்து எங்களுடைய வீரமணி.
6: வீரமணி.
0: வீரமணி.
6: வீரமணி.
0: என்ன நீங்க வாய்ப்பிருந்து வர தொடங்கிட்டீங்க? சொல்லுங்க.
2: வணக்கம்.
6: எனக்கு தெரியல எனக்கு, ஏன்னா அதுலயும் போற எதுலயும் இருக்கு.
2: வணக்கம் வீரமணி.
6: ஐயா வணக்கம். ஐயா நான் வீரமணி.
2: வணக்கம்.
6: காட்டாளையில் எப்பவுமே உங்களுக்கு குரல் வந்து எனக்கு இனிமையா மனதை தொட்ட வரிகளோட நீங்கள் எப்படி பேசுவது எனக்கு மனது ரொம்ப பிடிக்கும். அதுக்கோடு சால் பணிந்து பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன் ஐயா.
2: வணக்கம். நன்றி. நன்றி அன்பு வீரமணி அவர்களே. நீங்கள் புலனத்தில் எழுதும் விடயங்கள் என்னை கவர்ந்துள்ளன. நான் உங்களுக்காக கூறுவேன். நான் அடிக்கடி
6: பேசுவேன். உங்கள் குரல் வளத்துடன்
2: கூறுங்கள்.
6: ஹலோ.
0: சொல்லுங்க.
2: கூறுங்கள்.
6: எப்போதும் உங்கள் குரல் வளத்துடன் எப்போதும் இணைந்தே இருப்பது நான் வீரமணி. உங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனது மனதில் தொட்ட வரையிலுடன் என்னுடைய குடும்ப உறவுடன் என் அப்பாவாக உங்களை எண்ணிக்கொண்டு உங்கள் குரல் வரையில் நான் எண்ணிக்கொண்டு பார்ப்பேன். எப்போதும் நிகழ்ச்சியில நீங்க வரும்போது எனக்கு மனதார பிடித்த வரிகளோடு நீங்க வருவீங்க. இப்ப காக்கையை பத்தி சொல்லுவீங்க, எந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லுவீங்க, அம்மாவை பத்தி சொல்லுவீங்க, எல்லா விஷயம் சொல்லும் போது என் மனதில் அப்படி பூரிப்பு ஏறிக்கொண்டு நான் மகிழ்ச்சி கடன் ஆழ்ந்த வரிகளோடு வரும்போது எங்க அப்பா சிந்தனை செல்வன் ஐயா தான் நினைப்பேன். அப்போ உங்கள் வரிகள் போனா எனக்கு மனது போனா என்ன எல்லையற்ற மகிழ்ச்சி தரும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. இது வந்து உங்கள் தாழ் பணிந்து கேட்கொள்ளீங்கப்பா.
2: தாழ் பணிய தேவையில்லை ஐயா. அன்பு மனதில் இருக்க வேண்டும். நன்றி மணிகண்டன். உங்களுடைய எழுத்துக்கள் நான் பார்த்தேன். உங்களுடைய வார்த்தைகள் எழுத்துக்கள் நன்றாக இருக்கின்றன. நான் பார்த்தேன். தமிழ் உச்சரிப்போடு நன்றாக எழுதுகிறீர்கள். அந்த விமர்சனம் அழகா நீங்கள் ஒவ்வொரு எழுத்துகள் எழுதும் போல அது ஓரிரு வார்த்தைகள் புனைந்து எழுதுவது எனக்கு நன்றாக பிடிச்சிருக்கின்றது. உங்களுடைய அன்புக்கு பார்த்தியம் பட்ட நாங்கள் நீங்கள் எல்லோரும் எங்கள் குழந்தைகள் என்ற எண்ணத்தில் தான் நான் பேசுவதுண்டு. அதன் வானலை நாகரிகம் நாகரிகம் என்று இடையிடையே நான் கூறுவதுண்டு. இதுதான் அந்த வானொலி
6: நாகரிகம்.
2: நான் ஒரு மூத்தவராக இருக்கும் பொழுது என்னை தொடர்ந்து வர உங்களுக்கும் ஒரு நல்ல வழி நல்ல பணி செய்ய வேண்டும் ஒரு எண்ணம். அன்னை இறைவன் தாழ்வணிந்து அவர்கள் என்னை படைத்தது நன்றாக தமிழ் செய்யும் வண்ணம் அந்த தமிழை நான் மற்றவர்களுக்கு மோத வேண்டும் என்ற அந்த நல்நோக்கத்துடன்
6: பேசுவேன்.
2: நன்றி. நன்றி. தமிழ் உச்சரிப்பு எல்லாம் நன்றாக நீங்கள் செய்வதுண்டு. நான் அடிக்கடி மகள் மீராவிடம் உங்களோட பெயரை உச்சரிப்பேன். அடிக்கடி புலனத்தில் பார்த்துக் கொள்வேன் உங்களை அனைவரும். அதான் நான் கூறின என்னுடைய உறவு மாதிரி தான் இருக்கு. எல்லோரும் புலனத்தை திறந்த உடன் எல்லோரும் என்னுடைய உறவுகள் என்னை சுற்றி இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடுதான் நாங்கள் எல்லாருக்கொண்டிருக்கின்றோம். நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும்.
0: வீரமணிக்கு என்ன பாட்டு வேணும்?
6: இன்றைக்கு அப்பாவுடைய எனக்கு நிறைய நிகழ்ச்சி வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஒரு சோகமான படம் தான் நினைக்கிறாரு. நாயகன் படம், நாயகன் படத்துல இருந்து தென் பாண்டி சீமையிலே ஏரோடும் ஏதையிலே அப்படி என்ற படம் வந்து நிகழ்ச்சிகள் எனக்கு விருப்பமான படம்மா. அப்பா ஃபர்ஸ்ட் அப்பா முதல் முறையா அப்பா அப்பாவிடம் வந்து நம்ம முதல் முறை பேசும்போது எனக்கு சிறு சிறு தடைகள் வகைப்படுது. ஆனா இந்த இப்பொழுது வந்து அப்பாவுடன் அந்த சிந்தனை வரைகள் சொல்லும் போது சிந்தனை செல்வன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிந்தனைக்காக நிறைய விஷய விடைகளை எடுத்து வந்திருக்கிறார் அப்பா. அந்த விடைகளை வைத்துதான் நான் வந்து தமிழ் உச்சரிப்புகளை அதிகமா பேச கற்றுக்கொண்டதே நான் அப்பாவோட விடைகளை கண்டுதான். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு நிகழ்ச்சியில் எடுத்து வரும்பொழுதும் அவருக்கு என்னென்ன பிடிக்குமான வார்த்தைகளை சொல்லி அவரு வரும்பொழுது அந்த விடயங்களை அடுத்து என்ன எடுத்து வரலாம் அப்படி என்று நாற்பத்தை கொடுத்தது அப்பாவோட வரிகள் மட்டுமே என்று இன்றைய போது நான் தெரிவிக்கிறேன்.
2: நன்றி நன்றி இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நாயகன் பாடல் அந்த பாடல் கிடைக்கும். முன்பும் ஒரு தடவை கேட்ட ஞாபகமாக இருக்கிறது. வேறு யாரும்
0: உங்களுடைய அம்மாவை கேட்டதாக சொல்லுங்கள்.
6: அம்மா அம்மா உண்மை இப்பொழுது கூட அம்மா வந்து உறங்காமல் அவருடைய வழியை மறந்து கூட அம்மாவோட இணைந்து கொள்ளுங்க சொல்லுங்கள் சொல்லிட்டு காட்டாளியில் நான் இணைந்து உங்களுக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் வந்து அம்மா வந்து வழங்கி விட்டார்கள். நான் சொல்லு கண்டிப்பா சொல்கிறேன். அழைத்தனம்மா.
0: நன்றி ஐயா.
2: நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு கூறிக்கொள்ளுங்கள். சுகமாக இருக்க வேண்டும்.
6: அவர்களுடைய வாழ்த்துக்களும் அம்மாவோட ஆசீர்வாதங்களும் என்றும் என்னை நிலைத்திருக்கும் எம்ஜிஆர் வானொலியில் மொண்டியல் தமிழ் வானொலியில் நான் இணைந்து கொண்டிருப்பது என்றும் வீரமணி என்றென்றும் இணைந்தே இருப்பேன் என்பது என்னுடைய உறுதிமொழி.
2: நன்றி. இது உங்கள் குடும்பம், நீங்கள் எங்கள் குடும்பம். நாங்கள் ஒருவருக்கொருவர் உறவாடி மகிழ்ந்து கொள்வதற்கு ஏற்ற காற்றலை எப்பொழுதும் அணிந்து கொள்வோம்.
0: நன்றி
6: நன்றி நன்றி நன்றி ஐயா.
2: நன்றி.
0: இப்பொழுது நாங்கள் ஒரு புதிய நேயர் இணைகிறேன். எங்களுடைய யாரு எங்களுடைய ராஜவேல் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க நன்றி. ராஜவேல் எங்களுடைய இணைந்திருப்பவர், அவருக்கு நீங்க நன்றியை தெரிவிங்கப்பா. இன்றைக்கு தான் காட்டிலேயே தான் அவரால் இணைந்து
2: முதல்ல நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம் ராஜவேலு, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒன்றும் எங்கள் பிள்ளைகள் போல என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் எழுதி அனுப்பினால் என் பிள்ளைகள் போல் இருந்தது. நான் புலனத்தில் உங்களுக்கு பதில் எழுதியிருந்தேன், ஒளியிலும் வைத்திருந்தேன் காட்டலையில். இருந்தும் நேரடியாக கூறுகிறேன் ராஜவேல், என்றும் நீங்கள் எங்கள் பிள்ளைகள். நீங்கள் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய திருப்தி. என்னென்ன சேவை உங்களுக்கு தேவை எங்களிடம் இருந்தோ அதை நாங்கள் செய்து கொள்வோம். உங்களுடைய பாடல்கள் அத்தனையும் என்னை ஊக்கப்படுத்துகின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த மாதிரி எழுதுவேறவர். நன்றி ராஜவேல். மீண்டும் ஒரு தடவை எப்பொழுது எங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது பேசிக்கொள்வோம். அடுத்தது உங்களுடைய மனதை செல்வங்கள், அவர்களை அவர்கள் உங்களை வென்றவர்களாக வருகின்றார்கள். நன்றா என்ன கவர்ந்து விட்டார் அந்த பையன். அவருக்கு அந்த ஒலி முரசு வைக்கும் பொழுது அவருடைய தமிழ் உச்சரிப்பு கம்பீரம் ஆளுமை எல்லாம் அப்படியே தெரிகிறது. சிறு பையன் அவருடைய தமிழ் வளர்ச்சி நன்றாக புரிகிறது. அன்னை தமிழ் தாய் அவருக்கு எல்லா கடாட்சமும் கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். அவரை விரைவில் அந்த குழந்தை நட்சத்திரமாக இந்த வானொலியில் எடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆதங்கம். அதை நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் சொல்லிவிட்டேன். மகளிடம் இதை பல தடவை சொல்லியிருக்கின்றேன். அதற்கேற்ற ஒழுங்குகள் செய்வோம். நன்றி ராஜவேலு.
0: அடுத்து எங்களுடைய மணிகண்டன், மதுரை மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். நீங்க ஒரு நைனா முகமது, அவர் பெரியவரா சிறியவரா தெரியவில்லை, இருந்தாலும் அன்பான உறவு எங்களுக்கு அவர் இன்றிலிருந்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார். எங்களுவா அதாவது எங்கட வீட்டு சண்டையே இன்றைக்கு தான் கேட்க
2: ஆரம்பித்திருக்கிறார். குடும்பம் தானே
0: எங்கட வீட்டுல எட்டி இப்பதான் மதுரை கால எட்டி
2: பாக்குற பல்கலைக்கழகம் எங்களும் பாத்திரங்கள் எல்லாரையும் நாங்களும் இணைய வேண்டும் போல.
0: அடிபட மாட்டோம், நாங்க வாயால்தான் சண்டை பிடிப்போம், அதுவும் சிரிச்சு சிரிச்சுதான் சண்டை பிடிப்போம். அதனால நயனா முகமது நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு எந்த சோகமும் தெரியாது, துன்பமும் தெரியாது, நோயும் தெரியாது, எல்லாமே பறந்தோடிடும். ஏன்னா நாங்க அப்படித்தான் நாங்க வேப்பில வச்சு அடிக்கிறோம் எல்லாருக்கும்.
2: வணக்கம் நைனா முகமது அவர்களே.
0: நைனா
2: முகமது நீங்கள் வரலாம் வானலைக்கு வந்து. நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில்
0: இப்பொழுது நாங்கள் மூன்று பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம்.
2: அதற்கிடையில் நீங்கள் வரலாம்.
0: அது முதல்ல வந்து நாங்கள் எங்களுடைய யாரு இவருடைய மனதில் உறுதி வேண்டும் பாடல், இரண்டாவது சாத்தியம்மா உடைய பாடல், அடுத்து எங்களுடைய ராணியம்மா உடைய பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம். பாடலை எடுத்து வருவோம். மனதில் உறுதி வேண்டும் பாடல்.

0: நேரம் சரியாக 12:36, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக
1: 2:05 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது பிற்பகல். நல்லது மீரா, இதுவரை நேரமும் நான் உங்களோடு இருந்து சற்று என்னுடைய அன்பு உறவுகளோடு உறவாடினேன். மீண்டும் கடைசி வண்டியும் வந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன்.
0: அந்த வண்டி தான் வண்டி
1: கேட்டேன், வந்துவிட்டது. அவருடைய என்னுடைய வியாபாரம் நிறைவேற்ற முடிந்தபடியால் நான் துறைமுகத்தை விட்டு வெளியேறலாம் என்று எண்ணினேன். என்னுடைய பணி இன்னும் 1 மணி நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றது. வெளியே பனியும் நின்று கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. வாகனம் நான் துப்புரவு பண்ணி என்னுடைய உணவு முறைகளை கவனித்து சென்று பெற வேண்டும். நீங்க அடுத்த பாடல்களையும் தொடர்ந்து கொடுங்கள். இன்று காட்டளையில் வந்து எங்களோடு உறவாடிய அனைத்து நேய நெஞ்சங்களுக்கும் புலனத்தில் எழுதி செய்தியில் பதிவிட்ட உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் கூறிக்கொண்டு, மீரா உங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இந்த கலையத்துக்களை தந்தைக்கு நன்றி கூறிக்கொண்டு, காட்டளையிலிருந்து சற்று வெளியேறி மீண்டும் அடுத்த நிகழ்வுகளில் நான் சந்திப்பேன் என் அன்பு உறவுகளை என்று கூறி அன்புடன் விடைபெற்றுச் செல்லுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி உறவுகளே.
0: இதுவரை நேரம் என்னோடு இருந்து தொகுத்து வழங்கிய அப்பாவுக்கு நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:37, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க இருக்கிறீர்கள். அடுத்த பாடல் எங்களுடைய ராணியம்மா, உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக இப்பொழுது 2:12, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:42. அடுத்த பாடல் எங்களுடைய நாகராஜன் சாத்தியம்மா கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. என் அன்பு உறவுகளை இந்த பாடலோட நிறைவு பெறுகிறது. கதம்பம் கண்ணன் பாடல் தானே. அதோட இன்றி இணைப்பில் இணைந்து கொண்ட என் அன்பு உறவுகள் நாகராஜன், செல்வகுமார், ராஜ்குமார், ரதீஷ், கிருஷ்ணா, இளவரசு, ஷாவுல் ஹமீன், ராணியம்மா, சந்தன்ராஜ் மாமா, வீரமணி, இவர்களுடைய பாடல்கள் அனைத்தும் நாளைக்கு வரும். அதே போல ராஜவேல், மதுரை மணிகண்டன், ராஜவேல் மற்றும் நைனா முகமது, உங்களுக்கும் ஒரு பாடல் நாளைக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். எடுத்து வரலாம். அந்த காற்றலையில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து எங்களுடைய ஜேவர் சாதி கண்ணா, கண்ணன் மற்றும் முத்துவேல், ஆண்டாளம்மா. அடுத்து இன்றைக்கு எங்களுடைய ரேவதி அம்மாவை காணவில்லை. சந்திரசேகர் சுவனியா. அடுத்து காட்டலையில் யார் பெயரையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. சரி, இருந்தாலும் எல்லோருடைய பாடல்களும் காட்டலையில் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பாடல்களை எடுத்து வரலாம். என் அன்பு உறவுகளை அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் சுகமே, சுகமான நோயற்ற வாழ்வும் சுகமான செல்வங்களும் கிடைத்து வாழ வேண்டும் என்று நான் எல்லோரையும் என் இறைவனை என் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு என் கண்ணனை கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். என் அன்புகளே, உங்கள் அன்பு மீரா நன்றி வணக்கம், நாளை சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல் சாத்தியம்மாவுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்காகவும் எனக்காகவும் ஒலிக்கிறது. நன்றி வணக்கம்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்பான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது மகளிர் மட்டும். ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீற மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:28, கனடிய நேரம் சரியாக 2:57, அது இப்பொழுது பின்னிரவு, அதாவது பின்னிரவு நேரம். உங்களுக்கு மதியம் 12:28 மகளிர் மட்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடலோடு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்குரிய நிகழ்ச்சி, பெண்கள் மட்டும் இணைந்து கொள்ளலாம். தயவு செய்து கணவன்மார் உங்களுக்கு உங்களுடைய மனைவிகளை என்று சொல்ல கூடாது, சரி, உங்களுடைய மனைவிமாரை அனுப்பி வையுங்கள் காற்றலைக்கு. சகோதரர்கள், பெண்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. சென்ற வாரம் அதை எடுத்து வர முடியாமல் போய்விட்டு விட்டது. எங்கே ஒரு கண்ணன் பாடல்

0: சுஷில் மற்றும் நீ அசியல் முதலில் இணைந்திருக்கும் என் அன்பு உறவை நான் சந்திக்க போகிறேன். வணக்கம் சாந்தி அம்மா. வாங்க
1: தர்மபுரி,
0: எப்படி இருக்கிறீங்க? மகளிர் மட்டும் நீங்க தான் முதல்ல இப்ப வந்திருக்கீங்க. பெண்கள் எல்லாரும் துணிவானவர்கள்ன்றது தெரியும் எனக்கு. ஆனா இப்ப தங்களுக்கு இந்த நேரம் இப்ப உங்களுக்கு சரியாக 12:34 எங்களுக்கு சாப்பாடு செய்ய வேணுமே என்று சொல்லி ஆண்கள் சில பேர் சமைச்சிட்டு போங்க, சாப்பாடை மட்டும் செய்து வச்சிட்டு போங்கன்னு சொல்லுவார்கள். அதனாலதான் இந்த நேரம் என்ன செய்யறதோ, ஆனா இந்த நேரம் தான் எடுத்து வர வேண்டி வரக்கூடியதாக இருக்கிறது.
1: உங்களுக்கு தூக்கம் கெடுமே இப்போ?
0: ஆனா சற்று முடியாமல் தான் இருந்தது. ஏனென்றால் எங்களோட மெர்சி ராணி அவர்களின் நிகழ்ச்சியோடு நான் தூங்கிவிட்டேன். முதல் நிகழ்ச்சி கேட்டு அவர்கள் நிகழ்ச்சி வர ஆரம்பிக்கும் போது தூங்கி விட்டு அவர் தூக்கம் வந்து விட்டது. பின்பு அப்பா தான்
1: நல்லா இருந்ததுமா நிகழ்ச்சி
0: பாத்தீங்களா? எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது இல்ல அவங்களோட நிகழ்ச்சி? கேக்க என்ன நல்லா இருந்ததுன்னு சத்தத்தையே காணையில கூட சாந்தி அம்மா.
1: என்ன சவுண்டு?
0: என்ன சவுண்டு? உங்களோட பக்கம்தான் கேக்குது. அழைப்புக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதாவது மகளிர் மட்டும், மகளிர் மட்டும் புரியுமல்ல உங்களுக்கு, பெண்கள் மட்டும் இதுல நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். இதை அதாவது உங்களுக்கு தெரிந்த அதாவது தையல் கலை, தையல பற்றி உங்களுக்கு என்ன எப்படி தையல் கலை ஏதாவது தெரிந்தால் அதை எப்படி தைப்பது என்பது அது இதுல சொல்லி செய்து காட்டினா தான் தெரியும். இருந்தாலும் உடை அலங்காரம், உடை அலங்காரம், மற்றது அழகு குறிப்பு, சமையல் குறிப்பு, மற்றது வாழ்க்கையின் வாழ்க்கை குறிப்புகள், சில பெண்கள் எப்படி வாழ வேண்டும், பெண்கள் மட்டுமில்ல ஆண்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க, எப்படி வாழணும்ன்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றதை நீங்க சொல்லணும். பார்க்கலாம் யார் யார் வந்து எப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஆரம்பிச்சா தான் நான் பேசக்கூடியதா இருக்கும். ஏனென்றால் நிறைய பேச இருக்கிறது வாழ்க்கையில், அதாவது பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேச இருக்கிறது. நன்மை தீமைகள், இன்ப துன்பங்கள், வாழ்க்கையின் முறை. சில பெண்கள் பேச இடம் இல்லாமல் பேச முடியாமலேயே நீங்கள் அதுக்காக காட்டிலையில் வந்து மற்றவர்கள் கேட்க முடியாத வண்ணம் பேசக்கூடாது. நான் முன்பு ஒருக்கா ஒரு அதாவது இப்போ ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முதல் ஒரு வானொலி கேட்டிருந்தேன். பெண்களுக்கு மட்டும் என்று ஒரு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. அங்க பார்த்தா பெண்கள் வந்தவர்கள் எல்லாரும் ஆண்களையே குறை சொல்லி கொண்டிருக்கும் அந்த தன்மையை பார்த்தேன். அது கேட்கும் போது மிக அதாவது அதை நடத்தி கொண்டு இருப்பவரும் பெண் தான். அவரும் சேர்ந்து அந்த குறையை சொல்லி கொண்டிருந்தார். அதை ஏனென்றால் இப்ப நாங்கள் சொல்லலாம், இப்ப நீங்க குறை சொல்லும் போது நாங்கள் குறை சொல்லக்கூடாது அறிவிப்பாளர்கள். அதை தடுத்து ஆண்கள பக்கம் நாங்கள் பேச வேணும் என்றால் நீங்களும் சேர்ந்து அதை அப்படி சொல்வதா இருந்தால் அந்த பெண்ணுக்கு மிக வெறுப்பு வந்து இன்னும் பலவிதப்பட்ட சண்டை வரும், ஆண்களை வெறுக்கக்கூடிய தன்மை வரும், பேச்சு தன்மை, மற்றது சில விடயங்களை சொல்லும் போது மிக பவ்யமாக சொல்ல வேண்டும் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்கே நீங்கள் அழைக்கலாம். இந்த பாட்டுல நல்ல நல்ல விடயங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் செய்யறது பாக்கலாம்.
2: வெளியே வந்தது நூறு நீ மாத்தடி மாத்து வேலை பார்ப்பு பெண்ணை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து எல்லாமே அம்மா.
0: பெண்கள் வேலைக்கு போனாலே சில சிரமங்கள் ஏற்படும், அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். அதாவது பெண்கள் பாவம் வேலை கஷ்டத்தின் நிமித்தம் வேலைக்கு போவார்கள், அங்கு அதை கொண்டு நடத்தினர். அவர்கள் எல்லாம் முதலாளிகளாக இருப்பார்கள், பெரியவர்களாக இருப்பார்கள். அவர்களாலே அந்த பெண்களுக்கு பல இம்சைகள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி என்ன செய்வது என்று தங்களையும் இழந்து போற பெண்கள் இருக்கிறார்கள். என்றால் வீட்டில் கஷ்டம், என்ன செய்யறது? அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அதை தாங்கி கொண்டு வேலை செய்யலாம் என்று. இதற்கெல்லாம் வடிவு இப்ப கிடைச்சு கொண்டு வந்துருச்சு, இருந்தாலும் இன்னும் காணாது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அப்படியான இடத்துல பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் இந்த காலத்துல பார்த்தா சில வேளைகள்ல பெண்கள் காவல்துறையை நாடி ஓடுவார்கள். தங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு. இப்படியான கஷ்டத்தை அங்கே பார்த்தால் காவல்துறையும் பெண்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். இப்பெல்லாம் குறைஞ்சு கொண்டிருக்கிறது, இருந்தாலும் நடந்து கொண்டும் இருக்கிறது, குறைஞ்சு கொண்டும் இருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் பேசலாம். எப்படி பாதுகாப்போடு இருக்க வேண்டும், இப்போ தனிமையாக நீங்கள் வெளியே செல்லும் போது எப்படி பாதுகாப்பாக போக வேண்டும், அதை கூட நாங்கள் பேசிக்கொள்ளலாம். என்ன என்னையை மட்டும் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு வாங்கோ நிகழ்ச்சி எடுத்து வாங்கோண்டு எந்த பெண்ணுமே வரையிலையே, என்ன செய்ய போறீங்க நீங்க? சரி, இந்த பாட்டை கேட்போம் முதல்ல.

மட்டும் நிகழ்ச்சி சரியாக உங்களுடைய 2 மணிக்கு நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். நான் 1 மணித்தியாலம் தான் அடுத்து வருவதென்று முடிவு செய்து கொண்டு வந்தேன். அது நீங்கள் வந்தான வராட்டி என்ன 2 மணியோட நிறைவுக்கு வந்துவிடும். அதன் பின்பு உங்களுடைய நேர் விருப்பம், அதாவது தித்திக்கும் விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வரும். இன்று கதம்ப நிகழ்ச்சி வராது. கதம்பம், அதாவது கதம்பம் பதிவு செய்த பாடல்கள் வராது. ஏனென்றால் இப்பொழுது மகளிர் மட்டும் எடுத்து வருவதனால் தயவு செய்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. இன்னும் 1 மணித்தியாலம் 15 நிமிடங்களும் தான் இருக்கிறது உங்களுக்குரிய நேரம். மகளிர் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு பழைய பாடல் ஒன்றை பார்க்கலாம். மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு தயார்

0: கால் கழிச்சிட்டீங்களா?
1: வணக்கம் மேடம்.
0: சரி, இப்ப சாந்தி அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா
1: சொல்லுங்க.
0: இந்த தொலைபேசி, இந்த கை தொலைபேசி இருக்கிறது இல்லையா, செல்போன்,
1: ஆமா,
0: இது வந்து பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு அத்தியாவசியமாக தேவையா இல்லையா? இதனால பெண்களுக்கு கூடிய அளவு நன்மை பயக்கிறதா அல்லது தீமை பயக்கிறதா?
1: ரெண்டுமே இருக்கு.
0: ரெண்டுமே இருக்கு. எது கூடுதலாக நடக்கிறது, நன்மையா தீமையா?
1: அது ஆளை பொறுத்து.
0: அப்படி சொல்லக்கூடாது, ஆளை பொறுத்து எல்லாரும் அப்படி இல்ல. எது கூடுதலாக இப்ப நடைமுறையில இருக்கு? நீங்க என்னத்தை எவ்வளவு என்ன எல்லாம் கேள்விப்படுறீங்க, இதால நன்மையத்தான் கூட கேள்விப்படுறீங்களா அல்லது ஒரு
1: நான்
0: கேட்பது வந்து ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு அத்தியாவசியமா ஆண்களின் கைகளில் தேவை உண்மையாக. பெண்களுக்கு இது இப்ப வீட்டுல வெளியே செல்ற பெண்களுக்கு முக்கியமா தேவை, அத்தியாவசியமாக இது வேலைக்கு செல்றவர்கள் போறவர்களுக்கு, வீட்டுல இருப்பவர்களுக்கும் சில நேரத்துல தேவை. ஆனா வீட்டுல வேற தொலைபேசி, வீட்டு தொலைபேசி இருக்கும் அளவுல இந்த கை தொலைபேசி தேவையா என்பதுதான் இந்த கேள்வி.
1: இல்ல, தேவையில்ல. வேற தொலைபேசி இருந்தா இது தேவையில்ல.
0: அதாவது வீட்டு
1: தொலைபேசி இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் அந்த யூடியூப்ல சமையல் பார்த்து செய்யலாம், அது ரொம்ப உபயோகமா இருக்கு.
0: வேற என்ன செய்யலாம்? இதனால தீமைகள் தான் பல என்று நான் எண்ணுகிறேன் பெண்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க இந்த கை தொலைபேசியால எப்படி? என்ன இந்த கை
1: தொலைபேசியில
0: அது பண்றாங்க,
1: அது
0: பண்ணும் போது
1: வேலை செய்யாம அதையே பார்த்துட்டு இருக்காங்க.
0: அது மட்டும் இல்ல,
1: பிள்ளைங்களா,
0: அது அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகினவர்களும் அதை செய்வதனால வீட்டுல பிரச்சனை உண்மையிலேயே. கணவன் வரும்போது கூட, கணவனை நான் சில குடும்பத்தை பாத்திருக்கிறேன், கணவன் வந்த அப்புறமும் கணவன் அப்படியே ஆண்டு பாத்து கொண்டிருப்பாரு, காப்பி வருமான. ஆனா மும்முரமாக பெண்கள் அந்த போன்ல ஏறுப்பார்கள். எவ்வளவு தூரம் கணவனுக்கு என்ன சாப்பாடோ என்னவோ கொடுத்துட்டு உடனே போன் தான், போனும் கையுமா தான் இருப்பாரு. அதெல்லாம் அதுல இருந்துதான் அந்த பிரிவினைகள் வருவதென்று வருகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: அது கொஞ்சம், அது ஒரு 20% வச்சுக்கலாம், நிறைய சொல்ல முடியாது, ஒரு 20% வச்சுக்கலாம் அந்த மாதிரின்னு.
0: மற்றது இது இந்த தொலைபேசி,
1: மற்றது வந்து கருத்து கருத்து ஒவ்வொரு இருக்கும், அதனால பிரிவு வரலாம். இது ஒண்ணே வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா.
0: இப்ப கூடிய ஆண்கள் என்ன சொல்லிருக்கிறார்கள், பெண்கள் தொலைபேசியிலேயே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் வளர்ப்பு கூட தொலைபேசியே கையில கொடுத்துட்டு சோற தீர்த்திருக்கிறார்கள், தொலைபேசியை கையில கொடுத்துட்டு அவர்கள் தங்கட இன்னொரு தொலைபேசியில அவர்கள் ஏதோ சட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இன்னொன்ற பிள்ளைய பார்க்க கொடுத்துட்டு, இப்படி பல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரார்கள். ஆனா கூடுதலாக என்ன நன்மை பயக்கிறது இல்லை என்றே அல்ல, ஆனா கூடுதலாக பெண்களை
1: தீமை அதிகமா இருக்கு.
0: இன்றைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க? இன்றைக்கு பெண்களை காலையில நானும் நீங்களும் மட்டும்தான் இன்றைக்கு பேச வேண்டி இருக்கு. என் பெண்கள் எல்லாம் இப்ப
1: சமைச்சிருக்கேன்,
0: நீங்க சமைச்சிட்டீங்களா? நீங்க இன்றைக்கு
1: நான் சமையல் ரூம்லயே தான் பேசிட்டு இருக்கேன்.
0: அது சூப்பர், இது நல்லா உண்மையிலேயே செய்து செய்து நீங்க பேசுறீங்க, அத பாத்தீங்களா?
1: சமையல் ரூம்ல அலங்கரிப்பதே உங்க ரேடியோ தான்.
0: அது சூப்பர்,
1: இது என்னோட ஏரியா.
0: அட்டா, ஆஹா,
1: எல்லாம் டீ கடை மாதிரி வச்சுக்கிறோமா காலையிலயே,
0: தொலைபேசி வேணும் வேணும் என்று நான் எந்த நேரம் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு தொலைபேசி வேணும், உங்களுக்கு ஒரு எதுக்கண்டா, எங்களுடைய வானொலியை அதுல கேட்கட்டுமாண்டு உடனே எடுத்து விட்டுட்டேன் எப்பவும் என்பதுக்காக நாங்க சொல்லுகிறோம். இப்ப வானொலி கேட்கிறவர்கள் உண்மையா, நீங்க இதை சொல்லுங்க எனக்கு, வானொலி கேட்கிறவர்கள் ஒரு தங்களை ஒரு நல்ல வழியிலேயே கொண்டு செல்லுகிறார்கள் என்றது என்னுடைய கருத்து. என்னண்டா எப்பொழுதும் இந்த வானொலி நிகழ்ச்சியில எந்த எந்த வானொலி, இந்த வானொலி என்றால் எந்த வானொலியா இருந்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கைய மைண்ட சில நேரத்தில் பாருங்க, எதுவும் கேட்காம இருக்கிற பெண்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரும். எனக்கு பேசுறது காலம் இல்ல, எனக்கு கேட்கறது கொண்டும் இல்ல. இப்ப ஒரே டிவிய பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நோய் வரும்.
1: நான் அன்னைக்கே பாடி வச்சாங்களே,

0: பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு.
1: அதிலானும்
0: பழைய பாட்டு
1: சேராவிட்டால் அலுப்பிருக்காது அலுப்பிருக்கா. இப்ப சில நேரத்துல ஆணும் பொண்ணும் சேர்ந்தா அடிபாடுதான் வருது. சில நேரம் ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு இருந்தா கணவன் மனைவி
0: பாட்டு கேட்டுட்டு வேலை செஞ்சா நம்ம வேலை செய்யறாலும் தெரியாது
1: இன்னைக்கு.
0: நானும் அப்படிதான், நான் சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்டுட்டு தான்
1: இருப்பேன். கேட்டுக்கொண்டிருப்பீங்க. சூப்பர் சூப்பர் நல்ல.
0: ஆமா,
1: என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: இன்னைக்கா உள்ளத்தின் கதவுகள்
1: கண்களடா.
0: உள்ளத்தின் கதவுகள் அந்த பாட்டு. உள்ளத்தின் கதவுகள்
1: உள்ளத்தின் கதவுகள் உள்ளத்தின் கதவுகள் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா.
0: ஆ கண்களடா, கரெக்ட்.
1: உள்ளத்தின் எப்படி உங்களுடைய வெங்கட்ராமன் இருக்கார் உங்களுடைய திறமையை காட்டினபடியா விட்டுட்டேன் நான். மற்ற இன்னமொரு விடயம், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எங்களுடைய இமெயில்ல. இமெயில்ல சரியா? அதாவது அந்த பழைய நியூஸ் எதற்கு நேற்றியான் செய்தி
0: உடம்பு சரியில்லை.
1: அதாவது இப்பொழுது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி உடனே நான் ஆரம்பித்திருக்க வேண்டும். டக்குன்னு இந்த நேரம் சரியாக 3:21 இங்கே எங்களுக்கு. எனக்கு குவாட்டர் அடிக்க தேவையில்லை. சில நேரத்துல நான் குவாட்டர் அடிச்ச மாதிரி தான் வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவே சொல்ற, என்னம்மா ஏதாவது நீ ஒளிச்சு கழிச்சு எங்கேயாவது கலவா யார கொண்டுச்சாலும் வாங்கி வச்சு அடிக்கிறியோ என்று கேக்குறார். ஏனம்மா இப்படி நடக்கிறா என்ன? உண்மையிலே அப்படிதான் இருக்கு சில நேரத்துல. அது வந்து அப்பாக்கும் நேற்று வந்துருச்சு, அப்பாக்கும் அந்த தூக்க இன்மை வந்ததுனால அவருக்கு காலையில எல்லாம் பேச முடியாம இருந்தது. அவரு அது கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அப்பாட வயசுக்கு அது கஷ்டம். இப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா சில நேரத்துல இருக்கிறது எனக்கு.
0: உங்களுக்கு இன்னும் அந்த தட்டுவப்படையில ஒத்துக்கிறது இல்லைங்களா உடம்புக்கு?
1: என்ன எது சொல்றீங்க? இப்படி நித்திரம் முழிக்கிறதா இல்லையா? அடிக்கடி உடம்பு சரியில்லாம வருகிறது. அது என்னண்டு எனக்கு எனக்கு முதல் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி கொண்டு வரும்போது நான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது எங்களுடைய கை மருந்தா தான் இருந்தது. ஆனா அது அதே மருந்த நான் இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணி அங்கிருந்து வரும்போது இங்கிருந்து அங்கு வரும்போது எனக்கு 2 kidneys ஃபெயிலியரா போகுது என்று சொல்லித்தான் பயந்து ஓடி வந்தேன். அங்கிருந்து அங்கு வைத்தியங்களை எல்லாம் செய்தாவது பார்த்தால் எங்களுடைய சமையல் அறையில் இருக்கும் அத்தனை பொருட்களையும் தான் செய்து குடிக்க சொல்லி இருந்தார்கள். அங்கும் அதையே செய்து குடித்துக் கொண்டு வரும்போது இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து சரியாக இருந்தது. எனக்கு இங்க வந்து திருப்பி எடுக்கும் போது எல்லாம் சரியா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதைத்தான் சொல்லுகிறேன் இங்க இருக்கும் டாக்டரிடம். இப்படி இப்படித்தான் நான் செய்தேன் என்று அங்க போயிருந்தேன், ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன், இப்படி செக்கப்புக்கு போயிருந்தேன், ரிப்போர்ட்டும் கொண்டு கொடுத்திருந்தேன். ஆனா கை மருந்து வந்து நாங்கள் எங்களுடைய சமையல் அறை இருக்கும் இந்த பொருட்களை மட்டும்தான் நாங்கள் பாவித்திருந்தோம். அப்ப இப்ப சரியா இருக்கிறது. ஏன்னா முன்பு எனக்கு அந்த கிட்னி ஃபெயிலியராக போய்கொண்டிருக்கும் போது ஜூரின் வர்றது நின்றுடும் எங்களுக்கு. அதுதான் அந்த முதல் குறிப்பாக இருக்கும். ஸ்வெட் பண்ணும், ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், கால்கள் வீங்கும், கால் ரெண்டும். மற்றது ஜூரின் வர்றது குறைஞ்சிடும். நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு வருவது குறைஞ்சிரும். அதுதான்
0: எவ்வளவு ஒரு நிமிஷம் அன்னைக்கு உங்ககிட்ட எங்க அண்ணன் பேசுவார் இல்லையா, மணி அண்ணா, முதல் டைம் முதல் முறை பேச வச்சேன் பெரிய அண்ணன்.
1: ஆமா, உங்களுடைய அன்றைக்கு ரெண்டாம் தரம் பேசியது மற்ற இன்னொரு அண்ணா இல்ல?
0: ஆமா, முதல் தரம் பேச பாருங்க, அவருக்கு மாத்தி வச்சு இப்ப 10 ஆயிடுச்சு.
1: அது
0: கிட்னி.
1: அது அப்படி மாற்றாமலேயே நீங்கள் கை மருந்து
0: பண்ண முடியல? நாங்க கேரளா போய் எல்லாம் பார்த்தோம் மீரம்மா, ஆயுர்வேத மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம், இவருக்கு ரெண்டு இதும் செயல் இழந்து போயிடுச்சு. அதனால மாற்றிதான் வச்சிருக்கோம்.
1: அது விட்டுட்டீங்க, அதாவது அதுல பெர்சன்டேஜ் குறைஞ்சு கொண்டே போகும். நான் எனக்கு 50%ல நான் வந்துட்டேன், அங்க
0: இன்னொரு
1: விடயம் என்னன்னா, நீங்க விட்டுட்டீங்க லோவுக்கு, 30க்கு கீழே குறைஞ்சிருதுன்னா உங்களுக்கு கஷ்டம். அது உடனே டயாலிசிஸ் இங்க எனக்கு டயாலிசிஸ்க்கு தான் கூப்பிட்டாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க எனக்கு, கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் தந்து எனக்கு டயாலிசிஸ் செய்யறதுக்கு அவங்க ஆரம்பிச்சு கொண்டாங்க. இப்ப இப்ப 17 திரும்ப எனக்கு இப்ப இந்த மாதம் 17 எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஓவர் த போன் தான், என்ன நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லாத அவன் போன்லயே வீடியோ கால் போட்டுட்டு டாக்டர் என்னைய பாப்பா. அவ 1 hour டிரைவருக்கு அங்காள தான் இருக்கிறான், அதாவது ஒரு மணித்தியாலம் ஓட்டத்துக்கு அங்கால கேபிட்டல்ல. அப்ப அங்க நாங்க போய்தான் காட்டுறது இப்ப என்னைய பாக்குறதுக்கு. ஆனா இப்ப எனக்கு அந்த இது இல்லாததால அவ பாப்பா எனக்கு பாத்துட்டு, அதாவது முதலாவது வந்து எங்கட பிரஷர் டேப்லெட்டை மாத்திருந்தான் எனக்கு, ஹை பிளட் பிரஷர் வந்து ஹை பிரஷர் டேப்லெட் நான் இப்ப வந்து 15 வருஷத்துக்கு மேல எடுக்கிறேன். அதுதான் முதல் காரணம் கிட்னி ஃபெயிலியர் ஆக போறதுக்கு. முதல் சில டேப்லெட் வந்து சில மாத்திரைகள் வந்து எங்களுக்கு உபாதம், மற்ற ஆன்டிபயோட்டிக் வந்து நாங்கள் அடிக்கடி எடுக்கக்கூடாது. ஒரு ஆன்டிபயோட்டிக் நாங்கள் எடுத்த 6 மாதத்துக்கு போலதான் மற்ற இன்னொரு தடவை நாங்கள் எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த கோல்டு மற்றது நிமோனியா மாதிரி அதாவது சளி பிடிப்பு கூட வந்து மூச்செடுக்க முடியாமல் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது நடுவு நான் எனக்கு ஆன்டிபயோட்டிக்கை எழுதி தராங்களே என்ன அந்த வைரஸ் இல்லாம ஆக்குறதுக்கு. அப்ப அது அடுத்தடுத்து எடுத்ததுனாலையும் எனக்கு அந்த கிட்னி இல்லாம இப்ப வந்து இன்னொரு டாக்டர் நாங்க பாத்திருக்கிறோம். அவர் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்க இருக்கிறதும் ஒரு 10 மணித்தியால ஓட்டத்துக்கு அங்கால நாங்க அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறோம். என்னண்டா சாப்பாடு வர்மக்கலை உங்களோட இந்தியாவில தான் அது ஆரம்பம், வர்மக்கலைப்படிதான் அவருடைய அந்த மருத்துவம் இருக்கிறது. அது வந்து இப்ப அப்பா எல்லாம் இன்சுலின் வந்து 15 unit 3 times எடுத்துக்கொண்டு வந்தார், 3 நேரமும் எல்லா டேப்லெட்டும் எடுத்துக்கொண்டு வந்தார். அப்பா இப்ப
0: எல்லாத்தையும்
1: சொல்றேன், அவர் வந்து வர்மக்கலையின் அவர் விட்டுட்டார். எனக்கும் நான் இப்ப அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டையும் நான் போயிருந்தேன். இந்த சளித்தன்மை இங்க அங்கிருந்து நல்லா வந்திருந்தேன், எனக்கு இங்க வந்த உடனே திரும்ப எனக்கு சளி பிடிப்பு மூச்செடுக்க முடியாம அந்த சளி எப்படியா நிமோனியா மாதிரி உள்ளுகல லங்ஸ் முழுக்க சளி வந்துருச்சு. அப்ப அதனால இங்க போனோம்னா எனக்கு அடிபாய் மாத்திரைகள் பொருந்தாது உடம்புக்கு. அது ஒட்டுமொத்தமா எனக்கு எல்லா எந்த மாத்திரையும் பொருந்தது இல்லை, எல்லாம் அலர்ஜிக்காகவே இருக்கிறது எனக்கு. அப்ப அவர்கள் மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்து கொடுத்து அது என்னடா செய்யலாம்ன்ட்டு தான் பேர்ந்த அந்த வர்மக்கலை எனக்காக தான் அந்த டாக்டர்கிட்ட போனது. திரும்ப என்ற திரும்ப எனக்கு இப்ப கிட்னி வருத்தத்தை விட்டுட்டு வேற வருத்தங்களை வருது, மூச்செடுக்க இல்லாம சளித்தன்மை நிக்காம அப்படி வந்து. அப்ப அங்க போனோம்னா அவர் ஒரே ஒண்டே ஒன்று தான் அவர் செய்த சொன்னார், இந்த இஞ்சியம் தேனும் கூட தலையிடிக்கு கூட இஞ்சியம் தேனும் தான். நாங்க வீட்டுல 2-3 bottle இஞ்சி தயார் பண்ணிய அந்த தேன் நேச்சுரல் தேன், மற்றது ஆர்கானிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிட சொல்றாரு அவர். கண்டதும் சாப்பிட வேண்டாம் இல்ல இந்த சாப்பாட்டு வகையில, எது ஆர்கானிக் ஐட்டமா இருக்குதோ அதை சாப்பிடுங்கோ என்று சொல்ற. பழங்களை கூட எல்லா பழங்களையும் நிப்பாட்டி கொண்டார் அவர், சில சில பழங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம், அதாவது விதையுள்ள பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுதலாம் அவர். மற்றது இந்த காய்கறியில விதை உள்ள காய்கறிகளை சாப்பிட சொல்ற கூடுதலாக, அப்படி இல்ல அதுகளை சாப்பிடறதால இப்ப அப்பாவும் அதே கொண்டோல்ல. மற்றது இந்த சோறு இந்த ரைஸ் மற்றது இந்த இட்லி தோசை இந்த மா பொருட்கள் கூடிய இதுகள் எல்லாம் சாப்பிடவே வேணாம் விட்டுற சொல்லி அப்பா விட்டுட்டார். ஆனா என்னால முடியல, நான் அது கொஞ்சம் கொண்டுதான் இருக்கிறேன், அது ஒண்ணு செய்ய முடியாது. பிரஷர் டேப்லெட் இப்ப எல்லாம் நான் பிரஷர் டேப்லெட் எல்லாம் நிப்பாட்டிட்டேன். அல்லாட்டி காலையிலயும் பின்னே அந்த மாலையிலயும் பிரஷர் டேப்லெட் எடுக்காட்டி சில நேரத்துல. ஆனா நான் இப்ப சில நேரத்துல எடுக்கிறேன், என்ன நான் நித்திர முடிக்கிறேன் இல்லையா, அதனால எனக்கு பிரஷர் வார மாதிரி இருக்கிறபடியா பயத்துல நான் எடுக்கிறேன். டெய்லி எடுக்கிறது இல்ல, என்னால கொஞ்சம் ஏனாம இருக்கன்றவொன்னே நான் எடுக்கிறேன். அது அந்த டாக்டர் டைம் நாங்க இப்ப ஒரு கொஞ்சம் காலமா போக முடியல அவர்கிட்ட, ஆனா அவர் வந்து எங்களையே ட்ரீட் பண்றாரு. அதாவது எப்போ மெயில்ல பாப்பாரோட நேர கதைக்கெல்லாம் இங்கதான் இருக்கிறார் கனடா. ஆனா அப்பா சரியா முறப்படி அதை கையாளுகிறார். மற்றது நாங்கள் இந்த சுகர் பாவிக்கிறது இல்ல, ஆர்கானிக் சோல்தான் பாவிக்கிறது, அதாவது கடல் உப்பு அதுதான் பாவிக்கிறோம். அதுவும் ஒரு கைன் சொல்லி இருக்கிறேன், ரெட்மில் அப்ப அதுகள் தான் நாங்க. மற்றது பட்டரா இருந்தாலும் ஆர்கானிக் தான், சும்மா கண்டபடி எல்லாத்தையும் நாங்க. மற்ற அவர் கூடுதலாக கொழுப்பு சத்தை சாப்பிட சொல்லுகிறார். நீங்க கொழுப்பு சாப்பிட உங்களுக்கு பயமா இருக்குல்ல, அவர் கொழுப்பு சத்தை பட்டர் வேணுமெண்டா அந்த ஆர்கானிக் பட்டரை வெட்டி சாப்பிட சொல்றார்
0: எங்களை. நாட்டுக்கோழி
1: இங்கத்தே சிக்கன் வந்து அது நாட்டுக்கோழி இல்ல. அவர் மற்றது அவர் சொல்லி எங்க டாக்டர் சொல்லிக்கிறாருடா, கோழியில எந்த சத்தும் இல்ல, நீங்க சாப்பிட்டு பிரியோசனம் இல்லையன்னு சொல்றாரு. ரெண்டு கால் உள்ள கோழி இல்ல, ஓ ரெண்டு கால் இருக்கிற எண்ணையும் ஒரு புரோட்டீனும் இல்லையன்னு சொல்லிக்காது, கோழிய சொல்லி இருக்கிறார். அதாவது மட்டன் சாப்பிட சொல்றாரு. முதலாவது பெஸ்ட் வந்து இந்த செம்மறியாடுன்னு சொல்றீங்கல்ல நீங்க, அதுதான் அந்த அது ஃபட்டோட இருக்கிற வடிவா, அதுதான் ஃபர்ஸ்ட் திங் முதலுக்கு உங்களுக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க.
0: செம்மறியாடு
1: தான் பெஸ்ட் முதல், அதுக்கு கொழுப்பு இருக்கிற வடிவா அதை சாப்பிட சொல்ற. பேந்து வெள்ளாடு, அடுத்த செகண்ட் ஐட்டம் வெள்ளாடு. அதுக்கு பிறகு நீங்க அந்த பீஃப் அதுகள் சாப்பிடறவங்க இருப்பாங்க இல்ல சில பேர், அங்க இங்கெல்லாம் கூடுதலா பீஃப் சாப்பிடுவாங்க எல்லாரும் இங்க. அப்ப அவங்களுக்கு அதுவும் சாப்பிடலாம் சொல்கிறார்கள். ஆனா அந்த பன்றி இறைச்சி என்று சொல்றது வந்து அதுவும் நல்லது என்று சொல்றார், ஆனா கவனமா சாப்பிடுங்க கூடுதலாக சமைக்கும் போது. நீங்க இந்த காட்டு பண்டி அப்படி சாப்பிடுவீங்க தானே சில பேர் அதெல்லாம், ஆனா இந்த நாட்டில எல்லாம் இதுகள் கூடுதலாக சாப்பிடறாங்க. நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுறது குறைவு. அப்பா எல்லாம் இப்ப அப்படி இந்த ஆக அந்த வெள்ளாடு மட்டும்தான் அப்பா சாப்பிடுறாரு. அப்பா அது மட்டும்தான் கண்டினியூ பண்ண, அது வந்து சும்மா கடையில எல்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள். அதுல வந்து என்ன செய்கிறார்கள் உண்மையா தாரார்கள் தெரியாது. நேர ஃபார்ம்ல போய் இங்க நாங்க எங்களுக்கு தேவையானது அதை காட்டுவோம், இதுதான் வேணும் என்று காட்டினா அவர்கள் அதையே எடுத்து செய்து தாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பேக்ல போட்டு உங்களுக்கு எத்தனை பேகா அது செப்பரேட் பண்ணி சரியா நல்ல கிளீனா செய்து கொடுப்பாங்க. அவங்க சமைக்கிறது மட்டும்தான், அவ்வளவுதான், எல்லாம் வெட்டி கொடுப்பாங்க பேக். இப்ப நீங்க ஒரு ஒரு ஒரு வெள்ளாடை
0: வாங்கினீங்கன்னு
1: நீங்க போய் இப்படி பாக்கலாம், அது நிறைய நிக்கு, நீங்க எது வேணும்னு சொல்லலாம் அதுல. அதுலயும் அந்த பெண்ணாடு எடுக்க மாட்டோம் நாங்க, ஒரு
0: நாள்
1: கடா மட்டும்தான், மற்ற எதுவுமே காட்ட மாட்டோம். ஆனா இதெல்லாம் பாப்போம் காட்டுவன், ஆனா நான் சாப்பிடுறது இல்ல. சில
0: நேரம்
1: இல்ல, அது என்ன எனக்கு பிடிக்கிறது இல்ல. அந்த காலத்துல இருந்து இந்த மட்டன்ன்றது கொஞ்சம் அதுல ஒரு ஸ்மெல் வர மாதிரி. ஃபிஷ் சாப்பிடுவன்
0: நான்,
1: சாப்பிடுவன். ஆனா அவர் சொல்றார் அவர்
0: சாப்பிடுற
1: இல்ல இல்ல, அது வந்து நீங்க செய்யற விதத்துல இருக்கு. ஆனா அதுவும் இங்க கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷா இல்ல. இவர் சொல்றாரு இல்லையா, இங்க நீங்க சீ ஃபுட் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றாரு எங்க டாக்டர். ஆனா சீ ஃபுட் இங்க வந்து அவர் சொல்றது என்னன்னா, நீங்க இப்ப வென்கூவர், இங்க இருக்கிற வென்கூவருக்கு நீங்க போனா, வென்கூவர் என்ற சிட்டிக்கு போனா, நான் அங்க இருந்தேன் நான் எத்தனையோ வருடங்கள்,
0: அங்க
1: வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். கடல் பக்கம், அது கடல் பக்கம், உடனே பிடிச்சது உடனே போர்ட்ல வச்செல்லாம் விற்பாங்க. அங்க இங்க நண்டெல்லாம் ஃப்ரெஷ், நீங்க போய் நின்று பிடிக்கலாம் நண்டு. அந்த இதுகள் நிறைய மக்கள் அந்த நேரம் கடலுக்குள்ள மட்டும் கொஞ்சம் நடுவுக்க மட்டும் அப்படியே நடந்து போய் நின்று பிடிக்கிற இடம் செய்திருப்பார்கள். நீங்க அதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஒரு நீங்க அந்த தூண்டி வச்சிருக்கிறதுக்கு கூட, அல்லாட்டி நண்டு பிடிக்கிறதுக்கு எல்லாம் நீங்க இங்க கவர்மெண்ட்ல ஒரு இது எடுக்க வேணும் உங்களுக்கு. காசு கட்டி, அது இல்லாமல் நீங்கள் போக முடியாது, அதுக்குள்ள போய் பிடிக்க முடியாது. நீங்க பிடிச்சு கொண்டு வரும் போதும் அந்த நண்டை எடுத்து, இப்ப நீங்க நல்ல பெரிய நண்டா இருக்கு, ஐயா இப்படி எல்லா நண்டையும் பிடிச்ச நண்டையும் கொண்டுடலாம்னு கொண்டுட முடியாது. ஆறு அங்குலத்தில் ஒரு நண்டு அதுல அளவு வைக்கிறதுக்கு இப்படி அளந்து அளந்து பாக்குறது இருக்கும். 6 இன்ச்சுக்கு மேல, 6 அங்குலத்துக்கு மேல அந்த நண்டுட சைஸ் இருக்கும் நீங்க அதுல வைக்க. அது அதை விட 1 அங்குலம் குறைஞ்சிருந்தாலும் உடனே நீங்க கடல்ல போட்டுடணும், உடனே எடுத்துருவாங்க. அப்படி இங்க அந்த வான்கூவர்ல மட்டும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபிஷ்ஷா வாங்கலாம். இங்க எல்லாம் இங்கேயும் இருந்து வருது. இப்ப எங்க கடையில போயினா அது ஃப்ரெஷ்ஷா, இப்ப இங்க எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து வருதுன்றாங்க, அங்கேருந்து வர்றேன்னு. ஆனா அந்த மீன்களுக்கு எல்லாம் அது பழுதாகாம ஒரு மருந்து போட்டு கொண்டு வராங்க, அதுதான் எங்களுக்கு உடம்புல சில நோய்களை கொண்டு வர்றது. நல்லா இருக்கும் பார்க்க, அது பழுதாகாமல். இப்ப நீங்க பாருங்க, இறந்த
0: பாடிக்கு
1: இறந்த அது அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது எங்கட உடம்பு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. சாப்பாட்டுல இந்த நாங்கள் போற டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா உடல் பருமன் வராது, முதலாவது ஒரு மற்றது நோய் வராது. நீங்க சுறுசுறுப்பு, இங்க வந்து எவ்வளவோ பேர் அதை கடைபிடிக்கிறார்கள், எவ்வளவோ பேருக்கு கேன்சர் உள்ளவங்களுக்கு கூட அந்த டாக்டர்கிட்ட போய் இல்லாமலாகி இருக்கிறது. அதுதான் என்ன அவருடைய வழிமுறைய நாங்க பின்பற்றக்கூடியதா இருக்கணும். ரொம்ப கஷ்டம், நீங்க அப்படி நாங்க சொல்லலாம், வெள்ளான்னு சொல்லலாம், மட்டன் நல்ல அதாவது நான்வெஜ் இது கூட சாப்பிட்டுக்கொண்டு நல்லா இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்ங்க. முந்தைய முட்டை எக் சாப்பிட, அதுவும் ஆர்கானிக் தான், சும்மா கடையில வாங்கிடலாது, கடையில வாங்குறது சாப்பிடக்கூடாது, ஆர்கானிக் ஃபார்ம் தேடி போகணும். ஆனா கடையிலயும் இருக்கு ஆர்கானிக் எக், இங்க வாங்கலாம். அது வந்து இப்ப இது ஒரு $4 இருந்தா அது வந்து $8 இருக்கு, அப்படி விலை கூட. அப்ப அப்படி வாங்கி
0: இங்கேயும் கிடைக்குதுமா, இங்கேயும் ஆர்கானிக் இதுன்னு கிடைக்குது, ஆனா ரொம்ப விலை கூடுதலா இருக்கு.
1: மற்ற இஞ்சி வாங்கும் போது ஆர்கானிக் தான் வாங்கணும். சின்ன சின்ன குட்டியா இருக்கிற இஞ்சி தான் நல்ல இஞ்சி, பெருசா அப்படி இருக்கிறது அது வந்து நல்லது இல்லையு சொல்றாரு அவர். அப்ப அது மற்றது
0: இங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுதானியம் நிறைய சேர்த்துக்கோங்கன்றாங்க.
1: அதுகள் எல்லாம் கூட அவர் சாப்பிட சொல்லி சொல்ல இல்ல. நான் தான் இப்ப எல்லாத்தையும் என்னால முடியல, அதனால நான் பாசி பயறு அதுகளை எல்லாம் நான் எடுத்துக்கொள்றேன், உட்கொள்றேன். நான் மற்றது இந்த
0: வரகு வரகு திணை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, குதிரைவாளி?
1: ஆமா, அதெல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் அங்க செய்யறது போல செய்து எடுக்க முடியாதான் உண்டு. அங்க நீங்க அந்த மாவாக்கி அரைச்சி எடுக்கிறதுக்கு இடம் எங்களை இருக்கும். நீங்க இங்க
0: கிரைண்டர் அப்படி செய்யறது,
1: அப்படியே
0: அப்படியே செய்யறது, சின்னதா தானே இருக்கு, கடுகளவு தானே இருக்கு.
1: எப்படி செய்வீங்க அத?
0: அது அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துலயே வந்துடும். அப்படியே 1-2 தண்ணி வச்சு அப்படியே டைரக்டாவே நீங்க அடுப்புல வேக வச்சு எடுத்துடலாம்.
1: வச்சு என்ன கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிப்பீங்களா? அது
0: கஞ்சியும் காய்ச்சலாம், பொங்கல் செய்யலாம், அதுல எல்லாமே செய்யறாங்க. வெஜிடபிள் புலாவ் எல்லாமே செய்ய, இப்ப தோசை முறுக்கு இங்க எல்லாம் முறுக்கு எல்லாம் கூட விக்கிறாங்க, சிறுதானிய முறுக்கு அப்படின்லாம் கூட விக்கிறாங்க.
1: அது நல்ல,
0: அது ரொம்ப நல்லது. அதெல்லாம் முன்னோர்கள் சாப்பிட்டது, அதெல்லாம் நம்ம விட்டதுனாலதான் நம்ம இந்த பாலிஷ் பண்ண அரிசி அதெல்லாம் சாப்பிடறதுனாலதான் நமக்கு சுகர் அதிகமாகுது இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு.
1: உண்மை,
0: சிறுதானியத்தை எடுக்கலாம் அப்படின்றாங்க.
1: நீங்க சுகர் உங்களோட வாய் காய்ந்து கொண்டு தொண்டையடி வாயெல்லாம் காயமா இருந்தால்,
0: ஆமா வறண்டால்
1: அது சுகர் ஏறிட்டதுதான் அர்த்தம். உண்மையிலேயே தண்ணி அது நீங்க இந்த ரைஸ சாப்பிட்டுட்டு வந்தா, இந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளை ரைஸ் இருக்குல்ல, அது சாப்பிட்டு தெரியும் உங்களுக்கு ஒரு மாற்றம். அப்ப அதெல்லாம் நிப்பாண்டா சுகர் ஏறதுக்கு இடம் இல்ல. இப்ப நாங்க வந்து சுகரே பாவிக்கிறது இல்ல, டீக்கெல்லாம் தேன் தான். அதான் அப்ப சொல்றாரு, 1 லிட்டர் தேன் 3-4 நாள் தான் எங்களுக்கு இருக்கும். மூன்று நாள்
0: உங்களுக்கு நல்லா சுத்தமா கிடைக்கும் தேன்.
1: இங்க கிடைக்கல,
0: இங்க கொஞ்சம் கலப்படம் இருக்கும் போல இருக்கு.
1: அங்கதான் நல்ல தேனா சொல்றோம், அங்கதான் நல்ல தேனா இருக்க மாட்டோம் நாங்க நினைக்கிறோம். ஆனா இங்கேயும் நல்ல தேன சொல்றாங்க. ஒவ்வொரு பூ ஒரு பூல இருந்த எடுத்து என்ன சொல்லி ஒரு வித்தியாசமா இருக்கு.
0: மரத்திலயே கட்டிச்சு பாரு, ரெண்டு முறை அது தென்னை மரத்திலயே காத்துக்கு விழுந்துருச்சு. அது எப்படி எடுக்கிறதுனே தெரியல எனக்கு.
1: அடடா, அது உண்மையா நல்ல மன
0: நல்ல ஒரு அடிக்கு கட்டுச்சு. இப்பதான் போன மாசம் கூட விழுந்துருச்சு, அடிச்ச காத்துக்கு மழை காத்துக்கு விழுந்துருச்சு.
1: விழுந்தாலே அந்த இடமே நீங்க
0: அதுல இல்ல, எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு போயிடுச்சு. நைட் விழுந்து நான் காலையிலதான் பார்த்தேன்.
1: அதுதான் அது எடுக்கிற ரொம்ப கஷ்டம். அதுக்கு டெக்னிக் இருக்கு, அது நீங்க கிட்ட
0: போறாங்க.
1: ஒரு தேனி பழந்தாலே எங்களுக்கு எங்களுக்கு பயம், நாங்க ஓடி தெரியறோம். அப்ப அதனால இது கிட்ட போறது.
0: ரெண்டு வேலைக்கு முன்னாடி தென்னை மரத்தை சுத்தம் பண்ண ஆள் வந்தாங்க. சின்னதா தேன் பூச்சி இருந்தது, அதை களைச்சி விட்டாங்க. அந்த பையனை ஒண்ணுமே பண்ணல. அது
1: சொல்ல முடியாது, நாளைக்கு அவருக்கு பழக்கமா இருக்கும் அவருக்கு. அந்த தேனியில ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க சூசுவன் நீங்க அதை விரட்டும் போது பயப்படும் போது அதை கொஞ்சம் இம்சப்படுத்தினா தான் அது குத்தும். அதான் சொல்ல முடியாது. சும்மா சும்மா ஆடா மாசே அவன் என்ன பேசாம நிக்கமன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பயத்திலேயே நாங்க பேசுறோம். நாங்க எல்லாத்தையும் அப்படித்தானே பயப்படுறோம். ஏதாவது சின்ன சின்ன பூச்சியா இருந்தாலும் அது எங்களை இன்னும் செய்திருமோன்னு நாங்க பயப்படுறோம். அதை அடிக்கிறோம், குத்துறோம், அதை சாகடிக்கிறோம். அப்ப அதனால அதுக்கு வேதனை இல்லை. இப்ப பாம்பு கூட நாங்க மிதிச்சா தானே அம்மா எங்களுக்கு தீண்டுது உடனே, இல்லையா? நீங்க சொன்ன பாட்டை மறந்துட்டேன். என்ன சொன்னீங்க? இன்னைக்கு மகளிர் வந்து காலையில நாளைக்கு குயிக்கா சமைக்கிற நேரம் என்ன 45 minutes இருக்கு, 45 நிமிடங்கள் இருக்கு. யார் யார் வர்றாங்கன்னு பாக்கலாம். உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன். சாந்தி அம்மா, நல்ல விடயங்களை பேசுனீங்க. ஆனா உண்மையிலேயே கூடுதலாக பெண் உங்களுக்கு பெண்களுக்குரிய ஒரு சின்ன விடயத்தை சொல்லுகிறேன். பெருமன், அதாவது சரியாக நீங்க உடல் அமைப்பு பெருமனா வருகிறது என்றால் நீங்க அந்த சுகரை நீ பாட்டுங்க, ஃபுல்லா சுகரை. தேனோட நீங்க டீ குடிக்கலாம், நல்லா இருக்குது. தேனுக்குள்ள நீங்க டீக்குள்ள தேன் போட்டு
0: நாட்டு சக்கரை கூட,
1: நாட்டு சக்கரை, பனம் சக்கரை, அதெல்லாம் ஒரிஜினல் வாங்குங்க. கலப்பணம் இருக்கும் சார், உங்களோட இடத்துல வாங்கலாம். அங்க எல்லாம் தேடி பார்த்து வாங்கலாம். இங்க அது கிடைக்கிறது கஷ்டம். பழம் கற்கண்டு இருக்கும், அங்க கல் அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் நான் பாவிக்கிறேன். நான் அங்க இருந்து வரும்போது சில மூலிகை வகைகள் கொண்டு வந்திருந்தேன். அந்த அதிமதுரம் இதுகளெல்லாம் அங்க இருந்து வரைக்கும் கொண்டு வந்தேன். சுடு தண்ணியில போட்டுட்டு அது அந்த தண்ணீர் குடிப்போம் நாங்கள் அடிக்கடி. அது அந்த சுடு தண்ணீர் தான் கூடுதலாக பாவிப்போம். இஞ்சியும் தேனும் முக்கியம். இப்பயும் நான் முறையும் இங்க வரும்போது இஞ்சியும் தேனும் அதை வாயில அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம், எடுத்து வாயில சாப்பி சுடு தண்ணீர் கொஞ்சம் குடிக்கிறது தான் நாங்க. அதுதான்
0: எதிர்ப்பு சக்திங்களா?
1: எதிர்ப்பு சக்தி, அதுல ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்ல, நீங்க அதே டக்கு டக்குன்னு அது பார்த்தா உண்மைதான். அது உண்மையிலேயே அது சரியாகிறது. தள்ள தலையடி ஏறாமல் இருக்கு. நீங்க அதை எடுத்துக்கொண்டு வந்தா நீங்க உற்சாகமா அதெல்லாம் இல்லாம போகிறதுன்னு தான் சொல்லலாம். ஒரு டேப்லெட்டும் எடுக்காம இவ்வளவு தூரம் பேசுறேன் பாருங்க. சில நேரம் சளி இருக்குது. ஆனா இப்ப எந்த இப்ப சளி இருந்து கொண்டே இருக்கே என்று நினைக்கும் போது ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா என்னன்னு இந்த மனம் சொல்லுது. எங்களுக்கு தெரியாத மனித மனம் போகும். ஆனா அந்த டாக்டர்
0: சொல்றான்
1: நீங்க மற்றது இன்னும் ஒன்று சாப்பிட்டு ஒண்ணு சக்தி, அதாவது வாந்தி வருது உங்களுக்கு சாப்பிட்டு. அது ஒவ்வாறு போத ஏதாவது ஒரு ஒவ்வொரு சாப்பாடு போனா தானே வாந்தி வரும். அத நீங்க நாங்க என்ன செய்யறோம் இப்ப வெஸ்டர் முறைப்படி நாங்க டேப்லெட் டாக்டர்கிட்ட போய் காட்டினோம்னா அவர் ஒரு டேப்லெட் தராரு வாந்தியை நிப்பாட்டுறதுக்கு. அப்ப அது உள்ளுக்குள்ளே அடங்கிடு, அதெல்லாம் உங்களுக்கு வருத்தம். அவர் சொல்ற அப்படி இல்ல, வாந்திய எடுத்துருங்க. ஒவ்வாதது ஒன்று அந்த வழியில தள்ள நிக்குது, அதனால எடுத்து
0: சுத்தம்
1: வயிறு அதை எடுத்துருங்க. அதைத்தான் அவர் சொல்றேன். எடுக்காம நீங்க உங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் ஒரு டேப்லெட்ட போட்டு வாந்தி வருது அதை நிப்பாட்டிடலாம். நான் உடனே வாந்தி வருதுன்னு சொன்னோடனே நான் அந்த ஆரம்பிக்குதுன்றோடனே நானே எடுத்துருவேன். நான் உண்மையிலேயே
0: என் கணவர் அப்படிதான்,
1: உடனே எடுத்துருவேன். இப்ப ரெண்டு நாளைக்கு
0: வந்து நாளா வயிறு போனா கூட லூஸ் மோஷன் போனா கூட நான் வந்து ஒரு 5 தரம் போகட்டும்னு விட்டுருவேன்.
1: சில ஒவ்வாத சாப்பாடுகள் நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வாஷ்ரூமுக்கு அடிக்கடி போகும் ரெண்டு மூணு தரம். அப்ப அதனால என்னடா போகுதுன்னு பயப்படக்கூடாது, கிளியரா நீங்க போய் போகணும். நீங்க போகுது சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டப்படணும், அது என்னன்னு பாக்கணும். அது என்னடா சில நேரம் உங்களுக்குள்ள குடல் அமைப்புக்குள்ள உங்களுக்கு கேன்சர் இருந்தா, கொலன் கேன்சர் அப்படி இருந்தா அப்படி உங்களுக்கு அடிக்கடி வயிற்றோட்டம் வருவது இயற்கை. அது வயிற்றோட்டம் போகும்போது கருப்பு கலர்ல போச்சு சரியா, உங்களுக்கு அந்த தண்ணியா போகாது, பிளட் போகுதுன்ற அர்த்தம். அதுல எனக்கு அனுபவம் இருக்குன்னா என்னுடைய தாயாருக்கு இருந்தது அந்த சிம்டம் எல்லாம் இருந்தா. அதுல அவர்கள் பேருந்து ஆப்ரேட் பண்ணி அந்த கொலன் அந்த பீஸ் அப்படி கட் பண்ணி அவங்க செய்த அப்புறவு அது இல்லாம போயிருச்சு. அப்படி என்ன கவனமா அந்த அதுகளை பார்த்து கொள்ளணும். மனிதன் தன்னையே தான் காப்பாற்ற, இப்ப பாருங்க யாருமே வைத்தியசாலைக்கு போக இல்லையே, அது எப்படி இருக்கிறீங்க அதுதான் கேக்குறேன். இப்ப வைத்தியர்ல காணவே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க,
0: ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு இருக்காங்க,
1: எல்லாரும் மருந்து எடுக்கிறாங்க, இப்படி கை மருந்து தான் எல்லாரும் செய்யறாங்க. இப்படி காண முடியாம போனது இப்ப அல்லாட்டி நீங்க எடுத்துக்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டல்ல போறோம், தலைகடி என்றாலும் போறோம். இங்க வந்து எமர்ஜென்சிக்கு நாங்க தலைகடி இயக்க முடியாது, தலை வலி என்று சொல்லி இப்படி ஒரு நாள் போனா ஈவினிங் சிக்ஸுக்கு போனோம், போய் அதுல இருந்த தலை வலி தாங்க முடியல. நான் அப்படியே ஒரு சேர்ல இருந்து மற்ற சேருக்கு மடிஞ்சு இருந்து கொண்டு தலையை பிடிச்சு கொண்டு
0: இருக்கிறேன்.
1: ஆனா டைலனால் எல்லாம் போட்டுதான் போனா நிக்கவே இல்லை, டாக்டர் பார்த்தா தான் நிக்கும், அது என்னன்னு தெரியாண்டு இருக்கிறேன். சிக்ஸுக்கு ஈவினிங் சிக்ஸுக்கு போனா மார்னிங் சிக்ஸ் ஆச்சு, நான் அதுலயே குப்புறம் அப்படியே நித்திரியா போனேன். என்ன உண்மையிலேயே நல்லா கண்ணு மூடிக்கொண்டு அப்படி அதுக்குள்ள இருக்க நிறைய மக்களும் இருந்தாங்களா, அப்பாவும் அப்படியே பார்த்து புக்கை வாட்சும் இருந்தாரா, நானும் நல்ல நித்து எழுதி பார்த்தா சிக்ஸ் தலைவலி நின்றுடுச்சு. அது அது மட்டும் எங்களை உங்களுக்கு எடுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை, ஏன்னா அவ்வளவு மக்கள் தொகை மட்டும் இல்லை. டாக்டர்ஸ் வந்து நைட்ல கொஞ்சம் லீவ் எடுப்பாங்க, எங்களை இது வந்து கொஞ்சம் சிட்டி ஒரு சின்ன சிட்டி என்றபடியா பார்த்தேன். எனக்கு எல்லாம் நின்றுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் நான் வீட்டை போறேன்னு நின்றுச்சேன். என்ன இனி பார்த்து என்ன செய்யறது, இவ்வளவு தூரம் சிக்ஸ் டு சிக்ஸ் இருந்துட்டேன் நாங்க அங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியே சில இதுகளும் அப்படி நடக்கிறது. அப்ப அத நாங்க வீட்டிலேயே அப்படியே இருந்திருந்தா இல்லாம போயிருக்கோம் இல்ல அங்க போய் இருந்துட்டு. சரி நல்லதம்மா, உங்களுடைய பாடல் நான் என்னுடைய ஒரு பாடலுக்கு பின்பாக எடுத்து வருகிறேன். சாந்தி அம்மா பெண்களை காண்க,
0: என்னோட கருத்து ஒண்ணு
1: நான் சொல்லுங்க.
0: இல்ல இந்த வானொலியில நீங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க, உங்களால எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் நீங்க சொல்லலாம், உங்களுக்காக ப்ரே பண்றதுக்கு நாங்க இருக்கோம் எல்லாரும். அத நான் சொல்றேன், நீங்க எதுவும் ஒளிவரம் மாதிரி இல்லாம சொல்லலாம்.
1: என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அப்பா ஆண்டு வாழ்த்து
0: நீங்க சொல்லலாம்.
1: அப்பா ஒரு வாழ்த்தொண்டு சொல்லி இருந்தாரோ எனக்கு தந்திருந்தாரோ என்னவோ தெரியல, சொல்லி இருந்தார் காட்டிலேயில எனக்கு பிறந்த நாளுக்கு. அதுல சொல்லி இருந்தார் வலிகள் என்ன, வாழ்க்கையில் வலிகளையே முக்கியமாக அனுபவிச்சது நான் தான் என்று சொல்லி இருந்தேன். அதுல அதை கூட மறந்து வாழ்க்கையில் வழிகளே வாழ்க்கையாக இருக்கும் அவருக்கு உங்களுடைய துணையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சிரிப்பும் என் அன்பு உறவுகளுடைய வருகையும் தான் அந்த வழிகளை எனக்கு மாற்றியது என்று சொல்லலாம். உங்களோட நான் இப்ப மலியம் ரவி அவர்களுடைய மனைவியை சேர்த்து கொள்ள போகிறேன், பார்ப்போம். அவரை அமுதாவை சேர்த்து கொள்ளலாம் நாங்கள். ஒரு ஹாய் சொல்லி
0: நான் விடைபெறட்டுமா? இருக்கட்டுமா,
1: ஒரு இருங்க, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லலாம். பெண்கள்
0: சரி
1: பேசலாம், அவருக்கும் துணிவா இருக்கும் இல்ல. அட வந்து பேசுறாங்க, இப்ப எல்லாம் சமைச்சு வச்சிட்டு தான் போக சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்திருப்பார், சமைச்சிட்டு தான் வாரா கேக்கலாம் நாங்க. வாங்க அமுதா, வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா. வணக்கம் அமுதா.
2: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்ல சோமா இருக்கிறேன். உங்களோட பக்கத்துல நிக்கிறான் சாந்தி அம்மா, அவர் வணக்கம் சொல்லிருங்க அவருக்கு. சந்தோஷமா போயிரும் இல்லையா?
0: தெரியுது, புகைப்படம் தெரியுது
1: அவருடைய மனைவி பாத்தீங்களா?
0: புகைப்படம் தெரியல இருக்கேங்க. அவங்களா?
1: அவங்கதான் அவங்கதான்.
0: சரி சரி,
1: அவங்க பேர் அமுதா. வணக்கம் அமுதா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கு.
2: என்னண்டு சேவலாமா?
1: என்னம்மா
2: உடம்பு சரிப்புலன்னு இருந்தாங்களே?
1: உடம்புதான் இந்த நேரம் சரியில்லாமல் வருது. இப்ப வருது வந்து உங்களுக்கு இந்த இதுல இருந்து நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இல்லாம போகுது. அப்படி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப இப்ப இங்க சரியா 3:49 இங்க காலை நேரம். உங்களுக்கு
2: 1:19
1: இங்க இரவு நேரம். இங்க நீங்க சமைச்சிட்டீங்களா? இவ்வளவு நேரம் அவன் சொன்னான்ல, சமைச்சு வச்சுட்டு தான் போகணும்ண்டு இல்ல?
0: என்ன
1: சாப்பாடு செய்தீங்க அமுதா நீங்க
2: இன்னைக்கு? வத்த குழம்பு வச்சு கேரட் பொரியல்.
1: சூப்பர் சூப்பர். நீங்க சமைக்கிற எல்லா சமையலும் அவருக்கு பிடிக்கும் இல்ல உங்களோட கணவருக்கு?
2: வத்த குழம்புதான் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும்.
1: வத்த குழம்பு நீங்க வத்த குழம்புன்னு எதை சொல்றீங்க? எப்படி செய்யறது சொல்லுங்க.
2: புளிக்குழம்பு. புளிக்குழம்பு.
1: புளிக்குழம்புல என்ன எந்த இதுவும் போடலாம், காய்கறி அப்படித்தானே?
2: முருங்கைக்காய் போடுவோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம்.
1: பாருங்க அமுதா வந்து முருங்கைக்காய் தான் முதல் சொன்னா. சொல்லுங்க. தக்காளி, கத்திரிக்காய் போடலாம் இல்ல வத்த குழம்பு
2: போடலாம்.
1: கத்திரிக்காய் வேற என்ன போடலாம்? எல்லா காய்கறியும் போடலாம் வத்த குழம்பு இல்ல?
2: ஆமா ஆமா. சுண்டைக்காய், அவரைக்காய், இதெல்லாம் போடக்கூடாது. புளி குழம்புனா
1: சுண்டைக்காய் சின்ன நாயம் இருக்குது அப்படித்தானே? அதை பத்தி சொல்லுங்க.
2: சின்ன வெங்காயம்
1: இல்ல இல்ல, சுண்டக்கா சுண்டக்கா சொல்றீங்கல்ல,
2: சின்னதா
1: இருக்கும் இல்ல, குட்டி குட்டியா,
2: சின்னதா பச்சையா,
1: அத எப்படி நீங்க கிளீன் பண்ணுவீங்க?
2: அது ஒண்ணுமே கிளீன் பண்ண வேண்டியதா, லேசா தட்டிட்டு அப்படியே போட வேண்டியதுதான்.
1: அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த விதையும் போடலாமா தட்டிட்டு?
2: விதை போடணும்.
1: அது சாப்பிடறதால ஒண்ணும் இல்ல இல்ல, நல்லா செய்ய
0: மருத்துவ
2: அது விலைய கூட காப்பி துணோண்டு 50 ரூபா 100 ரூபா.
0: எங்க வீட்லயே செடி இருக்கு.
1: இருக்கு. அது எந்த நேரமும் காய்க்குமா சாந்தி அம்மா? அது
2: வெயில்ல தான் காய்க்கும்.
1: வெயில் நாட்கள்ல மட்டும் காய்க்கும்.
0: பனியில கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். கிடைக்காத பொருள் இல்ல, வத்தல் போட்டு வச்சுக்கலாம்.
1: வத்தல நீங்க எப்படி போட்டு வைக்கிறீங்க? தனியா அதை எடுத்து வெயில காய வச்சு வைக்கிறீங்களா இல்ல உப்பு ஏதாவது?
0: மோர்ல மோர்ல ஊற வச்சு, மோர உப்பு போட்டு ஊற வச்சு அப்புறம் காய வைக்கணும்.
1: சரி சரி. அமுதா உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: சொல்லுங்கம்மா.
1: பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு? உங்களுக்கு இப்ப மகளிர் மட்டும் அவங்களுக்கு தான்
2: இன்றைக்கு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற.
0: உங்களுக்கு பொருத்தமா பாடுறாங்க.
1: அது என்ன அமுதா? அமுதா எனக்கு பொருத்தமா இருக்கட்டும். அது என்ன, அவர் வந்தா காதல் பாட்டாவே கேக்குறார் மல்லியன் ரவி, உங்களுடைய கணவர். நீங்க உங்களுடைய மல்லியன் ரவி வந்த காதல் பாட்டாவே கேக்குறாரு, நீங்க மட்டும் நல்ல நல்ல பாட்டு கேக்குறீங்களே. நீங்க நீங்க நல்லா இருக்கணும்.
2: அவங்களும் பழைய பாட்டுக்கெல்லாம் கேட்பாங்க,
1: விட்டு கொடுக்க மாட்டா பாருங்க. பாருங்க சாந்தி அம்மா விட்டு கொடுக்காம சொல்றான். இல்ல இல்ல, அவங்களும் நல்ல நல்ல பாட்டா தான். இல்ல விட்டு கொடுக்க மாட்டா, உண்மையே உண்மையிலே அமுதா விட்டு கொடுக்க மாட்டா மல்லியன் ரவிய. பாருங்க இல்ல இல்ல, அவங்களும் நல்ல நல்ல பாட்டா தானே கேப்பாங்க என்று
0: சொல்றான்.
1: அது உண்மை, நீங்க நல்லா இருக்கணும். இந்த பாட்டு உடனே இப்ப கிடைக்கும் உங்களுக்கு இரண்டு பேருக்கும். பெண்களுக்கு மட்டும் உடனே, ஆண்களுக்கு எல்லாம் அது அடுத்த நாள் ரெண்டாம் நாள். இப்ப எல்லாருக்கும் கோபம் வரும் பாருங்க. அன்றைக்கு யாரும் சொன்னாங்க அமுதா எங்க பாக்கலாம், நீங்க தனியா பெண்களை மட்டும் வச்சு நீங்க வானொலி நடத்துங்க பாக்கலாம், யார் வர்றாங்கன்ட்டு. இப்படி ஒருத்தர் சொல்லி யார் மகாலிங்கம் தான் என்னோட சொல்லி இருந்தார். நீங்க பெண்களை மட்டும் வச்சு நீங்க வானொலி நடத்துங்க, எவ்வளவு நாளைக்கு வர்றாங்கன்னு பாப்போம். ஒருக்கா வருவாங்க, வர மாட்டாங்க, வேலை
2: பழனின்றாங்க.
1: தாங்க மாட்டோம், ஆண்கள் தானா இப்படி விடாபிடியா வாரது, பெண்கள் வரமாட்டாங்களா? ஒரு ரெண்டு நாள் வருவாங்களா, நிப்பாட்டிடுவாங்க. அப்ப அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, யாரும் இல்லாமன்னு கேக்குற. அப்ப யோசிச்சு பாருங்க,
2: கேக்குறாங்க. அப்படிதான்
1: பேசுவாங்க. நாங்க முழுசா நாங்க என்ன செய்யணும், கூடிய அவர் கூடிய மணத்தியாலங்கள் பெண்களுக்கு கொடுத்து ஆண்களுக்காக ரெண்டு மணத்தியாலம் மட்டும் கொடுக்கணும் இல்லையா அமுதா? அப்படித்தான் செய்யணும். ஆமா,
2: ஒட்டுமொத்த
1: உங்களையும் வரவிடாம தடுக்க போறாங்க. நீங்க ஒரு ரெண்டு மணித்தியாலம் நாங்க எடுத்து வந்து அத அதுக்கப்புறம் அப்பாட்ட கையில கொடுக்கலாம். அப்ப விடுமுறை விருப்பம் எடுத்து வர சரியா இருக்கும். உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் நம்மதான். நீங்க இப்ப சமையல்ல இருக்கிறீங்க, சமையங்கோ அதை பார்த்துக்கொண்டு போயிருந்த ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாது. கவனமா வத்த குழம்பு போடைக்க சொல்லி போடுங்க அவருக்கு. என்ன சொல்லுங்க, உப்பு நல்லா நிறைய போடுவீங்களா நீங்க? உப்பு நல்லா போடுவீங்களா கறிக்கென்னா? நீங்க குறைச்சு போட்டா பேசுவாரா? உப்ப குறைச்சா
2: அதாவது
1: கடல் உப்பு தான் பாவிக்கிறீங்கல்ல, அதான் கல் உப்பு அதுதான் நீங்க பாவிக்கணும். அதான் நல்ல உடம்புக்கு அது ஒண்ணு மட்டும். சரி, நீங்க அவர் கூப்பிடுறாரு பாத்தீங்களா? நல்லது அமுதா, நல்லது சாந்தி அம்மா, நல்லது. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்க முடிந்தா நில்லுங்க, அல்லாட்டி விடைபெற்றுக் கொள்ளுங்க. நாங்க எங்களுடைய மெர்சி ராணி அவரை சந்திச்சு கொள்ளலாம், நீங்களும் சந்திக்கலாம். புதிய நிகழ்ச்சிகள் வந்தாங்க இல்ல, அவங்களோட பேசலாம். சாந்தி அம்மா நில்லுங்க, அமுதா நீங்க வேலை இருந்தா நீங்க விடைபெற்றுக் கொள்ளலாம். சரியா?
3: கேக்குதாமா
1: உங்களுக்கு?
3: சந்தோஷம்
1: உங்களுடைய ரெண்டு பேருடைய பேச்சு கேட்டு கொண்டிருக்க நல்லா இருக்குது. நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க அமுதா. அமுதா நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க எங்களுடைய மெர்சி ராணிக்கு. மெர்சி ராணி, இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்கல்ல, சரியா கேட்டிருந்தீங்களா அமுதா?
4: ஹலோ,
1: நீங்க இன்னைக்கு மெர்சி ராணி அவங்க கிட்ட நிகழ்ச்சி கேட்டீங்களா? புதிய நிகழ்ச்சி கேக்கலையா?
2: என்னம்மா
1: புதிய நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்களா? புதிய அறிவிப்பாளர் மெர்சி ராணி கலைவாணனுடைய நிகழ்ச்சி.
2: வணக்கம், நன்றிமா.
1: சரி, நீங்க நன்றி நன்றி, நீங்க விட பெற்றுக் கொள்ளுங்க. நன்றி நன்றி அம்மா. ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா, ரேவதி அம்மா வணக்கம். வணக்கம் ரேவதி அம்மா, வணக்கம். எப்படி என்ன சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க, எப்படி அம்மா இருக்கிறீங்க?
5: எப்படியும் எப்பயும் பேசுற மாதிரி தானே பேசுறேன்.
1: இல்ல, சரியான சின்ன பிள்ளை மாதிரி போயிருக்குது. இப்ப எனக்கே அமைச்சமா இருக்கு உங்களோட பேத்தியோ தெரியா, என்ன சிரிக்கிறீங்க? சரி அம்மா, அப்படி இருக்கிறீங்க.
5: உங்களை நல்லா இருக்கேன்.
1: இரவு நேரத்துல காணையில உங்களை
5: இரவு நேரத்துல நான் பாத்துட்டு இருந்தேன், யாரும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. சரி, இடையில ஜாயின் பண்ணலாம் பாத்தேன், நல்லா உறக்கம் வந்தது, போய் உறங்கிட்டேன்.
1: உறங்கிட்டீங்க, நல்ல நல்ல
5: பத்து பத்து பாவம் அவர் அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு தூக்கம் சரி வர இல்லன்னு.
1: நிச்சயமா அப்பாக்கும் தூக்கம் குறைஞ்சு போச்சு, நிகழ்ச்சிகள் தொகுத்து எடுத்து வர்றதுல அப்பாக்கு தூக்கம் குறைஞ்சதுல அப்பாக்கும் தலை சுத்துது அப்படி எல்லாம் வந்துச்சு.
5: அவர் இப்ப ரெகுலராவே அந்த இது குடுக்கறாரு நேரடி நேயப்பெருப்பு.
1: நிச்சயமா அது சரியான அவருக்கு அதிகாலை. அப்ப அதுக்கு அது மட்டும் இல்ல, அவர் தூங்குறது வந்து 2-2.5-3 மணி ஆகுதம்மா. இந்த நிகழ்ச்சிகள் அந்த இந்த கதம்ப நிகழ்ச்சிக்கு பாட்டு 20 பேருடைய பாட்டு வந்த அவ்வளவும் பதிவு செய்து எடுக்க, அதைத்தான் என்ன செய்யலாம்னு இப்ப எனக்கு தெரியல. கதம்பத்துல 20 பேருடைய பாடல் வருது, அவ்வளவும் பதிவு செய்து எடுப்பாங்க. அதை விட நேர நேரம் பதிவு இருக்குது, அதை விட நேரலை நிகழ்ச்சி அவர் எடுத்து வர்றாரு. அப்ப மற்றது தன்னுடைய
5: கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம்.
1: அதுதான் இது முன்பு நான் செய்த மாதிரி அம்மா, பாட்டெல்லாம் எழுதிட்டு உடனே உங்களுக்கு கொடுக்கலாம், விழிச்சிருந்தா கை உயர்த்துங்க, கை உயர்த்துற ஆக்களுக்கு மட்டும் பாட்டை கொடுத்துட்டு அப்படியே விட விட்டுருந்தேன். இது
5: அப்படியம்மா
1: கொடுத்துடலாம் அத உடனே. அப்படித்தான் நான் இனி செய்ய போறேன். நீங்க இங்க மெர்சி ராணி வந்திருந்தா அவருக்கு அவருடைய நெட்ஒர்க் அவருடைய நெட்ஒர்க் சரியில்லாம போய்விட்டது.
5: சரியில்லை, நல்லா இருந்தது அவங்களோட கலை நிகழ்ச்சி.
1: அதுதான் அது அது நீங்கள அதை வாழ்த்திருங்க. என்னன்னா ஒரு கலைஞனுக்கு தேவை வாழ்த்துக்கள், அப்பதான் மீண்டும் நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். இப்ப நான் நினைச்சு கொள்றேன் அம்மா. பாட்டை முதல் சொல்லுங்க அம்மா, முதல்ல பாட்டு சொல்லுங்க.
5: பாட்டு ஒரு பாட்டு, காதல் விளையாடு. ஹலோ மேடம், கேக்குதா?
1: கேக்குது.
5: மகனாடு
3: உங்கள்
5: இருவரின் தொகுப்பு நல்லா இருந்தது,
3: ரொம்ப நன்றிங்கம்மா.
1: மச்சான்
5: கதினாரும்
3: போட்டிருந்தேன், ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்.
5: அந்த பணிவு தான் எல்லாத்தையும் கொண்டு வரும், அந்த 16 கொண்டு
3: வரும்.
1: மச்சான் இத பத்தி கொஞ்சம் கொடுங்க மச்சான்.
5: மச்சான்
1: சொல்லு மச்சி.
5: பேரனே அத கேட்டு பாட
1: ஆரம்பிச்சுட்டான்.
5: அது பாட்டியோட செல்போன் தான் அப்படின்னா எங்க பையன். எங்கப்பா பாடுது, இது எங்கப்பா பாடுதுன்னா, அது உங்க பாட்டியோட செல்போன்ல
1: பாடுதுடா.
5: அவன் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான்.
1: எங்க மர்சி ராணி கூட பாட்டு சொல்லிருங்கம்மா. சென்னையில டக்குன்னு நெட்ஒர்க் போயிட்டாங்க. எங்க
3: எனக்கு மகளிர் மட்டும் படத்துல
5: இருந்து நெட்ஒர்க் தெரியலையோ.
1: என்னம்மா
3: நெட்ஒர்க் டவர் கிடைக்கல?
1: டவர் அதுதான் அதுதான்.
3: மகளிர் மட்டும் படம் அது வந்து தரவ மாடு மூணு கால மாடு ஒண்ணு இந்த அந்த பாட்டு கொடுங்கம்மா.
1: சூப்பர் பாட்டு அது.
5: ரொம்ப
3: நகைச்சுவையா இருக்குது. ரேவதி, ஊர்வசி, இன்னொருத்தவங்க அவங்க பேர் தெரியல.
1: ஊர்வசி அவங்க பாலு மகேந்திராவுடைய மனைவி என்று நினைக்கிறேன். அப்படியா?
5: மோனிகாவா?
1: அவங்க
5: மோனிகா கிடையாது, மோனிகா கிடையாது. வேற ஒருத்தர் நானே மறந்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும். மூணு பேர் ஊர்வசியில.
1: என்னம்மா?
5: ஊர்வசி.
1: ஊர்வசி இருக்கிறா.
5: ஊர்வசி, ரோகிணி,
1: அவங்க
5: அந்த மாதிரி ரோல்ல வருவாங்க.
1: அம்மா ரோஹிணி வந்து யாருடைய மனைவி?
3: படம் நல்லா இருக்கும்.
5: இவர் நேல்கள் நேல்கள் இவர் இருக்காரு.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
5: இல்ல ரவி ரவி அந்த வில்லன் பேரு என்னடா?
1: இல்ல அவருடைய பேரு
5: தான்
1: ரகுவரன். இல்ல ரகுவரன், ரகுவரனுடைய மனைவி அம்மா ரகுவரன்டைய மனைவி அம்மா அது.
5: ஆமா
1: ரோஹிணி, ரோஹிணி வந்து
5: நாசர் கிடையாது, ரகுவரனோட மனைவி. அவங்களுக்கு ஒரு பையன்
1: எங்களோட சண்டைக்கு வர போற மாதிரி. நீங்க ஒரு பக்கத்தால, நீங்க ஒரு
5: பக்கத்தால குழப்பம்
1: மகளிர்ல வந்து இப்ப சண்டை நடக்க போகுது. என்னுடைய கணவர இன்னொரு பேசி பேசிட்டீங்க நீங்க.
5: சண்டை
1: நிச்சயம்.
5: அப்புறம் அவரு அவர் மாதிரி நல்ல வில்லன் கேரக்டருக்கு யாருமே இல்ல மேடம்.
1: அவர் ஆனா கொஞ்சம் குறைஞ்ச வயதுலயே அவர்
5: கொஞ்சம் மது பழக்கத்துல
1: மது மட்டுமல்ல அவர் வந்து போதை பொருளுக்கு அடிமையாகி விட்டார்.
5: அதனால
1: அதனால அது
5: நல்ல நல்ல ஒரு நடிகர்.
1: நிச்சயம் நிச்சயம் உண்மை. நல்ல நடிப்பும் நல்ல நடிப்பு. அவருடைய பேச்சு எல்லாம் நல்லா பிடிக்கும் எனக்கு.
5: சம்சாரம் அது மின்சாரம்லயும் விசுவோட பையனா, விசு சாரோட
1: பையன்.
5: நிச்சயம் கணக்கு கேட்பாரு. நான் ஒண்டிதானே இருக்கேன், ஏன் வந்து ரெண்டு பேர் இருந்தா தானே இவ்வளவு காசு கொடுக்கணும், இப்ப நான் வண்டி தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல நிகழ்வா இருக்கும் அந்த படம்.
1: அம்மா இந்த காதல் விளையாட கட்டிலிடு கண்ணே என்ன படம்?
5: நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு, போட்டு பாத்துட்டு இப்பே படுத்துறீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல நான் எடுத்து வர்றேன்.
5: மறந்துட்டு மேடம், முன்னாடி எல்லாம் பிங்கர் டிப்ல எல்லாம் ஞாபகம் இருக்கும்.
1: அது வர வர நாங்க சின்ன பிள்ளையா போடுறோம்
5: வானொலிக்கு வந்துட்டு மறுபடியும் நான் பழைய நிலைக்கு வர முயற்சி செய்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி வரப்போறேன்.
1: நிச்சயம் நிச்சயம் அப்படித்தான் வரணும் உண்மையா. அது வந்து கண்மணி ராஜா படம். அம்மாடையும் நல்ல ஒரு பாட்டு. மற்றது எங்க அமுதா அம்மாவும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. அமுதா அம்மா நல்ல பாட்டெல்லாம் கேக்குறேன். எங்களுக்கு மல்லியம் ரவி வந்தா தான் காதல் பாட்டு கேக்குறேன். அத நான் கேட்டோன்னு அவர் விட்டு கொடுத்தோம்.
5: அவரு நல்லா இருந்தா தானே அவரால் காதல் பாட்டு கேட்க முடியும்.
1: அமுதா சொல்றான் இல்ல அவர் நல்ல பாட்டு எல்லாம் கேப்பாரு, பழைய பாட்டு. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க கேளுங்க. விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம சூப்பர். இதுதான் தேவை.
5: எங்க நம்ம மோகன அம்மாவை காணும், மோகன அம்மாவை காணும்,
1: மோகனும்
5: கண்ணகி சகோதரரோட மல்லியம் மனைவி.
1: மனைவிதான் அமுதா மல்லியம்.
5: அப்படியா? ரவி அவரு பேரு ரவி.
1: ரவி மல்லியம் ரவி மகாலிங்கம் அவருடைய மனைவி வருவதில்ல. இவர் இப்ப கேட்டா சொல்லுவார் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லுவார். அவர் வர அவ வர விடுறதில்ல. சமைக்கணும் அந்த டைமுக்கு தனக்கு சமையல் வேணும்ன்ட்டு அவன் வர விடுறான்.
5: அதுக்குதான் நான் சொல்றேன், பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. ஆண்கள் தான் அரட்டை அடிக்க எவ்வளவு நேரம் வந்தாலும் உங்களுக்கு கூட இருந்து இருப்பாங்க.
1: அப்படி சொல்லுவோம், பெண்களை விடாம இருக்கிற ஆண்கள் தங்களுக்கு இந்த நேரம் சமையல் வேணும் நீ போக வேணாண்டா பாவம் வர மாட்டாங்க. அப்ப அதனால அவங்க சமையல் எல்லாம் முடிச்சம்மா ஒரு ரெண்டு மணிக்கு தொடங்கினா நாங்க அப்படித்தானம்மா போன போன போன கிழமை போன வாரம் ரெண்டு மணிக்கு தொடங்க நான் வந்து தூங்குறேன்னா எழும்ப முடியாம போச்சு. எழும்பி இருந்துட்டுச்சா நான் அப்ப அதனால எடுத்து வர முடியல. என்னண்டாம ஸ்கூலுக்கு போறது போல இருக்கம்மா. இப்ப அந்த இரவு நேரத்துல நிகழ்ச்சி எடுத்து வர்றது ஸ்கூலுக்கு போவது புள்ள கள்ள மடிக்கும் அப்படி இருக்கு இப்ப. அதனால வராம விட்டு கொண்டு இருக்கிறோம். மெர்சி அம்மா, மெர்சி அம்மா, மெர்சி அம்மா. மினிட் போட்டீங்க வாங்க.
5: அம்மா இப்படி போயிட்டு கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணிட்டு வராங்களா?
1: இல்ல அவங்க மெர்சி அம்மா நீங்க சமைச்சீங்களா? மெர்சி அம்மா நீங்க
3: அலட்டிக்காம
1: நீங்க கூடிய அளவு நல்ல சாப்பாடுகள் சாப்பிடுங்க. அவங்களுக்கு உடல் நல்ல குறைவாம்மா அவங்களுக்கு. மெர்சிக்கு நேற்று கேட்டீங்களா? நேற்று மெர்சிக்கு
3: சாப்பிட்டு வர சொல்லிருக்காங்க.
1: அவரை கடிச்சு சாப்பிடலாம் இல்ல உங்களுக்கு சுகர்
3: அவரை கடிச்சு சாப்பிட்டா தேள் வராதுமா, உப்பு தான் நிற்கும்.
1: அம்மா இது என்ன
5: உள்ளளவும்
1: நிலை. அது இல்ல இப்ப அநேகமா அப்படித்தானே, கண்ணே மணியே தேனே அப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க இல்ல?
5: மானே தேனே கட்டிப்பிடி
1: கட்டிப்பிடி ரெண்டு கூப்பிடுவாங்க. சரி, இப்ப செல்வகுமாருடைய மனைவியை இணைச்சுக்கலாம் இன்றைக்கு. அவங்களையும் அவங்களும் வராங்க எல்லாரையும். இப்பதாங்க அம்மா செல்வகுமாருடைய மனைவியும் இணைச்சுக்கலாம், உங்களோட சேர்த்து இணைச்சுக்கிறேன். அப்ப அவங்க பேசுறதுக்கு சௌகரியமா இருக்கும்.
5: இப்ப இணைங்க.
1: இப்ப ஆண்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு வரையக்க. அதுதான் அவங்க அதே என்ன பெண்கள் மகளிர் மட்டும் வந்து எங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. கண்ணன் பாருங்க, கண்ணன் கேட்டுக்கொண்டு வந்துட்டு ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்கார். ரோகிணி வந்து ரகுவரன் மனைவி என்று போட்டிருக்காரு. சரி, இப்பொழுது வணக்கம் வணக்கம் வணக்கம் மோகனா மோகனா மோகனா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மோகனா? நல்லா கேக்குது, எப்படி இருக்கிறீங்க மோகனா?
5: மறைந்திருந்து
1: மர்மம் என்ன?
5: சுகமா இருக்கேன்.
1: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
5: எப்படி இருக்கீங்க மோகனா? மோகனா எப்படி இருக்கீங்க?
1: ரேவதி அம்மா
5: அம்மா நல்லா இருக்கேன்.
1: உங்களோட வயச கேட்டா செல்வகுமார் வயச பிடிக்கலாமா? வயச கேளுங்க முதல்ல. இது எப்படி பாத்தீங்களா? ஆஹா, நாளையில இருந்து அனுப்பாவனமா விட்டு வரம்மா, நீ போவேண்ணா மாலை மட்டும்
5: கண்டிப்பா சொல்லிடுறேன்.
1: அம்மா சொல்லி என்ன மோகனா? என்னம்மா?
5: மீராம்மாக்கு
1: நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க எனக்கு அது பிடிக்கல. எனக்கு நீங்க வந்து நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. நாங்க உங்களோட சின்ன பிள்ளையா இளவரசு எல்லாம் வந்து பேசிக்க நீங்க ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் நான் பேசாம இருந்தேன். அவர் பேசிட்டேன், அவர் அக்கா அக்கான்னு பேசினார். பேசாம அம்மா வந்து அது கிடையாது என்ன செய்தாண்டா? நான் என்ன உங்களுக்கு பெரியவங்க, எனக்கு பேர பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா உடனே அம்மா செய்தது இப்படி. சொல்லக்கூடாது. சரி, அப்ப மோகனா பண்ணி அம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க
5: மோகனா என்ன டிஃபன் பண்ணாங்க?
1: அத கேளுங்க. லஞ்ச்
5: அம்மால தோசை தக்காளி சட்னி கூட்டு இது வெண்டைக்காய் பொரியல்
1: ஜம்புக்காய் மாதிரி
5: நீர்காய் தான். போட்டோ எடுத்து அனுப்புறேன் கண்ணகி மேல். கண்ணகி போட்டு அனுப்புறாங்க.
1: அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க.
5: சமைச்சீங்கன்னு
1: சொல்லுங்க எங்க பாக்கலாம். மோகனா
5: சவுச்சவ் கூட்டுங்கம்மா. பருப்போட போட்டு வைக்காதுங்கம்மா. பச்சை பருப்பும் போடலாம் இல்ல தோரம் பருப்பும் போடலாம். பருப்பு நம்ம வைக்கிற முறை வந்து வெங்காயம் தக்காளி சீரகம் அதுக்கு வந்து சவுச்சவையும் நறுக்கி போட்டுறதுங்கம்மா. அதுலயே
1: நறுக்கி போட்டு எண்ணெயில வதக்கணும். அப்படியா?
5: சாசி பருப்பு இல்ல இல்ல சாசி பருப்பு இல்லாட்டி தோரம் பருப்பு சேர்த்துக்கிறது. சேர்த்து ஒரு குடி எண்ணெய் ஊத்தி விசில் விட்டுறது. ஒரு மூணு விசில் பின்னாடி வடச்சட்டுல எண்ணெய் வச்சு தாளிச்சு கொட்டும் போது வந்து கடுகு பருப்பு சீரகம் வரமிளகா நல்லா ஒரு மூணு நாலு மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு.
1: அம்மா ஆண்கள கூட கேட்க கூடாது.

0: இல்ல வரமிளகா 4-5 போடலாம்
1: போடலாம் காரத்துக்கு. சரி
0: பச்சை யூஸ் பண்ணுவாங்க, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம்.
1: சின்னதா நறுக்கி எடுக்கணும்,
0: சின்னதா நறுக்கி தாளிக்கணுமா எண்ணெயில. கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு இது தொட்டி இது பண்ணலாம். அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான்.
0: பருப்பு கடைஞ்சல் மாதிரியே இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும், கூட்டு
1: மாதிரி பீஸா இருக்கும். அதுக்குள்ள
0: இது நல்லா வெந்திருக்கும்மா, குக்கர்ல வேக விட்டோம்ல,
1: அது கரைஞ்சிருமா? அப்படியே பீஸ் பீஸ்
0: குக்கர்ல முதல்ல வேக,
1: பீஸ் பீஸா இருக்குமா?
0: ஆமா இருக்கும், ரொம்ப கரையாது,
1: கரையாது
0: இருக்கும், இருக்கும்.
1: சூப்பர்.
0: நம்ம வெள்ள பூசணி மாதிரி இருக்கும், கொஞ்சம்
1: வெள்ள பூசணி மாதிரி இருக்கும். அது பூசணிக்காக பருப்பு போட்டு காட்டுவாங்கல்ல, வெள்ள பூசணி
0: சவச்சவும் அப்படிதான் இருக்கும்,
1: அத மாதிரி தான் இருக்கும். சூப்பர். உங்களோட பாட்ட சொல்லுங்க மோகனா, உங்களோட பாட்ட
2: என்ன
1: பாட்டு?
0: காற்றே கீதம் காணாத அப்படின்னு ஒரு பாட்டு.
1: சூப்பர், நல்லா பாடலாம் இல்லையம்மா? எங்க எனக்கு பாடுங்க பாடுங்க,
2: நல்லா பாடுங்க
1: பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாடுங்க பாக்கலாம் மோகனா.
0: காற்றிலே கண்ணனோடு வாணாடு.

0: சகலம் போனது மண்ணின் நிலையே கூட. இளைய கண்ணின் சீராத கண் இங்கும் இங்கும் தேடும் சாவிராதையோ. கொஞ்சம் மறந்துருச்சிங்களா? சாரிங்களா
1: அம்மா, அந்த வகிட்ட கெடுங்க அம்மா.
0: எனக்கு தெரியல, நல்லா பாடுறாங்க.

0: யமுனையாற்றிலே ஈட காற்றிலே செல்வா இங்கே வந்து பாட. நீங்க மாத்தி பாடணும், உங்களோட பேரை போட்டு பாடணும், அப்ப சூப்பரா இருக்கு. அப்பதானே அம்மா? அம்மா நீங்க என்ன சொல்றீங்க?
1: பாடுவோம், பாடலாம், பாடுவோம், பாடலாம்ல. நீங்க வந்து பாடுங்க,
0: வந்து பாடுங்க. நீங்க செல்வகுமாரும், நீங்க செல்வகுமார அங்க கட்டி வச்சுட்டு நீங்க வந்து பாடுங்க. நீங்க பயப்படாம, நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு.
1: என்ன சொல்றீங்க?
0: அவருக்கு முதல் நீங்க வந்து பாடிருங்க, சரியா? கையில வேலையா இருக்கீங்களா சமைச்சு கொண்டு? அப்ப நீங்க நீங்க சமையுங்க, நாங்க அம்மாட்ட கூட்டு அப்படி என்று நாங்க கேக்கலாம். நீங்க சமையுங்க. நன்றி, கேட்டுக்கொண்டிருங்க ரேடியோ. அம்மா எங்க கூட கூட்ட சொல்லுங்க அம்மா, சவு சவு கூட்டு.
1: நான் நினைச்சேன் அவங்க வேற கரெக்டா அதேதான் சொன்னாங்க மேடம். எப்படின்னாக்கா, ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி பைசம்பருப்பு மேடம், கொஞ்சம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுண்டு.
0: பருப்பு தோல் நீக்கியது இல்ல, அந்த மஞ்சள் கலரா இருக்கு.
1: பருப்பு, அது வந்து பயறு,
0: பயறு பைத்தம்பருப்பு
1: போட்டுட்டு அரிந்த சவுச்சுவையும் போட்டு சவுச்சுவை தோலை சீவிக்கணும்.
0: சீவிட்டு
1: பொடிபொடியா கட் பண்ணிட்டு, ரொம்ப பெருசும் வேணா ரொம்ப குட்டியும் வேணா, மீடியமா கட் பண்ணிட்டு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு

0: அந்த குக்கர்லயே தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், இத கொஞ்சம்னா எங்க வீட்டுல ஒண்ணு போறோம், நாங்க ஜாஸ்தி காரம் சேர்த்துக்கறது இல்ல, இனிமையா அதாவது ரொம்ப காரம் கிடையாது, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இந்த குக்கர்லயே போட்டுணும், தண்ணி ஊத்தி அந்த இதையும் விழுதியும் கலந்துட்டு கடுகு ஒரு வானொலி வச்சு வானா வச்சு எண்ணெய ஊத்தி கடுகு
1: அது வானதியா வானதி இல்ல வானொலியா வானதியா
0: வானொலினா ரெடி ஆயிடுது வானொலினா ரெடி ஆயிடுது ரெடியா எல்லாம் வைக்க முடியாது
1: இப்ப நீங்க வைக்க முடியாது ரேடியோல ஏனமா வைக்க முடியாது
0: பொரிக்கலாம் முடியாது அது வெடிச்சிட்டு போயிடும் கடுகு வெடிக்கிறதுக்கு பத்தி ரேடியோ வெடிச்சிடும்
1: ஏனமா இப்ப நீங்க அதானே இப்ப நீங்க அதானே
0: மேடம் அது தங்க தங்க ஸ்லிப் எடுத்து
1: இல்ல இப்ப நீங்க இப்ப வானொலியில தானே அம்மா இந்த கூட்டு வைக்கிறீங்க நீங்க
0: எண்ணெய ஊத்தி கடுகு தாளித்து முழுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலையை பிட்டு அதுல போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு அதே குக்கர்லயே கொட்டிடணும் கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவை அளவு உப்ப போட்டுடணும் போட்டு இதுல வச்சிடணும் வச்சு மூணு நாலு சவுண்ட் அந்த மட்டும் இறக்கிட்டோம்னா சூப்பரான சவு சவு கூட்டு ஓட்டல் மாதிரி நல்லா கடலப்பருப்பெல்லாம் கண்டு குடிச்சிட்டு இருக்கோம் மத்ததெல்லாம் ஒன்று கலைஞ்சிருக்கும் கடமையாக இருக்கும்
1: கடலப்பருப்பு என்ன செய்து கொண்டிருக்கோம் கண் முடிச்சு கொண்டு பாத்து கொண்டிருக்கோம் அது கரையாம பாத்து கொண்டிருக்கோம் சூப்பர் நல்ல நல்ல வேடம்மா
0: அழகா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் மிருதுவா
1: நல்லா இருக்கு
0: நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருக்கும்
1: நல்லதா
0: நல்லா இருக்கும் சப்பாத்தி அப்புறமா சாதங்கள் வத்த குழம்பு அப்புறமா நம்ம காரக்குழம்பு சொல்றீங்க வெத்த குழம்பு இதுக்கு இந்த ரொம்ப நல்லா இருக்கும் ரசத்துக்கு கூட்டு நல்லா இருக்கும் சவுச்சவே ஒரு இனிமையானது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா போடணும்
1: போடணும் மருத்துவ குணம் உள்ளதா அம்மா சவுச்சவ்
0: பூசணிக்காய் அப்புறமா இது பீர்க்கங்காய் சுரைக்காய் அந்த மாதிரி இதுவும் நீர்க்காய்
1: நீர்க்காய் சூப்பர் சூப்பர்
0: பொதுவாகவே நல்லது குளிமை
1: வருகிற வாரம் கொவ்வைக்காய பற்றி பேசலாமா கொவ்வைக்காய் கூடுதலாக நான் பாத்துறேன் அதை எப்படி சமைக்கிறது நிச்சயம் நல்லதம்மா நான் இனி
0: பாடுறேன் நல்லது மேடம் வெட்டும் காய் அது
1: என்ன வெட்டும் காயா கத்திரிக்காய்
0: சேனையுடன் உள்ள காய்
1: என்ன காய் என்ன
0: படைகளுடன் உள்ள காய் நானே சொல்லிட்டேன் படைகளுடன் உள்ள காய்
1: கர்ணக்கிழங்கு சமைக்கும் போதம்மா அது சும்மா நாங்க சமைச்சா அது சுணைக்கும் சொல்லுவார்கள் நாக்குல
0: என்ன
1: அது அதை எப்படி சமைப்பீங்க அத எப்படி சமைப்பீங்க
0: அதை வந்து தோலு சீவிட்டு பண்ணிட்டு காய நறுக்கிட்டு தண்ணியில போட்டுட்டு கையில அப்படியே எடுக்க கூடாது கையை நம்ம கையோட ஏதாவது இந்த ஜல்லி கரண்டி இருக்கும் இல்லையா அப்பளம் எல்லாம் படிக்கணும் அந்த கரண்டியில எடுத்து தண்ணியை வடி விட்டு வடி விட்டு போடணும்
1: போடணும் போடணும் தண்ணியோடய
0: போட்டோம்னா இருக்கும் அப்படியே கையை அரிச்சதுன்னா நம்ம புளி புளிய போட்டு கையால புளியோ இல்ல மோரையோ போட்டு கைய
1: கழுவிடணும் அப்ப அந்த சுணைப்பு தன்மை அம்மா இப்ப நாங்க சமைச்ச அப்புறம் இருக்காதுன்னு சொல்றீங்க அப்படியா
0: இருக்காது ஆனா சில காய்களோட குணங்கள் குணம் வந்து சமைச்ச அப்புறம் நம்ம நாட்டுல லேசா நமைக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு ரசத்தோட அதை சாப்பிடும் போது அவ்வளவா தெரியாது.
1: எங்கட ஊர்ல அதாவது எங்கட மக்கள் எப்படி செய்வாங்கன்னா, கர்ணக்கிழங்கு முதல்ல எண்ணெயில அதாவது பொரிச்சு எடுப்பாங்க, கொஞ்சம் உப்பு போட்டு பிரிச்சு கலவி உப்பு போட்டு சின்ன சின்ன ஸ்கொயரா வெட்டி
0: ஸ்லைஸ் மாதிரி
1: அது மாதிரி வெட்டி அத உப்புல பிரட்டி நல்லா கலவி உப்புல அத மிக்ஸ் பிரட்டி எடுத்து இந்த பொரியல் மாதிரி பொரிச்சு முதல்ல எடுத்துட்டு பேந்து அந்த வத்த குழம்பு மாதிரி பிரட்டி வைப்பாங்க. அது அப்ப அப்படித்தான் வைப்பாங்க.
0: ஆமா பேர் அப்படிதான் செஞ்சு நான் பாத்துட்டேன். நாங்க செய்யற விதம் இப்படி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரோஸ்ட் மாதிரியே நல்லா கலந்து பொரிச்சக்கல்ல போட்டு வாட்டி எடுப்பாங்க, பொரிச்சு எடுப்பாங்க,
1: பொரிச்சு எடுப்பாங்க, பொரிச்சு எடுத்து வச்சு சைட்ல வச்சு சாப்பிடும், அதுவும் நல்லா இருக்கும். சில பேர்
0: அது வந்து வறுவல் மாதிரி சொல்லுவாங்க, கருணை கிழங்கு வறுவல்,
1: வறுவல்
0: வாழைக்காய் வறுவல்,
1: வறுவல். சூப்பர் சூப்பர், எத்தனையோ விதம் இருக்குது. சரியம்மா, நான் பாடலை எடுத்து வர்றேன் உங்களோட பாடல் எல்லாருடைய பாடலே. நன்றி அம்மா.
0: நான் விடைபெறட்டுமா மேடம்? நான் விடைபெறட்டுமா?
1: சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நீங்கள் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட 5 பேர் இணைந்திருக்கிறீங்க. வருகிற காலத்துல அதாவது நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம். இப்ப இணைஞ்சால் பரவாயில்லை. நான் முதல்ல இப்ப அம்மாவின் பாடலுக்கு முன்பாக எங்களுடைய சாந்தி அம்மா நீங்க கேட்ட பாடல் முதலில் வருகிறது, அதை பார்க்கலாம். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது.

அந்த உறவுக்கு காரணம் ஆண்களிடாண்டும் பாடணும். அது என்ன பெண்களை மட்டும் சொல்றது? பெண்கள் அந்த பாட்டிலே தானாக சும்மா வழியில அழகா நடந்து போகும்போது ஆண்கள் தான் வந்து சைக்கிள் அப்படி இப்படி அப்படி ரவுண்ட் அடிச்சு அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்றது. சும்மாவே அப்படியே சுத்தி சுத்தி கொண்டு வருவாங்க. கேளுங்க பாக்கலாம், இது மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, அதனால ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க பேச மாட்டோம். பாடலை கேட்கலாம்.

மகளிர் மட்டும் நிகழ்ச்சி, அதுல பார்த்தா பிரகாஷ் சொல்லி இருக்காரு பாருங்க. இப்ப ஆண்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்றது தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல எங்க பார்க்கலாம், நேரலையில் மகளிர் மட்டும். செல்வகுமார் நன்றி, ஒரு அரவித்திர நீங்க கொடுத்ததுக்கு. ஆரம்பம் இதோ, மகளிர் மட்டும் நிகழ்ச்சி காட்டலையில் பிரகாஷ் சொல்லி இருக்கிறார். இன்று சனிக்கிழமை, அதனால் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி தயாராகுங்கள் சகோதரிகளை. நீங்க இதை போட்ட பண்ண பணியாத்தான் பிரகாஷ், நான் இந்த நிகழ்ச்சியை எடுத்தோம். நான் இப்ப தூங்கி தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு, அது என்ன நீங்க போட்டிருக்கீங்கன்னு அப்பா வந்து சொன்னார், போட்டுட்டாங்க போய் நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு. சரி, செல்வகுமார் நன்றி. மல்லியன் ரவி, நிகழ்ச்சி அந்த மேலே அரவை போட மறந்துட்டீங்க பாருங்க. மனைவியை நீங்க நிகழ்ச்சிக்கு அனுப்புற யோசனை இல்லை. நிகழ்ச்சி மிகவும் அருமை என்று சொல்லியிருக்கார் மல்லியன் ரவி. மகாலிங்க என்ன சொல்லியிருக்காரு, மனைவி அனுப்பாம இவ்வளவு இன்னல் மத்தியில் எங்களிடம் சிரித்து உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து அள்ளி எங்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இருக்கிறதை பார்த்து வியப்பாக உள்ளது. வியப்பாக இருக்கட்டும், எங்க மனைவி அனுப்பலையே. அம்மா உடனிடம் பெற்று எங்களுக்கு எப்பொழுதும் காற்றறைகள் வந்து மகள் வேண்டும். நன்றி. எங்க இதுல எழுதி போடுறீங்க, மனைவி அனுப்பல நீங்க? நானும் கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவீங்கன்னு நினைச்சு நான் வீட்டுல இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறீங்க. கலாவை அனுப்ப மறந்துட்டீங்க பாருங்க. சரி, கண்ணன் கூட கேட்டுக்கொண்டு ராகவனுடைய மனைவி ரோஹிணி என்று சொல்லியிருக்க. மற்றது பிரகாஷ் பாருங்க, ஒரு குறிப்பு கொடுத்திருக்க பாருங்க. இந்த மகளிர் மட்டத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டு அதை கொடுக்கிறார்கள், அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர் பிரகாஷ், நீங்க திருமணம் செய்தா நீங்களே சமைச்சு கொடுப்பீங்க போல இருக்குது. அதாவது கருணை, காரக்கருணையை விளக்கெண்ணை விட்டு வதக்கினால் நமைச்சல் இருக்காது என்று சொல்லி இருக்கார். இது புது புது குறிப்பு, உண்மையா எங்களுக்கு தெரியாது, யாருக்காவது தெரியுமோ தெரியாது. அவர் சொல்லியிருக்கார், நினைக்கிறேன் அம்மா சமைக்கும் போது பார்த்திருக்கிறார். அவர் அம்மா கூட இருந்து அதை எப்படி எப்படி செய்யறேன்னு பார்த்திருக்கார், அதனால சொல்லியிருக்கிறார். சாந்தியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட உள்ளத்தின் கதவு மீண்டும் வருது. எல்லாருடைய பாடலையும் முடித்து வரலாம்.

அட, இந்த பாட்டு வந்து ஆண்களுக்கு தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதாவது உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, ஒருத்தியை உயிராய் மதித்து விடு என்று சொல்லி இருக்கிறாங்க. அத நான் நினைச்சேன், இதுண்ட ஆண்களுக்கு சப்போர்ட்டா, உள்ளத்தின் கதவுகள் கண்களிடம் இந்த பெண்களை குறை சொல்லி வர்ற பாட்டுமா இருக்கேன்னு பார்த்தேன். நான் அதுல சொல்லப்படுகிறது என்ன, ஆண்களுக்கு ஒருத்திய நினைச்சு விடு, ஒருத்திய உயிராய் மதித்து விடு என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பாட்டுலதான் வருதுங்க, அது உங்களை பொறுத்தது. நீங்க ஒருத்திய மதிச்சாலும் சரி, பார்க்கலாம். மிச்சது நாங்க நான் சொல்லல, நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க.

கதவு. இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி வெங்கட்ராமன் சாந்தி அவர்கள் கேட்ட பாடல். காட்டலைக்கு வந்தது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல், நல்ல இனிமையான பாடல் ஒன்றை கேட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அனந்தராமன் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, உங்களுடைய எழுத்து, அதாவது கையெழுத்து நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்குது. அவரோட எழுதி போட்ட உடனே எல்லாரும் இந்த போன் இருக்கிறதால டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிடுறாரு பாருங்க. நிகழ்ச்சி நன்றாக உள்ளது, சிறப்பு, மனைவி வேலைக்கு சென்றுள்ளார். அனந்தராமன் போட்டிருக்கார். வணக்கம் அனந்தராமன், அன்றைக்கு வந்து ஒரு முறை பேசினதோடு பேருந்து உங்களை காண இல்லை, இருந்தாலும் நீங்கள் மற்ற நிகழ்ச்சியில் பேருந்து பங்கு எடுத்துக்கொள்ளவனும் அப்படி சொல்லிக்கொண்டு பரவாயில்லை. இனி நாங்கள் கொஞ்சம் நேரத்தை மாற்றி வைக்கலாம், எல்லாரும் வேலையால் வந்தா பிறகு எல்லாரும் சமையல் எல்லாம் செய்தா பிறகு எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். உங்களையும் நான் எங்களுடைய குரூப்புகளை சேர்த்துறேன், அதில் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் அதில் எழுதலாம், உங்களை சேர்த்துக்கிறேன் நான் அதில். இன்றைக்கு ஒரு சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு நான் சேர்த்துக் கொள்கிறேன். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய அமுதா அம்மா கேட்ட பாடல். எங்களுடைய மலியம் ரவி அவர்களுடைய அன்பு மனைவி அமுதா, திருமதி மலியம் ரவி அவர்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது. நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற பாடல் காட்டலையில்.

0: மகண்ட காவிரியாய் பின்தவழ்ந்து
1: கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் பாவி பெருகி வந்து தஞ்சை வளநாடு

நதியை போல நாமும் நடந்து பயன் தரவே.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி மல்லியம் ரவி அவர்கள் அமுதா. திருமதி மல்லியம் ரவி அமுதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். நல்ல இனிமையான பாடல். அந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய பிரகாஷ் பாருங்க. இன்று சனிக்கிழமை இந்த பாடல் வந்து அவர் சொல்லிக்கிறார். மல்லியம் ரவி ரவி அண்ணாவின் மனைவி அமுதா அவர்கள் சொன்னது உங்களைத்தான் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஐஸ் ஒன்று வைக்கிறார் பாருங்க. சரி, இனி ஏன்டா உங்களுக்கு ஆண்களுக்கு இன்றைக்கு நிகழ்ச்சி இல்லை. நான் இப்போ என்னை முடிச்சு, அதாவது பெண்கள் இந்த மகளிர் மட்டமோட முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். நான் தூங்கினதான் வந்து இரவு நேரத்தில் வரலாம். சரி, அடுத்து இன்னொன்று எழுதியிருக்கிறார். இந்த சனிக்கிழமை ஆதலால் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள் சகோதரிகள் என்று சொல்லி, மங்கையராய் பிறப்பது மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொல்லியிருக்கிறார். அதெண்டா உண்மைதான். ஏனென்றால் எல்லா இன்னலையும் தாங்கி கொண்டு, இன்ப துன்பத்தை எல்லாம் தாங்கி கொண்டு பொறுமையாக வாழக்கூடியவள் பெண் என்றதுதான். அதாவது பொறுமை என்ற நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்று சொல்வார்கள். எல்லாத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் கூடிய அளவு பொறுமை என்பது பெண்களிடம்தான் இருக்கிறது என்பது அந்த காலத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் சொல்லக்கூடிய அளவு பெண்கள் இருக்கிறார்களா என்பதுதான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த பாட்டு எங்களுடைய ரேவதி அம்மா. எங்களுடைய ரேவதி அம்மா நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். காதல் விளையாட கட்டிலிடி கண்ணாவோ கண்ணே, ரெண்டு பேரும் மாறி மாறி பாடுவாங்க. ஆனா அது என்ன கட்டிலன்னு மட்டும் சொல்லல, கட்டில பல விதம் இருக்குது. அந்த மடிச்சு வைக்கிறது சாக்கு கட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, மற்றது எல்லா விதமான கட்டிலும் இருக்குது. எந்த கட்டிலன்னு அம்மா சொல்லியாம சொல்லாமலே போயிட்டீங்கம்மா. இது கண்மணி ராஜா திரைப்படத்தில் இருந்து எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டு அழகிய இனிய பாடலை கேட்கலாம். அழகிய பாடல்னு சொல்லக்கூடிய இனிமையான பாடலை கேட்கலாம் என்று சொல்லிக்கணும். ஏன்னா அது கண்ணால் பார்க்கறது இல்லை, இல்லை பாடலை கேட்கறது மட்டும்தானே. சரி, கேட்போம் பாடலை.

பாடலை எங்களுடைய ரேவதி அம்மா கேட்டிருந்தீர்கள். இனிமையான பாடல், கண்மணி ராஜா திரைப்படத்திலிருந்து அருமை, அதாவது அந்த நடிப்பு பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் கருப்பு வெள்ளை படமாக இருந்தாலும் பார்க்க ரசிக்க நன்றாக இருந்தது. அந்த காலத்து நடிகர்களுடைய அந்த நடிப்பும் பக்குவமும் அந்த நடிப்பின் திறமையும் நன்றாகவே இருந்தது. அதாவது அந்த காலத்துல ஒரு பாட்டுக்கு கதாநாயனும் கதாநாயகியும் மட்டும்தான் ஆடுவார்கள். இப்ப அப்படி இல்லையே, எடுத்தோடனே சும்மா அது எது அது ரோட்லயா இருக்கலாம், வீட்லயா இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், உடனே ஒரு கூட்டம் வந்துடும். கூட்டம் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஆடவே மாட்டாங்க. மற்றது அவர்களுடைய முக பாவனையை எல்லாம், உடல் அசைவு முக பாவனையை எல்லாம் கிட்ட எடுத்து காட்டுவார்கள், அதுல அதே பேசும். ஆனா இப்ப அப்படி இல்லை, தூரத்துல எங்கேயோ ஒரு மங்கல்ல வச்சு காட்டுவாங்க. அது எங்களுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதனாலதான் அந்த காலத்து எல்லாமே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்கும் ரசிக்கவும் காரணம் அதுதான். எல்லாம் தத்ரூபமாக கிட்ட கிட்ட காட்டுவாங்க. அந்த நடிப்பு முக பாவனை, கண்ணே நடிக்கும், உதடு நடிக்கும் என்று சொல்லுவார்கள். சரி, என்ன செய்யறோம், அந்த காலத்துல நாங்க பிறக்காம போயிட்டோமேன்ற ஒரு கவலையா இருக்கு. இப்படியும் ஒன்று போட்டுடலாம். சரி, அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் யாருடைய பாடலண்டா, எங்களுடைய மேசி ராணி கேட்டிருந்தா பாருங்க, கறவை மாடு மூன்று காலை மாடு ஒன்று. சரி, அந்த பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை மெர்சி ராணி நீங்க விரும்பி கேட்டிருந்தீர்கள். கலைவாணன் மெர்சி ராணி, திருமதி கலைவாணன் மெர்சி ராணி கேட்ட பாடல் இது. அருமையான பாடல், நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்க்கலாம். எங்களுடைய செல்வகுமார், செல்வகுமார், திருமதி செல்வகுமார் மோகனா இவர்களுடைய பாடல், இனிமையான ஜானி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய திருமதி செல்வகுமார் மோகனா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். இப்பொழுது என் விருப்பத்தில் ஓரிரு பாடல் காட்சிகளுக்கு வரப்போகிறது மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில். எனக்கு பிடித்தமான பாடல். இப்பொழுது முதல் பாடலை பார்க்கலாம். இது ஒரு பழைய பாடல். இந்த பாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பெண்கள் மாட்டு வண்டியில் ஓட்டி கொண்டு போனால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லை? அந்த காலத்திலேயே இப்படி படத்தை எடுத்திருக்கிறார்கள். சரோஜா தேவியர்கள் ஓடி செல்லும் அந்த ஜல் ஜல் ஜல் என்ன சலங்கையொலி அந்த காட்சி அமைப்பு, இது வந்து எங்களுடைய ஜானகி அம்மா இந்த பாடலை பாடியிருக்கிறார். அவ்வளவு தெளிவாக கேட்கறதுக்கு அருமையாக இருக்கிறது. கேட்போம் அந்த பாடலை முதலில். இதில் என் விருப்பத்தில் இணைகிறது.

பாடலை கண்ணை மூடிக்கொண்டு நீங்க கேட்டு பாருங்க. அந்த சலங்கு சத்தமும் அந்த வண்டியில் ஓடுற சத்தமும் ஒரு பாடுற சத்தமும் நல்லா இருக்கும். ஏறக்கூடியவங்க அந்த வண்டியில் ஏறிக்குங்கப்பா, எங்கேயாவது போகணுமெண்டா கொண்டே விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். பெண்களுக்கு அவ்வளவு தாராள மனசு, ஏறக்கூடியவங்க ஏறிவிங்க அந்த வண்டியில், சரியா, வண்டியில. ஆ சரி.

பாடல் என் விருப்பமாக காட்டலையில் வந்தது. நல்ல ஒரு பாடல், மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் என் விருப்பத்தையும் நீங்கள் கேட்டீர்கள். இன்னும் ஒரு பாடல் என் விருப்பமாக வருகிறது, அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மகளிர் மட்டும். இப்போ எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்க, எங்கே நாங்கள் பேசலாமா, நிகழ்ச்சி இருக்குதாண்டு, ஆண்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா, அங்கே கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சி இல்லை, பார்க்கலாம். அதை எதிர்பார்த்து எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அனந்தராமன் நன்றி சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்க அனந்தராமன். சந்திரராஜ் மாமா, மாமா உங்களுக்கு வணக்கம். மாமா நீங்களும் மகளிர் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அன்றைக்கு ராணி அம்மாவை காணையில் வேலை பழுவாக இருக்கலாம். எனக்கு பிடித்தமான இன்னும் ஒரு பாடல், மழலை பட்டாளமன்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல், அர்த்தநாதீஸ்வரர். அதாவது ஆண் பெண் இருவரும் பாதி பாதியே என்று சொல்லியது போல, இந்த பாடலில் இருக்கிற அத்தனை கருத்தும் ஆண் பெண் இருவரும் இணைந்தே இருக்க வேண்டும் என்பது போல மட்டுமில்லை, இந்த பாடலில் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கிறது. வரிகளை கேட்கலாம். கௌரி மனோகரியை கண்டேன் உன் ஆடவ வடிவத்திலே என்று சொல்லி அவர் பாடி வந்த பாடும் தன்மை, இதை நாங்கள் இந்த பாடலில் எப்போ பார்த்தாலும் இந்த பாடல் என் மனதை கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அதில் வருகிற ஒவ்வொரு வரிகளும் எனக்கு பிடிக்கும். இது நிறைவாக இந்த பாடல் என் விருப்பத்தில் இணைகிறது. அதைத் தொடர்ந்து உங்களுடைய விடுமுறை விருப்பம் காற்றலைக்கு வர இருக்கிறது. எத்தனை பேர் கை உயர்த்துறீங்க என்று பார்க்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகள், சரி, எல்லாரும் விட்டு கொடுத்துட்டீங்க பெண்களுக்குன்னு நினைக்கிறேன். வருகிற வாரத்தில் பெண்கள் நீங்கள், நாங்கள் சற்று நேரத்தை மாற்றி எடுத்து வரலாம். அதன் பிறகு கூடிய உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இளவரசு கை அதனை சூப்பர் என்று போட்டிருக்கீங்க. இளவரசு சூப்பர், நல்லது. நான் எனது விருப்பத்தில் வருகிற இந்த பாடலை கேட்கலாம். அது என்ன கண்ணனும் இதை கை உயர்த்திருக்கிறது, எங்க உயர்த்திருக்கிறது கண்ணன் உயர்த்துங்கன்னு சொன்னோடனே உடனே கண்ணன் உயர்த்தி கொள்றீங்க. சரியா, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த கேள்விக்கு ஒரு பதில நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய பாடல் யாரடியாவது ஒரு பாடல் உண்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது என்னுடைய இந்த பாடல் முடிந்த உடனே நான் உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். சரி, இப்பவே கேட்கிறேன், அந்த பாடலுக்கு யார் நீங்கள் சரியான பதில சொல்றீங்களோ உங்களுக்கு, அதாவது நீங்க எழுத்துல போடலாம் சொல்றீங்களோ உங்களுக்கு நான் ஒரு பாடல் தருவதாக இருக்கிறேன். எல்லாரும் உடனடியா ஒட்டு மொத்தமா சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு பாடல் தான் கொடுக்கலாம். சரி, நான் கேட்ட இந்த இன்று வந்து இணைந்து பேசி இருந்த வர்கள் எத்தனை பேர், அது முதலாவது கேள்வி. இன்று வந்து பேசியவர்கள் எத்தனை பேர் பெண்கள்ல, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் எத்தனை பெண்கள், இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ரேவதி அம்மா கேட்ட பாடல் என்ன, படம் என்ன. இந்த மூன்றுக்கும் நீங்க பதில் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கப்படும், இதுல எழுதி விடுங்க, என்னுடைய பாடலை கேட்கலாம். இனிமையான இந்த பாடல், இந்த பாடலை எல்லாரும் கண்ணை மூடி ஒவ்வொரு வரியும் ரசிக்க வேணும். அருமையான பாடல் கேட்போம்.

திரும்பவும் என்னுடைய கேள்விகளை மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரேமதி அம்மாவுடைய பாடல் என்ன, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, முதலாவது கேள்வி. இரண்டாவது, எத்தனை பெண்கள் இன்று காட்டலையில் இணைந்து சிறப்பித்தார்கள் என்பது இரண்டாவது. மூன்றாவது, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட பெண்களின் தொகை எத்தனை என்பது மூன்றாவது கேள்வி. அது எல்லாத்துக்கும் நீங்க சரியான பதில் கொடுக்கணும். யார் சரியா கொடுக்கறீங்களோ உங்களுக்கு பாடல் கிடைக்கும், பாடலையும் எழுதிருங்க அதுல. சரியா, எனது பாடலை கேட்கலாம். அந்த பாடலை நிறுத்தி விட்டே நான் மீண்டும் கேட்கலாம். அந்த பாடலை நீங்கள் எங்கேயே சரியா எழுதுங்க பார்க்கலாம்.

எழுதுகிறேன், நீங்கள் பதில் எழுதுறீங்க, ஒன்று ஒன்றா போடுறீங்க, ஒரே இடத்துல ஒரேடியா எழுதுங்க. அதாவது திரும்ப அந்த கேள்வியை காண, அதாவது பங்கெடுத்த பெண்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்த இருக்கிற, அதாவது இருக்கிற பெண்கள் இருந்த பெண்கள் எத்தனை, அது ரெண்டு நீங்க சரியா சொல்லிக்கிறீங்க. அதாவது ரேவதி அம்மாவுடைய படம், பாடல் இடம்பெற்ற படம், அந்த பாடல் வரி என்ன பாடலை கேட்டிருந்தார் என்பதையும் எழுத வேணும். நீங்க எங்க கேட்டிக்காரர் பார்க்கலாம், எங்க என்ன பிரகாஷ் இப்பொழுது நீங்க அதை எழுதியிருக்கிறீங்க, ஆனா பாடல் வரி எழுதவில்லை. சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒருமிக்க நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு பாட்டு, உங்களுக்கு பாட்டு கிடைக்கும். அந்த பாடலையும் எழுதிருங்க. அதாவது அஞ்சு ஆறு என்றது கண்ணனும் போட்டிருக்கீங்க, அது சரி. பாடல் இடம்பெற்ற படம் போட்டிருக்கீங்க, ஆனா படத்துல அந்த பாடல் என்ன என்று நீங்க எழுதவில்லை. அப்ப அதுலயும் நீங்க தோத்து போறீங்க. அதனால பாடலையும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாடல் கிடைக்கும். எங்கே பார்க்கலாம், இடம்பெற்ற திரைப்படம், பாடல், மற்றது எத்தனை பெண்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள், எத்தனை பெண்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் இருந்தார்கள் என்பது நீங்கள் சரியாக தர வேண்டும். உங்களுடைய பாடலையும் எழுதி வைங்க. எங்கே பார்க்கலாம், உடனடியாக நீங்க எழுதியது போல ஒரே குளத்துல நீங்க எழுத வேணும், ஒரே குளத்தில் எழுத வேணும். ஒன்றொன்றா எழுதிக்கணும், அஞ்சு ஆறு அப்படி போடும். கண்ணன் நீங்க புரிமை புரியுமா போட்டீங்க, உடனடியாவே மூன்று கல்விக்கும் ஒரு ஒரு தடவையாக நீங்க பதிலை கொடுங்க, உங்களுக்கு பாடல் வரும். பாடலையும் அதுல எழுதுங்க.

எல்லாரும் நீங்க பாருங்க, சரியான கேள்விக்கு சரியா பதில் வரையல. இப்ப அந்த பாட்டு என்னன்னு தெரியவில்லை, கேள்வி நின்று கொண்டு போவதுன்னு சொல்றீங்களே. இல்ல நீல முதலும் அப்படித்தான் கேட்டிருந்தேன், பாடலும் படத்தையும் கேட்டிருந்தேன். இப்ப மாமா பாருங்க, எல்லாருடைய பேரையும் அதான் ஒருவருடைய பேரை சொல்ல நீங்க, ஆனா பேரெழுத சொல்லி நான் சொல்லல, எத்தனை பேருன்னு தான் கேட்டிருந்தேன். அந்த பேர் நீங்க அஞ்சு பேர் அது என்னையும் சேர்த்திருக்கீங்க, சரி அது சரி பதில். ஆனா அந்த படம் பாடல் ரெண்டும் நீங்க சொல்லல. எங்க நாகப்பன் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம், சூப்பர். இப்ப நாகப்பன் உங்களுக்கு தான் பாட்டு, அதாவது எத்தனை பேர், அஞ்சு ஆறு, அடுத்தது வந்து பாத்துக்கலாம் பிரகாஷ். ஆனா நீங்க எழுதி இருக்கிறீங்க முதல்ல எழுதுனது சரி, அந்த பாட்டு எழுதி இருந்தா உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சிருக்கும் இல்ல, அந்த பாட்டு நீங்க எழுதாம போயிட்டீங்க பாருங்க. எது பொருத்தமானதோ அஞ்சு ஆறு பாட்டை வேணும், பாட்டே வேண்டாம் கேள்வி நீண்டு கொண்டிருக்கேன்னா அவருக்கு அழுத்து போனாரு. சரி இப்ப பாக்கலாம். இப்ப இளவரசன் தான் நேரலை நீண்டு கொண்டு நாங்க நேரலை எடுத்து வந்தால் அப்பாவுடைய நிகழ்ச்சி வருகிறது. அதுல நான் இப்ப உங்களுக்கு இன்றைய புதிய விடுமுறை விருப்பம் அது பதிவில் இருக்குது, அதை எடுத்து வந்து அதுல அப்பா இணைஞ்சு கொள்ளுவார். அதனால நான் மீண்டும் உங்களிடம் நான் கதம்பத்தில் இணைந்து கொள்கிறேன். நாகப்பன் நீங்கள் சொன்னது சரி, உங்களுடைய பாடலை நீங்க எழுதி விடுங்க. அதாவது கண்மணி ராஜா படத்துல காதல் விளையாட கட்டிலெடு கண்ணே பாடல் சரி, மற்ற ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லிக்க, உங்களுக்கு தான் பாடல். அதனால தயவு செய்து நாகப்பனுடைய தான் சரி, சூப்பர். உண்மையிலேயே உங்களுடைய பாடலை எழுதுங்க நாகப்பன், உடனே அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். என் விருப்பமாக ஒரு பாடல் இணைகிறது, அந்த பாடலை கேட்ட வண்ணம் உங்கள் பாடல் காட்டிலைக்கு வர இருக்கிறது, எழுதிவிடுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நேரம் சரியாக இந்திய இலங்கை நேரம் 2:54, அது பகல் நேரம். இங்கு கனடிய நேரம் சரியாக 5:23. இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் இந்த பாடல், இது நாகப்பனுக்கு பரிசாக வருகிறது. வாழ்த்துக்கள் நாகப்பன், நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. நல்ல எல்லாருக்கும் பாட்டு கிடைக்கல என்று ஒரு ஏதாவது ஒரு வயிறு போயிருது தெரிகிறது. இருந்தாலும் பதில பாருங்க, உன்னிப்பா கேட்டுட்டு நீங்க பதில எழுதியிருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கவே இல்லை. உமையா கட்டிக்காரன் நாகப்பன், நீங்க உன்னிப்பா கேட்டிருக்கிறீங்க. இளவரசு அப்பாவுடைய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் வந்துடும். அதனால நீங்கள் விடுமுறை விருப்பம், அது பதிவு செய்யப்பட்ட புதிய பாடல்கள் நீங்கள் எழுதியிருந்த அந்த பகுதியில் இருந்து வருகிறது. அதனால அதை நீங்க கேளுங்க. அதுவும் இடையில நிறுத்தப்பட்டு தான் அப்பா அடுத்து வருவார் நினைக்கிறேன். 2:00 நினைக்கிறேன். பின்பு இரவு நேரத்தில் நான் உங்களை சந்தித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் அது நிகழ்ச்சி நடத்துவது உங்களுக்கு பிடித்திருக்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் சற்று நான் தூங்கி எழுந்தால்தான் கதம்ப நிகழ்ச்சி 8:00 இன்றைக்கு எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன், பார்க்கிறேன். எல்லாருக்கும் அன்பையின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்ட கேள்விக்கு 3 கேள்விக்கும் சரியாக விடை சொல்லி பரிசை பெற்றுக் கொண்டவர் எங்களுடைய நாகப்பன், கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன். உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, புதிய பூவிது பூத்தது. இந்த பாடலோடு நீங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை விருப்பம் கேட்கலாம். அதை தொடர்ந்து நகைச்சுவை சிறி சிறி நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு அப்பாவுடைய நேரலை நிகழ்ச்சி விடுமுறை விருப்பம், நீங்கள் நேரடியாக இணைந்து பாடல் கேட்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். அதன் பின்பு ரேவதி அம்மாவுடைய முத்து சிதறல் நிகழ்ச்சி, அதன் பின்பு கதை நேரம். கதை நேரத்தை தொடர்ந்து கதம்ப நிகழ்ச்சி காற்றலையில் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய பரிசு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இளவரசு இன்று மாலை 4:00 நேரலை நிகழ்ச்சி இருக்கு, விடுமுறை விருப்பம் அல்ல, விடுமுறை விருப்பம். சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன், சூப்பர் சூப்பர், நல்லது. நன்றி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இது நாகப்பனின் பாடல்.

0: காட்டிலையில் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இருந்தாலும் ராணி அம்மா ஓடி வந்திருக்கிறான், அவ ஏமாற்ற வேண்டாம். எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்கே இந்த வானிலையில உறவுகளுக்குத்தான் முதலிடம் என்று சொல்லிக்கொண்டு. வணக்கம் ராணி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம் மீராட்டா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு லேட்டா வந்துட்டீங்க போல இருக்குது நீங்க. சரி, உங்களுக்கு பாடல் என்ன ராணியம்மாக்கு? ராணியம்மா என்ன பாட்டு உங்களுக்கு?
1: சின்ன ரோஜா பூவி செல்லக்கண்ணன் பாட்டு.
0: சின்ன பாடுங்க பாக்கலாம். சின்ன சின்ன ரோஜா
1: நான் வரும்போது இந்த பாட்டு இன்னைக்கு நைட்டு கேக்கும் நினைச்சிட்டே வந்தேன்.
0: அப்ப அந்த பாட்டு உடனே கிடைக்குது உங்களுக்கு?
1: அதனால உடனே இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து சொல்லிட்டேன்.
0: ஆஹா, உங்களுக்கு அதை எடுத்து வருகிறேன். இன்னைக்கு என்ன சமைச்சீங்க நீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சீங்க?
1: இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு, கேரட் பொரியல்.
0: கேரட் பொரியல். சரி, இன்னைக்கு என்ன கலர் சாரி எடுத்துருக்கீங்க நீங்க? சேலை. சேலை
1: வெந்தய கலர்.
0: வெந்தய கலர் அது ஒரு லைட் ப்ரௌன். அப்படியா?
1: எல்லோ ப்ரௌன் ஒரு கலர் வரும்.
0: மாமா என்ன கலர், என்ன கலர் வெட்டி எடுத்துருக்க?
1: மாமா வந்து ப்ரௌன் கலரும் பிளாக் கலரும்
0: கலந்து போட்டு அது லுங்கி அது போட்டிருக்காரு. அது சூப்பர் சூப்பர். அதையும் கேட்கணும் இல்ல, என்ன கேட்டீங்க நீங்க? மாமாவுக்கு கேளுன்னு நீங்க கோவிக்கலாம் இல்ல, அதனால கேட்டேன். பிரிச்சு பேச
1: கேட்கலாமா
0: இல்லாம? அடையப்பா குளரப்பேன். சூப்பர் சூப்பர். இப்படித்தான் இப்படித்தான் மாமியண்டா இருக்கன, அத்தையண்டா இப்படித்தான் இருக்கன. சூப்பர். சரி, உங்களுடைய பாடல் இப்பொழுது வெற்றி பெற்ற நாகராஜனின், மன்னிக்கணும், நாகப்பனின் பாடலுக்கு பின்பாக. கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பன் வெற்றி பெற்றுட்டா நான் கேட்ட கேள்விக்கு இப்ப கேள்வி மாறப்போதுன்னு இப்ப எழுத போறாங்க பாருங்க எல்லாரும். இப்ப கேள்வியில புழைக்க போதே இன்னைக்கு என்ன பேர் சொல்ல போறாங்க? ஐயோ பரவாயில்ல. இது ராணியம்மா இப்பதானே வந்திருந்தா, நிகழ்ச்சி முடியும் போதே இல்ல தானே? இப்ப அதுக்காண்டி திரும்ப கேள்விய சரியா கேளுங்க, அப்பதான் நாங்க பதில் சொல்லுவோம்னு நீங்க நாண்டு பிடிக்க கூடாது. ராணியம்மா நீங்க இப்ப இணைஞ்ச வடிவா கேள்வி கேள்விக்கு பதில் பிழைன்னு சொல்ல போறாங்க இப்ப பாருங்க.
1: கேள்வி கேட்டீங்களா?
0: ஆஹ், கேள்வி கேட்டேன். அதுல இப்ப அஞ்சு பேர் தான் இணைஞ்சேன்னு பதில் வந்திருந்தது. இப்ப நீங்களும் இணைஞ்சிருக்கீங்கல்ல, இப்ப சொல்ல போறாங்க பதில் புல. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இன்னொருக்கா கேளுங்கன்னு சொல்ல போறாங்க.
1: என்ன கேள்வி கேட்டீங்க?
0: அது நான் கேட்டது என்னன்னா, எத்தனை பெண்கள் இணைந்தார்கள், எத்தனை பெண்கள் இதில் பங்கெடுத்துக் கொண்டார்கள், மற்றது அம்மாவுடைய பாடலின் படம் என்ன, பாடல் என்னன்னு கேட்டிருந்தேன். நாகப்பன் தான், கோயம்புத்தூரில் இருந்து நாகப்பன் தான் அதுக்கு சரியான பதில். சொல்லுங்கம்மா.
1: என்னது ஆண்களுக்கு? அப்படிதாங்களே,
0: ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு இல்ல. இந்த பெண்கள் தான் பங்கெடுத்து கொண்டது, இவ்வளவு நேரம் கேட்டு கொண்டு வந்தார்கள் அல்ல, அதனால அதனால நல்ல நல்ல ஆண்கள் பங்கெடுக்கவும் முடியாது இதுல. மற்றது இதுல எழுதி விடலாம் அந்த, அதாவது நிகழ்ச்சி முழுமையா.
1: வீட்டுலதான் ஆண்கள் வந்து மனைவி சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வானொலி மூலமாக்கு ஒரு பெண்கள் சொல்றது ஒரு ஆண்கள் கேட்டுட்டு போட்டு
0: கேட்டுட்டு போட்டுமே, அதனாலதான் இது இன்றைக்கு நேரம் காணாது. வருகிற வாரத்தில இருந்து கொஞ்சம் பெண்களுக்குரிய நேரத்தை நாங்க ரெண்டு மணியில இருந்து, ரெண்டு மணித்தியாலும் கொண்டு வரலாம், ரெண்டு மணியில இருந்து நாலு மணி வரையும் கொண்டு வரலாம் இருக்கிறேன். அப்படி என்றா ஏனென்றால் இப்ப சமைச்சு கொண்டு இருக்கிறவங்க வரையல, நீங்க பாருங்க பாவம் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கிறீங்க இல்ல, அதனாலதான். நிறைய பேர் வரலாம். நல்லது, நான் உங்களோட பாடலை எடுத்து வர்றேன் அம்மா. இந்த இந்த பாடல் நன்றி நன்றி நன்றி. இரவுக்கு சந்திக்கலாம் உங்களை, சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ராணியம்மா வந்ததுன்னா உறவுகளுக்கு முதலிடம், அதனால யாரும் குறை விளங்க மாட்டீர்கள்னு எனக்கு தெரியும். இந்த வானொலியில் உறவுகள் வந்து ஏமாண்டு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய நினைப்பு. அதனால ராணியம்மாவை இணைத்துக் கொண்டேன். செல்வகுமார் அழைக்கிறாள், மீரா அம்மா வணக்கம், கேள்விகளை இன்னொரு தடவை கேளுங்க, சரியா கேட்கலாம். நான் நினைச்சேன் புத்திசாலி பையங்கள்லாம் இப்படி எல்லாம் கேப்பீங்க, என்னைத்தான் சொல்றாங்க போல. என்ன பாப்போம், என்னைத்தான் சொல்றீங்களா அக்கா? அட, சின்ன சின்ன ரோஜாண்டு தன்னை சொல்றீங்களான்னு இளவரசு கேட்டுக்காரு. இளவரசு உங்களுக்கும் ஒரு நினைப்பு தான். சரி, மற்றது எங்களுடைய பாலு அண்ணா அழைக்கிறாரு, மலர்ந்த புதிய படைப்பு. யார் யாருடையது அது? எங்களுடைய பல கோடி நன்றி என்று போட்டிருக்கீங்க. எது புதியமா இது? ரெண்டாவது, போன தடவை போன வாரம் எடுத்து வர முடியவில்லை பாலுவண்ணா, இது ரெண்டாவது கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு, சரி பாடலை கேட்போம். நாகப்பன் மன்னிச்சு கொள்ளுவோங்கோ, ஏனென்றால் நான் இடையில் நிறுத்தி அந்த ராணியம்மாவை எடுத்திருந்தேன். உங்களுக்கு புதிய பூவை மீண்டும் தொடரலாம் நாங்கள். அதுக்குள்ள இடையில ஒரு ஐ லவ் யூ வந்தது பாருங்க. சே, எல்லாரும் எப்படி பாடல நீங்க எல்லாம் உன்னிப்பா கேட்டுட்டு பாடல் எடுத்து வர்றீங்கன்னு பாருங்க. ஆனா ஆண்களுக்கு இப்ப இடம் இல்லை, ஆண்களோட குரல் கேட்க கூடாது. எடுத்து இளவரசு உங்களோட குரல் கேட்க கூடாது, நிவேதாட குரல் கேட்கலாம். எங்க வணக்கம் நிவேதா. வணக்கம்.
2: இல்லம்மா, நிவேதா வரல, இளவரசு வந்திருக்கமா.
0: இளவரசு நான் இதுல எடுக்க மாட்டேன், இது மகளிர் மட்டும். நன்றி, வணக்கம். பாருங்க எப்படி அண்டு இளவரசு வந்திருக்கிறேன்னு பாத்தீங்களா, விதியை மீறுகிறார் இளவரசு. இளவரசு உங்களுக்கு நாங்க டிக்கெட் கொடுக்க போறோம், விதியை மீறுறீங்க நீங்க, புலியான விதி இது, மகளிர் மட்டும்.

கோயம்புத்தூரிலிருந்து நாகப்பன், நீங்கள் கேள்விகள் கேட்டு வெற்றியடைந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு அந்த பாடல் பரிசாக கிடைத்தது. அடுத்த பாடல் ராணியம்மா, உங்களுடைய சின்ன சின்ன ரோஜா பூவே பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம். இந்த பாடலை விரும்பி கேட்டவர் திருமதி சந்தனராஜ் ராணி இவர்களுடைய பாடல்.

தானியம்மா பிரகாஷ் எழுதியிருக்கிறார். அங்கே குரூப்பில் போடையில் பயத்தில் போடையில் போல இருக்குது. வாணியம்மா லேட் இல்லையா? ரொம்ப லேட்டா பாருங்க, அந்த குரூப்பில் போடாம அவர் இங்கே எனக்கு எழுதுறார், வாணியம்மா லேட்டுன்னு மட்டும் சொல்லாங்கம்மா, ரொம்ப லேட்டுன்னு சொன்னாங்க. சூப்பர்.

இந்த பாடல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா உடைய ராணி அம்மா கேட்ட பாடல். இந்த பாடல் நீங்கள் எல்லோரும் இப்பொழுது மகிழ்ச்சியா இருந்திருக்கும். இளவரசு பெண் குரல்ல பேச வரலன்னு சொன்னீங்க, அதை பற்றி கவலை இல்லை. என்ன இன்றைக்கு கண்ணகி எல்லாரும் வரையல, நல்லது. கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்க, என்ன வர்ற பெண்களை வழிவிட்டு இருந்துட்டீங்கன்னு சொல்லலாம். நல்லது, சந்தோஷம். நான் இப்ப விடைபெற்றுக் கொள்கிறேன், மீண்டும் நான் இணைந்து கொள்கிறேன். சங்கர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க போல இருக்குது. மற்றது எங்களுடைய ரமணி ராஜேஷ், முதல் ஆரம்பிக்கும் போதே வருக வருக அம்மானு போட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். என்ற நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். மற்றது எங்களுடைய சங்கர் ஏதோ ஒரு பதில் எழுதியிருந்தீங்க, அது கண்ணுக்கு கொஞ்சம் பட்டுது. இப்ப அந்த இப்ப தேடுறன்னு தெரியல, ஏதோ ஒன்று எழுதியிருந்தீங்கல்ல. மலியம் ரவி, நல்ல மனம் வாழ்கன்னு போட்டிருக்கீங்க. யாருடைய மனம்னு தெரியல, அதுதான் இப்ப நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன். சங்கர் போட்டிருந்தா, ஐயோ பாவம் நாங்கள் என்று போட்டிருக்கீங்க. நீங்க பாவம் இல்லை, உங்களுக்கு தான் கூடிய அவர்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆண்கள் மட்டும்தான் நிறைய நீங்க எத்தனை அவர்ஸா இருந்து பேசுறீங்க, பெண்கள் பாவம் இல்லையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்ப இன்னும் ஒரு சந்தர்ப்பம், சரியா, இன்னும் ஒரு சந்தர்ப்பம். யார் முதல்ல கை உயர்த்துறீங்களோ, உயர்த்தினவங்க உடனே பாடல் எழுதணும். யார் முதல்ல கையை உயர்த்தி, அதுல நீங்க கை உயர்த்தி ஒரு பாடல் எழுதணும், எழுதுனா உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல தென்படுறது, அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும். முதல்ல தாயாகி தாரமாகி தங்கையுமாகி பெண் தியாகியாகி தான் தேய்வாள் நித்தமும் வாழ்வில் உணர்த்திடுங்கள், உணர்ந்திடுங்கள், நித்தமும் வாழ்வில் உணர்ந்திடுங்க. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாம போயிடுச்சு. உத்தமரே ஆடவர் நீங்கள், ஆக ஆடவருக்கு அவர் சொல்லுகிறார். இன்றைக்காவது சொல்லிங்க இளவரசு, என்ன 4 மணி ஆகிடும். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து நான் இப்ப, யார் உடனே கை உயர்த்தி படமும் பாட்டும் எழுதுறீங்களோ உங்களுக்கு பாட்டு, அந்த பாட்டு கிடைக்கும். உடனே கை உயர்த்தினதோடய அந்த கை, அதோட உயர்த்தின கையோட படமும் பாட்டும் எழுதணும். உங்கள் அன்பு கூடலில் பெண் வலுப்பா, யாரு இளவரசுதான் கடகண்டு எழுதுற மாதிரி தெரியுது. மகளிர் மட்டும் மிக சிறப்பு, நன்றி மகளிர் கௌரவிப்பது. MTR வானொலி ஒரு படி முன்னே என்று போட்டிருக்கீங்க. எப்பொழுதும் சில, அதாவது ஆண்களால் அமைய, அதாவது அனுபவிக்கப்படாத வேதனையே பெண் அனுபவிக்கிறாள் என்பது அது உண்மையான ஒன்று. சங்கர், நீங்கள் கையை உயர்த்தினது சரி சங்கர், ஆனால் பாட்டு எழுதலையே. நீங்கள் இளவரசு ஒரு கும்பிடு போட்டீங்க, சந்தோஷம். மாமா கையை உயர்த்தினது சரி, பாட்டையும் படத்தையும் எழுதுனே சரி, முதல் உயர்த்திட்டீங்க. அந்த கை உயர்த்தினது இப்போ இளவரசு கூட கும்பிடு போட்டீங்க, இளவரசு கை உயர்த்தல, அப்போ உங்களுக்கு பாட்டு இல்லை. இப்போ மாமா நீங்கள் உங்களோட பாட்டை எழுதுங்க. மாமா எங்க எழுதிங்க, உடனே என் கையை உயர்த்திட்டீங்க, பாட்டு எழுதிக்கிறேங்க, அப்போ உங்களோட பாட்டு கிடைக்கும். உடனே எழுதிடுங்க. நானே ராணியம்மா தான் எழுதுறான்னு நினைக்கிறேன். சரி, பாட்டு எழுதுனா அந்த பாடலையும் கொடுத்து நான் விடைபெற்றுக் கொள்வேன். அந்த சொன்னதுக்காக, கையை யார் முதல் எழுதி பாட்டு கேட்குறீங்கன்னு பார்த்தேன், பாட்டு கிடைக்காது ஒன்றுமே என்று எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக இளவரசும் சந்தனராஜ் மாமாவும் சென்னை சங்கரும் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உடனடியா நண்டு படத்துல இருந்து இது அள்ளி தந்த மனம், இது தெரியுது எங்களுடைய ராணி அம்மா. நீங்க தான் அந்த நண்டு படத்துல நெடுக அந்த பாட்டு கேக்குறது. சரி, எங்க பாக்கலாம். நண்டு படத்துல பாட்டு எங்க பாக்கலாம். நண்டு படத்துல உங்களுக்கு அள்ளி தந்த வானம், அந்த பாடல் நீங்க கேட்டுங்க. அது என்ன கைய, எல்லாரும் இப்படி கையத்துல முதலே அங்க மாமா போட்டுட்டார், மாமாவோட பாட்டு மட்டும்தான். ஆசை நாகப்பனுக்கு இன்னும் ஆசை விட்டு போகல, ஒரு பாட்டு கேட்டதுக்கு அப்புறம். கேப்டன் பிரபாகரன்ல ஆட்டமா தேர் ஊட்டமா, முதல்ல மாமாவுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு. ஏன்னா அவருடனே கையை உயர்த்தி பாட்டு எழுதிட்டார். அள்ளி தந்த வானம் என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது, நண்டு திரைப்படத்தில் இருந்து. எங்கே பாடலை கேட்போம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

இன்னைக்கு பார்த்து நேற்று கச்சேரிக்கு போனோடையா எனக்கு கூட குரல் சரியில்லை. அல்லாடி நானே ஒரு 10 பாட்டு பாடியிருப்பேன்ல. இளவரசி, நான் அன்றைக்கு ஒரு விடயம் உங்களுக்கு சொன்னேன். எங்களுடைய அறிவிப்பாளர்களுடைய பெயரை அப்படியே பட்டியலா எழுதி கொண்டு வாங்க, எத்தனை பேர் கடமையாட்டுகிறாரு பாக்குறதுக்கு. முதல்ல சிந்தனை செல்வன், மீரா, அதை தொடர்ந்து எல்லா அறிவிப்பாளருடைய பெயரையும் எங்களுடைய அனுசாத் பிரம்மா, ஜனனி ராதாகிருஷ்ணன், இப்படி எல்லாருடைய பெயரையும் அப்படியே தெரிந்த பெயர்களை நீங்கள் எழுதி பாருங்கள், எத்தனை அறிவிப்பாளர்கள் கடமையாற்றுகிறார்கள் என்று. கமலன் பாரதிக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்னும் பேசிக்கொண்டிருக்கும் இங்கே காற்றலையில் வந்து எங்களோடு உறவாடி பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள், இனி எத்தனை பேர் இப்படி அறிவிப்பு துறையில் வரப்போகிறீர்களோ தெரியவில்லை. எங்கிருந்தாலும் இந்த கலையில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் அது உச்சத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டும், வளர வேண்டும். நன்றாக அறிவிப்பு என்பது உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அழகாக பேசுகிறீர்கள். உங்களுடைய அழகான நான் வளைந்து கொடுக்கிறது என்றுதான் சொல்லலாம். அது மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடுறதுக்கு யாரும் வராட்டி நான் பாடிடுவேன் சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் துக்கப்படக்கூடாது, எல்லாரும் பேருந்து நீங்க துக்கப்படுவீங்க. அடடா, நாங்க பாடுறது கிடையாது, நீங்க பாடிட்டீங்கம்மா என்று சொல்லி துக்கப்படக்கூடாது, சரியா? அதான் சொன்னேன், நேற்று ஒரு கச்சேரிக்கு போன உடனே குரல் வளம் எல்லாம் எனக்கு சரியில்லை, இருந்தாலும் பாடுவோம் ஒரு பாடலாம் உடைய அந்த பாட்டை ஒருக்க எடுத்து வரலாம், அப்பதான் எல்லாரும் ஓடி வருவீங்க.

0: இந்த பாட்டை எடுத்தோன்னு தான் பாருங்க ஓடி வந்திருக்காங்க பாக்கலாம். முதல்ல முத்து பதித்து ஒரு அன்பு உறவு வந்திருக்காரு பாக்கலாம். வணக்கம் முத்துவே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: யாராவது லைனுக்கு வந்தாங்களா?
0: யாரும் வர
1: நல்லா இருக்கு.
0: வர்ற மாதிரி ஒரு சத்தம் உண்டு வருது, அதுதான் யோசிக்கிறேன். பாருங்க நீங்க வர்றேன்னு போட்டிக்கு பாடு, நான் பாடுறேன்னு நீங்க போட்டிக்கு பாட வந்துடுங்க பாருங்க.
1: நான் வராம இருக்க கூடாது இல்ல?
0: அதான் பாடிக்கணும் இல்ல, எங்கேயோ வெளியில நிக்கிறீங்க போல இருக்குது. மியூசிக்கும் போடுறது.
1: ஆமா, இங்க நாகப்பட்டினம் இல்ல, நாகப்பட்டினம் வந்தேன்.
0: பேர் வந்து முத்துவேல், சரியா? சரி, முத்துல ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்ச முத்து என்று தொடங்குற ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். எங்க
1: உடனே பாடிடவா?
0: ரெண்டு வரி.
1: முத்து நகை உன்னை நான் அறிவேன்.
0: சரி,
1: மறுபடியும் பாடுறேன். வந்துட்டாங்க.
0: முத்து நகை எங்கேயோ போன இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு பாடுகொண்டு ஓடி வந்தாருங்க. சரி, இப்ப அவர் இணைஞ்சு பாடட்டும். எங்களுடைய ரேவடி அம்மா நீங்க இணைந்து கொண்டீங்க ஓடி வாங்க பாடுறதுக்கு. ஓகே, அடுத்தது நீங்கள் தான். என்னடா கொஞ்சம் விடுபட்டு கொண்டார், தன்னுடைய ஏதோ ஒரு விடயமாக வந்தவர் அவர்களை காணவில்லை என்று பாடலாம்னு பாருங்க. எப்பக்குல அந்த டைம் சரி செய்துறாங்க. அந்த உண்மை அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுகிறார் பாருங்க உண்மையாக. அழைப்புக்கு வாங்க. நான் இந்த பாடலோடு பாடலை இசையை நிறுத்தி உங்களை பாட்டுக்கு எடுத்து வரலாம். இது இந்த டைட்டில் சாங் தான், இந்த பாடலுடன் பாடலும் சேர்ந்து என்று வருகிற இந்த பாடம்.

இப்ப எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜெயபிரசாதிக்கண்ணா, நீங்க விசப்பரிச்சு ஒன்றை வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் நேற்று கச்சேரிக்கு போய் எனக்கு தான் சற்று குரல் வளம் நல்லா இல்லை, பாடி பாடி களைச்சு போச்சுன்னு சொன்னேன். ஆனா பாடுங்கம்மாண்டு போட்டிருக்கீங்க. சரி, நான் பாடி இப்போ நீங்கெல்லாம் பாடாம விட்டுருவீங்கன்ட்டு தான் நான் பாடாம இருக்கேன். ரேவதி அம்மா, நீங்க நானும் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜவேல், நீங்களும் வந்திருக்கிறீங்கன்ட்டு. உண்மையிலேயே மிக சீக்கிரமாக ராஜவேலுக்கு இந்த இணைப்புக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும். அவர் இருந்தா எனக்கு கவலை இருக்காது, அடிக்கடி பாடிடுவாரல்ல. சரி, பார்க்கலாம். இங்க ரேவதி அம்மா, நீங்க ஓடி வாங்க பாடலே பாடுறதுக்கு.

0: தொடங்கி ரேவதி அம்மா சந்திக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். ஆமா வணக்கம்.
1: வணக்கம். வந்தனம். நமஸ்தே. நமஸ்கார்.
0: பாருங்க எல்லாரும் சத்தம் போடாம இருக்கீங்க. நான் பாட போறேன் பாருங்க. நான் பாட.
1: நீங்க நேத்து கச்சேரி போனீங்களா?
0: கச்சேரி போனேன். உண்மையாவே நாங்க ஒரு பொங்கல் விழா ஒன்று நடந்தது. ஒரு மணித்தியால ஓட்டம் எங்களுடைய மொன்ட்ரியல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் இதுக்கு அப்ப எங்களை அழைப்பு விடுத்திருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்பாக நாங்கள் இங்கிருந்து அங்கு போக ஒரு மணித்தியாலம் தான் ஒரு எங்களுக்கு போகிற நேரம். ஆனா நேற்று நாங்க போனது வந்து 3 மணித்தியாலத்துக்கு மேலே ஆகிடுச்சு இங்க இருந்து போறதுக்கு. ஏனென்றா இந்த பனி பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது. பெருந்தெரு எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மெதுவாக எல்லாம் லைனாவே போய்கொண்டிருந்தது. ஓடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் போயிட்டோம். போய் அங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இரவு 2 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்பினோம். அங்க அப்ப பாட்டு போட்டி எல்லாம் நடந்தது. அங்க பொங்கல் விழாண்டு குழந்தைகளுடைய எங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க சொன்னாங்க. எங்களை நாங்க பாடுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுவாங்க இல்ல. 700 பேர்.
1: நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றது?
0: 700 பேருக்கு மேல இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல. மற்றது சீனி அரியதரம் அந்த அரிசி மாலை சீனி எல்லாம் போட்டு ஒரு ஒரு சின்ன பலகாரம் செய்வாங்க. அதால எரிஞ்சா உண்மையா நோகும் கொஞ்சம் அடிபட்டா. அது அடுத்தது வடை இருந்துச்சு. மற்றது ஒரு கேக் துண்டு இருந்துச்சு. அது வந்து வெஜிடேரியன் கேக் தான் அவங்க செய்திருக்கிறாங்க. இங்க செய்யலாம் முட்டை போடாம இருந்தது. பத்தாத்துக்கு அந்த மண்டபத்துல பொங்கல் பானை பொங்கி வச்சிருந்தாங்க. இங்க செய்யலாம் முட்டை போடாம இருந்தது. பத்தாத்துக்கு அந்த மண்டபத்துல பொங்கல் பானை பொங்கி
1: வச்சிருந்தாங்க.
0: பொங்கி வச்சிருந்தாங்க. நீங்க என்ன பாட சொல்லி ஒரு ஒரு உண்மையான மாடு மாடு ஒரு பசு கொண்டு செய்து வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான மாடு இல்ல, அது அது ஆர்டிபிஷியல். இது ஆனா பெரிய பசு. அந்த உயிர் இல்லாத பசு கூட ஓடி வந்து முட்டி இருக்குங்க. நான் பாடி
1: இருந்தேன்.
0: நீங்க என்னடா என்ன பாட சொல்றீங்க? எல்லாரோட கையிலயும் அந்த பேக்ல இருந்ததுல சிட்டுண்டி. அதை பார்த்து அதை பார்த்துட்டு தாங்க நான் ஸ்டேஜ் ஏறேன். ஏதோ ஒன்று எரிஞ்சிருவாங்கல்ல. சரி நீங்க இப்ப
1: ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தோம்.
0: நீங்களா? ஆஹா.
1: ஆமா ரிசப்ஷன். நாளைக்கு கல்யாணம்.
0: இன்னைக்கு
1: ரிசப்ஷன். ஒரே பஃபேல சாப்பிடவே வயிறு இல்ல.
0: இல்ல.
1: ஆமா அவ்வளவு ஐட்டம்ஸ்
0: இருந்தது.
1: ஆமா
0: நான் இங்கிருந்து அங்க இந்தியா வந்த போது ஒரு முதல் ஒரு கல்யாணத்துக்கு தான் போனேன். அப்ப முதல் கோயில் எல்லாம் குருவாயூரப்பர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த விசிட் வந்து ஒரு கல்யாணம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்னுடைய அன்பு உறவுகள் நேர்கள் தான் கூட்டிட்டு போய் நாங்க அன்பு உறவுகள் எல்லாரும் புடைசூழ எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். அந்த கல்யாணத்துல பெரிய மண்டபம். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா அந்த மண்டபத்துல ஒவ்வொரு பூத் போட்டு ஒவ்வொரு சாப்பாடு, இதுல இட்லி, அதுல தோசை பேர்ந்த, ஐஸ்கிரீம் பேர்ந்த, அங்கால உப்புமா அங்கால அப்படியே சுத்தி நடந்து கொண்டு வாங்கி தட்டை கொண்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து கடைசியா தண்ணியும் தண்டு அதுல அந்த பிளேட்டை வச்சிட்டு வரணும்.
1: ஆமா.
0: அப்ப அது நல்ல இருந்த ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அது என்னடா இங்க எல்லாம் புஃபேல ஒவ்வொரு ஐட்டத்தை வச்சுட்டு நாங்களாவே எடுக்க விட்டு அது, ஆனா அவங்க அங்கே அவங்க போடுறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் போகணும். அப்ப சன நெரிசல்

0: சரி விருப்பமானாக்கும் அதுல போய் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, அவ்வளவு பேரும் அங்காங்க சாப்பிட்டு ஒரு இடைஞ்சல் இல்லாம ஒரு ஒரு தடங்கள் இல்லாம சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க எல்லாரும். நல்லா
1: இருந்தது
0: அப்படித்தான் நான் உங்களுக்கு இல்ல.
1: ஆமா நம்மளே எடுத்து போட்டும் போது நம்மளுக்கு என்ன ஒண்ணா
0: பாட முடியாம
1: மெல்ல மெல்ல மாறினேனா நானே நானா யாருதானா மெல்ல மெல்ல மாறினேனா தன்னைத்தானே மறந்தேனே என்னென்ன

ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க உலர்ந்த உதடுகள் தலைமை கவிதைகள் மதுவின் மயக்கமே உனது மடியில் இனிமே இவள்தான் சரணம்

அறிமேனா திரையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே உறவில் கலப்போதும் பிரிவில் தவிப்போதும் ஒரே மனதில் வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம்

0: மெல்ல மெல்ல மாறினா, மெல்ல மெல்ல மேடம் ஓகேவா?
1: மெல்ல மெல்ல மாறினா மாறினா,
0: என்னோட பேரலும் சேர்ந்து
1: பாடிட்டான். எத்தனை வயது அவருக்கு?
0: அவனுக்கு 4.
1: 4 வயது. இந்த நேரம் தான் அவர்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு நீங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் பின்பற்றி கொள்ளுவார்கள். அதே மாதிரி இப்ப எல்லாம் இந்த இசையில இந்த கலையில எல்லாம் நீங்கள் ஈடுபாடு எடுத்து கொடுத்தா அவங்க அதை பின்பற்றி செல்வார்கள் இல்லையா? அருமையா பாடுனீங்க. நானே நானா நல்ல அருமையா பாடுனீங்க. அப்ப இப்ப இந்த ஐஸ்கிரீம் அணியாம போப்போ, நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதுதான் இப்ப நான்
0: சாப்பிட்டுட்டேன். அதை விடலையே.
1: அப்ப
0: அதெல்லாம் விடுற கதையே கிடையாது, சாப்பிட்டாச்சு.
1: ஒரு வகைக்கு சில நேரம் எங்களுக்கு கோல்டு வந்தா இங்க ஒரு அன்பு உறவு சொல்லி இருந்த அந்த நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எடுக்கா, சில நேரம் இல்லாம போகும் சொல்லி இருந்தாங்க. நல்லா
0: பாடுனீங்க.
1: நன்றி. சரி, எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அழைப்புக்கு யாரோ அடிக்கடி வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். வரதராஜன், வரதராஜனோடய நல்லா பாடுவீங்க நீங்க. உங்களோட பாட்டை நாங்க கேட்கணும். ஒவ்வொரு உறவும் அன்பு உறவும் பாட பாடத்தான் நானும் பாட்டு பாட பழகி கொண்டு வருகிறேன். எங்கே வணக்கம் வரதராஜன்.
2: உற்சாகமான இரவு வணக்கங்களுடன் விடுமுறை. வணக்கம் வரதராஜன், பலமா இருக்கீங்களா?
1: உற்சாகமான அடிவாங்காத இரவு வணக்கத்தோடு வரதராஜன்.
2: ஆமங்கலம்,
1: நல்லா இருக்கிறீங்களா? நேற்றுதான் நான் நீங்க வந்திருந்தீங்க, ஒரு அன்பு உறவு பேசி கொண்டிருந்தார். அப்ப நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தேன், அதுக்கிடையே நீங்க அவங்க காணும் போதும் போதும் நீங்க பேசினா காணும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தூங்கிட்டீங்க.
2: அப்படித்தானே?
1: ஏன் இந்த வருஷத்துலயும் அடி வாங்குவானு நீங்க தூங்கிட்டீங்க, அப்படித்தானே? உங்களுடைய பாடலை கேட்கலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேணாம். எங்க பாக்கலாம்?
2: எங்க
1: என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?

நீ என்ன பிரச்சனை?

0: உடல் கம்பீரசமே குயிலே குயிலே.
1: அது சரி, நான் இவ்வளவு நேரம் பேசினது பேச்சு வந்ததோ என்னமோ தெரியல, பாக்கலாம் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அருமை. ஊதக்காற்று வீசையிலே, அடுத்த வரி என்னங்க? ஊதக்காற்று வீசையிலே, அங்காலே அடுத்த வரி என்ன?
0: குயிலே குயிலே,
1: அந்த காத்து வீசைக்கு தான் குயில கூவும். குயிலே குயிலே, அப்புறம் அடுத்த அடுத்த வரிகள் என்ன? போட்டு பாடிடலாம் இல்லையா? மறுநாளும் பரவாயில்ல, போட்டு பாடி. சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க.
0: நீரமிது நீரமிது நெஞ்சில் ஒரு பாட்டெழுது, அன்றும் என்றும் நீரமிது நெஞ்சில் ஒரு பாட்டினது, மேகத்திலே காலமில்லாத்தீருவது நீ பெற்ற பின்னதும் சோகம் போலமிது நெஞ்சில் ஒரு பாட்டிலிருந்து. அழகான
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். பேந்த என்ன, அந்த படித்த ரெண்டு பாட்டும் இரவு எல்லாருக்கும் தூங்குறதுக்கு மாதிரி இருந்தது. எல்லாரும் போய் தூங்கிருங்கப்பா, பாட இனி பாட வேணா, உடனே தூங்கிருங்க. எங்க இப்படி பாடி எல்லாம், நீங்க இவ்வளவு சாஃப்டா அமைதியா நல்ல ஒரு பாட்டை இப்படி அழகா பாடி விட, எல்லாரும் சரி நல்ல பாட்டா இருக்கு அப்படியே கேட்டு தூங்கிருப்பா.

0: நன்றி நன்றி வரதராஜன், நன்றி நன்றி
1: நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே நீங்க பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் என் நண்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 647-874-6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வரவணும். எங்க பார்க்கலாம், அடுத்த யாராவது பயம் இல்லாம பாடுவதற்கு வருபவர்கள் யார் என்றதை பார்க்கலாம். பாட இப்ப தமிழன் பாரதி ராஜவேல் முழுமையாக ஒரு பாட்டை நீங்க பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல வைங்க, நான் அதை பிளே பண்ணும், அப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி கொள்கிறேன். ஏண்டா அப்படி ஏண்டா உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாடுவதற்கு, ஏண்டா வந்து பாட முடியாவிட்டாலும் நீங்க அப்படி பாடி வச்சிருங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கு, இந்த பாடுவோர் பாடலாம் வந்து இப்படித்தான், உங்களை எல்லாம் தட்டி கொடுத்து மெல்ல பாட சொல்லி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தான் கேட்போமா. இந்த பாட எடுத்து வந்தா தான் இந்த பாட்டை நீங்க எல்லாரும் பாட வருவீங்க.

0: எடுத்து வருவேன் இப்பொழுது பாடுவது சொல்லி இப்பொழுது தமிழன் பாரதி பதிவில் வைத்திருக்கிறார். அவருடைய பதிவை என்ன என்று கேட்டு பார்க்கலாம். இப்ப உடனே, ஏனென்றால் அவர்களுக்கு காட்டிலுக்கு நேரடியாக வர முடியாத நிலையினால் தான் பதிவு செய்ய சொல்லுகிறேன். அதுக்காக எல்லாரும் பதிவு செய்து வச்சிருக்காங்கப்பா. இப்பொழுது தமிழன் பாரதி உங்களுடைய பதிவை நாங்கள் கேட்கலாம். என்ன நடந்தது?
1: வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி.
0: என்ன நடந்தது? நீங்களோட சத்தம்.
1: மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள்
0: உங்களுடைய சத்தம் வர மறக்கிறது, அது மட்டும் தெரியுது. பார்க்கலாம், எதுக்கும் என்னோட தலைவை அதை எடுத்து வரலாம். உங்களுடைய பதிவை.
1: காற்றுக்கென்ன வேலி. மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி, தர்மபுரியிலிருந்து. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மோடி, கங்கை வெள்ள

ஒவ்வொரு பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5141923729. நான் இப்பொழுது ராஜவேலுக்கும் சொல்லியிருந்தேன், பாடலை நீங்கள் அப்படியே பாடி பதிவு செய்து இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படியே பதிவு செய்து விடுங்க. நான்

காற்றுக்கென்னு வேலி, கடலுக்கென்னு மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, கங்கை நெஞ்சம் பொங்கும்போது.

கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கென்ன தட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கென்ன தட்டுப்பாடு, காற்றுக்கென்னு வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே

0: ஆனேன் பிள்ளை பெற்று பிள்ளையானேன் பேசி பேசி கிள்ளையானேன் கோவில் விட்டு கோவில் போவேன் குற்றம் என்னை சுயேற்றுக் கொள்வேன் கோவில் விட்டு கோவில் போவேன் குற்றம் என்னை ஏற்றுக் கொள்வேன் காட்டுக்கின் வேலி கடலுக்கின் மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை வெள்ளம்
1: அம்மா வணக்கம். நிகழ்ச்சிக்கு நான் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன், எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் தான் அந்த குரல் சற்று கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு முதல் ஒரு படப்படுத்து முதல் முதலா நிறைய வானொலிகள்ல நான் வந்து பேசியிருக்கேன், ஆனா என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல முதல் முதலா நம்ம எம்டிஆர் வானொலியில பேசும் பொழுது நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றுட்டேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நான் ஒரு நேரா நான் பேசும்போது நிறைய பேசியிருக்கேன், ஒரு ஆர்ஜேவை போல அதாவது அறிவிப்பாளரை போல பேசுவேன். நிறைய அறிவிப்பாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க, என்ன நாங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஆர்ஜாவா நாங்க ஆர்ஜாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ முதல் முறை நான் நம்ம நிலையத்துல ஒரு அறிவிப்பாளர் அப்படின்ற இது அறிவிக்கப்பட்டு நான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரு படப்பிடிப்பு நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் துடிப்போடு நான் அடுத்த முறை நிகழ்ச்சியில துடிப்போட நான் வருவேன், நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன். நிச்சயமா கற்றுக்கொள்வேன் அப்படின்றது, ஏன்னா எனக்கு கடவுள் உண்மை அன்பு என்னோடு கூட இருக்கிறதுனால எதையும் செய்வேன், சொல்லுவேன், சொல்லுவது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டுவேன் என்று நான் இந்த நேரத்துல நம்ம நேர்கள் குறிப்பா சொல்லணும்னா நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீரம்மா ஐயா அவங்களுக்கும் நான் நன்றி வாழ்த்தும் சொல்றேன். அனைவருக்கும் குறிப்பா இளவரசுக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். நிறைய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு பாடத்தை. முதல் இந்த தோணி வந்து கடல்ல தனிமையா பயணமா இருக்குது, ஒரு துடுப்பு தான், நான் மட்டும்தான் அதில் பயணிச்சுட்டு இருக்கேன். அதனால இனி வரும் நாட்கள்ல உற்சாக துடுப்புகள் நேய அன்பு உறவுகள் என்னோடு கூட பயணிப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையில வருகிறேன் உங்களோடு வானொலியில். மகிழ்ச்சி அம்மா நன்றி.
2: நன்றி தமிழன் பாரதி. என்னவென்றால் நீங்கள் பதிவு செய்து வைத்ததை நான் இப்பொழுது ஒளிபரப்பிலிருந்து இப்பொழுதுதான் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பயணம் எப்பொழுதும் சிறக்கட்டும். நீங்கள் தனிமையாக ஒரு துடுப்போடு போக வேண்டாம். நீங்க இந்த காட்டிலேயே நீங்க காலடி எடுத்து வச்சு இந்த கப்பல் இந்த கப்பலுக்குள்ள கால் வச்சிட்டீங்கல்ல, துடுப்புகள் நிறைய உங்களை அப்படியே நீங்க உங்களை அப்படியே ராசா மாதிரி இருத்தி நாங்க கொண்டு போயிருவோம் உங்களை சூழ்ந்து இருக்கிறேன்னு சொல்லி அருமையா பாடுறீங்க. சூப்பர். காட்டுக்கு என்ன வேடி, அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பாடல எடுத்திருக்கிறீங்க. கடலுக்கு என்ன மூடி என்று பாடியிருந்தீங்க, நன்றாக பாடுறீங்க. இன்னும் நீங்கள் பாடி நிறைய, அதாவது பயம் இல்லாமல் பேச பாட, உங்களுக்கு பயம் இருக்காது, சும்மா நீங்க அத ஒரு கூச்சத்தோடு அதை மெல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தாராளமா நீங்க உங்களுடைய பாடுவது பாடும் செயல்பாடு மற்றும் பேசுவது அறிவிப்புத்துறை நேர்களோட எல்லாம் நீங்க தாராளமா நீங்கள் எடுத்து வரலாம். இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு. நீங்கள் கலை என்றும் பாதையில் பயணிக்க சரியான இடம் என்று சொல்லிக்கொண்டு வளர வேண்டும். சிகரம் போல் என்று வாழ்த்திக் கொண்டு அருமையா பாடுறீங்க. என்ன அன்பு உறவுகளே, நாங்க தமிழன் பாரதி பாட தொடங்கணும்னு எல்லாரும் சத்தம் போடாம இருக்கிறீங்க. மற்ற எங்களுடைய உறவுகள் யார் எல்லாரும் ஏன்னு எதுக்கு பாடாம நீங்க இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. சரி, சீக்கிரமா உங்களுடைய பாடலை எடுத்து வாங்க. சரியா 12 மணிக்கு பாடுவோர் பாடலான்னு நினைச்சி நிறைய பெற்றுவிடும் பெற்றுவிடும். எத்தனை பாடல் வந்தாலும் இது போல ஒரு பாடல் இனி வரும் ஆண்டு ஜெயவர் சாதிக்கு என்ன கேட்டுக்க எந்த பாடலையும் நான் சொல்லிக்கிறீங்க. எங்களுடைய தமிழன் பாரதி பாடிய பாடலா? சரி, கலம்பம் அசத்தலா பாடலோடு ஆடலோடும் கேட்டு அட்டாசமா இருக்கு, நன்றி என்று போட்டுக்க ராஜவேல். எங்க ராஜவேல், நான் வேலையில் உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்க, அதனாலதான் நீங்க பதிவு செய்ய முடியல. சரி சரி சரி, அழைப்புக்கு அன்பு உறவுகள் வர வேண்டும். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டலைக்கு வர வேண்டும்.

இன்று தமிழன் பாரதி பேசிய அந்த பேச்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அது அவர் பேசிய அந்த பேச்சில் ஒரு படத்துல ஒரு நடிகர் பேசிய ஒரு வரி, என்னவோ தெரியல ஏதோ தெரியல என்று சொன்னார்ல, அந்த வரி ஒரு நடிகர் பேசிய அந்த வரி எந்த படத்துல யார் அப்படி பேசியிருப்பார் என்று நீங்க சொல்லணும். அந்த வரிய என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ தெரியல ஏதோ தெரியல என்ற வரி வந்ததில்ல, அது ஒரு படத்துல வந்தது. ஒரு பாட்டு பாடல் வரும் முன்பாக இல்ல, பாடலுக்குள்ள வந்தது. அது எந்த பாடல் என்று நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீங்க கெட்டிக்காரு. பாக்கலாம் யார் அந்த கெட்டிக்காரன்னு பாக்கலாம். அவர் சொல்லி இருந்தார் என்னமோ தெரியல ஏதோ தெரியல என்ற அந்த வரிகளை சொல்லி இருந்தார். அதை நான் மீண்டும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், அந்த வரி ஒரு பாடலுக்குள்ள வந்தது. அது பாட்டாக இல்ல, ஒரு நடிகர் பேசியிருப்பார். எங்கே அது என்ன, எந்த படம், என்ன பாடல் என்றதை நீங்க சொல்லிட்டா பார்க்கலாம். கெட்டிக்காரன் எப்படி டெஸ்ட் வச்சாச்சு உங்களுக்கு?

0: அடடா கண்ணன் வாங்க பாட வாங்க. ஆஹா, இன்னைக்கு தானுங்க அவர் கேட்டிருக்காரு. கண்ணன் எங்க பாக்கலாம், அந்த பாட்டை வந்து நீங்க பாடி காட்டணும். அது என்ன பாட்டு சரியா என்ன நீங்க பொய்க்கும் சொல்லலாம் தானே. குணா படத்துல கமலன்னு நீங்க சொல்லலாம், காட்டலைக்கு வாங்க வந்து நீங்க அதை பாடி காட்டினா தான் நாங்க அது உண்மையுன்னு நம்புவோம். எங்க பாக்கலாம். அதுக்கு முன்பாக காட்டலையில இணைந்து கொள்ளும் உங்களுடைய கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம வணக்கம்.
0: எப்படி
1: என்ன பாட்டு ப்ரோக்ராம் பாடுறோம்?
0: பாடுவோம், பாடலாம். உங்களை பாட வைக்க போறோம் இப்ப நாங்க. பேச்சு வராட்டி பாட்டு நல்லா வரும், சில பேர் நல்லா பாடுவாங்க. நீங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது?
1: அஞ்சு வருஷத்துல கேட்டாங்க
0: மீண்டும்
1: கேட்டி. குணா படத்துல கமல, குணா படத்துல கமலஹாசன் பாடினது
0: எங்க பாக்கலாம்? அது என்ன சொல்லி இருப்பார் எங்க?
1: என்னவோ
0: தெரியல. என்ன பாட்டு? என்ன பாட்டு
1: அது? அவருக்கு அவருக்கு பாடுனர் தெரியும். அது நல்லா இருக்கு. என்ன புள்ளி பய என்ன புள்ளி வேஷம் போட்டு கமலஹாசன் பாருங்க.
0: அது அவருக்கு பாடினவருக்கு தெரியும். நான் கேள்வி உங்கள்ட்ட கேட்டது. சரி, என்னாலும் பாக்கலாம். யார் வந்து பாடி காட்டுறாங்கன்னு பாக்கலாம். ரெண்டாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கு, பாட வரணும். சரியா வந்து பாடுங்க. கட்டிகாரா நீங்க சொல்லணும். சுகன்யா, எங்களுடைய சந்திரசேகர் சுகன்யா, நீங்க கூட அப்படித்தான் எழுதிருக்கிறீங்க. ஓ, நீங்க பாட்டையும் எழுதிருக்கீங்களா? கண்மணி அன்படம். அது அந்த பாட்டை அந்த வரிய மட்டும் நீங்க பாடி காட்டணும். மறுபடியும் போட்டு காட்டுங்க என்று சொல்லிருக்கலாம் ரேவதி அம்மா. சரி, எங்க வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம் சொல்லுங்க. எப்படி கண்ணன் இருக்கிறீங்க? கண்ணன் பாட்டு எடுத்து வந்தேன், அவ்வளவும் உங்களோட காதுல கேட்க இல்லையா கண்ணன்? உங்களுக்கு
2: பேச முடியல மேடம். அன்னைக்கு அடுத்த நாள் மெசேஜ் பார்த்தா அதான் அத்தனை பாட்டு வந்துருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம்
0: இவ்வளவு பாட்டு நாங்க எல்லாம் உருகி உருகி பாடினமே உங்களுக்கு கேட்க இல்லையா கண்ணன்? இது நல்லா இருக்கா
2: உங்களுக்கு?
0: சரி, என்ன பக்கத்துல நாகலிங்கம் பேசுற?
2: ரெண்டலா இருக்காரு.
0: என்ன செய்யற?
2: ரெண்டலா இருக்க.
0: யாருக்காங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா?
2: ஃப்ரெண்டங்க தான் கத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதான கேட்டீங்க.
0: நாகலிங்கம்.
2: நாகலிங்கம்
0: யார் கத்திட்டு இருக்காங்க? அதான் பக்கத்துல கேட்டு, பக்கத்துல கேட்டுச்சு. என்ன ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது உங்களுக்கு? நீங்க பேசும்போது நீங்க ஒரு எதிரொலி மாதிரி. இப்ப இல்ல, இப்ப இல்ல. நாகலிங்கத்தை தெரியாதா உங்களுக்கு? பேர்
2: தெரியாதுங்களே.
0: அங்க ஒரு சத்தம் ஒண்ணு போட்டாருல்ல, நாளைக்கு அடுத்த வீட்டுல
2: இருக்காரு.
0: வேற யாரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது? காது கேக்க என்ன
2: அதுக்குள்ளே
0: அது ஒரு சின்ன கேப்புகளை அனுப்பிடுங்க பாருங்க. டக்கண்டு ஓடு ஓடு ஓடு இப்படிதான் சொன்னீங்க. ஓடு ஓடு ஓடு அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. ஓடு ஓடு நான் பாடிட்டு வரேன். அதுக்குள்ள அனுப்பிட்டீங்கல்ல. சரி, என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். அதை நீங்க பாடி காட்டுங்க பாக்கலாம்.
2: அதான் கண்மணி அன்போட காவலன் நான் நான் எழுதும் மடல் இல்ல கடதாசி
0: கண்மணி லெட்டர் கண்மணி அன்போடு காதலன் கடிதமே. அப்புறம்
2: பார்த்தாவே பாடிட்டீங்களா? அப்ப இப்ப கண்மணி சொன்னல, இப்ப பொன்மணி போடுங்க. பொன்மணி உன் வீட்டுல சவிக்கமா? நான் இங்க சவிக்கம்.
0: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை அப்படியே அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போதுதான் வார்த்தை தடுமாறும்.
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் கவிதை கவிதை.
0: அப்ப
2: பாடுங்க முழுசா.
0: சரி நான் பாடிட்டேன், அடுத்த வரியே சொல்லுங்க. அடுத்து என்ன?
2: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆவறதில்ல. இது எழுதிக்கிங்க, இடையில மானத்தேனே பொன்மான் எல்லாம் போட்டுக்கணும்.
0: உண்டான காயம் எங்க தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்து மேனி தாங்காதே சிந்தேனே.
2: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது.
0: அதை எப்படி அடுத்தது எடுக்கிறது வருதில்ல. என் காயம் எந்த காயம் இங்கே தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க கவிதை வந்தது. அதா வரும் இல்ல? இது மனிதன் இது மனிதன்
2: காதல் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனியும் பாதியே அது உனக்கு புரியுமா? அபிராமி ராமியே அபிராமியே சுப்பலாலி லாலியே அபிராமியே.
0: சூப்பர் கண்ணன், நல்லா இருந்தது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் அதாவது கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க, பாடுனதுக்கு தெரியும் கேளுங்க. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இளவரசு சுவனியாங்களே, சுவனியா சந்திரசேகர் சுவனியா, மற்றது ராஜவேலும் கண்டுபிடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து. சரி, இன்றைக்கு நீங்க என்ன பாட்டு,
2: எனக்கு
0: என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? அதை நீங்க சொல்லி அந்த
2: வரியாட்டு
0: நல்லா இருக்குது. நீங்க நீங்க அதாவது பக்கத்துல அந்த ஒத்து ஒத்து ஊதுவாங்க தெரியுமா, அந்த நாதஸ்வரத்துக்கு பக்கத்துல அப்படியே நீங்க சொல்லி போட்டு நீங்க பாட வேணும்னு சொல்லிங்க. நீங்க பாடுங்க முழுசா ஒரு பாட்டு பாருங்க. எங்க பாக்கலாம் நீண்ட நாள்.
2: என்ன பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் எதுவும் ப்ரிப்பேர் இல்லாம வந்துட்டேன், சொல்லுங்க.
0: என்ன பாட்டு
2: சொல்ற பாட்டு பாடுற?
0: கண்ணனுக்கு என்ன பாட்டு? நல்ல ஒரு காதல் பாட்டு பாருங்க பாக்கலாம்.
2: அதான் நீங்க சொல்லுங்க, எனக்கு எந்த பாட்டு மைண்ட்ல இல்ல.
0: என்னங்க ஒரு சின்ன பிள்ளை
2: பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க, நானே பாடிடுறேன்.
0: சின்ன பிள்ளைட காதல் பாட்டு கேக்குறீங்க நீங்க? அதே இப்பதான் அந்த காதலை பத்தி என்னன்னு பாக்குறதுக்கு பாடுங்க மாமா கேக்கலாம்னு கேக்குது. நீங்க என்னன்னா நீங்க சொல்லுங்க நீங்க. காதல்ல நீங்க தானே மாமா, நல்லா காதலை பத்தி சொல்லுங்க. நீங்க பாடுங்க மாமா, எங்க பாடுங்க. ஒரு குட்டி குழந்தை அப்படிதான். மாமா மாமா பாடுங்க மாமா, ஒரு ஒரு காதல் பாட்டு பாடுங்க மாமா, அப்பதான் மாமா நானும் அதை கத்துக்கலாம். பாடுங்க.
2: சரிங்க. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா, காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா, உள்ளம் துள்ளுகின்றதே மனதை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொன்னதே, உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இன்ப சீதனும், அதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா

0: பெயர்தான் அதிகம் எனக்கு. வானம் கையில் எட்டினால் அங்கும் உன்னை எழுதுவேன், நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன், உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இனிய சீரனும். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. ஆதரி மேடம், காதல் பாட்டு
1: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பாருங்க பாட சொன்னா கண்மணி காதல நான் எழுது கடிதம் என்ற காதல் கடிதம் வந்ததா வந்ததா வந்தோன்னா நான் சொல்றேன். கடிதம் கொண்டு வந்தா நீங்க துள்ளி அதை கையில கொண்டு ஓடி திரியணும். மறைச்சு மறைச்சு படிச்சு படிச்சு படிச்சு. அப்ப உங்களுக்கு நான் யாருக்கும் கேட்காம கேக்குறேன், உங்களுக்கு யாருங்க முதல் கடிதம் கொடுத்தது அதை சொல்லுங்க.
0: எனக்கு என்னோட காதலி,
1: காதலி தாங்க, அந்த காதலியோட பேர் தானே கேட்டேன். காதலியன்ற இப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியாம
0: இருக்கேன்.
1: இல்ல உங்களுக்கு யாரண்டு நாங்க யாரண்டு கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க, அதுதான் கேட்ட
0: பேர சொல்ல முடியாது மேடம். இப்பல கல்யாணம் ஆகி குழந்தைகளே வந்துருச்சு, இனிமேல
1: இனி சென்னை
0: சொல்ல முடியாது.
1: சொன்னப்ப சாப்பாடு கிடைக்காது.
0: சாப்பாடு கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் கேட்டுருப்பாங்க.
1: பாயும் தலானையும் பாயும் தலையணையும் கொண்டு வெளியில போன நீங்க அப்படித்தானே. முதல் நுழைவாசல்ல போன உடனே அந்த கரையோட.
0: ஆமா ஆமா,
1: அதாவது அந்த கதவுக்கு நீங்க கீப்பரா படுத்திருக்கீங்க. அது யாரு கண்ணன் வேணாம்,
0: அந்த தாண்டிதான் உள்ள போன. ஆமா
1: சரி, அதெண்டாலும் குடுத்திருக்கான், அதுல படப்பா ரெண்டு விட்டு இருக்காங்க. இது வேற பேரை சொன்னா நீங்க முத்தத்துக்கு தான்
0: போவோம்.
1: முற்றாம இல்ல கேட்டுக்கு வழியால அப்படித்தானே.
0: என்ன
1: செய்தாலும் வீட்டுக்கு மேல நீங்க வாங்கிய சொன்னா இல்ல எப்படின்னா, எப்படித்தான் நீ என்ன திரத்தி விட்டாலும் எப்படித்தான் என்ன போவோம்னு சொன்னாலும் நான் பாரு உனக்கு அங்க உன்னை விட உயரத்துல படுத்திருக்கனு சொல்லலாம் இல்ல நீங்க. நல்லா பாடுவீங்க கண்ணன், சூப்பரா பாடுவீங்க. அடுத்தடுத்து வந்து பாடுங்க, நல்லா தயார் பண்ணிட்டு நீங்க நல்லா பாடுவீங்க, தயார் பண்ணிட்டு பாடுங்க. சரியா? பழையபடி பாடு பாடுவோம் நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் இல்ல. நாங்க முயற்சி செய்து
0: இரவு வருதுங்களா?
1: இந்த நேரம் தான் வரும், 9 மணிக்கு வரும். உங்களுக்கு புதிய அறிவிப்பாளர் எங்களோட சேர்ந்து கொண்ட அறிவிப்பாளர்
0: கேட்டேன் மேடம். நான் நிகழ்ச்சி கேட்கல, அவர் பேசினத இப்ப ரெக்கார்டிங் போட்டீங்களா அதான் கேட்டேன். டைம் இல்ல இப்ப கேட்க, நிகழ்ச்சி கேட்க முடியறது இல்ல. கொஞ்சம் ஈவினிங் 5 மணிக்கு போல கேட்பேன், அப்புறம் மத்த டைம்ல கேட்க வாய்ப்பு இல்ல. அதனால இடையில இடையில நைட் ஆனா கேக்குறேன், அப்படியே ஹெட்போனை போட்டு தூங்கிடுவேன் அப்படி கேட்டுட்டு. அதுல ஒரு சில நிகழ்ச்சி புது நிகழ்ச்சி வந்தா பாப்பேன்.
1: நான் மெல்ல மெல்ல என்னுடைய குழந்தைகளுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு சூப்பு தறி கொடுப்பேன் கையில, அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டில கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு எங்க ஐயா வாயில எங்க நீங்க சுவைச்சு கொண்டு உங்களுக்கு இல்ல இல்ல சூப்பு தறிய குடுக்கறது இல்ல, கையில சூப்பு தறி நான் வச்சுக்கொண்டு அந்த வண்டில தள்ளி கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அதுதான் என் விருப்பம். அவர் அப்படியே ஒரு புரோகிராம் தள்ளி கொண்டு வந்தோம்னா சூப்பரி கையில குடுத்துருவான். அதுக்கு பிறகு எனக்கு அந்த குழந்தை சொன்ன, எனக்கு நீங்க இத அவ்வளவு தூரத்தை வச்சு ஏமாத்தி தந்தீங்கல்ல, எனக்கு அந்த அந்த இனிப்பே வேணாம் என்னட்டு கடகடன்னு பேச தொடங்கிடுவார்.
0: அவர் பேசுறப்ப நல்லா குரல் நல்லா குரல் இருக்கு, நல்லாவும் பேசுறாரு, நல்லா நல்லா எல்லா நல்லா ஆர்ஜவா
1: வந்துருவாரு.
0: அவரும் நிகழ்ச்சி தனி நல்லா கொடுப்பாரு எனக்கே நம்பிக்கை இருக்கு.
1: அடுத்த காதல் இளவரசன் வாராருங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. காதல் இளவரசன்
0: வணக்கம். வணக்கம்,
1: யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் கண்ணன். இவர் யாருண்டு?
0: இளவரசன், இளவரசு தான். வணக்கம்.
1: ஏங்க இளவரசு வந்து இளவரசுக்கு பெயர், நாங்க இளவரசன் எங்க குரூப்புக்கு வச்சிருக்கிறது இன்னொரு இளவரசன். எங்க அவரோட குரலை நீங்க
0: கேட்டு இருக்கோம். நம்ம நம்ம இவரு என்ன ஊர் வர மாட்டீங்களே.
1: யாரு
0: தர்மபுரி? அவர் பேர் என்ன?
1: அவர் ராஜாங்க, தர்மபுரி
0: ராஜா. ராஜா தானே சொல்றீங்க?
1: என்னங்க ராஜா போய் இளவரசு ஆக்கிட்டீங்க? அவருக்கு வயசு போய் தலைமுடியெல்லாம் நிறைச்சு இப்ப பத்தாவதுக்கு அவருக்கு ஆய விடுறாங்க. இப்ப
0: அப்ப திருப்புக்குழி
1: விஜயகுமார்,
0: விஜயகுமார்
1: அவர் விஜயன், அவர் வீரன் விஜயன். அவரை இதுல வந்து நீங்க சேர்க்கறீங்க எங்க இளவரசு?
0: அப்ப இளவரசு, அப்ப இளவரசு, இளவரசு
2: வணக்கம்ங்க.
0: வணக்கம் வணக்கம்,
2: ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம,
0: வணக்கம், இரவு வணக்கம்.
1: எல்லாரும் பேசி பாக்குறோம், ஆனா அவர் தான் சரியா உன்னிப்பா கேட்டு பாத்துருக்காரு. அக்கா என்ன பேசுவாங்க?
2: அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள்ல அந்த அகராதியில டிக்ஷனரியிலே இல்ல. எப்படித்தான் போறீங்களே தெரியல, அதுக்காக தான். எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு தெரியல. ஆனா பாடலுக்கு அழகு சேர்க்கிற விதத்துல அந்த வரிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க.
1: ஆனா அந்த அந்த வேர்ட்ஸ் அவங்க போடும் போது அது சரியா அதுல ஜாயின் ஆகி போகுது சரியா?
2: ஆமா.
1: உண்மையிலே அந்த பாடலை கேட்டு நாங்க கேட்காதவங்க நாங்க யோசிப்போம், அதுதான் பாட்டுண்டு
2: கலகலப்பு அக்கா மகன் அப்படின்னு சொல்றாங்க. ஒத்து போகலன்னா கூட அந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல மேடம், அவங்க குழந்தை மாதிரி அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நாங்க இந்த நிறைய ஹிந்தி பாட்டுலாம் பாடும், ஆனா எங்களுக்கு திருப்பி பாட தெரியாது. ஆனா நாங்களா ஒரு வார்த்தை போட்டா
1: இன்னொரு விடயம் பாருங்க, புது பாடல் எல்லாம் அவருக்கு தெரியுது, அந்த ராகம் தெரியுது, ராகத்தோடு பாடுறான் அதானே.
2: நான் ஒரு பாட்டு பாடுறமா
1: எங்க இளவரசு? அந்த இளவரசு உங்களுக்கு உங்களை நெஞ்சி மட்டும் கேக்குற இளவரசு, கடிதத்தை பற்றி மட்டும் கேட்கலாம். அவர் இப்பவே சொல்லிட்டார், அதாவது
2: அதாவது
1: இல்ல கதவுல ஒரு ஓரமா உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சம் இடம் தானே கொடுத்துருக்கு. நீங்க கடிதத்தை பற்றி பேசுறாங்க, அதை மட்டும் கேட்காங்க. வேணுமெண்டா தனிப்பட்ட முறையா வெளியில வந்த அப்புறம் கேளுங்க.
0: கடிதை பத்தி பேசுங்க, பேர் மட்டும் கேட்டுறாதீங்க.
1: பேர் மட்டும் ஒரு போத்தல்ல சரியா, ஒரு கண்ணாடி போத்தல்ல ஒவ்வொரு பேரு மனதையும் உருட்டி உருட்டி போட்டு வச்சிருக்கார். இவர் இவருக்கு கடிதம் கொடுத்தாங்க, அதுல அப்படி கைய விட்டு துளாவிட்டு ஒன்னு எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவார். என்ன யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க எல்லாது இல்ல. இப்ப அமைதியா இளவரசு அமைதியா அதை கேட்டுட்டு யோசிக்கிறாரட, நான் கூட அப்படி
2: செய்திருக்கேன்.
1: நான் கூட ஆரம்பத்துல 16 வயதுல இருந்து வாங்க.
2: எங்க அண்ணாவுக்கு என்ன குறைச்சல்? கருப்பு தங்கம்.
1: தங்கம்
2: அப்படி என்ன நிறைய இருக்கிறதுல என்ன தவறு?
1: பாட்டு செல்வம், பேச்சில யார சொல்ல போறீங்க? வள்ளி
2: நடந்தா நடந்தா தேரு
1: தேரு அசஞ்சா
2: அசஞ்சா திருவிழா என்னென்ன சொல்லுவாங்க சினிமாவில சொல்ற மாதிரி டைரக்ட் சொல்ல வேண்டியதான். அண்ணாவுக்கு
1: போருங்க போருங்க, இவனாவும் சொல்லிட்டீங்க, அவ கேட்டா இவரோட நிலை என்ன அதை சொல்லுங்க.
2: கேட்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிருப்பாங்க. ஆனா அப்படித்தானே
1: தூங்க வச்சுட்டு அவன் பேச வந்திருக்கிற, அதுவும் மொட்டை மாடி
0: இல்லை.
1: பாருங்க எவ்வளவு இதாண்ட. அப்ப சரி, அப்ப நீங்க கண்ணன் நீங்க பாட்டு என்ன பாட்டுன்னு நீங்க சிந்தியுங்க, அவர் பாடட்டும் முதல்ல. அடுத்த பாட்டு என்னண்டு சரியா
0: பாருங்க.
1: அவருக்கு பக்கத்துல அங்க பாருங்க எத்தனை பேர் பாருங்க அது கிட்ட கண்ணனுங்க பக்கத்துல. நீங்க இனி பாட்டை தெளிவு செய்து கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கண்ணன். நீங்க
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. இளவரசு எங்க நீங்க பாடுங்க இளவரசு இளவரசு பாடுங்க.
2: பாட கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். சித்தாட போட்ட இன்னமணி தேரு இல்லுன்னு பூத்த செவ்வரளி பூ. செப்பால செஞ்சு வச்ச அம்மன் பிறதான். பாவ சொகுசு பார்த்து பாடி வரும் பாடி வரும். பாக சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும்.

0: இங்கே வரும் மத்த புவானம் எல்லாம் வாழ்த்திருப்பு காட்டி வரும் மானோடு மீன் இரண்டை மொய்வியோ கூட்டி வரும் பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாதை அழகு பொன்னாக கலந்த முன்னூறு நிகழ்வு பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும் பெஞ்சாந்து கோவம்பெடுத்து தீட்டி வைக்க சித்திரமே பெண் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த நொப்பினமே தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே தென்காசி தூரலிலே கண்டித்த செந்தகமே பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ இதே உலகில் ஈடாக யாரோ நெஞ்சோடு கூடு கட்டி கூம் குயிலோ பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பெண்ணன்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி பொன் வீரம் கொடுத்தாலும் போதாது சீர்தனத்தி கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி குமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி வந்தாச்சு கால நேரம் மலையிடத்தான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும் சித்தாட போட்ட என்னவனி பேரு இல்லுன்னு பூத்த எவரளி பூவு செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும் அவ்வளவுமா
1: இளவரசு
0: சொல்லுங்கம்மா
1: நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இனிமையாக பாடுவார்கள் அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை உண்மையாக நீங்க அறிமுகப்படுத்திய அத்தனை நண்பர்களும் இனிமையாக பாடுவார்கள் அதே போல நீங்கள் அந்த பாடல் வரிகளும் அப்படியே பார்த்து பாடுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு மனப்பாடமா
0: என்னமா இப்போதைக்கு பார்த்துதான் பாடுனேன்
1: பார்த்து ஆனா மனப்பாடம்
0: மனப்பாடமா வரிகள் முழுசா தெரியாது அப்புறம் அந்த அக்கா பாடுற மாதிரிதான்
1: சமாளிச்சிருவீங்க
0: அதாவது பாடலோட வரிகள் தெரியாம இருந்தா கூட தனிமையில பாடல் பாடும்போது அதுக்கு உண்டான வரிகளுக்கு ஏத்த மாதிரியான வரிகளை போட்டு பாடிட்டு போறது
1: சொல்லுங்க
0: அந்த மாதிரி வரிகளை போட்டு பாடினதுல வந்து ஆனா இப்போது பாடினது பார்த்துதான் போட
1: சரி உங்களுக்கு பக்கத்துல ஒரு அன்பு உறவு இணைகிறார் அவர் ஒரு பெரிய பாடகர் அவர் எந்த நேரமும் முதல் முதல் பாட ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் போட்டு தான் பாடுவார் நல்லா பாடுவார் அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம்
0: சாத்தூர் நாகராஜ்
1: அதாவது இந்த வானொலியை உன்னிப்பா கேக்குறாங்கன்றதுதான் அர்த்தம் இளவரசு ஏனண்டா அது உஷன்னு சத்தம் போற நாகராஜன் கண்டுபிடிச்சிட்ட அப்படித்தானே வணக்கம் நாகராஜன்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம்
1: அண்ணா
0: வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
2: நலம் நலம் நலம் நலம் தானே
0: உடல்நலம் எவ்வாறு உள்ளது
2: நன்றாக தேடி கொண்டிருக்கிறேன்
0: நலமே மலர அந்த
1: நன்றி
2: நன்றி மிக்க நன்றி
1: நலமாக இருக்க எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும் இப்போ நீங்க எங்களோட சிரிப்பு பேசி
2: உங்கள் அன்புதான் உங்கள் அன்புதான் என்னை வாழ வைக்கிறது
1: சின்ன குழந்தைகள் எங்களோட நீங்க துள்ளி குதிச்சு ஓடி வரணும் எப்பவும்
2: கண்டிப்பா கண்டிப்பா
1: அப்ப
2: இளவரசி
0: சொல்லுங்கம்மா.
1: இளவரசு நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க, இந்த கடிதத்தை பற்றி நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க.
0: அண்ணா
2: சொல்லுங்கண்ணா.
0: அந்த டீனேஜ் வயசு சொல்றாங்கல்ல 16 வயது, அந்த வயது காலத்துல நீங்க முதல் முதலில் காதல் கடிதம் பெற்றதுண்டா?
2: வருஷம்
1: யோசிக்கிறாங்க. நாளைக்கு சோறு கிடைக்குமா?
2: தன்னை
1: விட யாராவது கடிதம் கொடுக்கறதுக்கு சரித்திரம் உண்டான்னு
2: கேக்குறாரு.
1: எத்தனை வரி எழுதுனீங்க நீங்க? எத்தனை வரி எழுதுனீங்க?
2: ஒரே ஒரு வார்த்தை.
1: ஒரே ஒரு வார்த்தையா? அது என்ன?
2: உங்களை ரொம்ப
1: பிடிச்சிருக்கு.
2: அவங்க
1: ரெடிட்டாங்க. திருமணம் நடக்க இல்ல.
2: இன்னொரு
1: தடவை சொல்லுங்க. என்ன? எப்படி எப்படி எப்படி எப்படி?
2: 10 வருடங்களாக தொடர்ந்தது.
1: ஓ
2: காதல் 24 வயசு வரைக்கும் நடந்தது. 23 வயசு.
1: ஆடி அப்பா, அதுவரை காதல். ஆனா திருமணம் நடக்க இல்ல. இல்ல
2: ரெண்டு வீட்டுலயும் சம்பவத்தோடதான் காதல் நடந்துச்சு.
1: ஆனா திருமணம்
2: நடக்கிற ஜாதகம் நடந்து போய்
0: சந்தர்ப்ப சூழ்நிலையை ஜாதகம் மாதிரியான சில விடயங்கள் உங்களை பிரித்திருக்கிறது.
1: இல்ல இல்ல இல்ல, அப்படியா இல்ல. என்ன நடந்தது? அது நாங்க இதற்காக அறிஞ்சு கொள்ளணும். ஏன்டா இனி தான வருஷம் நாங்க லவ் பண்ண போறோம், காதலிக்க போறோம். அப்ப இவருக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காம எங்க என்ன ஜாதக பொருத்தம் இல்லையா?
2: ஜாதகம் பார்க்கும்போது ஆமா, எனக்கு வந்து செவ்வாய் நடக்கு, செவ்வாய் இருக்குது, இருக்கு செவ்வாய் இல்ல. இதனால வந்து யாராவது பிரிவு ஏற்படலாம்
1: அப்படின்னாங்க.
2: பிரிஞ்சு வாழ்றத வர சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நான் கல்யாணம் பண்ணதை விட அப்படி சொல்லா போக கல்யாணம்
1: பண்ணாங்க.
2: வீட்டுல சம்மதம், எங்க வீட்டுல சம்மதம், அது வீட்டுல சம்மதம் தான்.
1: ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. பிரிஞ்சிட்டீங்க,
2: ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். கடைசி வரைக்கும் சந்தோஷம் இருக்கணும்ல அப்படின்ட்டு யாருங்களே கட்டு போனாலும் நல்லா இருக்காது.
0: என்றுமே மாறாதுன்னா மனதுக்குள் நிலைத்து இருக்கும் எப்பொழுது
1: பாருங்க. அந்த அனுபவம் பேசுதுங்க சின்ன பையனுக்கு அங்கால. அவர் பாருங்க, அவர் வந்து சொல்லாம சொல்றாருங்க. அவருக்கு அந்த எப்பவும் தனக்கு அப்படியே பதிஞ்சிருக்குன்னு சொல்ற அப்படித்தான். நீங்க வயசு
0: வயதான காலம், தள்ளாடும் வயது வந்து வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அந்த
1: முதல்
2: காதல் நிச்சயமான உள்ள எங்க வீடுக்கிற சாத்தியமான கூட்டிக்கு போய் அந்த பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி காட்டிட்டு பாத்துக்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் போய் பார்த்ததே கிடையாது. வீடுக்கிற
1: கூட்டிட்டு போய் எங்க பேச்சு நின்றுச்சு கூட
0: அமைதியா இருக்கு.
1: எங்க
0: நாகராஜண்ணா?
1: நாகராஜண்ணா அண்ணா, அண்ணா அண்ணா பேசுங்க.
0: பேசுறது
1: நாகராஜன்.
2: ஐயோ ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ ஹலோ பேசுங்க.
2: கேக்குதுங்களா?
1: கேக்குது கேக்குது சொல்லுங்க.
2: அதாவது கல்யாணம் பொண்ணு நிச்சயமான உடனே வீட்டுக்காரமா கூடி நேரம் போய் அந்த பொண்ணு கூட காட்டினேன், இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இனிவேர் வந்து இந்த பொண்ணை சந்திக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்தவன் தான் இதுவரைக்கும் அந்த பொண்ணு சந்திக்கல. அந்த வீட்டுல நல்லது கிடக்கல, வீட்டுக்காரமா போவாங்க வருவாங்க. நான் உடனே அந்த பொண்ணு விட்டு பேச கிடையாது, வண்டி பேசுறதில்ல.
1: நீங்க பேசுறது இல்ல, அவங்க
2: பேசுறதில்ல.
0: சில உறவுகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வைஸ் மாதிரி, இந்த மாதிரி விடயத்தெல்லாம் மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
2: அப்படி அப்படி இல்லைங்க, ஆரம்பத்திலேயே நம்ம அதை சொல்லிட்டோம்னா எனக்கு வந்து ஊரேந்து காவல போச்சு சொல்லி பிரச்சனை கண்டுபிடிச்சு பகுதியில
0: கண்டது உண்டு. இந்த மாதிரி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மையால பல பிரச்சனைகள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு.
2: குடும்பத்த சண்டை வரு, இந்த சண்டை வரும்போது நாம அங்க போகும் ஆண்கள் கிடைக்கி அப்ப
0: ரகசியம். ஆமா, நீங்க தவறா நினைச்சுக்க வேணாம். பொதுவாகவே பெண்கள்ட்ட ரகசியம் சொல்வதை தவிர்ப்பது
2: நல்லதுன்னா.
1: ஆனா நாகராஜன், அது உங்களுடைய மனைவி, உங்களுடைய மனைவி அப்படி அப்படி இருந்திருக்கிறார். கண்ணன் கண்ணன் கண்ணன் ஒரு நிமிஷம் நாகராஜன், ஒரு நிமிஷம் கண்ணன் ஒரு பேசுங்க கண்ணன். நீங்க ஏன் இந்த கரகரப்பு வருதுன்னு கண்ணன் சேரலாம்.

0: பக்கம்தான் அந்த இறைச்சல் வருது. அது அப்போதையும் நான் பார்த்தேன்.
1: ரேடியோ
2: போடுதா?
0: இல்ல இல்ல.

0: உள்ளதுக்கெல்லாம் போய் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் வாரா. அப்ப அவரை உள்ள கொடுத்து வச்சவர் உங்களால முடியுமா? பாத்தீங்களா, எல்லாருக்கும் எழுதின எழுத்து காலத்து தலையில இல்ல
1: அப்படித்தானே.
0: நீங்க போயிட்டு வரீங்க இளவரசு, இது நல்ல நாங்களும் போயிட்டு வரும். அவர் சொன்னது மனைவி போயிட்டு
2: மனைவி காதலிய அவங்க மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி
0: அதெல்லாம் கேட்டுக்கணும். அதெல்லாம் கேட்டுக்கணும் வந்துருக்க
3: அவங்க மனைவிய வந்து என்ன சொல்ல, அவருக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிரியம் கொடுத்திருக்காரு கொடுத்திருக்காங்க.
2: அவருக்கு
0: கிடைச்ச சொர்க்கலோகம், அவருக்கு கிடைச்ச சொர்க்கம். இவன் தானா போற, தான் இன்னும் போய்கொண்டிருக்கான். பயந்து பயந்து போறான். நரகத்தை, அதாவது நரகலோகத்துல போனமா என்ன, அங்க போய் வரும்பட்டே திக்கி திக்கன்னு அடிக்க நெஞ்ச. நல்ல கூட வந்து சொல்லி நாங்களும் போயிட்டு வரோம்.
3: அப்படி சொல்ல, ஏதாவது விசேஷம்னா நாங்களும் போயிட்டு வரோம் மேடம். நாங்களும்
0: நீங்க நாங்களும் சொன்னது என்ன, நீங்க மட்டும் தானே போறீங்க, மனைவி வராவா? அதை சொல்லுங்க முதல்ல.
3: மனைவி வருவாங்க வர மாட்டாங்க?
0: வருவாங்க வருவாங்க. சந்தர்ப்பம் கிடைக்காது, வந்தா
3: பேந்தென்ன அதிகமா சொல்ல மாட்டாங்க விசேஷம் அப்படின்னு சொல்லவே மாட்டோம்.
0: பாத்தீங்களா, அங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க போயிட்டு வருவாங்க. தலைகளா கட்டி வச்சிருவாரு கால மனைவி. உண்மை
3: அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு,
0: சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இவ்வளவு பப்ளிக்கா இதுல வந்து நாங்க எல்லாம் போயிட்டு வரோம் மேடம் வந்து நீங்க இத கேட்டு இளவரசு பாருங்க சத்தம் இல்லாம நிக்கிறார். ஐயோ இளவரசுக்கு ரெண்டு
1: காலையில சாப்பாடு
0: இல்ல, சின்ன பையன், சின்ன பையன் இளவரசி ரெண்டு விஷயத்த நினைக்கிறாரு. இப்ப என்னன்னு நான் சொல்றேன். ஒன்று வந்து, ஐயோ நாகராஜன் அவரோட மனைவி மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலையேன்னு யோசிக்கிறார். ரெண்டாவது, அட இவர மாதிரி போய் வர முடியும். ரெண்டுமையும் எனக்கு கிடைக்கல, ஏதாவது மூன்றாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க இளவரசு, அடுத்த முறை பேசலாம். அப்ப அப்ப நாகராஜன், நீங்க இந்த சூட்டோட ஒரு பாட்டு பாருங்க பாக்கலாம். உங்களுக்கு துணையா இவங்களும் பாடுவாங்க சேர்ந்து. வரிய சொல்லுங்க, உங்க பாடுவாங்க ரெண்டு பேரும்.
1: பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்துவே அறியே
0: எங்க நீங்க
1: எழுதவில்லை பேச்சு படிக்கவில்லை. தெரியுமா பாட்டு வர?
0: சரி நீங்க ரெண்டு பேர்ல பாடுங்க பாக்கலாம் அந்த பாட்டை அவருக்காக.
4: இலக்கணம் படிச்சதில்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, பாடறியே படிப்பறியே, பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே, எழுத்துவகனறியே, எட்டுல எழுதவில்ல, எழுதி வச்சு பழக்கம் இல்ல, இலக்கணம் படிச்சதில்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, அத்தத்தை விட்டு புட்ட அதுக்கு ஒரு பாசம் இல்ல, பழகின பாசம் இல்ல அதுக்கு தெரியல. அடுத்த வரி புரிய
2: என்னமோ ராக என்னென்னமோ தாளம்,
4: தலையாட்டும் புரியாத கூட்டம், எல்லாமே சங்கீதம்தான்,
2: எல்லாமே சங்கீதம் தான், சட்டத்தில் பிறந்த சங்கதிதான்,
4: சச்சமம் என்பதும்
2: ஐவதம் என்பதும் பஞ்ச
4: பரப்பிருந்தான்,
2: படிப்பறியும் பள்ளிக்கூட்டம் தானறியும்,
0: இப்ப இந்த பாட்டை நாகராஜன் மாத்தி பாடுனா நான் போயறியேன் போக மாட்டேன் இப்படியே இருப்பேன் பாடுறாரு. அவர் போனா நான் போயிடுவேன்.

0: ரெண்டு பேரும் வேற, இது ரெண்டு பேரையும் பச்சுத்தான் இப்ப அவர் யோசிச்சு கொண்டு இருக்க பாருங்க. கலகலன்னு பேசிக்கொண்டு இருந்த சின்ன பையன், நீங்க ரெண்டு பேர் வந்து அவரை கெடுத்துட்டீங்க பாருங்க. இப்ப அவர் அந்த
1: சிந்தனையிடையே
0: போய் வர ஒன்று பாட போறாரு அவரு.
2: அம்மா சொல்றத நம்பாதீங்க நாகராஜனா, அம்மா சொல்றத நம்பாதீங்க.
0: ஏன் அப்ப அப்ப எப்படி உங்களோட மனம் சொல்லுது எங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி என்ன சொல்லுது உங்களோட மனம்?
3: ரெண்டுமே இப்பதான் ரெண்டுமே உண்மைதாங்கிறாரு.
0: இப்படி சொல்றாரு அக்கா, நாராய அண்ணாக்கு நடக்கிற மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, கண்ணன் அண்ணா நான் செய்யற மாதிரி நான் செய்யறேன், அது என் மனசுக்கு தந்துருக்கு சொல்றது.
2: ஐயோ அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல.
0: இல்ல அதான்டா இல்ல, நாங்க இதை பேசக்கூடாது. பேருந்து ஒரு மாதத்துக்கு அவரோட குரல் கேட்காம விட்டுருங்க. இளவரச பற்றி இப்படி எல்லாம் பேசாங்க பேருந்து, நாங்க பேருந்து வருந்தி வருந்தி கூப்பிடணும் இளவரசன். சரி இப்ப நாகராஜன் நீங்க பாடிட்டீங்க, உங்களுக்காக அவங்களும் பாடிட்டாங்க வசனமும், இன்னும் நீங்க அழகா அந்த வரிகளை சொன்னீங்க, நல்லா இருந்தது. விடைபெற்றுக் கொள்ளலாம் நாகராஜன். நாங்க
1: நன்றி.
0: இளவரசு நன்றி. இளவரசு கண்ணன்
4: மேடம் சொல்லுங்க மேடம்.
0: நீங்க இன்னொரு பாட்டு பாட போறீங்களா?
4: நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட.

0: நீ இல்லையே, மறந்தது நீதான், நான் இல்லையே நீதான். சொல்லுங்க. ஐயோ,
1: மன்னிச்சு கொடுங்க, இப்ப எந்த ஆணியுடைய தாமா நான் பேசிட்டு. சரி, முதலே வந்து பாடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, முதலே வந்து பாடுங்க. மற்ற ஆளிய உயர்த்தி வச்சுட்டு உங்களோட ஆளி, இது என்னடா, இது என்னடா, இதுல எதுவுமே ஆடாம இருக்கவே பாடுங்க என்று பார்த்தா, இப்ப பாருங்க, இளவரசு வந்து சொல்ல போற பாருங்க. வணக்கம் இளவரசு.
2: வணக்கம்மா.
1: என்னண்டு
2: இருக்குமா?

0: கண்ணன் பாடினது கேட்கலையா உங்களுக்கு? கண்ணன் பாடினது
1: இல்ல
0: என்னங்க நீங்க? கண்ணன் நீங்க பாடினது கேட்டிருக்குமல்ல?
2: பாடி முடிச்சேன்.
0: பாடி முடிச்ச கேட்கலையா உங்களுக்கு?
1: இல்லமா, இப்போ ரேடியோ சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது.
0: எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்ல, கேக்குதுண்டு, எல்லாரும் சொல்றாங்க நல்லா கேக்குது, நல்லா அது என்ன உங்களுக்கு மட்டும் கேட்கல? நான் நினைக்கிறேன் நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன்.
3: நினைத்தது யாரோ இளவரசுதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீ தானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேரில்.

உன் மனமே படிப்பேனும் தினம் தினமே பரவசமானேன் அன்பே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன் பூஜையின் நேரம் நான் கொடுத்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன் பூவிழி மூட முடியவும் இல்லை மூடிய போ

0: உன்மடி மேல் இது புது சொந்தம் அன்பே. நினைத்தது நான் தான் நீ இல்லையே, மறந்தது நீதான் நான் இல்லையே. நீதானே பிரிந்தாலும் நினைவாலே அனைப்பே நான் ஊர்வலம் போவோம் பூந்தேரில். நினைத்தது நான் தான் நீ இல்லையே, மறந்தது நீதான் நான் இல்லையே. நீதானே பிரிந்தாலும் நினைவினில் நான் அழுகின்றேன். நடந்தது யாவும் நடந்தவைதான்.
1: இளவரசு பாடு, இவர் சரியான வரிகள் போட்டு பாடினாரா? கடைசியில தந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வந்துட்டார் போல இருக்கு.
2: ஆமா, அழுகிறேன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல தந்த
2: சிச்சுவேஷன் ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம். நீங்க ஒரே லைன மூணு முறை நாலு முறை சொல்றாங்க,
1: சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இந்த லைன் அடிக்கடி. அடிக்கடி சொல்லுவேன் கேளு என்று சொல்லிருக்காரு, தெரியுமா? நானும்
2: யோசிச்சேன்,
1: அருமையா அருமையா இருந்தது. அதுவும் ஜெகபர் சாதிக்கண்ணதான் கேட்டுக்கேன் அந்த பாட்டை பாட சொல்லி. அண்ணா, அண்ணாக்கு என்ன சோகமோ எனக்கு என்ன தெரியும், அண்ணாவே மாட்டி வச்சிடலாம்.
0: என்ன பாட்டு தெரியாம இருந்துச்சு பேசிட்டு அவர் அந்த பாட்டை பாடுங்கன்னு
2: அனுப்பியிருந்தாரு.
0: என்ன பாட்டுனா பிரிப்பர் இல்லாம வந்தேன்னு சொன்னல, அதனால அவர் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தாரு.
1: நீங்க ஜெகபர் சாதிக்கண்ணாவ தப்ப வைக்கிறீங்க, அவரை என்ன சோளத்தோட பாடுங்க கண்ணன். பழைய வரையும் இதை நேசிக்கலாம், நீங்க என்ன பழைய நினைப்போட இருக்கிறீங்க. நானும் இந்த பாட்டை இருக்கா கேட்டுக்கலான்னு கேட்டிருக்கேன், நீங்க அதை போய் நீங்க தப்ப வைக்கிறீங்க அண்ணாவ. சரியான சூப்பரா நல்லா பாடுனீங்க இளவரசு. இன்னொரு, நான் தான் அவருடைய ஆளிய உயர்த்தாம இருந்துட்டேன். பாட்டு முக்காவாசி முடிஞ்சது, என்னடா இதுல மிக்சப், இதுல கன்சர்ன், இது ஆடே இல்லையே பார்த்தேன். அடட, அது நீங்க
2: என்ன
1: உண்மைதான் பேர்ந்து பார்த்தா பேர்ந்து நான் பேசுறேன், அவருடைய உயர்த்திட்டு நான் பேசுறேன், எந்த ஆளையும் உயர்த்தல.
2: கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது, நான் வச்சு பார்த்தேன் வேற ஒரு சேனல் வச்சு பார்த்தேன், அதுல பிளே ஆச்சு.
1: என்ன விடிய
2: மாட்டேன், சைலண்டா இருக்கு.
1: இல்ல என்ன விடிய மாட்டேன், அவரோட பாட்டு எந்த காதுக்கு கேக்குது, நல்ல ஜாலியா. நான் முக்காவாசி மட்டும் நான் கேட்டுட்டு தான் வெட்டி பார்த்தேன், ஆடே இல்ல. இது என்னடா ஆடே இல்ல, அப்ப பாட்டு என்ன நடந்தது, இவர் பாடுறது எங்க இருக்கு. அது என்ன, நீங்க விடுபட்ட உடனே அந்த ஆலிய நான் கீழே இறக்கிட்டேன். ஒரு ஒரு நேர் வந்து போனா இறக்குறது தானே, உடனே அப்ப இறக்கிட்டேன். இறக்கிட்டு நான் மற்ற ஆளி உயர்த்தி இருக்குது, இவர் பாடுறார் இது அப்படி. நீங்க சொன்னது சரி, அது நான் உண்மையை சொல்லிடணும் இல்ல, அல்லாட்டி பாவம் இளவரசன் நாங்க அப்படியே நான் செய்யக்கூடாதுல்ல.
2: ஒருவேளை எனக்கு மட்டும் அப்படி பிரம்மையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இப்படி தாங்க ஒரு நல்ல மனுஷன் பைத்தியமா இருக்குது, தெரியுமா? இப்படித்தான் பைத்தியம் வந்து சூட்டுறது, பைத்தியம் ஆக்குறது இப்படித்தான். உண்மையா இப்படி சில சில இடங்கள்ல இப்படி நடக்குது. செய்யாத இல்ல இல்ல, எனக்கு கேட்டு உனக்கு கேட்க இல்லையா என்று கேட்பாங்க. அப்ப அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஐயோ என்ன யோசிப்பாங்க. இப்படி நடக்குது, இப்படி நல்ல ஒரு அறிவாளிய அப்படியே பைத்தியமாக்கிடுறாங்க சில இடங்கள்ல தங்களோட சுயநலத்துக்காக, இல்லையா?
0: இல்ல, பைத்தியம் ஆவறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப அறிவாளியே தான் அப்படி ஆவாங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளி.
1: அப்ப மொத்தத்துல நாங்க ஆக மாட்டேன்னு
0: சொல்லி,
1: அது என்ன உன்ன எங்களை மாதிரி சொல்லிட்டீங்க, நாங்க ஆக மாட்டேன்னு உங்களை தான் எங்கட குரூப்ல போட்டோம். இளவரசு, இப்ப உங்களுக்கு பாடல் நல்லா கேட்டுச்சல்ல, நாங்க பொய் சொல்ல
2: மாட்டோம்,
1: நாங்க பொய் சொல்ல மாட்டோம். நாங்க உங்களே உங்களே உண்மையா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நாங்க அதை பேசினதும் அது எனக்கு தெரியும். ஆனா அது எந்த பிள்ளை தான் என்ன மன்னிச்சுக்குங்க, சரியா? ஆளி உயர்த்து மறந்து போங்க, சரியா இளவரசே?
2: நன்றி
1: மன்னிப்பு கேக்கலாம். கண்ணா அடிக்கடி தெரியாம போற, நாங்க எல்லாம் போறோம்னு போற, தெரிய வந்தா இவர் மன்னிப்பு கேப்பாரு இல்ல? அதுவும் எப்படி கேப்பாரு? வாயில கைய வச்சு அப்படியே பொத்தி கொண்டு கைய கட்டி கொண்டு மன்னிச்சிரமா மன்னிச்சிரமா அப்படித்தான் கேப்பாரு தெரியுமா?
0: என்ன கொடுத்தாலும் சரி மன்னிப்பு கேட்டுருவேன்.
1: நல்லது நல்லது இருவருக்கும்.
0: அடிக்க வந்தாலும்
1: அடிக்க வந்தாலும் அப்படியா அடிய வாங்கி கொண்டு
0: கேப்பீங்களா?
1: ஒரு படத்துல சொல்லுவாரு, எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி எடுப்பேன் தெரியுமா? எனக்கு தெரியும் அவங்களை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு. எப்படி பாப்பேன்? முதல்ல நான் எனக்கு கைதான், எனக்கு முதல்ல கை வேலை செய்யும், ரெண்டாவது கால் வேலை செய்யும் சொல்லுவாரு. என்னடா அந்த கையால போய் அடிச்சுட்டு சேர்ந்து காலால் அடிப்பார் போல, என்ன எப்படி எங்க எப்படி அடிப்பீங்க சொல்லுங்க சொல்லு. முதல்ல அவர் வந்தாலும் கும்பிடுவேன், ஐயா என்ன விட்டுடேன்னு கும்பிடுவேன். அப்புறமா காலில் விழுந்து கும்பிடுவேன்
0: அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் அடிக்க வந்தா நானும் ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருவேன். சாரி சாரிமா மன்னிச்சு மன்னிச்சிருமே. அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்லிடுவேன்.
0: அடிக்க மாட்டாங்க
1: என்ன அப்படி சொன்னா அடிக்க மாட்டாங்களா? இப்ப பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு அடி கூட விடும். ஏ அழகா இல்ல என்ன பார்த்து நீ பொய்யா சொல்ற அப்படி.
2: அவங்க
0: அப்படி கிடையாது, யார வேணாலும் சொல்லுங்க. நீ அழகே இல்லாதவங்கள ஒருத்தங்க பாத்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க, உடனே புன்னகை வந்துடுவாங்க அவங்க முகத்துல.
1: இத பாருங்க, இத
0: அழகுதான்.
1: இத பாருங்க அட்டா எப்படின்னு பாருங்க. இத கேட்டீங்களா? யார் யார் உங்களோட கோவிச்சு கொண்டு வந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லட்டா.
2: நாளையிலிருந்து யார பார்த்தாலும் நீங்க ரொம்ப அழகா
1: இருக்கீங்க. நீங்க கையில எடுக்கிற சரி எதுக்குன்னு தள்ளி நின்று சொல்லுங்க. அவ கையில எடுத்தா வந்து நீங்க தாங்க மாட்டீங்க. நல்லது இளவரசி, நன்றி நன்றி. இளவரசு
0: என்ன
1: சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? நாராஜா என்ன
2: சொல்லுவீங்க?
1: எழுதி கொடுப்பீங்களா?
2: உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எழுதி கொடுத்துருவோம்.
1: ஏதோ அந்த
2: நாராஜா
1: எப்படி அந்த ரிலே இல்ல, அவர் வந்து துணிவா அப்படி போய் டக்குனு பைக்க நிப்பாட்டினாரா? இந்த புடி லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். அவர் துணிவா நின்றார் அப்படியே முன்னுக்கு, அவர் சொல்ல மாட்டோம். நீங்க அப்படி இல்ல, ரிலேயில அந்த ஓடுவாங்க இல்ல தடியோட்டம், அத மாதிரி அப்படியே எழுதி கொண்டு கொடுத்தத கையில கொடுத்துட்டு ஓடணும் நீங்க.
0: மேடம் நாங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் மேடம், நிறைய போற வழியில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே போயிருவோம்.
1: இது அந்த படம் வந்தா அப்படியே அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இப்படி போட்டுக்கொண்டு போவாங்க கிராமங்கள்ல.
0: அது மாதிரி கூட்டிட்டு போயிருவோம். யார் யாருக்கு ஓகே ஆகுது ரிப்ளை வரும், வேற அடி வரும், பாத்து பேசிக்க வேண்டியது.
1: பேசுவீங்க நல்ல வயசானவங்க அப்படியே பல்லும் இல்லாம வந்து ராசா. பாட்டிங்க அப்படிதான்.
2: நிச்சயமாமா நிச்சயமா. ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரு, ஒரு பேர்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த நண்பர் வந்து ஒரு 24 வயது நண்பரா இருப்பாரு,
1: சினிமாவில்தான்.
2: அவர் என்ன செய்வாரு, இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டாரு அந்த பெண்மணிய. ஆனா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையில அவர் போய் யாரு என்னன்னு விசாரிச்சு போய் பார்த்தா, அங்க ஒரு 80 வயசு பாட்டியா இருப்பாங்க அவங்க.
1: வாட்ஸ்அப் இப்ப இந்த காலகட்டத்துல வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள ஆண் பெண் இருபாலாரும் நடக்கிறது ஏமாத்துறாங்க. பெண்கள் எல்லாம் வயசான பெண் ஒரு சின்ன நல்ல பணம் படைத்தவர்களோட எல்லாம் பேசி தனக்கு திருமணமாக இல்லையே என்று சொல்லி, இது உண்மையிலேயே எங்களுடைய தாயகத்துல நடந்திருக்கு. அங்க போய் பார்த்தா அவ வயசானவ, அவ பணங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறா அப்படியே
2: போடக்கூடிய
0: நம்ம அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நம்ம யோசிக்கிறோம். பாட்டியா தான் பாட்டி வாங்க பாட்டின்னு சொல்லி உங்க வீட்டுல பேத்தி எது இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்டுறோம்.
1: பாருங்க இளவரசு, இளவரசு பேத்தி இருக்கான்னு கேக்குற. இப்ப நானே என்ன, நானே எப்படி நினைச்சேன்டா இவர் என்ன சொல்ல போறாண்டா, பாட்டியா இருந்தா வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருந்தா அது நியாயம் சரியா? இது இவர் பேத்தி இருக்கான்னு கேக்குற, பாருங்க இவர் உருப்படுவாரா அப்படி. பாட்டி வந்தா கேக்கணும், பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பள்ளி இல்லாட்டியும்
0: இவரு
1: உருப்பிட மாட்டார். நீங்க கேக்குற கேள்வி உங்களோட சொத்து மதிப்பு என்ன பாட்டி என்ன கேக்க? சரி, இரண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். இவங்களோட சேர்ந்து நான் சின்ன பிள்ளை நானும் கெட்டு போனேன்னு தான் சொல்லலாம். அன்பு உறவுகள்.

0: இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா
1: நான் அப்படி கேட்க மாட்டேன், ஏதாவது இருந்து எழுதி வைக்கீங்க
0: சொல்லாம எழுதி கொடுப்பீங்க, சொத்து மதிப்பை எழுதி வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது சரி, பாருங்க இவங்க எல்லாம் கடிதம் ஆரம்பத்துல கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் வராங்களா, நீங்க போய் வரீங்களா? அதாவது நீங்க 14 வயதுல கொடுத்த கடிதம் கொடுத்தவங்கள்ட்ட இப்பவும் போய் வராறான் கண்ணன். நீங்க என்ன மாதிரி?
1: நான் வந்து
0: எதுக்கும் பக்கத்துல பாத்துட்டு பேசுறேன். எதுக்கு?
1: இல்ல நான் அதான் யோசிச்சு, அது கொடுத்து பழக்கம் இல்லை எனக்கு, அதனால போகவில்லை.
0: ஏங்க, நீங்க தான் இந்த யாருல வந்து முதல் அந்த கதைய சொல்லி வீட்டுல இருந்து கூட பேச்சு வாங்கினீங்க. அது எப்படி மீரா அம்மாக்கு தெரிஞ்சது உங்களோட காதல் கதையாண்டு? பேச்சு வாங்கினீங்களா இல்லையா நீங்க? அதுவும் நீங்க அழகா சொல்லி இருந்தீங்க இல்ல, என்ன பூ கொடுத்தது, எப்படி அந்த கடிதத்துல தெரியாம அந்த பேப்பருக்கு இடையில எழுதி கொடுத்தது.
1: நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க நாங்க மறக்கவே இல்லையே.
0: என்ன சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த கதை
1: மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுனால ரொம்ப சந்தோஷம்.
0: அப்ப இனி போகலான் இருக்கிறீங்க அப்படிதானே? எழுதி வைக்கிறேன். என்ன பாட்டு பாட போறீங்க?
1: இன்னைக்கு
0: பாடணும் இல்ல, ஏதோ ஒரு ரெண்டு வரி என்ன நீங்க பாடணும், பாடுங்க பாக்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, என்ன பாத்து? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு உங்களை பாட வைக்கிறதுக்கு. காக்கா காக்கா, காக்கா காக்கா நீ அழகான பறவை, ஒரு பாட்டு பாடு பாக்கலாம் என்று கடிச்சா நரி வாயில இருந்த வடைய இருக்கிறது. அப்படிதான் இப்ப நான் கேக்குறேன். பாதி நீங்க ரொம்ப அழகான குட்டி பையன், ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
1: பாட்டு பாடுதான்
0: நிச்சயமா பாடவே வேணும், பாடுங்க.
1: இளங்காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வளையாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, முழிச்சு கேட்குதே கரும்பார மனசில, மயில் தோகை விரிக்குதே, மகச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் கூடையும் புடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே. ஓகே,
0: நாலு வரி தானு படிக்குதே, நாலு வரி
1: வானவில் கூடையும் புடிக்குதே,
0: நாலு வரி
1: கேட்டு மன கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதுக்குதே, நீளம் காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வயலாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. ஓகே
0: சூப்பர். நான் அந்த 4 வரி என்ன சொன்னேன், மற்ற 3 வரி வந்துடுச்சு உங்களுக்கு இல்ல?
1: அடுத்த ஒரு பாட்டோட 2 லைன் 4 லைன் பாடலாம்.
0: அங்க பாடுங்க.
1: ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான உன்னத்தே
2: காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு கண்ணுக்கொரு வண்ண கீழ் காது கொருகான குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நீதானம்மா கண்ணுக்கொரு வண்ண கீழ் காது கொருகான குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவளும் சங்கத்தமிழே மொத்தம் தர நித்தம் தர முத்தம் தர நித்தம் பெறும் நட்சத்திரம்
0: முழுமையாக நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து முழுமையாக ஒரு பாடலை அப்படியே பாட. இப்ப வந்துட்டீங்க, நீங்க இப்ப முக்காவாசிக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் நல்லா பாடுறீங்க. நல்ல பாடல் இரண்டு அருமையா இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சா கொஞ்ச நேரம் அப்படி மயக்குது, மயக்கத்துக்கு போயிட்டோம் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கு?
1: மயங்கக்கூடாது.
0: மயங்கி போறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு பாட்டு, நல்ல பாட்டை கேட்டு மயங்குறவங்க இருக்கிறாங்க. பாடுற பாட்டு பாயாசம் குடிச்சா மயங்க. மற்றது ஒரு அந்த நீங்க சாப்பிடறதுல இருங்க. பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் வருமா? கடைசியில அதாவது எல்லாரும் கேட்டுக்குங்க, எப்ப எப்ப எது எது எது எதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வரும் இந்த டாக்டர் தான் சொல்லி இருக்காரு. சரியா?
1: அப்புறம் நல்ல மாத்திரை சாப்பிட்டாலும்
0: அது சரி, ஒரு அடியா போவோம் அப்படியே ஆள் இல்ல தூக்க மாத்திரை. நல்லது ரதீஷ், விடைபெற்றுக் கொள்ளலாம். ஷாவுல் வந்த மாதிரி இருக்கு, அவரையும் சந்திச்சிடலாம். என்னண்டு ஏதோ காதல் கடிதம் ஓடி வராருங்க, அவரை பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே ஷாவுல், நீங்கள் காதல் கடிதம் ஓடி ஓடி வந்தீங்க, இங்கே இணைப்புக்கு வாங்க பார்க்கலாம். அது நீங்க தான் அந்த அழகா சொல்லும். எங்க பார்க்கலாம் உங்களுடைய காதல் கதையும் நாங்கள் கேட்டுடுவோம். இப்போவும் போய் கொண்டிருக்கிறீங்களா? அதை என்ன மாதிரின்றது நீங்கள் வந்தால் தான் நாங்கள் அறியலாம். அருமையாக இப்பொழுது 9 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தர் பாடினா சக்சஸ் பாருங்க. காதல் மன்னன் வாரர், வணக்கம், வாங்க.
3: வணக்கம், வாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு பாயசம் சாப்பிடலாம்.
0: யார் சொன்னது? உங்க பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. எல்லாரும் மாறி அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள எதுவும் செய்திடும். சொல்லுங்க, பிரியாணிக்கு எது பொருந்தும்? பிரியாணி சாப்பிட்ட அப்புறம் என்ன கொடுப்பாங்க?
3: பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணில கடைசியில அந்த ஸ்வீட் வச்சிருப்பாங்க, பாயசம். அந்த இது அந்த கோதுமையில செஞ்சது பாயசம் வச்சிருப்பாங்க.
0: அது என்ன கோதுமையில செய்யற பாயசம்? எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் எனக்கு தெரியும்.
3: அது அந்த சம்பா கோதுமை இருக்குல்ல,
0: கோதுமையில எப்படி பாயசம் செய்யுங்க சொல்லுங்க.
3: சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா? அதுல வந்து இந்த நம்ம பால் டப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த டின்னு ஊத்திருப்பாங்க. இந்த
0: பால்
3: அது பேரு என்னது, டின்பால் ஊத்திருப்பாங்க.
0: அது ஊத்தி அது ஒரு நிமிஷம், கோதுமையில அது எப்படி மாவா இருக்குமா? அது மாவு போல இருக்குமா?
3: மாவு போல இருக்காரு, ஒரு அரை அப்படியே இந்த குருணை இருக்கும்ல,
0: குருணல் கோதுமை குருணல்ல, அது நீங்க சொல்றது ரவைய சொல்றீங்க, ரவை அப்படி சொல்லுங்க நீங்க. இன்னும் நான் கோதுமை மாவுல நான் மாவு இருக்கல்ல, கோதுமை மாவு உங்க மைதாமா,
3: நீங்க கோதுமை மாவுல வந்து சப்பாத்தி தான் செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம்.
0: உண்மையா நான் அப்படிதான் நினைச்சேன், கோதுமை மாவுல யாருங்க பாயாசம் காய்ச்சினது, அது எப்படி அதையும் நாங்க பழகிடுவோம்
3: கிடையாது. காதும்
0: இல்ல காது கேக்குதுங்க, நீங்க கோதுமை கோதுமை நான் கோதுமை மாவுல எப்படி இவர் பாயாசம் காய்ச்சின அதையும் நாங்க அறிஞ்சிடுவோம். அது குருணல் இல்ல, கோதுமை குருணல் அதுல காய்ச்சி இருக்கிறாங்க, சூப்பர். சரி எங்க காட்டு பாயாசம் குருணாகல் இல்ல, அது வந்து எங்க ஊர்ல இருக்கு. நீங்க எங்க குருணல எங்க எப்படி எப்படி நீங்க பாயாசம் காய்ச்சிற விதத்தை முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். எங்க கட்டிக்காரன்
3: பாயாசம் நம்ம காய்ச்சினது கிடையாது, நான் சாப்பிட்டதுதான் அந்த பாயாசம்.
0: அப்ப காய்ச்சிற விதம் தெரியாது உங்களுக்கு பாயாசம்?
3: தக்காளியில அந்த ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, வச்சுட்டு கடைசியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.
0: தக்காளியில எப்படி ஸ்வீட் செய்யறது அது சொல்லுங்க எனக்கு.
3: தக்காளியில தக்காளி நல்லா இது நெய்ய ஊத்திட்டு தக்காளி நல்லா போட்டு
0: அடுப்புல
3: முந்திரி பருப்பு திராட்சை, முந்திரி பருப்பு திராட்சை, முந்திரி பருப்பு திராட்சை சீனி எல்லாத்தையும் போட்டு அது தலையில கொட்டி நல்லா பாகு பாக்கி பேரிச்சம்பழம் போடலாம்.
0: அது
3: தலையில தக்காளி தக்காளி தலையில கொட்டி
0: அந்த முந்திரிய முந்திரி அதாவது தக்காளி தோல் எடுத்துறல்ல, அத
3: கும்பிட்டு
0: கேக்குற பொய்யா எல்லாம் சொல்லிடாதீங்க, சொல்லுங்க.
3: அதுல வந்து பேரிச்சம்பழம் இந்த விதைய எடுத்துட்டு பேரிச்சம்பழம் போட்டு இது பண்ணா நல்லா இருக்கும்.
0: அந்த தக்காளிக்குள்ள அப்படியா?
3: பிரியாணி அந்த பிரியாணிக்கு அந்த இது இருக்கும், அதோட இந்த வெங்காய சட்னி இருக்கும், அப்புறம் தாளிச்சா இருக்கும், அப்போ சிக்கன் இப்ப எல்லாம் வந்து சிக்கனும் 65 போட்டு அது வறுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கும்.
0: நீங்க அந்த வெங்காய சட்னி என்ன சொல்றீங்கல்ல, அது எப்படி வைக்கிறது அத சொல்லுங்க.
3: வெங்காயம் அந்த கேரட் வந்து அப்படியே மெல்லிசா திருவிக்கிறாங்க, பச்சை மிளகா இருக்கும், அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. இது போட்டு நம்ம இங்க என்ன செய்யறாங்கன்னா கேர் போட்டுக்கிறாங்க, கேர்னா அந்த வெள்ளரிக்காய்
0: அது போட்டுக்காங்க சின்ன நாவட்டி. அது அது சரி, ஆனா அதுக்கு என்ன சும்மா எலுமிச்சம்பழம் விட்டு உப்பும் போட்டு எடுக்கிறாங்க
3: எலுமிச்சம்பழம் போட்டு செய்யும் போது நம்ம வந்து இதுன்னா தயிர் ஊத்த கூடாது,
0: தயிர் ஊத்த கூடாது. அப்புறம் எலுமிச்சம்பழம் போடாட்டி தயிர் தான் நல்லா இருக்கும், தயிர் போட்டு அது தெரிஞ்ச உண்டு. இவ்வளவு தூரம் சமையல் கட்டி வச்சிருக்கீங்களே, எங்கேயாவது கேட்டரிங் செய்யலாம் இல்ல? அப்படி நீங்க ஒன்று தொடங்கினா சொல்லுங்க, நானும் வரேன், சம்பளாவது போட்டு
3: கொடுப்பேன். ஒரு ஆளு வேணும் இல்ல, அந்த டேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு ஆளு வேணும்.
0: சரி உதவிக்கு யாரை யாரும் சேர்த்துக்கலாம், சரி டேஸ்ட் பாக்க நான் இருக்கேன், நீங்க எல்லாத்தையும் கொண்டு உப்பு காணுமாண்டு அப்படியே இருந்த இருந்த ஏன்னா ஒரு இடத்துல இருப்ப, நீங்க எல்லாம் தரணும், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு
3: சொல்லணும். சேர்த்துக்கலாம் சந்தானராஜ் பார்சல் அப்படின்னு பாரு,
0: மாமா வந்து பார்சல் வாங்க தான் வருவாங்களே, அவரு ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். இப்ப எங்கள்கிட்ட வாரவங்களை யார் யார சேர்த்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க, உதவி
3: இல்ல நம்ம ஒரு அவங்க ஒரு இல்ல உதவிக்கு இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வைக்க போறோம்னா அவர் வந்து எப்படி பார்சல் வாங்க வருவாரு கடையில, அவரும் தானே வேலையும் செய்யணும்.
0: உங்களுக்கு மாமா அப்படி அப்படியே மாமா மாதிரி அப்படியே வந்து ஒரு பாசல் என்று கேக்குறது உங்களுக்கு பிடிக்கல, பாவம் இல்ல அவரு. அவர் ஒரு பெரியவர், அவர் வந்து சரியே
3: இல்ல பெரியவர், அவர் சித்திக்கு பெரியவர் ஆயிட்டீங்க. அவர்
0: நீங்க நீங்க சரி இல்லைங்க. நீங்க நாங்க எல்லாம் எவ்வளவு மதிப்ப மாமா வந்து பாசல் நீங்க அவரை கொண்டு வந்து சமையல்ல விட பாக்குறீங்க. மாமா மாமா கவனமா இருந்துருங்க, அவங்க வீட்டு பக்கம் மட்டும் போயிடறாங்க. அவங்க வீட்டு பக்கம் என்ன விக்குது பாத்தீங்களா மாமா பத்தி? நீங்க உங்களோட வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்ல இல்ல, யாரையும் போறதுக்கு அவனா இவர் இப்படித்தான். வாங்க கிச்சன்ல போய் ஒரு டீ குடிக்கலாம். அங்க உங்களே வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்க விட்டுருவாருங்க, எல்லாம் சமைக்கிறதுக்கு கவனம். அப்படித்தானே சார்?
3: இல்ல இங்க அந்த இல்ல எனக்கு அந்த நீங்க சாப்பாடை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஜாமம்
0: சாப்பாடு
3: இல்ல இவரு யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, மதியானமா போயிட்டாரு.
0: போயிட்டார் சரி, அவரு போனார் நீங்க இல்ல. போன அண்ணனும் தம்பியும் மாறி மாறி உள்ளுக்க போனாங்க, ஒருத்தருக்கு பேச ஒருத்தர். அப்படியா ஷாகுல்? ஷாகுல்
4: இல்ல, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு இல்ல, நீங்க ஒரு வீட்டுக்கு
0: ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்க, சம்சுதீன் போயிருக்க. அவர் போய் இருந்த போது அண்ணன் தம்பி இருக்கிற வீடு. அந்த நேரம் தம்பி பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் உள்ளுக்க போய் கன நேரமா வரையல. தம்பி உள்ளுக்க போன நேரம் அண்ணன் பேசிக்கொண்டு கன நேரமா வரையல. ஆனா மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க உள்ளுக்க போய். இவர் பட்டினி இருந்திருக்கார், அவ்வளவுதானே? இஸ்லாமிய மக்கள் உபசரிப்புல ஒரு நாள் அப்படி செய்ய தாங்கள் சாப்பிடுற அந்த டைம் வந்து யாராவது வந்தா வாங்க எங்க கூட சாப்பிடலாம் கூட்டிட்டு போவாங்க அவங்க. நீங்க இது ஒரு தமாசுக்கு சொல்றீங்க நீங்க?
3: அவர்
0: பட்டு தேறிய ஒருவேளை சாப்பாடு ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கலாம், அதனால அவங்க கூப்பிடாம தாங்களே அதுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா?
4: இல்ல அந்த மாதிரி நிகழ்ல, அந்த மாதிரி நிகழ்ல இப்படி சொல்லுவாரு அவரு.
0: அப்படி சொல்லுவாரா? இவர் சும்மா சொல்லுவாரு, இவருக்கு அந்த கற்பனை இப்படி நடந்துருமோ பாருங்க. கற்பனை பண்ணி சொல்ற. சரி இப்ப ஷாவுல் நீங்க முதல்ல
3: அது ஒரு
0: உங்களோட நெட்வொர்க் அவ்வளவு நல்லா இல்ல, என்ன பாட்டு பாடலாம் நீங்க?
3: ஏன்
0: இவ்வளவு மெதுவா பேசுறீங்க?
3: நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்து
0: என்ன சாகுலுதான் சரவண பைகையில் நீராடி
3: எனக்கு
0: பாட்டு முழுசா தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க நீங்க. ராகுல்
3: ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடித்த
0: அது அவ்வளவுதானே. அப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் நீங்க முழுமையான பாடல் எடுத்து வரணும். சரி, அடுத்த கல்வியும் கேட்டா, அந்த எத்தனை வயதுல நீங்க காதலிச்சீங்க, எத்தனை வயதுல கடிதம் கொடுத்தீங்க, அந்த முதல் கடிதம் கொடுத்த அந்த பொண்ணு கூட இப்பவும் நீங்க பேசுறீங்களா, இதுதான் இந்த கேள்வி இன்றைக்கு. என்ன
3: சத்தத்தை
0: ஒரு நெட்வொர்க் இப்ப பலதா இருக்குமே, கேட்காதே இல்லையா? நெட்வொர்க்
4: சரியில்லை,
0: நெட்வொர்க் துப்புரவுக்கு கேட்காத இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே இல்லையா? இந்த கேள்வி
3: கேட்டோன்னே அதுக்கு ஏதோ சொல்றீங்க மட்டும் கேக்குது, ஏதோ அப்படி இதா இருக்கு. அது என்னன்னு தெரியல, என்னமோ தெரியல,
0: என்னமோ என்னமாயமோ எங்களுக்கு ஒன்றுமா புரியல, ஆனா கேட்காம போயிருச்சு. அப்படித்தானே?
3: புரியல.
0: அது சரி, உங்க நாட்டுக்கு வந்துருச்சு அந்த வைரஸ்?
3: இல்ல,
0: அந்த வைரஸ்
3: இங்கெல்லாம்
0: அங்கெல்லாம் வரல. அங்க சைனீஸ் மக்கள் இல்ல இல்லையா? அங்க எல்லாம்
3: இல்ல, சைனா சைனாக்காரங்க நிறைய இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீலங்கால இருக்க பாத்தீங்களா, ரெண்டு பேரு வந்திருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்
0: இங்க கனடாக்கும் வந்துருச்சு. நேற்று பின்னேரம் நியூஸ் கனடாக்கும் வந்துருச்சு, அமெரிக்கா கனடா.
3: அது எப்படி வரும்? நீங்க இருக்கும்போது அங்கெல்லாம் வராது.
0: அது நான் இருக்கும்போதுதான் என்ன தேடி வருது. இன்னொரு ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாப்பிட்டு
3: வந்துருச்சு. அடுத்த வாரம் அடுத்த வாரம் நீங்க சொல்லுங்க.
0: என்ன அடுத்த வாரம்
3: மட்டும்தான்
0: தெரியும் இல்ல? ஆஹா, சரி, அவர் விடுபட்டு கொண்டார். சரி, நான் நினைக்கிறேன் உங்களோட நெட்ஒர்க் தான் ஏதோ பிளே ஆயிருக்கிறது. ஷாகுல், பாடலை முழுசா நீங்க ஒரு பாடல் வந்து பாடியிருக்கலாம். நீங்க எல்லா பாடலும் நீங்க பாடுவீங்க. நீங்க இனி அழைப்புக்கு வர்றவங்க தயவு செய்து ஒரு சின்ன விடயத்தை மனசுல கொண்டு அழைப்புக்கு வாங்க. என்ன, நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 647-8746-1-5 இந்த இணைப்புக்கு நீங்கள் வர வேண்டாம். ஏனெண்டா இந்த இணைப்பில் இணைஞ்சு கொள்ள முடியாமல் அதனுடைய முடியாமல் இருக்கிறது. அதனால நீங்க அழைப்புக்கு வர்றவங்க இனி வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-1-5. அதனாலதான் இது கட்டாயி போயிருக்கிறது. ஷாகுல், நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்குவோம், அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த தொலைபேசி இலக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 647-8746-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொலைபேசி இலக்கத்தில் வருவதற்கு அதனுடைய அது வலு இழந்து போய்விட்டது என்று சொல்லலாம். அந்த தொலைபேசி வலு இழந்து போய்விட்டது. நாங்கள் இப்போ சார்ஜில் போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. அதனால நீங்க தொலைபேசி இலக்கம் 647-8746-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டலைக்கு வர வேண்டும். அப்ப தெளிவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த எண்ணையும் நீங்கள் எல்லோரும் பதிவு செய்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த இணைப்புக்கு வர முடியாவிட்டால் அந்த இணைப்புக்கு நீங்கள் வரலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து யாரும் வர வேண்டிய இப்பொழுது நீங்க வர வேண்டிய இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணை நீங்க பதிவு செய்து வைப்பீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வர வேணும். தயவு பண்ணி ஷாகுல் அந்த இணைப்புக்கு வாங்குவோம். முத்துவேல் நீங்க அந்த இணைப்பை நீங்கள் எடுத்து வாங்குவோம். அந்த இணைப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க எல்லாரும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஷாவுல் ஹமீதை இணைத்துக் கொள்ளலாம். காட்டிலையில் சரி, அவர் அந்த இணைப்புக்கு அவர் வர்றதுக்கு தயார் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலை கேட்கலாம். இன்று பாடல் வந்து சரியாக 10 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. சரவண பொய்கை என்று சொல்லியிருக்கிறார் ஷாகுல். அது நல்ல ஒரு பாடல். சரவண பொய்கையில் நல்ல ஒரு பாடல். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஷாகுல். ஷாகுல், அது நீங்க பேசினதுல அந்த தொலைபேசி வலி இழந்துட்டது. அதனாலதான்
4: புயல் கரை கலந்து
0: போயிருச்சு. அல்ல, உண்மையாகவே உங்களோட நாட்டுக்கு வந்துருச்சா அந்த வைரஸ்? இல்ல இல்ல, அந்த நாட்டு பக்கம் எல்லாம் வராது. இல்ல
4: இல்ல இல்ல, இங்க வரல. இல்ல இங்க இலங்கையில மட்டும் வர ரெண்டு பேர் அங்க சைனால வந்தவங்களும் வந்து.
0: வேற நாடுகள், பல நாடுகளுக்கு வந்து இப்ப அமெரிக்கா வந்து நேற்று ஈவினிங் வந்து நேற்று மாலை வந்து ஒரு செய்தி கனடாவுக்கும் வந்துருச்சு. அது இப்ப எல்லாரும் ரொம்ப பயமா இருக்கு.
4: யாரோ ஊர்ல இருந்து, ஏதோ ஊர்ல இல்ல இல்ல, யாரோ ஊர்ல இருந்து இங்க வந்த மாதிரிதான் இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இங்க
0: வந்து எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல,
4: சுற்றுலா பயணிகள் போல
0: இல்ல, சரியா பயந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வைரஸ்.
4: அது வந்தா என்ன ஆகுறா?
0: அது வந்து எப்படி என்ன, அது முதல்ல காய்ச்சல், அதுல சிம்டம் வந்து அப்படி என்ன, காய்ச்சல் காயும், கொஞ்சம் கோல்டா இருக்கும், சளித்தன்மை ஏற்படும், உடம்புல இயலாத மாதிரி. ஆனா அது லங்ஸோட சம்பந்தப்பட்டு உங்களுடைய சுவாசப்பை அதுல போய் மூச்செடுக்க முடியாமல் நிறைய இறந்து விடுகிறார்கள். அதுக்கு வைத்தியம் இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. அப்ப அதனால எல்லாரும் கவனம். அதனால அந்த அது ஆரம்பிச்ச அந்த சைனாவில அந்த கிராமத்துல அந்த கடைகளை எல்லாம் போட்டி எல்லா உறவுகளையும் வெளியில வர வேணாம், உங்களோட உங்களோட வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. கதவு பூட்டிக்கொண்டு இருக்க சொல்லி வெளியில யாருமே வரக்கூடாது. மற்றது பிளைட்ல எல்லாம் செக் பண்றாங்க ஒவ்வொரு ஆக்களை, இறங்கும் போதும் ஏறும் போதும் உள்ளுக்கு ஏற்றும் போதும் எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்துறாங்க எல்லாரையும். அப்ப கவனமா இப்ப பார்த்தா நேற்று கனடாக்கு வந்தோன்னு பயமாயிருச்சு. இப்ப என்னடா, நாங்க எல்லாம் இங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் இல்ல, போய் சில நேரம் இங்க சைனா டவுன் இருக்குது, சைனா டவுன்ல போய் எல்லா பொருட்களும் வாங்குவோம், எல்லாம் கிடைக்கும். அதாவது எங்கட நாட்டுல கிடைக்காத அங்கிருந்து வராத
4: ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா?
0: சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். அங்க நல்ல வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ்
4: அதெல்லாம்
0: தெரியும், பொரிச்சு வச்சிருப்பாங்க.
4: அதுல பொரிச்சு வச்ச அந்த அந்த தவளையில வந்து உங்களுக்கு பெரிய தவளை பிடிக்கும்.
0: என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும் தவளைன்ற? தவளையில
4: பெரிய தவளையா உள்ளது மட்டும் தான் நல்லா கரெக்டா போட்டு.
0: அது அது தவளை முழுசா அப்படி பிடிச்சிருக்க மாட்டான். அது ஏதோ
4: என்ன,
0: அது ரெண்டு கால், ரெண்டு கால் பின்பக்க கால தான் பிடிச்சு வச்சுக்கோ தெரியும். நான் பார்த்தது இல்ல, ஆனா பிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா எங்கட செக்ஷனுக்கு எல்லாம் கொண்டு வைக்க மாட்டாங்க, அங்க அவங்க கலக்க மாட்டாங்க, செப்பரேட்டா தான் வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிடிச்சு வெந்நீரதான் பிடிக்கிறாங்க தெரியும்.
4: இல்ல, நானே ஊர்ல பாத்திருக்கேன்.